0: இல்லாத போது உள்துறை அமைச்சர் கா சண்முகம் தற்காலிக பிரதமராக பொறுப்பு வகிப்பார் என்று பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கை குறிப்பிட்டது. பாசிரிஸ் கடற்கரையில் மின்னல் தாக்கிய சந்தேகத்தில் 24 வயது ஆடவர் மாண்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. 8 பேர் கயாக்கிங் உள்ளிட்ட கடல்நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மாலை உதவி கேட்டு அழைப்பு வந்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. அந்த 24 வயது ஆடவர் சுய நினைவின்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரோடு சேர்த்து 6 பேர் செங்காங் பொது மருத்துவமனையிலும் 2 கே மகளிர் சிறார் மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டனர். 13 வயதுக்கும் 54 வயதுக்கும் இடைப்பட்ட 5 ஆடவர்களும் 3 பெண்களும் காயாக்கிங் உள்ளிட்ட கடல்நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்ததாக ஸ்டேட் டைம் பத்திரிகையை மேற்கோள் காட்டி சிஎன்ஏ தெரிவித்தது. சிங்கப்பூரில் ஆண்டுக்கு சராசரியாக 176 நாள்கள் மின்னல் ஏற்படுவதாக வானிலை ஆய்வகம் சொல்கிறது. அதிகாலை உலக கிண்ணம். நோர்வே வெற்றி பெற்று காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கிறது. 5 முறை உலக கிண்ணத்தை வென்று கார்பந்து போட்டிக்கு அழகான ஆட்டம் என்று பெயர் வாங்கி தந்த பிரேசில் தோல்வி கண்டது. ஜெர்மனியைப் போலவே பிரேசிலும் முன்கூட்டியே வீடு திரும்புகிறது. அமெரிக்காவின் நியூஜெர்சி அரங்கில் இன்று மஞ்சள் நேரத்தில் பிரேசில் ரசிகர்களின் பெருங்கூட்டம். ஆட்டத்தின் 13வது நிமிடத்தில் பிரேசிலுக்கு ஒரு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதை வினிஷஸ் ஜூனியர் எடுக்காமல் குமரேஷ் வித்தியாசமாக ஏதோ முயற்சி செய்தபோது கோல் காவலர் தடுத்துவிட்டார். பொதுவாக பிரேசில் சுலபமாக வெல்லக்கூடிய ஆட்டம்தான் இது. ஆனால் நோர்வே அணிக்கு எலிங் ஹாலன் இருந்தார். ஹாலன் 79வது நிமிடத்திலும் 90வது நிமிடத்திலும் 2 கோல்கள் போட்டார். கடைசியில் நேமார் தந்த ஒரு பெனால்டி ஆறுதல் மட்டுமே பிரேசிலுக்கு. 2-1 என்று வென்ற நோர்வே காலிறுதி போட்டிக்கு தகுதி பெறுவது இதுவே முதன்முறை. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியிருக்க வேண்டிய இங்கிலாந்து மெக்சிகோ ஆட்டம் வானிலை காரணமாக 1 மணி நேரம் தாமதமாக தொடங்கவிருக்கிறது. உலகக்கண கார்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கார்பந்து ஆட்டக்காரர் ஃபெலரன் பெலகன் பெற்ற சிவப்பாட்டையை ஃபிஃபா கார்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபாண்டினோவோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பாட்டை ரத்தானது. கடந்த வாரம் போஸ்னியாவுடன் நடந்த ஆட்டத்தில் பெலகன் சிவப்பாட்டை பெற்றார். அவர் நாளை பெல்ஜியத்துடன் நடக்கும் ஆட்டத்தில் ஆட முடியாது. ஆனால் இப்போது சிவப்பு அட்டையை ரத்து செய்துவிட்டதால் அவர் விளையாடலாம். அதிபர் டிரம்ப் நன்றி தெரிவித்தார். பெல்ஜியம் அதிர்ச்சி தெரிவித்தது. அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்ட பின் உலகெங்கும் இதுவே முதல் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. ஈரானின் முன்னே உச்சத் தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். 100,000-க்கணக்கான மக்களோடு அவரது 3 மகன்களும் சடங்கில் பங்கேற்றனர். ஆயினும் தற்போதைய உச்சத் தலைவர் ஆயத்துல்லா முஸ்தபா கமேனி வரவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் ஒதுங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிப்ரவரி மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் அவரது தந்தை கொல்லப்பட்ட போது திரு முஸ்தபா கமேனியும் கடுமையாக காயமுற்றதாக கூறப்படுகிறது. திரு அலி கமேனிக்கு 6 இறுதிச் சடங்கு நடத்தப்படுகிறது. 20 மில்லியன் பேர் வரை கலந்து கொள்ளக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். நவீன மனித வரலாற்றில் இதுவே ஆகப்பெரிய இறுதிச் சடங்கு என்று சொல்லப்படுகிறது. மேட்டா நிறுவனம் அதன் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தல் அம்சங்களை உடனே அகற்ற வேண்டும் என்று இந்தியா உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேட்டா நிறுவனத்தின் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் செயலிகள் ஆகப்பெரிய சந்தை இந்தியா. பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தல் அம்சங்கள் இடம்பெறுவதை கடுமையாக எதிர்ப்பதாக மேட்டா கூறியது. 3.5 பில்லியன் வாடிக்கையாளர்களுக்கு நடுவே பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கண்டறிய தொடர்ந்து போராடி வருவதாகவும் அது சொன்னது. கட்டணம் செலுத்தும் விளம்பரத்தில் பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தல் அம்சம் எப்படி வந்தது என்று இந்தியா கேட்கிறது. சரியான விளக்கத்துக்கு 1 வார அவகாசம் தந்திருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. நேபாளத்தின் புதிய பிரதமர் பலேந்திரா ஷாவின் அரசாங்கம் 100 தொட்டிருக்கிறது. சொல்லிசை பாடகரான திரு பாலன் அரசாங்கத்தின் மீது இளையர்கள் கொண்ட கோபத்தால் இளையர்களின் வாக்குகளோடு ஆட்சிக்கு வந்தார். மார்ச் 5 நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேசுவதில்லை என்பது அவரை பற்றிய பெரிய குறை கூறல். சமூக ஊடக பக்கத்தில்தான் அவர் கருத்துக்களை வெளியிடுகிறார். வெற்றி உரையை கூட அவர் சொல்லிசை பாடலாக பாடினார், பேசவில்லை. வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதில்லை. இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சரை தான் அனுப்பினார், அவர் போகவில்லை. சொல் பெரிதல்ல, செயல்தான் பெரிது என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். குறை கூறல் இனிமேல்தான் தொடங்கும் என்று விமர்சகர்கள் சொல்கின்றனர்.
1: சொல்லும் பொருளும் கொலாபரேஷன், ஒத்துழைப்பு. அரசாங்கம், சமூக உதவிக் குழுக்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல்வேறு ஆதரவுகளை பெறுகின்றனர். கொலாபரேஷன், ஒத்துழைப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: கலங்காத. இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. ஜனநாயகன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அனிருத்தோட இசையில அனிருத் தளபதி விஜய் அறிவு பாடிய பாடல உங்களுக்காக இடம்பெற்றது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் லைவ் பக்கமா நான் வரப்போறேன். ஒலி 968 அறிவிப்பு அறையில நம்மோட இணையிறாரு நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹரிஷ். அவரை சந்திக்க போறோம். இளையதின சிறப்பு நிகழ்ச்சியா உங்களுக்காக பல தகவல்கள் வரப்போகுது. அந்த பக்கமா நீங்க வரலாம். அட் ஒலி 968 FM. இப்போ வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழைய வர நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு. ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 72 காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு. 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 35 காசு. 100 இலங்கை ரூபாய் 39 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 15 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜெட் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
6: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
7: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
8: மொத்த விற்பனையாளர்

0: அதேதான் கேட்டாலே பரவசம் ஒலி 9:06 எட்டுல நீங்க இருந்திருக்கீங்க. 8:13 ஆகி விட்டது. இப்ப நாம வானொலியில மட்டும் கிடையாதுங்க, பேஸ்புக் லைவ்லயும் இருக்கோம். நம்மோட இணையறாரு நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹரீஷ். வணக்கம் டாக்டர் ஹரீஷ்.
1: வணக்கம் ரவி,
0: எப்படி இருக்கீங்க? நீங்க
1: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், பிரமாதமா இருக்கேன். காலை வேளையில உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. அதுவும் ஒலியின் அறிவிப்பறைக்கு நேரடியா நீங்க வந்திருக்கீங்க, முதல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு. சரி டாக்டர் ஹரீஷ், இளையர் தின சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம், ஒரு இளையரா நீங்க கடந்து வந்திருக்கிற மாபெரும் பயணத்தை பத்தி நாங்க பேசணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு முன்னால உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள், இந்த துறையில நீங்க வந்திருந்தீங்க மருத்துவர், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: நன்றி ரவி. முதல்ல வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், பல வருஷமாக உங்களை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு இளைஞர் தான், சிறப்பாக செஞ்சுட்டே வாங்க. இந்த பயணம் பற்றி நான் பேசணுன்னா, இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு பயணம். நான் வந்து ஒரு மருத்துவராக ஆகணும்னு ஒரு பெரிய ட்ரமேட்டிக் இவெண்ட் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இது வந்து நான் வந்து ஒரு டீனேஜராக இருக்கும்போது நெருங்கிய குடும்பத்தினருக்கு ஒருத்தர் வந்து புற்றுநோய் வந்திருந்துச்சு. ஸோ அந்த புற்றுநோயினால் அடிக்கடி மருத்துவமனைக்கு போகிற ஒரு ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்படும் நம்ம ஃபேமிலியெலாம், பெற்றோர்கள், நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போது உடம்பு பிரச்சனை இல்லாமல் அந்த அந்த மனசளவுலேயும் அந்த சோஷலி ஃபைனான்ஷியலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சந்தித்த மருத்துவர்கள், தாதிகள், ஹெல்த் கேர் டீம் மெம்பர்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தையும் தாங்கி பிடிச்சாங்க. அந்த அந்த அதை செய்யும்போது அது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் தான் எனக்கு தோணுச்சு நானும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கேர் டீம் மெம்பராக ஒரு மருத்துவர் ஆகணும்னு அந்த ஆசையும் வந்துச்சு. அப்போ தான் அந்த பயணம் ஆரம்பித்தது. நல்லா படிக்கணும்னு அந்த வாய்ப்பும் வந்துச்சு, மெடிக்கல் ஸ்கூலுக்கு போகிறது அந்த வாய்ப்பும் வந்துச்சு. அண்ட் தேர் வாஸ் நோ டர்னிங் பேக் ஃப்ரம் தேர்.
0: உங்கள் குடும்பத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து நம்ம எல்லாரும் போல ஒரு சாதாரண சிங்கப்பூர் குடும்பம் இல்லையா?
1: ஆமாங்க.
0: ரொம்ப எளிமையான முறையில் உங்கள் வாழ்க்கை பயணம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: நல்ல கேள்வி தான். நான் வந்து ஒரு வெஸ்ட் பாய்னு சொல்லுவேன். அங்கே தான் என்னோடய நெருங்கிய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அப்பா வந்து ஒரு எஸ்எம்ஆர்டி டெக்னீஷியன், அம்மா வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட். ஆனால் அவங்களுக்கு வந்து படிப்பு அவ்வளோவா இல்லாட்டி கூட படிப்பு மேலே ரொம்ப அக்கறையும் அந்த டிசிப்ளினும் காட்டினாங்க. நல்லா அடியும் வந்துச்சு, நல்லா படிக்கணும்னு. ஸோ அந்த டிசிப்ளின் மூலமாக தான் நல்ல முயற்சி, அந்த முயற்சியோட அந்த டிசிப்ளினோட அந்த வாய்ப்பு வந்துச்சு, மெடிக்கல்ஸ் போகிறது வாய்ப்புகள். ஸோ அவங்களுக்கு தான் நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த புஷ் இல்லைன்னா தென் மேபி திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட்.
0: நிச்சயமா. ஏன்னா சில பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி, ஓ நீங்க மருத்துவராக இருக்கீங்கன்னா குடும்பம் வந்து வசதியான குடும்பமா இருக்கும், சாதாரணமாக பயணம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு. அது இல்லை, அவரும் சாதாரண நம்மளை போல சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப வெளிப்படையா நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. சந்திரன் அவர் வந்து சிட்னிலேருந்து கேட்டுட்டு இருக்காரு, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு. புஷ்பா அவங்களும் வந்து மருத்துவருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: வணக்கம் புஷ்பா.
0: சரி டாக்டர் ஹரீஷ் அவர்கிட்ட தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹரீஷை நீங்க பார்க்கணும், அவருக்கு கருத்துக்களை வழங்கணும், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக் லைவ் பக்கமா நீங்க வரலாம், தொடர்ந்து அவரோட தான் உரையாடல் இடம்பெறும். சரி இப்போ ஒரு விளம்பர இடைவேளை, விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். இது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, SLEBKE செல்லும் அந்த வழியில் குறிப்பாக ஈஷுன்க்கு பிறகு காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹரிஷ் நம்மளோட குறிப்பா ஒலியின் அறிவிப்பாறையில இருக்காரு. அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா Facebook லைவ் பக்கமா வரலாம். டாக்டர் ஹரிஷ், தொடர்ந்து கருத்துக்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஜெயன்சி வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாலத்தியோ வணக்கம் டாக்டர் ஹரிஷ், உங்களுடைய அற்புதமான பயணத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு புஷ்பராணி அனுப்பி வச்சிருக்காங்க டாக்டர் ஹரிஷ் உங்களுக்கு. பள்ளி நாட்கள்ல டாக்டர் ஹரிஷ் எப்படி இருந்தாரு, எப்படி மருத்துவரானாரு, அந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் விரிவா நீங்க சொல்லலாமே.
3: நீங்க சொன்ன மாதிரி ஒரு நேபர்ஹுட் பாய் தான் இருந்தேன். நேபர்ஹுட் ஸ்கூல்ஸ் மூலமா தான் படிச்சிருந்தேன். தோஸ் ஓ மை பெஸ்ட் டைம்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா நெருங்கிய நண்பர்கள் 4-5 பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஜேர்னி மூலமாக தான் சந்தித்தோம். ஸோ அதுலேருந்து ஆனால் அந்த ஸ்கூல்ஸில் வந்து ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. என் பெற்றோர்கள் பற்றி சொல்கிற மாதிரி என் ஆசிரியர்கள் வந்து படிப்பு மேலே ரொம்ப டிசிப்ளின், ஆர்வம் ரொம்ப காட்டினாங்க. அவங்க வந்து டீச்சர்ஸ் தான், ஆனால் நல்லா படிக்கலன்னு கூட அந்த விட்டு கொடுக்காமல் அந்த டிசிப்ளினும் அந்த முயற்சியும் சேர்ந்து நமக்கு வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சில ஆசிரியர்கள் ஞாபகங்களுக்கு வர்றாங்க. ஸோ அந்த பயணத்தில் தான் அந்த லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் தான் அந்த ஐடியாவை வந்து ஆரம்பிச்சுது. அடிக்கடி தினமும் கொஞ்சம் படித்தாலே போதும். ஏன்னா சில பேர் வந்து எக்ஸாம் வாரியர்ஸ் மாதிரி, எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வீக்கெண்ட் வாரியர்ஸ்னு சொன்ன மாதிரி படிப்பாங்க. ஆனால் அந்த ஐடியா தினம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலே போதும். அந்த பாயிண்டத்தில் தான் அந்த சீட் மூலமாக தான் ஐ மேனேஜ் டு கெட் மெடிக்கல் ஸ்கூல்னு நான் நம்புகிறேன்.
1: நிச்சயமா. இதுக்கு நடுவில் ஏன்னா மருத்துவ படிக்கணும்னு சொல்லும்போது அதில் நிறைய பயிற்சிகள் தேவைப்படும். பல மணி நேரம் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இரவும் பகலுமா. அதுக்கும் நடுவில் சமூக சேவையில் வேற நீங்கள் ஈடுபட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ஹரிஷ்.
3: உண்மையை சொல்லணும்னா சமூக சேவை வந்து அந்த டைமில் நான் அவ்வளோவா ஈடுபடலை. நான் சொல்லுவேன் கொஞ்சம் அந்த மீல்ஸ் டெலிவரி, அப்பப்போ அந்த நர்சிங் ஹோம் விசிட்ஸ் இருந்துச்சு, அப்பப்போ அந்த கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நடத்துகிற கலை நிகழ்ச்சி மூலமாக அந்த ஃபண்ட் ரேசிங் அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சோம். ஆனால் மெடிக்கல் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையான கஷ்டங்கள் எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. உடம்பு பிரச்சனைகள் மட்டும் இல்லை, மனசளவுலையும் மென்டல் ஹெல்த், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது எனக்கு. அந்த டைமில் தான் நான் டிசைட் பண்ணேன் நான் எந்த ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறேனோ அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து ஒரு மனிதரை முழுசாக பார்க்கணும், அவங்களோட குடும்பத்தையும் சேர்ந்து பார்க்கணும். ஏன்னா வி கேன் சி ஆல் பயோ சைக்கோ சோஷியல்னு சொல்லுவாங்க, அந்த மூணு ஸ்பேஸை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் தேர்ந்தெடுக்கணும்னு அப்போவே நான் முடிவு செஞ்சேன்.
1: சரி, இப்போ சமூக சேவைன்னு சொல்லும்போது டாக்டர் ஹரிஷ் ஒரு காலத்தில் டீம் புயல் இல்லையா, அதுல உறுப்பினரா இருந்தீங்க. அப்ப நீங்க ஒளி அறிவிப்பு அறைக்கு வந்திருந்தீங்க, அப்போ உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நீங்க வந்து இதே ஆர்வத்தோட மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அது எப்படி? ஏன்னா எல்லாருக்கும் நேரம் பத்தாது, 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த நேரம் இருந்துச்சு, அதையும் தாண்டி மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு? அதுதான் எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
3: இல்ல, அந்த டைம் வந்து அது வந்து ஒரு டைம் எடுக்கிற ஒரு ஆக்டிவிட்டின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா மனநு என்னோட வே ஐ லுக் டெல் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் நான் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்குது. அந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அந்த பக்கத்திலேருந்து வர ஒரு அந்த சந்தோஷம், அந்த நன்றி, அது வந்து வேறு மூலமாக கிடைக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ அதுலேருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த வர எனர்ஜி, அந்த வர சந்தோஷம் வந்து என்னை ஊச்சப்படுத்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டே இருப்பேன்.
1: அது தனி சந்தோஷம் இல்லையா?
3: ஆமாம்,
1: வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது.
3: ஆமாம்,
1: நீ ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு முகமது அகில் நமக்கு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மும்தாஜ் பிவி அவங்க சொல்லியிருக்காங்க, பிரமாதமாக செய்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு. புஷ்பா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க பேசுற தமிழ் கேக்குறது நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க.
3: நன்றி புஷ்பா, எனக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கு.
1: ஆனா டாக்டர் ஹரிஷ் வந்து சரளமா தமிழ் பேசுறாருன்னா அதுக்கு காரணம் அவரு நிறைய பயிற்சி எடுத்திருக்காரு இல்லையா?
3: இல்ல, ஸ்கூல் மூலமா தான் தமிழ் ஆசிரியர் கொடுக்குற அந்த அடி தான் இப்ப தமிழ் வெளியே வருது.
1: தமிழ் ஆசிரியர் நம்ம வச்சிருக்க தனி பாசம். சரி, இப்போ நீங்க உங்களுடைய துறையில ரொம்ப அற்புதமான ஒரு அம்சம் சொன்னீங்க, ஒரு மனிதரை முழுமையாக கவனிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. குறிப்பிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த பிரிவு எது, அதன் அந்த பிரிவு வாயிலாக நீங்கள் எப்படி மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க?
3: நல்ல கேள்வி ரவி. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன், குடும்ப மருத்துவர், நேஷனல் யூனிவர்சிட்டி பாலிகிளினிக்ஸ் நான் வேலை செய்கிறேன். இந்த ஃபேமிலி மெடிசன் ஸ்பெஷலைசேஷன் யூஸ்வலாக ஒரு சென்டென்ஸை சொல்லணும்னா கிரேடல் டு கிரேஃப்னு சொல்லுவாங்க. பொறுப்பிலிருந்தே இருப்புக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், பாலிகிளினிக்ஸ் மூலமாக பார்க்குறோம், ஜிபிஸ் மூலமாக நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து சின்ன சின்ன வியாதிகள் வச்சு வருவாங்க. சில பேர் வந்து மற்ற வியாதிகள் வச்சு வராங்க அடிக்கடின்னு. சில பேர் வந்து இந்த டைபிட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் வந்து அவ்வளோ பார்த்துக்காம மருந்துகள் எடுக்காமல் வராங்க. ஆனால் ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் மருந்து எடுக்கலையா, ஏன் அப்படி, அந்த கேள்வி மட்டும் கேட்டாலே போதும். இன்னொரு கேள்வி வரும் அந்த ஜங்ஷனில், வாட் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி, அந்த கேள்வி வரும். அந்த டைமில் வந்து அவங்க அந்த மனிதர்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் மூலமாக என்ன பிரச்சனைகள் இருக்காங்கன்னு தெரியும். ஒரு உதாரணமாக சில பேர் வந்து, ரொம்ப பேர் வந்து டயபிட்டிஸ் இருக்குது. அந்த டயபிட்டிஸ் மூலமாக மருந்து வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் மருந்து வந்து அடிக்கடி சாப்பிட்றதில்ல, இல்லை வாங்காமல் இருப்பாங்க. ஏன்னு நம்ம கேட்டோம்னா காசு பிரச்சனை இருக்குது. அந்த காசு பிரச்சனை, அந்த டீட்டெயில் மட்டும் நம்ம அதை கிடைக்கலன்னா மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த மருந்துங்க வந்து ஏற்றுவாங்க, இல்லை வந்து கொஞ்சம் திட்டுவாங்க. பட் த ரியல் ரீசன் இஸ் ஃபைனான்ஷியல் ரீசன். ஸோ அந்த ஃபைனான்ஷியல் ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டீமில் வந்து மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஃபரல் கொடுக்கலாம். சில பேர் வந்து எனக்கு இவ்வளோ காசு தான் இருக்குது, இவ்வளோ தான் அந்த சாப்பாடு வாங்க முடியும், இந்த சாப்பாடு மூலமாக எப்படி நம்ம டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்பாங்க. அதே மாதிரி அந்த டீமில் டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ டயட்டிஷியன்ஸ் மூலமாக இந்த மாதிரி இதே இந்த சாப்பாடு வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சமாளிக்கலான்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி மூலமாக, ஃபேமிலி மெடிசன் மூலமாக இந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால ஒரு மனிதரை வந்து முழுசாக பார்க்க முடியும். முன்னாடி நான் வந்து மென்டல் ஹெல்த் பற்றி கொஞ்சம் பேசினேன். இப்போ வந்து ரொம்ப வருஷமாக, இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மென்டல் ஹெல்த் வந்து பற்றி ரொம்ப பேசியிருக்காங்க. நம்ம டீனேஜர்ஸ் மட்டும் இல்லை, யங் அடால்ட்ஸ் ஆல் தி வே டு ஓல்டர் அடால்ட்ஸ் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. இட்ஸ் வெரி ப்ரெஷர்ட் சொசைட்டி நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் முன்னாடி முன் வந்து அந்த உதவி கேட்குறாங்க, அதுலேயும் சைக்காலஜிஸ்ட் உதவி மூலமாக அந்த அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம வந்து டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஹோல் ஹெல்த் கேர் டீம், அந்த ஃபேமிலி மெடிசன் மூலமாக, இந்த ஹெல்த் கேர் டீம் மூலமாக ஒரு மனிதரை வந்து அவங்க குடும்பலையும் அந்த குடும்பத்துலேயும் வந்து ரொம்ப உதவி தரலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் ஃபேமிலி மெடிசன். அதனால தான் அந்த பயணத்தை சூஸ் பண்ணேன், ஒரு முழு மனிதரை பார்க்க முடியும். அண்ட் தட்ஸ் மை ரீசன்.
1: வாவ், நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க,
3: சொல்லுங்க.
1: எனக்கு தெரிந்து சில மருத்துவர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அவங்க துறைகளை, இப்போ வந்து இதயம் சார்ந்த துறைக்கு போகும்போது அங்கே நல்லா சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நியூரோ மூளை சார்ந்த போகும்போது பெரிய பெரிய கண்டுபிடிக்கப்படலாம் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்களும் செஞ்சுருக்கலாம் அதெல்லாம், ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு முழுமையான சேவையில் ஈடுபடணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா அதுக்கு பெரிய காரணம் உங்களுடைய வளர்ப்பு. அது மட்டும் இல்லை, நீ சொன்னது போல் நீங்கள் கண் கூட பார்த்தீங்க ஒரு குடும்ப உறுப்பினர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க நோயால் அப்படின்னு, அதுதான் உங்களை முழுமையாக அப்படி மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா?
3: நிச்சயமா ரவி, நானும் வந்து அந்த பயணத்தில் இருந்தேன். ஸோ என்னோடய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்லாத அந்த கஷ்டங்கள் வந்து எனக்கு அப்படி தெரியும். ஸோ அந்த எம்பத்தி நேச்சுரலாக வருதுன்னு அந்த காரணம் வந்து நானும் என் குடும்பத்தில் போன அந்த கஷ்டம்தான். ஸோ அது வந்து ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து ரொம்ப பேர் வந்து காசுக்காகவோ இல்லை இமேஜ்க்காகவோ வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு, அது உண்மை தான். ஆனால் ஸ்பெஷலைசேஷன் நிச்சயமாக ரொம்ப தேவை. அண்ட் நிறைய பேர் வந்து அது பேஷனோட தான் உள்ளே போகிறாங்க. ஸோ அது வந்து சொல்லும், அது வந்து முதல்ல சொல்லுவேன். நான் வந்து நிச்சயமாக அதை யோசிச்சிருப்பேன், ஆனால் ஐ டிடன்ட் வாண்ட் டு பி என் ஆர்கன் மயோபிக் டாக்டர்னு சொல்லுவேன். ஐ வாண்ட் டு சி அந்த முழு மனிதரை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணணும்னு நான் நிச்சயமாக ஆரம்பத்துலேயே நான் வந்து யோசித்தேன். அண்ட் ஐம் ஹாப்பி ஐ டுக் த ஜேர்னியா.
1: நிச்சயமாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு கேட்கும்போது உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க இல்லையா, நோயாளிகளாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும். உங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு சம்பவமோ ஒரு நோயாளி ஒரு குடும்ப உறுப்பினர்னா டக்குன்னு ஏதோ ஞாபகத்துக்கு வருதா?
3: ஒரு பையன் ஞாபகம் வருது. ஒரு பையன், இந்த ஜேர்னியில் ரொம்ப பேஷன்ஸாக பார்த்துருக்கேன். ரொம்ப பேர் வந்து இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த யூத் டேயில் வந்து ஒரு தமிழ் பையன் எனக்கு ஞாபகம் வருது. அவன் வந்து அவருக்கு வந்து ஒரு 18 இருக்குன்னு நினைக்கிறேன், 19-18 ஒரு ஆக்சிடெண்ட்டில், மோட்டர் பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து ஈடுபட்டார். அதன் மூலமாக வந்து ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி வந்துருந்துச்சு. நடக்க முடியாமல் லைஃப் லாங் பேரலிசிஸ், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். என்னங்க?
1: சின்ன பையன்.
3: ஆமாம், 18 தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர். ஐ ரிமெம்பர் தட், ஒரு டென்னிஸ் பிளேயர். ஆனால் அந்த நடக்கிற சக்தி எழுந்தால் கூட ஹி டிடன்ட் லெட் த ஸ்பிரிட்ஸ் கோ. ரொம்ப அந்த எனர்ஜெட்டிக்கோட கொஞ்சம் சந்தோஷத்தோட தினமும் ஃபிசியோதெரப்பி செஞ்சு அவங்கள பார்க்குற அந்த அவங்கள பார்த்த வந்தவங்களையும் அவங்க கூட செஞ்ச அந்த தெரப்பி செஞ்ச அந்த பேஷண்ட்ஸ் கூட வந்து உற்சாகப்படுத்தி நம்மளும் சேர்ந்து இதை செய்யலாம். அந்த உற்சாகம் அண்ட் த ஸ்பிரிட், நெவர் கிவ் அப் ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அந்த டைமில், அப்போ வந்து டென்னிஸ் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் செய்யணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். என்கிட்ட சொன்னார், இட்ஸ் ஓகே, நான் அந்த டைமில் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன், இட்ஸ் ஓகே, நான் வந்து பேரலிம்பிக்ஸில் வந்து டென்னிஸ் விளையாடுறேன்னு சொல்லுவார். அப்போது ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸர் இருக்கார் ஜோக்கோன்னு ஒருத்தர், அந்த பிரச்சனை வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா குட் குட்னு சொல்லுவார். ஸோ இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த தாக்கம் வரும்போது அது அவர் வந்து அந்த குட் சொல்லிட்டு வாட் நெக்ஸ்ட், என்ன செய்யலாம் இந்த இந்த டெஃபிஷியன்சிஸ் வச்சுக்கிட்டு, வாட் எல்ஸ் கேன் ஐ டூ அப்படின்னு யோசித்து மற்றவங்களை உற்சாகப்படுத்தி. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிம், ஹிஸ் ஃபேஸ் இஸ் வெரி கிளியர் டு மை மைண்ட். யா,
1: என்னால் நம்பவே முடியலன்னா அப்பேற்பட்ட ஒரு இடி விழுந்துச்சுன்னா வாழ்க்கையில் இதுக்கு மேலே வாழணுமானே சில பேர் யோசிப்பாங்க.
3: ஆமாம் ஆமாம்.
1: ஆனால் பரவாயில்ல, நான் உடற்குறை உள்ளவருக்கான ஒலிம்பிக்ஸில் போட்டி எடுத்து அதில் ஜெயிப்பேன் அப்படின்னு அப்படியே மாற்றிக்கிட்டா இருப்பாருங்க.
3: ஆமாம்,
1: எனக்கு என்ன வார்த்தையே இல்லை, வாய் அடிச்சு போயிட்டேன். நீங்க சொல்லும் போது எனக்கு அவர் தான் டக்குன்னு அவர் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கிறேன். இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு எட்டு பாத்துருவோம். இளமதி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நேரடியா. அதுக்கப்புறம் சுலோச்சனா அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களின் முயற்சிகள் மற்றவர்களுக்கு ஊக்கம் தரட்டும், வாழ்த்துக்கள் டாக்டர் ஹரிஷ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி டாக்டர் ஹரிஷ்கே, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு நேர் சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் குறிப்பிடலை, அம்மோயின்னு போட்டிருக்குது வாட்ஸ்அப்பில். அன்பான மருத்துவருக்கு நல்ல தமிழில் பேசுவது அருமையாக இருக்கிறது அப்படின்னு மௌலி தெரிவிச்சிருக்காங்க.
3: ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
1: அது சொல்லி ஆகணும் டாக்டர் ஹரிஷ், நம்ம எங்கே தான் போனாலும் எவ்வளோதான் சாதித்தாலும் நம்ம மொழியில் பேசும்போது அதுக்கப்புறம் கிடைக்கிற வரவேற்பு இருக்க அதுக்கு ஈடுனா எதுவுமே இல்லை. அது தொடர்ந்து உங்களுக்கும் கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி, நல்ல தமிழ் பேசுகிறீங்க, அதை கேட்கறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி, மறுபடியும் உங்களுடைய பயண பக்கம் வந்துடுவோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருந்தீங்க, சமூக சேவை செஞ்சீங்க, மருத்துவராக இருக்கீங்க, அதன் வாயிலாக சேவைகளை செஞ்சுட்டு வரீங்க, இப்போது நான் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி பல அம்சங்கள் உங்கள் வாழ்க்கையில், பல திருப்பு முனைகள், அற்புதமான இந்த பயணத்தில் சவால்களும் நிச்சயம் இருந்திருக்கும். சில சவால்கள் இதை தொடர்ந்து செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியை கூட எழுப்பியிருக்கலாம். எப்படி இப்படிப்பட்ட சவால்களை சந்திச்சிங்க, அதை எப்படி கடந்து வரீங்க?
3: நிறைய சவால்கள் இருந்துச்சு நிச்சயமாக. ஒரு இப்படி வந்து ஒரு டீனேஜர் யங் அடால் வந்து சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோமோ அதே பிரச்சனைகள் நான் சந்தித்தேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், தடைகள், வேலை செய்கிற தடைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இது பேசும்போது பெரிய தடை ஒன்று இருந்துச்சு, அது கொஞ்சம் பேசலாமா?
1: கண்டிப்பாக.
3: இது வந்து ரொம்ப பர்சனல், ஆனால் என் மனைவிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு 4-5 வருதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு மிஸ்கேரேஜ் இருந்துச்சு. அந்த காலங்கட்டம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலங்கட்டம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த மிஸ்கேரேஜ் மட்டும் இல்லை, நமக்குலாம் ஒரு சின்ன குழந்தையும், நானும் வந்து ஸ்பெஷலைசேஷன் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருந்தேன். இந்த மூணையும் தாங்கி அப்போ வந்து கிளினிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு இருந்துச்சு. இப்போ நான் யோசிச்சேன், எப்படிடா ஒரு மனுஷன் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ் மூலமாக வந்து தள்ளுறாங்கன்னு. அண்ட் இப்போ மிஸ்கேரேஜ் பற்றி நம்ம பேசணும், ரொம்ப நிறைய யங் கப்பிள்ஸ், பெண்கள் வந்து இது மூலமாக கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த அவென்யூஸ் அவ்வளோவா இல்லை. இருந்தால் கூட ஒரு டேபு டாப்பிக்காக இருக்கே நம்ம சமுதாயத்தில். ஸோ நானும் என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைமில். பட் வியர் ஈச் அதர், சேர்ந்து அழுத்தம் பழகணும், பேசணும். இப்போது எல்லா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும்போது எல்லா தடைகளும் வந்து as long as you have someone to talk to, நம்மக்கிட்ட ஒரு நண்பர், ஒரு குடும்பத்தினர், நம்ம நெருங்கிய குடும்பத்தினர் வந்து பேச முடியணும்னா தட் இஸ் சர்ஃபீஸ், அந்த தடைகள் வந்து தாண்டலாம். ஸோ அந்த லோன்லினஸ் இருக்குது பாருங்கள், அது மட்டும் இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு கீப் ஹோல் ஆஃப் நம்ம நண்பர்கள், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அ டஃப் டைம், ஆனால் நம்ம தாண்டிட்டோம். இப்போது எனக்கு நமக்கு வந்து இப்போ ரெண்டு குழந்தைகள் வந்திருக்கு, ஸ்பெஷலைசேஷன் எக்ஸாமும் முடிஞ்சிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டேன், ஒரு கிளினிக்கேட்டாக இருக்கேன். ஸோ இதுவும் தாண்ட முடியும்னு அந்த நம்பிக்கை வந்துச்சு அந்த டைமில்.
1: இப்போ நீங்கள் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறீங்க, ஆனால் அப்போது அந்த சூழ்நிலையில் உட்காந்துருக்கும் போது உலகமே இருண்டு போன மாதிரி இருந்திருக்கும் இல்லையா?
3: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. தினமும் ஒரு ஒரு கஷ்டமான தினந்தினம் அந்த கஷ்டத்தை வந்து போக்குறது ரொம்ப கஷ்டம். பெண்கள் வந்து போகிறது அந்த கஷ்டம் பாருங்கள், அது வார்த்தைகள் சொல்ல முடியாது. உதவி இருக்குது, ஆனால் என்ன சொல்லணும்னா ஆண்களும் ஆண்களும் வந்து கஷ்டமாக கஷ்டத்தில் இருப்போம். ஸோ வி ஹாவ் டு ஸ்பீக் அப்.
1: அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு
3: சொல்லுங்கள்.
1: இப்போ பெரும்பாலும் வலின்னு சொல்லும்போது அது எந்த வலியாக இருக்கட்டும், பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு தன்மை இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உதவி நாடுறதுக்கு. ஆனால் ஆண்கள்னு சொல்லும்போது நாம் அழுதா அது பலவீனமாக கருதப்படுது. நம்ம மனக்கசப்பை பற்றி பேசுனா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு பேச்சு வரும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம எப்படி மனசுட்டு பேசுறது?
3: ஆமாம், அது வந்து இன்னும் ஒரு ஒரு கேப்னு சொல்லுவேன் நம்ம சொசைட்டியில். ஆனால் அது வந்து அந்த கேப் வந்து குறைச்சிட்டு தான் வருது. ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட பேசினா பேசாட்டி கூட மற்றவங்க கூட பேசலாம், கவுன்சிலர்ஸ் ஃபேமிலி சர்வீஸ் சென்டர்ஸில் போகலாம், சப்போர்ட் குரூப்ஸ், ஆன்லைன் ஃபோரம்ஸ், ட்ரஸ்ட்வதி ஆன்லைன் ஃபோரம்ஸ் மூலமாக நம்ம பேசலாம். முன் வந்து பேசுங்க. இந்த காலம் வந்து போன காலம் மாதிரி இல்லை. நம்ம வந்து பேசினா தான் அந்த வழி குறைஞ்சிடும். அந்த மாதிரி சப்போர்ட் அந்த உதவி வரும். ஸோ பேசுங்க, என்கிட்ட வந்து பேசுங்க, அந்த உதவி தரேன் உங்களுக்கு. நன்றி ரவி,
1: ரொம்ப நன்றி. சொன்னதே பெரிய விஷயம். ராமு சென்னையா சொல்லியிருக்காரு, பிரமாதமான நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதுவும் இளையர் நாள் இன்றே இல்லையா, தினத்தை முன்னிட்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. சுசி அவங்க வந்து மனிதாவி மிக்க மருத்துவர், அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக தமிழை எழுதி அனுப்பியிருக்காங்க.
3: ரொம்ப நன்றிங்க,
1: பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டாக்டர் ஹரீஷ், விடைபெறதுக்கு முன்னால் உங்களை மாதிரி பல இளையர்கள் சிங்கப்பூரில் இருக்காங்க. சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், பல சவால்களை சந்திக்கிறவங்களாக இருக்கலாம், வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி சில சம்பவங்கள் அவங்களுக்கும் நடந்திருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க?
3: நான் மூணு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இப்போ வந்து 10,000 hours சொல்லுவாங்களே, இப்போ வந்து ஒரு வேலை செய்யணுன்னா சிறப்பாக செய்யணும், 10,000 hours செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நவால் ரவிகாந்த் சொன்ன மாதிரி 10,000 iterations அப்படி கொஞ்சம் செய்யுங்க. தினம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யுங்க, தினம் தினம் கொஞ்சம் சிறப்பாக செய்யுங்க, 10,000 வாட்டி முயற்சி வரும். ரெண்டாவது வந்து கனவு காணுங்க, நிறைய கனவுகள் காணுங்க. அந்த கனவு அந்த பயணத்தில் வந்து தடைகள் வரும், ஆனால் டேபிள் பண்ணுங்க. அந்த வார்த்தை வந்து சொல்கிறேன், டேபிள், அதாவது சின்ன சின்ன விஷயங்களை வந்து போய் டேபிள் பண்ணுங்க. அந்த டேபிள் மூலமாக வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்பின் மூலமாக அந்த கனவு ஒரு நாள் நம்ம காணலாம். மூணாவது வந்து, இது வந்து கொஞ்சம் டேபு டாபிக், ஆனால் வந்து டெத் பெட் க்வெஸ்சன் நான் எப்போவுமே வாழ்க்கையில் யோசிப்பேன். அதாவது நம்ம கடைசி காலகட்டத்தில் யார் வந்து நம்ம கூட இருக்கணுமோ, அந்த ஆசை, அந்த யார் நம்ம கூட இருக்கணுமோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வேலையில் வந்து ஈடுபட்டோன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த வேலை வந்து அந்த டெத் பெட்டில் வந்து ரொம்ப பயணிக்குமா, இல்லைனா லீவ் இட் அலோன், லெஃப்ட் ஒன்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த மூணு பிரச்சனை, இந்த மூணு பாயிண்ட்ஸ்லையும்.
1: ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க,
3: நன்றி.
1: தமிழ் செல்வன் இங்கே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு, இளம் மருத்துவர்கிட்டேருந்து நம்ம இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம், வாழ்க்கையில் அவர் பல சாதனைகளை செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய குடும்ப பின்னணியும் ஒரு அற்புதமான அடித்தளமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தமிழ் செல்வன்,
3: ரொம்ப நன்றிங்க.
1: தொடர்ந்து வாட்ஸ்அப் வாயிலாகவும் பல வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கான நேரம் எனக்கு இங்கே பத்தலை, இருந்தாலும் எத்தனை முடியுமோ அத்தனை வாசிச்சிட்டேன். சரி, புனிதா அவங்க வந்து வாழ்த்து இப்போ அனுப்பியிருக்காங்க. இன்னும் உங்களை மாதிரி அதிகமான நபர்கள் நம்ம சமுதாயத்திற்கு தேவை, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு புனிதா சொல்லியிருக்காங்க.
3: நன்றிங்க.
1: இப்படிப்பட்ட அற்புதமான நபர்கள் நம்ம சமுதாயத்தில் இன்னும் அதிகம் தேவைன்னா அவங்களுக்கு ஊக்குவிப்பு கொடுத்து அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது நம்முடைய பொறுப்பு. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் ஹரீஷ் நான் சொன்னது போல ஒரு காலத்தில் ஒளி ஒன்பதாரியத்தில் சமூக சேவை செய்கிற இளையராக வந்தார், இன்னைக்கு நியமன நாடாளுமன்ற உறுப்பினராக ஒளி ஒன்பதாரியத்தில் உட்காந்துருக்காரு. நாளைக்கு அது நீங்களாக கூட இருக்கலாம். டாக்டர் ஹரீஷ் போலவே நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற எங்கள் இருவரிடமிருந்து வாழ்த்துக்கள். நிறைவாக உங்கள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. இளைய தின வாழ்த்துக்கள்.
3: இளைய தின வாழ்த்துக்கள். நீங்கள் தான் நம் கண்ட்ரிக்கு எதிர்காலம்.
1: டாக்டர் ஹரீஷ் நம்மளோட உரையாடி இருந்தார். இந்த பேட்டியை நீங்கள் ஃபேஸ்புக் லைவ்ல தொடர்ந்து பார்த்து வந்துடுங்க, அதுக்கு மிக்க நன்றி. வானொலி பக்கமாக வந்துடுங்க, இந்த நேரத்தில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட இவ்வளோ நேரம் பொறுமையாக, அது மட்டும் இல்லை ரொம்ப வெளிப்படையாக பல உண்மைகளை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் ஹரீஷ்.
3: நன்றி ரவி.
1: இணைந்திருங்க எங்களோட, இது வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது 8:42 ஆகிவிட்டது. ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம் விபத்து நேர்ந்துள்ளது. துவாசி நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி சாலைக்கு பிறகு 4 தடத்தில் அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
1: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையல் அறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
1: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: முள் வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
1: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSR interior design.com அல்லது 9778123234.
2: ஹட்சன் பன்னீர் சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர், எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: இசை வெள்ளத்தில் மிதக்க நீங்கள் தயாரா?
5: First Bench Productions பெருமையுடன் வழங்கும்
6: பிரதீப் குமார் Unplugged in
7: Singapore. ஜூலை 11 தேதி வெகு தூரம் இல்லை.
8: பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை மழையில் நனைய நீங்கள் தயார் என்றால் டிக்கெட்டுகளை இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள்.
9: ஒரே நேரத்தில் 4 டிக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கும் போது பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடு கழிவை எதிர்பார்க்கலாம்.
8: ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு த ஸ்டார்

0: சிவகாசி பரத்லேருந்து பாடல் கேட்டீங்க. அழகிய தமிழ் மகன் பரத்லேருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. 8:55 ஆகிவிட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹரிஷ் நம்மோட ஒலியின் அறிவிப்பு அறைக்கு வந்து நேரடியா உட்கார்ந்து பேசி பொறுமையா அவருடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி பகிர்ந்துகிட்டாரு. அதை கேட்ட கையோட உங்களை பலர் பல கருத்துக்களை சொன்னீங்க. அவங்கள ஒருத்தர் தான் நேர் ஷாம்.
1: வணக்கம் ரஃபி.
0: வணக்கம்.
1: உண்மையாகவே வந்து அந்த மருத்துவர் வந்து நல்ல தகவல்கள், நல்ல ஒரு சிறப்பான ஒரு மருத்துவரா இருக்காரு. அவர் பேசியிலே தெரியுது. இந்த வாய்ப்பு வந்து அவருக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க படைக்கிற நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா இந்த நிகழ்ச்சியும் வந்து மனசை தொடுற மாதிரி இருக்கு. எனக்கும் பல கனவுகள் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நான் மேற்கொண்டு வரேன். ஸோ இவர் பேசினதுல, இந்த மருத்துவர் பேசினதுல இன்னும் வந்து ஊக்குவிக்கிறாரு. அதனால உங்களுக்கும் நன்றி, அந்த மருத்துவர் டாக்டர் ஹரிஷ்க்கும் நன்றி.
0: நிச்சயமா டாக்டர்.

0: ஹரிஷ் பேசினது உங்களுக்கு மட்டும் இல்லை ஷாம், எனக்கு மட்டும் இல்லை, வானொலி வாயிலாக இணைந்திருந்த அனைவருக்கும் சரி, அதே நேரத்தில் ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஊக்குவிப்பையும் வழங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் பிரதான நோக்கமே. அதாவது சமூக சேவை அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்குது, இன்றைக்கி அவர் வேலையின் ஒரு பகுதியாக மாறி இருக்குது, நாளைக்கு அது உங்களுக்கும் கை கொடுக்கலாம். சமூக சேவையின் வாயிலாக தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அற்புதமான கருத்தையும் டாக்டர் ஹரிஷ் ரொம்ப அழகா இங்க தெரிவிச்சாரு. ஆக இந்த பேட்டியை உங்களை சில பேர் தவற விட்டுருக்கலாம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்க போகலாம், எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் @oli968fm. ஒலி 968 போக்குவரத்து நிலவரம் வாசி நோக்கி செல்லும் PIE அங்கே அடம் சாலை எக்ஸிட்க்கு உட்பட்ட பகுதிகளில் வாகனம் பழுதாகி உள்ளது, அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
0: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
0: கேட்டாலே பரவசம்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதி

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. 9:02 ஆகி விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால லப்பர் பந்து படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஷான் ரோடனுடைய சில பிரதீப் குமார், சிவாங்கி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சரி, இந்த சில்லாஞ்சிருக்கியே அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை அண்மையில நான் பார்த்தப்ப, வாவ், இப்படி கூட யோசிச்சு எழுதியிருக்காரு பாடலாசிரியர் மோகன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போயிட்டேன். அதாவது சில்லாஞ்சிருக்கியேனா சில் கூட்டல் அம் கூட்டல் சிரிக்கி அப்படின்னு பொருள்படும். சில் அப்படின்றால் சிறிய, அம் அப்படின்றால் அழகு அப்படின்னும், சிறுக்கி என்றால் இளம் பெண் அப்படின்னும் பொருள்படுமா. அதாவது அழகான சிறிய இளம் பெண் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி தான் இந்த சில்லாஞ்சிருக்கியே அப்படிங்கிற வார்த்தை பொருள்படுதுன்னு பாடலாசிரியர் மோகன் ராஜா சொல்லியிருந்தாரு. அதை பார்க்கும்போதே தோணுச்சு, தமிழுடைய அழகை பாருங்க, எவ்வளோ விதவிதமா வார்த்தைகளை கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு பொது பொருளை உண்டாக்க முடியும். எத்தனை மொழியில் அதெல்லாம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் தமிழில் அது செய்யும்போது அழகாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுங்க. இணைந்துருங்க என்னோட, நான் ரதிஜி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன்.

ஏதோ ஒரு பாட்டு இல்லைங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல்கள் தான். தொண்ணூறுகளை வந்த பாடல்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, உன்னிடத்தில் என்னை கொடு ஆகிய பாடல்கள் உங்களுக்காக பாடல்கள் போகுது. இணைந்திருங்க, இது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.

0: எப்பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
3: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
4: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
3: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
4: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
5: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 90களில் வந்த பாடல்கள் வரிசையில அடுத்ததா கே ஜே ஜெசுதாஸ் குரல்ல இரண்டு விதமான பாடல்கள் காத்திருக்கு.

0: அரங்கேற்ற வேளை ராஜா கையை வச்சு அவர்ல இருந்து பாடல கேட்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரம் இப்பொழுது 9:45 ஆகிவிட்டது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, காரணம் விபத்துகள் நேர்ந்துள்ளன. டன்னன் சாலை வாயாங்சா 2 மெயின் சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. துவாசி நோக்கி செல்லும் AY E கிளெமெண்டி சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: உங்களுக்கு தெரியுமா
1: ஜூலை 6ஆம் தேதியான இன்று நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சு போவாங்க. 1946 இதே நாள் ஜூலை 6ஆம் தேதி பிறந்தவர் அமெரிக்காவின் 43வது அதிபராக செயல்பட்ட ஜார்ஜ் டபிள்யூ புஷ். 1964 இதே நாள் ஜூலை 6ஆம் தேதி பிரிட்டிஷ் அரசிடமிருந்து பிரிந்த யாசாலேன் அப்படிங்கிற பகுதி பின்பு மலாவி என்ற தேசமாக சுதந்திரம் பெற்றது. இதே நாள் 2002 ஜூலை 6ஆம் தேதி அன்று விம்பிள்டன் போட்டியின் இறுதி சுற்றுல சகோதரிகள் செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் சந்திச்சாங்க. இந்த போட்டியின் இறுதியில வீனஸ் வில்லியம்ஸ் வீழ்த்தி அவங்களுடைய முதல் விம்பிள்டன் ஒற்றையர் போட்டியை வென்று வரலாறு படைச்சாங்க செரீனா வில்லியம்ஸ். இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட ஆதர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கூட் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
2: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: என்ன பாட்டு, ராஜா கையை வச்சா அரங்கேற்ற வேலை ஆகிய படம் இருந்து இதமான பாடல்களை கேட்டு மெய் மறந்து போயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்ப ஃபிஃபா உலக கண்ண கார்பந்து போட்டிகள் 2026 பக்கமா போகலாம். பிரேசில் நோவே பொருதிய ஆட்டம் எதிர்பாராத விதமா பிரேசில் பக்கம் போகல, நோவே பக்கம் போயிடுச்சு. 2-1 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில நோவே பிரேசில வீழ்த்தினாங்க. பெரும் அதிர்ச்சியா உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கார்பந்து உலகத்துல. இது எது எப்படியோ அடுத்த சுற்றுல நோவே சந்திக்க போறது, ஒன்னு மெக்சிகோ அல்லது இங்கிலாந்து. இந்த இருவருக்கான ஆட்டம் 8 மணிக்கு தொடங்கி இருக்கணும், ஆனா மோசமான வானிலையின் காரணமா தாமதமா தொடங்கியது. இப்போ ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 28வது நிமிடத்தை நோக்கி மெக்சிகோவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஆட்டம் போய்கிட்டு இருக்குது. தற்போதைய நிலவரம் மெக்சிகோ 0 இங்கிலாந்து 0. இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா மெக்சிகோட ஆதிக்கம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஷார்ட்ஸ் பொசஷன் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா அதிகமா தான் அவங்க சிறப்பா செய்யற மாதிரி படுது. ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது இங்கிலாந்துக்கு 35 விழுக்காடு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், மெக்சிகோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் 30 விழுக்காடு தான் அப்படின்னும், இது கூடுதல் நேரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு 35 விழுக்காடு வரை இருக்கு அப்படின்னும் புள்ளி விவரங்கள் சுட்டுது. 28வது நிமிடத்துல இப்ப இருக்க ஆட்டம் மெக்சிகோ 0 இங்கிலாந்து 0 அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரம். சரி, ஒலி ஒன்பதா ரேட்ல இப்போ தங்க விலை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுப்போமா. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 168 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.

0: தெய்வ வாக்கு பூவே உனக்காக ஆகிய பாடல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல்கள் இடம்பெற போகுது. வானொலி பக்கமாவே இருங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. டன்னன் சாலை நகரை நோக்கி செல்லும் வழியில், வாயாங்சா 2 மெயின் சாலைக்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கெட்டிமா சாலைக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதி

0: யுவன் சங்கர் ராஜா இசையில அடுத்து வெளிவர இருக்கிற படங்கள ஒன்றுதான் ராஜாஸ் பிளேலிஸ்ட். வெங்கட் பிரபு இந்த படத்துடைய கதையை எழுதியிருக்காரு. குடும்பஸ்தன் அப்படிங்கிற படத்துல படத்தொகுப்பாளரா பணிபுரிந்த சுஜித் என் சுப்பிரமணியம் ராஜாஸ் பிளேலிஸ்ட் அழைக்கப்படுற இந்த படத்தை இயக்க போறதா தகவல்கள் சொல்லுது.
1: ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
0: இசைஞானி இளையராஜா அவருடைய 50th ஆண்டு நிறைவை கொண்டாடுற மாதிரி ஒரு அற்புதமான மாபெரும் கலை நிகழ்ச்சி வரப்போகுது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருந்தாரு. அதை ஒட்டிதான் இந்த ராஜாஸ் பிளேலிஸ்ட் படத்துடைய அறிவிப்பு வெளிவந்தது.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி, கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த பொன்னு.
3: வணக்கம் சிங்கே.
4: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோ.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு.
2: பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில்.
3: பேசும்
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புண்டகை.

0: வணக்கம் ரவி. இன்னைக்கு நான் அந்த ஹரிஸ் அவரோட கேட்கும் போது சமைச்சுக்கிட்டே தான் கேட்டேன். அவர் சொன்ன ஒரு இது வந்து என்னைய ரொம்ப மனசை வந்து யோசிக்க வச்சது. அதை வந்து எல்லாரும் கவனிச்சிருப்பாங்கன்னு அதுக்காக தான் நான் இன்னொரு தடவை அவர் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து எனக்கு இன்னமும் என்னைய வந்து அதை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து என்னன்னா, உங்களுக்கு பிடித்தவர்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யாரு கூட நீங்க கடைசி காலத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட, யாரு கூட கடைசி காலத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரத்தை செலவழிங்கன்னு சொன்னார் பாருங்க. அந்த பாயிண்ட் வந்து இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நிஜமாலுமே யோசிக்க வச்சிருக்கு. ரெண்டாவது வந்து ஆம்பளைங்களாம் வந்து அழுகிறதுக்கு யோசிப்பாங்களா சில, ரொம்ப கஷ்டம் வரும்போது. அப்போ வந்து சொல்லுவாங்க, ஏன்டா பொம்பளை மாதிரி அழுகுற அப்படின்னு. ஸோ அழுவ கூட தைரியம் இல்லாத கோழைகள் சொல்லக்கூடியது. எல்லாரும் அழுது நம்மளோட மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கணுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சுது. இது ரொம்ப நன்றி ரவிஜி, இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நேர்காணல் வைத்ததற்கு நன்றி.
1: நன்றி விஜயகுமாரி. உங்களுடைய அன்பான வார்த்தைகளும் ஆறுதலான பேச்சும் தான் என்ன போன்ற படைப்பாளர்கள் இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஊக்குவிப்பை வழங்குது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அவங்கள போலவே உங்களை பலர் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை வழங்கிட்டு வரீங்க. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லதொரு நிகழ்ச்சி அமைஞ்சது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை தவற விட்டவங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாக நீங்கள் போகலாம். இளையர் தின சிறப்பு நிகழ்ச்சி, நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹரிஷ் அப்படிங்கிற தலைப்புல அந்த பேட்டி உங்களுக்காக அங்க இருக்கு. நிச்சயமா பாருங்க. டாக்டர் ஹரிஷ்க்கு உங்க கருத்துக்களை சொல்ற அதே நேரத்துல அதிலிருந்து சொல்லப்படுற கருத்துக்களை உள்வாங்கி நீங்க செயல்படுத்தினா உண்மையிலேயே அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றி.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமாக உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக டேம்பனீஸ் எக்ஸ்பிரஸ் வே நோக்கி செல்லும் டேம்பனீஸ் அவென்யூ 7, டேம்பனீஸ் ஸ்ட்ரீட் 45 பிறகு விபத்து. Woodlands நோக்கி செல்லும் BKE, Woodlands Avenue 3 பிறகும் விபத்து. Loyang Avenue, Old Tampani சாலை நோக்கி செல்லும் வழியில் பாசரிஸ் டிரைவ் 1 பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. TPE, SLE செல்லும் வழியில் டேம்பனீஸ் அவென்யூ 7 பிறகு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் AYE, Nomenton Exit உட்பட்ட பகுதிகளில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு இல்லாம ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
4: டு இட் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. ஏ ரஹ்மானோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. 9:57 ஆகிவிட்டது. சுகாதார விழா 2026 மீண்டும் வந்து விட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியகா வசந்தும் ஓலி 9:08 இணைந்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் நடக்க போகுது. உங்களுக்கே தெரியும், ஆண்டுக்கு ஆண்டு வர்றவங்களுக்கு நல்லாவே புரியும், இங்க பல பரிசோதனைகள் இலவசமா உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு. எதுக்கு இந்த வாய்ப்பை தவற விடுறீங்க? உடனடியா பதிவு செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி registration.heb.org.sg. கலந்துக்கிற அனைவருக்குமே பரிசு பைகள் இருக்குது, முற்றிலும் இலவசம். சிங்கப்பூரர்கள், நிரந்தரவாசிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கத்தை மீண்டும் சொல்றேன், registration.heb.org.sg. சுகாதார விழா 2026 உங்களை சந்திக்க நம்ம காதல வந்துருவாரு, நீங்களும் மறக்காம வந்துருங்க, சரியா? இந்த தகவலோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: காலை மணி 10 மீடியா ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பிரதமர் லாரன்ஸ் ஒங் சிங்கப்பூர் இந்தோனேசிய தலைவர்கள் சந்திப்புக்காக இன்று ஜகர்த்தா செல்கிறார். பிரதமரும் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவும் இருநாட்டு நல்லுறவை மறு உறுதிப்படுத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு விவகாரம் குறித்து அவர்கள் கருத்து பரிமாறுவார். இருநாட்டு திட்டங்கள் பற்றியும் இரு தலைவர்களும் பேசவிருக்கின்றனர். பிரதமரோடு துணை பிரதமர் கான் கிம் யோங், வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இன்று ஜகர்த்தா செல்கின்றனர். திரு ஒங் நாட்டில் இல்லாத போது உள்துறை அமைச்சர் கா சண்முகம் தற்காலிக பிரதமராக பொறுப்பு வகிப்பார் என்று பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கை குறிப்பிட்டது. உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கார்பந்து ஆட்டக்காரர் ஃபுளரின் பெலகன்ஸ் பெற்ற சிவப்பு அட்டையை ஃபிஃபா கார்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபாண்டினோவோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பட்டை ரத்தானது. கடந்த வாரம் போஸ்னியாவுடன் நடந்த ஆட்டத்தில் பெலகன் சிவப்பு அட்டை பெற்றார். அவர் நாளை பெல்ஜியத்துடன் நடக்கும் ஆட்டத்தில் ஆட முடியாது. ஆனால் இப்போது சிவப்பு அட்டையை ரத்து செய்துவிட்டதால் அவர் விளையாடலாம். அதிபர் ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார். பெல்ஜியம் அதிர்ச்சி தெரிவித்தது. அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்ட பின் உலகெங்கும் இதுவே முதல் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. இன்று அதிகாலை 4 மணிக்கு நோவே பிரேசில் சந்தித்த ஆட்டத்தில் பொதுவான கார்பந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். 5 முறை உலகத்தை வென்று கார்பந்து போட்டிக்கு அழகான ஆட்டம் என்று பெயர் வைத்து தந்த பிரேசில் தோல்வி கண்டது. ஜெர்மனியைப் போலவே பிரேசிலும் முன்கூட்டியே வீடு திரும்புகிறது. அமெரிக்காவின் நியூஜெர்சி அரங்கில் இன்று மஞ்சள் நிறத்தில் பிரேசில் ரசிகர்களின் பெருங்கூட்டம். ஆட்டத்தின் 13வது நிமிடத்தில் பிரேசிலுக்கு ஒரு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதை வினிசிஸ் ஜூனியர் எடுக்காமல் கமரஷ் வித்தியாசமாக ஏதோ முயற்சி செய்தபோது கோல் காவலர் தடுத்துவிட்டார். பொதுவாக பிரேசில் சுலபமாக வெல்லக்கூடிய ஆட்டம்தான் இது. ஆனால் நோவே அணிக்கு ஏர்லிங் ஹாலாண்ட் இருந்தார். ஹாலாண்ட் 79வது நிமிடத்திலும் 90வது நிமிடத்திலும் 2 கோல்கள் போட்டார். கடைசியில் நேமார் தந்த ஒரு பெனால்டி ஆறுதல் மட்டுமே பிரேசிலுக்கு. 2-1 என்று வென்ற நோவே காலிறுதிக்கு தகுதி பெறுவது உலகக்கிண்ண போட்டியில் இதுவே முதன்முறை. தற்போது மெக்சிகோ சிட்டியில் மெக்சிகோவும் இங்கிலாந்தும் ஆடுகின்றன. மோசமான வானிலை காரணமாக 8 மணிக்கு தொடங்கியிருக்க வேண்டிய ஆட்டம் 9 மணிக்கு தொடங்கியது. சொந்த ரசிகர்கள் முன்னிலையில் மெக்சிகோ இதுவரை நடந்த 4 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. 4 ஆட்டங்களிலும் மெக்சிகோ 1 கோல் கூட வாங்கவில்லை. ஆனால் தற்போது நடக்கும் ஆட்டத்தில் இங்கிலாந்து 2 கோல்கள் போட்டு முன்னணிக்கு சென்றது. ஜூட் பெலிங்ஹாம் 36வது 38வது நிமிடங்களில் 2 கோல்கள் போட்டார். 42வது நிமிடத்தில் மெக்சிகோ 1 கோல் போட்டது. அரையிறுதி ஆட்டம் 2-1 என்று இங்கிலாந்து முன்னிலை வகிக்கிறது. இந்தியாவின் சில பகுதிகளில் பருவமழை காரணமாக விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மும்பை நகருக்கு செல்லும் 13 விமான பயணங்கள் பாதை மாற்றிவிடப்பட்டன. தலைநகர் புதுடெல்லிக்கு செல்லும் 15 விமானங்களும் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இந்திய வானிலை ஆய்வகம் மும்பை வட்டாரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் இப்போது கடுமையான வெயில். 1901 ஆண்டுக்கு பிறகு 125 ஆண்டுகளில் இந்த ஆண்டு ஜூன் மாதமே ஆக மோசமான வறட்சியாக பதிவாகியிருக்கும் நேரத்தில் இப்போது கனமழை. இந்தியாவின் ஆண்டு மழையில் 70 விழுக்காடு பருவமழையை நம்பியிருக்கிறது. 4 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துக்கு உயிரூட்டும் முக்கிய நீரோட்டத்துக்கு இதுதான் உயிரோட்டம். நேபாளத்தில் புதிய பிரதமர் பலேந்திர ஷாவின் அரசாங்கம் 100 நாளை தொற்றிருக்கிறது. சொல்லிசை பாடகரான திரு பாலன் அரசாங்கத்தின் மீது இளையர்கள் கொண்ட கோபத்தால் இளையர்களின் வாக்குகளோடு ஆட்சிக்கு வந்தார். மார்ச் 5ஆம் தேதி நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேசுவதில்லை என்பது அவரை பற்றிய பெரிய குறைகூறல். சமூக ஊடக பக்கத்தில்தான் அவர் கருத்துக்களை வெளியிடுகிறார். வெற்றி உரையை கூட அவர் சொல்லிசை பாடலாக பாடினார், பேசவில்லை. வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதில்லை. இந்தியா சீனா ஆகிய நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சரைத்தான் அனுப்பினார், அவர் போகவில்லை. சொல் பெரிதல்ல, செயல்தான் பெரிது என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். குறைகூறல் இனிமேல்தான் தொடங்கும் என்று விமர்சகர்கள் சொல்கின்றனர். ஈரானின் முன்னைய உச்சி தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். நூறாயிரக்கணக்கான மக்களோடு அவரது மூன்று மகன்களும் சடங்கில் பங்கேற்றனர். ஆயினும் தற்போதைய உச்சத்தலைவர் அயத்துல்லா முஸ்தபா கமேனி வரவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் ஒதுங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிப்ரவரி மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் அவரது தந்தை கொல்லப்பட்ட போது திரு முஸ்தபா கமேனியும் கடுமையாக காயமுற்றதாக கூறப்படுகிறது. திரு அலி கமேனிக்கு 6 நாள் இறுதிச் சடங்கு நடத்தப்படுகிறது. 20 மில்லியன் பேர் வரை கலந்து கொள்ளக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். நவீன மனித வரலாற்றில் இதுவே ஆகப்பெரிய இறுதிச் சடங்கு என்று சொல்லப்படுகிறது. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் சோதனை சாவடியை மக்கள் சீக்கிரம் கடக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார். மலேசியாவும் சிங்கப்பூரும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் புதிய முறையை அறிமுகம் செய்யப்போவதாக அவர் சொன்னார். ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் திரு அன்வார் பேசினார். மூவார் நகரில் பேசிய அவர், தேர்தல் பிரச்சார நேரத்தில் கொள்கைகளை வைத்து வாக்கு சேகரிக்க தடை இருப்பதால் எதுவும் சொல்ல முடியாது என்றார். சிங்கப்பூரில் வேலை பார்க்கும் மலேசியர்கள் அனுபவிக்கும் சோதனை சாவடி நெரிசலை சீர் செய்வதற்கு மலேசிய அரசாங்கம் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதாக பிரதமர் அன்வார் சொன்னார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

0: இன்னைக்கு ஆனந்த மார்பு நிகழ்ச்சியில கட்டான பொண்ணு வந்துட்டாங்க. நிகழ்ச்சி பிளாஸ்ட் தான்.
1: வணக்கம் வணக்கம் நேயர்களே, மீண்டும் இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சி படக்க வந்துட்டோம். நம்முடைய அப்துல் காதர்
0: மற்றும் ஹலீமா ஹஸ்மான்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு காதர். இந்த மாதிரி வார்த்தை நம்ம ஆரம்பிக்கும் போது, தொடங்கும் போது, அது ரெண்டு பேரோட ஆரம்பிக்கும் போது எனர்ஜியே வேற மாதிரி இருக்கும்.
0: இப்ப கேல எது அழகு, அந்த ட்வின் டவர்ஸ்.
1: ஆமா,
0: அதுல ஒண்ணு இல்லனா எப்படி இருக்கும்?
1: ஆனா என்னுடைய ட்வின் டவருக்கும் என்னுடைய இந்த ஹைட்டுக்கும் சம்மந்தம் இல்ல.
0: தேசிய தின அணிவகுப்பு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
1: எனக்கு ஒரு நுழைவுச்சீட்டு கிடைக்குமா?
0: கொடுக்க முடியாது.
1: சரி, எப்படி கிடைச்சது உங்களுக்கு?
0: சீக்ரெட்
1: ஏ சொல்லுங்க.
0: அடுத்தடுத்த வாரங்கள்ல என்னோட சமூக வலைதளங்களை பாருங்க, உங்களுக்கு மேலும் பல விவரங்கள் கொடுப்பேன்.
1: ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி நம்ம காதல வச்சிருக்காரு. சமூக வலைதளங்கள் இல்லையா, நீங்க அங்க பதிவு செய்யறதே அரிதாச்சே.
0: சாரி, நிறைய போடுவேன். சரி, உங்க ஸ்டோரி என்னது?
1: என்ன ஸ்டோரி? நான் இந்த படத்தை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் காதர். பிளாஸ்ட் படம் அர்ஜுன். அந்த படத்துல நம்முடைய இரண்டு கதாநாயகிகளுக்கும் நல்ல பலமான கதாபாத்திரங்களை வழங்கியிருப்பாரு இயக்குனர். நம்ம பிரீத்தி முகுந்தன், அபிராமி நடிச்சிருப்பாங்க. அதுவும் அபிராமின்னு சொல்லும் போது காதர், அபிராமியும் அர்ஜுனும் 20 ஆண்டுகள் கழித்து திரும்ப ஒரு படத்துல இணைகிறாங்க. வானவில் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல அவங்களை பார்க்க முடியுது. இதுல பெரிய ஒரு ட்விஸ்டே, அந்த சித்தப்பா கதாபாத்திரத்துல நடிச்ச விவேக் பிரசன்னா தான். அவர் என்ன செய்வார் நான் சொல்ல விரும்பல. நேர்களே, கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கணும்.
0: அது முக்கியமா தமிழ் திரைப்படத்திற்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஜான்ற வந்து ஒரு புதுமையானது. புரூஸ்லி, ஜாக்கி சான் அவங்க நடித்த திரைப்படம் தான் பார்த்திருக்கோம் தமிழ்ல. அது முக்கியமா ஒரு பெண் கதாபாத்திரத்தை முன்னணியா வைத்து செய்த இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே இந்த இயக்குனர் பேசி சேர்ந்த பெருமை.
1: நிச்சயமா. அதனால இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கலனா, நல்ல ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம்.
0: பிளாஸ்ட் திரைப்படம் மாதிரி இன்றைய ஆனந்த மார்பு நிகழ்ச்சியும் பிளாஸ்ட் ஆக போகுது.
1: ஆரம்பிக்கலாம். இது உங்களுடைய இரண்டு சீட்டுக்காரர்கள் வந்துட்டோம். ஆரம்பிக்கலாம். வாங்க, ஆப்பிரிக்கா போயிட்டோமா?

0: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
5: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.

0: வாழ்க்கையில நம்ம துவண்டு போகும் போது சில நேரத்துல ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது ஒரு படங்கள் இல்ல இசை கேட்டால நமக்கு உற்சாகம் இருக்கும். இன்னைக்கு அலிமாவுடைய குரல் வழியாக சில வார்த்தைகள் வரப்போது நம்ம மனசை திறக்க போகுது.
1: இதன் கவிதையின் தலைப்பு தேவையற்ற ஒப்பீடு. மற்றவர்களின் உயரத்தை பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. எனினில் ஆலமரம் பெரிதாக இருந்தாலும் அதனால் நெல் மணியை தர முடியாது. நெல்லை நமக்கு தர முடியாது. அவருக்கவர் ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்தை கொண்டாடுவோம்.
0: ஆமா, ஒரு மாங்கா ரம்பூதா பார்த்து அழுவுதா?
1: அதான்,
0: உன பாரு எப்படி இருக்கு.
1: ஒரு மீனு சிங்கத்தை பார்த்து அழுவுதா? இல்ல இல்ல, அது பாட்டுக்கு நீந்திக்கிட்டே போகுது. சிங்கம் வந்து நம்ம காட்டுல இருந்துகிட்டே இருக்கு. குரங்கால நீந்த முடியாது, மீனால தாவ முடியாது.
0: அதான் உங்களுக்குள்ள இருக்கிற என்ன திறன்கள் நீங்க கண்டறிந்து அதன்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க தனித்துவமா வாழ்வீங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
1: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
2: காய்கறிகள்ல பழங்கள்ல ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஆனா என்ன, அதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நம்ம செய்யணும், செஞ்சு நம்ம அருந்திரணும்னா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அது நம்ம உடலுக்கும் நன்மைகளை விளைவிக்கும்னு நிறைய படிச்சிருக்கோம். ஆனா எத்தனை முறை நம்ம செஞ்சிருக்கோம்னு தெரியல. இப்ப நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், புதுசா இந்த வெள்ளை முள்ளங்கி சார் இருக்குது இல்லையா, அத காலையிலேயே வெறும் வயதுல குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
3: கேட்கும் போது ஆனா இத நன்மைகள் கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க.
2: உங்களுடைய உடல்ல இருந்துச்சு வயிறுல இருந்துச்சுன்னா அதையும் நீக்கிறதுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இத நான் குடிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஐயத்திலே நீங்க இருந்தீங்கன்னா ஒரு மருத்துவரை போய் கேட்டு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அவருடைய அறிவுரைக்கு ஏற்ப நீங்க செயல்படுத்தலாம்.
3: அலிமா
2: என்னாச்சு,
3: என்ன உங்க பல்லு பாக்க ரேபிட் மாதிரியே இருக்கு,
2: உங்களுக்கு பக்கம் கேரட் மாதிரி இருக்கு, உங்களை கடிக்க வா வா வா.

0: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: ஆனா MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் ட்ரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன் அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன்.com. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
3: வாங்க மச்சா வாங்க, இங்க கதையை கேட்க வாங்க. மச்சா வாங்க, அலிமா கதை
4: பிடிக்காத இந்த புத்தாக்க திறமைக்கு காதல அடிச்சுக்கவே முடியாது.
3: கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் அலிமா, சொல்லுங்க.
4: அது ஆரம்பிச்சுங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இதுதான் அந்த கதை. ஒருவர் புதிதாய் ஊருக்குள் வந்தார். அதிகமாய் யாரும் குடியேறாத ஒரு தெருவுக்கு வந்த பொழுது ஒரு உயர்ந்த மாளிகையையும் அருகிலேயே ஒரு சிறிய வீட்டையும் கண்டார். அதாவது ஒரு மாளிகை இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஒரு சிறிய வீடு இருக்கு. இந்த உயர்ந்த மாளிகை யாருடையது, யாருக்கு சொந்தமானது அப்படின்னு இவர் கேக்குறாரு. இந்த ஊர்ல இருக்கும் மிக சிறந்த பேச்சாளர் ஒருவருடையது அப்படின்னு அங்க இருக்கிறவரு சொன்னாரு. இவர் பேசி சம்பாதிச்சதுல இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டிருக்காரு. அது சரி, அருகிலேயே ஒரு சிறிய வீடு இருக்கிறதே, அது யாருடையது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: பரவாயில்ல, நல்லா இருக்கு கதை. சின்ன வீடு வாங்கட்டுமா, பெரிய வீடு வாங்கட்டுமா? சரி, என்ன யோசிச்சிருப்பாரு, என்ன சொல்லிருப்பாரு?
4: யோசிச்சுக்கிட்டே இருங்க,
3: நம்ம நேர்களிட்ட கேப்போமா.
4: நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த சிறிய ஒரு வீடு அது யாருடையதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஊர்ல இருக்கிறவரு அந்த புதுசா வந்தவர்கிட்ட என்ன சொல்லிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? யாருடைய வீடா அது இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: ஜினை
1: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
2: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: முத்தப்பாயில இருந்து முத்துமங்கை பேசுறேன். இருவருக்கும் வணக்கம். அந்த சிறிய வீடு பெரிய வீட்டு பேச்சாளர் பேச்சை கேட்க போனவரோட வீடா இருக்கணும்.
6: வணக்கம் ஹலிமான் காதல்.
3: வணக்கம். சொல்லுங்க.
6: கேட்டது வந்து, பணக்காரன் ஆன பிற்பாடும் நம்ம எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் நம்ம கஷ்டத்துல இருந்து வந்த இதை வந்து மறக்க கூடாது. அதனால அந்த சின்ன வீட்டை அந்த பழைய நினைவுகளை அவர் அழிக்காம வச்சிருக்காரு, அதுதான் அர்த்தம்.
3: இவங்க சொல்றத பார்த்தா, அந்த சர்வர் சுந்தரம் படத்துல நம்ம நாகேஷ் பேசுவாரு இல்லையா, அவரு ஒரு காலத்துல வேலை பார்த்த அந்த சீருடை, வேலை பார்த்த சீருடைய மறக்க கூடாதுன்னு அதை எப்போதுமே கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் இவங்களும்
7: சமீபத்துல டியூட் திரைப்படத்துல கூட அப்படி இருக்கும். வாழ்ந்த சின்ன வீட்டுல அவரோட சைக்கிள்லாம் இருக்கும், அவர் அப்படிதான் வளர்ந்து வந்து இப்ப ஒரு அரசியல்வாதியா மாறி இருப்பாருன்னு அந்த கதையில சொல்லிருப்பாங்க.
3: ஆரம்ப காலகட்டத்தை மறக்க கூடாது.
8: வணக்கம் அலிமா. வணக்கம் காடர்.
3: சொல்லுங்க.
8: அந்த வீடு அவரோட வீடுதான், அந்த சின்ன வீடு
3: அவருடைய வீடு.
8: அவர் அந்த வீட்டுல இருந்துதான் இவ்வளவு வசதி வந்துச்சு, பழசமா இருக்க கூடாதுதான் அந்த வீடு அவர் வச்சிருக்காரு.
3: நல்ல பதில், நல்ல முயற்சி, நல்லா யோசிச்சிருக்கீங்க. ஆனா கிடையாது, அந்த வீடு யாருடையதுன்னா, இத நான் படிக்கும் போதே காதர் யோசிச்சேன். பாத்தீங்களா, உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சேன். அந்த ஊர்ல இருக்கிறவரு சொல்றாரு, இந்த வீடு யாருக்கு சொந்தமானதுன்னா, அந்த சிறிய வீட்டுக்காரர் எழுதியதை தான் அவர் பேசினார். அதாவது அந்த சின்ன வீடு யாருடையதுன்னா, அந்த பேச்சாளர் இருக்காரு இல்லையா, அந்த பேச்சாளருக்கு உதவி செஞ்ச, அந்த பேச்சாளருக்கு எழுதிய நபருடைய வீடுதான் அந்த சின்ன வீடு. இவருடைய எழுத்துக்களை தான், வார்த்தைகளை தான் இந்த பேச்சாளர் போய் மேடையில பேசியிருக்காரு.
7: இதை பார்க்கும் போது இருவருடைய வாழ்க்கை எனக்கு ஞாபகத்து வருது. கலைஞர் எழுதிய வசனங்களுக்கு புரட்சி தலைவர் MGR பேசின வசனங்களை மறக்க முடியுமா? அது பிறகு ஒரு மிகப்பெரிய நடிகரா மாறினாரு. ஆனா இப்ப கலைஞரும் பெரிய அரசியல்வாதியா மாறிட்டாரு வச்சுங்களேன். ஆனா இதே மாதிரி எத்தனை பேரு மத்தவங்க தூக்கி விட்டுருப்பாங்க.
3: ஒருத்தருடைய சிந்தனையை நம்ம இரவல் பெறுறோம் இல்லையா, ஒருத்தருடைய எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் இரவல் பெறுறோம். ஆனா அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை நம்ம வழங்குறோமா? அந்த அங்கீகாரத்தை நம்ம வழங்கணும். ஏன்னா அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு இந்த எழுத்துக்கள் வார்த்தைகளை கொடுக்கறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களை பத்தி பேசினா சிறப்பா இருக்கும்.
7: இதுல முக்கியமா உங்க வீட்லயே ரெண்டு பேர் இருக்காங்க, அப்பா அம்மா. உங்களுக்கு அப்பா அம்மா பேச சொல்லி கொடுத்தாங்களே, அவங்களை எப்போதுமே மறக்காதீங்க,
3: அங்கீகாரம் கொடுங்க.

0: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்க

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
1: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
3: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழிப்பு அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179 7.
5: சரி, நம்ம இந்த வாரம் ஒரு முக்கியமான பொருளை தூக்க போறோம், சொல்ல மாட்டோம். மற்ற உணவு பொருட்களை சொல்லுவோம். இது எந்த உணவு, எந்த உணவு பொருளை நம்ம சொல்லல அப்படின்னு சொல்லணும்.
6: இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தயிர், உப்பு, சமையல் எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, காஷ்மீரி மிளகாய் தூள், தேங்காய் பால், இவை அனைத்தும் உங்களுக்கு தேவை. மசாலா தூளும் உங்களுக்கு தேவை. ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் விட்டுட்டோம்ல.
5: ஆமா, இது உண்மையிலே ஒரு புகழ்பெற்ற உணவு. நீங்க எந்த திருமணத்துக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கோ
6: பதிலே கொடுத்துருங்க,
5: அல்லது கடைகளுக்கு
6: கொடுத்துருங்க, கொடுத்துருங்க பதிலே கொடுத்துருங்க.
5: கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கணும்ல,
6: பறந்து படிச்சுப்பா இவருக்கு.
5: எந்த உணவு பொருளை நம்ம சொல்லல, எந்த உணவை பற்றி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம்.
6: இது முடியறதுக்கு முன்னாடி இப்ப பதில் வந்துச்சுன்னு வைங்களே,
5: நான் வந்து அந்த எந்த இது இல்லையோ அதுவா மாறிடுவேன்.
6: உங்களுதான் சாப்பிட போறோம் அதுக்கப்புறம்.

0: பிரபலமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.
2: ஒரு உணவு பொருள் சொல்லல, எந்த உணவுன்னு கேட்டப்போ இங்க பல பேர் பிரியாணியான்னு கேட்டிருக்காங்க.
0: இல்லை,
2: கோழி கறியான்னு கேட்டிருக்காங்க. கோழி தான் இல்லன்னு காதல் சொல்லிருக்காங்க.
0: கிடையாது.
2: இங்க கத்திரிக்காய்,
0: கத்திரிக்காய், கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் கிடையாது
3: போடுற நினைக்கிறேன்.
4: கத்திரிக்காய் விடுபட்டு
0: இல்லை.
2: தால்ச்சா எலும்புலாம் சொல்றாங்களே, கோல்டன் ரிட்ரீவர் சமைக்கிறோம்.
0: சரி, மீண்டும் சொல்றோம், இவைதான் அந்த பொருள்கள். இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தயிர், உப்பு, சமையல் எண்ணெய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மசாலா தூள், மிளகாய் தூள், தேங்காய் பால். ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம விட்டுட்டோம்.
2: இன்னொரு குறிப்பும் கொடுக்கலாம், சிக்கன் டிக்கா தட்டன் டக்கா.
0: என்னால முடியல. யோசிச்சு பாருங்க, நேர்களை யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பொருளை விட்டுட்டோம், எந்த சமையலை பத்தி பேசிட்டு இருக்கோம்.

0: நாட்டின் நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு,
2: ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு,
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 72 காசு,
2: ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு,
1: 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 35 காசு,
2: 100 இலங்கை ரூபாய் 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 15 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும். குவாங்டோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச் சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கு மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை 10 மணி முதல்
3: பிற்பகல் 2 மணி வரை
2: ஆனந்தம் ஆரம்பம்.
0: நடுவுல கொஞ்சம்
4: சாப்பாடு காணும்.
5: I'm bewildered அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கு.
0: ஏன்
5: புகழ்பெற்ற ஒரு உணவு பல இடங்களை சாப்பிடுவோம், ஆனா மக்கள் அதை கண்டுபிடிக்க முடியல.
0: நீங்க இவ்வளவு குறிப்புகள் கொடுத்த பிறகு எல்லா பதில்களையும் சொல்றாங்க, இந்த ஒரு பதில.
6: ஹலோ வணக்கம், நான் தஞ்சை ராஜா.
0: சொல்லுங்க.
6: சாஸ், சாஸ் தான் வந்து அது விட்டுப்பட்ட உணவு பொருள். அதனால சாஸா இருக்கும், கரெக்டா இருக்கும்.
0: அதான் சொல்றீங்களே, நமக்கே பாட்டு போடுறாங்களே, யார் இவங்க? ஆமினா, உங்களுடைய வானொலியை முதல்ல நீங்க அடைத்து விட்டு பேச வேண்டும். ஆமினா
7: வணக்கம். வணக்கம் காதர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் சாந்தா
0: பேசுறேன்.
7: பொருள் எண்ணெய்.
0: எண்ணெயா?
7: தால்ச்சா அல்லது இறைச்சி சமைப்பதற்கு?
5: இல்லை, தால்ச்சா கிடையாது.
8: இன்னமும் மட்டன் குருமாவோ என்னமோ ஆக்குறது மாதிரி தெரியுது.
5: மட்டன் குருமா உங்க வீட்ல இருந்து வருமா அப்படின்னு கேக்க ஆசைதான். மட்டன் குருமா கிடையாது, ரொம்ப கிட்ட நெருங்க வந்துட்டீங்க. இறைச்சி என்பது சரி.
0: ஆமா, இறைச்சி என்பது சரி. ஆனா அதை வச்சு என்ன செய்யலாம்? இதற்கான நம்ம குறிப்புகளை கொடுத்துருத்தோம்னா மட்டன் மைசூர்.
5: ஆமாங்க,
0: கல்யாணத்துலயும் இருக்கும், விசேஷங்கள்லயும் இருக்கும்.
5: முக்கியமா நீங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு உணவு, அதுவும் பிரியாணியோட. சில பேர் பரோட்டாவோட சாப்பிடுவாங்க, சில பேர் தோசையோட சாப்பிடுவாங்க. இது வந்து மைசூர்ல இருக்கிற ஒரு புகழ்பெற்ற உணவா இருக்குது. வடியார் டைனஸ்டி அங்கிருந்து பிறந்து வர உணவு பொருள் தான் இது. அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிட்ட ஒரு உணவா சொல்றாங்க. இப்ப மட்டன் மைசூருக்கும் மட்டன் சுக்காவுக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாங்க. மட்டன் மைசூர் வந்து கொஞ்சம் நல்ல திக்கான கறியா இருக்கும், அது நல்ல கொஞ்சம் அதிகமான தேங்காய் பாலை
0: பயன்படுத்துவாங்க.
5: இதுவே மட்டன் சுக்கா கொஞ்சம் ட்ரையா இருக்கும்,
0: உலர்வா இருக்கும். அப்பதான் அவங்க சாப்பிடுவாங்க. மட்டன் சுக்காவோ மட்டன் மைசூரோ எல்லாம் வயிற்றுக்கு தானே போகுது.
5: மட்டன் சுக்காவோ மட்டன் மைசூரோ ரெண்டுமே சாப்பிட்டா சூப்பரா தான இருக்கும்.
0: சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, மதிய உணவுக்கு நீங்க சாப்பிடலாம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
9: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: கற்பனை செய்து பாருங்க, இந்த மழை காலத்துல சூடான பொசு பொசுன்னு பூரிய சுட்டு அத கிழங்கு பெரட்டலோட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கேக்கும் போதே வாய் உருதா. ஆனா சில நேரங்கள்ல வீட்டுல பூரி சுடும் போது அது பொசு பொசுன்னு வருவதில்ல, எண்ணெய் பசையோட வேற இருக்கிறதால பல பேரு பூரி சுடுறதே நிறுத்திடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே பூரினா பொசு பொசுன்னு இருக்கணும், எண்ணெயும் குறைவா இருக்கணும். அதற்கு பூரியை சுடுவதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால அந்த பூரியோட மாவு இருக்கு இல்லையா, அத குளிர் பதின பெட்டியில வைத்தடுங்க. அதன் பிறகு சூடான எண்ணெயில பூரிய சுட்டு எடுத்தீங்கன்னா எண்ணெய் பசையே இருக்காது, பொசு பொசுன்னு பூரி கிடைக்கும்.
2: மாமி, உங்க வீட்டு சப்பாத்தி உங்க மனசு மாதிரி ஃப்ரெஷ்ஷா சாஃப்ட்டா இருக்கு.
3: இது ஹவுஸ் பிராண்ட் ஃப்ரெஷ் ஆட்டா கோதுமை மாவுல செய்த சப்பாத்தி, அப்படிதானே இருக்கும், ஃப்ரெஷ்ஷா சாஃப்ட்டா.
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹோங் தாட் சிங்கப்பூரும் சீனாவும் பசுமை எரிபொருள், நவீன தொழில்நுட்பம், மூப்படையும் சமுதாயம் ஆகிய அம்சங்களில் மேலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடியும் என்று கூறியிருக்கிறார். 8வது சிங்கப்பூர் சீன கருத்தரங்கில் அவர் பேசினார். புதிய சவால்களுக்கு ஏற்ப நாடுகள் மாறுவது முக்கியம் என்று அமைச்சர் சொன்னார். நிச்சயமற்ற புதிய யுகத்தில் எந்த நாடும் தனித்து நிற்க முடியாது, தனித்து செல்ல முடியாது என்றார் அவர். சிங்கப்பூரும் சீனாவும் இணைந்து செயல்படுவதால் இருதரப்பும் பயன்பெறும் என்று அமைச்சர் ஜே கூறினார். உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கார்பந்து ஆட்டக்காரர் ஃபுளோரின் பெலகன் பெற்ற சிவப்பு அட்டையை ஃபிஃபா கார்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜானி இன்ஃபாண்டினோவோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பட்டை ரத்தானது. கடந்த வாரம் போஸ்னியாவுடன் நடந்த ஆட்டத்தில் பெலகன் சிவப்பு அட்டை பெற்றார். அவர் நாளை பெல்ஜியத்துடன் நடக்கும் ஆட்டத்தில் ஆட முடியாது, ஆனால் இப்போது சிவப்பு அட்டையை ரத்து செய்துவிட்டதால் அவர் விளையாடலாம். அதிபர் ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார். பெல்ஜியம் அதிர்ச்சி தெரிவித்தது. இங்கிலாந்து காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. மெக்சிகோவுடன் நடந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து 3-2 என்று வெற்றி பெற்றது. ஜூட் பெல்ஹாம் இங்கிலாந்து அணிக்கு முதல் 2 கோல்களை தந்தார். ஆட்டத்தின் 54வது நிமிடத்தில் இங்கிலாந்து தற்காப்பு ஆட்டக்காரர் ஜெரல்ட் குவான்சா சிவப்பாட்டை பெற்ற போதிலும் ஹாரிகேன் பெனால்டி மூலம் இங்கிலாந்தின் வெற்றியை உறுதி செய்தார். அடுத்து காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து நோர்வே அணியை சந்திக்கும். பிரேசில் தோல்வி கண்டு உலகக்கிண போட்டியிலிருந்து வெளியேறியிருக்கிறது. 5 முறை உலகக்கிணத்தை வென்றுள்ள பிரேசில் 2002 பிறகு 24 ஆண்டாக உலகக்கிணத்தை வெல்லவில்லை. கார்பந்து வரலாற்றில் இதுவே ஆக நீண்ட வறட்சி. இன்று அதிகாலை 4 மணிக்கு நடந்த ஆட்டத்தில் பிரேசில் 2-1 என்று நோர்வேயிடம் தோல்வி கண்டது. முதல் பாதி ஆட்டத்தில் பிரேசில் குரட்டை விட்டது. 2வது பாதியில் பல வாய்ப்புகள் கிடைத்தும் அது கொட்டை விட்டது. அலிஹாலான் 2 கோல்கள் போட்டு நோர்வே வெற்றியை உறுதிப்படுத்தினார். உலகக்கிண்ண போட்டியில் நோர்வே காலிறுதி போட்டிக்கு தகுதி பெறுவது இதுவே முதல் முறை. இந்தியாவின் சில பகுதிகளில் பருவமழை காரணமாக விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மும்பை நகருக்கு செல்லும் 13 விமான பயணங்கள் பாதை மாற்றிவிடப்பட்டன. தலைநகர் புதுடெல்லிக்கு செல்லும் 15 விமானங்களுக்கு வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இந்திய வானிலை ஆய்வகம் மும்பை வட்டாரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் இப்போது கடுமையான வெயில். 1901 பிறகு 125 ஆண்டுகளில் இந்த ஆண்டு ஜூன் மாதமே ஆக மோசமான வறட்சியாக பதிவாகியிருக்கும் நேரத்தில் கடும் மழை. இந்தியாவின் ஆண்டு மழையில் 70% பருவமழை காலத்தில் பெய்கிறது. $4 trillion பொருளாதாரத்துக்கு உயிரூட்டும் முக்கிய நீரோட்டத்துக்கு உயிரோட்டம் அதுதான். ஐரோப்பாவில் காட்டுத்தீ காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கிறது. தெற்கில் காடு சுடுகிறது. போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகளில் சுமார் 20,000 ஹெக்டேர் காட்டுப்பகுதியில் தீப்பற்றி எரிகிறது. 100,000 தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். சில பகுதிகளில் வெப்பநிலை கொளுத்தும் 40°C தாண்டக்கூடும். வெப்பம் வடக்கை நோக்கி நகரும் என்றும் அடுத்த வார இறுதி வரை வானிலை மோசமாக இருக்கும் என்றும் முன்னுரைக்கப்படுகிறது. ஜூன் மாதத்தில் 2 வாரமாக ஏற்பட்ட கடும் வெயில் காரணமாக மரண எண்ணிக்கை அதிகரித்ததாக பிரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் கூறின. ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துருக்கியேவில் நடைபெறவிருக்கும் முக்கிய நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதல் நாள் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. நேட்டோ கூட்டம் உக்ரைனை பேசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவில் பல வட்டாரங்களில் தீ மூண்டதாகவும் 3 கொல்லப்பட்டனர் என்றும் அதிகாரிகள் கூறினர். ரஷ்யா அதன் தாக்குதல் உத்திகளை மாற்றிக்கொண்டே இருப்பதால் தலைநகரை பாதுகாக்க முடியாமல் உக்ரைன் தடுமாறுவதாக கூறப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்த ஒரே நாளில் போரை நிறுத்தப் போவதாக சொன்னார். அவர் பதவிக்கு வந்து 500 நாளுக்கும் மேல் ஆகிறது. ஜெர்மனி அரசாங்கம் மருத்துவ விடுப்பு பெறுவதில் கெடுபிடியை அதிகரிக்கிறது. இனி ஒரு நாள் என்றாலும் மருத்துவ ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும். ஜெர்மனியில் தற்போது 3 நாள் அல்லது அதற்கும் அதிகமாக வேலைக்கு வராவிட்டால் மட்டுமே மருத்துவ காரணத்தை காட்ட வேண்டும். கோவிட் 19 காலகட்டத்தில் தொலைபேசி மூலமாகவே மருத்துவ விடுப்பு சான்றிதழை பெறலாம் என்ற விதிமுறை இருந்தது. அரசாங்கம் இப்போது அதையும் ரத்து செய்கிறது. பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் வகையில் ஜெர்மனி புதிய சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்கிறது. அதில் இந்த மருத்துவ விடுப்பு விவகாரமும் சிக்குகிறது. பிரதமர் ஃபிரெட்ரிக் மெட்ஸ் ஜெர்மனி சமூகத்தில் மருத்துவ விடுப்பு அளவுக்கு அதிகம் என்று தொடர்ந்து குறை கூறி வந்தார். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் சோதனை சாவடியை மக்கள் சீக்கிரம் கடக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார். மலேசியாவும் சிங்கப்பூரும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் புதிய மின்னலக்க முறையை அறிமுகம் செய்யப்போவதாக அவர் சொன்னார். ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் திரு அன்வார் பேசினார். மூவார் நகரில் பேசிய அவர், தேர்தல் பிரச்சார நேரத்தில் கொள்கைகளை வைத்து வாக்கு சேகரிக்க தடை இருப்பதால் எதுவும் சொல்ல முடியாது என்றார். சிங்கப்பூரில் வேலை பார்க்கும் மலேசியர்கள் அனுபவிக்கும் சோதனை சாவடியின் நெரிசலை சீர் செய்வதற்கு மலேசிய அரசாங்கம் எப்போதுமே பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதாக பிரதமர் அன்வார் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
2: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
1: வேல
2: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
3: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348 2628. அடாப்டிவ் பே .com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
4: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
5: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.

0: தாளம் படத்துல இருந்த டி எல் மகாராஜன் ஸ்வர்ணலதா கொண்டு வந்த பாடல்.
1: இந்த பாடல் கேட்டா தாளமே தப்பிரும், அப்படி அந்த மாதிரியான பாட்டு. அந்த
0: அளவுக்கு அந்த பாடல் இருக்கு. நேரம் சரியா 12 காலம் ஆகுதுங்க. இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: சிங்கப்பூர் சாலைகள்ல இப்ப போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்குன்னா, சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஎங்கு பிகேக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அதே போல இசிபிஐ நோக்கி செல்லும் எம்சிஇ சுரங்கப்பாதை எங்கு சென்ட்ரல் புலவார்டுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
0: பல இடங்களில் சாலை பணிகள். துவாசி நோக்கி செல்லும் ஏவாஇ பொஞ்சுரு ரோட்டுக்கு பிறகும், உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ டேரி ஃபார்ம் ரோட்டுக்கு முன்பும் பார்த்து பத்திரமா உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: தொடர்புக்கு
5: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
6: Arun Ice Creams.
7: We're gonna blow the speakers, baby.
8: Woli, engeyum eppodum.
9: Aeroplane parakkudhu parmela.
10: Nanga ta konda tari.
11: Woli, when did the Ari

0: ஆனந்தமான நிகழ்ச்சியில அன்புள்ளங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறது, ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அன்பு உள்ளங்கள் சொல்லும் போது இரண்டு உள்ளங்கள் சேர்ந்தாதான் அன்பு பிறக்கும். அதுல என்ன ஒரு அதிசயம்னா, இன்னைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்திருக்கோம், அன்பு பிறந்திருச்சாங்க. ஒண்ணு, ரெண்டாவது, ஒரு குடும்பம் வலுவாக இருக்கிற சிறப்பாக செயல்பட கணவனும் மனைவியும் ஒத்துழைச்சாதான் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுக்க முடியும். குடும்ப சூழலும் நல்லா இருக்கும்.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: இப்ப இந்த காலகட்டத்துல கணவனும் மனைவியும் ஒத்துழைக்கணும்,
1: ஒத்துழைத்தாதான் அந்த குடும்பமே மேம்படும் சிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம யாரு சந்திக்க போறோம்னா, கண்டிப்பா இவரை நீங்க தொலைக்காட்சியில பாத்திருக்கலாம், வெளிய பாத்துருக்கலாம், சமூக ஊடகத்துல பாத்துருக்கலாம். ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்னு சொல்லலாம்.
0: நிறைய காமெடி பண்ணுவாரு.
1: ஆமா, நிறைய காமெடி
0: பண்ணுவாரு,
1: நல்லா நடிப்பாரு, நல்ல தந்தை, நல்ல ஒரு அப்பா அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லலாம். அவர் தான் ஹேடன் ராய்.
0: ஹேடன் ராய், வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க ஹேடன் ராய்? அவரு பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நடனமணியா ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரு இந்த கேமராக்கு பின்னால இருக்கிற வேலைகளையும் அவர் செஞ்சிருக்காரு. அதன் பிறகு படிப்படியா அவரு ஏரோக்ராட்ஸ், தூள், இந்த போட்டிகள் எல்லாம் ஆடி நல்ல நாடகங்களை நடிச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு கலைஞரா இருக்காரு. சரி ஹீரன், இவ்வளவு விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, அதே நேரத்துல இப்ப நீங்க முழு நேர வேலையில இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் பின்னோக்கி போவோமே, கொஞ்சம் பேக் ட்ராக் ரிவைண்ட் நம்ம பண்ணோம்னா, நீங்க முதல் முதல்ல திருமணம் செய்த பிறகு அந்த ஒரு கேள்வி வந்திருப்போம்ல, யார் வேலை செய்ய போறா, இருவரும் வேலை செய்யறோமா, எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த போறோம் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி எழுந்த போது அந்த உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இருந்த அந்த உரையாடல் எப்படி இருந்துச்சு?
2: Well, actually, வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் கல்யாணம் பண்ணது not Indian girl, கல்யாணம் பண்ணது ஒரு
1: Caucasian.
2: அவங்க அவங்க வந்து என்னை விட ஆக்சுவலி ரொம்ப படிச்சவங்க, அதிகமா படிச்சவங்க. அவங்க ஒரு ரெண்டு டிகிரி, அவங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்தப்ப அவங்க வேலை செஞ்சது வந்து அவங்க கம்பெனி அனுப்பி வச்சது. அவங்க மேனேஜிங் டைரக்டர் ஆக்சுவலி. சோ அவங்க சேலரி அப்பவே வந்து ஒரு 5 digits தான் இருந்துச்சு. சோ அப்படி ஜஸ்ட் மேக் மோர் சென்ஸ் ஃபார் அஸ் டு, நான் வந்து வீட்டுல இருக்க, நீ வெளியே போய் வேலை செய்யணும் சொன்னோம். ஓகே எஸ், ஏன்னா ஆப்வியஸ்லி யாரு நிறைய சம்பாதிக்காங்களோ அதுதானே. அந்த ஈகோல எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து வீடு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் செகண்ட் வைஸ் எனக்கு சமைக்க தெரியும், வீட்டு வேலை எல்லாம் செய்ய தெரியும். லைக் எனக்கு நான் இந்த பாரபட்சம் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். சோ ஓகே, இந்த மாதிரி டிசிஷன் பண்ணப்ப நான் சொன்னேன் யூ கோ ஹெட். சோ அவங்க போனாங்க, நான் வந்து வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேன். பட் தேர் வாஸ் ஒன்லி ஃபார் தி ஃபர்ஸ்ட் இயர் ஆக்சுவலி ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி வேலை போயிட்டு, அந்த வேலை போன காலகட்டத்துல வந்து வாட் வி குட் டு ஒன்லி வாஸ் லைக் ஓகே சேவிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தென் வி வர் சமாளிக்கிறான்லாம், முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு. ஐ வென்ட் டு 1 or 2 பார்ட் டைம் ஜாப்ஸ் தட் யூ நோ லைக் ஆஃப்டர்நூன் ஐ மீன் சாரி லைக் ஈவினிங் டைம் போயிட்டு வர மாதிரி. பிகாஸ் வாட் டு தே கால் இட் பிள்ளைத்தாச்சி, I mean, she just gave birth, right? So I didn't want to, I didn't stress out too much or anything. So I did the part-time value. And obviously, media gave me a lot of help at a part of time. Because now that I'm going to go to the next one, I'm going to go to the next one. So I'm going to go to the next one. Then after one, so for the first year, I'm going to go to the next one. Because I'm going to go to the next one. I will go to work someday and
1: இந்த வேலைகளை எல்லாமே வழக்கமா பாரம்பரியமா மனைவிகள் பெண்கள் தான் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதை நீங்க உடைத்து, சரி பரவாயில்ல, வீட்டு வேலையை நான் செய்யறேன், சமைக்கிறேன், எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் வீட்டுல இருந்து பிள்ளைய பாத்துக்கிறேன், பிள்ளைய போய் பள்ளியில விடுறேன், பள்ளி முடிஞ்ச பிறகு அவங்களை கூட்டிட்டு வரேன், வகுப்பறையில வகுப்புகள்ல பள்ளிகளில் நடக்கிற சில நடவடிக்கைகள்லயும் நான் ஈடுபடுறேன் அப்படின்னு உங்களை நீங்க வேற விதமா மாத்திக்கணும் இல்லையா, உங்களை தயார்படுத்தணும் இல்லையா?
2: தயார்படுத்தணும், ஆமா. ஆனா நான் என்ன மாத்திக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நான் வந்து சின்ஸ் யங் வந்து என்னோட மைண்ட் செட், என்னோட வே ஆஃப் திங்கிங் வேற மாதிரி தான் இருந்திருக்கு. சோ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஓ என் பொண்டாட்டி வீட்டுலதான் இருக்கணும், ஆறுக்குள்ளயும் அவங்க பாக்கணும், இதெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. எனக்கு வந்து யாரு வேலை செஞ்சா என்ன, யாரு சமைச்சா என்ன, சமைச்சா சாப்பிடணும்ல. சோ டசன்ட் மேட்டர், அப்ப நான் சமைச்சா என்ன, நீ சமைச்சா என்ன, எனக்கு அந்த மென்டாலிட்டி. துணி துவைக்கிறது நான் கையால துவைக்கிறேன், வாஷிங் மிஷின்ல போடுறது பட்டன் அப்படி அது தானே துவைக்கிட்டு வேலை குடுத்துதான் வைக்கிறோம். வேலைக்கு போய் திட்டு வாங்குறது வீட்டுல சமாளிக்க ஈஸியா
1: இருக்கு. அது எவ்வளவு சாதாரணமா சொல்றாரு, சந்தோஷமா சொல்றாரு அப்படின்னு. அவர் வந்து ஓ நான் இவ்வளவு செய்யறேன் தருவா அப்படின்னு சொல்லாம, இல்ல நான் செய்யறேன் இப்ப என்ன அப்படின்னு கேக்குறாரு. இத பல பேரும் சொல்ல மாட்டாங்க ஹீடன், ஏன்னா நீங்க ரொம்ப முன்னோக்கி யோசிக்கிறீங்க, அதாவது ப்ரோக்ரெசிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி யோசிக்கிறதே பெரிய விஷயம் நான் சொல்றேன்.
0: ஹரிமா முன்னோக்கி யோசிக்கிறாருன்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பாக்கணும். நீங்க சிறு வயதுல எந்த மாதிரியான சூழ்நிலையில வளர்ந்தீங்க, நீங்க சொந்தமா செய்ய வேலைகளை செய்யக்கூடிய ஆளுகளா நபரா இருந்தீங்களா, அல்லது அப்படியே அலட்சியமா இருந்த ஒரு நபர் தான் மாறிட்டாரா?
2: அலட்சியான்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்து வீட்டுல இருக்கும்போது ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு 18-19 வயசு வரைக்கும் எங்க அம்மா எனக்கு ஊட்டி தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா கையில சாப்பிடுறது ஒரு தனி இது இருக்கு பாருங்க, போயிருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. நீ அப்படியா அழிச்சியான்னு, ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து அப்படி இருந்துச்சு, சைல்ட்ஹுட் ட்ராமா, போலீஸ் மருது இது அதுன்னு செம்மாடிலாம் வாங்க, ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கேன். சோ எனக்கு அந்த மாதிரி இருக்கிற சைல்ட்ஹுட், ஐ வாண்டட் டு, நீங்க கேட்டீங்களா அந்த பிரேக், அந்த பிரேக் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஐ போக் த ஸ்டிக்மா, ஐ வில் நெவர் லே ஹேண்ட் ஆன் மை டாட்டர் ஆர் வைஃப். சோ வீடு வந்து எப்ப பார்த்தா ஏண்டா வீட்டுக்கு போறோம்னு இருக்கிறது பல்லா, லைக் இப்ப வந்து சரி வீட்டுக்கு போகணும், என் பிள்ளை வந்து தூங்க போறது கொஞ்ச நேரம் பார்த்து சிரிக்க. பிள்ளைக்கு இப்ப நான் 11 வயசு, ஐ இஸ் வெரி டால், ஏ ஹை கிட்ட வருது, ஐ ஸ்டில் கேரி நோ அரௌண்ட் யூ நோ, பிகாஸ் ஆசிட்டா வயசா இருக்கும்போது எங்க பெரியப்பா தூக்குவாரு என்ன, அப்ப எனக்கு வயசு ஒரு 9-10 என்ன பெரிய பிள்ளைய தூக்கிக்கிட்டு இருக்க, பெரிய பிள்ளை வை இஸ் லைக் பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை, அது ஏன் பிள்ளை நான் தூக்குவேன், அது வந்தாலும் அதுக்கு சொல்லி தூக்குவேன். ஷாப்பிங் சென்டர் எல்லாம் போனா லேட் பேமெண்ட் சொல்லுவோம், சின்னத்துக்கு லேட் பேமெண்ட் போவேன், என்ன இவ்வளவு நெட்டையா பெரிய பிள்ளையா வந்து கையில தூக்குறேன், ஐ ஜஸ்ட் லைக் ஐ டோன்ட் கேர், இது ஏன் பிள்ளை நான் தூக்குறேன், வந்து கிட்ட அதுக்கு தான் இருப்பேன், எனக்கு கால்ல
0: சமூக வலைதளங்கள்ல உங்க மகளோட நீங்க நிறைய காணொலிகள் செய்து பாத்திருக்கோம், இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க, பாக்க ஹைஸ்கூல் மியூசிக்ல இருக்கிற கதாபாத்திரம் மாதிரி இருக்காங்க, அழகாயிட்டாங்க, இப்ப
1: ரொம்ப அழகாவும் இருக்காங்க, நல்ல ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது
0: புரியுதுப்பா புரியுது,
1: உங்களோட பிள்ளைதான், உங்களோட பிள்ளைதான், ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம். எத்தனை மணிக்கு உங்க நாள் ஆரம்பிக்கும்
2: அவங்க வந்து ஸ்கூல், பிகாஸ் யூ ஆர் சேன் ஹியர் ஃபார் அது ப்ரீ ஸ்கூல் போவாங்க, சோ அந்த டைம்ல வந்து ஒரு 6:30 எழுந்திருவேன், 6:30 எழுந்திச்சு நான் பல்வாளிக்கு எழுந்து பண்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும், அப்ப அவங்கள எழுப்பி அவங்க ராத்திரியே குளிக்க வச்சிருவேன், அதுக்கப்புறம் காலையில வந்து பவுடர் எவ்ரிதிங் ஜஸ்ட் பேபி பண்ணிடுவேன், முடியெல்லாம் செஞ்சு காது குத்தினா தோடு எல்லாம் போட்டு அவன் மிக்சர் வந்து டிரெஸ்ஸிங் மிகப்பிக்க அணி உடுப்பு, சோ எனக்கு டிரெஸ்ஸிங் ரொம்ப
1: முக்கியம்,
2: ஓகே ஆமா நான் வேணா இருக்கும்போது என் பொண்ணு வந்து இத என்ன கடைக்கு போட்டு வேற மாதிரி ட்ரெஸ் அப் பண்ண எனக்கு பிடிக்காது, நல்லா முடிய சீவி கிளீன் பண்ணி பவுடர் போட்டு தோல் எல்லாம் கூட போட்டு
1: ஜடெல்லாம் பின்ன தெரியும் உங்களுக்கு, முடியெல்லாம் கட்ட தெரியும்,
2: பிள்ளை பண்ணாலும் எல்லாம் கட்ட
0: வேண்டிய
2: வேற வழி இல்ல. அப்ப ஸ்கூலுக்கு அந்த மணி ஒரு 8:30 ஆயிடும். ஓகே, சோ ஸ்கூல்ல வந்து ஒரு 2-3 hours தான் இருப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து நான் ஜிம் போயிடுவேன். ஜிம்முக்கு போய் அந்த 2-3 hours அப்ப குளிச்சுட்டு இது பண்ணிட்டு நான் வந்துடுவேன். பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சிம்பிளா ஒரு சாப்பாடு போட்டு லேட் ஆயிட்டு சிம்பிளா பண்ணிடுவேன். டைம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் குக்கி குடுத்துட்டு அப்புறம் லைக் பால் குடுத்துட்டு மை குக்கிங்லாம் இன்னைக்கு என்ன சமைக்கலாம். அப்போ அவங்க தமிழ் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. சோ நான் வெஸ்டர்ன் இட்டாலியன். சோ இந்த பீஃப் ஏதாச்சும் புதுசா செய்யணும்னு சொல்லி ரெசிபி புக் எல்லாம் ஒரு 30-40 புக் இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் நான் சாப்பாடு பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்குன்னு ஒரு ஆல்பம் இருந்து அப்படி கோவிட்க்கு முன்னால கேட்டீங்க பண்ணேன்.
1: புதுசு புதுசா நீங்க சமைச்சீங்க.
2: புதுசு பீஃப் வெலிங்டன் வேர் டு கெட் தி இன்கிரிடியன்ஸ் அதெல்லாம் தென் வி வில் டு டாபாஸ் கூட பண்ணிக்க. வீட்டு நாள் வரும்போது மெக்சிகன் சாப்பாடு சல்சா இது அது கோகமோலின்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். சோ புதுசு புதுசா மேகி செஞ்சா நான் சிம்பிளா மேகி செய்ய மாட்டேன். முட்டை வெங்காயம் ஆம்லெட் இது எதுவும் வந்து சும்மா சிம்பிளா பர்கர் இந்த ஃப்ரோசன் பர்கர் வந்து ஒரு பெட்டி இது இந்த பன்னு வராது. சீஸ் போடணும், லெட்யூஸ் வெட்டணும், மஸ்டர்ட் செய்யணும், இது பெருசா ஒண்ணு கொடுப்பேன். பாப்பாங்க நான் சிம்பிளா ஒரு பர்கர் கேட்டேன். இதான் நீ 1.5 மணி நேரம் செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கும்.
1: அது உங்களோட லவ் லாங்குவேஜ் சொல்லலாமா? மற்றவர்கள் நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும் இல்லையா? அதற்காகவே நீங்க மெனக்கெட்டு நீங்க செய்யறீங்க ஒவ்வொரு முறையும் சிறப்பு.
2: நான் கிச்சன்ல இருக்கும்போது எனக்கு அந்த டைம் ஓடுறதே தெரியாது. சோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து பசிக்குன்னா ஓகே சமைப்பேன். சரி எல்லாரும் சமைச்ச தெரியல நல்லா இருக்கா நல்லா இருக்கு அது போதும். ஏன்னா அடுத்த நாள் அந்த சும்மாவே செஞ்சதா எனக்கு அது அடுத்த நாள் செய்ய முடியாது.
0: இப்ப நீங்க பார்க்கும் போது நல்லா விரும்பி செய்யறாரு, பார்த்த தெரியுது நல்லா விரும்பி செய்யறாரு. அது நிச்சயமா ஹேடர். இப்ப நம்ம சமுதாயம் வந்து ஏதாச்சும் புதுமையா பார்த்தா சில நேரங்கள்ல ஒண்ணு குறை சொல்லும், இது தவறுன்னு சொல்லும், இல்ல ஒதுக்கி வைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய சுற்றுச்சூழல்ல முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்னப்பா வீட்லயே இருக்க, என்ன என்ன வேலைக்கு போகாம என்ன மனைவி வேலை பார்த்துட்டு இருக்கா, நீங்க வீட்லயே இருக்க, அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நீங்க எதிர்நோக்குற சவால்கள்
1: என்னென்ன?
2: அந்த சேலஞ்சஸ் வந்து சோசியல் மீடியால தான் வந்துச்சு அப்பவே. அது வந்து தெரியாதவங்கதான் முக்காசி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா உங்களுக்கு தான் வந்துச்சு, என் பொண்டாட்டி தானே, என் பிள்ளை தானே
1: சொல்லல
2: உங்க அப்ப இங்க நிறுத்திடுவேன். அப்ப அவங்களே போயிடுவாங்க, சரி வெளியில வாய் கொடுக்க முடியாது கூட்டிட்டு போவோம். ஆனா வந்து ரொம்ப தாழ்த்தி தான் பேசுவாங்க. அந்த சில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, இல்ல அந்த பொண்டாட்டி வீட்டு வேலைக்கு அனுப்புற என் பொண்டாட்டி முடியல.
0: பள்ளிக்கூடத்துல சீன மொழி கத்துக்கிட்டு இருக்காங்களா?
2: அப்புறம் தமிழ் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. வீட்டுல யாரும் இல்லையா பேசுறதுக்கு, நான் வேலைக்கு போயிட்டேன். சோ அவங்க ஃபெயில் தான், ஆனஸ்ட்லி போர்டர் லைன் ஃபெயில் தான். சோ ஓகே, அஸ் ஐ சோ சோ இம்பார்ட்டன்ட்
1: படிபடி
2: எஸ் லேங்குவேஜ்
1: வந்துருவாங்க.
2: எனக்கு வந்து படிப்பு வந்து ஐ டோல்ட் ஹர் டோன்ட் யானி ஃபார் படிப்பு சிட்டல கெட்டிங் வெரி ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன். ரொம்ப எம்பனா வந்து கொஞ்சம் அழுதுறோம். கிவா ஐ டோன்ட் நோ வை ஹியர் திஸ் திங் கிவா பண்ற மென்டாலிட்டி வெரி ஃபாஸ்ட். அப்போ பக்குவமா எடுத்து சொல்லி இஸ் ஓகே டு ஃபெயில். அப்பதான் என்னோட பழைய வீடியோ எல்லாம் காமிப்பேன். சி எத்தனை தடவை ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி டேடி பாரு இந்த அவ்வா வச்சிருக்கேன் அப்ப பாரு ஃபெயில் ஆகி பாரு அது அச்சம் என்பது மதமேதான் வாழ்க்கை இப்படிலாம் போய் அவார்ட் ஜெயிச்சிருக்கேன் பாரு எவனாச்சும் கட்டு போட்டு ஜெயிப்பாரா நான் ஜெயிச்சிருக்கேன்
0: சொல்லி. ஆமா ஆமா.
2: சோ அந்த கான்பிடன்ஸ் கொஞ்சம் பண்ணுவோம்.
0: இப்ப ஹேடன், இப்ப ஏன்னா நானே சில பிள்ளைங்க வந்து என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து என்னை பள்ளிக்கூடத்துக்கு வந்து அனுப்பாத போது சில நேரத்தில் ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா மற்ற பிள்ளைகள் அவங்க அப்பாவோடையோ அம்மாவோடய வரும்போது அதை பார்க்கும்போது எங்க அப்பா எங்கூட இல்லையே அப்படின்னு என்னுடைய சொந்த வீட்லயே என்னுடைய தங்கை சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்க அப்பா ரொம்ப சிறு வயதுல இறந்துட்டாங்க, என் தங்கை வந்து அப்பா 5 வயது. ஸோ ஒரு தகப்பனாருடைய பங்கு எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும். இப்ப அதே மாதிரிதான் ஒரு தந்தை எப்படி எவ்வளவு முக்கியமோ ஒரு தாயுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். இப்ப உங்க தாய் முழு நேரம், அதாவது மனைவி முழு நேரமா வேலை செய்யறதுனால அவங்க எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க? இன்னும் வார நாட்கள்ல முழு நேரம் நீங்க தான் செலவு பண்றீங்க. ஸோ மனைவி எப்படி எங்க வந்து அவங்க உதவி பண்றாங்க?
2: ஸ்டார்டிங் ஹவுஸ் ஹஸ்பண்ட் 4 வருஷமா இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்தோம். செகண்ட் இயர் டு ஃபோர்த் இயர் வந்து அவங்க லேட்டா தான் வருவாங்க. 6:30, 7 o'clock வருவாங்க, கொஞ்ச நேரம் பாத்துக்குவாங்க, விளையாடுவாங்க, அப்ப தூங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுதானே, ஆனா சாட்டர்டே சண்டே ஆஃப். சோ நானும் எங்க ப்ரொஜெக்டும் எடுத்துக்க மாட்டேன் சாட்டர்டே. சோ யூ ஸ்பெண்ட் த ஹோல் டைம் வித் சைல்ட், வெளியே கூட்டிட்டு போறது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஹாலிடேஸ் எல்லாம் வரும்போது ஃபுல்லா இது பண்ணிடுவோம். இந்த போட்டோ கூட வந்து வருஷம் வருஷம் ஒரு மாசத்துக்கு யூகே போறதுதான். அது என் நெஃப்யூ, அது என் நீஸ், அவங்க அண்ணன் பிள்ளைங்க.
1: ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியாவது உங்க பிள்ளைகளை யூகேக்கு கூட்டிட்டு போயிருவீங்க. உங்க பிள்ளையும் சரி உங்க மனைவியும் நீங்க கூட்டிட்டு போகும்போது அங்கேயும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க தொடர்ந்து தொடர்புல இருக்கணும், அந்த தொடர்பு விட்டு போக கூடாது இல்லையா? ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுறதே அரிது, இதுல கடல் தாண்டி வேற ஒரு நாட்டுல இருக்காங்க, அவங்க கூட எப்படி பேசுறது, தொடர்புல இருக்குது அப்படின்னு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மளால செய்ய முடியும். முயற்சி எடுத்தா கண்டிப்பா நம்மளால தொடர்புல இருக்க முடியும்னு உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லி வளர்க்குறீங்க. அதனாலதான் அவங்களுக்கு தெரியுது எனக்கு கசன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. கேட்பாங்களா உங்ககிட்ட, அப்பா போறோமா இந்த வருஷம் நம்ம போறோமா அப்படின்னு கேட்பாங்களா, எப்ப போறோம்
2: அப்படின்னு? இல்ல, ஏன்னா டிசம்பர் நம்ம போயிடுவோம், அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு கசன்ஸ் எல்லாம் உயிர், அவங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல போன் வச்சு பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் இல்லாம லைக் ஃபேஸ் டைம் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் a week, like once in 2 weeks ஃபேஸ் டைம் பண்ணி பேசி இது பண்ணி. சோ ஓகே, அதுதான்
1: அவங்களும் பிள்ளைகளும் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம சொல்லும் போதுதான், ஓ சரி அப்பா அம்மா சொல்றாங்கன்னு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். ஏய் நான் பேச போறேன், கசன்ஸ் கிட்ட பேச போறேன் அப்படின்னு அவங்க தானாகவே பேச ஆரம்பிச்சிருவாங்க.
2: She's not in London, Baranga. Avanga la fleet hemisphere country side la irukanga. Avanga community is very closely knitted. Pakkathu irukkaranga ellam summa poi okkarudhu, hi hello nu solrudhu, kada kada per vechi koopurudhu. Naanga pakkumbodhu, ah uncle hello, adha ஆனா இவங்க வந்து பேசி ஹாஸ்பிட்டல்
1: ஒரு கேட்டசிக்காக அவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, அவங்களும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அடுத்த கேள்வி, இப்போ இல்லப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட அங்க நின்னு நம்ம கேக்குறோமா, அடுத்த கேள்வி நம்ம கேக்குறோமா என்பது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனா நீங்க சொல்றது உண்மைதான், மற்ற நாடுகளுக்கு போகும்போது நானும் பாக்குறேன், அவங்க செய்யறாங்க, அவங்க கேட்பாங்க, நின்னு பேசுவாங்க, அவசரப்பட மாட்டாங்க இல்லையா, கேட்டசிக்கு மட்டும் கேட்கறது கிடையாது.
0: இப்ப இரன், இப்ப இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும்போது இப்ப இந்த காலகட்டத்துல கணவனும் மனைவியும் நிச்சயமா கண்டிப்பா வேலை செய்யணும். இப்ப நீங்களும் வந்து இப்ப முழு நேரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, கடந்த 7 வருடங்களா நீங்க இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்ப புது வேலையிலும் இருக்கீங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல உங்க மகள் வளர்ந்து வரும்போது நீங்க ஒரு தந்தையா அங்க இருந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் அப்படிதான் வளர்ந்து வந்தோம், நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமே அமையறது இல்லை. அதனால இப்ப நாங்கள ஒரு உங்ககிட்ட கேட்கிற கேள்வினா, தாயோ தந்தையோ ஒரு குழந்தை வளர்ந்து வரும்போது, உதாரணத்துக்கு ஒரு 5 வயதோ இல்லை 7 வயது வரையோ அவங்க வளர்ந்து வராங்கன்னா, அந்த தாயோ தந்தையோ இருக்கிறது முக்கியமா முழு நேரமா நீங்க இருந்த மாதிரி?
2: சொல்ல முடியுமான்னு தெரியல,
0: ஏன்னா இந்த கொஞ்சம் ரொம்ப இக்கட்டான காலகட்டத்துல இருக்கும், ரெண்டு பேருமே வேலை செய்யணும்.
2: அது
0: என்ன நன்மைகள் சொல்லுங்க, நன்மைகள் சொல்லுங்க.
2: நன்மைனா ஓகே, இப்போ அப்பா வந்து வேலைக்கு போய் ராத்திரி வர மாதிரி பிள்ளைங்களால அப்பாவை பார்க்க முடியாது, அம்மா வளர்ப்புலயே இருப்பாங்க, கரெக்டா இல்லையா? சோ அம்மா வந்து ரொம்ப இருப்பாங்க, சோ அப்பாவோட அந்த டிசிப்ளின் அது சொல்றதெல்லாம் கொஞ்சம் குறையும், பிள்ளைங்க அவ்வளவு கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவதான் வீட்டுல இல்லையே நான் என்னத்த கேட்கறேன் அந்த மாதிரி ஆயிடும். இதுவே அப்பா வீட்டுல இருந்து அம்மா வந்து ஃபுல் டைம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா, ஐயா எங்க அப்பா வீட்டுல இருந்து எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்துடும், அம்மா வந்து எப்பதான் வருவாங்கன்னு இருக்கும், இல்லைன்னா அம்மாவோட பாசம் தெரியாம அப்பாவோட கண்டிப்பிலேயே வாழ்ந்த மாதிரி ஆயிடும், குவாய்டா ரீசர்வ் ஆயிடுவாங்க. இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு. சோ Both must be partially spending time, equivalent time தான் சொல்லுவேன். சோ இப்போ காலையில ரெண்டு பேரும் வேலை செய்யலாம், ஆனா அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் ஆபீஸ் வேலை செய்யணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் காலையில போய் ராத்திரி வர கேஸ் தான் இருந்துச்சுன்னா அப்ப பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் லவ் டிசிப்ளின் கமிட்மென்ட் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆபீஸ் டைமிங்ல இப்போ யாராச்சும் வேலை செய்யலாம்னா அட்லீஸ்ட் ஈவினிங் டைம் ஒன் பேரண்ட் இஸ் அரவுண்ட் ஸ்கூல் விட்டு வந்து அதுக்கப்புறம் என் வைஃப் வந்து மத்தியானம் ராத்திரி மத்தியானம் வந்தாங்கன்னா வீட்டுல வேலை செய்யலாம், வீட்டுல வேலை செஞ்சா நோ இஷ்யூஸ். ராத்திரி வந்தாங்கன்னா அப்ப நான் தான் ஆல்ரெடி பாத்துக்கணும், அவங்க வந்து பாத்துட்டு போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப வரைக்கும். அதான் ஆனா அந்த டிசிப்ளின் கொஞ்சமாச்சும் இருக்கு, என் வைஃப் டிசிப்ளின் பண்ணுவாங்க. அது இப்ப எல்லாம் அந்த லாக் போட்டு வச்சிருக்காங்களே டிவியை பேப்பர் எல்லாம் பாத்துக்கு, ஆனா என்ன டேப்லெட் போன் போயிட்டு டிவி டிவிதான் லெப்ப மாதிரி டைமிங் வந்து கரெக்டா டேப்லெட்.
0: நீங்க ஒரு ஓசிடி, நீங்க ஒரு ஓசிடி ஆப்செசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ல ஓவர்லி கேரிங் டாடி,
1: பள்ளியில போய் விடணும், இவை அனைத்தும் பண்ணணும். சில நேரத்துல நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் நம்ம கோபம் கூட வரலாம், எரிச்ச வரலாம், கோபம் வரலாம், ஒரு வித என்னடா இது ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்மளே ஒத்தாலா
0: மீனு,
1: அப்படி உங்களுக்கு தோணி இருக்கா இல்ல தோன்றதே இல்லையா?
2: இல்ல ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் இப்ப இருக்கிற கடந்த ஒரு அஞ்சு வருஷமா நான் அவ்வளவா செய்யறது இல்ல. ஏன்னா இப்போ எனக்கு காலேஜ் ஷிப்ட்னு வந்துச்சுன்னா அப்ப நான் செய்வேன் காலேஜ் ஷிப்ட். ஓகே நானும் எந்திக்கணும் அதுவும் எந்திக்கணும்ல, எல்பி போய் பல்லல்கள் வலிச்சுட்டு நான் ரெடி ஆகும் போது அது ரெடி ஆகி ஸ்கூல் கணக்கி நான் வேலைக்கு போயிடுவேன். ஆனா எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிப்ட் மை வைஃப் வில் டேக் ஓவர், அவங்க காலையில எந்திரிச்சு எல்லாம் அவங்க ஆபீஸ் போயிடுவாங்க. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் 1 hour டிஃபரன்ஸ் டைமிங் தான் இருக்கு பாருங்க. இன்னொரு மணி நேரத்துக்கு நீ தூங்கு, நானே செய்யறேன்னு சொல்லி செஞ்சுட்டேன்.
1: மனப்பான்மை இருக்கிறதுக்காக அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மனப்பான்மை அதாவது ரொம்ப முன்னோக்கி அவர் சிந்திக்கிறார் இல்லையா, அந்த மனப்பான்மைக்கு வர்றதுக்கே ரொம்ப நாள் எடுக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா இவருக்கு முன்கூட்டியே அந்த மனப்பான்மை வந்துடுச்சு, ரொம்ப அழகா செயல்படுறாரு.
0: அது மட்டும் இல்லாம இப்ப சமூக வலைதளங்களை பார்த்துட்டு இவர் சும்மா வீட்டுல தானே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப இந்த கீபோர்ட் வாரியர் சொல்லிட்டு போயிருவாங்க, அல்லது சொந்த பக்கத்திலே இருக்கவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா பின்னணியில ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, பிள்ளைக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் தயார் பண்ணணும், அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும்.
1: உண்மையா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்லிட்டு போயிருவாங்க, ஆனா வீட்டை பாத்துக்கிறது, வீட்டை நடத்துறது, வீட்டுடைய எல்லா கட்டணங்களையும் செலுத்துறது, செலவு செய்யறது எல்லாமே ஹேடனும் அவங்களோட மனைவியும் தான். இவங்க இருவரும் அப்படியே தூண் மாதிரி கண்ணு மாதிரி நின்னு அந்த குடும்பத்தை நடத்தினாங்கன்னா மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அது அவங்க செவிசாய அவசியம் கிடையாது, கேட்க வேண்டிய அவசியமும்
0: கிடையாது.
1: அவ்வளவுதான்
0: சொல்ற மாதிரி உனக்கு என்ன
1: அவங்களுக்கே ஒண்ணு இல்ல, பிரச்சனை இல்லாம வேலைக்கு போறாங்க. நீங்க ஏன்பா ஏதாவது ஒண்ணு சொல்லி பிரச்சனை வளர்க்குறீங்க அப்படின்னு கேக்கலாம்.
2: நிறைய பேர் கேட்பாங்க இல்ல, அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, அந்த பிள்ளை இப்படி ஒண்ண விரும்பிச்சு அழகா இருந்த போதுமா கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவேன்.
1: அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்குது பாத்தீங்களா. அவரு இதெல்லாம் கேட்டு தோண்ட போகல, ஐயோ என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவர் நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்து போச்சு, அதனால கல்யாணம் பண்ணணும். இப்ப ஒரு குழந்தை இருக்கு, பிள்ளை இருக்கு, அவங்க அழகா வளர்றாங்க, என்ன தாப்பா உங்க பிரச்சனை.
0: உங்க மனைவி மத்தவங்க சொல்ற மாதிரி உங்க அழகா, உங்க அழகா பார்த்து மயங்கி வந்திருக்கலாம், ஆனா உங்ககிட்ட பொறுப்பு இருக்குன்னு உணர்ந்திருக்காங்க.
1: ஆமா, ரெஸ்பான்சிபிலிட்டி.
0: ஏன்னா சொல் அது பார்க்கும்போது தெரியுது பொறுப்பு இருக்கனாலதான் தொடர்ந்து இந்த குடும்பம் உங்களுடைய மகள் ஒரு சந்தோஷமான குடும்பமா இருக்குது. முக்கியமா பெஸ்ட் ஜேடி அவார்ட் கொடுத்துடலாம் உங்களுக்கு. வேணா அவர் ரொம்ப பறக்க ஆரம்பிச்சிருவாரு.
1: ஏன்னா அழகு நமக்கு இருக்கும், ஆனா ஒரு வயதுக்கு அப்புறம் அந்த அழகும் குறைய ஆரம்பிக்கும். ஆனா ஒருத்தருடைய அந்த கேரக்டர்னு சொல்லுவாங்க, மனசு அதுல இருக்கிற அந்த பொறுப்புகள், இது வந்து ஒருத்தருடைய நற்பண்புகளை உருவாக்குது, அதாவது அவங்க கேரக்டர் உருவாக்குது. அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு அதற்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடலாம், 100 மதிப்பெண் எடுத்துக்கங்க. டிக்கெட்
0: ஹேடன் ராய், யூ ஆர் எ ரியல் ஜாய். You're a good boy.
1: Hey, don't draw. You're a good boy. Good joy.
0: ஒத்துக்கிட்டீங்க, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க இருக்கிற மாதிரி இருங்க, அதுதான் ஹீடனுக்கு அழகு.
1: நன்றி ஹீடன்.
2: மாற முடியாது,
1: கண்டிப்பா இளமையா சந்தோஷமா சிறப்பா உங்களுடைய வேலையையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க பாத்துக்கறீங்க, வாழ்த்துக்கள்.
0: இப்ப இந்த அடுத்த வரும் பாடல் உங்களுக்கும் உங்க மகளுக்கும்.
1: ஸ்ரீராம் பார்த்தசாரதி கொண்டு வர தங்க மீன்கள் படத்துக்காக.
3: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: பாரம்பரியமிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
1: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
0: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற ஆறு விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
1: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
0: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
1: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
2: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 10 மணி வரை அனுமதி இலவசம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி என் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியிலே முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்தியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக முருகண்டி விநாயகர் புகழ் மாலையுடன் சாந்தன் குழுவினர்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது சாந்தன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ரோபர்ட் சொலமன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ரோபர்ட் சுலமன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம். தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக யாசின் ஃபைசானி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது யாசின் ஃபைசானி குழுவினர் பாடியது. தொடர்கின்றது சபரிமலை ஐயப்பன் புகழ் மாலையுடன் பிரபாகர் குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது விஜிலா செல்வா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது முகமது பாய்சி ஆதாவி குழுவினர் பாடியது. தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையுடன் ஷமாலா தேவி குழுவினர் பாடிய

கேட்டது திருமுருகன் புகழ் மாலியாக ஷமாலா தேவி குழுவினர் பாடியது. தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டேவிட் குழந்தநாதன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது டேவிட் குழந்தநாதன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண கானமாக தினேஷ் குழுவினர் பாடிய

கிருஷ்ண காணமாக தினேஷ் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியில் ஒலித்த காலை ஒலிரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02 நிமிடம். புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமல்லது. எல்லோருக்கும் பொதுவான நகரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழ்நிலையில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம். நீங்களும் அவ்வாறு இருக்க உறவினர்களை வேண்டிக் கொண்டு, இதிகாசங்களில் காணப்படும் பலவித இந்திரன், இந்திரன் போவர்களுக்கு அரசன், இவன் கிழக்கு திசைக்கு அதிபதி, கஷ்யப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த மகன், இவனுடைய தலைநகர் அமராவதி, இவனுடைய ஆயுதம் வஜ்ரம், மனைவி பெயர் சசி தேவி, இவனுடைய வாகனம் ஐராவதம் என்ற வெள்ளை யானை, இவனுடைய குதிரை உச்சை சிரவம், தேர் பாகனின் பெயர் மாதலி, இவனுடைய மகன் ஜெயந்தன், இந்திரன் பிரம்மாவின் புத்திரன் விஸ்வரூபனையும் விருத்தி ராசுதனையும் கொன்ற பாவத்தின் காரணமாக தனது இந்திர பதவியை வந்தான். அப்போது நவுலன் என்றொருவன் தனது தவத்தின் பயனாக இந்திரன் ஆனான். அதுகண்டு பொறாத இந்திரன் குதிரை வேள்வி செய்து மீண்டும் இந்திரன் ஆனான். இந்த இந்திர பதவி 100 குதிரை வேள்வி செய்வதன் எவனோ அவனுக்கு கிடைக்கும். ஆகவே மனிதரும் பெற தகுதியுடையவர் ஆவர். இதுவரைக்கும் இறந்து போன இந்திரர்களுக்கு அளவே இல்லை. இப்போது இருப்பவன் புரந்தரன். இவன் கௌதம முனிவரின் மனைவிக்கு ஆசைப்பட்ட காரணத்தினால் கௌதமரால் உடம்பெங்கும் பெண்குறியாக தவிக்கப்பட்டவன். பின் கௌதமரை பலமுறை வேண்டி வழிபாடு செய்து உடம்பெங்கும் கண் ஆகுமாறு பெற்றவன். அதனால் 1000 கண்ணன் என்று பெயர் பெற்றான். ஆரம்பத்தில் மலைகள் சிறகுகளை பெற்றிருந்தன. அவைகள் நகரத்தின் மீது விழுந்து அழித்து வந்தன. அதை கண்ட இந்திரன் மலைகளின் சிறகுகளை வெட்டி அவைகளின் திமிரை அடக்கினான். ஒரு காலத்தில் சியவன முனிவர் என்பவர் ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்தின் பலனை அஸ்வினி தேவர்களுக்கு பங்கு தந்தார். அது கண்ட இந்திரன் அந்த முனிவரின் மேல் வஜ்ராயுதத்தை செலுத்தினான். ஆனால் முனிவர் அதை அப்படியே ஸ்தம்பிக்க செய்தார். இந்திரன் மேகங்களை வாகனமாக உடையவன். இந்திரனே மலையை காலந்தோறும் பெய்ய செய்வன். இந்திரனை மகிழ்விக்கும் பொருட்டு மக்கள் வருடந்தோறும் பொங்கலிடுவரும் விழா எடுப்பதும் பண்டை காலம் தொட்டு இன்று வரை நடைமுறையில் உள்ளது. அதாவது மகர சங்கராந்திக்கு முதல் நாளிலே இப்பொங்கல் இடப்படுகிறது. அதனை போகி பொங்கல் என்று அழைப்பார்கள். போகி என்றால் இந்திரன். மேலும் கிருஷ்ணன் துவாரகையை ஆண்டபொழுது இந்த பொங்கல் வந்தது. ஜாதகர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்திரனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தார்கள். ஆனால் அதை கிருஷ்ணன் தடுத்து தனதாக்கி கொண்டான். அதுபோறாத இந்திரன் மிக கோபம் கொண்டு மேகங்களை ஏவி ஜாதவர்களுடைய பசு கூட்டத்தை கொல்லும் பொருட்டு கனமழை பொழிந்தார். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணனுடைய மலையை பெயர்த்து குடையாக பிடித்து அப்பசு கூட்டத்தையும் ஜாதவர்களையும் காத்தார். மேலும் சூரபத்மன் தேவர்களை எல்லாம் சிறை செய்து மீனை சுமக்க வைத்த போது இந்திரன் அந்த கொடுமையை தாழ முடியாமல் பயந்து ஓடி சீராளியில் மறைந்திருந்தான். அதன் பின்னர் முருகன் சூரபத்மனை கொன்ற பின்பு தன்னுடைய அமராவதி நகர் சென்றால் இவனுடைய மகள் தெய்வயானே ஆவாள் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்புகளாகவே இறைவனை மொண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து பாலன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க உட்பட எல்லோரும் எல்லா உறவுகளும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையே.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூட ஆடக்கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொண்டு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளுடைய குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அன்னு தினமும் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கணும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் கூடிய லூக்காலே சுவிசேஷம் 11 அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 இருந்து 20 முடிய அத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவருக்கு மகன் அப்பம் கேட்டால் அவருக்கு கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பாரா? அது நேற்று வரை. அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பாரா? பொல்லாதவராய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு இயேசு ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர் இயேசு பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் என்றார்கள். வேறு சிலர் இயேசுவை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாலாய் போகும், தனக்குத்தான் விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும், சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயர் செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயர் செபுவினாவிலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கவளாயிருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. கர்த்தராமே தியாட்டி என்றும் ஆசீர்வதித்து வளைத்து ராஜாண்ணா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: ஜோஸ்ரீ அம்மா, நலமா?
3: மாணிக்கவாசுவாமிகளின் தரலாறு கொஞ்சம் நன்றி. தொல்லை இரும்புறவி தூளும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தம் ஆக்கியதே இல்லை மறுவா நெறிகளுக்கும் வாத ஊரங்கோன் திருவாசகம் என்னும் பேர். தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டிலே மதுரை என்பதற்கு ஏழு மை தூரத்திலே தகையாற்றன் கடையிலே திருவாத ஊரிலே இன்றைக்கு ஏறக்குறைய 1650 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நிறுவனத்திலே மாணிக்கவாச சுவாமிகள் இன்னும் வாத ஊரடிகள் தோன்றி அருளினர். இவர் வாத ஊரர் என்ற பெயர் சூட்டப்பெற்று விலங்கையிலேயே எல்லா கலைகளையும் கற்று நல்லொழுக்கமுடையவர் ஆயினர். இவரது மேன்மை அறிந்த அதிமர்த்தன பாண்டியன் என்ற அரசன் இவரை தனது முதல் மந்திரியாக்கி தென்னவன் பிரமராயன் என்ற பட்டத்தையும் சிவிகை குடை கவரி முதலிய வீடுகளையும் திரண்ட செல்வத்தையும் இவர்களித்தார். இவர் சிலகாலம் அறநெறி பிறலாது அமைச்சுரிமை செலுத்தி வந்தார். ஆயினும் அதில் பற்று வையாமல் சிவஞானம் தரவல்ல நல்லாசிரியனை வேண்டி நின்றார். ஒரு நாள் ஆரிய வணிகருக்கு கடையில் நல்ல குதிரைகளை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ள செய்தியை அறிந்த அரசன் இந்த பொன்னை தந்து வாத ஊரரை குதிரைகள் வாங்கி வரும்படி பரிசனங்களோடு அனுப்பினான். வாத ஊரரும் கடினமான வழிபல கடந்து திருப்பெருந்துறை என்ற இடத்தை அடையும் போது ஆங்கொரு சோலை நின்றும் அரண் நாம முழக்கம் கடலில் பார்ந்தொழிப்பதை கேட்டார். ஆங்கு சிவபெருமானார் மானுட சட்டை தாங்கி மானை காட்டி மானை பிடிப்பது போல வாதவரருக்கு ஞான உபதேசம் செய்ய திருவளம் கொண்டு ஒரு சிவயோகி வேடம் போன்று சிவகணங்கள் தமக்கு கீழர்களாக வீட்டிருக்க ஒரு குருந்த மரத்தடியில் அவருக்கு ஞான பொருள்களை விளக்கிக் கொண்டு வந்தார். இதனாலே

0: கொம்பளின் கருணை போற்றி தேவரும் துதிக்க நின்ற இராறு தோள்கள் போற்றி காதி மாவடி வேகும் செவேல் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஸ்ரீ சித்தம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோய்சரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:14 ஐக்கியராஜ்யத்தில் 7:14. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா.
1: வணக்கம் ராணி சமுதர், நல்லமா இருக்கீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம் என்று நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்காண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 6 ஒரு காலம் 14 திங்கட்கிழமை இறை வாக்கினர் உசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 2 இறைவசனங்கள் 14-16 மற்றும் 19-20 வரை ஆண்டவர் கூறுவது, நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன், அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்றும் வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள், அந்நாள்களில் என் கணவன் என்னை அவள் அழைப்பாள் என என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கின்றார் ஆண்டவர். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கு முன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்பு உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவர் அருவாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு கடவுளின் இடக்கத்தையும் மன்னிப்பையும் கொடியாக மற்றவர்களுக்கு வழங்குவோம். அன்னியாம் திருவவை புனித மரிய கொரட்டியின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. தூய்மையும் துணிச்சலும் நிறைந்த 11 சிறுமி தன் வாழ்வில் கொடுமைகளையும் துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்த போதும் தன் குற்றவாளி மனம் மாற வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும் என்று இடைவராது செபித்து வெற்றியும் கண்டார். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற ஜேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கிய நம் புனிதையின் இடைவிடா இறை வேண்டலால் அவளை கொன்ற அலெக்சாண்டோ மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று மனம் மாறியுள்ளார். நமக்கு இடருளாய் இறப்போருக்கும் இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுத்தரும் கருவிகளாக மாற்றிட அருள் வேண்டி மன்றாடுவோம். நன்றி வணக்கம் ராஜண்ணா.
1: நேரம் சரியாக 8:17 ஐக்கியராஜ்யத்தில் 7:17 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31 மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79.

0: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.
1: பிச்சைக்காரனாயிட்டாண்டா, பணக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, எவ்வளவு கோடி கணக்குல பணம் வச்சிருக்கலாம். செல்வந்தனா இருக்கிறது முக்கிய சாதாரண விஷயம். செல்வந்தனாக இருப்பது முக்கியம் இல்லை, பணக்காரனாக இருப்பது முக்கியம் இல்லை, பணக்காரத்தனம் இருக்கணும். அவங்கிட்ட நிறைய பணம் வச்சிருப்பான், ஒரு 10 பைசா எடுத்து நீட்ட மாட்டான். பணக்காரத்தனம். பிச்சைக்காரனா இருப்பான், அவங்கிட்ட ஒரு பணக்காரத்தனம் இருக்கும் பாருங்க. ஒரு அரசன், பெரிய அரசன், காட்டுக்கு போனா தண்ணி தாகம் எடுத்தது, ரொம்ப கடுமையான தண்ணி தாகம். என்னடா பண்றது, அப்படியே தேடிக்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துல ஒரு குருடன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவங்கிட்ட அங்க போனா, பக்கம்தான் போனா, அந்த குருடன் சொன்னான், ஆஹா அரசே வாருங்கள் வாருங்கள். என்னடா நீ குருடன், உனக்கு எப்படா கண்ணு தெரியாதவனுக்கு நான் அரசன்னு தெரிஞ்சது? இல்லை, உங்களுடைய நறுமணம், நடை உடை, பாவனை, இந்த சத்தத்தை தான் கேட்டு நீங்க அரசன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா. அப்படியா, நீங்கள் ரொம்ப தாகமா இருக்கீங்களான்னு கேட்டான் குருடன். தண்ணி தாகமா இருக்கீங்களா? அதை எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் என் உணர்வு, என் மன உணர்வு என்னை எனக்கு சொல்லுகிறது. மன உணர்வு. அப்படியா, தண்ணி எங்க இருக்கு? இங்க இருந்து ஒரு கால தூரம் போங்க, அங்க ஒரு குளம் இருக்கு, தண்ணி இருக்கு, குடிங்கண்ணா. தண்ணி குடிச்சிட்டு வந்தான். குடிச்சிட்டு வந்துட்டு ராஜா சொன்னா, அப்பா இவ்வளவு பெரிய அதிபுத்திசாலியா இருக்க, கண்ணு தெரியலனாலும் உனக்கு நிறைய மன எழுச்சி இருக்கு, நீ என்னுடைய அரண்மனையில வந்து தினமும் இரு, உனக்கு தினமும் ஒரு சோற்று உருண்டை பரிசாக கொடுக்கப்படும், தினமும் ஒரு சோற்று உருண்டை. ராஜா சொல்லிட்டான் சரின்னு. கண்ணு தெரியாதவரும் போயிட்டார். திடீர்னு ஒரு நாள் ராஜா அரண்மனைக்கு ஒரு வைர வியாபாரி வந்தார். வைரத்தெல்லாம் எடுத்து வச்சு பணம் சொன்னாரு ராஜா, இந்த வைரத்தினுடைய மதிப்பு பல கோடி, இதுக்கு நீங்க வந்து ஒரு இவ்வளவு இத்தனை லட்சம் வராகன்கள் வேணும் அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த பார்வை இல்லாதவர் அரசரை கூப்பிட்டு தனியா சொன்னார், அரசே இது போலி வைரம், வாங்காதீங்க. எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேனார், நான் கையில வச்சு பார்த்தா அதுல உயிரோட்டம் இல்லை, நீரோட்டம் இல்லை அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே போலின்னு பொற்கொள்ளர்கள் எல்லாம் வச்சு அரசன் கண்டுபிடிச்சார். ஆகா இவ்வளவு அற்புதமா நீ எப்படா கண்டுபிடிச்ச, சிறப்பா இருக்கே, இனிமேல் இன்றிலிருந்து உனக்கு 2 சோற்று உருண்டை. எத்தனை சோத்து உருண்டை? 2 சோத்து உருண்டை உனக்கு இனிமேல் கிடைக்க போகுது. மூணாவது ஒரு நாள் ராஜா சாப்பிடலான்னு உட்கார்ந்தார். சாப்பிடறதுக்கு உணவு எடுத்து எடுக்க போனார். அப்ப அந்த பார்வையற்ற அந்த புத்திசாலி சொன்னார், அரசே இதுல விஷம் இருக்கு, நீங்க சாப்பிடாதீங்கன்னாரு. அதே மாதிரி பரிசோதனை பண்ணார், அதுல விஷம் எதிரி நாட்டு அரசன் கலந்திருந்தான். கண்டுபிடிச்சார், இன்றிலிருந்து உனக்கு 3 சோற்று உருண்டை. 2-3 ஆச்சு. எப்படி அப்படிலாம் கண்டுபிடிக்கிறான்னு ராஜாவுக்கு அதிசயமாகி அவனை கூப்பிட்டு, என் உயிரையே காப்பாற்றி விட்டாய், இதையெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிக்கிறாய்? உன்னை போன்ற ஒரு அரசனை, உன்னை போன்ற ஒரு அதிபுத்திசாலியவே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னப்ப, அவன் உங்களை பற்றி எனக்கு ஒரு ரகசியம் தெரியும்னா. யாரு அந்த கண்ணு தெரியாதவர்? எப்படி அப்பா சொல்ற? அரசே நீங்கள் நிச்சயமாக ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னா. அந்த யாரு? கண்ணு தெரியாதவர் ராஜாவுக்கு, நிச்சயமாக நீங்கள் ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளைதான். நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் ஆலோசனை செய்து விசாரித்து பாருங்கள். உடனே ராஜா ஒரு டீம், அதுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி, ஒன் மேன், நான் ஒன்னு சொன்னேன், ஒரு குழுவை உருவாக்கி தேட சொன்னாரு. எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கடைசீட்டுல உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ராஜமாதா கிட்ட போய் தோண்டி துருவி விசாரிச்சா அப்ப ராஜமாதா சொன்னாரு, நீண்ட நாட்கள் எனக்கு பிள்ளை இல்லை, அதனால் ராஜா என்னை விரட்டி அடித்தார். விரட்டி அடித்து போன உடனேயே அங்கே வந்து என்னுடைய அரண்மனைக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரி நிறைமாத கர்ப்பிணியாக, அந்த மாதம் தான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால், நான் சென்ற நேரமும் அவள் பிரசவி அவள் கரு உண்டான நேரமும் ஒன்றாக இருந்தது. அதனால் போன உடனேயே நான் ஒரு தகவலை தெரிவித்து இந்த மாதிரி நான் கரு உண்டாயிருக்கிறேன் என்று சொல்லி 9 மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து ஒரு கர்ப்பவதி போலவே நடித்து அந்த பிச்சைக்காரியினுடைய பிள்ளையை நான் வாங்கி அதை என் பிள்ளையாக கொண்டு வந்து அரசனிடம் காண்பித்து, அந்த பிள்ளை தானப்பா நீ, அந்த பிச்சைக்காரி பெற்றெடுத்த பிள்ளை தானப்பா நீ அப்படின்னு அந்த ராஜமாதா உண்மையே சொல்லிட்டான். அப்ப ஆச்சரியப்பட்டு அந்த அரசன் வந்து அந்த கண் தெரியாத பார்வையற்றவர்கிட்ட சொன்னார், அப்பா நீ இவ்வளவு அதிபுத்திசாலித்தனமாக இருக்கிறாய், என்னை பிச்சைக்காரியின் பிள்ளை என்று எப்படி கண்டுபிடித்தாய்? அரசே, தண்ணீர் தாகத்தில் நான் நீங்கள் தவித்த பொழுது உண்மையிலேயே நீங்கள் அரசனாக இருந்திருந்தால் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு முத்து மாலையோ நவரத்ன மாலையோ கொடுத்திருப்பீர்கள். அப்பொழுதும் சோற்று உருண்டையே சொன்னீர்கள். ஒரு வைர வியாபாரி வந்து மதிப்புடைய வைரத்தை கோடிக்கணக்கில் இழக்க இருந்தீர்கள், அப்பொழுதும் உங்களை காப்பாற்றியல், அப்பொழுதும் சோற்று உரண்டையவே நீங்கள் பரிசாக சொன்னீர்கள். 3வது உயிரை காப்பாற்றிய பொழுதும் நீங்கள் சோற்று உரண்டையவே பரிசாக சொன்னீர்கள். ஆக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் என்று நான் முடிவெடுத்தேன். ராஜா கிட்ட ஒரு பிச்சைக்காரத்தான் இருந்து பாருங்க, பணக்காரனா இருக்கிறது பெருசு இல்ல, திடீர்னு கோடீஸ்வரன் ஆனவன், பிச்சைக்காரனா இருந்து கோடீஸ்வரன் ஆனதுனால பிச்சைக்காரத்தனம் இருக்கும். அதெல்லாம் சொன்னாரு, ஏழையாகி இறங்கலுற்றான். இவ்வளவு சொத்து சோகத்தை வச்சுக்கிட்டு இந்த பாண்டவர்கள் பாவம் வச்சிருக்கிற கொஞ்ச இடத்த அந்த விதுரன் வந்து கெஞ்சறான், டே 5 வீடு கொடுறா, 5 வீடு, 5 வீடு மட்டும் கொடுப்போம். அதுக்கு கூட அவனுக்கு மனசு வரல. விதுரன் வந்து காடுறைந்து பின்னே கரைந்துரைந்தால் உங்களுக்கு நாடு தருவேன் என்று நா புரண்டால் கோடிகளை கொல்லாத உலகம் குறுகால் திரு என்றும் நல்லோர் தக்கோர் நமை. ஒருவன் கொடுத்த வாக்குறுதியை கெடுத்தால், சொன்ன சொல்லை தொலைத்தால் திருமகள் வெறுமகளாக கூட வந்தடைய மாட்டார், சான்றோர்களும் ஆன்றோர்களும் மதிக்க மாட்டார்கள். இந்த கஞ்சத்தனத்தை நீ விட்டு ஒழிப்பாயாகனு விதுரன் சொன்னான். கேட்கல. மண்ணாசம் வந்துச்சுன்னா, பொன்னாச வந்துச்சுன்னா, தங்கம் வந்துச்சுன்னா, டைம் ஆயிடுச்சா தம்பி? நான் பாட்டுக்கு 9 தாண்டியும் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆசைக்கு தான் வந்திருக்கிறோம். பொன்னாசை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, கொலை விடும். அதுவும் ஒரு காட்டுக்குள்ளார் இருந்து ஒரு ஞானி ஓடி வர்றார் வெளியில, அய்யோ ஆட்கொள்ளி இருக்குதே ஆட்கொள்ளி இருக்குதேன்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வர்றார். அப்ப 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளார போறாங்க. காட்டுக்குள்ளார ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ளார ஒரு பெரிய தங்க பானை, அந்த தங்க பானை நிறைய பொற்காசுகள் இருக்கு. இந்த 2 பேரும் பார்த்தாங்க, ஆஹா பொற்காசுகள் இருக்கே, தங்க பானை இருக்கேன்னு சொல்லி காலையில போனவங்க கஷ்டப்பட்டு பானைய மேல தூக்கி பொற்காசுகளை சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்க. அது 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு. காலையில போனவங்களுக்கு மதியானம் 12 மணிக்கு எது முடிஞ்சிருச்சு? பொற்காசுகளை பங்கிட்டுக் கொள்வது முடிஞ்சு போச்சு. இப்ப பிரச்சனை அதோட முடிஞ்சுதானா? முடியல. என்ன, இந்த பானையை யார் பங்கிட்டுக் கொள்வது? சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தன் சொன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன், இன்னொருத்தன் சொன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை 6 மணி வரை ஓயவே இல்லை. 6 மணிக்கு மேல ஒரு முடிவு தெரிஞ்சது. என்னன்னா, இந்த பானையை வந்து 2 பேரும் வச்சுக்க முடியாது, அதனால இதை வித்து அந்த பானையில வர்ற காசை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த காலையில 6 மணிக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனை எப்ப முடிஞ்சது? சாயந்தரம் 6 மணிக்கு. இந்த 6 மணி வரைக்கும் என்ன நடந்தது நடுவுல அப்படின்னா, பசி, தாகம், தூக்கம், சோறு எல்லாத்தையும் மறந்துட்டான். இந்த கல்லாவில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பசிக்காது பாத்தீங்கன்னா, ஏன்னா பணம் வாங்கி வாங்கி போட்டுட்டே இருக்கிறோம்ல கடையில. கல்லாவில் பணத்தை வே பார்த்துட்டே இருக்குன்னா வீட்டுல இருந்து போன் வரும். உங்களுக்கு கடைக்கு போயிட்டா பசி கூட தெரியறதில்ல. மேட்ரிதான் வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி கல்லாவோட வாங்கி வாங்கி போட்டுட்டே இருக்கிறேன்.
2: அந்த உறவுகள் ஒரு சில துளிகள் ஆன்மீக உரையை கேட்டீர்கள். இதுவரை நிறமும் நச்சிந்தனை நிறத்தில் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற அன்பு உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்கள். தமிழகத்தில் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இன்று 6ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
3: மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருந்துருக்கும். தடங்களாய் ஒரு காரியம் நடக்கும். இட சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை, பேச்சு சம்பந்தமான பிரச்சனை, தோட்டம் வச்சுருக்கோம், தொலை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி என்னென்னு தெரியல, காலையில் கண் எரிச்சலாக இருக்குது, கால் எரிச்சலாக இருக்குது, கரண்ட்டு வீட்டில் வரதில்லை, கரண்ட்டு சம்மந்தமான பிரச்சனை. இந்த இது ஏதோ ஒரு வீட்டுக்கு செலவாகிட்டே இருக்குது. இப்போ தான் சார் வீடு கட்டணும், ஏதோ ஒன்று செலவாகிட்டே இருக்குது. இது போன்ற சில விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவீங்க. மேஷராசி நண்பர்களுக்கு ரத்தம், அதே சமயத்தில் ப்ரெஷர், சுகர் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எல்லா விஷயம் தடங்களாக இந்த காரியத்தில் வெற்றி பெற்றுருவீங்க, பிரமாதமாக வெற்றி பெற்றுருவீங்க. காலேஜ் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணியிருந்துருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துட்டுருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் அட்மினில் இருந்துட்டுருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய ப்ராப்ளத்தை கூட ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். இசை அமைப்பாளர், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, இந்த லைட்டிங் தயாரிப்பு, அதாவது எல்இடி லைட்டு, லைட்டு இதெல்லாம் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரிலாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பட்டீஸ்வரர், துர்கை வணங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷப ராசி நண்பர்களுக்கு, ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல சாதகம், நிறைய பேர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு விஷயத்தில் போராடி ஜெயிச்சுடுவேன். அப்பாவுக்கு அம்மாவுக்கு பண்ணக்கூடிய கடமைகளை நான் செய்தே ஆகணுங்கிற ஒரு மன வலிமையில் இருந்துட்டு, வேலை வாய்ப்பில் இருக்கா தொழிலை பற்றிய சிந்தனைகள் வரும். எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறேன், ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அந்த வைராக்கியம் வேணுமா இல்லையா? இல்லையா? அப்படி தான் நம்மளோட அப்பா அம்மாவில் இருந்திருக்கா, வைராக்கியத்தோடு ஜெயிச்சிருக்காங்க. கஷ்டங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்து ஜெயிச்சிருக்கா. அது உங்களுக்கு இந்த வைராக்கியம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்ணு, ஒத்த தலைவி, கழுத்து, கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. ரிஷபராசி என்பர்கள், மனசு சத்தம் சார் எனக்கு, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கும் கெட்டது நினைக்கல, ஆனால் என்னமோ எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கு. எல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. கடவுள் பக்கத்துலேயே இருக்கார், எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுவார். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு ரிஷபராசிக்கு அற்புத வழிபாடு. சொந்த பந்தங்கள், குழந்தைகள்கிட்ட விளையாட்டு வினையாகும்னு சொல்ல, நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயங்கள் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரலாம், இரவு நேர பிரயாணம் வேண்டாம். யாராவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறா, அது நமக்கு தேவையே இல்லை, என்ன தான் சொல்கிறா கேட்குவேன், வேண்டாம் வேண்டாம், அந்த இடத்த விட்டு நகருது, ஏன்னா நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போயிடுச்சுன்னு நீங்கள் தான் சொன்னீர் அப்படியே சொல்லிவிடுவான். இதில் கவனம் தேவை. மிதுனராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகத்துக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும், சில விஷயங்கள் புலப்படாது, சில விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்லிடணும். ஒரு படத்தில் வந்து வடிவேல் சார் அந்த டீ கடையில் உட்காண்டிருப்பாங்க, உட்காண்டிருக்கும்பொழுது ஏப்பா அந்த இவங்க என்னாச்சு உன்னை இவர் சொல்லுவார், அவர் நமக்கு தெரிஞ்சவர் தானே அவர் சொல்லுவார், எந்த டாபிக் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சது மாதிரி காமிப்பார். இவர் வந்து சும்மாவே ஒரு ரெண்டு பேரை சொல்லுவார், அவரும் எனக்கு தெரியுமேன்னு. நான் சும்மா சொன்னது எப்படி தெரியும், அதுக்குன்னு எனக்கு தெரியாத ஆளை நான் தெரியாதுன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காஃபி டீ குடிப்பார், அது ஒரு தமாஷா ரொம்ப அழகாக பண்ணுவார். இன்றைய தினத்தில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியும்னா அவள் ஃபோன் பண்ணி இப்போ கொடுத்துருவா, அதெல்லாம் ரொம்ப ஐயோ வாண்டிப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப கவனம். ஏன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தர் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு அவரை தெரியும் வர தெரியும், நான் ஃபோன் பண்ணி கொடுத்தேன். இல்லை இல்லை, எனக்கு தெரியும்னா நான் பார்த்துருக்கேன், ஆனால் தெரிஞ்சவங்க இல்லை. ஃபஸ்ட்டு தெரியும், பழக்கம் இருக்குது, என் பேரை சொன்னால் தெரியும், இதெல்லாம் சொன்னார். அப்புறம் பார்த்தா அவர் தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் கவனம் தேவை. கடகராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் எல்லாத்தையும் சாதிப்பீங்க, கொஞ்சம் சிரமங்கள் இருந்து அதை ஜெயிச்சிருவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூர் வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களே, சிம்மத்துக்கு இன்றைய தினத்துல சாதகமான தினம். எதுல எல்லாம் சாதகம்? இடம், வீடு, பொருள், வாகனம், பிரயாணம், சகோதர சகோதரி உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் செய்யணும், பண வரவுகள் வர்றது, சில விஷயத்தை நீங்கள் பிளானிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் சூப்பராக இருக்கும். சில பிரச்சனைகள் கொடுக்கறது என்ன, ஃபேமிலியில் பேச்சில் ஒரு விஷயத்தில் கோவப்படுறது இல்லை, அதில் குறை கண்டுபிடிக்கிறது இல்லை, இதிலெல்லாம் இன்றைக்கி கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கும். கவனம் செலுத்தினோம்னா அதில் அப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ண வச்சு, இதில் மட்டும் கவனம் தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு சூப்பராக இருக்கு. என்ன சார் இப்படி சொல்கிறேன்? எஸ், ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. யார்ட்டையா கொடுக்கல் வாங்கல கவனம், பேங்கிங் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நகை கடை, வெள்ளி கடை ரொம்ப நல்லா இருக்கு. எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒர்க்கு பிரமாதமாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் சார், ப்ராப்ளம் இருக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு சாதகமாக வரும், முயற்சி பண்ணுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்னைக்கு சாதகம் இருக்கா? எஸ், சாதகம். திருமண காரியம் வெற்றி பெறும். சில பயங்கள் இருக்கிறவங்க மட்டும் கவனமா இருக்கணும். ஒரு காரியத்துல நான் அந்த ஒரு சின்ன காணொலியில வந்து பார்த்தேன், ஜெயிச்சவங்களுக்கு ஜெயிக்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டார். என்ன சார் வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, வீரம். இவன் முடியாதுன்னுவான், அவன் பார்த்துக்கலான்னு சொல்லுவான், இந்த ரெண்டு தான் வித்தியாசம்னாரு. எதுலேயும் துணிவோடு இறங்கி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய டெரிட்டரி எதுன்னு தெரியும், இதுதான் என்னுடைய, இது இந்த இடத்துலேருந்து நான் ப்ளே பண்ணேன்னா நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டேங்க. துளாராசி என்பவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சூடான பொருட்கள், கரண்ட்டு விஷயங்களில், தண்ணி இருக்கிற விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கோபூஜை வழிபாடு, பசுமாடு கோபூஜை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகத்துக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கு. சில அதிருஷ்டங்கள் கூடி வரும், தடங்கள், பிரச்சனை, சண்டை, இதனால் நாரத கழக நன்மைக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி சார் நீங்கள் நல்லதுன்னு சொன்ன கடைசியில் இப்படி வருதா? இது சில விஷயங்கள்லாம் அப்படி தான் வெளில வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு காரியம் நடக்கலை, அதில் போயிருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அதனால் நடக்கலை. ஒரு காரியம் நடந்தது, சூப்பர் சூப்பர், கவலையே பட வேண்டாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சில வியூகங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சளி, காய்ச்சல், தலைவலியை, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், நான் இந்த வேலையும் வச்சுட்டுருக்கேன், அந்த நாலஞ்சு வேலை வச்சுட்டுருக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னா அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், சில பேருக்கு விரயங்கள் இருக்கும், சில பேருக்கு தப்பான முடிவுகள், டப்புன்னு இடமாற்றம் பண்ணுறது. சார் என்ன அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, அதனால தான் நான் அந்த வாக்கை கொடுத்துட்டேன், நான் வந்து காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த பொறுமை கொஞ்சம் இல்லாமல் டக்குன்னு ட்விஸ்ட் ஆகிடுவாங்க. இந்த திருமணத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க இல்லையா, அதாவது மாப்பிள்ளை வீட்டில், பொண்ணு வீட்டில், என்ன அவங்க இப்படி கேட்குறாங்க, அப்படிலாம் இருந்தால் வேண்டாம், இப்படி டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டக்குன்று ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு பின்னாடி நினைப்பா, இருந்தாலும் அவன் பேசினதுக்கு தான் பேசினேன் அப்படிங்கிற ஒரு ரெண்டுமே மனசில் இன்னைக்கு தோணும். இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வாகனத்தில் போகும்போது கோவிச்சிக்கப்படாது, கொஞ்சம் நிதானமாக செயல்பட்ட அற்புதமான பலன்கள் இருக்கும். கம்பெனி அதே சமயத்தில் மிகப்பெரிய லேண்ட்லார்டாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். அதாவது நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். நான் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்தா இந்த வேலையில் என்ன நடக்கும் தெரியும். நான் இந்த ரெண்டு நாள் இல்லைன்னா இந்த தொழிலில் யாரெல்லாம் காசு அடிப்பாங்க தெரியும். நான் ஒரு ரெண்டு நாள் இல்லைனா இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு முடிஞ்சதோ முடியலையோ அந்த காரியத்தை பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய இது. இப்படியே பல வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எஸ் எஸ், முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, நான் ஒன்று பண்ணினா வா நல்லா இருக்கு, சூப்பர், பிரமாதம், சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்லை, ஏன்னா எதிர்பார்த்து ஒரு காரியம் நடக்கலை. தே நெவர் எவர் டெல் தட், தே நெவர் எவர் அப்ரிஷியேட் தட். அவங்க யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறது, நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன் சார், எப்போ வரைக்கும் ஓட்டுறதோ ஓட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களில் போயிட்டு இருப்பேன். ஒரு பெரிய டீலெல்லாம் முடிப்பேன், கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணால் வெற்றி நிச்சயம் உண்டு. சில விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சூப்பராக இருக்குது. இந்த நாளுடைய தொடக்கம் ஒரு 6 மணி நேரம் 10 மணிக்கு மேலே உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப நல்லா இருக்குது. சில விஷயங்களில் வருத்தப்பட வைக்கும், சில விஷயங்களில் சில நேரம் சில பேர் கண் கழங்குவாங்க, சில நேரங்களில் வருத்தப்படுவா, சில நேரங்களில் சில உண்மை விஷயங்கள்லாம் வரும். சில பேர்லாம் இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் மழை பேர் வந்து சொல்லுவா, வருத்தப்படுவீங்க. பட் எல்லாமே நல்லதுக்கு தான். என்னென்னா ட்ரூத் நமக்கு தெரிஞ்சது, ரெண்டாவது மனதில் இருக்கக்கூடிய அந்த அந்த அந்த அந்த அழுத்தம் வந்து ஒரு வருத்தத்துலேயோ ஒரு ஒரு பேச்சிலேயோ ஒரு அழுகையிலையோ டக்குன்னு அது போயிடும். அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு பெஸ்ட்டு. படிச்சுட்டு இருக்க குழந்தைக்கு சூப்பர். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒற்றுமை இல்லைன்னு வருத்தப்பட்டவளுக்கு ஒற்றுமை உண்டு. சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத பிளான் பண்ணிக்கணும். யா 1-2 இது ஏ இது பின்னு இந்த மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இவா வேண்டாம், இவா சரி, யாரையும் இல்லை, எல்லாரும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கும்பராசி அன்பர்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மரம் சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, கதவு பண்ணி கொடுத்துட்ருக்கிறவங்க, மர இலைப்பகம் வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, கிரகநிலைகள் அப்படியே எடுத்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு சாதகமாக இருக்குது. சித்தி, பெரியம்மா, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி சொந்தங்கள், அப்பா வழி, அம்மா வழி, சகோதர சகோதரிகள் கொஞ்சம் சரியில்லாமல் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உபாதைகள் இருக்கும். அதே போன்று சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும், சில விரயங்கள் இருக்கும். ஆனாலும் நீங்கள் சம்பாதிச்சிருவேன், பார்த்துருவேன். இதை வந்து சுப விரயமாக தான் நான் பண்ணியிருக்கேன், இடத்துல தான் போட்டிருக்கேன், வீட்டில் தான் போட்டிருக்கேன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் சம்பாதிக்கக்கூடிய யோசனைகள் மனசில் இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணுறோ, கேள்வி பண்ணுறோ, அவனே ஜெயித்து காமிக்கணும், உங்கள் வைராக்கியமும் கூட சேர்ந்து வரும். இந்த தினத்தில் பிரசித்தி பெற்ற வழிபாடு மன திருப்தியை தரும். வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது சிவபெருமானுக்கு வணங்கக்கூடிய வழிபாடுகளில் நிறைய வழிபாடுகளில் சிறப்பு இருக்குது. நித்திய பிரதோஷம்னு இருக்குது, பக்ஷ பிரதோஷம்னு இருக்குது, அது மாதிரி பிரதோஷ வழிபாடுகள்லேயும் இப்படி இருக்குது. சிவபெருமானை நம்ம வந்து கார்த்தால் எந்திரித்த உடனே ஒரு சிவபெருமானுக்கு ஒரு 2 ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணி பார்த்தாலே தெரியும், நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். நான் கண் கூட பார்த்துருக்கேன், நிறைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவாங்க, 5ஆம் இடம் கெட்டு போயிடும் சார். ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும், 5ஆம் இடம் கெட்டு போனால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னு தெரியும். 9ஆம் இடம் கெட்டு போயிடும், 9ஆம் இடம் கெட்டு போனால் என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சார், குடும்பம் ஒன்று சேரல, ஃபேமிலியில் ப்ராப்ளம், குழந்தை வரத்தில் ப்ராப்ளம், அன்னோன்யம் இல்லை, பூர்வீக சொத்தில் பிரச்சு, இதை போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு காலையில் ஒன்றும் இல்லை, சிவபெருமானுக்கு 2 ஜலத்தை விட்டு அந்த புரோக்ஷணம் பண்ணி, அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிவிட்டு, 2 பில்வம் இருந்தால் 2 பில்வத்தை வச்சு நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லி பிரார்த்தனை, ஒரு கல்பூரத்த தீபாவளி காமிச்சிட்டு வந்துடுங்க, பெரிய மாற்றம் தெரியும், மிகப்பெரிய மாற்றம். எனக்கு காலையில் முடியல சார், சாயந்தரம் வேலையை விட்டு பண்ணலாமா, பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் தெரியும். சிவலிங்கம் வைக்கப்படாதுன்னு சொல்கிறாரே சார், பரமேஸ்வருடைய அருணாச்சலேஸ்வரர் படம் வச்சுருக்கேன், ஒன்றுமே இல்லை, 2 நந்தியாவட்டப்பூ, 2 பில்வத்தை வாங்கி கட்டி சுவாமிகிட்ட வச்சுட்டு டெய்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க காலையில் சாயந்தரம் சார். எங்கள் வீட்டில் டெய்லி கும்பிட்டு இருக்கேன் சார், ஆனாலும் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது சார். கோயிலுக்கு போய் 2 புஷ்பத்தை போட்டு வழிபாடு, நான் டெய்லி கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன் சார், எனக்கு ஆனாலும் கஷ்டம் இருக்குது சார். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் சார், பிரதோஷத்துக்கு கோயிலையே தான் இருக்கேன் சார், ஆனாலும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார். நீங்கள் எண்ணத்தில் இருக்கீங்க, முயற்சிகளில் இல்லைன்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொன்னா அப்படி சொல்றல, கிடையாது. இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஏன்னா பகவான்கிட்ட வேண்டி நடக்காத காரியம் இல்லைன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் தலையெழுத்த மாத்தக்கூடிய சக்தி மார்க்கண்டேயனுக்கு இருந்திருக்கு இல்லையா. எத்தனையோ கதைகள் நம்ம படிச்சிருப்போம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நக்கீரர் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ புலமை பெற்ற நக்கீரரை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் அடித்து திருப்பி கொண்டு வந்துருவார். மன்மதன் அவரை எரித்து திருப்பி கொண்டு வந்து, எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பரமேஸ்வரர், அவர்கிட்ட வேண்டி பாருங்க, வணங்கி பாருங்க, நிச்சயம் அற்புதமான பலன்கள். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரோம்.
2: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டு தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் சிறந்த சோதிரர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ்நாடு குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.

0: நினைவுக்கு வந்தது இந்த பாடலோடு வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். தொடர்ந்து முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளை தொடர்ந்து ஒரு சில வார்த்தை விளம்பரங்களை கேட்போம். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 40 4 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
2: தங்கச்சி காலுக்குரு தங்க
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marsel 4 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன். 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
3: ஒரு கவிதை சொல்வாயா?
4: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
5: எத்தனை பேருக்கு?
4: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
5: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
4: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
6: என்ன சமயலோ
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 Avenue President Wilson 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

செய்தியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மருதங்கணி பகுதியில் 11 ஹெக்டேர் காணியை காணி சுயரிப்பு சட்டத்தின் 5வது பிரிவின் கீழ் நில அளவை செய்ய நில அளவை திணைக்கழகத்தால் பொது அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாகவும் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தலாளி சந்தியில் காலை 8:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு வலியுறுத்தியிருந்தார்கள். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் வகிப்பாகமும் என்ற தலைப்பில் நிகழ்வு வவுனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. கரைத்துறை பெற்று பிரசபையின் இலக்கம் 6 முள்ளியவளை கிழக்கு வட்டார உறுப்பினராக கிட்டினப்பிள்ளை சிவகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகம் அறிவித்துள்ளது. நாடாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கிணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் இருவாரமும் நாளை ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் ஆயிரக்கணக்கான இலங்கையர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் அங்கவீனர்கள் ஆவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் பல்வேறு வெளிப்புற பொருளாதார சவால்கள் காரணமாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நிவாரணங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். கடந்த 2022 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவினால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உரத்திட்டத்தை முழுமையாக அளித்தது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவந்தன பகிரங்கமாக அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். கொள்கை ரீதியாக அடிப்படையில் நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கவில்லை. இலங்கையில் தற்போதைய முன்மொழிவின் பாதகம் என்பது 68 அல்ல 70 என்ற வெறும் எண்களின் மதிப்பில் இல்லை. இதன் பின்னணியில் உள்ள பெரும் ஆபத்து இந்த முன்மொழியப்பட்ட சீர்திருத்தத்தின் கால நேரம், அது கொண்டுவரப்படும் விதம், அரசியலாக்கப்பட்ட சூழல் மற்றும் இது பயன்படுத்தப்படும் தனித்துவமான முறை ஆகியவற்றில் தான் உள்ளதாக பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துவிட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமின விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகல் பகுதியில் இன்று இடம்பெற்ற பத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த பத்தில் உயிரிழந்தவர் நல்லியான் வீதி சில்லாலியைச் சேர்ந்த 80 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கம்பகா கலகெரிகன பகுதியில் விற்பனைக்காக சட்டவிரோதமாக அரிய வகை வனவிலங்கு பாகங்களை வைத்திருந்த பெண்ணொருவர் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்றவர்கள் போலீசார் தம்மை துரத்தாதிருக்க வீதியில் மண்ணை பறித்த வண்ணம் தப்பியோடிவிட்டார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் உள்ளே நிலவிய பதற்ற நிலைமை சிறைச்சாலை அதிகாரிகளால் முழுமையாக சமரசத்துக்கு கொண்டுவரப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்தார். பிந்தி கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலை வளாகத்துக்குள் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். இதன்போது காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகள் 12 பேர் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். வெசாக் புண்ணிய தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் போலி

ஆவணங்கள் சமர்ப்பித்து கைதி ஒருவரை சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையில் இருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனுராதபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் மோகன் கர்ணரட்னாவுக்கு சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து கையளிக்கப்பட்டிருக்கிறது. கடவத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இயல பியன்வில பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்து போனார். நேற்று முதல் 12 தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ள தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்ட தொடருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் சுற்றுச்சூழல் காவல்துறை ஆகியவை தீவிரமாக பங்களித்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் நாளாந்த நீர்மின் உற்பத்தி 24% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய செய்திகளில், அசாம் சட்டப்பேரவை இன்று தொடங்கியிருக்கின்ற நிலையில் வரவு செலவு கூட்டத் தொடரிலிருந்து ஹிந்தியும் அலுவல் மொழியாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. கர்நாடகத்தில் வெகு விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று மூத்த அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருக்கிறார். பிரதமர், முதல்வர்கள் உட்பட தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 சிறையில் அடைக்கப்படும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய கோரும் மசோதாவை கடுமையாக எதிர்ப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று காங்கிரஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒடிசா, மிசோரம், சிக்கிம், மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களில் கடந்த ஜூன் 1 தேதி தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் ஒடிசா, மணிப்பூர், சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் ஒடிசாவில் 20 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசாக உள்ளது தமிழக வெற்றிக்கழக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெங்களூரில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு கார்முஸ் ஜலச்சந்தியில் இயல்பில்லை திரும்பியிருப்பதால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான மின்னியல் வடிவிலான ஓசிஐ அட்டையை அறிமுகம் செய்திருக்கிறது. கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்த நாட்டு பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவில் சீன முதலீடு அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் நல்லது என்று சீனாவுக்கான இந்திய தூதர் கூறியிருக்கிறார். மும்பையில் கனமழைக்கு 3 கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 6 பலியான நிகழ்வு அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக சட்டசபை உறுப்பினரிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுவின் கார் ஓட்டுநரை பிடித்து போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள். தமிழ்நாடு மின் வாரியத்திடம் 2025-2026 தற்கால் திட்டத்துக்கு 1,250 கோடி ரூபாயை வழங்கிவிட்டு மின் இணைப்புக்கு 6 காத்திருக்கும் 47,554 விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியாமல் பரதவிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பவானி சாகர் அணையில் நீரிருப்பு மிக குறைவாக உள்ளதால் இந்த ஆண்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் முகப்பு விளக்கு செயலிழந்ததால் 90 கிலோமீட்டர் வரை கைத்தொலைபேசி டோர்ச் வெளிச்சத்திலே அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. நமது வாழ்வியலுக்கான மூலதனம் திருக்குறள். இதில் அனைவரும் சிந்தனையை முதலீடு செய்ய வேண்டும் என்று இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அறிவித்திருக்கிறார். ராஜஸ்தானின் பார்மர் மற்றும் பிகானார் மாவட்டங்களில் சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துள்ள பல்வேறு கிராமங்களில் சட்டவிரோத மத வழிபாட்டு தலங்களை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி கடந்த மாதம் 18 முதல் 20 12 மசூதிகள் அந்த பகுதியில் இடிக்கப்பட்டிருக்கிறது. பத்ரிநாத் கோயில் நன்கொடை மற்றும் காணிக்கைகளை கையாள்வதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து விசாரிக்க 4 அடங்கிய குழுவை பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் நிர்வாக குழு அமைத்துள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி நடத்தப்பட்ட ரத யாத்திரையின் போது வசூலித்த 1,400 கோடி ரூபாய்க்கு இன்றுவரை விஸ்வ ஹிந்து பரிஷத் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது.
2025-2026 நிதியாண்டில் ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 1,738 கோடி ரூபாவை உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த ஆண்டுக்கு 1,880 கோடி செலுத்துவார்கள் என்று அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளார்கள். சென்னையில் ஆபரத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்து 1,08,480 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 13,560 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியஸ்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தமது விருப்பத்தை மீண்டும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம் காலாவதியான பிறகு கோர்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டணங்களை ஈரான் அறிமுகப்படுத்தும். இந்த தகவலை சீனாவுக்கான ஈரானிய தூதர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் 2வது நாளாக ஆயிரக்கணக்கானோர் நேற்று பங்கெடுத்துக் கொண்டார்கள். இறுதி சடங்கு நிகழ்த்தியை நடத்திய மத தலைவரும் கவிஞருமான முகமது ரவுசலி அங்கு திரண்டிருந்த மக்களிடையே பேசுகையில் டிரம்ப் கொல்லப்பட வேண்டும், அமெரிக்க இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். போர்க்கப்பலில் இருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் நவீன ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்தது. இந்த சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். ஜமன் அருகே கடலில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அந்த பிராந்தியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பாதிரியார் விடுதலை செய்யப்பட்டு அமெரிக்கா திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் கடும் வெப்பம் தொடர்ந்து வாட்டுகிறது. அதனால் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. சுட்டரிக்கிறது அனல் காற்று, அதே நேரத்தில் புயலும் அங்கே மிரட்டுகிறது. ஜப்பானின் கொக்கைடா பகுதியில் மலையேற சென்ற நால்வர் ஆனால் மலையிலிருந்து இறங்க முடியாமல் சுமார் 4 மணி நேரம் தவித்தார்கள். அதற்கு காரணம் ஒரு கரடி என்று தெரிவிக்கப்படுகிறது. அரும்பொருளகம் வரலாற்றை எடுத்துரைக்கும் படைப்புகள் டூரியான் பழத்துக்காக மட்டும் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டூரியானை பறசாற்றும் இந்த அரும்பொருளகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் ஆக வயதான ராட்சத பாண்டாக்களில் ஒன்று அதன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கு வயது 36. மெக்சிகோ விலங்கு தோட்டத்தில் அந்த கண்கொள்ளா காட்சியை காண கூட்டம் அலமோதியிருக்கிறது. நகர்ந்து கொண்டிருந்த காரின் மேற்கூரையில் இருந்து எட்டி பார்த்த சிறுமிகள் அவர்களின் குறும்பு செயலால் வம்பில் மாட்டிக்கொண்டார் அவரது தாயார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் மலேசியாவில் இடம்பெற்றிருக்கிறது. பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவமான புறக்கோளை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மேலும் இன்று சரிந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 2026 யாழ் மாவட்ட செயலர் வெற்றி கிண்ண பரிசளிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் வடமராட்சி கிழக்கு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பேருவளை சீனன்கோட்டை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர்களுக்கிடையில் நேற்று நடைபெற்ற சிநேகபூர்வ கிரிக்கெட் போட்டியின் போது விளையாடிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் ஆடுகளத்திலேயே சரிந்து விழுந்து துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளதாக பேருவளை காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் இந்திய ஏ அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7வது முறையாக T20 உலக கோப்பையை கைப்பற்றி ஆஸ்திரேலிய மகளிர் அணியினர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து சான் மசூத் நீக்கப்பட்டு பாபர் அசாம் மீண்டும் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடப்பாண்டின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டனில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரப் ஆகியோர் தங்கள் பிரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். உலக கிண்ண வரலாற்றிலே நோர்வே முதல் முறையாக காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. 5 முறை வெற்றியாளர் பிரேசிலை நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது. 36 ஆண்டுகளில் பிரேசில் ஆட்டத்தின் ஆரம்ப கட்டத்திலே இருந்து வெளியேறுவது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும்.
உலக கிண்ண காற்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க காற்பந்து ஆட்டக்காரர் போலரின் பாலோகன் பெற்ற சிவப்பு அட்டியை பிஃபா காற்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிஃபா தலைவர் யானி இன்ஃபான்டினோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பு அட்டை ரத்தானது தற்போது பேசுபொருளாகியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.91 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.26 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 416.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.42 ரூபாய், ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.91 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.11 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.05 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உறுவினத்தினர், சாசல் கார்ஷலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உறுவினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: மேகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolivisi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:13, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 8:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.

0: காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தல். காலை பூந்தல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு காதுக்கு இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். வணக்கம் திருமதி புஷ்பவதி சிவநாதன்.
1: இனிய வணக்கம் என்மான ராஜாண்ணா, உங்களை மங்களகரமாக வரவேற்றுக் கொண்டு
0: வரவேற்கிறீர்கள்.
1: நீங்க என்ன மங்களகரமாக வரவேற்ற, நான் உங்களை மங்களகரமாக வரவேற்கத்தான் வேணும்.
0: நான் உங்களோட வீட்டை வந்தா வரவேற்கலாம்.
1: நீங்களும் வரவேற்றீங்க, அப்ப நானும் நீங்க வீட்டை வந்துட்டீங்க, அந்த மாதிரி உங்களையும்
0: வரவேற்கிறீங்களா?
1: இருக்கிறேன் அண்ணா.
0: அந்த எப்படி போச்சு வீக்கெண்ட் எல்லாம்?
1: வீக்கெண்ட் ஒரே பிஸி டேக்கு, ஒரே வந்து போனவன் இந்த மகளிர் வெளியில போயிட்டா டூ ரெண்டு நாளுக்கு. அப்ப நாய்க்குட்டி அந்த வச்சிருக்கிறேன், அதை கொண்டு வந்து
0: விட்டு நிக்க நாய்க்குட்டி
1: தனி
0: வீடா?
1: ஓ,
0: அப்ப வெளியால போயிட்டு வருவேரா?
1: பின்பக்கம்
0: என்னுடைய
1: விளையாடி போட்டு வருவார். வந்த உடனே ஒரு துவாக்கி விட ஓட்டு ஆக்கள் கூட துடைக்காத மாதிரி. அப்பதான் ஒரு ஸ்ட்ரீட் கொடுப்பேன். அப்ப வாழ்ந்த மாதிரி திட்டப்பேர் ஆக்கள் வீட்டை வந்து சேத்துக்குள்ள ஓட்டு வந்தா துடைக்க.
0: என்ன பாடலை கேட்க போறீங்க? சந்தோஷத்தோட
1: ரெண்டே பாட்டு, வசந்தம் பாடி வகிற வயிற்றை ஓடி வர, அந்த பாட்டு எல்லாமே கூடி வர. மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா
0: இருக்கு. பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: அது மட்டும் ராஜாண்ணா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது.
0: ராஜேந்திர எம்மி அவருடைய இலக்கிய ரசனையில் வந்த பாடல்
1: அதுவும் நல்ல வெடிகள்.
0: நல்ல கட்டிக்காரம்.
1: யானை பெண்கள்
0: படிக்கிறார். பாட்டத்தாரன் கேட்டு வாழுங்கள். அடுத்த முறை பார்ப்போம் யானையமாக பாடுற பாடல்.
1: சரி, ஓகே.
0: நன்றி நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலை ஐக்கியராட்சியத்திலிருந்தே திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜி ராஜேந்தர் அவர்கள் இயக்கி இசையமைத்து பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய அந்த பாடல் ரயில் பயணங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்றது. அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா சித்ரா?
1: கொஞ்சம்
0: எல்லாரும் கடவுளை கும்பிட்டா எல்லாம் நடக்குமே.
1: என்ன விளையாட்டு கேட்டு
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் வந்து நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் பட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாலாம்.
0: அது என்ன பாட்டு?
1: அது உங்களோட பாட்டு தான்.
0: எந்த பாட்டு? அது என்ன?
1: அதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம். உங்களோட பாடல் வந்தது அப்ப நாங்க டக்குனு வழியில வந்து இருக்கும் போது அது வந்தது அந்த பாடல். அப்ப இருக்கா கேட்டு பாப்பம் பண்ணிட்டு வந்துட்டேன்.
0: நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தா
1: அவங்களுக்கு தானே தலைக்கு பாட இந்த பாடல்.
0: எனக்கு பாடம் இல்லப்பில.
1: அப்ப கேப்போம்.
0: அப்படியா? சிங்கப்பூர் வந்தாராம்
1: பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாராம்.
0: நினைத்தாலே
1: வந்தாலும் சங்கதி சொன்னாலும் நீங்க பாட பாட நானே பாடம் பாக்கிட்டேன்.
0: எவ்வளவு கட்டிக்காரி? அது அப்படிதான்.
1: எத்தனை முறை பாடி இருப்பீங்கன்னு நான் இப்ப யோசிக்கிறேன்.
0: இப்ப யோசிக்கிறீங்க? கணக்கு விளக்கத்திலேயே அது முட்டாள். நன்றி வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது.
1: நன்றி அண்ணா.

வந்தானாம் மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தான

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம

0: ஆதித்ய பாடலை சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. இசை அமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் MSV அவர்கள். இந்த நினைத்தால் இணைக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த நேரம் பைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி.
1: வணக்கம் ராஜண்ண. வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா சிவராணி?
1: ஓம் ஓம். நாங்கள் நலமா இருக்கின்றோம்.
0: எப்படி அதே ஒன்று உங்களோட நாட்டில் வெயில் குறைஞ்சிருக்கா?
1: ஐயோ வெயில்ல இந்த கிழமை இன்னும் கூட வெயில் என்று சொல்றார்கள்.
0: ஓ, ஒரு காத்தடிக்கிறபடியா கொஞ்சம்
1: வெயில்லான். ஆனா நாங்க அந்த வீட்டுல இருந்து வேலைக்கு போக மட்டும்தான் பிரச்சனை. அப்புறம் புள்ளுக்கு போயிட்டா பிரச்சனை இல்ல. அப்புறம் திரும்பி வேலைக்கு அந்த ஓகே அடிக்கும். மற்றபடி ஓகே போகுது.
0: மற்றபடி ஓகே.
1: சமாளிக்கணும். என்ன வெயிலையும் தாங்கணும், குளிரையும் தாங்கணும்.
0: அது சூப்பர்.
1: அது ஒண்ணும் செய்யலாது.
0: என்ன பாடல கேக்குறீங்க?
1: நான் வெண்ணமகன் திரைப்படத்தை வந்து சிறு சிறு பூங்காற்று வீசும் போன்ற ஒரு பாட்டு உண்டு, கேட்டு பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து.
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். நன்றியம்மா.

0: அடுத்த பாடலை ஹரிஸ் ஜெயராஜ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலுக்கு இசையமைத்தவர் ஹரியர், பாடலை இயற்றியவர் மதன் ஹார்கிக் அவர்கள். அதமான மகன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சிவராணி அவர்கள். நேரம் சரியாக 9:33 ஐக்கியராஜ்யத்தில் 8:33 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஏமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: வசந்த காலங்கள் இசைந்து பாடும்.
0: வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்களா? முதலாவது பாட்டா போனது? அப்ப நீங்க கேட்டா சொல்லுங்க.
1: புதுவிதமான மலர்களை தூவி.
0: நல்ல பாட்டா?
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. கேட்டு நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு. அந்த மாதிரி தமிழோட விளையாடுற
1: இளைஞர்கள்
0: தமிழ ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார். அவளை ஆசையாக இலக்கியத்தில் ஒரு எம்ஏ பட்டதாரி விளங்குதாவா சோதரம்? இலக்கியத்தில் ஒரு எம்ஏ பட்டதாரி. கருவண்டு நடனம் தருகின்ற நளினம்.
1: அதான் கருவண்டு நடனம்
0: தருகின்ற
1: நளினம்.
0: அந்த பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு இதயத்திலே ஒரு சலனம் விழுந்துடும்.
1: வாய் கொஞ்சம் நீளம்
0: நன்றி. வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா. மீண்டும் பாதிப்போம்.

0: ஒலித்த பாடலை பொங்கிய ஒரு ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக ஒன்பது மணி 39 நிமிடம் ஐக்கிய ராஷ்டிரத்தில் 8:39 நிமிடம் அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசித்து வரும் காலை பூந்தல்கள். காலை பூந்தல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் விபி, நலமா இருக்கிறீங்களா விபி?
1: நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு
0: நன்றி.
1: மாண்டு மாண்டு ராகத்தில் குணா மாவண்ணா பாலசுப்ரமணியத்தின் கற்பனை வரிகளுக்கு ஈ ராமநாதன் இசையமைக்க டி எம் சௌந்தர்ராயனும் கலாநிதி பானுமதி அம்மாவும் பாடின மாசிலா நிலவே உன் காதலை மாநிலம் கொண்டாடு என்ற பாடல் அம்பிகாவதி படத்தில் இருந்த ஒரு பாடல். ராஜான நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த பாடலுக்கு கொண்டு ஆசைப்பட்டேன்.
0: பாடலுக்கு
1: 69 சகோதரி ஸ்கந்தா வந்து பாடி இருந்தார்கள். பாடுவர் பாடல அப்ப அதை முழுமையாக கேட்க முடியவில்லை. அப்ப இன்றைக்கு ராஜா நாட்டை இந்த பாட்டு இருக்கா கேட்டு பார்ப்ப கொண்டு ஓடிக்காந்து
0: சரியான கஷ்டம் இந்த பாட்டு பாடுறது.
1: ஆமா,
0: ஆகவே நீங்களும் பாடகர் பாட போறீங்களா?
1: நான் பாடல, நீங்கள் பாட்ட போறீங்க.
0: நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்ற நலமா இருக்க உற்சாகமா இருக்க.

0: ஒலித்த பாடலை விபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து ஒலித்த பாடலை இயற்றியவர் குமார் பாலசுப்ரமணியம் அவர்கள். அம்பிகாவதி திரையில் ஒலித்த பாடல் என்ற பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜனோடு அஷ்ட அவதானி பெண் சிங்கம் என்று சொல்வார்கள் பானுமதி அவர்கள். நேரம் சரியாக 9:45 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:45 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
1: காலை இனிய வணக்கம் ராஜானன், நான் நிமல வைக்கிறேன்.
0: வணக்கம் நிமல சிங்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: இவரை கேட்டா சொல்லுவேற
0: பாட்டு நல்ல சூப்பர் பாட்டு சொல்லுங்க.
1: இந்த பாட்டுக்கும் நாங்க இருக்கிற பாட்டுக்கும் இப்ப இருக்கிற முதல்வருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு.
0: இப்ப இருக்கிற முதல்வர் விஜய்க்கும் என்ன தொடர்பு வாத்தியாட்ட பாட்டுகளே?
1: அது இப்ப எங்க பாட்டை கேட்டா தெரியும் உங்களுக்கு. தம்பிக்கு ஒரு பாட்டு, தங்கச்சிக்கு ஒரு பாட்டு.
0: அதான் நேற்று கேட்டுருங்க.
1: நேற்று கேட்டுருங்க
0: தம்பிக்கு ஒரு பாட்டு, தங்கைக்கு ஒரு பாட்டு. அத கேட்டுருங்க. இப்போ நான் படியா சொல்லி கேட்டிருந்தேன்
1: அடிச்சாலும் அடி நல்ல மீச பாடிய ரெண்டு படத்துக்கு
0: வேலுமணியின் லவ் பண்ணி கட்டினவர். அதுவும் பெரிய வாத்தியார் தலையிட்டபடி தான் அந்த கல்யாணம் நடந்தது.
1: அதான் அந்த கணேசன் இதுவும் வச்சபடி உண்டு என்ன வச்சு கையை அஞ்சு விரலும்
0: இல்லாம போய் பாவம். நல்லா கலைப்பேர் கடக்கடை எல்லா கொண்டாட்டங்களின் பேர் எல்லாம் உதவி செய்வார்.
1: கரகாட்டக்காரன்
0: போல ஒரு படம் வசூல் அடிக்க இல்லையா? குறைஞ்ச இதுல கூடுதலான வசூல் கங்கேவரன் தான் அந்த சங்கிலி முருகன் தான் தயாரிச்சது.
1: முதல் ஒப்பந்தமாயினது செந்தில். செந்தில் சொன்ன இவரை கூப்பிட்டு கங்கைமரன் கவுண்டமணி அண்ணன் இல்லாட்டி நான் நடிக்க மாட்டேன்.
0: வாழ்த்துகள் உங்களுக்கான பாடல்.
1: ஆமா,

0: ஒலித்த பாடலை சகோதரன் நிகழசிங்கம் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலை இயற்றியவர் பிளவர் புலமைப்பேத்தன், இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் MSV. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு கலாராணி அவர்கள் தயவு செய்து, நான் தான் உங்களுடைய தொடர்பை துண்டித்து விட்டேன். கலாராணி மீண்டும் முயற்சித்து பாருங்கள், பலன் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். கலாராணி அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய. நீயே தான் எனக்கு மனவாட்டி என்ற பாடலையும் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன்.
1: வணக்கம் வணக்கம் கலாராணி, நான் தவறுதலா நான் தானே
2: ஓம் அண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு
1: தங்கச்சியில விருப்பம் இல்லையாட்டு
2: எத்தனை மணிக்கு
1: வருவீங்க?
2: அருமையான
1: முக்கிய காரணம் பாவம் எம்ஜிஆர்
2: தன்னுக்குள்ளே அவரை அடிமையாக்கி போட்டா.

0: அடுத்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய காலை பூந்தண்டல் பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி கலாராணி வரதராஜன் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தண்டல். டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும்.

பாசக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச்சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005 91 44 79 20.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அப்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இறங்கி வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நாட்டினதும் பிராந்தியத்தினம் ஒருமைப்பாடு பாதிக்கப்படும் போது அதனை மௌனமாக பார்வையிட முடியாது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். மருதங்கணி பகுதியில் 11,002,657 ஹெக்டேர் காணியை காணி சுயரிப்பு சட்டத்தின் 5 பிரிவின் கீழ் நில அளவை செய்ய நில அளவை திணைக்கழகத்தால் பொது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாகவும் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தலாளி சந்தியில் காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு வலியுறுத்தியிருந்தார்கள். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் வகிபாகமும் என்ற தலைப்பில் நிகழ்வு பவனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. கரைத்துறை பெற்ற பிரசபையின் இலக்கம் 6 முள்ளியவளை கிழக்கு வட்டார உறுப்பினராக கிருஷ்ணப்பிள்ளை சிவகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகம் அறிவித்துள்ளது. நாடாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கிணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் இருவாரமும் நாளை ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் 1000 இலங்கையர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் அங்கவீனர்கள் ஆவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் பல்வேறு வெளிப்புற பொருளாதார சவால்கள் காரணமாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நிவாரணங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். கடந்த 2022 அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவினால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உரத்திட்டத்தை முழுமையாக அளித்தது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவந்தன பகிரங்கமாக அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். கொள்கை ரீதியாக அடிப்படையில் நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கவில்லை. இலங்கையில் தற்போதைய முன்மொழிவின் பாதகம் என்பது 68 அல்ல 70 என்ற வெறும் எண்களின் மதிப்பில் இல்லை. இதன் பின்னணியில் உள்ள பெரும் ஆபத்து இந்த முன்மொழியப்பட்ட சீர்திருத்தத்தின் கால நேரம், அது கொண்டுவரப்படும் விதம், அரசியலாக்கப்பட்ட சூழல் மற்றும் இது பயன்படுத்தப்படும் தனித்துவமான முறை ஆகியவற்றில் தான் உள்ளதாக பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துவிட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமின விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகல் பகுதியில் இன்று இடம்பெற்ற பத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த பத்தில் உயிரிழந்தவர் நல்லியான் வீதி சில்லாலியைச் சேர்ந்த 80 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். தனமல்வில காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட அலுக்வில பகுதியில் 7 சிறுமியொருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தையொருவர் கடந்த 5 முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திராவின் மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தியதி குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.
கம்பகா கலகிரி என பகுதியில் விற்பனைக்காக சட்டவிரோதமாக அரிய வகை வனவிலங்கு பாகங்களை வைத்திருந்த பெண்ணொருவர் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்றவர்கள் போலீசார் தம்மை துரத்தாதிருக்க வீதியில் மண்ணை தரைத்த வண்ணம் தப்பியோடிவிட்டார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலையால் இதுவரையில் 19 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் 5 பேரும் கைதிகள் 20 பேரும் உயிரிழந்திருப்பதாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். வெசாக் புண்ணிய தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து கைதியொருவரை சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அன்றாதிபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் மோகன் கர்ணரட்னாவுக்கு சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து கையளிக்கப்பட்டிருக்கிறது. கடவத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இகல பியன்வில பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்து போனார். நேற்று முதல் 12 தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ள தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்ட தொடருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் சுற்றுச்சூழல் காவல்துறை ஆகியவை தீவிரமாக பங்களித்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் நாளாந்த நீர்மின் உற்பத்தி 24% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் அசாம் சட்டப்பேரவை இன்று தொடங்கியிருக்கின்ற நிலையில் வரவு செலவு கூட்டத் தொடரிலிருந்து ஹிந்தியும் அலுவல் மொழியாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. கர்நாடகத்தில் வெகு விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று மூத்த அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் முதல்வர்கள் உட்பட தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 சிறையில் அடைக்கப்படும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய கோரும் மசோதாவை கடுமையாக எதிர்ப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று காங்கிரஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒடிசா, மிசோரம், சிக்கிம், மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களில் கடந்த ஜூன் 1 தேதி தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் ஒடிசா, மணிப்பூர், சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் ஒடிசாவில் 20 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசாக உள்ளது தமிழக வெற்றிக்கழக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெங்களூரில் குடிநீரை வீணாக்கினால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு கார்முஸ் ஜலச்சந்தியில் இயல்பில்லை திரும்பியிருப்பதால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான மின்னியல் வடிவிலான ஓசிஐ அட்டையை அறிமுகம் செய்திருக்கிறது. கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்த நாட்டு பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவை பலப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவில் சீன முதலீடு அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் நல்லது என்று சீனாவுக்கான இந்திய தூதர் கூறியிருக்கிறார். மும்பையில் கனமழைக்கு 3 கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியான நிகழ்வு அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக சட்டசபை உறுப்பினரிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுவின் கார் ஓட்டுநரை பிடித்து போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள். தமிழ்நாடு மின் வாரியத்திடம் 2025-2026 தத்கால் திட்டத்துக்கு 1,250 கோடி ரூபாயை வழங்கிவிட்டு மின் இணைப்புக்கு 6 காத்திருக்கும் 47,554 விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியாமல் பரதவிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பவானி சாகர் அணையில் நீரிருப்பு மிக குறைவாக உள்ளதால் இந்த ஆண்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் முகப்பு விளக்கு செயலிழந்ததால் 90 கிலோமீட்டர் வரை கைத்தொலைபேசி டோர்ச் வெளிச்சத்திலே அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. நமது வாழ்வியலுக்கான மூலதனம் திருக்குறள். இதில் அனைவரும் சிந்தனையை முதலீடு செய்ய வேண்டும் என்று இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அறிவித்திருக்கிறார். ராஜஸ்தானின் பார்மர் மற்றும் பிகானார் மாவட்டங்களில் சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துள்ள பல்வேறு கிராமங்களில் சட்டவிரோத மத வழிபாட்டு தலங்களை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி கடந்த மாதம் 18 முதல் 20 தேதிக்குள் 12 மசூதிகள் அந்த பகுதியில் இடிக்கப்பட்டிருக்கிறது.
பத்ரிநாத் கோயில் நன்கொடை மற்றும் காணிக்கைகளை கையாள்வதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து விசாரிக்க 4 பேர் அடங்கிய குழுவை பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் நிர்வாக குழு அமைத்துள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி நடத்தப்பட்ட ரத யாத்திரையின் போது வசூலித்த 1400 கோடி ரூபாவுக்கு இன்று வரை விஸ்வ ஹிந்து பரிஷத் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. 2025-2026 நிதியாண்டில் ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 1738 கோடி ரூபாவை உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த ஆண்டுக்கு 1880 கோடி செலுத்துவார்கள் என்று அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளார்கள். சென்னையில் ஆபரத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1,08,480 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 13,560 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகளில், ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியில் நடைபெற இருக்கும் முக்கிய நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதல் நாள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியஸ்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தமது விருப்பத்தை மீண்டும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம் காலாவதியான பிறகு கோர்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டணங்களை ஈரான் அறிமுகப்படுத்தும். இந்த தகவலை சீனாவுக்கான ஈரானிய தூதர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதிச் சடங்கில் 2வது நாளாக ஆயிரக்கணக்கானோர் நேற்று பங்கெடுத்துக் கொண்டார்கள். இறுதி சடங்கு நிகழ்த்திய நடத்திய மத தலைவரும் கவிஞருமான முகமது ரவுசலி அங்கு திரண்டிருந்த மக்களிடையே பேசுகையில், டிரம்ப் கொல்லப்பட வேண்டும், அமெரிக்க இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். போர்க்கப்பலில் இருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் நவீன ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்தது. இந்த சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். ஜமன் அருகே கடலில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அந்த பிராந்தியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பாதிரியார் விடுதலை செய்யப்பட்டு அமெரிக்கா திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் கடும் வெப்பம் தொடர்ந்து வாட்டுகிறது. அதனால் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. சுட்டரிக்கிறது அனல் காற்று, அதே நேரத்தில் புயலும் அங்கே மிரட்டுகிறது. ஜப்பானின் கொக்கைடா பகுதியில் மலையேறச் சென்ற நால்வர் ஆனால் மலையிலிருந்து இறங்க முடியாமல் சுமார் 4 மணி நேரம் தவித்தார்கள். அதற்கு காரணம் ஒரு கரடி என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் காட்டு தீயால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கிறது. தெற்கில் காடு சுடுகிறது. போர்த்துக்கல், ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகளில் சுமார் 20,000 ஹெக்டேர் காட்டுப்பகுதியில் தீப்பற்றி எரிகிறது. அரும் பொருளகம் வரலாற்றை எடுத்துரைக்கும் படைப்புகள் டூரியான் பழத்துக்காக மட்டும் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டூரியானை பறைசாற்றும் இந்த அரும் பொருளகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் ஆக வயதான ராட்சத பாண்டாக்களில் ஒன்று அதன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கு வயது 36. மெக்சிகோ விலங்கு தோட்டத்தில் அந்த கண்கொள்ளா காட்சியை காண கூட்டம் அலமோதியிருக்கிறது. நகர்ந்து கொண்டிருந்த காரின் மேற்கூரையில் இருந்து எட்டி பார்த்த சிறுமிகள் அவர்களின் குறும்பு செயலால் வம்பில் மாட்டிக்கொண்டார் அவரது தாயார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் மலேசியாவில் இடம்பெற்றிருக்கிறது. பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவமான புறக்கோளை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மேலும் இன்று சரிந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், 2026 யாழ் மாவட்ட சேலர் வெற்றி கிண்ண பரிசளிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் வடமராட்சி கிழக்கு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பேருவளை சீனன்கோட்டை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர்களுக்கிடையில் நேற்று நடைபெற்ற சிவேகபூர்வ கிரிக்கெட் போட்டியின் போது விளையாடிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் ஆடுகளத்திலேயே சரிந்து விழுந்து துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளதாக பேருவளை காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் இந்திய ஏ அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7வது முறையாக T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி ஆஸ்திரேலிய மகளிர் அணியினர் சாம்பியன் பட்ட
பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து சான் மசூத் நீக்கப்பட்டு பாபர் அசாம் மீண்டும் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடப்பாண்டின் மூன்றாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டனில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரப் ஆகியோர் தங்கள் பிரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். உலக கிண்ண வரலாற்றிலே நோர்வே முதல் முறையாக காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. 5 முறை வெற்றியாளர் பிரேசிலை நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது. 36 ஆண்டுகளில் பிரேசில் ஆட்டத்தின் ஆரம்ப கட்டத்திலே இருந்து வெளியேறுவது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். மெக்சிகோவின் புகழ்பெற்ற அஸ்டேக்கா அரங்கில் இங்கிலாந்து மெக்சிகோவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சொந்த மண்ணில் விளையாடும் மெக்சிகோவை வீழ்த்த முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இறுதியில் 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கால்பந்து ஆட்டக்காரர் போலரின் பாலோகன் பெற்ற சிவப்பு அட்டையை பிஃபா கால்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிஃபா தலைவர் யானி இன்ஃபான்டினோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பு அட்டை ரத்தானது தற்போது பேசுபொருளாகியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.91 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.26 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 416.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.42 ரூபாய், ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.91 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.11 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.05 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையல்.
5: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராஷ்டிரத்தில் 9:21. இந்த நேரத்தில் சிறப்பு உரை ஒன்றை தருகின்றார் கவிதா ஜவஹர் அவர்கள்.
6: அடைகிற நேரத்தில் என்னை பேச விட்டுருக்காங்க, சில நேரம் இந்த மாதிரிலாம் ஆயிரும். அது மதுக்கூரன் நான் பேசுனதுக்கு அப்புறம் இனிமேல் நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு? நான் கூட நீங்களாம் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டீங்கன்னா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்குறீங்க, ரொம்ப எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கிறது. ஆனால் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர்களில் பெரம்பலூர் ஒரு முக்கியமான ஒரு ஊர். ஏன்னா நான் முதன் முதலில் புத்தக திருவிழாவில் பேசினேன் என்றால், பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால், அது இந்த பெரம்பலூர் மண்தான் எனக்கு முதன் முதலில் என்னை நம்பி இவளால் தனி பேச்சும் பேச முடியும், பட்டிமன்றத்தில் மட்டும் இல்லை அப்படின்னு தடம் பதிக்க வைத்த முதல் ஊர் இந்த பெரம்பலூர் தான். அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், பெரம்பலூர் மக்கள் தொகை எண்ணிக்கையில் குறைந்த ஊர், ஆனால் மக்களின் எண்ணத்தில் உயர்ந்த ஊர் இந்த பெரம்பலூர் மண் என்று அன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னால் மறக்கவே முடியாது அந்த நாளை. ஏன்னா எனக்கு தலைப்பு திடீர்னு கேட்குறாங்க, மொத்த புத்தக திருவிழாவில் நம்ம பேச கூப்பிட்றாங்களாங்கிறதே ஆச்சரியமாக இருந்தது. ஷேக் தாவூத் அண்ணா அவர் தான் கால் பண்ணார், அப்போ அவர் இந்த இதில் இருந்தார். அவர் கேட்டார் என்ன தலைப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு. அப்போ தான் நான் ஆ முத்துலிங்கம் என்கின்ற தமிழின் ஆகச் சிறந்த ஒரு எழுத்தாளருடைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்திருந்த ஒரு காலம். அந்த புத்தகத்தோட பேர் ஒன்றுக்கும் உதவாதவன். பேரே நல்லா இருக்குல்ல, நான் டக்குன்னு சொன்னேன் என்ன தலைப்பு அப்படின்னார். ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னேம்மா, என்ன யார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னார். புத்தகத்தோட தலைப்பே இதுதாங்க அப்படின்னு. உடனே அவர் அதை அப்படியே போட்டார். அந்த நாள் வர வர எனக்கு அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு ஆச்சு, என்ன பேச போகிறோம், ஒரு புத்தகத்தை மட்டுமே சொல்லிட்டோமே. பொதுவாக புத்தகம்னு சொன்னால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கூட என்னத்தையா பேசி ஒப்பேத்தி விட்டுறலாம். ஒரு புத்தகத்தை வச்சு, அதுவும் ஆ முத்துலிங்கம் அந்த நேரத்தில் ரொம்ப தமிழ் மக்களிடம் பரவாத ஒரு காலம் வேற, எப்படி பேச போகிறோன்னு பயந்துட்டே இருந்தேன். அந்த நாளுக்கு முந்தின நாள் அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப புரட்டும் போது ஆ முத்துலிங்கம் அவர்கள் அந்த முன்னுரை எழுதி கீழே அவருடைய இமெயில் ஐடி கொடுத்திருந்தார். ஆமுத்துலிங்கம் யாருங்கிறத இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர், இலங்கை தமிழர் அவர். அவருடைய ஒரு 17வது 18வது வயதில் யுத்த காலத்தில் அங்கிருந்து தப்பித்து போய் இங்கிலாந்தில் படித்து உலக வங்கியில் பணிபுரிந்து ஐநா சபையில் ஒரு முக்கியமான பங்காற்றி இன்றைக்கு கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 88 வயதான தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆமுத்துலிங்கம். நீங்கள் தமிழ் மொழியில் உலகளாவிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆங்கில புத்தகங்களை படிக்க வேண்டாம், ஆ முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய எல்லா புத்தகங்களையும் படியுங்கள். உலகத்தின் எல்லா கண்டங்கள்லையும் அவள் வேலை பார்த்துருக்கிறார், எல்லா கண்டங்களிலும் அவர் பயணம் செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு எழுத்து ஆளுமை அவர். அவருடைய இமெயில் ஐடி அதில் இருந்தது. எனக்கு ரொம்ப வேற பயமா இருந்ததா உடனே ஒரு இமெயில் போட்டேன் மொபைல் போன்ல இருந்தே. அந்த இன்விடேஷனை போட்டோ காப்பி எடுத்து, சார் உங்களுடைய புத்தகத்தை தான் முதன் முதலில் நான் பேச போகிறேன் பெரம்பலூருங்கிற ஊர்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு அனுப்பினேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எங்கேயோ இருக்கிற தமிழ்நாட்டிலே ராஜபாளையம்ங்கிற ஊரில் இருந்து பெரம்பலூர்னு ஒரு ஊருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கே வரவே இல்லை. இதோ ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போயிருக்கிறார் எப்போன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவருக்கு தமிழ்நாடு ரொம்ப அறிமுகமான ஒரு நாடே கிடையாது இந்தியாவும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெரம்பலூர் மக்களுக்கு என்னுடைய அன்பை சொல்லுங்கள், தைரியமாக பேசுங்கள், உங்களுக்கு பக்கத்தில் அன்றைக்கு கடவுள் உட்கார்ந்திருப்பார் அப்படின்னு அனுப்பினார். நான் திரும்பி பார்த்தேன், என் பக்கத்தில் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா உட்கார்ந்திருந்தார். அவர் சொன்னார், மொத புத்தக திருவிழால பேசுறார், கம்பீரமாக பேசு அப்படின்னு சொல்லி ஏதோ அவருடைய வார்த்தையை அவர் மூலமாக வந்தது போல நினைத்து கொண்டு நான் அன்றைக்கு பேசினேன். பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் அன்றைக்கு என்னுடைய பேச்சை உற்சாகமான கைதட்டல்களோடும் மன மகிழ்வோடும் இந்த மண் ஏற்றுக்கொண்டது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நிறைய புத்தக திருவிழாக்களில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதால் இந்த மண்ணுக்கு நான் நிறைய நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி, நிறைய பெண்கள் இன்னும் உட்கார்ந்துருக்கீங்கிறது இன்னும் சந்தோஷம் இல்லையா? நான் நேரம் கிளம்பிருப்போம் இல்லையா, லேட் ஆயிடுச்சு, வாங்க அப்படியே போய் ஒரு தோசையை சுட்டு சட்டினிகளை அரைச்சு அப்படின்னு கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெண் குல தங்கங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். அது மதுக்குற என்ன சொன்னாங்க இல்லையா, கீழடியில அந்த மண் பானையில அன்னைக்கு ஒரு தமிழச்சி தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறாள். நாம 2500 வருடங்களாக தமிழ் பண்பாட்டிலிருந்து நாம் விலகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் நம்மளுடைய பெண்கள் ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட, ஒரு சின்ன தட்டு வாங்கினா கூட முத காரியம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேரை அடி, புஷ்பலதான்னு பேரை எழுது, காளியம்மான்னு பேரை அடி. ஏமா இப்படி 10 ரூபா பாத்திரத்துக்கு போய் இப்படி பந்தா பண்ணிக்கிறேன்னு வீட்டில் எத்தனையோ கணவர்கள் கோச்சிருப்பீங்க. ஆனா இப்ப தெரிந்து கொள்ளுங்கள், எங்க பெண்கள் எந்த காரியம் செய்தாலும் அது தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதை கீழடியிலிருந்து நாம நிரூபிச்சிருக்கிறோம். அதனால பாத்திரத்தில் பேர் எழுதுவது நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு நம்முடைய தமிழின் தொடர்ச்சி என்பதால் நாம் தமிழச்சிகளாக எப்போதுமே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அதனால இன்னும் எதில் எழுதாம விட்டுருக்கீங்களா, அருவாமனை கத்தி எல்லாத்துலயும் உங்க பேரை எழுதி உங்க அடையாளத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று ரொம்ப சந்தோஷமான விஷயம், சுழுந்தி முத்துநாகு ஐயா இருந்தார் இல்லையா, அவர் பேச்சை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க அவர் பேச்சை உள்வாங்கினீங்களோ இல்லையோ, வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தக திருவிழாவில் அவர் எழுதின புத்தகம் சுழுந்தி இருக்கும், கண்டிப்பாக நீங்க எல்லாருமே அவருடைய ஒரு புத்தகம் வாங்கியே ஆகணும். ஏன்னா அந்த புத்தகத்துக்குள் ஒரு நூற்றாண்டின் வரலாறு, ஒரு மண்ணில் இந்த ஜாதி அடுக்குகளில் ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற அடையாளம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாம் கத்தி எல்லாரும் வச்சிருக்க முடியாது, கத்தி ரெண்டு பேரை தான் பயன்படுத்த முடியும். ஒன்னு சவர செய்யறவங்க பயன்படுத்தலாம், இன்னொன்னு படை வீரர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்ப ஆச்சரியமா இருக்குல்ல, படக்குன்னு கத்தி எடுத்துட்டு ஸ்கூல்ல மாணவன் டீச்சரை குத்த போறாங்க, எப்படி எல்லாம் நம்ம பண்பாடு மாறிடுச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் கணக்கு வாத்தியார் வந்துடக்கூடாதுன்னு திங்கக்கிழமை பிள்ளைக சாமியை கும்பிடும், கடவுளே இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வந்துடக்கூடாது, அப்படியே வந்தாலும் டெஸ்ட் வைக்க கூடாது, அப்படியே டெஸ்ட் வச்சாலும் அதை திருட்டி உடனே கொடுக்க கூடாது, அப்படியே கொடுத்தாலும் பெரம்பால் அடிக்க கூடாது, இப்படிலாம் வேண்டணும். இன்னைக்கு கணக்கு வாத்தியார் திங்கக்கிழமையில கடவுளை கும்பிடுறாரு, கடவுளே இன்னைக்கு எந்த பயலும் கத்தியோட வரக்கூடாது, வந்தாலும் நம்மளை குத்தக்கூடாது, பக்கத்தில் இருக்க சயின்ஸ் டீச்சரை குத்திட்டு போட்டும். இன்னைக்கு எவ்வளவு மோசமாக நம்முடைய ஒரு கலாச்சாரம் மாறி இருக்கிறது பாருங்களா. அன்னைக்கு கத்தி ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்த கூடாது என்று எழுதப்படாத ஒரு சட்டமே இருந்திருக்கிறது. அந்த சுழுந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வரலாறு மறைந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சடக்குன்னு தீப்பெட்டி எடுத்து பொருத்தணும்னா தீ வீட்டுக்கு வந்துருது இல்லையா. அன்னைக்கு தீ அப்படி எல்லார் வீட்டிலும் பயன்படுத்த முடியாது, ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவில்ல தீ எரிந்து கொண்டிருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் நம்ம தீயில அடுப்பு வைக்கணும், அடுப்புல தீ வைக்கணும். எல்லாத்துக்கு பின்னாலும் ஆச்சரியமான அடிமைத்தனங்கள் இருந்திருந்தது. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது அன்னைக்கு அர்த்தமா இருந்தது. ஒரு தடி வச்சுக்கிட்டு தண்டல்னா வரி வாங்குறவன், வரி வாங்குகிறவன் மட்டும்தான் அவ்வளவு ஆள் உயர தடி வைத்திருக்க முடியும் என்று அன்றைக்கு இருந்தது. அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு இடையில் தான் நாமெல்லாம் வாழ்ந்து இன்றைக்கு கல்வியை படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். ஒட்டன்சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு ஏன் அந்த பேருன்னு அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அது ஒட்டன் சத்திரம் கிடையாது, ஒற்றன் சத்திரம், ஒற்றர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடம் சத்திரம். அது ஒற்றன் சத்திரம் என்பதுதான் காலப்போக்கில் ஒட்டன் சத்திரமாக மாறி இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எங்க ஊர்ல தெருவுல சும்மா விளாண்டு பையங்கள பசங்க, அவனுங்க ஒரு வசவு வைவாங்க, அவன் கடக்கான் வீணா போன வெங்கம்பைய அப்படிம்பாங்க, அந்த வார்த்தைக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஏதோ சாதாரண வார்த்தை போல அப்படின்னு நினைச்சா அந்த புஸ்தகத்தை படித்தவொடனே நான் ரொம்ப பதறி போயிட்டேன். இதை நான் சொல்ல முடியாது, அந்த வெங்கம்மையங்கிற அர்த்தத்துக்கு நான் சொல்லவே முடியாது. நீங்கள் அந்த புஸ்தகத்தை படித்தாதான் தெரியும். சில பேரை சொல்லுவோம்ல, அவன்ட பையா துட்டு கேட்டா ஈத்தர பைய அப்படிம்பாங்க தெரியுமா, இந்த வார்த்தை இன்னைக்கு பயன்படுத்துறாங்கல்ல, அந்த ஈத்தர பயங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை சுளுந்தி புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கத்தான் முடியுமே தவிர அதை மேடையில் சொல்லவே முடியாது. இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் அன்றைக்கு இருந்தது என்பதை அவர் அந்த புத்தகம் முழுவதும் பதிவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் வெளிவந்து கொஞ்ச வருஷத்துக்குள்ளேயே 8 பதிப்புகள் பார்த்த ஒரு புத்தகம் என்றால் அது சுளுந்தி என்கின்ற ஒரு புத்தகம்தான். அதனால் அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சங்கரன் கோயிலில் இருக்கிறார், அவருக்கு பார்கவிராஜன் அப்படின்னு பேர், நல்ல கவிஞர். அவர் நல்ல புத்தகம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி ஓடி வந்து தேடி தேடி கொடுப்பார். அவர் தேடி கொண்டு வந்து கொடுத்த அந்த சுளுந்தி புத்தகம் 100 பேருக்கு அந்த ஒரு மனுஷனே வாங்கி வாங்கி கொடுத்தார். 100 பேருக்கு தேடி தேடி போய் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வந்தார். நம்மளுடைய மறைக்கப்பட்ட வரலாறு, நம்முடைய ஒடுக்கப்பட்ட வரலாறு, இதை நீங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தார் அந்த புத்தகம். நிச்சயமாக உங்கள் புத்தக திருவிழாவிலும் இருக்கும். நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் சுளுந்தி புத்தகம் வாங்கி முதலில் படிக்க வேண்டும். அந்த ஒரு எழுத்தாளரை இந்த மேடையிலே ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும், மாவட்ட நிர்வாகத்துக்கும், பப்பாசி அமைப்புக்கும் ஒரு பெரிய நன்றிகளை நீங்கள் பாராட்டுகளாக கைதட்டல்களாக தர வேண்டும். ஏன்னா நம்ம படைப்புகளை தானே மேடையில் கொண்டாடுறோம். படைப்புகளை கொண்டாடினால் போதாது, படைப்பாளியையும் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு எழுத்தாளரை நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் இல்லையா, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு தலைப்பு வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு. வாசிப்பை ஏங்க நேசிக்கணும், நேசிப்பு அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு சொந்தமானது? நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நேசிப்போம். இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பொம்மையே நேசிப்பாங்க, சாக்லேட் பிஸ்கட்டு நேசிப்பாங்க. இளம் வயதில் நம்ம பசங்க யாரை நேசிப்பாங்க, அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை நேசிப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை, சொந்த பந்தங்களை, நண்பர்களை, பொருள் மேல் நம்மளுடைய நேசத்தை வைப்போம். ஆனால் வாசிப்பை ஏன் நேசிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தலைப்பாக கொடுத்துருக்குறோம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் உங்கள் கூட பழகிறவங்களை நேசிங்க, நீங்கள் விரும்புகிறவங்களை நேசிங்க, உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் நேசிங்க. ஆனால் ஏன் புத்தகத்தை நேசிக்க வேண்டும் தெரியுமா? புத்தகம் ஒருபோதும் பொய் சொல்லாது, புத்தகம் ஒருபோதும் ஏமாற்றாது, புத்தகம் ஒருபோதும் முதுகுக்கு பின்னால் நின்று குத்தாது, புத்தகம் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்யவே செய்யாது, புத்தகம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசவே பேசாது, புத்தகம் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே நமக்கு சொல். அதனால தான் மனிதர்களை தாண்டி புத்தகத்தை நேசிக்க வேண்டும், வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்து நம்ம எதையுமே முடிவுக்கு வந்துடக்கூடாது. இப்போ வேலண்டைன்ஸ் போச்சு இல்லையா, காதலர் தினம், அந்த அன்னைக்கு ஒருத்தன் அவன் நண்பன்ட்ட சொல்லியிருக்கான், நான் இன்னைக்கு என் காதலிட்ட போய் என் காதலை சொன்னேன், எனக்கு 5 ரூபா செலவு, அவளுக்கு 500 ரூபா செலவு அப்படின்ட்டுருக்கான். சே எல்லாரும் சே உனக்கு ட்ரீட் கொடுத்தாளாடா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் கேட்டிருக்கான், அதனால உனக்கு 5 ரூபா செலவு, அவளுக்கு 500 ரூபா செலவு. இவன் சொல்லியிருக்கான், நான் ஒரு 5 ரூபாய்க்கு ரோஜாப்பை கொண்டு போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன், அவள் 500 ரூபா செருப்பை கழட்டி செவுட்டிலே அடிச்சிட்டாள், அதனால தான் எனக்கு 5 ரூபா செலவு, அவளுக்கு 500 ரூபா செலவுன்னு. வெளிப்படையாக பார்க்கும்போது ஏதோ இவன் காதலை அவள் ஏற்றுக்கொண்டது மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் உள்ளார்ந்து போய் பார்க்கும்போது அதற்கு அர்த்தமே மாறுபாடாகி விடுகிறது. மற்றவங்க பேசுகிற வார்த்தையை வைத்து, நாம் பார்க்கிற வார்த்தையை வைத்து மேலோட்டமான முன்முடிவுகளுக்கு நாம் ஒருபோதும் வரவே கூடாது. ஒரு ஹோட்டலில் நைட் நேரம் இல்லையா, நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறீங்க எனக்கு தெரியுது, நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா, லேட் ஆயிடுச்சு, இனிமே போய் தோசை சுட முடியாது, இனிமே போய் சட்னி அரைக்க முடியாது, அப்படியே போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியுது, ஏன்னா நம்மளும் இப்படி தானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நைட்டு வீட்டில் பார்சல் வாங்குறதுக்காக ஹோட்டலில் நின்றுக்கிட்டு இருக்கிறார், வேகமாக வந்த ஒருத்தர் பார்சல் கேட்குறாரு, அண்ணே 2 புரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு, அதில் கொஞ்சம் சால்னா ஊற்றி ஊற வச்சு, அதுக்கு மேலே 1 புரோட்டாவை பிச்சு போட்டு மேலே கொஞ்சம் எலும்பு வச்சு ஊற வச்சு பார்சல் கட்டி வைங்க, இந்த வந்துடுறேன்ட்டு போயிட்டார். இவரும் புரோட்டா வாங்க வந்த ஆள் தான், பார்த்துருக்குறாரு, சரி ரொம்ப வித்தியாசமான ரசனையாக இருக்கே, நல்லா இருக்கும் போலன்னு, எனக்கு அதே மாதிரி பார்சல் பண்ணுங்கன்னு வாங்கிட்டார். மொதல் வாங்க வந்தவர் வாங்கிட்டு கிளம்புற இவர் கேட்டிருக்காரு, ஏங்க இது வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி பார்சல் பண்ண சொல்கிறீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ, ரொம்ப ருசியாக இருக்குமோன்றிருக்கார். இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு என்னங்க தெரியும், எங்கள் நாய்க்கு எப்பயுமே இப்படி தான் போடுவாங்க. நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க, நீங்களும் நாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு அவர். ஆமாம், எங்கள் வீட்டு நாய்களுக்கு தான் நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு போயிருக்கிறார். ஆனால் மேலோட்டமாக ஒரு மனிதன் பேசுகிற பேச்சை நாம் பார்க்கிற வாழ்க்கையின் முறைகளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. புத்தகம் உள்ளார்ந்த அற்புதங்களை தனக்குள் அடக்கியது என்பதை வாசித்து பார்த்தால்தான், அதற்குள் இருக்கிற அர்த்தத்தை உள் உணர்ந்து பார்த்தால்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். புத்தகம் பாருங்க, செவ்வகமா இருக்கும், சதுரமா இருக்கும். ஒரு அறிஞன் சொன்னான், சதுரமாக செவ்வகமாக நம்ம வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னலை நீங்கள் திறந்தால் உங்கள் வீதி மட்டும்தான் தெரியும், ஆனால் புத்தகம் என்கின்ற இந்த ஜன்னலை திறந்தால் உலகமே உங்களுக்கு காட்சி அளிக்கும் என்றால் புத்தகம் அவ்வளவு ஆற்றல் நிறைந்தது. ஒரு புத்தகத்துக்குள்ளே உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு அறிஞன் சொன்னான், என்னுடைய வீட்டை அழகுபடுத்த புத்தகத்தை தவிர வேறு ஒரு சிறப்பான பொருளை நான் கண்டதே இல்லை. நம்ம வீட்டை அழகுபடுத்தணும்னா என்ன பண்றோம், ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், ஏதாவது அழகு பொம்மைகள் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். ஆனால் இந்த பொருட்களை எல்லாம் விட நாளை இந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து ஒரு அலமாரியில் வையுங்கள், அதை போல உங்கள் வீட்டை அழகுபடுத்தக்கூடிய சாதனம் எதுவுமே கிடையாது. இந்த அலமாரியில் அடுக்கி வைக்கணும். இன்னைக்கும் இவ்வளவு நாம வளர்ந்திருக்கிறோம், ஆனால் வீடு கட்டும் போது எத்தனை பேர் புத்தகத்துக்கு என்று ஒரு அறையை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். சமீபத்தில் வீடு கட்டின எத்தனை பேர் புத்தகம் வைப்பதற்கு என்று ஒரு அறையை வைத்திருக்கிறோம். சமையலறருக்கு, பூஜையறருக்கு, இந்த வேண்டாத பொருட்களை எல்லாம் போட்டு வைப்பதற்கு கூட ஒரு அறை இருக்கிறது இல்லையா, ஸ்டோர் ரூம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஆனா யாராவது லைப்ரரி ரூம் அப்படின்னு யாராவது வீட்டுக்குள்ள கட்டி இருக்கிறோமா? ஒரு அலமாரி வைத்து புத்தகங்களை அடுக்கி வையுங்கள். அந்த அலமாரிக்குள்ள நீங்க போகும்போது ஒரு புதிய உலகமே திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நார்னியான்னு ஒரு படம், இந்த அடிக்கடி ஏதோ ஒரு டிவியில் போட்டுகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு அண்ணன் ரெண்டு தங்கச்சி இருப்பாங்க அந்த படத்தில். அவங்க நாலு பேரும் சராசரி மனிதர்களாக நம்மளை போல தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அலமாரி இருக்கும். அந்த அலமாரியை திறந்துட்டாங்கன்னா வேறு ஒரு பெரிய உலகம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அவங்களுக்குன்னு ஒரு அரண்மனையே இருக்கும். பார்த்தா அவங்களுக்குன்னு மனிதர்கள் இருப்பாங்க, சிங்கம் புலி கரடி எல்லாம் இவங்ககிட்ட வந்து பேசும், போரெல்லாம் செய்வார்கள். எப்படி அந்த நார்னியா திரைப்படத்தில் ஒரு அலமாரியை திறந்தால் அவர்களுக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் விரிந்திருக்கிறதோ, அதுபோல உங்கள் புத்தக அலமாரியை நீங்கள் திறந்தால் உங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யம் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு காத்திருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். புத்தகத்துக்குள்ளே அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஒரு கவிஞன் தான் எழுதினான், நான் இறந்தால் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு தான் போவேன். சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொர்க்கத்தை பார்த்ததில்லை, ஆனால் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சொர்க்கம் என்பது புத்தகங்களால் நிரம்பிய நூலகத்தை போல்தான் இருக்கும் என்று அவன் எழுதினான். சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் நூலகம் இருக்கிற இடம்தான் சொர்க்கமாக இருக்கும் என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமாங்க? நீங்க எதை வேணா விலை கொடுத்து வாங்கலாம், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? கடைக்கு போய் அண்ணாச்சி கா கிலோ மகிழ்ச்சி நிறுத்து இந்த பையில போட்டு கொடுங்க, கேட்க முடியுமா? இல்லை டீ கடைக்கார்ட்ட போய் அண்ணே ஒரு டம்ளர் ஸ்ட்ராங்காக மகிழ்ச்சி லைட்டாக தூக்கலை நிம்மதியும் கலந்து அப்படி ஒரு ஆத்து ஆத்தி என் கையில் கொடுங்க, வாங்க முடியுமா? முடியாது. மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஆனால் நீங்கள் நினைத்தால் முடியும், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். ஏனென்றால் புத்தகங்களை நீங்கள் விலை கொடுத்து தானே வாங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடிகிறது என்றுதான் அர்த்தம். நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த, மனதை அமைதிப்படுத்த எத்தனையோ கோர்ஸ் போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, என்னென்னமோ செய்து பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த புத்தகத் திருவிழாவுக்குள்ள போங்க, ஏதோ ஒரு பதிப்பகம் உங்களை உள்ள கூப்பிடும். அமைதியாக உள்ள போங்க. ஒரு கோயில் பிரகாரத்துக்குள்ள போகும்போது எப்படி போவீங்க, அது உங்களை கூப்பிடும். போய் ஒவ்வொரு புக்காக எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு புத்தகத்தில் உங்கள் கை அப்படி பரபரன்னு அதை இறுக்கி பிடிக்கும், அதை அப்படி பிரட்டி பாருங்க, ஏதோ ஒரு வரி உங்கள் சட்டை கலரை பிடித்து இழுக்கும், அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டில் உட்காந்து தனிமையில் அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தேடினீர்களோ அந்த தேடலுக்கான விடை நிச்சயமாக அந்த புத்தகத்தில் இருக்கும். புத்தகம் அவ்வளவு பொக்கிசங்களை தனக்குள் சுமந்து கொண்டு அமைதியாக இருக்கிறது. அதனால புத்தகத்திற்கான இடத்தை இந்த பெரம்பலூர் மீண்டும் ஒரு மறுபுரட்சியாக தர வேண்டும். புத்தகம் என்ன செய்யும்? ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அமெரிக்கால வெர்ஜீனியா அப்படின்னு ஒரு மாகாணம், அங்க ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு பெண் நீதிபதி தான் நீதிபதியா இருக்கிறாங்க. அங்க ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு அப்படின்னா, நாலஞ்சு வெள்ளை இன சிறுவர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல கருப்பு இன பசங்க எல்லாம் படிப்பாங்க இல்லையா, இந்த நீக்ரோ பசங்க, அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்குள்ள போய் கெட்ட கெட்ட வார்த்தையா எழுதி வைக்கிறாங்க. நீ எங்க நாட்டில் இருக்க, அதை நாட்டை விட்டு ஓடிப்போ, நீங்க மனித இனத்தையே சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு நிறைய அவங்களை திட்டி திட்டி திட்டி எழுதி எழுதி வைக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சு பார்த்தாங்க, அடிச்சு பார்த்தாங்க, அபராதம் போட்டு பார்த்தாங்க, ஒருத்தனும் திருந்துற மாதிரி இல்லை. நேராக கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தாங்க, ஒன்று இவனுக்கு நம்மளும் ஃபைன் தான் போடணும், மறுபடியும் இதை தான் செய்வான், இல்லை சிறார் சிறையில் கொண்டு போய் அடைக்கணும். சிறார் சிறையில் அடைச்சா என்ன ஆகும், அவன் இதை விட பெரிய வில்லனா வெளியில வருவான். மாஸ்டர் படத்துல பார்த்தோம்ல விஜய் சேதுபதி எப்படி வெளியில வந்தார், அது மாதிரி ஆயிரும். அப்ப இவன் திருந்துவதற்கு என்ன செய்வது அப்படின்னு உடனே அந்த அம்மா ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த ஐந்து சிறுவர்களும் 12 புத்தகங்கள் அந்த அம்மா எழுதி கொடுத்தாங்க. இந்த 12 புத்தகங்களையும் மாசம் ஒரு புத்தகமாக படித்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு ஆய்வுரை வழங்க வேண்டும், ஒரு வருடம் கழித்து என்னை பார்க்க வேண்டும்னு எழுதிட்டாங்க. இந்த ஒரு வருடத்திற்குள் அந்த பசங்க மேல எந்த ஒரு குற்ற வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை, அவன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் என்று அந்த அம்மாவுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்ப ஒரு புத்தகம் வளர்ந்து வருகிற குழந்தைகளின் மனசுக்குள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால், ஒரு புத்தகத்தை வாசிப்பது அவ்வளவு பெரிய வல்லமையை நமக்குள் விதைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது. ஒரு சின்ன வரி, ஒரு சின்ன கவிதை, ஒரு சின்ன சிறுகதை, ஒரு கட்டுரை, ஒரு நாவல், ஏதாவது ஒன்று உங்களை ஏதோ ஒரு கணத்தில் புரட்டி போட்டுவிடும் ஆற்றல் கொண்டது. அதுக்காக நீங்க காத்திருக்கணும். தமிழ்ல கமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை எழுதிட்டு கமா போடு, மானைய தேனை போட்டுட்டு ஒரு கமா போடு அப்படி சொல்றோம் இல்லையா, இந்த கமா எத்தனை தடவை நீங்க கடந்து வந்திருப்பீங்க? கமா எத்தனை தடவை சர்வசாதாரணமான கமாவை பத்தி என்னைக்கே யோசிச்சிருக்கோமா? அப்துல் காதர் அப்படின்னு எங்க பட்டிமன்றத்துக்கு நடுவராகவும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் இருக்கிறார். அவரு கமா எப்படி உருவாகுதுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணார். சொல்றாரு, முற்றுப்புள்ளியின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளுங்கள், அது கமா ஆகிவிடும். முற்றுப்புள்ளியின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளுங்கள், அது கமா ஆகிவிடும் என்று எழுதுகிறார் என்றால், அந்த வார்த்தைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கமாவுக்கு கூட ஒரு கவிதை எழுத முடியும் என்றால், அது இந்த தமிழ் மண்ணில் இருக்கிற ஒருவரால் முடிகிறது. இப்ப எந்த அளவுக்கு ஒரு மொழியை நேசிச்சிருப்பார், போற போக்கில் கவனித்தால் கூட இந்த மொழி ரொம்ப அழகா தாங்க இருக்கும். பார்த்திபன் ஒரு மேடையில நடிகை மீனா வந்திருக்கிறாங்க, டக்குன்னு சொல்றாரு, கண்ணே மீனா, மீனே கண்ணா, டக்குன்னு போற போக்கில் இந்த மொழி எவ்வளவு நம்ம வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இல்லையா. கலைஞர் அவர்களை பத்தி அண்ணன் நிறைய சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, மீன்வளத்துறை அமைச்சர் பேசுறதுக்காக வர்றார். அவர் நிறைய பேசக்கூடியவர். உடனே இவர் எழுதுறாரு, எழுதி கொடுக்குறாரு குறிப்பு. கொஞ்ச நேரம் போய் ரொம்ப நேரம் பேசினாலும் இவங்க எழுதி கொடுத்துருவாங்க, சீக்கிரம் முடிங்க நாங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு. அவர் எழுதி கொடுக்கணும், இப்போ எழுதி கொடுக்குறாரு கலைஞர், ஐரை மீன் அளவு பேசவும். அவர் மீன்வளத்துறை அமைச்சர், சுறா மீன் அளவு பேசுறாரா நீ பாட்டுக்கு, ஐரை மீன் அளவு பேசவும். என்ன ஒரு காமன் சென்ஸ் பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்போ இந்த அளவுக்கு இந்த மண்ணில் இந்த மொழியை கொண்டு விளையாட முடியும், மற்றவர் மனதில் நிற்க முடியும் என்று நிறுவித்த எத்தனை பெரியோர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோமா, இப்படி இதை சொல்லலாண்டா அப்படின்னு. திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் கலைஞர் சிலை வைத்திருக்கிறார். இதை எல்லாரும் ஆள் ஆளுக்கு கவிதை எழுதுனாங்க. கவிஞர் வாலி பார்த்தார், சிம்பிளாக ஒரு கவிதை எழுதினார். ஊரில் எல்லா சிலையும் பாருங்க, சிலைக்கு மேலே காகம் உட்காந்துருக்கும், காக்கா தானே உட்காந்துருக்கும் எல்லா சிலைக்கு மேலேயும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உயரமாக வச்சுட்டு அதில் காகம் உட்கார முடியாது. வாலி எழுதினார், எல்லோரும் காகம் அமர்வதற்கு சிலை வைப்பார்கள், நீ மட்டும்தான் மேகம் அமர்வதற்கு சிலை வைத்தாய். என்ன வார்த்தை பாருங்களே. அதை படிக்கும் போது இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மாமியார் பிரச்சனை இருந்தால் கூட அதை மறந்துட்டு நம்ம ரசிக்கிறோமா இல்லையா? வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மொழியின் ஒரு வரிக்கு உண்டு, ஒரு எழுத்துக்கு உண்டு, ஒரு சிறுகதைக்கு உண்டு, ஒரு நாவலுக்கு உண்டு, ஒரு வரலாறுக்கு உண்டு. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் மூழ்கி போனீர்கள் என்றால் இந்த சாதாரண பிரச்சனையெல்லாம் உங்களை ஒருபோதும் தீண்டாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமுத பாரதின்னு ஒரு அழகான ஹைக்கு கவிஞர், ஃபேஸ்புக்கில் நீங்கள் அமுத பாரதி அப்படின்னு அவருக்கு ஃபாலோயர் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், டெய்லி ஒரு கவிதை போடுறாருங்க. டெய்லி எப்படி ஒரு மனுஷன் ஹைக்கு எழுத முடியும்? ஆனால் அவர் பாட்டுக்கு எழுதுறாரு. சில கவிதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முழுக்க அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கவிதை எழுதியிருந்தார், மூணே மூணு வரி தான் ஹைக்கு, தெரியும்ல, மூணே மூணு வரி தான். விஷத்தை பாய்ச்சும் பாம்பு உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு, விஷத்தை பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு. நம்ம பாம்பை பார்த்தா பதறுவோம்ல, ஐயோ கொட்டிடும் கொன்றும். ஆனால் அந்த பாம்பு கூட அதை நம்பி இருக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுது இல்லையா. ஒரு கிளி தான், அது அதை நம்பி இருக்கிற ஜோசியக்காரனுக்கு அது சாப்பாடு கொடுக்குது இல்லை. ஒரு யானை கூட பிச்சை எடுத்து பாகனை வாழ வைக்குது. ஆனால் இந்த கவிதையை நம்ம இப்படியே சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா? இது பாம்பு பற்றின கவிதையா? நம்ம வீட்டில் இருக்கிற பாப்புக்கள் பற்றிய கவிதை. ஒரு பாம்பு கூட வளர்த்தவனுக்கு சோறு போடுதுடா, விசத்தை கக்கிற பாம்பு கூட, ஆனா உனக்கு பாலும் சோறும் தயிரும் ஊட்டி வளர்த்த பெற்றவர்களை நீ என்றைக்காவது திரும்பி பார்த்திருக்கிறாயா என்று புறக்கணித்து விட்டு போன பிள்ளைகளை பார்த்து கேட்கிற கேள்வி இல்லையா இது? கவிதைக்கு பின்னால் எவ்வளவு யோசிக்க வைக்கிறாங்க பாருங்க. பெற்ற தாய் தகப்பனை எனக்குன்னுன்னு விட்டுட்டு போற பிள்ளைகள் இதை பார்க்கும் போது சவுட்டில் அரைச்ச மாதிரி இருக்குமா இருக்காது. இன்னொரு கவிதை எழுதினார், ரெண்டே சின்ன வரி, கவனியுங்கள், நத்தை கூட சுவடு பதிக்கிறது. நம்ம நத்தைய ஆமையெல்லாம் நம்ம என்னத்துக்கு உதாரணமா சொல்லுவோம்? சோம்பேறித்தனத்துக்கு. ஒரே இடத்துல அது பாட்டுக்கு கம்முன்னு இருக்கும், இல்லைன்னா மெத்தனமா இருக்கும், இதுக்கு தானே உதாரணமா சொல்லுவோம். ஆனா அவர் சொல்றாரு, கவனியுங்கள், நத்தை கூட சுவடு பதிக்கிறது. அது போற இடத்துல எல்லாம் நான் இங்க இருந்தேன் என்ற ஒரு அடையாளத்தை பதிவு செய்கிறது. நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அண்ணன் கூட சொன்னாங்க, வெற்றி தோல்வி, வெற்றி தோல்வி, எது வெற்றி எது தோல்வி, யார யார் ஜெயிக்க போறோம் கடைசியில? எல்லாருக்கும் அந்த ஐஸ் பெட்டி தான். பெரிய பணக்காரரா இருக்கிறாரு, 10 கார் வச்சிருக்கிறாருன்னா இறந்தவர் ஆடி கார்ல ஒரு 5 நிமிஷம் கூட்டு போவாங்களா? எங்க அப்பா 5 கார் வச்சிருக்கிறாருடா, 5 நிமிஷம் ஆடி கார்ல, 5 நிமிஷம் பென்ஸ் கார்ல, 5 நிமிஷம் அவருக்கு பிடிச்ச அம்பாசிடர் கார்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பெட்டிக்குள்ள ஓப்பன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? எல்லாருக்கும் சமம் தானே. பிறைய யாரை ஓடி யார் ஜெயிக்க போறா? மனித வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகணும் ஏதாவது நிர்ணயிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையே இல்லை. இந்த வாழ்க்கையில நம்ம யாருக்கிட்ட சண்டை போட போறோம்? மெதுவாவே போவோமே, மெதுவாவே போவோமே. அவங்க கொஞ்சம் முன்னாடி போவாங்க, நம்ம கொஞ்சம் மெதுவா போவோம், அவ்வளவுதான். வண்ணதாசன் தான் எழுதுவார், அவர்கள் ஓடி கடக்கிறார்கள், நான் நடந்து கடப்போம், அவ்வளவுதான். ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கட்டும், நம்ம கொஞ்சம் மெதுவாக போய் அந்த எல்லையை தொற்றுவோமே. இப்போ என்ன, அந்த கப்பு நம்ம வீட்டில் இல்லைன்னா அதனால ஒன்றும் தப்பு இல்லை இல்லை? பிள்ளைகளை போட்டு விரட்டுறோம் இல்லையா, மதிப்பெண் வாங்கு, 100 வாங்கு 100 வாங்கு, 95 வாங்கினா அடிக்கிறது. அந்த 5 மார்க் எங்கே விட்ட? ஆனால் தெருவிலே விட்டு வந்த 5 மார்க். பிள்ளைகளை போட்டு வதைக்கிறோம், ஒரு 40 மார்க் எடுத்து அவன் சந்தோஷமாக இருக்கட்டுமே. 95 மார்க் எடுத்துட்டு ஒரே படபடப்பாக இருக்கிறதுக்கு 40 மார்க் வாங்கிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அதுதான் பெரிய சொத்து என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. 95 100 மார்க் எடுத்துட்டு இன்னைக்கு பிள்ளைய போற அமெரிக்காலையும் கனடாலையும் லண்டன்லையும் செட்டில் ஆயிடுச்சு. கொரோனால பெத்த தாய் தகப்பன் செத்ததுக்கு ஒருத்தனும் வர முடியல. இந்த 35 மார்க் எடுத்து ஃபெயிலாக போய் கிடந்தான் பாருங்க, அவன் தான் தாய் தகப்பனுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நல்ல மார்க் எடுத்த உம்பரை வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டான். இந்த மக்கு பிள்ளைங்க தான் உட்காந்து அம்மா அப்பாவுக்கு ஓடி ஓடி கபசுர குடிநீரும் நிலவேம்பு கஷாயம் வாங்கி அப்பா குடிப்பா குடிப்பா எப்படியா பிழைச்சுக்கோப்பான்னு ஆறுதல் சொன்னது எல்லாமே சரியா படிக்காத பிள்ளைகள் தான். அக்கா அவங்கள நல்லா படிக்கிறாங்கன்னு குறை சொல்லலை, எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. அப்ப அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும் தானே, அந்த வாழ்க்கையை அவன் வாழட்டும் என்று அவர்களை அனுமதிப்பதுதான் வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்க முடியும். ஏன்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து பாருங்க, மாயை மூடிட்டு இருங்கம்மா கொஞ்சம் நேரம், ஏம்மா அமைதியா இருங்கம்மா, வயசானா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த வார்த்தை எல்லா வீட்லேயும் சொல்வதை இப்பெல்லாம் கவனிக்கிறீங்களா? வயசானா அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏன் அம்மாவுக்கு இப்போதான் வயசாகுதா? நீ பிறக்கும் போதே அவங்களுக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு இல்ல, ஏன் இப்ப உனக்கு வயசாகுதுன்னு தெரியுது தெரியுமா? இனிமே அவங்களால பிரயோஜனம் இல்லை. எப்ப அம்மா அப்பாவால நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று தெரிகிறதோ அப்ப பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், வயசானா கொஞ்சம் அமைதியா இருங்களேன், சத்தம் இல்லாம இருக்க மாட்டீங்களா, ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க, ஏன் இனிமே இவங்களால இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க தமிழ்ல காணாவுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும்ல, காங்க சாங்க அப்படிலாம் ஒரு வார்த்தை வரும்ல, அந்த எழுத்துக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா? சங்கு இங்கு மங்கு, அந்த இங்கு தான் நிறைய பயன்படுத்தப்படும். அங்கனம் எங்கனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞாவுக்கு ஒரு இடம் இருக்கும், அதுக்கப்புறம் வர்ற அப்படின்லாம் இருக்குல்ல, அதை எங்கேயா பயன்படுத்தி நீங்க பாத்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது பயன் இருக்கா? கிடையவே கிடையாது, அப்படி வார்த்தையே கிடையாது. ஆனாலும் ஏன் அந்த வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கால உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும், சால உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும், ஆனா அந்த ஞாவும் பயன்படவே செய்யாது. ஆனாலும் ஏன் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம்? அதையும் சேர்த்துத்தான் 247 எழுத்துக்கள் தமிழுக்குன்னு ஏன் சொல்றோம்? வீட்டுல ஒருத்தங்களால பயன் இருக்கும், ஒருத்தங்களால பயன் இருக்காது, இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் நம்முடைய குடும்பம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மொழி கூட பயன்பாடே இல்லாட்டாலும் அந்த எழுத்துக்களை இழுத்துக்கிட்டே அழையுது. பயன்பாடு இல்லைனு தூக்கி எரிஞ்சிட முடியுமா? அப்பெல்லாம் எரிய முடியாது. அவங்க நம்மளோடு சேர்ந்தவர்கள், ஒருத்தர் நல்லா படிச்சு நல்லா இருப்பான், ஒருத்தர் உருப்படாமே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். ஆனா பெத்த தாய் அவனை விடவே மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? நல்ல வேலையில இருக்கிறவன் பின்னாடி போகவே மாட்டாங்க, அந்த உதரை பிள்ளை பின்னாடியே தான் அந்த அம்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அதுவும் சேர்த்துதான் என் பிள்ளை அவனையும் தானே இந்த வயிற்றுல நான் சுமந்தேன். இதைத்தான் நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பயன்பாடே இல்லாத எழுத்தையும் சேர்த்து தாண்டா தமிழ் என்கின்ற மொழி உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வீட்டில் ஒருத்தனை பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியே அத்து விட்டுறக்கூடாது, கழட்டி விட்டுறக்கூடாது என்பதை நம் மொழியின் எழுத்துக்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு நம்ம நிறைய இழந்து போன சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மனிதர்கள் மீதான நம்பிக்கை. முன்னாடியெல்லாம் எல்லாருக்கும் உதவி செய், யார் என்ன கேட்டாலும் கொடு, இப்படி தானே வளர்ந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறான், உன் வாழ்க்கையை நீ பார், உனக்கு எது தேவையோ அதை செய், அடுத்தவங்களை பற்றி நீ கவலைப்படாத, அவனை பற்றி அவன் கவலைப்படுவான், நீ ஏன் கவலைப்படுற, இதானே பேசுகிறோம். இந்த சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை செத்து போய்விட்டது, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தமிழின் எத்தனை எழுத்தாளர்கள் அழகழகாக எழுதியிருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு கதையை சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பிரபஞ்சன் அபஸ்வரம்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார், முடிஞ்ச கூகுளில் தேடி படிங்க, அபஸ்வரம் அந்த கதை பேர். ஒரு அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு போகிறாங்க காலையில். காலையில் 10:30 அவங்களுடைய வழக்கு ஒன்று வருது. என்ன வழக்குன்னா, அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர், தான் சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் குடும்பம் குட்டியோடு இவங்க ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வர்றாங்க. இவர் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறார். சுந்தரேசன் மாமா, இந்த பிள்ளைக்கு மாமான்னு தானே கூப்பிடும். அவர் நல்லா வரும்பொழுது ஒரு பிஸ்கட் கம்பெனியுடைய ஏஜென்சி அவருக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பணமாக 100,000 ரூபா கட்டணும். தான் வீடு அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு சேட்டுக்கிட்ட போகிறார். அந்த சேட்டு சொல்கிறாரு, யாரையா ஜாமீன் கூட்டுவா, இதே ஊரை சேர்ந்தவங்களை, அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால், அப்போ ரொம்ப அதிரடியாக இருக்கு, அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால் உனக்கு 100,000 ரூபா தர்றேன் அப்படின்னு அந்த சேட்டு சொல்லிட்டார். அந்த சுந்தரேசை மாமாங்கிறவர் இவர்கிட்ட வர்றார், வழக்கம் போல் நீ தானப்பா எனக்கு உதவி செய்கிற, இப்போவும் உதவி செய், ஒரு ஜாமீன் கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுத்துரு, அவன் பணம் தருவான், அந்த பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த மனிதர் சொல்கிறார், இந்த மகனோடு இருக்கிறார்லையே அந்த மனிதர் சொல்கிறாரே, நீ உன் வீடு அடமானம் வச்சு தான் அவங்ககிட்ட கடன் கேட்குற, அவன் உன்னையே நம்பாமல் என்னையே நம்புறான்னா அப்போ உனக்கு என்னடா மரியாதை இருக்குது? அந்த இடத்துல நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன் நண்பன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தமாயிரும். விடு, உனக்கு 100,000 ரூபா தானே வேணும், உன் வீடு அடமானம் வச்சு அதுக்கு நான் கையெழுத்து போடுறத விட என் வீடு அடமானம் வச்சு 100,000 ரூபா உனக்கு வாங்கித்தரேன், நீ சம்பாதிச்சு லாபம் வந்தோடனே கட்டுறா, என் வீடு நீ மீட்டி கொடுறா, இல்லைடா அப்படிலாம் வேணும், எல்லாம் வேணாண்டா, என் வீடு அடமானம் வச்சு தர்றேன், எந்த கிறுக்குனாவது இப்படி சொல்லுவானா? அந்த ஆள் சொல்கிறார், சொல்லி தான் வீடு அடமானம் வச்சு 100,000 ரூபா நண்பனுக்கு கொடுத்துட்றாரு. அவர் அந்த 100,000 ரூபாயை வச்சு செம்மையாக வாழ்கிறார். சொந்தமாக 2-3 வீடு வாங்குறாரு, மாருதி கார் வாங்குறாரு, ஓஹோன்னு வாழ்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மனைவிக்கெல்லாம் நகையாக வாங்கி போடுறார். ஆனால் இவன் வீட்டை திருப்பியே தரமாட்டேங்கிறார். இவரும் கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்து பார்த்து வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அந்த சேட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இவரே என்னடா வீட்டை திருப்பி கொடுறா, உனக்காகத்தானே அந்த 100,000 ரூபா வாங்கி கொடுத்த, எப்போ வாங்கி கொடுத்த, உன் வீட்டை அடமனை வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா, இது யாரை நம்ப சொல்கிற? இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. வேறு சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டுறாங்க. கேஸ் இழுக்கும்ல, வழக்கு இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே தானே இருக்கும், கோர்ட்டு கேஸுனால இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் பேராசிரியர் தான் ஒரு நகைச்சுவை சொல்வார், ஒரு கோர்ட்லேருந்து வழக்கறிஞர் வெளியில் ஓடுறாரு, கேஸ் கொடுத்தவர் பின்னாடியே ஓடிருக்கார், ஐயா எப்படியாவது இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க ஐயா, எப்படியாவது முடிச்சுங்க, ஏன் அவசரப்படுற, நடக்கிற வரைக்கும் நடக்குயா, ஐயா 18 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கியா, இது எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட கொடுத்த கேஸு, ரெண்டு கேஸும் போய் சேர்ந்துருச்சு, இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், இரு என் மகனும் வழக்கறிஞருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு ஒரு மகன் இருக்காமல நடத்துவாங்க ஐயா அப்படின்னு இருக்கிறார். இந்த கேஸ் இழு இழுன்னு இழுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த எதிராளியும் வந்துடுறார். அவரை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றுறாங்க. இவருக்கு இவர் வீடு அடமானம் வச்சு பணம் உங்களுக்கு கொடுத்தாங்களான்னு, எங்க என் வீடு இருக்கும்போது எதுங்க அவர் வீட்டை அடமானம் வச்சு நான் பணம் வாங்கணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றார். இப்போ அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறார். இப்போ சேட்டு வந்து என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு வட்டியும் முதலும் வேணும். இப்போ தன் நண்பன் தன் மூஞ்சுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி பொய் சொன்ன உடனே இவர் கூண்டில் ஏறி சொல்கிறார், எவ்வளவு வட்டியோ எவ்வளவு முதலோ மொத்தமாக சேர்ந்து 30 நாளில் நானே கொடுத்துட்றேன் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார். மகனுக்கு அப்படியே படபடன்னு வருது, இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைல்லப்பா, ஏன்ப்பா, ஏன் அவன் அப்படி சொல்லிட்டான்ல, இனிமேல் என்ன பண்ணுறது, பணம் முக்கியம் இல்லைடா, விட்றா, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுக்கலாம், அம்மாக்கிட்ட சொல்லாத அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. அந்த ஏமாத்தினாரில் அவருடைய மனைவி காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கி நிறைய நகை போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அண்ணே அப்படின்ட்டு, வாமா வாமா தங்கச்சி உட்கார் உட்கார், சாப்பிடு சாப்பிடுங்கிறார். உட்காந்த உடனே அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயின், தோடு, வளையல் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. ஆனால் இது 100,000 ரூபா பெருமானமானு தெரியாது, ஆனால் எவ்வளோ இருக்கோ அதை விற்று நீங்கள் கடனை அடங்கினேன், எங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஏமாத்திட்டா இருப்பாருங்களேன். நட்டத்தில் நாங்கள் நிற்கும் போது நீங்கள் எங்களை காப்பாத்துனீங்க, ஆனால் அந்த மனுஷன் உங்களை ஏமாத்திட்டாரு, இதை வச்சுக்கிட்டு எதாவது சமாளிங்க. அவர் சொல்கிறார், இந்த இந்த நகையெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டு உன் புருஷன்ட்ட போய் என்ன சொல்வேன், அவனை எவ்வளோ கேவலமாக திட்டுவான், தப்பாக கூட பேசுவான் இல்லையா, நம்மளுடைய அண்ணன் தங்கை உறவை கூட அவன் தவறாக பேசிடுவான், தயவு செஞ்சு நீ என்ன அண்ணனை மதிச்சேன்னு அதை எடுத்துகிட்டு போயிடு அப்படிம்பார். அண்ணா எடுத்துகிட்டு போயிடு, திரும்ப எடுத்துகிட்டு அந்த அம்மா வாசலுக்கு போகும், இவர் வழி அனுப்ப போவார். நின்று திரும்பி கேட்பா, அண்ணே நீங்கள் வயிறறிஞ்சு எதாவது சொல்லிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே வீணாயிரும்ண்ணே, உங்களுக்கு வருத்தம் இல்லைல்லண்ணே? இருக்குமா, ஒரு சின்ன வருத்தம். என்ன என்னண்ணே, எவ்வளோ அன்பான எங்கள் நட்புல இந்த 100,000 ரூபா பணம் ஒரு விரிசலாக போயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு வருத்தம் தான் இருக்கிறதே தவிர வேற எந்த வருத்தமும் இல்லை. அவனை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுமா. இதோடு அந்த கதை முடிஞ்சிடும். 1987 பிரபஞ்சன் இப்படி எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் எங்கேயாவது பார்த்த ஒரு மனிதரை பற்றி தான் எழுதியிருப்பார். நீங்கள் 80களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்திருப்பார். ஒரு பெரியப்பாவாக, ஒரு சித்தப்பாவாக, ஒரு மாமாவாக, நம்ம அப்பாவோ யாரோ ஒருத்தங்க தான் சொத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாந்து போய் அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் அவன் நல்லா இருந்தால் இருந்துட்டு போட்டும் விடு இப்படி சொல்லுகிற மனிதர்கள் இருந்தார்கள் இல்லையா. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? ஒருத்தரை ஒருத்தரை அடித்து கொண்டு பிடித்து கொண்டு எப்படியாவது நான் முன்னேறிடணும், நான் வாழ்ந்துடணும், நான் ஜெயித்தரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, தவறு செய்த ஒருவனை கூட மனசார மன்னிக்க முடியும் என்று நம்முடைய தமிழ் சிறுகதை சொல்லி இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். இன்னும் முன்னாடி போனோம் இங்க ஒரு 30 வருஷம், 1950 தி ஜானகிராமன் ஒரு கதை எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட இதே பேஸ் பண்ணி கடன் தீர்ந்தது அப்படி. நீங்க சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஒருத்தங்களை ஏமாத்தணும்னா என்ன செய்யணும், அவங்க ஆசையை தூண்டணும். சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அந்த ஊர்ல எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல, பிரச்சனைகளை தீர்க்க, சைவ சித்தாந்தம் படிக்க, தேவாரம்லாம் பாடிக்கிட்டு நல்ல மனுஷனாக தான் இருப்பார். அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற ஒரு புரோக்கர், அந்த காலத்தில் உள்ளவர், இந்த பக்கத்து ஊர்ல ஒரு வயல் வருது, ஒரு குழி 4.50 ரூபா தான் அந்த காலத்து 1950களில் பார்த்துக்கோங்க, 2.5 வேலின்னெல்லாம் இருக்குது, யாருக்கும் தெரியாது. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன்னு இவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக

0: காட்சி அழகா இருக்கும். இந்த கதையை நீங்க படிங்க, அதனால நான் முழுசா விவரிச்சு சொல்லல. கடன் தீர்ந்தது அந்த கதை பேர். நீங்க இதுல கூட எடுத்து பாருங்க, கூகுள்ல தேடி பாருங்க, வரும். அந்த வயலை போய் காட்டுவார் பாருங்க, யாரோ ஒருத்தனுடைய வயல், அது கோயில் நிலம். அந்த வயலை போய் காமிப்பாரு, எப்படி பசுமையா இருக்கு பாருங்க. இனிமே இது உங்களுக்கு தான் சொந்தம். குத்தகக்காரன் ஓடி வருவான், அவன் சொல்லுவான், ஐயா நீங்க விலைக்கு வாங்கினோடனே என்ன அம்மோன்னு விட்டுறாதீங்கய்யா. இவரு, அதெல்லாம் கவலைப்படாதப்பா, நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ, நெல் மட்டும் கரெக்டா கணக்கு சொல்லிடு, அது சரிங்கய்யா சரிங்கய்யான்னு கை கட்டி சொல்லுவான். இவர் இந்த பக்கம் வந்தோடனே அவன் வந்துட்டு 10 ரூபா வாங்கிட்டு அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான். இப்படியே அவரை ஏமாத்தி ஏமாத்தி ஒரு கட்டத்துல டெய்லி வீட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் மாசத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஊர்ல ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேப்பார், அவன் எங்கப்பா அப்படின்னு. அவனை ஏன் தேடுறீங்க, அவனை நம்பி காசு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? 100 ரூபா 200 ரூபா கொடுத்துருந்தா அதோட விட்டுருங்க. அவன் சரியான ஃப்ராடு, நிறைய வேற ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். அவருக்கு அப்படியே ஹார்ட் நின்ன மாதிரி ஆயிரும், அப்படியே அதிர்ந்து போய் நிப்பார். என்னங்க என்னாச்சு, அவனை நம்பி 20,000 ரூபா கொடுத்துட்டேன்டா, பக்கத்து ஊர் நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லி 20,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். சொத்தெல்லாம் விற்று அவனுக்கு கொடுத்துட்டேன், ஓடி போயிட்டானே அப்படின்னு ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து இவருக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு வந்தா அவன்கிட்ட 1 பைசாவும் இருக்காது, ஏமாத்தினவன் கையில எந்த பைசாவும் இருக்காது. எல்லாத்தையும் செலவழிச்சு ராமேஸ்வரம் வேதாரண்யம் எல்லாம் போய் இருக்கிற ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு லைஃப் அனுபவிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிருவான். நாளாக ஆக என்ன ஆகும்னா, அவனுக்கு உடம்பு முடியாமல் போய் ஒரு மோசமான வியாதி வந்து படுத்த படுக்கே ஆயிடுவான். இன்னைக்கோ நாளைக்கோன்னு அவன் சாக கிடப்பான். யாரு? ஏமாத்தினவன். இந்த ஏமாந்தவர் இருப்பார் இல்லையா, இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வான், கடவுள் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கான், என்னை ஏமாத்தினேல, என் வயிற்றுச்சல விழுந்தேல இருந்தா சாக கிடக்குறேல கிட, இதான நம்ம வார்த்தை. இவர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களை ஏமாத்தினவன் சாக கிடக்கான், எப்படி பார்த்தாலும் 2-3 நாள்ல செத்து போயிருவான். என்னடா சொல்ற, ஆள் ஆகுறதியா இருப்பாங்களா? இருப்பான், ஏமாத்தின துட்டு எத்தனை நாள் என் உடம்புல நிற்கும், சாவ கிடக்குறான். திட்டு திருந்து எந்திரிச்சு வேகமா அவன் வீட்டுக்கு போறார். நாம கூட என்ன நடப்போம், ஏதோ திட்டுறதுக்கு போறாரு இல்ல ஏதாவது இருந்தா குடுறான்னு கேட்கத்தானே போறாரு நினைப்போம். நேரம் போவார் வீட்டுக்குள்ள, போன உடனே அவங்க மனைவி பதறி போயிருவாங்க, ஐயோ இவர் வந்திருக்காருன்ட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு கணவனை எழுப்புவாங்க. ஒரு தேசிகர் வந்திருக்காரு, யார் யார் தேசிகர் வந்திருக்காரு, இவனால எந்திக்க கூட முடியாது. இப்படியே பார்ப்பான், சேர் எடுத்து பக்கத்தில் போட்டு உட்காந்து, இந்த பாரு நீ இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற, என்னை ஏமாத்திட்ட, ஆனால் என்னை ஏமாத்தி என் காசில் நீ சந்தோஷமாக தான் பறந்திருக்க, உன் கடனை அடைச்சிருக்க, உன் மனைவியோட நீ நிறைய வெளியூருக்கு போயிருக்க, நல்லா சாப்பிட்ருக்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க, என் காசால நீ சந்தோஷமாக தான் இருந்திருக்க, அதில் எனக்கும் சந்தோஷம் தான்ப்பா, ஆனால் நீ எனக்கு கடனாளியா நீ சாகக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடன் வச்சுட்டு ஒருத்தங்க வயிற்றுச்சல்ல.
1: அன்பு உறவுகளில் கவிதா ஜவஹர் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் வலம் வர இருக்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் பார்க்கும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அப்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இறங்கி வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நாட்டினதும் பிராந்தியத்தினம் ஒருமைப்பாடு பாதிக்கப்படும் போது அதனை மௌனமாக பார்வையிட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். மருதங்கணி பகுதியில் 11,002,657 ஹெக்டேர் காணியை காணி சுயரிப்பு சட்டத்தின் 5 பிரிவின் கீழ் நில அளவை செய்ய நில அளவை திணைக்களகத்தால் பொது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3 வாரமாகவும் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தலாளி சந்தியில் காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு வலியுறுத்தியிருந்தார்கள். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் வகிபாகமும் என்ற தலைப்பில் நிகழ்வு பவனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. கரைத்துறை பெற்று பிரசபையின் இலக்கம் 6 முள்ளியவளை கிழக்கு வட்டார உறுப்பினராக கிருட்டிணப்பிள்ளை சிவகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகம் அறிவித்துள்ளது.

தாண்டாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கிணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் இருவாரமும் நாளை ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் விபத்துகள் காரணமாக வருடாந்தம் 1000 இலங்கையர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் அங்கவீனர்கள் ஆவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் பல்வேறு வெளிப்புற பொருளாதார சவால்கள் காரணமாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நிவாரணங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தெரிவித்திருக்கிறார். கடந்த 2022 அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவினால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உரத்திட்டத்தை முழுமையாக அளித்தது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவந்தன பகிரங்கமாக அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். கொள்கை ரீதியாக அடிப்படையில் நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கவில்லை. இலங்கையில் தற்போதைய முன்மொழிவின் பாதகம் என்பது 68 அல்ல 70 என்ற வெறும் எண்களின் மதிப்பில் இல்லை. இதன் பின்னணியில் உள்ள பெரும் ஆபத்து இந்த முன்மொழியப்பட்ட சீர்திருத்தத்தின் கால நேரம், அது கொண்டுவரப்படும் விதம், அரசியலாக்கப்பட்ட சூழல் மற்றும் இது பயன்படுத்தப்படும் தனித்துவமான முறை ஆகியவற்றில் தான் உள்ளதாக பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துவிட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமின விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகல் பகுதியில் இன்று இடம்பெற்ற பத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த பத்தில் உயிரிழந்தவர் நல்லியான் வீதி சில்லாலியைச் சேர்ந்த 80 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். தனமல்வில காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட அலுத்வில பகுதியில் 7 சிறுமியொருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தையொருவர் கடந்த 5 முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திராவின் மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தேதி குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கம்பகா கலகெரிகன பகுதியில் விற்பனைக்காக சட்டவிரோதமாக அரிய வகை வனவிலங்கு பாகங்களை வைத்திருந்த பெண்ணொருவர் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்றவர்கள் போலீசார் தம்மை துரத்தாதிருக்க வீதியில் மண்ணை தரித்த வண்ணம் தப்பியோடிவிட்டார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலையால் இதுவரையில் 19 உயிரிழந்துள்ளார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் 5, கைதிகள் 20 உயிரிழந்திருப்பதாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். வெசாக் புண்ணிய தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து கைதியொருவரை சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அன்றாதிபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் மோகன் கர்ணரட்னாவுக்கு சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து கையளிக்கப்பட்டிருக்கிறது. கடவத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இகல பியன்வில பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்து போனார். நேற்று முதல் 12 வரை செயல்படுத்தப்பட உள்ள தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்ட தொடருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் சுற்றுச்சூழல் காவல்துறை ஆகியவை தீவிரமாக பங்களித்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் நாளாந்த நீர்மின் உற்பத்தி 24% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் அசாம் சட்டப்பேரவை இன்று தொடங்கியிருக்கின்ற நிலையில் வரவு செலவு கூட்ட தொடரிலிருந்து ஹிந்தியும் அலுவல் மொழியாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. கர்நாடகத்தில் வெகு விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று மூத்த அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருக்கிறார்.
பிரதமர் முதல்வர்கள் உட்பட தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்படும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய கோரும் மசோதாவை கடுமையாக எதிர்ப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று காங்கிரஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒடிசா, மிசோரம், சிக்கிம், மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களில் கடந்த ஜூன் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ஒடிசா, மணிப்பூர், சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் ஒடிசாவில் 20 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசாக உள்ளது தமிழக வெற்றிக்கழக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெங்களூரில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு கார்முஸ் ஜலச்சந்தியில் இயல்பில்லை திரும்பியிருப்பதால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான மின்னியல் வடிவிலான ஓசிஐ அட்டையை அறிமுகம் செய்திருக்கிறது. கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்த நாட்டு பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவில் சீன முதலீடு அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் நல்லது என்று சீனாவுக்கான இந்திய தூதர் கூறியிருக்கிறார். மும்பையில் கனமழைக்கு 3 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியான நிகழ்வு அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக சட்டசபை உறுப்பினரிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுவின் கார் ஓட்டுநரை பிடித்து போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள். தமிழ்நாடு மின்வாரியத்திடம் 2025-2026 ஆம் ஆண்டு தற்கால் திட்டத்துக்கு 1,250 கோடி ரூபாயை வழங்கிவிட்டு மின் இணைப்புக்கு 6 மாதங்களாக காத்திருக்கும் 47,554 விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியாமல் பரதவிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பவானி சாகர் அணையில் நீரிருப்பு மிக குறைவாக உள்ளதால் இந்த ஆண்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் முகப்பு விளக்கு செயலிழந்ததால் 90 கிலோமீட்டர் வரை கைத்தொலைபேசி டோர்ச் வெளிச்சத்திலே அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. நமது வாழ்வியலுக்கான மூலதனம் திருக்குறள். இதில் அனைவரும் சிந்தனையை முதலீடு செய்ய வேண்டும் என்று இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அறிவித்திருக்கிறார். ராஜஸ்தானின் பார்மர் மற்றும் பிகானார் மாவட்டங்களில் சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துள்ள பல்வேறு கிராமங்களில் சட்டவிரோத மத வழிபாட்டு தலங்களை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் 12 மசூதிகள் அந்த பகுதியில் இடிக்கப்பட்டிருக்கிறது. பத்ரிநாத் கோயில் நன்கொடை மற்றும் காணிக்கைகளை கையாள்வதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து விசாரிக்க 4 பேர் அடங்கிய குழுவை பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் நிர்வாக குழு அமைத்துள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி நடத்தப்பட்ட ரத யாத்திரையின் போது வசூலித்த 1,400 கோடி ரூபாய்க்கு இன்று வரை விஸ்வ ஹிந்து பரிஷத் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. 2025-2026 ஆம் நிதியாண்டில் ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 1,738 கோடி ரூபாயை உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த ஆண்டுக்கு 1,880 கோடி செலுத்துவார்கள் என்று அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளார்கள். சென்னையில் ஆபரத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்து 1,08,480 ரூபாய்க்கும் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 13,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் துருக்கியில் நடைபெற இருக்கும் முக்கிய நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதல் நாள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியஸ்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தமது விருப்பத்தை மீண்டும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம் காலாவதியான பிறகு கோர்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டணங்களை ஈரான் அறிமுகப்படுத்தும். இந்த தகவலை சீனாவுக்கான ஈரானிய தூதர் தெரிவித்திருக்கிறார்.
ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் இரண்டாவது நாளாக ஆயிரக்கணக்கானோர் நேற்று பங்கெடுத்துக் கொண்டார்கள். இறுதி சடங்கு நிகழ்ச்சியை நடத்திய மத தலைவரும் கவிஞருமான முகமது ரவுசலி அங்கு திரண்டிருந்த மக்களிடையே பேசுகையில், டிரம்ப் கொல்லப்பட வேண்டும், அமெரிக்க இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். போர்க்கப்பலில் இருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் நவீன ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்தது. இந்த சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். ஜெமன் அருகே கடலில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அந்த பிராந்தியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பாதிரியார் விடுதலை செய்யப்பட்டு அமெரிக்கா திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் கடும் வெப்பம் தொடர்ந்து வாட்டுகிறது. அதனால் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. சுட்டரிக்கிறது அனல் காற்று, அதே நேரத்தில் புயலும் அங்கே மிரட்டுகிறது. ஜப்பானின் கொக்கைடா பகுதியில் மலையேறச் சென்ற நால்வர் ஆனால் மலையிலிருந்து இறங்க முடியாமல் சுமார் 4 மணி நேரம் தவித்தார்கள். அதற்கு காரணம் ஒரு கரடி என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் காட்டு தீயால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கிறது. தெற்கில் காடு சுடுகிறது. போர்த்துக்கல், ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகளில் சுமார் 20,000 ஹெக்டேர் காட்டு பகுதியில் தீப்பற்றி எரிகிறது. அரும் பொருளகம் வரலாற்றை எடுத்துரைக்கும் படைப்புகள் டூரியான் பழத்துக்காக மட்டும் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டூரியானை பறசாற்றும் இந்த அரும் பொருளகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் ஆக வயதான ராட்சத பாண்டாக்களில் ஒன்று அதன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கு வயது 36. மெக்சிகோ விலங்கு தோட்டத்தில் அந்த கண்கொள்ளா காட்சியை காண கூட்டம் அலமோதியிருக்கிறது. நகர்ந்து கொண்டிருந்த காரின் மேற்கூரையிலிருந்து எட்டி பார்த்த சிறுமிகள் அவர்களின் குறும்பு செயலால் வம்பில் மாட்டிக்கொண்டார் அவரது தாயார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் மலேசியாவில் இடம்பெற்றிருக்கிறது. பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவமான புறக்கோளை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மேலும் இன்று சரிந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், 2026 ஆண்டுக்கான யாழ் மாவட்ட செயலர் வெற்றி கிண்ண பரிசளிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் வடமராட்சி கிழக்கு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பேருவளை சீனன்கோட்டை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர்களுக்கிடையில் நேற்று நடைபெற்ற சிநேகபூர்வ கிரிக்கெட் போட்டியின் போது விளையாடிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் ஆடுகளத்திலேயே சரிந்து விழுந்து துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளதாக பேருவளை காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் இந்திய ஏ அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7வது முறையாக T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி ஆஸ்திரேலிய மகளிர் அணியினர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து சான் மசூத் நீக்கப்பட்டு பாபர் அசாம் மீண்டும் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடப்பாண்டின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டனில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரஃப் ஆகியோர் தங்கள் பிரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். உலக கிண்ண வரலாற்றிலே நோர்வே முதல் முறையாக காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. 5 முறை வெற்றியாளர் பிரேசிலை நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது. 36 ஆண்டுகளில் பிரேசில் ஆட்டத்தின் ஆரம்ப கட்டத்திலே இருந்து வெளியேறுவது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். மெக்சிகோவின் புகழ்பெற்ற அஸ்டேக்கா அரங்கில் இங்கிலாந்து மெக்சிகோவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சொந்த மண்ணில் விளையாடும் மெக்சிகோவை வீழ்த்த முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இறுதியில் 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கால்பந்து ஆட்டக்காரர் போலரின் பாலோகன் பெற்ற சிவப்பு அட்டியை பிஃபா கால்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிஃபா தலைவர் யானி இன்ஃபான்டினோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பு அட்டை ரத்தானது தற்போது பேசுபொருளாகியிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.88 இந்திய பிரமதியில் 108.91 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.85 இந்திய பிரமதியில் 95.26 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 416.38 இந்திய பிரமதியில் 118.42 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.91 இந்திய பிரமதியில் 127.11 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.71 இந்திய பிரமதியில் 67.05 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் போத்தனா. ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 13 rue Caille, 75 000 de Paris.
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக லாலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனம்பால் நிகழ்ச்சியானது வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில் அவர்கள்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
0: பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: நிகழ பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடலை இசையமைத்தவர் மெலிசை மாமனர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ராசாத்தி கல்யாணம். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசந்தை கொடுத்து வானதை கெடுத்து வருகின்றார்கள் பரிசுலாட்சி பிள்ளைகள் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டிகள் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓ பாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இல்லும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசுபசரி ரச்சி தான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நேரம் சரியாக 11:29 மைக்கராட்சத்தில் 10:29 இந்த நேரத்தில் வரும் இந்த பாடல்

பாடல் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர். பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்டதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி. அமரகாவியில் திரையில் வந்து பாடலை ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியை வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரிசு ஆட்சியப்பள்ளி அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசிபுசரி இவர்களோடு இணைந்து போட்டி பாண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பாண்டிய மார்க். அன்பு உறவுகளே, இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம் பேச்சாளர் பெருமக்களே உங்களுக்காக பிரதி திங்கட்கிழமை தோறும் 10:30 இரவு 12 மணி வரை சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம் இடம்பெற இருக்கின்றது. அதற்கான தலைப்பை உங்களுக்காக தருகின்றேன். இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா, இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அன்பு உறவுகளே, இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா, இந்த தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் மறந்து விடாதீர்கள். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல், அது எந்த பாடலாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் அன்புறவுகளே? ஒரு அருமையான பாடல்,

0: நேரம் சரியாக 11:39 நிமிடம். மைக்ரோச்சத்தில் 10:39 நிமிடம். இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும்
1: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.
0: மறந்து விடாதீர்கள் அன்புகளை ஒரு முறை மிஞ்சம் செய்து பாருங்கள். உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அத்தனை வகையான பொருட்களும் சாமி படங்கள் இருந்து அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாமே இருக்கின்றது. மிக மலிவு விலையில் நீங்கள் வாங்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மன ஒருங்கிணைந்த ஜானகி அம்மா. பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள். பாடலுக்கு இசை அமைத்தவர் தேவேந்திரன். வேதம் புதிய திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. ஆதி தாளத்தில் ஆரம்பிக்கின்ற அனைத்து பாடல்களுக்கும் அவர் தேவேந்திரனுடைய இசையில் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்களை தூக்கி கொண்டு போய் அப்படியே நெத்தையில் படுக்க வைக்கிற மாதிரி செய்யும் அந்த பாடல்கள் எல்லாம் அவருடைய அற்புதமான பாடல்கள். இந்த நேரத்தில் அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்?

சேர்ந்த நிகழ்ச்சியில் ஒழித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ மாலாவுடன் இணைந்து சின்ன கோயில் சித்ரா பாடலை யாற்றவர் கவிஞானி பாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் தீபக் தேவா. என்னுயிர் காதலி திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. உங்களுக்காக வரும் அடுத்த பாடல்

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல் தாய்மொழி திரையிலிருந்து மனோ ஜானகிம்மா பாடிய பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய தேனும் பாலும் பெரும்பாலும் நிகழ்ச்சியினை செய்யும் எடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பவர்களுக்கும் இதே இதே

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் பார்க்கும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அப்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இறங்கி வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நாட்டினதும் பிராந்தியத்தினம் ஒருமைப்பாடு பாதிக்கப்படும் போது அதனை மௌனமாக பார்வையிட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். மருதங்கணி பகுதியில் 11,002,657 ஹெக்டேர் காணியை காணி சுயரிப்பு சட்டத்தின் 5 பிரிவின் கீழ் நில அளவை செய்ய நில அளவை திணைக்களத்தால் பொது அறிவித்தல்.

கொடுக்கப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் மூன்றாவது வாரமாகவும் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தலாளி சந்தியில் காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு வலியுறுத்தியிருந்தார்கள். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் வகிபாகமும் என்ற தலைப்பில் நிகழ்வு பவனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. கரைத்துறை பெற்ற பேரசபையின் இலக்கம் 6 முள்ளியவளை கிழக்கு வட்டார உறுப்பினராக கிருட்டிணப்பிள்ளை சிவகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகம் அறிவித்துள்ளது. நாடாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கிணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் இருவாரமும் நாளை ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் 1000கணக்கான இலங்கையர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் அங்கவீனர்கள் ஆவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் பல்வேறு வெளிப்புற பொருளாதார சவால்கள் காரணமாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நிவாரணங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தெரிவித்திருக்கிறார். கடந்த 2022 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவினால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உர திட்டத்தை முழுமையாக அளித்தது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவந்தன பகிரங்கமாக அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். கொள்கை ரீதியாக அடிப்படையில் நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கவில்லை. இலங்கையில் தற்போதைய முன்மொழிவின் பாதகம் என்பது 68 அல்ல 70 என்ற வெறும் எண்களின் மதிப்பில் இல்லை. இதன் பின்னணியில் உள்ள பெரும் ஆபத்து இந்த முன்மொழியப்பட்ட சீர்திருத்தத்தின் கால நேரம், அது கொண்டுவரப்படும் விதம், அரசியலாக்கப்பட்ட சூழல் மற்றும் இது பயன்படுத்தப்படும் தனித்துவமான முறை ஆகியவற்றில் தான் உள்ளதாக பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துவிட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமின விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகல் பகுதியில் இன்று இடம்பெற்ற பத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த பத்தில் உயிரிழந்தவர் நல்லியான் வீதி சில்லாலியைச் சேர்ந்த 80 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். தனமல்வில காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட அலுத்வில பகுதியில் 7 சிறுமியொருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தையொருவர் கடந்த 5 முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திராவின் மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தேதி குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கம்பகா கலகெரிகன பகுதியில் விற்பனைக்காக சட்டவிரோதமாக அரிய வகை வனவிலங்கு பாகங்களை வைத்திருந்த பெண்ணொருவர் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்றவர்கள் போலீசார் தம்மை துரத்தாதிருக்க வீதியில் மண்ணை தரித்த வண்ணம் தப்பியோடிவிட்டார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலையால் இதுவரையில் 19 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் 5 பேரும் கைதிகள் 20 பேரும் உயிரிழந்திருப்பதாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். வெசாக் புண்ணிய தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து கைதியொருவரை சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அன்றாதிபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் மோகன் கர்ணரட்னாவுக்கு சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து கையளிக்கப்பட்டிருக்கிறது.
கடவத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இகல பியன்வில பகுதியில் நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்து போனார். நேற்று முதல் 12 தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ள தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்ட தொடருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் சுற்றுச்சூழல் காவல்துறை ஆகியவை தீவிரமாக பங்களித்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் நாளாந்த நீர்மின் உற்பத்தி 24% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய செய்திகளில், அசாம் சட்டப்பேரவை இன்று தொடங்கியிருக்கின்ற நிலையில் வரவு செலவு கூட்ட தொடரிலிருந்து ஹிந்தியும் அலுவல் மொழியாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. கர்நாடகத்தில் வெகு விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று மூத்த அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருக்கிறார். பிரதமர், முதல்வர்கள் உட்பட தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 சிறையில் அடைக்கப்படும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய கோரும் மசோதாவை கடுமையாக எதிர்ப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று காங்கிரஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒடிசா, மிசோரம், சிக்கிம், மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களில் கடந்த ஜூன் 1 தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் ஒடிசா, மணிப்பூர், சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் ஒடிசாவில் 20 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசாக உள்ளது தமிழக வெற்றிக்கழக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெங்களூரில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு கார்முஸ் ஜலச்சந்தியில் இயல்பில்லை திரும்பியிருப்பதால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான மின்னியல் வடிவிலான ஓசிஐ அட்டையை அறிமுகம் செய்திருக்கிறது. கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்த நாட்டு பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவை பலப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவில் சீன முதலீடு அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் நல்லது என்று சீனாவுக்கான இந்திய தூதர் கூறியிருக்கிறார். மும்பையில் கனமழைக்கு 3 கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 6 பலியான நிகழ்வு அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக சட்டசபை உறுப்பினரிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுவின் கார் ஓட்டுநரை பிடித்து போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள். தமிழ்நாடு மின்வாரியத்திடம் 2025-2026 தத்கால் திட்டத்துக்கு 1,250 கோடி ரூபாயை வழங்கிவிட்டு மின் இணைப்புக்கு 6 காத்திருக்கும் 47,554 விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியாமல் பரதவிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பவானி சாகர் அணையில் நீரிருப்பு மிக குறைவாக உள்ளதால் இந்த ஆண்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் முகப்பு விளக்கு செயலிழந்ததால் 90 கிலோமீட்டர் வரை கைத்தொலைபேசி டோர்ச் வெளிச்சத்திலே அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. நமது வாழ்வியலுக்கான மூலதனம் திருக்குறள். இதில் அனைவரும் சிந்தனையை முதலீடு செய்ய வேண்டும் என்று இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அறிவித்திருக்கிறார். ராஜஸ்தானின் பார்மர் மற்றும் பிகானார் மாவட்டங்களில் சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துள்ள பல்வேறு கிராமங்களில் சட்டவிரோத மத வழிபாட்டு தலங்களை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி கடந்த மாதம் 18 முதல் 20 12 மசூதிகள் அந்த பகுதியில் இடிக்கப்பட்டிருக்கிறது. பத்ரிநாத் கோயில் நன்கொடை மற்றும் காணிக்கைகளை கையாள்வதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து விசாரிக்க 4 அடங்கிய குழுவை பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் நிர்வாக குழு அமைத்துள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி நடத்தப்பட்ட ரத யாத்திரையின் போது வசூலித்த 1,400 கோடி ரூபாய்க்கு இன்றுவரை விஸ்வ ஹிந்து பரிஷத் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. 2025-2026 நிதியாண்டில் 7 கோவிலில் பக்தர்கள் 1,738 கோடி ரூபாயை உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த ஆண்டுக்கு 1,880 கோடி செலுத்துவார்கள் என்று அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளார்கள். சென்னையில் ஆபரத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்து 1,08,480 ரூபாய்க்கும் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 13,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
தொடரும் உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியில் நடைபெற இருக்கும் முக்கிய நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதல் நாள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியஸ்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தமது விருப்பத்தை மீண்டும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம் காலாவதியான பிறகு கோர்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டணங்களை ஈரான் அறிமுகப்படுத்தும். இந்த தகவலை சீனாவுக்கான ஈரானிய தூதர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி குமேனியின் இறுதி சடங்கில் இரண்டாவது நாளாக ஆயிரக்கணக்கானோர் நேற்று பங்கெடுத்துக் கொண்டார்கள். இறுதி சடங்கு நிகழ்த்தியை நடத்திய மத தலைவரும் கவிஞருமான முகமது ரவுசலி அங்கு திரண்டிருந்த மக்களிடையே பேசுகையில் டிரம்ப் கொல்லப்பட வேண்டும், அமெரிக்க இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். போர்க்கப்பலில் இருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் நவீன ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்தது. இந்த சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். ஜமன் அருகே கடலில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அந்த பிராந்தியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பாதிரியார் விடுதலை செய்யப்பட்டு அமெரிக்கா திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் கடும் வெப்பம் தொடர்ந்து வாட்டுகிறது. அதனால் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. சுட்டரிக்கிறது அனல் காற்று, அதே நேரத்தில் புயலும் அங்கே மிரட்டுகிறது. ஜப்பானின் கொக்கைடா பகுதியில் மலையேறச் சென்ற நால்வர் ஆனால் மலையிலிருந்து இறங்க முடியாமல் சுமார் 4 மணி நேரம் தவித்தார்கள். அதற்கு காரணம் ஒரு கரடி என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் காட்டு தீயால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கிறது. தெற்கில் காடு சுடுகிறது. போர்த்துக்கல், ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகளில் சுமார் 20,000 ஹெக்டேர் காட்டு பகுதியில் தீப்பற்றி எரிகிறது. அறம் பொருளகம் வரலாற்றை எடுத்துரைக்கும் படைப்புகள் டூரியான் பழத்துக்காக மட்டும் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டூரியானை பறசாற்றும் இந்த அறம் பொருளகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் ஆக வயதான ராட்சத பாண்டாக்களில் ஒன்று அதன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கு வயது 36. மெக்சிகோ விலங்கு தோட்டத்தில் அந்த கண்கொள்ளா காட்சியை காண கூட்டம் அலமோதியிருக்கிறது. நகர்ந்து கொண்டிருந்த காரின் மேற்கூரையிலிருந்து எட்டி பார்த்த சிறுமிகள் அவர்களின் குறும்பு செயலால் வம்பில் மாட்டிக்கொண்டார் அவரது தாயார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் மலேசியாவில் இடம்பெற்றிருக்கிறது. பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவமான புறக்கோளை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மேலும் இன்று சரிந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 2026 ஆண்டுக்கான யாழ் மாவட்ட செயலர் வெற்றி கிண்ண பரிசளிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் வடமராட்சி கிழக்கு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பேருவளை சீனன்கோட்டை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர்களுக்கிடையில் நேற்று நடைபெற்ற சினேகபூர்வ கிரிக்கெட் போட்டியின் போது விளையாடிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் ஆடுகளத்திலேயே சரிந்து விழுந்து துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளதாக பேருவளை காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் இந்திய ஏ அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7வது முறையாக T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி ஆஸ்திரேலிய மகளிர் அணியினர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து சான் மசூத் நீக்கப்பட்டு பாபர் அசாம் மீண்டும் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடப்பாண்டின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டனில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரப் ஆகியோர் தங்கள் பிரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். உலக கிண்ண வரலாற்றிலே நோர்வே முதல் முறையாக காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. 5 முறை வெற்றியாளர் பிரேசிலை நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது. 36 ஆண்டுகளில் பிரேசில் ஆட்டத்தின் ஆரம்ப கட்டத்திலே இருந்து வெளியேறுவது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். மெக்சிகோவின் புகழ்பெற்ற அஸ்டேக்கா அரங்கில் இங்கிலாந்து மெக்சிகோவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சொந்த மண்ணில் விளையாடும் மெக்சிகோவை வீழ்த்த முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இறுதியில்
மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கால்பந்து ஆட்டக்காரர் போலரின் பாலோகன் பெற்ற சிவப்பு அட்டியை பிஃபா கால்பந்து சம்பளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிஃபா தலைவர் யானி இன்ஃபாண்டினோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பு அட்டை ரத்தானது தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.88 இந்திய பிரமதியில் 108.91. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.85 இந்திய பிரமதியில் 95.26. ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பிரமதியில் 416.38 இந்திய பிரமதியில் 118.42. ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.91 இந்திய பிரமதியில் 127.11. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.71 இந்திய பிரமதியில் 67.05. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகள் மார்வத்து

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:21 ஐக்கியராச்சியத்தில் 11:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி திங்கட்கிழமை தோறும் 12:15 ஒரு மணி வரை இடம்பெறுகின்றது பக்தி மாலை. முதலில் வருகின்றவர் கேட்கின்ற பாடலை இனி ஐவருக்கும் இணைத்து ஆறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படாதீர்கள். முயற்சி தென்மினியாக்கம், அந்த முயற்சியின் ஊடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி.
2: நீங்களும் ராஜா அன்னை அவியாவிடன் நலமாக வாழ வேண்டிக் கொண்டு ராஜா
1: வாழ்வில் வசந்தம் என்ற பாடலை கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
3: வணக்கம்
1: அகிலா, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள்
1: அன்னையினுடைய திருவள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். அகிலா தேவிபாலன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: நன்றியம்மா,
1: உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று ஐயா எப்படி இருக்கிறார்? நிறைய நிறைய ஆக இருப்ப வேண்டும் என்று அம்மாவை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவோம். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: அவர் ஜோசரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்
1: சதீஷ், நலமா இருக்கீங்களா?
4: நான் அபராமியம் இந்த இப்பொழுது நலமா இருக்கின்றேன். நீங்களும் அபராமியம் இருக்க நலமா இருக்க கொண்டு
1: நன்றி சோதரம். உங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
4: வணக்கம்.
1: அவர் எங்கள் அன்புக்குரிய சதீஷ். சதீஷை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவு திருமதி,
5: வணக்கம். நான் தர்மபுரி தான் கேட்கிறேன்.
1: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: ரவி
1: அண்ணா எப்படி இருக்கிறார்? நாங்கள் எல்லோரும் உங்களோட அன்போடு அன்னையுடைய அருளோடு நல்ல உற்சாகம் இருக்கிறோம் சகோதரம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்.
5: நன்றி. எல்லோருக்கும் அபிராமி அம்மா நலன் வேண்டி அன்பு நேரன் அறிவிப்பாளர்கள் எல்லா சகோதரங்களும் சோமாக இருக்கணும் என்று அபிராமி வேண்டிக் கொண்டு சௌர பொங்க ராசா அவர்கள் கேட்ட பாட்டோடு நான் விளைவிட்டேன்.
1: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
5: நன்றி.
1: அவர் தர்மவதி ரவீந்திரன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் திருமதி கமலமணி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
6: நாங்கள் நலமா இருக்கின்றது. அதுபோல நீங்களும் என்றும் நலமா இருக்கணும் என்று அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு நானும் வாழ்வில் வசந்தம் வந்த அந்த பாட்டோட நினைந்து கொள்கின்ற.
1: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
6: நன்றி, வணக்கம்.
1: ஆறு அன்பு உறவுகள் இணைந்து கொண்டார்கள். அந்த ஆறு அன்பு உறவுகளுக்காக நாம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது வானொலியில் வழங்கி மகிழ்கின்றோம்.

0: அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பக்தி மாலை. பிரதி திங்கட்கிழமை தோறும் 11:12-15 ஒரு மணி வரை இடம்பெறுகின்றது பக்தி மாலை. பக்தி மாலையில் 6 அன்புறவர்கள் இணைந்து கொண்டு வாழ்வில் வசந்தம் வந்தது என்ற பாடலை கேட்டார்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சகோதரி சித்ரா பவன் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா? நல்ல சகமாக இருக்கின்றீர்கள். நன்றி. அப்படி என்றும் இருக்க வேண்டும் என்று அபிராமி அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு
1: நன்றியா. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்க வேணும் என்று அபிராமி அம்மா பிரார்த்தித்துக் கொண்டு சிஆர்டி அன்பு நேயர்கள், சிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்கள், பார்த்தி குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம் எல்லோருக்காகவும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து ஆடிவரம் கணேச அந்த பாடலோடு
0: இணைந்து கொள்கின்றீர்கள். அதாவது வந்து இந்த 19வது இசைப்புகளில் இந்த பாடல் உங்களுக்கும் அன்னையினுடைய திருவிழா கிடைக்க வேணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சித்ரா பவனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் அதே போல உங்க குடும்பத்தினர் மற்றும் அன்பு சிஆர்டி அறிவிப்பாளர் நேர்கள் எல்லோரும் நலமா இருக்கணும் என்று அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு நானும் அக்கா வீட்டை பாடல ஆடி வருகிறா கணேசோ,
0: ஆடி வரும் கணேசோ
2: அந்த பாடல நன்றி கொள்கிறேன்.
0: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவிழா எப்படி போச்சு? கோயில் எல்லாம்
2: நல்லா போச்சு.
0: இந்த வெயிலுக்கு நல்லா போச்சு?
2: வெயில் இல்ல,
0: வெயில் இல்லையா?
2: மழை.
0: மழையா? உங்களை கண்டனம் மழை பெய்து வந்துட்டு
2: எனக்காத்தான மழை பெய்து சொல்லிட்டு
0: அங்க அப்பா சொல்றாரு.
2: கோயிலுக்கு
0: வந்தாங்களும் உங்களை பத்தி என்ன தெரியும்?
2: அதுக்கு நான் ஒரு கோயிலுக்கு போனான். எங்களோட ஒரு பூசை நடந்தா அப்ப அந்த வீட்டுக்கு எனக்கு அங்க அந்த அங்க மயங்கின மாதிரி வந்தது. அப்ப அதனால தெரியும் எல்லாருக்கும்.
0: நன்றி. அன்னையனுடைய திருவருளோடு நல்ல உற்சாகமாக கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
0: அவர் சுவாசினி பத்மநாதன் அவர்கள். சுவாசினியை தொடர்ந்து சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி.
3: இனிய மதிய வணக்கம். நீங்க நலமா இருக்கின்றீங்க?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நன்றி. நாங்களும் அப்படியே நல்ல சுகமா இருக்கு.
0: எப்படி இருக்கிற சகோதரம்? சகோதரம்
3: இருக்கிறாரு, இருக்கிறா சுகமா இருக்கு.
0: சுகமா இருக்கு. என்ன பெரிய கதைக்கிற இல்லையா அவர்
3: இருக்கு? கதைப்பார், கதைப்பாரோட
0: கிடக்கிட கதைப்பாரா? ஓகே.
3: வலு சந்தோஷம்,
0: வலு சந்தோஷமா கதைக்க சொல்லுங்க.
3: கதைக்கிற நீங்க வந்து ரேடியோல நடத்துறத விட்டு வலு சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி. வாழ்த்துக்கள் சகோதரி. நீங்களும் நல்ல நலமாக இருக்கணும்.
3: நீங்களும் குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று எங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு அன்பு அறிவிப்பாளர்கள், அம்மா நடிகர்கள், தொண்டர்கள், அன்பு நேர்கள், அனுசரணையாளர்கள், குடும்பம் எல்லோ அக்குடும்பத்துக்கும் அம்மா நல்லும் ஆசையும் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு சித்ரா பவன் குடும்பம், ஜோகேஸ்வரி அக்கா குடும்பம் எல்லோருக்குமாக அம்மா நல்லும் மாசம் கிடைக்கணும் என்று அந்த தாயின் பாத கமலங்களை வணங்கி கொண்டு சித்ரா கேட்ட பாடலோட நானும் இணைந்து கொள்றேன்.
0: நன்றி சகோதரி. உங்களுக்கு ஆடி வரும் கணேசா. நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
3: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி சாந்தினி வடிவேல் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
4: வணக்கம்
0: ராஜண்ணா.
4: வணக்கம்
0: பிரியமா. நலமா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா
4: இருக்கீங்களா?
0: கலகலப்பா இருக்கீங்க.
4: நானும் உங்களுக்காக மற்றும் எல்லோருக்காக மண்டல கிடைக்க வேண்டி இத்திரக்கா கட்டுப்பாட்டோட நான் வேண்டிக் கொள்றேன்.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் ஆமாம் ஆடி வரும் கணேசா நல்ல பாட்டு உங்களுக்கும் அந்த அன்னையுடைய என்னம்மா நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவருள் நல்லா கிடைக்கும் அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் பிரேமா கைலாநாதன் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி சிவசந்தோலிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
5: கடாச்சத்தினால் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: எப்படி வெயில் வாட்டுதா உங்களை?
5: எங்களுக்கு வெயில் குறைஞ்சிது. குறைவன்னா அந்த மப்பா இருக்கு, காத்தும் அடிக்குது, வெயில் குறைவு, வெயில் குறைவு. அதே போல நீங்களும் உங்கள் இனிய குடும்பம் அன்னையின் தொண்டர்கள் பட்டர்கள் அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த அன்னை அபிராமியின் அற்கடா செங்கடைக்கு பெற்று எல்லோரும் ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடனும் வாழ வேணுமென்று அந்த அன்னையின் திருப்பாதங்களை பணிந்து கொண்டு நானும் சகோதரி சித்ரா பவன் கேட்ட பாடல் ஆடி வரும் கணேசா அந்த பாடலுடன் நானும் இணைந்து கொள்கிறேன். அண்ணா,
0: உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய பேரக்குட்டிகளுக்கும் அன்னையினுடைய திருவள்ள கிடைக்க வேணும் என்று அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டது. அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் திருமதி தவமலரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற. வணக்கம் சகோதரி தவமலர்.
6: வணக்கம் ராஜன், நிலைமை இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
6: நாங்களும் அபிராமி அம்மாவின் இறக்கலட்சத்தில் நிலைமை இருக்கிறோம். அதுபோல எல்லோருக்கும் அபிராமி அம்மாவின் இறக்கலட்சம் கிடைக்க வேண்டி சித்ரா கிட்ட பாடலுடன் நானும் இணைகின்ற ராஜன்.
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா.
6: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி திருமதி தவமலர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். சரி, அந்த ஆறு பேர் இணைந்திருக்கின்றார்கள். ஆறு பேரையும் இணைத்துக் கொண்டு பாடல் வருகின்றது. ஆடிவரும் கணேஷா என்ற பாடல்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதி இளந்தரளி அடியார்கள் காரல் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்புறவர்களே, பக்தி மாலை நிகழ்ச்சியில் மூன்றாவது பாடலை தெரிவோடு வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜானன், வேண்டி மாலா சதாசிவம்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா சகோதரி?
1: ஓம் ராஜன, நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலந்தானே?
0: நாங்களும் கூட அன்போடும் அன்னையுடைய அருளோடு நல்லா இருக்கணும். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டம்மா.
1: நீங்களும் அதே போல நலமா இருக்கணும். நானும் அபிராமியம்மா வேண்டிக் கொண்டு நான் வந்தாயம்மா
0: எழுதிய பெரிய பாடல் பத்தினோட பாடல். இன்று நேர்
1: கொஞ்சம்
0: உங்களோட நன்றி ராணி சம்பந்தருடைய இன்றையினர் வானொலியில் விளம்பரம் ஒரு மணிக்கு. அது மாத்திரம் ஞாபகத்தில்
1: இருக்கேன்.
0: அந்த சகோதரனுடைய இன்றையினர் வானொலியில் விளம்பரம் என்பதை கேட்க மறக்காதீர்கள். நன்றியம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரி ஜெயந்தி மாலா அவர்கள், ஜெயந்தி மாலாவை தொடர்ந்து அடுத்த சகோதரி பைபரோடாக இணைந்திருக்கின்றார் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். வணக்கம் சரஸ்வதி.
2: வணக்கம் ராசா,
0: நீங்கள்
2: எல்லோரும் நலமாக
0: வாழ்வோம். நன்றி அம்மா. நல்லமாக சொல்லுமா, சொல்லுமா, சொல்லுங்க, சொல்லுமா, நீங்க சொல்லுங்க.
2: சதாசிவம் ஜெயந்தி மாலா கேட்ட பாடலுடன் நானும் உணர்ந்து விடுறேன் ராஜா. எல்லோரும் நலமாள அம்மாளை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பாக விட வருகிறேன்.
0: எப்படி நலமா, நல்ல சௌக்கியமா இருக்கிறீங்களா? நன்றி சௌரி, என்றும் அப்படியே இருக்கும் அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா. அவர் சகோதரி சரஸ்வதி சிவஞானம் சிட்டாட் ஒல்லாந்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்கள் அனைவருமே தாயின் அருளால நலமாக இருக்கின்றோம். தாய் தாயின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் ஜெயந்தி மாலா கேட்ட பாடலோட நானும் இணைந்து கொள்கிறேன் அண்ணா.
0: எப்படி வெயில், வெளியில வெயில் அவள?
3: ஆமாண்ணா, சரியான வெயில்
0: தான். வீட்டு போறது
3: நீங்க, உங்களுக்கு ஒண்ணு செய்யாது, நீங்க பொழுதுபாட்டுமே
0: இல்ல. இன்னைக்கு நேரத்துக்கு போயிருவேன்.
3: திங்கக்கிழமை என்ன நேரத்துக்கு போறீங்க? அது பரவாயில்ல, மரங்கள் தானே, நீங்க வழி எல்லாம் இருக்கே. நல்ல நிழல், நல்ல நிழலால நடந்து போறோம். நீங்க தானே
0: அப்பனே, அப்பனே போக முடியாது.
3: அதுதானே பக்கத்துல
0: கையும் காலும் இருந்து நன்றி ராதா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவள்ளு கிடைக்கும். எப்படி
3: இருக்கிறார்?
0: நன்றி
3: நன்றி.
0: சகோதரி ராதா கனகராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைபரோடாக திருமதி பேன் ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா. நலமா, நலமா இருக்கிறீங்களா சகோதரி? எப்படி இருக்கிறா ரஜிந்தா? மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டம்மா. இந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றேன். நன்றியம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி பேன் மங்களேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் எங்கள் இதில் நிறைந்த நன்றிகளும். அம்மாவுடைய திருவருள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் ராஜண்ணா, திருமதி சுந்தர்லி.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன், நீங்கள்?
0: நானும் நலமா இருக்கிறேன். நன்றியம்மா. உங்களை புழுவை கண்டு இருக்கிறாங்க ஜோசரி அம்மா.
4: உங்களுக்கு தான் தெரியும், அவரோட
0: நல்ல பண்பானவர் தாய் தான். எங்களுக்கு நல்ல விருப்பமான தாய் உங்களோட. நீங்களாம் அவளோட நல்ல சிநேகிதம் பிடிச்சி உங்களுக்கு அம்மாவை கொடுத்துட்டீங்களாம். அம்மா வச்சு கும்பிடன் இருக்கிறாவாம், வீட்டில் வச்சு கும்பிடன் இருக்கிறாவாம் சகோதரி. எந்த நேரம்
4: சொல்லமா
0: உங்களிடலும் ஆசையா சொல்லிக் கொண்டிருப்பா என்னோட.
4: இந்த பாடல் உங்கள் குடும்பத்துக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் அன்னை அபிராமி உபாசையின் ஆசை கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் இந்த
0: பாடலோடு போவீங்களா சகோதரம்?
4: மாலைத்தான் போவோம்.
0: என்னமா அழைப்பு வந்தால் போவீர்கள்? நன்றி சகோதரி. நல்லபடியா சந்தோஷமா பிள்ளைகளோடு கணவரோடு நல்லா இருக்கணும் அன்னையும் பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவர் சகோதரி சுந்தர்லிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார் சுவிசில் இருந்து. அவரை தொடர்ந்து வந்திருக்கின்றார் எங்களுடைய சின்ன சரஸ்வதி அவர்கள். வணக்கம் சின்ன சரஸ்வதி.
5: வணக்கம் தாயண்ணா.
0: நலமா இருக்கீங்களா சின்ன சரஸ்வதி?
5: நல்ல சுகம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் இல்லை, உங்களோட பிள்ளை குட்டியில எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்?
5: உங்களுக்கும்
0: அண்ணனுடைய திருவள கிடைத்து நீங்களும் நல்ல
5: சந்தோஷம். நன்றி
0: அம்மா இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றி.
5: நன்றி ராயணா, நன்றி.
0: சரியாக ஆறு பேர் இணைந்து கொண்டார்கள். இந்த ஆறு பேருக்காக அண்ணனுடைய பாடல் வானிலையில் மலர்கின்றது. இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய பாடல் இப்போ

இசைவேந்தன் அவர்களை ஏற்றி அவர்களை முட்டுப்போட்டு அவர்களை இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றனர். பெரிய பாடல் பல்லவி தொடங்கி எட்டு சரணங்கள்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்னையினுடைய அடியார்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கடாட்சியம் கிடைக்க அன்னை

0: ஒழித்த பாடலை சிவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடி எங்கள் எல்லோரையும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு உறவுகளே, தொடர்ந்து ஒரு மணியிலிருந்து 1:30 வரை எமது மதிய பிரதான செய்தி வரை திருமதி ராணி சமந்தர் அவர்களுடைய ஜெர்மனியில் இருக்கும் எனது அன்பினே ராணி சமந்தர் அவர்களுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சி வானலையில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விட வருகின்றது பக்தி மாலை. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
2: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும் 1ஆம் தேதி

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்த பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00. பாரிஸ் லாச்சப்பலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16-10 தொடர்புகள் வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்

தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:03 ஐக்கியராஜ்யத்தில் 12:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

இன்றைய நேயர், இன்றைய நேயர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்பதற்கு காத்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டுமென்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் புதன் கிழமைகளில் ஒரு மணியிலிருந்து 1:30 வரை நேயர்களுடைய ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் எமது அன்பு நேயர் ஜெர்மனியில் வசிக்கும் ராணி சம்பந்தர் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எப்படி இருக்கின்றீர்கள் ராணி, நலமாக இருக்கின்றீர்களா, நீங்கள் ராணி மாதிரி இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு உங்களுடைய இன்றைய நேயர் நிகழ்ச்சி வானிலையில் மலர்கின்றது என்று. எது எப்போது நடக்குமோ அது அப்போதுதான் நடக்கும் ராணி. நீங்கள் கவலைப்படாமல் சிரித்த முகத்தோடு தெரிவித்தது நன்றி தெரிவித்தமைக்க நன்றிகள். சரி, எங்களுடைய ராணி சமந்தர் அவர்கள் என்ன எழுதியிருக்கின்றார் என்பதனை பார்ப்போம். டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நீங்கள் நலமாக இருக்க இறைவனையும் பிரார்த்திக்கின்றேன். என்னை பற்றிய சிறிய அறிமுகம் தருகின்றேன். நான் தாயகத்தில் தாய் மண்ணில் உரும்புராயை பிறப்பிடமாக கொண்ட நான் கடந்த 39 வருடங்காலமாக ஜெர்மனியில் எனது அன்பு கணவர், மகன், மருமகள், செல்ல பேரக்குட்டி, மாலி இவர்களுடன் இனிமையாக வாழ்ந்து வருகின்றேன். நான் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்களை தெரிவு செய்துள்ளேன். எனக்கு நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு மிக நன்றாக பிடிக்கும். அதனால் இந்த பாடல்களை தெரிவு செய்திருக்கிறேன். தயவுசெய்து எனது பாடல் தெரிவுகளையும் ஒலிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். நிச்சயமாக நீங்கள் எழுதியதற்கும் உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். அன்பர்கள், இது நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக எழுதி அனுப்பினால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் ஒலிபரப்புவோம். அன்புறவுகளே, முதலாவது பாடலாக இவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாடல். அது எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கொள்ளை கொண்ட பாடலாக அமையும். என்ன பாடலாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது பெண் பிள்ளைகளுக்கு சால சிறந்தது. அந்த வகையில் அன்புள்ள அப்பா திரைப்படத்திலிருந்து மரகத வல்லிக்கு மனக்கோலம் என்ற அருமையான பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். இப்பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள். பாடலுக்கு இசை அமைத்தவர் சங்கர் கணேஷ். இப்பாடலை அவர் விரும்புவதற்கான காரணம், நடிகர் திலகம் சிவாஜி மகள் நதியாவை மனக்கோலத்தில் தந்தையாக இருந்து அந்த காட்சி எனது தந்தையை நினைவுபடுத்தும் வகையில் அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அதனால் இப்பாடலை முதலாவது பாடல் தெளிவாக தெரிவு செய்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார். நீங்களும் நல்லா நடிச்சிருப்பீங்க இந்த நேரத்தில். அன்பு கணவரோட புகைக்கும் சும்மா தந்தைக்கு அம்மாக்கெல்லாம் ஒரு சின்ன நடிப்பு விட்டு ஆனந்த கண்ணீரை எல்லாம் பொழிந்து தள்ளியிருப்பீங்கள் ராணிங்க. மிச்சத்தை வந்து நீங்கள் நேரடியாக சொல்லுங்க. நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மகிழுங்கள் நீங்கள்.

0: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நேயராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நமது அன்பு நேயர். ஜெர்மனியில் வசிக்கும் ராணி சம்பந்தர் அவர்கள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு முறை வந்துவிட்டது, ரெண்டு முறை வந்துவிட்டது என்று பாடலை திரும்ப நீங்கள் உங்களுடைய இன்றைய நேரம் நீங்கள் எத்தனை முறையும் அனுப்பி கொண்டிருக்கலாம். அன்புறவுகளை நாங்கள் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பாடல்களை ஒலிபரப்புவதற்கு ராணி சம்பந்தர் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதேபோல் அன்பு உறவுகளை நீங்கள் முதல் முதலாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளப் போகின்றீர்களா, எங்களுடைய மின்னஞ்சல் அதாவது @codemail.fr என்ற மின்னஞ்சலுக்கும் எழுதி அனுப்புங்கள். அல்லது வைஃபர் வாட்ஸ்அப் ரெண்டும் இருக்கின்றது, ரெண்டுக்கும் நீங்கள் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படி எழுதியே அனுப்புங்கள். வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பாடல் தெரிவுகள் வானொலியில் மலரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐந்து பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த ஐந்து பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை, உங்களுக்கு பிடித்த பாடகர் பாடகி போன்ற உங்களுடைய அறிமுகத்தையும் எங்களுக்கு தாருங்கள். அன்பர்கள், நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீங்கள், உங்களோடு படித்த நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய பட்ட பேர்களை எல்லாம் சொல்லி அடிச்சு விட்டீங்களா, சும்மா நாங்கள் அடிக்கிறதுக்கு சவா தயாராக இருக்கின்றோம். இன்று உரும்புராய் மண்ணில் தவழ்ந்த மங்கை ராணி சம்பந்தர் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பாடல், அப்படி அடுத்த பாடல் இல்லாமல் எல்லாம் சோகத்தோடு வந்திருக்கிறீங்க சகோதரம். அடுத்த எனது பாடல் தங்கைக்காக திரைப்படத்திலிருந்து எதையும் தாங்குவேன். ஓம் தங்கைக்காக, உங்களுக்கு ஒரு காவன்னா சூனா வேலா இதன் அண்ணா என்ற ஒரு அண்ணன் பாசம் மிகுந்த அண்ணன் இருக்கின்றார். அந்த அண்ணன் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கின்றது போல் இருக்கின்றது. அதனால் முதலில் தந்தையை நினைவு கூர்ந்தார், அடுத்து சகோதரனை நினைவு கூறுகிறார். தங்கைக்காக என்ற எதையும் தாங்குவேன் அன்புக்காக என்ற பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய அண்ணனுடைய பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்த இந்த பாடலை நான் ஒருமுறை கேட்க ஆசைப்படுகின்றேன். எனக்காக தயவுசெய்து ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் ராணி சம்பந்தர். உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது சகோதரி, கேட்டு மகிழுங்கள்.
1: எதையும் தா

0: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. தேவி மகால் நேரம் சரியாக 1:18 ஐக்கராட்சியத்தில் 12:18 அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்புறவுகளை ராணி சம்பந்தர் போல் நீங்களும் 5 பாடல்களை தெரிவு செய்து அந்த 5 பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி, அத்தோடு உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வைபர் ஊடாகவோ அல்லது வாட்ஸ்அப் மற்றது எங்களுடைய மின்னஞ்சல் tamil@godmail.fr என்ற மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்பினால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் எமது வானொலியின் ஊடாக உங்கள் இல்லம் தேடி வரும். அன்புறவுகளே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கும், என்ன செய்கிறது? எழுதுங்கள் அன்புறவுகளை, வைக்கப்படாதீர்கள், எழுதுங்களே, இந்த பாடலை விரும்புகிறீர்கள் என்று ராணி சம்பந்தர்வோல் நீங்கள் எழுதி அனுப்பினால் நான் ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றேன். இப்பொழுது ராணி சம்பந்தர் அழுகையாக ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். என்ன நடந்தது என்று எங்களுக்கும் தெரியவில்லை. சோக பாடல் ஒன்று, எல்லோருக்குமே பிடித்த பாடல், எல்லோருமே இந்த பாடலை தான் அப்படி சோகம் கூடிட்டால் ஒளிபரப்புவார்கள். எங்க மாமா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய எல்லோரும் நலம்பால நான் பாடுவேன், நான் பாட யார் பாடுவார் என்ற கேள்வியோடு இந்த பாடலை அனுப்பியிருக்கின்றார். டி எம் சவுந்தரராஜனுடைய இனிமையான குரலும் விஸ்வநாதன் அவர்களுடைய இனிமையான இசையும் பாடலை இயற்றிய கவியரசர் கண்ணதாசனுக்கு ஒரு சபாஷ் பாடலாம் என்று எழுதியிருக்கின்றார். கண்ணதாசனுடைய கவிதை வெறி எல்லாமே ராணி சமுத்திர சபாசோட பாடல். ஆனால் நீங்கள் தான் இந்த மன வேதனையோடு இந்த பாடல் எழுதியிருக்கிறீர்கள். என்ன வேதனை? அதை கொட்ட வெள்ளி கொட்டி தீர்த்தத்தனே இதே ஃப்ரீயாக வந்துருமா? ஆகவே உங்களுக்காக இவ்வளோ தான் எழுதியிருக்கிறேங்க. நான் என்ன செய்ய அதுக்கு மேலே சொல்ல எனக்கு தெரியாது. பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் தெரியாது. உங்களுடைய ஒரு எல்லாரும் தான், நாங்கள் என்ன நன்மை செய்தாலும் இங்கே ஒரு இடத்துல தீமை கிடைக்கும். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அது இறைவனுடைய படைப்பிலேயே அப்படி அமைந்திருக்கின்றது. எல்லோருக்கும் நாங்கள் சந்தோஷமாக, எல்லோரோடையும் சந்தோஷமாக நாங்கள் இருக்க முடியாது. ஒன்று நன்மை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் அள்ளி கொடுக்க வேண்டும். எங்களிடம் இல்லை என்றால் என்ன செய்வது? அது எப்படியோ ஒரு குற்றக்குறை வந்து கொண்டிருக்கும். நீங்களும் கூட சகோதரங்களோடு பிறந்தீர்கள், துன்ப துயரங்களை எல்லாம் அனுபவித்து இப்பொழுது ஜெர்மனியில் பேரக்குட்டிகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்வு இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, உங்களுக்கான பாடல் இடோ வானிலையில் மலர்கின்றது எல்லோரும் நலம்பால் அருமையான பாடல், எனக்கு நல்லா பிடித்த பாடல், கேட்டு மகிழ்வோம். நன்றி ராணி சம்பந்தர்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராணி சம்பந்தர் அவர்களுடைய இன்றைய நேர். சகோதரியை எழுதி அனுப்பியிருந்த நாங்கள் அந்த நிகழ்ச்சியை அவருக்காக ஒலிபரப்பியிருந்தோம். இது இரண்டாவது இன்றைய நேர் அவர் எழுதிய இரண்டாவது. நீங்கள் எழுதி அனுப்பினால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதனையும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எழுதுங்கள். அன்பு உறவுகளே, நான் அன்பு பாடல்கள் எழுத சொல்ல நீங்கள் பயப்படுறீங்களோ பரவாயில்லை. நாங்கள் அந்த காலங்களில் நாங்கள் அதாவது இசைப்பொழிகள் எடுப்பது பாடல்கள் தேடுவது மிக சிரமம். அதனால் தான் அந்த அன்பு பாடல்கள் என்று சொல்லியிருந்தோம். நீங்கள் மூன்று பாடல்களை என்றாலும் தயவு செய்து எழுதி எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒலிபரப்புவதற்கு தயங்க மாட்டோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நேரை எங்களுக்காக எழுதி அனுப்பிய ராணி சம்பந்தர் கேட்டீங்களா? அதை நான் கேட்க மறந்துவிட்டேன். கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் மதிய பிரதான செய்திக்கு வழிபட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி. அன்பு உறவுகளே, நடைபெற்றது இன்றைய நேர்.
1: மரக்கறிய
2: என்றும்
3: தொடர்பு
2: தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
5: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
6: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலுலகம் பெரிய பெரிய ஊடாக.
7: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
8: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம்.
9: எ
1: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாமல் தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
3: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
9: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
10: 11 13 rue Caille, 75 000 de Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லாகோனே சாசனில்,
10: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
11: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் கிராஸ் 3098
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
11: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 08 928 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இலங்கை வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது எதிர்வரும் நாட்களில் தன்னுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார். பசில் ராஜபக்சாவுக்கு எதிரான பிடியாணை மற்றும் வழக்கு விசாரணை குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவது குறித்து நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அத்துடன் பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவதும் தனக்கு தெரியாது, நாட்டை விட்டு வெளியேறி சென்றதும் தெரியாது என்று மஹிந்த ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடும் வேலையை மாத்திரமே செய்து வருவதாகவும், எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பலமான கூட்டணியாக ஒன்று சேர்ந்து அடுத்த ஆட்சி அதிகாரத்தை தாங்களே கைப்பற்றுவோம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டினார். நாட்டினதும் பிராந்தியத்தினதும் ஒருமைப்பாடு பாதிக்கப்படும் போது அதனை மௌனமாக பார்வையிட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். கபிர்காமத்துக்கு வழிபாடுகளுக்கு சென்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவரும் கருத்துக்களை தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் மிக நுட்பமான முறையில் நாட்டில் ஏகாதிபத்தியம் கடைபிடிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். முன்னர் நேரடியாக நாடு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொருளாதார மற்றும் வர்த்தக சக்திகளை பயன்படுத்தி மறைமுக ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்படுவதாக சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தினார். உலக நாடுகள் மாத்திரமன்றி சர்வதேச நிறுவனங்களும் நாட்டின் தேசிய செயற்திட்டங்கள் மீது ஆளுகை செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே எந்தவித பாகுபாடமின்றி இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தினார். மருதங்காணி பகுதியில் 11,002,657 ஹெக்டர் காணியை காணி சுயரிப்பு சட்டத்தின் 5 பிரிவின் கீழ் நில அளவை செய்ய நில அளவை திணைக்களகத்தால் பொது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலாளரின் 21/5/2026 தேதியிடப்பட்ட நில அளவை கோரிக்கை இலக்கத்துக்கும் காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சரின் வர்த்தமானி குறிப்பு இலக்கத்துக்கும் அமைவாக மருதங்காணி 428 கிராம அலுவலர் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் தேவ துறவு என்று அழைக்கப்படும் 11,002,657 ஹெக்டர் விஸ்தீர்ணம் உடைய காணியினை ஒரு பகிரங்க தேவைக்கு வேண்டியதாயிருப்பதால் சுவட்டு வரைபடம் அதற்கு அமைவாக காணி சுயரிப்பு பிரிவு 5 அடிப்படையில் 9/7/2026 தொடர்ந்து தினமும் வேலை நாட்களில் காலை 9 மணியிலிருந்து மாலை வரை நில அளவை செய்யப்படும் என்பதை அறியத் தருவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உரிமை கோரும் வேறு யாராவது இருப்பின் காணி தொடர்பான ஆவணங்களுடன் குறிப்பிட்ட நாளில் வருகை தந்து எல்லைகளை காண்பித்து நில அளவைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளுள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3 வாரமாகவும் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பலாலி சந்தியில் காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு வலியுறுத்தினார்கள். அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வெயிலிலிருந்து தம்மை பாதுகாக்க அந்த பகுதியில் தற்காலிக கொட்டகை அமைக்க முற்பட்ட போது பலாலி போலீசார் அதற்கு அமைப்பதற்கு தடை விதித்ததோடு வடக்கில் கொட்டகி அமைத்து போராடினால் தெற்கிலும் கொட்டகி அமைத்து போராடுவார்கள் என்பதால் கொட்டகி அமைக்க அனுமதிக்க முடியாது என்று போலீசார் தெரிவித்தார்கள். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் வகிப்பாகமும் என்ற தலைப்பில் நிகழ்வு பவனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வரலாற்றின் வேர்கள் விருது வழங்குமை நிகழ்வும் இடம்பெற்றிருந்ததோடு போராளிகளின் தற்போதைய வாழ்வியல் தொடர்பாகவும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் உரைகளும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம், சமூக செயற்பாட்டாளர் ரஜீவ்காந்த், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் இளம்புரை உட்பட பல்வேறு பட்ட சமூக அமைப்புகளின் பிரதிகள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் இலக்கம் ஆறு முள்ளியவளை கிழக்கு வட்டார உறுப்பினராக கெட்டினப்பிள்ளை சிவகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கு இணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் இருவாரமும் நாளை முதல் ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வரலாற்று மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இனங்கண்டு அவற்றின் அகழ்வாராய்ச்சி, ஆய்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை விரைவுபடுத்துவதே இந்த வேலை திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று புத்த சாசன, சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் பிரதி அமைச்சர் கனகதர திசநாயக்கா தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 1000 தொல்பொருள் தளங்கள் பாதுகாக்கப்பட உள்ள அதேவேளை நாளை ஆரம்பமாகும் தொல்பொருள் இருவாரத்தின் முதற்கட்டமாக இனங்காணப்பட்ட 100 தளங்களில் பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது. தொல்பொருள் தளங்களை பாதுகாப்பதில் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் அந்தந்த பகுதிகளை மையமாக கொண்டு சமூக பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சமூக பாதுகாப்பு குழுக்களின் மூலம் முன்வைக்கப்படும் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் தொல்பொருள் திணைக்கழகத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகளின் அறிவுறுத்தல்கள் மற்றும் நேரடி தலையீட்டின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் கமகேதர திசநாயக்கா, ஜூலை மாதம் 7 தேதி தொல்பொருள் இருவாரம் ஆரம்பமாக உள்ளது. இந்த முறை தொல்பொருள் இருவாரத்தின் முக்கிய கருப்பொருளாக பாரம்பரியத்துக்கு புத்துயிர் என்பதை பெயரிட்டிருக்கிறோம். இதன் மூலம் நாட்டின் வரலாற்று மற்றும் தொல்பொருள் மதிப்புமிக்க இடங்களை இனங்கண்டு அவற்றுள் பாதுகாக்கப்பட வேண்டிய மற்றும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டிய இடங்களுக்கான பணிகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக எதிர்வரும் காலத்தில் பாரம்பரியத்துக்கு புத்துயிர் 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் முதன்மை வேலை திட்டத்தின் கீழ் தான் இந்த நடவடிக்கை தொடங்கப்படுகிறது. ஜூலை 7 தேதி, அதாவது நாளை ஆரம்பமாகும் தொல்பொருள் இருவாரத்தின் தொடக்க பணியாக அத்தகைய 100 இடங்களை இனங்கண்டு பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறோம். இந்த தளங்கள் மீதான பொதுமக்களின் அர்ப்பணிப்பும் தலையீடும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவாக இருப்பதை நாம் அவதானித்திருக்கிறோம். அந்த நிலையை கருத்தில் கொண்டு தொல்பொருள் மதிப்புமிக்க இடங்களை இனங்கண்டதும் அதனை ஒரு குறிப்பிட்ட தொல்பொருள் தளமாக பெயரிட்டு அந்த பகுதி மக்களின் பங்களிப்புடன் சமூக பாதுகாப்பு குழு ஒன்றை உருவாக்க முடிவு செய்திருக்கிறோம். இந்த சமூக பாதுகாப்பு குழுவின் மூலமே அதற்கு பிறகு அந்த இடத்தில் அகழ்வாராய்ச்சி, ஆய்வு அல்லது பாதுகாப்பு பணிகள் செய்ய வேண்டுமா என்பது குறித்து ஆலோசனைகளும் கருத்துக்களும் பெறப்படும். இவை தொல்பொருள் திரைக்கழகத்தின் தொழில்நுட்ப அறிவுடைய அதிகாரிகளின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும். பொதுமக்கள் இந்த தொல்பொருள் தளங்களுடன் இணையும் போது நாம் எதிர்பார்க்கும் பாதுகாப்பு பணிகளை மிகவும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும் என்று நம்புகிறோம். இந்த முதன்மை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே தொல்பொருள் இருவாரத்துக்குள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் விபத்துகள் காரணமாக வருடாந்தம் 1000 இலங்கையர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் அங்கவீனர்கள் ஆவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுகிறது. இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 10 தேதி வரை இந்த விபத்து தடுப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது.
1: திடீர் விபத்துகள் காரணமாக வருடாந்தம் 1000 உயிரிழப்பதுடன் மேலும் பலர் காயமடைந்து மாற்றுத்திறனாளிகளாக மாறுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு விபத்து தடுப்பு தொடர்பில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சுகாதார மற்றும் வெகுசன் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த் ஜெயதீச தலைமையில் சுகாதார மற்றும் வெகுசன் ஊடக அமைச்சின் பிரதான கேட்பூர் கூடத்தில் இன்று முற்பகல் நடைபெற உள்ளது. தற்போது வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளில் குறிப்பிடத்தக்க விதமானோர் திடீர் விபத்துகள் காரணமாகவே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேதி விபத்துகள், வேலை தளங்களில் ஏற்படும் விபத்துகள், நீரில் மூழ்குதல் மற்றும் வீடுகள் சார்ந்த விபத்துகள் ஆகியன இவற்றில் பிரதான இடத்தை வகிக்கின்றன. தேசிய விபத்து தடுப்பு ஆலோசனைக் குழுவின் வழிகாட்டலின் கீழ் சுகாதார மற்றும் வெகுசன் ஊடக அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த தேசிய வேலை திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் விசேட தொனிப்பொருளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் வேறு விபத்து தடுப்பு தினமாகவும் நாளைய தினம் வேலை தள்ள விபத்து தடுப்பு தினமாகவும் பெயரிடப்பட்டுள்ளன. அத்துடன் நாளை மறுதினம் வீடுகள் மற்றும் முதியோர் இல்லங்களில் விபத்து தடுப்பு தினமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வாரத்திற்குள் நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வேலை திட்டங்கள், அபாயகரமான இடங்களை அடையாளம் காணும் செயற்பாடுகள், பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கான நடைமுறை வேலை திட்டங்கள் மற்றும் விபத்துகளை குறைப்பதற்கான குறுகிய, இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் பல்வேறு வெளிப்புற பொருளாதார சவால்கள் காரணமாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நிவாரணங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தெரிவிக்கிறார். பொருளாதார ரீதியாக முற்றிலும் வீழ்ச்சியடைந்திருந்த ஒரு நாட்டை நாம் பொறுப்பேற்றோம். அந்த சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக திட்டமிட்ட முறையில் செயற்பட்டு வருகிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் எழுப்புவதோடு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறோம். 2024 செப்டம்பர் மாதம் ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்து பெட்ரோல் விலையை 50 ரூபாவுக்கு அதிகமாக குறைத்திருக்கிறோம். டீசல் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பருப்பு, அரிசி, முட்டை, கோழி இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளையும் படிப்படியாக குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனாலும் நாடு மீண்டு வர தொடங்கிய நேரத்தில் இயற்கை அனர்த்தங்களையும் பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் நீடித்து வரும் மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. இந்த நிலைமை இல்லையென்றால் மக்களுக்கு இன்னமும் அதிகமான நிவாரணங்களை எங்களால் வழங்கியிருக்க முடிந்திருக்கும். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள போதிலும் தற்போது பயன்படுத்தப்படுவது முன்னர் அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளாகும். எனவே உலக சந்தை விலை குறைந்த உடனே நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது. இருந்த போதிலும் கடந்த 29ஆம் தேதி முதல் எரிபொருள் விலைகள் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை எவராலும் கணிக்க முடியாத நிலை தற்போது காணப்படுகிறது. இந்த போர் இலங்கை போன்ற நாடுகளின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தாலும் மக்களின் கஷ்டங்களை அரசாங்கம் நன்கு புரிந்து கொள்கிறது. எனவே சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை அரச சேவையாளர்களுக்கு சதுச ஊடாக அரிசி வழங்கும் திட்டம் தொடர்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கள் சிலரால் திரித்து கூறப்படுகின்றன. அரச சேவையாளர்களுக்கு சலுகை அடிப்படையில் அரிசி வழங்கும் நடைமுறையை உருவாக்குவதே அந்த திட்டத்தின் நோக்கமாகும். மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்து பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவினால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உரை திட்டத்தை முழுமையாக அளித்தது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாந்த் ஸ்ரீவர்த்தன பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இயற்கை உர திட்டம் ஏன் தோல்வியடைந்தது என்று நான் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவிடம் நேரடியாக கேட்டபோது அவரே இந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டார். கோதபாய ராஜபக்சாவுக்கு தெரியாமல் இந்த இயற்கை உர திட்டத்தை முழுமையாக பொறுப்பேற்று தனது நிறுவனத்தினூடாக அசோக ரன்பலவே அதனை நடத்தியிருந்தார். பேச்சுவார்த்தை மேசைகளில் அமர்ந்து கொண்டு கோதபாயாவுக்கு அவரே முழுமையான நம்பிக்கை அளித்தார். ஆனால் அவர் ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் என்பது கோதபாய ராஜபக்சாவுக்கு தெரிந்திருக்கவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்த பின்னரே அசோக ரன்பல ஜேவிபிக்காரர் என்ற உண்மை கோதபாயாவுக்கு தெரிய வந்தது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த சதி திட்டத்துக்கு பிரதி உபகாரமாகவே அசோக ரன்பலவுக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஜேவிபியினர் ஊழல் செய்யவில்லை என்று கூறுவது முற்றிலும் தவறானது. அவர்கள் 2024 ஆண்டுக்கு முன்பே உண்மையான திருட்டுக்களை செய்து அந்த பணத்தை முதலீடு செய்துள்ளார்கள். அவ்வாறு இல்லையென்றால் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள குமார் ஜெயக்குடி போன்றவர்கள் இவ்வளவு சுதந்திரமாக நடமாட முடியாது. அதேபோல் தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார தேசநாயக்கா விஜயதாச ராஜபக்சாவின் வீட்டில் பெயர் குறிப்பிடப்படாத ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார். ஆந்திரகுமார லட்சக்கணக்கில் பணத்தை பெறும்போது அது பரிசு என்றும், நாட்டின் ஏனைய பொதுமக்கள் யாராவது அதை பெற்றால் அதை திருட்டு என்று முத்திரை குத்தப்படுவது எந்த வகையான கோட்பாடு என்பதை ஜெவிபியினர் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாந்த் ஸ்ரீவத்தன குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவும் குற்றம் சாட்டுகிறார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது நாட்டின் தற்கால இளைஞர் தலைமுறைக்கு புதியதொரு நம்பிக்கையை தருவதாக கூறியது, நவீன உலகிற்கேற்றவாறு நாட்டை மாற்றுவதாகவும், பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாகவும், விவசாயிகளையும் கடற்தொழிலாளர்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பதாக கூறி மக்களை ஏமாற்றியே இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று இந்த அரசாங்கம் நாட்டின் ஒட்டுமொத்த இளைஞர் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் முற்றாக தகர்த்தெறிந்துவிட்டது. இன்று தங்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை கேட்டுச் செல்லும் பட்டதாரிகள் வீதிகளில் அடித்து விரட்டப்படுகிறார்கள். விவசாயிகள், கடத்தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் என்று அனைத்து தரப்பினரும் இன்று நிர்கதியாக்கப்பட்டுள்ளார்கள். அரச பணியாளர்களின் முதுகெலும்பை உடைத்து அரசு சேவைக்கு இருந்த கௌரவத்தையும் இந்த அரசாங்கம் இல்லாது ஒழித்துவிட்டது. மக்கள் எதிர்பார்த்த நவீனத்துவத்துக்கு பதிலாக இன்று நாட்டில் வெறுப்புணர்வும் பொறாமையும் பழிவாங்கல்களுமே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அடுத்ததாக காலை மாற்றங்கள்னால் உலகமே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறைக்கு தயாராகி வருகிறது. ஆனால் எமது அரசாங்கம் அதற்கு என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்து மக்களுக்கு வழங்கவே அவர்கள் திட்டமிடுகிறார்கள். மறுபுறம் உள்நாட்டு விவசாயிக்கு உரிய நேரத்தில் உரம் கிடைப்பதில்லை, நெல்லுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அநீதியான வரி விதிப்புகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வெளிநாடுகளில் வாழும் எமது தொழிலாளர்கள் மத்திய கிழக்கிலும் இஸ்ரேலிலும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் வாழ்வா சாவா என்ற போராட்டத்துக்கு மத்தியில் உழைத்து நாட்டுக்கு அனுப்பும் டாலர்களுக்கும் இந்த அரசாங்கம் வரி விதிக்கிறது. இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் மீதும் கடந்த அரசாங்கத்தின் மீதும் பழியை போட்டுவிட்டு தப்பிக்க பார்க்கிறது. அரசாங்கத்துக்கு தெரிந்ததெல்லாம் மக்களை ஒடுக்குவதும் சிறையில் அடைப்பதும் பொய்ச்சாட்சிகளை உருவாக்குவதும் மாத்திரமே என்று நாமல் ராஜபக்ச இந்த அரசு மீது குற்றம் சுமத்துகிறார். கொள்கை ரீதியாக அடிப்படையில் நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கவில்லை. இலங்கையில் தற்போதைய முன்மொழிவின் பாதகம் என்பது 68 அல்லது 70 என்ற வெறும் எண்களின் மதிப்பில் இல்லை. இதன் பின்னணியில் உள்ள பெரும் ஆபத்து இந்த முன்மொழியப்பட்ட சீர்திருத்தத்தின் கால நேரம், அது கொண்டுவரப்படும் விதம், அரசியலாக்கப்பட்ட சூழல் மற்றும் இது பயன்படுத்தப்படும் தனித்துவமான முறை ஆகியவற்றில் தான் உள்ளதாக பொதுநலவாய சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் திரு குறிப்பிட்டிருக்கிறார். பதவியில் உள்ள ஒரு நிர்வாகத்துறை அல்லது பாராளுமன்றம் பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை மாற்றியமைக்க முயலும் போது அந்த திருத்தமானது ஒரு முறையான கட்டமைப்பு சீர்திருத்தமாக இருக்க முடியாது. மாறாக அது ஒரு தற்காலிகமான துண்டு துண்டான மற்றும் தனிநபர் சார்ந்த தலையீட்டின் ஆபத்தான தன்மைகளை பெறுகிறது. நிறுவன ரீதியான பரிணாம வளர்ச்சிக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறான கையாளுதலுக்கு இடையே உள்ள இந்த அடிப்படை வேறுபாடுதான் ஆட்சேபனைக்குரியது. பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் ஓய்வுபெறும் அளவுறுக்களை மாற்றியமைக்க முற்படும் அரசியல் அமைப்பின் 107வது பிரிவுக்கான பகுதி பகுதியாக மாற்றம் தற்காலிக திருத்தங்களை எதிர்ப்பதோடு அவற்றை அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதித்துறையில் ஏதேனும் பரந்த கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களுடனான திறந்த வெளிப்படையான மற்றும் விரிவான கலந்தாலோசனை செயல்முறைக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். உயர்நீதிமன்றங்களின் இறுதி சுதந்திரம், நடுநிலைத்தன்மை மற்றும் பாரபட்சமின்மை ஆகியவற்றின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கும் அபாயத்தை கொண்ட எந்தொரு தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கைகளையும் எடுப்பதிலிருந்து முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் என்று ஜனாதி மற்றும் அரசாங்கத்திடம் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வைத்தியர் சமல் சிங்கிவ நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். தனியார் துறைக்கு மருந்துகளை வழங்கும் பல விநியோகஸ்தர்கள் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் கொள்கைகள் மற்றும் பதிவு செய்யும் செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். இந்த நிலைமையே தற்போதைய தட்டுப்பாட்டுக்கு முதன்மை காரணமாக அமைந்திருப்பதோடு மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை சந்தையில் போட்டித்தன்மையுடன் மருந்துகளை விநியோகிப்பதற்கு தேவையான அதிகளவிலான நிறுவனங்களை பதிவு செய்ய தவறியுள்ளதால் இந்த நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் விளைவாக பெரும்பாலான தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் அத்தியாவசியமற்ற மாத்திரைகள், கெப்சூல்கள் மற்றும் தடுப்பூசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையிடம் தாங்கள் வினவியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துவிட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினி விஜயரட்ன தெரிவித்தார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முறைப்படி அமல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாகவே இன்று இந்த பேருந்து கட்டண திருத்தம் இடம்பெறுகிறது. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் இந்த புதிய பேருந்து கட்டணங்கள் நாடு முழுவதும் உள்ள தனியார் பேருந்துகள் மற்றும் அரச பேருந்துகள் ஆகிய இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் அமலுக்கு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் சுமார் 3000 தூர சேவை பேருந்துகள் உட்பட சொகுசு பேருந்து சேவைகள் அனைத்தினதும் கட்டணங்கள் 112% திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த கட்டணங்களை கணக்கிடும் போது ஒருவித முரண்பாடான தன்மையை கையாண்டுள்ளது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இவ்வாறானதொரு சதவீத அடிப்படையில் கட்டணங்களை பிரித்து வழங்கிய சரித்திரம் இல்லை. இடப்பட்ட தூரங்களுக்கு வெவ்வேறு சதவீதங்கள் கணக்கிடப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் டீசல் விலை குறைந்தால் கூட இந்த நடைமுறையினால் குறுகிய தூர பேருந்து கட்டணங்களை எந்த விதத்திலும் குறைக்க முடியாமல் போய்விடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தன்னிச்சையாக மேற்கொண்ட இந்த தவறான செயல்முறை காரணமாக பேருந்து கைத்தொழில் எதிர்காலத்தில் மிக மோசமானதொரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும். அரசாங்கத்தின் பலவீனமான நிதி நிர்வாகம் காரணமாகவே பொதுமக்கள் இவ்வாறானதொரு பேருந்து கட்டண உயர்வுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இன்று முதல் இந்த புதிய பேருந்து கட்டணத்துக்கு முகம் கொடுக்க பொதுமக்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அதுநேரம் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் போது தயவு செய்து ஊழியர்களுடன் வீண் தர்க்கங்களோ அல்லது பிரச்சனைகளோ செய்து கொள்ள வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு எங்களால் இயன்ற அதிகபட்ச சலுகைகளை தாங்கள் வழங்கியிருப்பதாக கெமினு விஜயரட்ன குறிப்பிட்டிருக்கிறார்.

0: வந்துள்ளது. கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் வாகனம் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான முதியவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். கம்பகா கலகடிகன பகுதியில் விற்பனைக்காக சட்டவிரோதமாக அரிய வகை வனவிலங்கு பாகங்களை வைத்திருந்த பெண்ணொருவர் வனஜீவராசிகள் தினக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 45 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. விமானப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் நடவடிக்கை போதே இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் தினக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்றவர்கள் போலீசார் தம்மை துரத்தாதிருக்க வீதியில் மண்ணை பறித்த வண்ணம் தப்பியோடியுள்ளார்கள். நீண்ட தூரம் திருத்தி சென்ற போலீசார் அந்த உளவு இயந்திரத்தை வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்டுள்ளார்கள். உளவு இயந்திர சாரதி மற்றும் அதில் பயணித்தவர்களை கைது செய்ய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். சாவைச்சேரி மரவன்புலவு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரத்தை போலீசார் மறித்த வேளை போலீசாரின் கட்டளையை மீறி உளவு இயந்திரம் பயணித்திருக்கிறது. அதனை போலீசார் துரத்தி சென்ற வேளை போலீசார் தம்மை பின்தொடர்வதை தடுக்கும் நோக்குடன் வீதியில் மண்ணை பறித்த வண்ணம் உளவு இயந்திரத்தில் இருந்து அவர்கள் தப்பிச் சென்றுள்ளார்கள். போலீசாரம் நீண்ட தூரம் உளவு இயந்திரத்தை பின்தொடர்ந்து துரத்தி சென்ற நிலையில் வீதியில் உளவு இயந்திரத்தை கைவிட்டு அதன் சாரதியும் அதில் பயணித்தவர்களும் தப்பியோடிவிட்டார்கள். இந்த நிலையில் உளவு இயந்திரத்தை கைப்பற்றியுள்ள போலீசார் அதன் சாரதியையும் அதில் பயணித்த நபர்களையும் கைது செய்ய நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ளே நிலவிய பதற்ற நிலைமை சிறைச்சாலை அதிகாரிகளால் முழுமையாக சமரசத்துக்கு கொண்டுவரப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் தற்போது வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இதநேரம் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலையால் இதுவரையில் 19 பேர் உயிரிழந்தார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் 5 பேரும் கைதிகள் 20 பேரும் உயிரிழந்திருப்பதாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
1: காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று தருவதுடன் அவர்களில் 10 பேருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் 2 கைதிகள் மேலதிகள் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சில கைதிகள் சிறைச்சாலையின் கூரையின் மேல் ஏறி எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூரை உடைந்து விழுந்ததில் 4 காயமடைந்துள்ளனர். இவ்விழா இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட எந்த மோதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் உத்தரவின் பேரில் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான AC கஜநாயக் தெரிவித்துள்ளார். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் போலீசாரும் பிரத்யேக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து இன்று அறிக்கை கூறப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாயக்கார் தெரிவித்தார். அத்துடன் இந்த மோதல் சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் நேற்று இரவு நடத்தப்பட்டன. இதுவரையில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிக்கும் குழு ஒன்றுக்கும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் குழுவினருக்கும் இடையில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது.
2: இந்த மோதலினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 19 அதிகரித்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக நீர்கொழும்பு வைத்தியசாலையினுடைய தரவுகளின் அடிப்படையிலே இந்த தகவல் வருகிறது. அதனைத் தொடர்ந்து 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் அதே போன்று விசேட அதிரடிப்படையினர் அந்த இடத்திற்கு குவிக்கப்பட்டு சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளிலே இந்த சம்பவம் பதிவாகின்ற பொழுது 20 உயிரிழந்திருந்தார்கள். 38 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதிலே சிலர் பலத்த காயமடைந்த சிலர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை மீண்டும் அமைதியின்மை ஏற்பட்ட போது அதிலே பலர் காயமடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதோடு 19 பேர் உயிரிழந்திருப்பதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிரடிப்படையினர் இப்பொழுது சிறைச்சாலை வளாகத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது சிறைச்சாலை வளாகத்துக்குள்ளே இப்பொழுது விமானப்படையினுடைய விமானங்கள் அதே போன்று ட்ரோன் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது.
0: தொடர்ந்து தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் போதிய ஆவணங்களை சமர்ப்பித்து கைதியொருவரை சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையில் இருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அண்டாதபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் மோகன் கண்ணரட்னாவுக்கு சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திக அத்தநாயக்கா முன்னிலையில் அண்டாதபுரம் மேல் நீதிமன்ற

0: சங்கத்தின் முன்னாள் சிறைச்சாலை அத்தியட்சருக்கு எதிராக தனித்தனியாக 5 குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டன. சம்பவம் நடந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நிறுவையில் இருந்த 28 வழக்குகளில் குற்றவாளியாக கருதப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதியின் புது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக காட்டும் வகையில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அந்த போலி ஆவணங்களை அந்தாதிபுரம் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சம்பந்தப்பட்ட கைதியை சட்டவிரோதமாக சிறையிலிருந்து விடுவித்தமையே இதற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள தற்போதைய குற்றச்சாட்டாகும். கடந்த 2025 ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் மே மாதம் 14 தேதி வரையான காலப்பகுதியில் முதலாவது பிரதிவாதியான சிறைச்சாலை அத்தியட்சகர் தனது பதவியை பயன்படுத்தி இந்த மோசடியை செய்திருக்கிறார். விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் புது மன்னிப்பை பெறுவதற்கு சிறை கைதி இலக்கத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 பிரதிவாதியான WM அதுல திலகரட்ன என்ற கைதிக்கு தகுதியில்லாத நிலையிலும் அவரை சட்டபூர்வ தண்டனையிலிருந்து காப்பாற்றும் நோக்கோடும் அல்லது தண்டனையை குறைக்கும் நோக்கோடும் இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இதற்கமைய அவர் தண்டனை சட்டக்கோவையின் பிரிவுகளுடன் இணைத்து வாசிக்க வேண்டிய 214 பிரிவின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை புரிந்துள்ளார் என்று சட்டமா அதிபர் 5 குற்றப்பத்திரிகைகளின் ஊடாக குற்றம் சுமத்தியிருக்கிறார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டதை தொடர்ந்து அந்த 5 குற்றச்சாட்டுகளுக்கும் தான் குற்றமற்றவர் என்று முன்னாள் சிறைச்சாலை அத்தியட்சகர் மோகன் கர்ணரட்ன நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இதனையடுத்து முன்னாள் அத்தியட்சகரை 25,000 ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா 2,00,000 ரூபாய் பிரதியான 2 சரீரப்பிணைகளிலும் செல்ல மேல் நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. பிணையாளர்களில் ஒருவர் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என நிபந்தனை விதித்த நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6 தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பிரதிவாதிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் 2 பிரதிவாதியாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக சிறையிலிருந்து தப்பிச் சென்ற WM அதுல திலகரண்ண பெயரிடப்பட்டிருக்கிறார். இந்த மோசடியை செய்ய சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் இவருக்கு எதிராகவும் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தானும் குற்றமற்றவர் என்று 2 பிரதிவாதி நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அவரையும் ரொக்கம் மற்றும் சரீரப்பணைகளில் செல்ல நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனாலும் புரிதொரு நிதி மோசடி வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 5 வருட கடுமைய சிறைத்தன்மை அனுபவித்து வரும் இந்த 2 பிரதிவாதி குற்றப்பத்திரிகையை பெற்றுக் கொள்வதற்காக அந்தாதிபுரம் சிறைச்சாலை அதிகாரிகளால் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடவத்தை காவல்துறை பிரிவுபட்ட இகல பியன்பில பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்து போனார். உயிரிழந்தவர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர். தாக்குதலில் காயமடைந்த இருவர் ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அதில் ஒருவரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த நபர் தனது சகோதரரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருந்த போது அங்கு சென்ற மேலும் இருவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. தனமன்வில காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அலுத்வில பகுதியில் 7 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தையொருவர் கடந்த 5 தேதி முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முச்சக்கர வண்டி சாரதியான 46 வயதுடைய அந்த சந்த நபர் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தி வருவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமியும் அதே முச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு செல்பவர். கடந்த ஜூன் மாதம் 3 தேதி பாடசாலை முடிந்து சிறுமியை வீட்டுக்கு அழைத்து செல்லும் வழியில் கராச்சி ஒன்றுக்கு அருகில் முச்சக்கர வண்டியை நிறுத்திய சந்த நபர் சிறுமியை கராச்சியின் பின்பகுதிக்கு அழைத்து சென்று இந்த கொடூர செயல்களை புரிந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து சிறுமியை தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார்கள். முறைப்பாட்டின் அடிப்படையில் கொபிலர பகுதியைச் சேர்ந்த அந்த முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்த காவல்துறையினர் அவரை வெள்ளவாயா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினார்கள். அதன் பிறகு சந்த நபரை ஜூலை 16 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அம்பாந்தோட்டை ஆதார வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திராவின் மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தேதி குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2015 தெமடகுட பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்தி தாக்குதல் மேற்கொண்ட சட்டவிரோதமாக தடுத்து வைத்த குற்றத்துக்காக கிருணிகா பிரேமச்சந்திராவுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குறித்த உத்தரவு தண்டனையிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி கிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் பிரகாரம் தொடர்புடைய மேன்முறையீட்டு மனுவை எதிர்வரும் August 6 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்று முதல் 12 வரை செயல்படுத்தப்பட உள்ள தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்ட தொடருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் சுற்றுச்சூழல் காவல்துறை ஆகியவை தீவிரமாக பங்களித்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. இந்த டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் டெங்கு இல்லாத கொழும்பு நோக்கி என்ற கருப்பொருளின் கீழ் பல விசேட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது.
1: நேற்று முன்னெடுக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் 6160 வளாகங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதிப்பணிப்பாளர் டாக்டர் கபில் கண்ணங்கர் தெரிவித்தார். இதன்போது 97 வளாகங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 67 வளாகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டத்தில் மகரகம, கடுவெலு, ஹோமாகம, குத்தட்டுவு, பத்திரமுள்ள, புளியந்தலை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் மற்றும் கொழும்பு மாநகர சபை அதிகார பிரதேசத்திலும் நேற்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. கம்பக மாவட்டத்தில் பேகம, கலனி, சீதுவை, ஜாயில், மகர, வத்தளை, நீர்கொழும்பு மற்றும் மினுவாங்கோடை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் பாணந்துறை, பண்டாரகம், ஹொரணு, இங்கிரிய மற்றும் களுத்துறை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் நேற்று இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக டாக்டர் கபில் கண்ணங்கர் தெரிவித்தார். காய்ச்சல் காணப்பட்டால் தாமதிக்காது உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 59638 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் 100 to 52 மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். அத்துடன் மொத்த நோயாளிகளில் 100 to 15 தென் மாகாணத்திலும், 100 to 9 சபர்கமோ மாகாணத்திலும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை டெங்கு நோயை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட டெங்கு செயற்பாட்டு அறை காலை 8 மாலை 4 செயற்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். ஒரு வைத்திய அதிகாரி, ஒரு பொது சுகாதார பரிசோதகர், முப்படை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்கியதாக இந்த செயற்பாட்டு அறை செயற்பட உள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டார். நுழம்புகள் பெருகும் வகையில் வளாகங்களை வைத்திருப்போர் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 0117966366 என்பதே அந்த தொலைபேசி இலக்கமாகும்.
0: தொடர்ந்து இலங்கையின் நாளாந்த நீர்மின் உற்பத்தி 24% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: நாட்டின் நாளாந்த மின்சார தேவையில் 12 GW மணித்தியாலங்கள் நேர்மின் நிலையங்கள் ஊடாக பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. நிலக்கரி, சூரிய சக்தி, காற்றாலை மற்றும் எண்ணெய் மின்உற்பத்தி நிலையங்கள் ஊடாக ஏனைய 76% மின்சார தேவை பெற்றுக் கொள்ளப்படுவதாக மின்உற்பத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்நினோ காலநிலை நிலைமையின் தாக்கங்களை கருத்தில் கொண்டு மின்உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய 680 GW மணித்தியாலங்களுக்கான மேலதிக நீர் தற்போது நீர்த்தகம்
0: குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் ஒளிபரப்பாகும். டிஆர்டி தமிழரியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அசாம் சட்டப்பேரவை இன்று தொடங்கியிருக்கின்ற நிலையில் வரவு செலவு கூட்டத்தொடரிலிருந்து ஹிந்தியும் அலுவல் மொழியாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. பேரவையில் ஏற்கனவே அசாமி, ஆங்கிலம், போடா ஆகிய மொழிகள் அலுவல் மொழிகளாக உள்ள நிலையில் தற்போது நான்காவது அலுவல் மொழியாக ஹிந்தியும் சேர்க்கப்பட உள்ளது. கர்நாடகத்தில் வெகு விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று மூத்த அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருக்கிறார். பிரதமர், முதல்வர்கள் உட்பட தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்படும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய கோரும் மசோதாவை கடுமையாக எதிர்ப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று காங்கிரஸ் உறுதிப்படுத்தியுள்ளது.
3: கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவியில் இருந்து நீக்க வகை செய்யும் சர்ச்சைக்குரிய அம்சத்தை கொண்ட 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த ஆண்டு தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒடிசாவை சேர்ந்த பாஜக எம்பி திருமதி அபராஜிதா சாரங்கி தலைமையில் 31 எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அக்குழு ஆளுங்கட்சிக்கு சாதகமானது என்பதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் புறக்கணித்தனர். இந்நிலையில் வரும் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. அதற்கு முன் 17ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அப்போது பாஜக அரசு கொண்டுவரும் திருத்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதா மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அதை எதிர்க்க காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜெயராம் ரமேஷ் பிரதமர் மற்றும் முதலமைச்சர்களை பதவி நீக்க வகை செய்யும் திருத்த மசோதாவை அரசியல் எதிரிகளை பழிவாங்கவும் துன்புறுத்தவுமே பாஜக அரசு கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் தாம் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க தீர்ப்பு வழங்கப்படும் வரை வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், திரு மோடி, திரு அமித்ஷா ஆகியோரது நிர்வாகத்தில் விசாரணை அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது இந்த உலகத்திற்கே தெரியும் என்றார். மேலும் மகளிர் இட ஒதுக்கீட்டுடன் இணைந்த தொகுதி மறுவரையறை மசோதாவையும் மத்திய அரசு கொண்டு வந்தால் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கும் என்று திரு ஜெயராம் ரமேஷ் கூறினார். சிவசேனா, திரிணாமுல் என எதிர்க்கட்சிகளை உடைத்து பலவீனப்படுத்த பாஜக முயன்றாலும் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இந்த மசோதாக்களை தோற்கடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒடிசா, மிசோரம், சிக்கிம், மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களில் கடந்த ஜூன் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் ஒடிசா, மணிப்பூர், சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் ஒடிசாவில் 20 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசாக தமிழக வெற்றிக்கழக அரசு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்கிறார்.
3: கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்திய திமுக நிர்வாகிகளுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நேற்று மாலை பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரு உதயநிதி, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கும் ஒரே இயக்கம் திமுக என்றார். திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது என்ற அவர், எவராலும் அக்கட்சியை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று கூறினார்.
4: சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதி அவங்களுக்கே தெரியல, பக்க தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாக்காளர் சொல்றா, நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போற அங்கேயும் ரீல்ஸ், முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சரை பார்க்க போறதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போடுறான்.
3: சோஃபா மாடல் ஆட்சி அமைந்து 2 மாதங்கள் முடிந்திருக்கிறது என்ற திரு உதயநிதி, ஆளுங்கட்சியை விட திமுக எதிர்க்கட்சியாக இன்னும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த தேர்தலில் தெரியாமல் போன எதிரி தற்போது தெரிந்துவிட்டதாகவும் அடுத்த முறை விடமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி முதலமைச்சரை சந்திப்பவர்கள் வரை அனைவரும் ரீல்ஸ் போடுவதாக திரு உதயநிதி குற்றம் சாட்டினார்.
0: தொடர்ந்து பெங்களூரில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: கர்நாடகாவில் எல் நினோ தாக்கம் காரணமாக இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு பெய்யவில்லை. இதனால் தலைநகர் பெங்களூருவில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழலில் குடிநீரை சேமிக்கும் நடவடிக்கைகளை கர்நாடக அரசு தொடங்கியுள்ளது. இதன்படி அத்தியாவசியமற்ற பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடிக்க பயன்படுத்தும் தண்ணீரை நீச்சல் குளங்களில் நிரப்பக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களை சுத்தம் செய்தல், கட்டுமான பணிகள், வணிக வளாகங்கள் மற்றும் திரையரங்குகளில் உள்ள அலங்கார நீர்வீழ்ச்சிகள், சாலை கட்டுமானம், சாலைகளை சுத்தம் செய்தல் ஆகியவற்றுக்கு குடிநீரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், வர்த்தக நிறுவனங்கள், அரசு கட்டடங்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட இடங்களில் உள்ள குழாய்களில் ஒரே நேரத்தில் அதிக நீர் வெளியேறாமல் தடுக்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவும் கருவிகளை பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மீறினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், விதிமீறல் தொடர்ந்தால் நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 500 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் அதிரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீச்சல் குளங்களில் விதிமீறல் நடந்தால் அபராதம் மட்டுமன்றி உரிமையாளர் மீது போலீசாரிடம் புகாரும் தெரிவிக்கப்படும் என்று பெங்களூரு குடிநீர் விநியோகம் மற்றும் வடிகால் வாரியம் எச்சரித்துள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்கா ஈரானிடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு கார்முஸ் ஜலசந்தியில் இயல்பில்லை திரும்பியிருப்பதால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக ஒன்றிய அரசு நேற்று அறிவித்துள்ளது. இந்திய அரசாங்கம் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான மின்னியல் வடிவிலான ஓசிஐ அட்டையை அறிமுகம் செய்துள்ளது. முன்னதாக பயன்படுத்திய ஓசிஐ அட்டைக்கு பதிலாக இஓசிஐ என்ற அந்த மின்னட்டை பயணிகளுக்கு நீக்குப்போக்கான பயண அனுபவத்தை வழங்கும் என்று கூறப்படுகிறது. இந்த இஓசிஐ அட்டையை பெறுவதப்படி ஓசிஐ அட்டை வைத்திருப்போர் ஓசிஐ சேவை இணையதளத்திலிறந்து இஓசிஐ அட்டையை திறன்பேசிகளில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். குடிநுழைவு சோதனைகளின் போது இஓசிஐ அட்டையை காட்டுவது இனி போதுமானதாக இருக்கும். ஆனாலும் புதிய இஓசிஐ அட்டை ஓசிஐ அட்டைக்கு மாற்று அல்ல என்று இந்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. மாறாக அடிக்கடி பயணம் செய்வோர் ஓசிஐ அட்டையை எடுத்து செல்வதற்கு பதில் திறன்பேசிகளின் மூலம் இஓசிஐ அட்டையை பயன்படுத்தும் எளிய முறையை இந்த மாற்றம் அறிமுகம் செய்வதாக அது தெரிவித்திருக்கிறது. கடப்பிதழை புதுப்பித்தால் இஓசிஐ அட்டையை மீண்டும் பதிவிறக்கம் செய்ய வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆம், புதிய கடப்பிதழின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும், அதன் பிறகு இஓசிஐ அட்டையை மீண்டும் பதிவிறக்கம் செய்யலாம். குடும்பத்தில் பலர் இஓசிஐ அட்டையை பயன்படுத்தினால் அவற்றை ஒரே மின்னஞ்சல் முகவரியை வைத்து பதிவிறக்கம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கும் ஆம், ஒவ்வொருவரின் இஓசிஐ அட்டைக்கும் ஒரே மின்னஞ்சலை பதிவு செய்யலாம், அதன் மூலம் அனைவரின் இஓசிஐ அட்டைகளை ஒரே மின்னஞ்சலை கொண்டு பதிவிறக்கம் செய்யலாம். ஓசிஐ அட்டைகளை தொடர்ந்து பயன்படுத்தலாமா? ஓசிஐ அட்டையை பயன்படுத்த விரும்புவோர் தொடர்ந்து அதனை பயணங்களின் போது எடுத்து செல்லலாம். இஓசிஐ அட்டையின் அறிமுகத்தால் ஓசிஐ அட்டைகளின் பயன்பாட்டு காலத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று கூறப்படுகிறது. இஓசிஐ அட்டைகளால் பயணிகளுக்கு என்ன பலன் என்ற கேள்விக்கு ஓசிஐ அட்டையை எடுத்து செல்ல மறந்தாலும் இஓசிஐ அட்டையை குடிநுழைவு சோதனைகளுக்கு பயன்படுத்தலாம். ஓசிஐ அட்டை தொலைந்து விடுமா என்ற அச்சம் வேண்டாம். குடிநுழைவு சோதனைகளை எளிதாக்க இந்த இஓசிஐ அட்டையின் பயன்பாடு உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்த நாட்டு பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனைகளை மேற்கொண்டார். இந்தியாவில் சீன முதலீடு அதிகரிப்பது 2 நாடுகளுக்கும் நல்லது என்று சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசுவாமி கூறியிருக்கிறார். அது பொருளாதார உறவுக்கு உதவும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான பரந்த உறவுகளையும் அது வலுப்படுத்தும் என்றார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற உலக அமைதி மாநாட்டில் அவர் உரையாற்றினார். இந்திய சீன வர்த்தகம் வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அது இன்னமும் சமநிலையற்றதாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா சீனாவுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க விரும்புகிறது என்று குறிப்பிட்ட அவர், குறிப்பாக மருந்து துறை போன்ற இந்தியா வலுவாக உள்ள துறைகளில் அவ்வாறு செய்யலாம் என்று துரைசுவாமி கூறியுள்ளார். மும்பையில் கனமழைக்கு 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியான நிகழ்வு அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
3: தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 1 வாரமாக மகாராஷ்டிராவில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. மும்பை, தானே, ராய்காட் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் மும்பையின் மங்குர் பகுதியில் 3 மாடிகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 7 வயது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். மும்பையின் முக்கிய சாலைகளில் 6 போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். பலத்த காற்று வீசி வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. ஆந்திரா பகுதியில் மரம் சாய்ந்து விழுந்ததில் 3 கார்கள் சேதமடைந்தன. இதனிடையே இன்று மும்பை, தானே, பால்கர், ராய்கட் ஆகிய 4 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினரிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுவின் கார் ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தமிழ்நாடு மின்வாரியத்திடம் 2025-2026 ஆம் ஆண்டு தத்கால் திட்டத்தில் 1,250 கோடியை வழங்கிவிட்டு மின் இணைப்புக்கு 6 மாதங்களாக காத்திருக்கும் 47,554 விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியாமல் பரிதவிக்கிறார்கள். 2023 ஆம் ஆண்டையும் சேர்த்து கணக்கிட்டால் காத்திருப்போர் எண்ணிக்கை 60,120 உயர்ந்துள்ளது. இது விவசாயிகளுக்கான மின் இணைப்பை விரைந்து பெறுவதற்காக கொண்டுவரப்பட்ட தத்கால் திட்டத்தின் நோக்கத்தை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பலரும் விமர்சிக்கிறார்கள். காவிரி நீர் திறந்துவிடப்படாததால் ஒகேனக்கல் வறண்டு காணப்படுகிறது.
5: தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஒகேனக்கலுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இங்கு வரும் பயணிகள் அருவிகளில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மீன் உணவுகளை ருசித்தும் மகிழ்வர். கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் வராததாலும் பருவமழை போதிய அளவு பெய்யாததாலும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் சலசலவென காட்டாறாக பாயும் ஒகேனக்கல் அருவி தண்ணீர் இன்றி வறண்டு பாறைகளாக மட்டுமே காட்சியளிக்கின்றன. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டு வழியாக ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து அதிகபட்சமாக 2 லட்சம் முதல் 3 லட்சம் கன அடி வரை உயர்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கேரள மாநிலம் வயநாடு மற்றும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை பெய்யாததால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல், காவிரி ஆற்றை நம்பியுள்ள தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் கூட்டுக் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்படும் சூழல் தற்போது உருவாகியுள்ளது. காவிரி ஆறு வறண்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.
6: எங்க பார்த்தாலும் பாறையாத்தான் இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு தண்ணிய கர்நாடக நினைச்ச தண்ணி திறந்துட்டு இங்க ஒரு எத்தனையோ விவசாயிகள் நினைச்ச நம்பி பயன்படுவாங்க. நீங்களா கவர்மெண்ட்ல சொன்னாதான் வந்து சேரும். நம்மளுக்கு
7: எங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. இவ்வளவு தூரம் செலவழிச்சு வந்து நாங்க இந்த இதுக்கெல்லாம் பார்த்து சுத்தி அடிச்சு நல்லா தண்ணியில போய் குளிச்சு எல்லாம் பண்ணும் வந்தோம். ஆனா எதுவுமே எங்களுக்கு வந்து குளிக்க முடியாத சொல்லி ஆயிடுச்சு. இந்த பாறைகள்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குது. இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு.
5: சுற்றுலா தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள பரிசல் ஓட்டிகள், மசாஜ் தொழிலாளர்கள், சமையல் பணியாளர்கள், கடை வியாபாரிகள் உள்ளிட்ட 3000-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வருமானம் இன்றி கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர்.
6: இந்த அருவிகள் எல்லாம் எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் கொட்டிட்டு இருக்கும். இந்த மாசம் வந்து மேட்டூர் அணை, சாரி, கேஆர்எஸ் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால இங்க வர ஒகேனக்கல் வறண்டு கிடக்குதுங்க. இங்க வரவழி சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்து மன வருத்தத்துடன் செல்கிறார்கள்.
5: டெல்டா மாவட்ட விவசாயிகளும் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கர்நாடக அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை பெற்று தர வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.
0: இதே நேரத்தில் பவானி சாகர் அணையில் நீரிருப்பு மிக குறைவாக உள்ளதால் இந்த ஆண்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
8: 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவும் கொண்ட பவானி சாகர் அணையிலிருந்து வழக்கமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த அணை நீரால் ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும். இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் பெறாததால் பவானிசாகர் அணைக்கு வழக்கமான நீர்வரத்து இல்லை. இதனால் பாசன தேவையை பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பவானி ஆறும் மாயாறும் சந்திக்கும் இடத்தில் உள்ள இந்த அணை ஜூன் ஜூலை மாதங்களில் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கும். ஆனால் இந்த ஆண்டு வறண்டு கிடக்கும் அணைப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்ந்து வருகின்றன. பவானி ஆற்றில் சட்டவிரோத நீர் திருட்டையும் நீரேற்று பாசனங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.
9: விவசாயத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் பாசன தண்ணியை வலதுகரை இடதுகரை இருபக்கமும் நீரேற்றம் மூலமாக அதிகமாக உறிஞ்சி விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர வணிக ரீதியாக சில கம்பெனிகள் தண்ணீரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
10: தண்ணி திறக்கல. ஏன்னு கேட்டா பவானிசாகர் வந்து எப்ப பாத்தீங்கன்னா இந்த சூன் மாசம் தண்ணி வரத்து ஃபுல்லா வரும். இந்த வரத்து வரல, வெறும் 43-40 அடி வந்துட்டு இருக்கு. இதனால வந்து அப்படின்னா இந்த திறக்கறதுனால எங்களுடைய காலைங்கிராய பாசனத்துள்ள நிலுவில் உள்ள கரும்பு வாழை அடியோடு காஞ்சிட்டு இருக்கு. மழையும் இல்ல.
8: அணையிலிருந்து குறைந்த அளவு திறக்கப்படும் தண்ணீரும் ஆற்றங்கரையில் வணிக பயன்பாட்டுக்கு திருடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். இதுபோன்ற நெருக்கடிகளையும் தண்ணீர் பற்றாக்குறையையும் சமாளிக்க புன்னம்புழா மாயாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன.
0: தொடர்ந்து கர்நாடகத்தில் முகப்பு விளக்கு செயலிழந்ததால் 90 கிலோமீட்டர் வரை கைத்தொலைபேசியின் வெளிச்சத்திலே அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய நிகழ்வு அரங்கேறியுள்ளது.
8: காலாபுர்கி நகரிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்சோலி நகருக்கு கல்யாண கர்நாடகா போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இரவு நேரத்தில் சென்ற கடைசி பேருந்தில் முகப்பு விளக்குகள் பழுதாகி எரியவில்லை. இதனால் செல்பேசியை நடத்துனர் கண்ணாடி அருகே பிடிக்க அதன் விளக்கு வெளிச்சத்தை நம்பி பேருந்தை ஓட்டுநர் இயக்கினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அவல நிலையில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி ஆளும் காங்கிரஸ் அரசின் நிர்வாக குளறுபடியால் அரசு பேருந்து ஓட்டுநர் பல பயணிகளின் உயிர்களை பணயம் வைத்து பேருந்தை இயக்கும் சூழல் ஏற்பட்டதாக கூறியுள்ளது. கல்யாண கர்நாடகா பிராந்தியத்தை காங்கிரஸ் அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நிர்வகிப்பதாக மதச்சார்பற்ற ஜனதா தளம் குற்றம் சாட்டியுள்ளது. புதிய பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கீடு செய்யாததால் காயலான் கடைக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் சின்சோலிக்கு இயக்கப்படுவதாக அக்கட்சி விமர்சித்துள்ளது. கர்நாடகாவில் அபாய மாடல் ஆட்சி நடப்பதாக பாஜக செய்தி தொடர்பாளர் திரு செஷாத் புனாவாலா கூறியுள்ளார். மக்கள் அதிக வரி செலுத்தும் நிலையில் அண்மையில் பேருந்து கட்டண உயர்வை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முகப்பு விளக்கு இல்லாத பேருந்துகள், குண்டும் குழியுமான சாலைகள், மோசமான உள்கட்டமைப்பு ஆகியவை அவமானகரமானவை என்றும் திரு செஷாத் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து நமது வாழ்வியலுக்கான மூலதனம் திருக்குறள், இதில் அனைவரும் சிந்தனையை முதலீடு செய்ய வேண்டும் என்று இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தானில் பார்மர் மற்றும் பிகானர் மாவட்டங்களின் சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துள்ள பல்வேறு கிராமங்களில் சட்டவிரோத மத வழிபாட்டு தலங்களை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி கடந்த மாதம் 18 முதல் 20 தேதிக்குள் 12 மசூதிகள் அங்கு இடிக்கப்பட்டுள்ளன. இதற்கு அந்த பகுதி இஸ்லாமியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். எந்தொரு எச்சரிக்கை முன்னறிவிப்பும் இன்றி மசூதிகள் இடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டும் அவர்கள் தொடர் போராட்டங்களில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் மசூதிகள் இடிக்கப்பட்டதை எதிர்த்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. திருமணம் நடத்துவது போலவே அழைப்பிதழ் அச்சடித்து வழங்கி வரவேற்புடன் தடபுடல் ஏற்பாடுகளுடன் கிராமங்களில் நடத்தப்படுகிறது மொய் விருந்து. ஊர்கூடி தேரெழுப்பது என்று சொல்வது போல் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு ஊரார் அனைவரும் மனமு வந்து உதவி செய்வதாக அமைகிறது தஞ்சாவூரில் நடத்தப்பட்ட மொய் விருந்தம்.
11: தஞ்சை மாவட்டம் பேராவூரணி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக உருவான மொய் விருந்துகள் ஆனி ஆடி ஆவணி மாதங்களில் நடைபெறுகிறது. வீடுகள் தோறும் மொய் விருந்து அழைப்பிதழ்கள் குவிய பளபளக்கும் பிளக்ஸுகள் வழியெங்கும் வரிசை கட்டி வரவேற்க மொய் விருந்து சீசன் களைக்கட்ட தொடங்கிவிடும். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் வளாகத்தில் அந்த ஊரைச் சேர்ந்த 9 பேர் இணைந்து இந்த ஆண்டு மொய் விருந்தை தொடங்கியுள்ளனர்.
12: அது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கீரமங்கலம் கிராமத்துல வந்து ஆண்டாண்டு காலமா மொய் விருந்து தேவை நடந்துக்கிறது. கொரோனாக்கப்ப கொஞ்சம் நல்லவிடும் போது இப்ப திரும்பி மீண்டும் களை கட்டி இருக்கு. இப்ப முதல் நாங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நல்ல விஷயமா பயன்படுத்தும், நல்லது நடக்கும். இந்த பணத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தினா தவறான நிலைமையில போயிடும்.
11: மொய் விருந்துக்கு வந்தவர்களுக்கு பிரத்யேக சமையல் கலைஞர்கள் மூலம் 300 கிலோ ஆட்டுக்கறி, 100 கிலோ சிக்கன் என விதவிதமாக தயாரிக்கப்பட்டு சுடச்சுட பரிமாறப்பட்டது. மொய் விருந்து கலாச்சாரத்தின் மூலம் சமையல் தொழிலாளர்களுக்கு 3 மாதங்கள் வேலை கிடைக்கிறது. ஆடு வியாபாரிகள், மளிகை கடை உரிமையாளர்கள், பிளெக்ஸ் பேனர் அச்சகம், வாழை இலை வியாபாரிகள் என பல்வேறு உள்ளூர் தொழில்களும் வளர்ச்சி
13: அடைகின்றன. தண்ணி பாக்கெட் பாக்கெட் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் இது எல்லாமே பொதுவாக வந்து வியாபார சம்பந்தம் உள்ளவர்கள்லாம் பயனடைவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொய் விருந்து வைக்கிறவர்களுக்கு வந்து 100-200 போட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா டபுளா போடுவா.
11: ஒருவர் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மொய் விருந்து நடத்த முடியும். மொய் வாங்கியவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கொத்தமங்கலம், கீரமங்கலம், வடக்காடு, மாங்காடு, அணவயல், சேந்தன்குடி, குளமங்கலம் மற்றும் அதனை சுற்றிய கிராமங்களில் விறுவிறுப்பாக நடக்கும் மொய் விருந்துகளில் ஒரு காலத்தில் கோடிகளில் புரண்ட வருமானம் 2018 வீசிய கஜா புயல், கொரோனா ஆகியவற்றால் வெகுவாக சரிந்துள்ளது. கடைமடை பகுதி விவசாயம் நசிந்து போனதால் மொய் அளிப்போர் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து வருகிறது.
14: 5 லட்சம் மொய் போட்டா முன்னாடி 15 லட்சம் ரூபாய் வரும், இப்ப 5 லட்சம் போட்டாலே 7 லட்சம் தான் வருது. விவசாய விலை பொருள் மாங்காய், பிளாக்கன் இந்த மாதிரி விலை பொருள்லாம் விலை இல்லாத ஒரு காரணம். இது கஜா புயல், கொரோனா இந்த பாதிப்புனால இப்ப இந்த பகுதியில வந்து மொய் வந்து நலிவடைஞ்சிருக்கு.
11: மொய் விருந்தில் சாதி சார்ந்த கட்டுப்பாடுகள் இல்லை என்றாலும் சமுதாயம் சார்ந்தே இயங்கும் கிராம கலாச்சாரம் ஆதிக்கம் செலுத்துகிறது. மொய் விருந்தால் வாழ்வில் உயர்ந்தவர்கள் பற்றிய வெற்றி கதைகள் ஏராளம். அதே சமயம் மொய் விருந்து நடத்திவிட்டு பிறகு போட்ட கணக்கு தப்பாகி நலிந்து போனவர்கள் மீண்டும் மொய் விருந்தில் பணம் செலுத்த முடியாமல் சந்திக்கும் அவமானங்கள் வேறு ரகம். கிராமங்களில் நடத்தப்படும் மொய் விருந்து பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல் கணக்கு. உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் தனிநபர் கடனாக அது அமைந்திருக்கிறது என்பதே உண்மை.
0: தொடர்ந்து பத்ரிநாத் கோவிலில் நன்கொடை மற்றும் காணிக்கைகளை கையாள்வதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து விசாரிக்க 4 பேர் அடங்கிய குழுவை பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் நிர்வாக குழு அமைத்துள்ளது. இதற்கிடையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி நடத்தப்பட்ட ரத யாத்திரையின் போது வசூலித்த 1400 கோடி ரூபாவுக்கு இன்று வரை விஸ்வ ஹிந்து பரிஷத் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது.
8: அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் பாபர் மசூதி கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டிய விஸ்வ ஹிந்து பரிஷத் அங்கு மீண்டும் ராமர் கோயில் கட்ட வலியுறுத்தி 80களின் பிற்பகுதியில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தது. அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் ரத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ரத யாத்திரையின் போது ராமர் கோயில் கட்ட பணம் வசூலிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ரத யாத்திரையின் போது மக்களிடமிருந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் 1400 கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறிய அகில இந்திய இமாம்கள் சங்க தலைவர் திரு மௌலானா சஜித் இந்த பணத்துக்கு அந்த அமைப்பு இதுவரை முறையாக கணக்கு காட்டவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ராமர் கோவில் அறக்கட்டளையின் பொதுச் செயலர் திரு சம்பத் ராய் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் நிதி கணக்குகளை கையாண்டு வந்ததாக தெரிவித்துள்ள அவர் இந்த விவகாரம் தொடர்பாகவும் திரு சம்பத் ராயிடம் விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ராமர் கோவில் காணிக்கை விவகாரத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத்துக்கும் தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து திரு சம்பத் ராய் அந்த அமைப்பின் செயல்பாட்டிலிருந்து விலகிக் கொண்டிருப்பதும் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக திரு மௌலானா சஜித் கூறியுள்ளார். இந்த சிக்கலிலிருந்து அவரை காப்பாற்ற முயற்சிகள் நடப்பதாக திரு மௌலானா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ராமர் கோவில் அறக்கட்டளையின் முக்கிய கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதனிடையே ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் பறிமுதல் செய்த செல்போன்களை போலீசார் ஆய்வு செய்தபோது கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பங்கிடுவதில் கடந்த ஆண்டு அவர்களிடையே பெரிய சண்டை நடந்தது தெரியவந்துள்ளது. தற்போது ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ள அவினாஷ் சுக்லாதான் அந்த சமயத்தில் இருதரப்புக்கும் நடுவராக இருந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்ததும் மொபைல் சாட்சிகள் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து அவர்களின் செல்போன்களில் உள்ள டிஜிட்டல் தரவுகளை ஆய்வு செய்து வரும் போலீசார் சிறையில் உள்ள 8 பேரிடமும் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர்.
0: தொடர்ந்து 2025-2026 நிதியாண்டில் ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 1738 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையை செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த ஆண்டுக்கு 1880 கோடி செலுத்துவார்கள் என்று அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளார்கள். ஜி வி பிரகாஷ் நடித்துள்ள கபிராஜ் திரைப்படத்தில் இளையராஜா பாடலை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
15: இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் நடிப்புல கடந்த மார்ச் 27 கபிராஜ் என்ற அந்த படம் வந்து வெளியானது. இந்த படத்துல 1980 நடிகர் ரஜினி நடிப்புல இசையமைப்பாளர் இளையராஜா இசையில முரட்டுக்காலை படத்தில் இடம்பெற்றிருந்த பொதுவாக என் மனசு தங்கம் என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். அதுல தனது அனுமதியின்றி உருமாற்றி தனது பாடலை பயன்படுத்தியுள்ளதாக அந்த மனுவில வந்து அவர் சுட்டி காட்டியிருந்தார். அந்த பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், பாடல் நீக்க உத்தரவிட வேண்டும் என்று இந்த வழக்குல அவர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எம் குமரேசு பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து இளையராஜா தரப்புல வழக்கறிஞர் சரவணன் ஆஜராகி இளையராஜா அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாடலை உருமாற்றியுள்ளதால பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற வாதத்தை அவர் வந்து முன்வைத்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து அந்த கபிராஜ் படத்துல பொதுவாக என் மனசு தங்கம் என்ற பாடலை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இந்த வழக்கு குறித்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார்.
0: இனி சென்னையில் ஆபட தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1,08,480 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 13,560 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை 10,000 ரூபாய் குறைந்து கிலோ 2,50,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியில் நடைபெற இருக்கும் முக்கிய நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதல் நாள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேட்டோ கூட்டத்தில் உக்ரைனை பற்றி வாதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவின் பல வட்டாரங்களில் தீமூண்டதாகவும் மூவர் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ரஷ்யா அதன் தாக்குதல் உத்திகளை மாற்றிக்கொண்டே இருப்பதால் தலைநகரை பாதுகாக்க முடியாமல் உக்ரைன் தடுமாறுவதாக கூறப்படுகிறது. அதிபர் டிரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்த ஒரே நாளில் போரை நிறுத்தப் போவதாக தெரிவித்தார். ஆனால் அவர் பதவிக்கு வந்து தற்போது 500 நாட்களுக்கு மேலாகிறது. போர் தொடர்கிறது. ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியஸ்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான மோதல் மீது அமெரிக்காவின் கவனம் திரும்பியதால் உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் சுணக்கம் ஏற்பட்டது. மேலும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் பெருமளவு முடங்கியிருக்கின்ற சூழலில் புதிய முயற்சியை முன்னெடுக்க டிரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செவஸ்கி ஆகியோருடன் தனித்தனியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். துருக்கியில் நாளையும் நாளை மறுதினமும் 32 நாடுகள் அடங்கிய நேட்டோ ராணுவ கூட்டமைப்பின் உச்சிமாநாடு நடைபெற உள்ளது. இந்த சூழலில் புட்டின் செலஸ்கி ஆகியோருடன் டிரம்ப் பேசியிருக்கிறார். போர்க்கள நிலவரங்கள், அமைதி பேச்சுவார்த்தை, ரஷ்ய உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தைக்கு புத்துயிர் அளிப்பதில் அமெரிக்கா ஆற்றக்கூடிய பங்கு ஆகியவை குறித்து அவர்கள் பேசியதாக தெரிய வருகிறது. புட்டினுடன் டிரம்ப் 90 நிமிஷங்கள் தொலைபேசியில் பேசினார். இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையின் வெளியுறவு கொள்கை உதவியாளர் யூரி உஷாக்கோவ் கூறுகையில் டிரம்புடனான பேச்சின் போது அமெரிக்காவின் 250வது சுதந்திர நாளையொட்டி புட்டின் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நேட்டோ உச்சி மாநாட்டில் டிரம்ப் பங்கேற்க உள்ள நிலையில் உக்ரைனுடனான போருக்கு அரசியல் தீர்வை ஏற்படுத்தி அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவது குறித்து 2 அதிபர்களும் பேசியிருந்தார்கள். ரஷ்யா உக்ரைன் இடையிலான பகையை விரைந்து முடிவுக்கு கொண்டு வரவும் தற்போதைய இக்கட்டான சூழலை கடந்து வருவதற்கான தீர்வுகளை காணவும் உதவி புரிய தான் தயாராக இருப்பதாக டிரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தினார். சமீபத்திய போர்க்கள நிலவரம் குறித்து டிரம்பிடம் விவரித்த புட்டின் ரஷ்யாவின் அடிப்படை நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு போருக்கு அரசியல் மற்றும் ராஜீய வழியில் தீர்வு காணவே விரும்புவதாக அவரும் குறிப்பிட்டார். அமெரிக்க தூதர்கள் மத்தியஸ்தத்தை தொடர முடிவு செய்திருக்கிறார்கள். ஜூரி உசாகோவ் இது தொடர்பாக மேலும் கூறுகையில், ரஷ்ய உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் விட்காப், யாராட் குஷ்னர் இவர்கள் மத்தியஸ்த முயற்சிகளை தொடர்வார்கள் என்று டிரம்ப் குறிப்பிட்டார். இந்த பிரச்சினைக்கு ராஜீய வழியில் மேற்கொள்ளப்படும் முயற்சியின் ஒரு பகுதியாக இரு தூதர்களும் ரஷ்யா வர தயாராக உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டார். ஈரானுடனான மோதலில் அமெரிக்காவின் ராஜீய வழி நடவடிக்கைகள் பரஸ்பரம் ஏற்கக்கூடிய நீண்டகால தீர்வுகளை உருவாக்க வழிவகுக்கும் என்று டிரம்பிடம் புட்டின் நம்பிக்கை தெரிவித்தார். தனது விருப்பம் போல் டிரம்ப் எப்போது வேண்டுமானாலும் ரஷ்யா வரலாம் என்றும் புட்டின் அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். உக்ரைன் அதிபர் செலஸ்கியிடம் டிரம்ப் பேசிய போது அமெரிக்க சுதந்திர நாளையொட்டி செலஸ்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து செலஸ்கி டெலிகிராமில் வெளியிட்டுள்ள பதிவில், போர் முனையில் நிலவும் சூழல் போரை முடிவுக்கு கொண்டுவர ராஜீய வழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெடுப்புகள் குறித்து டிரம்புடன் தான் பேசியதாக குறிப்பிட்டிருக்கிறார். போரை முடிவுக்கு கொண்டுவர உண்மையாக வாய்ப்புள்ளது. அந்த முயற்சியில் அமெரிக்காவின் உள்ளார்ந்த ஈடுபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதுகுறித்து நேற்று உச்சிமாநாட்டின் போது மேலும் விவாதிக்க தானும் டிரம்பும் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடனான மோதல் மீது அமெரிக்காவின் கவனம் திரும்பியதால் உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் சுணக்கம் ஏற்பட்டது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் பெருமளவு முடங்கியிருக்கின்ற நிலையில் புதிய முயற்சியை அமெரிக்கா முன்னெடுக்க உள்ளது. நேற்று உச்சிமாநாட்டில் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதே முக்கிய விவாதப் பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் நேற்று உச்சிமாநாட்டுக்கு எதிராக துருக்கியில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறுகின்றன.
1: செவ்வாய் புதன்கிழமைகளில் அங்காராவில் நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டுக்காக 32 உறுப்பு நாடுகளின் தலைவர்களையும் நேட்டோ பங்காளிகளின் அதிகாரிகளையும் துருக்கி வரவேற்க உள்ளது. இந்த கூட்டத்துக்கு முன்னதாக துருக்கி தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதித்தல், நகரத்தின் பெரும்பகுதிகளை தடுப்புகள் மூலம் முடக்குதல் மற்றும் வீதிகளை மூடுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அங்காராவின் மையப்பகுதியான கிசிலாய் சதுக்கத்தில் இந்த எதிர்ப்பு பேரணியை தாம் ஏற்பாடு செய்திருந்ததாகவும், கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 100 மேற்பட்ட உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கலக தடுப்பு போலீசார் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்ட போது கொடிகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் கொலையாளி நேட்டோவை நாட்டை விட்டு வெளியேறு மற்றும் நேட்டோவுக்கு அனுமதி இல்லை போன்ற கோஷங்களை எழுப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. துருக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு தனிப்பட்ட போராட்டத்தில் 100 மக்கள் இஸ்தான்புல்லின் தக்சிம் சதுக்கத்திலிருந்து டொல்மா பாக்சே வரை பேரணியாக சென்றனர். கடிகோய் மாவட்டத்திலும் இடதுசாரி குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேலும் 2 தனித்தனி போராட்டங்கள் நடைபெற்றன. இஸ்தான்புல்லில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு காணப்பட்டதுடன் அங்கு நடைபெற்ற போராட்டங்களின் போது எந்த ஒரு மோதலும் பதிவாகவில்லை.
0: தொடர்ந்து, அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம் காலாவதியான பிறகு கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டணங்களை ஈரான் அறிமுகப்படுத்தும். இந்த தகவலை சீனாவுக்கான ஈரானின் தூதர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் நண்பர்களாக கருதும் நாடுகளுக்கு சிறப்பு சலுகைகள் தங்களால் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா முன்னதாக அந்த நீர்வழியில் கட்டணம் விதிக்கும் அனைத்து பரிந்துரைகளையும் நிராகரித்துள்ளது. கட்டணங்கள் விதிப்பது அனைத்துலக சட்டத்தை மீறுவதென்று அமெரிக்கா தெரிவித்தது. ஆனால் அவை பாதுகாப்பு, கப்பல் கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான சேவை கட்டணங்கள் என்று ஈரான் குறிப்பிடுகிறது. கோர்முஸ் நீரிணைக்காக ஈரானும் ஓமானும் இப்போது புதிய ஏற்பாடுகளை செய்கின்றன. உலகின் 20 விழுக்காட்டு எண்ணெயும் திரவ இயற்கை எரிவாயும் அந்த நீரிணை வழியாக செல்லுகின்றன. தற்போதைய அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தின் கீழ் வணிக கப்பல்கள் 60 இலவசமாக அதன் வழியே செல்லலாம். அமெரிக்காவுடன் முதற்கட்ட ஒப்பந்தத்தை எட்டிய பின்னர் ஈரான் நீரிணை மீதான முற்றுகையை நீக்கியிருக்கிறது. நிரந்தர தீர்வு குறித்து பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் மத்திய கிழக்கில் நிலவி வந்த பதற்றம் தற்காலிகமாக தணிந்துள்ளது உண்மை. ஆனாலும் அமெரிக்கா ஈரான் இடையான பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளன. பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்பட்டால் அது இரு நாடுகளுக்கும் இடையே புதிய உறவுகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் இது பல முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு முன்னுரிமைகள் இனியும் அமெரிக்காவை சார்ந்திருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
16: அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கு அதிக சலுகைகளையும் செயல்பாட்டு சுதந்திரத்தையும் வழங்கக்கூடும் என்று பாரசீக வளைகுடா அரபு நாடுகள் அஞ்சுகின்றன. இது பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று அவை கருதுகின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை தெளிவாக நிறுத்துவது குறித்து எந்த உறுதியான குறிப்பும் இடம்பெறவில்லை. இதுவே வளைகுடா நாடுகளின் கவலையை மேலும் அதிகரித்துள்ளது. ஏனெனில் சமீபத்திய போரின் போது வளைகுடா நாடுகள் மீது ஏவப்பட்டவை இதே பாலிஸ்டிக் ஏவுகணைகள்தான். போரின் போது ஈரானின் ஏவுகணை திறனை அழிப்பது டிரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் தனது பாரிஸ் பயணத்தின் போது அந்த நிலைப்பாட்டில் டிரம்ப் சற்றே மென்மையான போக்கை காட்டினார். லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியின் பாதுகாப்பு ஆய்வுகள் துறையின் இணை பேராசிரியர் ஆண்ட்ரியாஸ் கிரேக் இது பற்றி பேசினார். ஈரானின் ஏவுகணை திட்டம் இன்னும் அரபு வளைகுடா நாடுகளுக்கு கடுமையான பாதுகாப்பு சவாலாகவே உள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் ஏவுகணை களஞ்சியத்தை முழுமையாக அழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெற்றிகரமான ஒப்பந்தம் எட்டுவதற்கு தடையாக இருக்கலாம் என்பதை அந்த நாடுகளின் தலைமைத்துவம் நன்கு உணர்ந்துள்ளது என்றார். வாஷிங்டனில் உள்ள மத்திய கிழக்கு நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்களும் வளைகுடா நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை சுட்டிக்காட்டினர். அவர்களின் கருத்துப்படி ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதன் பிரதிநிதி ஆயுத குழுக்கள், அணுசக்தி திட்டம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய விவகாரங்கள் இன்னும் வளைகுடா நாடுகளுக்கு பெரிய சவாலாகவே உள்ளன. ஆனால் போர் நீடித்தால் அது இந்த நாடுகளின் மீது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அழுத்தத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் ஈரானின் மறுகட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக $300 பில்லியன் நிதி உருவாக்கும் முன்மொழிவும் இடம்பெற்றுள்ளது. மறுபுறம் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பங்கேற்ற அல்லது ராணுவ தளங்களை வழங்கிய பிராந்திய நாடுகளிடமிருந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் ஏற்கனவே கோரியுள்ளது. அதேவேளையில் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற வளைகுடா நாடுகளும் ஈரானின் ட்ரோன் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. இதன் விளைவாக வளைகுடா நாடுகள் போரின் விலையை மட்டுமல்ல போருக்கு பிறகு ஏற்படும் அமைதிக்கான விலையையும் செலுத்த வேண்டிய கடினமான சூழல் உருவாகி வருகிறது. இதுவரை வளைகுடா நாடுகள் சந்தித்த மொத்த சேதம் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. வாஷிங்டனில் உள்ள மத்திய கிழக்கு நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளரும் விரிவுரையாளருமான ஹசன் மைம்னே இந்த சூழலை ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்கிறார். அவரின் கருத்துப்படி வளைகுடா நாடுகள் தற்போது ஏற்பட்டுள்ள இழப்புகளை விட எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றன. $300 பில்லியன் நிதி முன்மொழிவையும் இந்த கோணத்திலேயே பார்க்கலாம். வளைகுடா நாடுகள் இந்த நிதியில் பங்களித்தால் அது ஈரானுக்கு வழங்கப்படும் உதவியாக அல்ல, மாறாக ஒரு முதலீடாக கருதப்படும். இத்தகைய பொருளாதார கூட்டாண்மை பிராந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் ஈரானின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த உதவக்கூடும் என்றார். மறுபுறம் கட்டமைப்புக்காக முன்மொழியப்பட்ட இந்த நிதி அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் முதலில் தாக்குதலுக்கு உள்ளானவை வளைகுடா நாடுகள்தான். இப்போது அதே நாடுகளிடமே மறுகட்டமைப்புக்கான செலவை ஏற்குமாறு கேட்கப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தலாம். இருப்பினும் உண்மை நிலை இதைவிட மிகவும் சிக்கலானது என ஆண்ட்ரியாஸ் கிரேக் கூறுகிறார். ஹோர்முஸ் நீரிணையின் முக்கியத்துவம் பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கை அதிகரிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். பேச்சுவார்த்தைகளின் போது அழுத்தம் கொடுக்கும் கருவியாக இந்த கடல் வழித்தடத்தை ஈரான் நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறது என சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது வளைகுடா நாடுகளுக்கு பெரும் கவலையாக உள்ளது. ஏனெனில் அவற்றின் முக்கிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி இந்த வழித்தடத்தையே பெரிதும் சார்ந்துள்ளது. அதேவேளை சவுதி அரேபியா குழாய் வழித்தடங்கள் மற்றும் செங்கடல் வழியாக ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவது அல்லது போக்குவரத்து தடைப்படுவது போன்ற அபாயங்களிலிருந்து ஓரளவு தப்பிக்க முடியும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் புஜைரா துறைமுகம் வழியாக ஓரளவு மாற்று ஏற்றுமதி வசதிகள் உள்ளன. ஆனால் கத்தார் மற்றும் குவைத் போன்ற நாடுகள் மாற்று வழித்தடங்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் நிலையில் உள்ளன. எனவே ஹோர்முஸ் நீரிணை எப்போதும் திறந்தும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதிப்படுத்துவது வளைகுடா நாடுகளுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது.
0: தொடர்ந்து ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் இரண்டாவது நாளாக ஆயிரக்கணக்கானோர் நேற்று பங்கெடுத்திருந்தார்கள்.
3: கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி, அவரது மூத்த மகள், மருமகன், மருமகள், 14 மாத பேத்தியும் கொல்லப்பட்டனர். தற்போது போர் பதற்றம் தணிந்துள்ள சூழலில் டெக்ரானில் அவர்களது இறுதிச் சடங்கு தொடங்கியுள்ளது. அவர்களின் உடல்கள் பல்வேறு நகரங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வரும் 9ஆம் தேதி மஷாத் நகரில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அயதுல்லா அலி கமேனிக்கு உலக நாடுகளின் பிரதிநிதிகள் இறுதி மரியாதை செலுத்திய நிலையில் ஈரான் மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கும் பணியில் பல தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். உச்சத்தலைவர் மறைந்த சோகம் ஒருபுறம் இருந்தாலும் அவர் வீரமரணம் அடைந்தார் என்பதில் பெருமிதம் அடைவதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர். நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் மறைந்த உச்சத்தலைவர் மீதான அன்பும் மக்களின் ஒற்றுமையும் தான் போரில் வெற்றியை தந்ததாக கூறினர். இறுதிச் சடங்கில் மதக்கவிஞர் முகமது ரசூலி, நம் தலைவரை கொன்றவர்களை கொன்று பழித்தீர்க்க வேண்டும் என்று பேசியதை கேட்ட மக்கள் ஆவேசத்துடன் உறுதிமொழி ஏற்று முழக்கமிட்டனர். இதனிடையே யூ டியூப் அலைவரிசைக்கு பேட்டியளித்த ட்ரம்ப், இறுதிச் சடங்கில் எல்லோரும் கூறியிருப்பதால் ஒரு குண்டை வீசினால் அனைவரையும் கொன்றுவிடலாம் என்றார். பிறகு சமாதானம் பேச யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதால் அவ்வாறு செய்யவில்லை என்று அவர் தெரிவித்தார். அயதுல்லாவை ஈரான் மக்கள் வெறுப்பார்கள் என்று நினைத்ததாகவும் கூடியிருக்கும் கூட்டம் வடிப்பது பொய்யான கண்ணீர் என்றும் ட்ரம்ப் கூறினார். இதற்கு பதிலடியாக அர்மீனியாவில் உள்ள ஈரான் தூதரகம், மக்கள் கொல்லப்படலாம் ஆனால் கொள்கைகளை அழிக்க முடியாது என்று கூறியுள்ளது. அயதுல்லா கமேனியை நீங்கள் கொன்றிருக்கலாம் ஆனால் உண்மையில் ஒரு வாசனை திரவிய புட்டியை உடைத்துள்ளீர்கள் என்றும் அதன் நறுமணம் எங்கும் பரவிக்கொண்டிருப்பதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவரங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஏனெனில் உங்களுக்கு நாகரிகமோ வரலாறோ கண்ணியமோ கௌரவமோ கிடையாது என்றும் ஈரான் தூதரகம் தெரிவித்துள்ளது.
0: போர்க்கப்பலிலிருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் நவீன ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது. இந்த சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டார். வடகொரியா கடந்த ஆண்டு புதிதாக 5000 டன் எடை கொண்ட காங்கோன் என்ற புதிய போர்க்கப்பலை வடிவமைத்தது. ஆனால் அதன் சோதனை தோல்வியில் முடிந்தது. இதனால் பழுதடைந்த அந்த கப்பல் மீண்டும் கப்பல் கட்டும் தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதையடுத்து அந்த கப்பலிலிருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை, பீரங்கி, தானியங்கி, யந்திர துப்பாக்கிகள், மின்னணு போர் சாதனங்கள் அண்மையில் பரிசோதிக்கப்பட்டன. இதை அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து காங்கோன் கப்பலில் நடத்தப்பட வேண்டிய சோதனைகளை விரைந்து முடித்து அடுத்த 2 மாதங்களுக்குள் கடற்படையில் சேர்க்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கிம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். கடற்படையை வலுப்படுத்தும் வடகொரியா முன்னதாக கடந்த மாதம் மற்றொரு 5000 டன் எடை கொண்ட சோகியோன் என்ற கப்பலை வடகொரியா தனது கடற்படையில் சேர்த்தது. இதையடுத்து தற்போது காங்கோன் கப்பலில் பரிசோதனைகளை நடத்தி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அணு ஆயுதம் ஏவுகணைகள் தயாரிப்பில் வடகொரியா தீவிர கவனம் செலுத்தி வந்தது. தற்போது கடற்படையை வலிமைப்படுத்தும் பணியை வடகொரியா தொடங்கியுள்ளது. வடகொரிய கடற்படைக்கு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்டவற்றை கட்டும்படி கிம் ஆணையிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளில் 3 போர்க்கப்பல்களை கட்ட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு கிம் உத்தரவிட்டிருக்கிறார். வடகொரியா தனது கடற்படையை வலிமைப்படுத்துவதற்கு ரஷ்யா உதவி செய்வதாக தென்கொரிய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். உக்ரைனுடனான போருக்கு பிறகு ரஷ்யா வடகொரிய ராணுவங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு அதிகரித்திருப்பதாகவும் தென்கொரிய அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். யமன் அருகே கடலில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அந்த பிராந்தியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யமனில் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சி குழுவுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே உள்நாட்டு போர் பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது. மேற்காசியாவில் காசா ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து செங்கடல் பகுதி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது அவ்வப்போது ஹவுதி குழுவினர் தாக்குதல் நடத்தி வந்தார்கள். தற்போது ஈரான் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் கையொப்பமாகி சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது. இந்த நிலையில் யமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதியான ஹொய்தீதா கடல் பகுதியில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பிரிட்டன் கடல் வணிக நடவடிக்கை மையம் தெரிவித்திருக்கிறது. ஹொதேதாவில் இருந்து 30 கடல் மைல் தொலைவில் வைத்து கப்பல் மீது ஆயுதம் தாக்கிய நபர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. சீனாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பாதிரியார் விடுதலை செய்யப்பட்டு அமெரிக்கா திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். 2 மாதங்களுக்கு முன் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த போது அந்த நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாதிரியார் எஸ்ட்ரீஜின் மிர்ண்டியை விடுதலை செய்யுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக வேண்டுகோள் விடுத்த நிலையில் தற்போது அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சீனாவில் அரசு கட்டுப்பாட்டை மீறி இணைய ஆலோசனை கூட்டங்களை நடத்தி ரகசியமாக செயல்பட்டு வந்த சியோன் தேவாலயத்தைச் சேர்ந்த பாதிரியார் எஸ்ராஜின் மற்றும் 17 பேரை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சீனா கைது செய்திருந்தது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட டிரம்ப் ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் தாய்நாட்டுக்கு திரும்பும் வழியில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எஸ்ராஜின் மற்றும் ஹாங்காங் சமூக செயற்பாட்டாளர் ஜிம்மிலாய் ஆகியோரை விடுதலை செய்யுமாறு ஷி ஜின்பிங்கிடம் நேரடியாக வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சீன சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எஸ்ராஜின் விடுதலை செய்ய நாடு திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் எஸ்ராஜனுடன் கைது செய்யப்பட்ட நபர்களும் ஜிம்மிலாயும் விடுதலை செய்யப்படவில்லை. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் மின்சார கட்டமைப்பை மேம்படுத்த பாகிஸ்தான் அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், கல்வி நிறுவனங்களில் தேவையற்ற இட ஒதுக்கீடு வரம்புகளின்றி திறமையின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் உள்ளிட்ட 38 அம்ச ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும்

0: ஜூலை மூன்றாம் நான்காம் தேதிகளில் ஏஏசி தலைமையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. பாகிஸ்தான் அரசு நிர்வாகத்துக்கு எதிராக பொதுமக்கள் நீண்ட காலமாக எழுப்பி வரும் குரலை இந்த போராட்டங்கள் தற்போது தீவிரப்படுத்தியிருக்கின்றன. நேபாளத்தின் புதிய பிரதமர் பாலேந்திர ஷாவின் அரசாங்கம் 100 நாளை தொட்டிருக்கிறது. சொல்லிசை பாடகரான அவர் முன்னைய அரசாங்கத்தின் மீது இளையவர்கள் கொண்ட கோபத்தால் இளையவர்களின் வாக்குகளோடு ஆட்சிக்கு வந்தார். மார்ச் 5 நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேசுவதில்லை என்பது அவரை பற்றிய பெரிய குறைகூறலாக இருக்கிறது. சமூக ஊடகத்தில் தான் அவர் கருத்துக்களை வெளியிடுகிறார். வெற்றி உரியை கூட அவர் சொல்லிசை பாடலாக பாடினார், ஆனால் அவர் பேசவில்லை. வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதில்லை. இந்தியா சீனா ஆகிய நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சரை தான் அனுப்புகிறார், ஆனால் அவர் போவதில்லை. சொல் பெரிதல்ல, செயல்தான் பெரிதென்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். குறைகூறல் இனிமேல் தான் தொடங்கும் என்று விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் கடும் வெப்பம் பாட்டுகிறது. அதனால் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு பெரும் இடையூறும் ஏற்பட்டுள்ளது. சுட்டரிக்கிறது அனல் காற்று, அதே நேரத்தில் புயலும் அங்கு மிரட்டுகிறது.
1: காலனி ஆதிக்கத்தில் இருந்த 13 நாடுகள் 1776 ஜூலை 4 விடுதலை பெற்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என பிரகடனம் செய்யப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டு அமெரிக்காவின் 250 சுதந்திர தினத்தை முன்னிட்டு லாஸ் வேகாஸ் நகரின் உயரமான பல கட்டடங்கள் மற்றும் வீதிகளில் ஒரே நேரத்தில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. இதனால் நகரின் வான வீதி மத்தாப்பு கோலங்களால் நிறைந்து காணப்பட்டது. கலிபோர்னியா மாகாணம் ஹண்டிங்டன் கடற்கரையில் நிகழ்த்தப்பட்ட வானவேடிக்கையை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வானவெடிகள் வான் நோக்கி தீப்பொறிகளை பறக்கவிட வானிலிருந்தும் மழை போல நெருப்பு மலர்கள் கொட்டின. தலைநகர் வாஷிங்டனில் 850,000 வானவேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. மலைவி மெலனியா, பெத்தி கெய் ஆகியோருடன் ஒரு நிகழ்வை பார்வையிட்ட டிரம்ப் தமது பேத்தியை போல நடன அசைவுகளுடன் உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். வாஷிங்டனில் உள்ள தேசிய வணிக வளாகத்தை சுற்றிலும் பல்வேறு இடங்களில் நெருப்பால் சுவர் எழுப்பியது போல வானவேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. அவற்றை ஆர்வமுடன் மக்கள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். தலைநகரில் வானவேடிக்கைகளுக்கு போட்டியாக மின்னலும் வெளிச்சத்தை வீசி ஓடியது. விழா அரங்கில் கூடியிருந்தவர்கள் மழை மற்றும் புயல் காரணமாக வெளியேற்றப்பட்டனர். எனினும் 1 மணி நேர தாமதத்துக்கு பின் அங்கு டிரம்ப் உரையாற்றினார். போர்களில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவத்தினரை கௌரவித்த அவர் நாட்டின் வரலாற்று சாதனைகளை பட்டியலிட்டார். 250 சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பிலடெல்பியா நகரில் ஒரு ஐபோன், கோக் பாட்டில், திமிங்கல எலும்பு ஆகியவை மண்ணில் புதைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய 250 சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கான ஆணையர் ரெஜினால்ட் பிரவுன், இன்னும் 250 கழித்து 500 சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது இந்த பொருட்கள் எதிர்கால சந்ததியினரால் எடுக்கப்படும் என்றார்.
0: தொடர்ந்து ஜப்பானின் கொக்காய்டா பகுதியில் மலையேறச் சென்ற 4 பேர் ஆனால் மலையிலிருந்து இறங்க முடியாமல் சுமார் 4 மணி நேரம் தவித்தார்கள். அதற்கு காரணம் ஒரு கரடி. மலையிறங்கும் வேளையில் அவர்களின் பாதையில் கரடி இருந்ததாக தெரிய வருகிறது. கரடி அவர்களுக்கு முன் 50 மீட்டர் தூரத்தில் இருந்தது. பயத்தில் உறைந்து போன அவர்களால் இருந்த இடத்திலிருந்து நகர முடியவில்லை. 4 பேரும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார்கள். அதிகாரிகள் ஹெலிகாப்டர் வழி மலையேறிகளை காப்பாற்றியுள்ளார்கள். அவர்கள் வந்து சேர 3.5 மணி நேரமானது. மலையேறிகள் காயமடையவில்லை. ஜப்பானில் மனிதர்களை கரடிகள் தாக்கும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்து செல்கின்றன. இந்த நிலையில் கரடிகள் வாழும் இடங்களை அதிகாரிகள் அடையாளம் கண்டு வருகிறார்கள். ஐரோப்பாவில் காட்டு தீயால் 1000,000+ மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கிறது. தெற்கில் காடு சுடுகிறது. போர்த்துக்கல், ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகளில் சுமார் 20,000 ஹெக்டேர் காட்டு பகுதியில் தீப்பற்றி எரிகிறது. 100,000+ தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். வெப்பம் வடக்கை நோக்கி நகரும் என்றும் அடுத்த வார இறுதி வரை வானிலை மோசமாக இருக்கும் என்று முன்னிறைக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் 2 வாரமாக ஏற்பட்ட கடும் வெயில் காரணமாக மரண எண்ணிக்கை அதிகரித்ததாக பிரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் தெரிவிக்கின்றன. அறம் பொருளகம் வரலாற்றை எடுத்துரைக்கும் படைப்புகள் டூரியான் பழத்துக்காக மட்டும் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டூரியானை பழசாற்றும் ஒரு அறம் பொருளகம் அமைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் டூரியான் துறையை வலுப்படுத்த இந்த தளம் உதவும் என்று நம்பப்படுகிறது. மலேசியாவின் சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சின் ஆதரவுடன் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க

0: கொடுக்க டூரியான் சார்ந்த அனுபவத்தை வழங்க இந்த அரும் பொருளகம் முனைகிறது. ஆசியாவில் அத்தகைய நிலையம் அமைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். உலகின் ஆக வயதான ராட்சத பண்டாக்களில் ஒன்று அதன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கு வயது 36. மெக்சிகோ விலங்கு தோட்டத்தில் அந்த கண்கொள்ளா காட்சியை காண கூட்டம் அலைமோதியது. சின்சின் என்று அழைக்கப்படும் அது லத்தீன் அமெரிக்காவின் கடைசி ராட்சத பாண்டா மெக்சிகோவில் பிறந்தது. விலங்கு தோட்டத்தில் தளர்ந்து மனத்தை கொள்ளையடித்த விலங்குகளில் இதுவும் ஒன்று. விலங்கு தோட்டம் சின்சின்னுக்கு ஒரு சிறப்பு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தது. சீன கடல் நாக நடன கலைஞர்களும் கொண்டாட்டத்தில் பங்கெடுத்தார்கள். சின்சின்னின் பிறந்தநாள் கேக் அட்டைப்பட்டியை கொண்டு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு மிகவும் பிடித்த ஆப்பிள்களும் உணவுப் பொருட்களும் அதில் இருந்தன. நகர்ந்து கொண்டிருந்த காரின் மேற்கூரையில் இருந்து எட்டி பார்த்த சிறுமிகள் அவர்களின் குறும்பு செயலால் வம்பில் மாட்டிக்கொண்ட தாயார் கைது செய்யப்பட்டார். சம்பவம் மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் இந்த மாதம் 2 நடந்தது. மாலை வேளையில் கிரான்சாகா நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது 2 சிறுமிகள் காரின் மேற்கூரையில் இருந்து எட்டி பார்க்க எழுந்து நின்றார்கள். ஒரு சிறுமிக்கு வயது 4, மற்றொரு சிறுமிக்கு வயது 6. சம்பவத்தை காட்டும் காணொளி சமூக ஊடகத்தில் பெரும் விவாத பொருளானது. அது குறித்த விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு சென்ற சிறுமிகளின் தாயார் அங்கேயே வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 12,500 அமெரிக்க டாலர் அபராதம், 3 சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவமான புறக்கோளை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பூமியின் அருகில் உள்ள அண்டைக்கோள் என்று அழைக்கப்படும் இந்த கோளுக்கு பேரம் இடப்பட்டுள்ளது. வேற்றுக்கிரக உயிர்களை தேடும் முயற்சியில் கண்டறியப்பட்ட மிகவும் நம்பிக்கைக்குரிய கோள்களில் ஒன்றாக இது தற்போது விஞ்ஞானிகளின் ஆழ்ந்த கவனத்தை ஈர்த்து வருகிறது. பூமியை விட 2 அதிகமான அளவுள்ள இந்த கோள் சூப்பர் எர்த் வகையைச் சேர்ந்தது. இது சிவப்பு குள்ளான் எனப்படும் ஒப்பீட்டளவில் அருகில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. இந்த கண்டுபிடிப்பின் சிறப்பு என்னவென்றால் இந்த கோள் அந்த நட்சத்திரத்தின் வாழத்தகுந்த மண்டலத்தில் அல்லது பொன் மண்டலத்தில் அமைந்துள்ளது. இந்த மண்டலம் ஒரு கோளின் மேற்பரப்பில் திரவ நீர் இருப்பதற்கு உகந்த வெப்பநிலையை காட்டுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள மெக்டொனால் ஆய்வகத்தில் இருக்கும் 10 காபி எவர்லி தொலைநோக்கியில் உள்ள வாழத்தகுந்த மண்டல கோள் கண்டுபிடிப்பான் கருவி மற்றும் அரிசோனியாவில் உள்ள விவின் தொலைநோக்கியில் உள்ள நியட் நிறமாலைமானி ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த கண்டுபிடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சூரியனிடமிருந்து பூமி பெறுகின்ற கதிர்வீச்சில் 90% இந்த சூப்பர் எர்த் அதன் தாய் நட்சத்திரத்தில் இருந்து பெறுகிறது என்றும் இது உயிர்கள் வாழ்வதற்கு மிகவும் உகந்த சமநிலை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த கோள் வாழக்கூடிய மண்டலத்தில் அமைந்திருந்தாலும் இதற்கு வளிமண்டலம் உள்ளதா என்பதே இன்னமும் தீர்க்கப்படாத முக்கிய கேள்வியாக இருக்கிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மேலும் சரிவை சந்தித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், 2026 ஆண்டுக்கான யாழ் மாவட்ட சேலர் வெற்றி கிண்ண பரிசளிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் வடமராட்சி கிழக்கு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியில் சுற்றுப்போட்டிகளான துடுப்படுத்தாட்டம், ஆண் பெண் உதைப்பந்தாட்டம், கரம், சதுரங்கம், பூப்பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம், தாச்சி, கயிறுத்தல் இந்த போட்டிகளில் வெற்றியீட்டிய அணிகளுக்கு மாவட்ட செயலர் வெற்றி கிண்ணங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்திருக்கிறார். பேருவளை சீனன்கோட்டை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் பழைய மாணவர்களுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற சினேகபூர்வ கிரிக்கெட் போட்டியின் போது விளையாடிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் ஆடுகளத்திலே சரிந்து விழுந்து துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பேருவளை பிரயத்தைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2 டெஸ்டில் இந்திய ஏ அணி 10 வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7 முறையாக T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி ஆஸ்திரேலிய மகளிர் அணியினர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து சான் மசூத் நீக்கப்பட்டு பாபர் ஆசாம் மீண்டும் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடப்பாண்டின் 3 கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டனில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரப் ஆகியோர் தங்கள் பிரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். மெக்சிகோவின் புகழ் பெற்ற அஸ்டெக்கா அரங்கில் இங்கிலாந்து மெக்சிகோவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சொந்த மண்ணில் விளையாடும் மெக்சிகோவை வீழ்த்த முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இறுதியில் 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண வரலாற்றில் நோர்வே முதல் முறையாக காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. 5 முறை வெற்றியாளர் பிரேசிலை நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது.
1: நியூயார்க்கில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் நட்சத்திர அணியான பிரேசில் அணி நார்வேயை எதிர்கொண்டது. விறுவிறுப்பான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வீழ்த்தி நார்வே வெற்றி பெற்றது. நார்வே அணியின் நட்சத்திர வீரர் எர்லிங் ஹாலண்ட் 2 கோல்கள் அடித்து மிரட்டல் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த வெற்றியின் மூலம் நார்வே அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.
0: தொடர்ந்து உலக கிண்ண கால்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கால்பந்து ஆட்டக்காரர் பொலருவின் பாலோகன் பெற்ற சிவப்பு ஆட்டியை பிஃபா கால்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிஃபா தலைவர் யானி இன்டிபாண்டியானோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பு அட்டை ரத்தானது. கடந்த வாரம் போஸ்னியாவுடன் நடந்த ஆட்டத்தில் பாலோகன் சிவப்பு அட்டை பெற்றார். அவர் நாளை பெல்ஜியத்துடன் நடக்கும் ஆட்டத்தில் ஆட முடியாது. ஆனால் இப்போது சிவப்பு அட்டையை ரத்து செய்து விட்டதால் அவர் விளையாடலாம். அதிபர் டிரம்ப் நன்றி தெரிவித்திருக்கிறார். பெல்ஜியம் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.91 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.26 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 416.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.42 ரூபாய். 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.91 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.11 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.05 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரல் ஓவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரல் ஓவியத்தில் இன்று இரண்டு குரல்கள். அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 1231-1239. முதலே 1231 பாடல். சிறுமை நமக்கொழிய செற்றென்றார் உள்ளி நர்மலர் நானின் கண். சிறுமை நமக்கொழிய செற்றென்றார் உள்ளி நர்மலர் நானின் கண். 1239. முயக்கிடைத்த தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண். முயக்கிடைத்த தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண்.
1: எழில் குலுங்கும் பொழில் நடுவே ஏந்துளியால் வருவது வாடிக்கைதான். அவள் வரும்போது அங்குள்ள மலர்கள் எல்லாம் நாணமுற்று வேறு பக்கம் திரும்பிக் கொள்ளும். காரணம், அவள் மலர் விழிக்கீடாக எந்த மலரும் அங்கில்லை. எனவே அவள் முகத்தில் பதிந்து வரும் ஒளி மலர்கள் கண்டு பொழில் மலர்கள் வெட்கி தலை குனிவது இயற்கைதானே. ஏனோ தெரியவில்லை, 2-3 நாட்களாக அந்த மலர்கண் மங்கை பூங்காவின் பக்கம் வரவே இல்லை. இன்று அதோ வருகிறாள், ஆனால் நடையிலே தெம்பு இல்லை. கொடி ஒன்று பரதக்கலை பயின்றது போல்தான் அவள் நடை இருக்கும். என்றோ அந்த நடைக்கு என்ன தடையோ தெரியவில்லை. அவளை கண்டதும் நாணமுறும் மலர்கள் இன்றைக்கு அவ்வாறின்றி தலை நிமிர்ந்து நிற்கின்றன. அந்த மலர்களை காண்பதற்கு நாணமடைந்து அவளுடைய விழிகள் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டன. நிலைமையில் தலைகள் மாற்றம் பூவினை வெல்லும் அந்த பூவையின் விழிகண்டு பூந்தோட்டமே நாணியதற்கு மாறாக இன்று அவள் விழிகள் ஒன்றோ பூக்களை கண்டு புறா முதுகிட்ட போர் வீரனை போல் வெட்கமுற்று நிற்கின்றன. இது பற்றி இரு மலர்கள் பேசிக் கொள்வதை கேட்டால் உண்மை வெளியாகிவிடும். உற்று கேட்போம் மலர் இதழ்களின் அசைவுகள், உதிர்க்கும் சொற்களை. நம்மை நாணமுறச் செய்யும் அளவுக்கு அழகு கொளிக்கும் அவள் கண்கள் இன்று ஏன் இப்படி வாடிய மலரை காட்டிலும் சிதைந்த நிலையில் காட்சி தருகின்றன? அதற்கு மற்றொரு மலர் விடியளிக்கிறது விளக்கமாக. உனக்கு தெரியாதா செய்தி, அவள் காதலன் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டூர் சென்று விட்டான். இன்னும் வீடு திரும்பவில்லை. அந்த பிரிவை நினைத்து அழுது அழுது அவள் கண்கள் வதங்கிவிட்டன. அதனால் தான் இன்று நாம் அவள் விழிகளை தோற்கடித்து விட்டோம். புன்னகை புரிந்தவாறு தன்னை கேலி செய்து பூக்கள் உரையாடியதை அவளும் காது கொடுத்து கேட்டுவிட்டாள். உடனே அவள் நெஞ்சுக்குள்ளே மெல்லிய குரலில் திருக்குறள் பாடல் ஒலிக்கிறது. சோகத்தை நமக்கு வழங்கிவிட்டு காதலர் வெளியூர் சென்று விட்டமையால் அழுத கண்கள் அழகினை இழந்து நறு மலர்களுக்கு நாணம் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. சிறுமை நமக்குரிய சேற்றென்றார் உள்ளி நம்மலர் நானின் கண். இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருந்த போதே கண்மணி என்னும் காதலன் குரல் ஒலிக்கிறது. ஒரு மின்வெட்டு தழுவிக் கொள்ளுகிறார்கள். வீணையும் நாதமுமாக ஆகிவிடுகிறார்கள். இதை கண்டு மலர்களும் வியந்து வெட்கப்படுகிறது. என் செய்வது, தங்களுக்கு கிடைத்த வெற்றி சிறிது நேரம் கூட நிலைக்கவில்லையே. அந்த அதிர்ச்சியில் வியர்வை உடனே மலர் கொடிகளும் செடிகளும் தென்றலை இழுத்து விசிறிக் கொள்கின்றன. மலர்களில் மோதிய குளித்த காற்று தழுவிக் கொண்டு இருந்து காதலர்களிடையே நுழைந்து செல்கிறது. தழுவுதலுக்கிடையே காற்று நுழையவும் இடமிருக்க கூடாது என்று கருதி தழுவிய அவளுக்கு அந்த சிறு இடைவெளி கூட ஒரு பிரிவு உணர்வை உண்டாக்குகிறதாம். காதலன் வருகையால் அழகு பெற்ற அவள் கண்கள் இப்போது பசலை நிறம் அடைந்து விடுகிறதாம். காற்று நுழைந்து செல்லவும் இடமின்றி கட்டி தழுவிட வேண்டும். இல்லையே அந்த சிறிய பிரிவையும் அவள் கண்கள் தாங்கிக் கொள்ள மாட்டாது. முயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண். மிக சிறிய பிரிவையும் பொறுத்து கொள்ள முடியாமல் உறுப்பு நலன் அழிகிறது என்பதற்கு வள்ளுவர் தீட்டியுள்ள இந்த ஓவியங்களுக்கு நிகரான ஓவியம் உலகில் உண்டோ? இந்த கேள்விக்கு பதில் இல்லை, இல்லை என்பதுதானே. இதில் இடம்பெற்ற உறுப்பு நலன் அழிதல் என்ற தலைப்பில் அதிகாரம் 124 பாடல்கள் 1231-1200

0: அரசு லாட்சபலில் ரூலிக்காயில் வாடிக்கையாளர்கள் மதம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிறைய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சூரத் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனுங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டுட்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அதோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58-2005 சூரத். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 44-440-60-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79-230-80-4.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீர

தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

பிரபாகரனும் அவரது தலைமையின் கீழ் இயங்கும் விடுதலை புலிகளும் மனித நேயமிக்கவர்கள் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். பகைவனுக்கு அருகின்ற மனம் அவர்களுக்கு நிறையவே உண்டு. சிங்கள பொதுமக்களிடம் அவர்கள் ஒருபோதும் பகமை பாராட்டியது கிடையாது. அப்பாவி சிங்கள பொதுமக்களை தாக்குவது இல்லை என்ற கொள்கையை அவர்கள் உறுதியாக கடைபிடிக்கிறார்கள். அப்பாவி தமிழர்களை ஈவிரக்கமின்றி சிங்கள ராணுவம் வேட்டையாடுவதுடன் ஒப்பிடும் போது இது ஒரு மாபெரும் சாதனையாகும். சிங்கள ராணுவத்தினரிடம் கூட சில சமயம் அவர்கள் இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். தமிழர் பகுதிகளில் அமைந்திருந்த ராணுவ முகாம்களில் பல மாதங்கள் அடைபட்டு கிடக்கக்கூடிய நிலைமையில் சிங்கள வீரர்கள் இருந்தபோது அவர்களுக்கு குடிநீர் மற்றும் அன்றாட தேவைகள் கிடைப்பதற்கு விடுதலை புலிகள் அனுமதித்தார்கள். தொண்டமனாறு இடத்தில் இருந்த சிங்கள ராணுவ முகாமை சுற்றி வளைத்து பல மாதங்களாக விடுதலை புலியினர் முற்றுகையிட்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு குடிநீர் வெளியிலிருந்துதான் செல்ல வேண்டியிருந்தது. அதை தடுக்க வேண்டாம் என்று விடுதலை புலிகளை சிங்கள வீரர்கள் வேண்டிக் கொண்ட போது அவர்களும் தாராள மனதுடன் அனுமதித்தார்கள். அதை போலவே யாழ்ப்பாண கோட்டைக்குள் சிக்கிக்கொண்ட சிங்கள வீரர்களுக்கு விறகு பற்றாக்குறை ஏற்பட்ட போது முற்றுகையிட்டிருந்த விடுதலை புலிகளுக்கு வயலஸ் மூலம் சிங்கள ராணுவ தளபதி வேண்டுகோள் விடுத்தார். இரண்டு லொறிகளில் விறகு அனுப்பி வையுங்கள் என்றார். அந்த வேண்டுகோளை ஏற்று இரண்டு லொறிகளில் விறகுகளையும் அத்துடன் ஒரு கூடை மாம்பழங்களையும் விடுதலை புலிகள் அனுப்பி வைத்தார்கள். இலங்கை மக்கள் குடியரசின் தலைவரான விஜயகுமார ரணதுங்க பிற்காலத்தில் இலங்கை குடியரசு தலைவரான சந்திரிகாவின் கணவர். இவர் சிங்கள தலைவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சிங்கள ராணுவ கைதிகளை பார்க்க அனுமதி கேட்ட போது யாழ் தளபதி கிட்டு அதை அனுமதித்தார். அவரையும் அவருடன் வந்தவர்களையும் விடுதலை புலிகள் அன்போடு வரவேற்றார்கள். சிங்கள கைதிகளுடன் பேசுவதற்கு தாராளமாக அனுமதித்தார்கள். அவரை பத்திரமாக யாழ் கோட்டையில் திரும்ப கொண்டு போய்விட்டார்கள். 25க்கும் மேற்பட்ட புத்த பிக்குகளையும் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் பத்திரிகையாளர்களையும் தம்முடன் அழைத்துக் கொண்டு அவர் மறுமுறையும் யாழ்ப்பாணம் பெற விரும்பினார். 1983 ஜூலையில் நடைபெற்ற இனக்கலவரத்துக்கு பிறகு இவ்வளவு பெருந்தொகையான சிங்களவர்கள் யாழ்ப்பாணம் வருவதே அதுவே முதல் தடவையாகும். ஆனால் அவரது யாழ்ப்பாணத்துக்கு அனுமதி தர சிங்கள அரசு மறுத்தது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் உண்மைகளை அவர்கள் மூலமாக சிங்கள மக்கள் அறிந்து கொள்ளக்கூடும் என்பதால் அவர்களை தடுக்க ஜெயவர்தன அக்கறை காட்டினார். ஆனால் மனித நியமிக்க விடுதலை புலிகளுக்கோ அவர்களின் வருகை மகிழ்ச்சி அளித்தது. அவர்கள் வருவதை அனுமதித்தார்கள். தங்களிடம் சிறைப்பட்டிருந்த இரண்டு சிங்கள வீரர்களையும் சந்திக்கவும் அனுமதி வழங்கினார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த சிங்களவர்களை வரவேற்று தளபதி கிட்டு அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் எமது உரிமைக்காகவே போராடுகிறோம். நாம் சிங்கள மக்களையோ சிங்கள பிரதேசங்களையோ ஆக்கிரமிக்கவில்லை. ஆனால் சிங்கள இனவாத அரசின் அடக்குமுறையை எதிர்ப்பதற்காகவே ஆயுதமேந்தி போராடுகிறோம். சிங்கள இனவாத அரசினால் பல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த அடக்குமுறையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசேடமாக பிக்குமார்களின் இந்த விஜயம் தமிழர் மத்தியிலும் சிங்களவர் மத்தியிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எமது இயக்க வீரர்கள் தன்னிச்சையாக தாமாக முன்வந்து உயிரை தியாகம் செய்கிறார்கள். விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவோர் சம்பளத்துக்காக சேர்வதில்லை. ஆனால் இலங்கை அரசின் ராணுவத்தில் சம்பளம் பண ஆசை காட்டப்பட்டே சேர்க்கப்படுகிறார்கள். போராட்ட வரலாற்றில் போராளிகளும் ராணுவத்தினரும் கைது செய்யப்படுவதும் விடுவிக்கப்படுவதும் வழமை. நாமும் யாழ்ப்பாணம் மன்னார் போலீஸ் நிலையங்களின் தாக்குதலின் போது கைது செய்யப்பட்ட ராணுவம் போலீசாரை எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுவித்தோம். ஏன் ஆணையரவிலிருந்து தப்பியோடிய ராணுவத்தினரையும் விடுதலை செய்தோம். இன்று நாம் போராடுகிறபடியால் ஒவ்வொரு பெற்றோரின் நன்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் தான் 9 சடலங்களை கோட்டை ராணுவத்திடம் ஒப்படைத்தோம். எமது உறுப்பினர்கள் 19 பேர் உட்பட பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்றும் சிறையில் வாடுகிறார்கள். ஆனால் நாம் அவற்றை விட்டு எமது இரண்டு வீரர்களை விடும்படியே கேட்கிறோம். உலக போராட்டங்களிலும் யுத்த கைதிகள் பரிமாற்றம் செய்யப்படுவது நடைமுறை. பிற இடங்களில் பெருந்தொகையான பணமும் கேட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி ஒன்றும் கேட்கவில்லை. இந்த ராணுவ சிப்பாய்களை பற்றி அரசுக்கு எந்தவித கரிசனையும் ஏற்படவில்லை. இந்த ராணுவத்தினர் சாதாரணமானவர்கள் என்பதாலே அரசும் மௌனமாக இருக்கிறது. இவர்கள் ராணுவ உயர் அதிகாரிகளானால் எப்படியும் விடுவிக்க அரசு முயன்றிருக்கும். சாதாரண ராணுவ வீரர்களுக்கு இந்த அரசு எவ்வளவு மதிப்பளிக்கிறது என்பதை இதிலிருந்து நீங்கள் அறியுங்கள்.
இதனால் ராணுவத்தில் உள்ள ஒவ்வொரு வீரரும் அரசிடம் மதிப்பை இழக்கின்றார்கள். 1.5 மாதமாக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாம் இதனை தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் வடக்கு எவரும் வர அச்சமாக இருந்தும் விஜயகுமார் ரணதுங்க இங்கு முதலில் வந்து எம்முடன் பேசினார். அவர் வராவிட்டால் இந்த பிரச்சனை உலகுக்கும் தெற்கேயும் தெரிய வந்திராது. அவரது வருகையால் அவர் அரசை நிர்பந்தித்து நாம் ராணுவத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிந்தது. நான் குருமாரையும் உங்களையும் கேட்பது என்னவென்றால், மீண்டும் அரசை நிர்பந்தித்து எமது நிபந்தனைகளை கூறி இந்த இருவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள். நாம் ஒருபோதும் இவர்களை கொலை செய்ய மாட்டோம், அப்படியான மனிதாயமான பெற்ற செயல்களை செய்ய மாட்டோம் என்று கிட்டு அவர்களது உரை அமைந்திருந்தது. கிட்டுவின் இந்த பேச்சுக்கு பதிலளிக்கும் போது விஜயகுமார் ரணதுங்க குறிப்பிட்டார், இன்று நாட்டின் வடபகுதியில் நடக்கும் போராட்டம் மக்கள் உயிர் வாழ்வதற்கான போராட்டமே. தமது உயிர்களை பாதுகாக்க வடக்கில் உள்ள மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தை வறுமையின் பொருட்டு அரசு ராணுவத்தின் ஆயுதப்படையில் சேரும் சிங்கள வாலிபர்களின் வயிற்றுப்பாட்டுடன் ஒப்பிடலாம். தெற்கில் பொருளாதார வசதி படைத்த எந்தொரு குடும்பத்தில் இருந்து எவரும் இந்த அவசர ராணுவ சேவையில் சேர்ந்ததாக நான் அறியவில்லை. இன்று நாம் மீட்டுச் செல்ல வந்துள்ள அஜித் சந்திரசிறியும் பண்டாராவும் கூட வயிற்றுப்பாட்டுக்காக ராணுவத்தில் சேர்ந்தவர்கள்தான் என்று தெரிவித்தார். விஜயகுமார் ரணதுங்க மேலும் பேசுகையில், தானோ அல்லது தன்னுடன் வந்தவர்களோ எந்த ஒரு அரசியல் ஸ்தாபனத்தின் பிரதிநிதிகளாக யாழ்ப்பாண விஜயத்தை மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டவர், தமிழ் போராளிகளின் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையின் பேரில் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கக்கூடிய உரிமை மறுக்கப்பட்ட மக்களின் பொது போராட்டத்தில் வடக்கு தெற்கு பாலம் ஒன்றை அமைப்பதே தமது பிரதான நோக்கம் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி அன்று 2 சிங்கள கைதிகளையும் விடுதலை புலிகள் விடுவித்தார்கள். பதிலுக்கு மேஜர் அருணாவும் இன்னொரு விடுதலை புலியும் விடுவிக்கப்பட்டார்கள். விடுவிக்கப்பட்ட சிங்கள கைதிகளை நேரில் அழைத்து செல்ல சிங்கள பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலி வந்திருந்தார். இலங்கை அரசியலில் இனவாதமற்ற அல்லது இனவாதத்துக்கு எதிரான முற்போக்கு சக்திகள் உண்டு. அவர்களுடன் இணைந்து தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு காண தமிழ் போராளிகள் முன்வர வேண்டும் என்று ஆலோசனை கூறுபவர்கள் இலங்கையிலும் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் இருக்கிறார்கள். யதார்த்த உண்மையை உணராது இவ்வாறு கூறுவோருக்கு பிரபாகரன் தகுந்த பதிலை அளித்தார். இந்து நாளிதழில் 4/9/86 அன்று தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களது பேட்டியிலே கேள்வியாக அவரிடம் கேட்கப்பட்டது, ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் உள்ள சிங்கள அரசியல்வாதிகளை பற்றிய உங்கள் கருத்தை அறியலாமா? இலங்கை அரசியலில் இனவாதமற்ற அல்லது இனவாதத்துக்கு எதிரான முற்போக்கு சக்திகள் உண்டா? தென்னிலங்கை அரசியல் அரங்கு பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பிரபாகரன் பதிலளித்தார், நீண்ட கால அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் பார்ப்போம். சிங்கள அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் இலங்கை தீவு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுமே மாறி மாறி ஆட்சி நடத்தியுள்ளன. இந்த இரண்டு கட்சிகளும் எந்த விதத்திலும் எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் அக்கறை காட்டவில்லை. எமது போராட்டம் ஸ்ரீமாவோ அம்மையார் பிரதமராக இருந்த காலத்தில் துவக்கப்பட்டது. இதை இங்கே சுட்டிக்காட்டலாம். தீவிரவாத போராட்டம் 1972 தான் கூர்மையடைய தொடங்கியது. இந்த ஆண்டு எங்கள் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. பழைய அரசியலமைப்பில் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கொஞ்ச உரிமைகள் கூட இந்த புதிய குடியரசு அரசியலமைப்பினால் பறிக்கப்பட்டன. இதற்கு காரணமானவர்களில் இடதுசாரி முற்போக்கு கட்சிகளில் ஒன்றான லங்கா சமசமாய கட்சியைச் சேர்ந்த கொல்வின் ஆடி சில்வா என்ற சிங்கள தலைவரும் ஒருவர் ஆவார். புதிய குடியரசு அரசியல் அமைப்பை உருவாக்கிய ஸ்ரீமாவோ பண்டார்நாயக் அம்மையார் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் அப்போது கொல்வின் ஆடி சில்வா மட்டுமல்ல, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பீட்டர் கனமனும் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். முற்போக்காளர்களான இடதுசாரிகள் கூட அரசியல் அமைப்பு மூலம் எமது அடிப்படை உரிமைகளை பறித்தெடுக்க முயன்ற இந்த வேளையில் தான் எங்கள் விடுதலை போர் கூர்மையடைய தொடங்கியது. 1972 எமது விடுதலை போரானது குடியரசு அரசியல் அமைப்புக்கு எதிராக தீவிரமடைந்தது. இந்த குடியரசு அரசியல் அமைப்பை எழுதியவர் நாடறிந்த பழம்பெரும் இடதுசாரியான கொல்வின் ஆடி சில்வா அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குடியரசு அரசியல் அமைப்புக்கு ஒப்புதல் தரமாட்டோம் என்று கூறி பாராளுமன்றத்தில் தமிழ் பிரதிகள் வெளிநடப்பும் செய்தார்கள். இந்த அரசியல் அமைப்பில் கையெழுத்திட்ட ஓரிரு தமிழ் பிரதிகள் எமது மக்களால்
துரோகிகளாக காணிக்கப்பட்டார்கள். மிக அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்து காட்டலாம். இலங்கை மக்கள் கட்சியின் தலைவர் விஜயகுமார் ரணதுங்க அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் மேடையில் பேச முடியாமல் போயிற்று. தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கும் எந்த சிங்கள அரசியல் கட்சியும் அங்கே இயங்க முடியாது என்பதையே இது காட்டுகிறது. இதனால் தான் எந்த காலத்திலும் இங்கே சிங்கள அரசியல்வாதிகளை நம்பும் சூழ்நிலை இல்லை என்று சொல்லுகிறோம். ஏதேனும் முற்போக்கான குரல் அங்கே ஒலித்தால் அது வலிமை குன்றிய குரலாகவே இருக்கிறது. எமக்காக குரல் கொடுக்கும் சிங்களவர்கள் மிக சிலரே. அப்படியானவர்களின் குரல்களும் அடக்கப்பட்டு விடுகின்றன. பிரபாகரன் இவ்வாறு கூறி 2 ஆண்டு காலம் கழிவதற்குள் விஜயகுமார் ரணதுங்க சிங்கள வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிங்கள பேரினவாதிகள் பற்றிய பிரபாகரனின் கணிப்பு சரியானது என்பது இதன் மூலம் உறுதியானது. சிங்களவருக்கு புலிகள் அளித்த வரவேற்பு தொடர்பாக பார்க்கலாம். சகல மதத்தினரும் நடத்தும் திருவிழாக்களுக்கு தேவையான உதவிகளையும் அவை சிறப்பாக நடைபெறவும் விடுதலை புலிகள் உதவுகிறார்கள். மன்னாரில் கிறிஸ்தவ திருவிழா ஒன்றை நான் பார்த்தேன். அந்த திருவிழா பற்றி மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மன்னார் மாவட்டத்தில் உள்ள மடுமாதா தேவாலயம் இலங்கை தீவிலே மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயம். அந்த தேவாலயத்திலும் அதை சுற்றியுள்ள விடுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அகதிகளாக தங்கியிருப்பதை நான் பார்த்தேன். அவர்களுக்கு அங்குள்ள கிறிஸ்தவ பாதிரிமார்களும் கன்னிமார்களும் தூய்மையான அன்போடு உணவளித்து மருத்துவ சிகிச்சை செய்தும் உதவி வருவதை நான் நேரிலே கண்டேன். அங்கிருந்த அகதிகளில் பெரும்பான்மையானோர் இந்துக்கள். ஆனாலும் அவர்களுக்கு இயேசுபிரானின் ஆலயம்தான் அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறது. மனிதாயமான அடிப்படையில் இந்த உதவிகள் செய்ததற்காக கிறிஸ்தவ துறவிகளும் கன்னிமார்களும் சிங்கள ராணுவத்தின் கோபத்துக்கு பலமுறை ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உயிர்களை கூட இதனால் இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் தொண்டு இன்னமும் தொடர்கிறது. அந்த துறவிகளிடமும் கன்னிமார்களிடமும் நான் பேசிய பொழுது மனிதாயமான உணர்வு மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய உணர்வில் அவர்கள் எந்த அளவுக்கு திளைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் பார்த்து வியந்து போனேன். விடுதலை புலிகளுக்கு உதவுவதையும் அவர்களை பாதுகாப்பதையும் தங்களின் கடமையாக அவர்கள் கருதுகிறார்கள். கிறிஸ்தவ துறவிகள் பலரும் இதனால் சிங்கள அரசின் கோபத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். பல துறவிகள் இதனால் சிறைவாச கொடுமைகளை கூட அனுபவித்துள்ளார்கள். சித்திரவதைகளுக்கும் ஆளாகி உள்ளார்கள். மடுமாத தேவாலயத்துக்கு நான் சென்றிருந்த போது அங்கிருந்த ஆயர் என்னிடம் ஒரு சிக்கலான பிரச்சனை பற்றி பேசினார். ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்தில் பெரிய திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதற்கு சிங்கள கிறிஸ்தவர்களும் திரண்டு வருவார்கள். கடந்த 10 ஆண்டு காலமாக சிங்கள கிறிஸ்தவர்கள் வருவதில்லை. இப்போது புலிகளும் அரசும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதால் இந்த ஆண்டு அமைதி நிலவுகிறது. எனவே சிங்கள கிறிஸ்தவர்கள் இந்த ஆண்டு விழாவுக்கு வர விரும்புகின்றார்கள் என்று ஆயர் தெரிவித்தார். இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நான் கேட்டேன். சிங்கள கிறிஸ்தவர்கள் வரும்போது அவர்களுக்கு பாதுகாவலாக சிங்கள ராணுவம் வர ஏற்பாடாகியுள்ளது. இதற்கு விடுதலை புலிகள் சம்மதிக்க மறுக்கிறார்கள். நீங்கள் தலைவர் பிரபாகருடன் பேசி ஏதாவது செய்ய முடியுமா என்று ஆயர் கேட்டார். புலிகள் சம்மதிக்க மறுத்தால் அதற்கு தகுந்த காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனாலும் நீங்கள் கூறியதை தம்பிக்கு தெரிவிக்கிறேன் என்று மட்டும் அவரிடம் தெரிவித்தேன். மறுநாள் தம்பி அவர்களை சந்தித்த போது இந்த விவரங்களை கூறினேன். அண்ணா, எங்கள் நாட்டில் நடைபெறும் திருவிழாவுக்கு சிங்கள மக்கள் தாராளமாக வரட்டும், கோவிலுக்கு போகட்டும், கும்பிடட்டும், அதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம். சிங்கள மக்களை நாங்கள் எதிரிகளாக எப்போதும் பார்த்ததில்லை, பார்க்கவும் மாட்டோம். சிங்கள பேரினவாத அரசுடன் தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர சிங்கள மக்களுடன் இல்லை. மன்னார் திருவிழாவுக்கு வரும் சிங்கள மக்கள் எங்களை நம்பி விரட்டும், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம். ஆனால் எங்கள் மண்ணில் அந்நிய ராணுவம் நுழைவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றார். அவர் கூறுவதில் உள்ள நியாயம் எனக்கு புரிந்தது. எத்தகைய மனிதாயமான உணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் அவர் பேசுகின்றார் என்பதை பார்த்து பெருமிதம் அடைந்தேன். தம்பி நானே மன்னாருக்கு அனுப்பப்பட்டது. தமிழீழ எல்லைப் பகுதியில் விடுதலை புலிகள் காத்திருந்து திருவிழாவுக்கு வருகை தந்த சிங்களவர்களை வரவேற்று அழைத்து சென்றார்கள். பேருந்துகளிலும் வேன்களிலும் சாரி சாரியாக வந்த சிங்கள மக்களுக்கு விடுதலை புலிகள் பாதுகாப்பு மட்டும் அளிக்கவில்லை, அவர்களுக்கு வழிநடுக குளிர்பானம் இளநீர் போன்றவையும் அளித்து உபசரித்தார்கள். வழிநடுக இருந்த கிராமங்களில் வாழ்ந்த தமிழர்கள் பகையை மறந்து தங்கள் மீது காட்டிய அன்பையும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டையும் கடுமை உணர்வையும் கண்டு சிங்களவர்கள் திகைப்பும் வியப்பும் அடைந்தார்கள். மன்னார் திருவிழாவுக்கு வந்து சென்ற சிங்களவர்கள் அனைவரும் தங்கள் ஊர்களுக்கு திரும்பிச் சென்று புலிகளின் புகழை பாடினார்கள். ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த மேரன்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: தேவி, சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வெட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்ததான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையம் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் வேறதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93810 லாப்லாங் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மீதான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொலி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை சேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை. ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

0: நாடகம். அவன் மாறிவிட்டான் அங்கம் 15. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் கேது, ஜோஜ், ரதனி. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி.
1: சாப்பாடு கொண்டு போறதுக்கு
2: வருது அவர் வந்து சாப்பிட்டு போலாம், இது போலாம், என்ன செய்யலாம். அதுக்கு வீட்டை இருந்தப்ப பாஞ்சு விழுந்து போறீங்க, முந்தைய எப்படி இருந்தீங்க தெரியாத. இப்ப சுவாதியும் சாவத்தையும்
1: சத்தம் பெறாது. கூப்பிடக்குள்ள கூட அம்மா கூப்பிடு உங்கள மாதிரி இங்கவா என்ன செய்யற அவர் படுத்திருப்பாரு சும்மா குழாப்புறாரு அந்த சும்மாவே சோத்துல நித்திரையில அவருக்கு நித்திரை இருந்தாலும் என்ன
2: குழாப்புவான்
1: உங்களுக்கு இந்த அக்கல் நாளில மண்டா சத்தம் போடாது போய் பாக்குத்துட்டு கூப்பிடுறான் நிமிழிப்பா இருக்கிறாரு. அண்ண அண்ண நித்ரா
3: இல்ல படுத்தாப்புல கண்ணன் எப்ப வந்த நீங்க
1: நான் தெளிவடிக்க நீ சொன்ன சாப்பிடல சன்மிச்சை தான் சாப்பிட்டேன்னு எனக்கு சும்மா சாப்பிட்டதெல்லாம் எரிஞ்ச மாதிரி இருந்தது.
3: அண்ணன்
1: எப்படி பாத்துருப்பா சாப்பாடு ஒண்ணுதான் சாப்பிடும் முதல்
3: மூன்று நாளா இந்த பானை தானே சாப்பிட இருக்கிறேன். இவனும் வரா விட்டுட்டான். இப்ப என்ன செய்யறது?
1: நானும் என்ன செய்ய எனக்கும் வீட்டுல இடாம இல்லன்னு ஒண்ணு நான் கொண்டே வச்சிருப்பேன். அவன் அந்த பெரிய வீடு வச்சுக்கொண்டு அந்த தந்தை ஆக்களும் அவன் அந்த மனசின் ஆக்களையும் வச்சுக்கொண்டு இருக்கிறான். இதை கதைச்சா நான் பொல்லாதவள் உனக்கு விளங்குதான். எந்த வீட்டுலயும் புள்ளியல்ல வீடு காணாத அறியலும் இல்ல அல்ல. நான் உன்னை விட்டுட்டா இருப்பேன். எனக்கு அதான் பொரே வயிற்றுச்சலா இருக்கு. யோசிச்சா சாப்பிட்டது எல்லாம் என்னவோ சமிக்காத மாதிரி இருக்கு.
3: ஐயோ நானும் என்னது செய்யறது? இவளுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியாம
1: போயிட்டே
3: இல்ல. இப்ப நாலு நாளா போன் எடுக்கல வரையில போன் எடுத்தாலும்
1: அதுதான்
3: கீழே இறங்கி போய் இதுல போய் இந்த
1: வெகுறையில சொல்லி சும்மா போன் எடுத்தா வேற ஏதாவது கரைச்சல் தருவா பேசாம விளத்தப்பான் அல்லது கூட்டி கொண்டு வந்து வைக்கணும்னு சோதிச்சிருப்பா. சாப்பிட வாங்கணும் அந்த சாப்பிடுங்க. இந்த புளி சாப்பிடாம இந்த சன்பிச்சையும் பானையும் பானும் என்னத்தோட சாப்பிடுங்க. சன்பிச்சை
3: பானை இந்த பால்ல தொட்டுதான்
1: சாப்பிடுறேன்.
3: நல்லெண்ணெயில ஒரிச்சு முட்டையா தருவாளையே பானோட வச்சு எல்லாம் போச்சு.
1: வேறே வந்த நேர்ச்சில சொல்லும் பேருண்ட அண்ணிய எப்படி சாப்பாடு இருக்கணும் செய்யறியான்னு இந்த ஆபுரம் தெரியும்.
3: கடவுள் குடி
1: சாப்பாடு நல்ல சாப்பிடும் சாப்பிடணும். இந்த கோழி எல்லாம்
3: என்ன ஒண்ணு
1: சோறு தான் கவிழ்த்து நல்லா இருக்கும். சோறு
3: சாப்பிட்டு மீன் வச்சிருக்கீங்க
1: இல்லையா? கோழி தான் கோழி பொரியலும் மீனோட விருப்பம் இருந்தாலும் நான் நாளைக்கு வரைக்கலாம் அதை கொண்டு வந்தாரு கொண்டு வந்து வச்சிட்டு போன ரெண்டு மூணு
3: சாப்பிடுவாதான்
1: முதல் இண்டே சாப்பிடு முதல் இந்த பானை சாப்பிட்டு இந்த
3: உடம்பு அரைச்சு வையுங்க.
1: சரி நான் எல்லாம் கொண்டு வர உனக்கு விருப்பமா தெரியுந்தான் பாசம்
3: போனாப்புற. ஐயோ கிடைக்குது இல்லையே.
2: இனி நாளைக்கு மாறன் சொல்றாள். எனக்கு நான் வேலை வட்டி இல்லையா இருக்கிறேன். நல்ல சினிமா தான் நான் இப்ப விடத்த காட்டில் நாளைக்கு சொல்லி விட்டுறோம்.
1: எங்க உருவம் இருக்கிறீங்க?
2: இல்ல நான் இனி மெட்ரோல போயிடா. நானும் எனக்கு நேரம் இல்ல.
1: அண்ணன் கேட்டேன் எனக்கு சாப்பாடு வந்து விருப்பம் இல்லையில
2: அப்படி சொல்லல. மினக்கிழமை அவர் அங்க கூப்பிட வர சொல்லி சும்மா நிக்கிறவர வந்து வந்தேன் சாப்பிட்டு போலாம் தானே. அவருக்கும் வழியால போனதா இருக்கும். சும்மா ரூமுக்கு படுத்து படுத்து கிடக்குறாரு.
1: சரி முதல் இப்ப சாப்பிட வைக்கணும். உங்களுக்கு இவரோட சேர்ந்து சாப்பிடுங்க. நான் போடுறேன் ரெண்டு பேரும் கொண்டு வந்து நான் தானே போடுங்க.
2: அடிச்சு போட்டு சாப்பிட வேண்டாம். பெண் தவங்க
1: அவருக்கு முடிவு கொடுங்க.
2: சும்மா இதுல இருந்து பர்த்துக்கள் அங்கே ஒரு போயிட்டு வாங்க சும்மா.

0: இருக்கு.
1: குளிரும் வேணுதான் என்ன செய்யறாங்க,
0: குளிரை முடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மாதம் வேணிட்டு வா, நம்மதான் நல்ல நல்ல அங்க சாப்பாடுகளும் மாட்டோம் எல்லாமே ஆரோக்கியம் ஒரு அமைதியான ஒரு
1: யோசிக்கிறேன். அவளோட பூவைக்குல இருந்த மாதிரி இருக்குமா, அவள் இருந்தா எல்லாம் கவனிப்பாளே.
0: அதுதான்
2: ஊருக்கு தானே போறீங்க, ஊர்ல எல்லாம் பாக்கலாம் தானே.
0: என்னத்த மூடி மறைக்காம
1: கூட்டிட்டு
0: போனவர்
1: என்ன நடந்தது தெரியாது. அதுதான் பிரச்சனை,
0: சும்மா இன்னும் புள்ள புள்ள அதான் என்னதான் செய்த அதன் தாயதப்பன் புள்ள புள்ளியான்னு விட்டு கொடுக்காம மறைச்சு கொண்டிருக்கிறது.
1: என்ன செய்யறது,
0: நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அடிச்சு கதைக்கிறேன் அனுப்பி விடுறேன் கொஞ்சம் சொதி விடுங்க அவன் அடிச்சு கதைக்கிறான் அப்ப நாங்க கொஞ்சம் தலைப்பை போட்டு விட்டு அடுத்த டெலிபோன் எடுத்து கதைக்கிறேன் சரியா அவனோட கதைக்கு போட்டு அவனோட அவட்ட முடிவை நாங்க கேட்கல
1: அவன் கேட்டுக்கொண்டிருக்கிய குடும்பமே
0: நானும் போயிட்டு வருவோம்.
2: அவருக்கு ஏறி போறக்கு அவருக்கு துணை தேவையில்லை போனோம்னா ஏகோஸ்தத்தை காய்ச்சி விடலாம்.
0: நான் போயிட்டு யோசிக்கிறேன்
1: சரி பாருங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் 15. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கேது, ஜோஜ், ரதனி. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
1: உறவுகள் இதுவரை கேட்டது சங்கமம். இது ஒரு மறு ஒலிபரப்பு. நேற்று தினம் இடம்பெற்ற சங்கமம் இன்று மறு ஒலிபரப்பாக ஒலிபரப்பாகியது. நிலைய கழிக நேரம் 4:04.

கேசங்கரியன், வி டி சுபசோர், ஆதரவிடம்பரும், மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். திருவண்ணாமலை குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக திருவண்ணாமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் சீலகம் முன்பாக அமைதி வழி போராட்டம் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றுகின்றது.

இலங்கையில் தற்போது நடைமுறையில் 18% வரி வீதம் மிகவும் அதிகம் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள அரசாங்கம் தற்போது நாட்டில் வசூலிக்கப்பட வேண்டிய ஒட்டுமொத்த வரிகளில் சுமார் 40% வருமானம் அரசாங்கத்தில் சென்றையாமல் இருப்பதற்கு இருக்க நிலையில் நிதியமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இவ்வாறான முறைகேடுகளை தடுத்து நிறுத்திவிட்டு விடுபட்டு போகும் வருமான வரியை சரியாக வசூலிப்பதன் ஊடாக தற்போதைய 18% வரியை 12% குறைப்பதை அரசாங்கத்தின் அடுத்த கட்ட பயணமாகும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான மோதல் சம்பவத்தின் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டமைக்கு சிறைச்சாலை நிர்வாகத்தின் வீழ்ச்சியும் அதன் திறமையின்மையுமே காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சியில் மோமலை மற்றும் வேம்படுக்கேணி ஆகிய பகுதிகளில் மீள் குடியேறுவதற்கு 29 குடும்பங்களைச் சேர்ந்த 93 பேர் இதுவரை விண்ணப்பித்துள்ளதாக பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராயபக்ச இலங்கை வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்திருக்கின்றார். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகம் போராளிகளின் வகிபாகமும் என்னும் தலைப்பில் நிகழ்வு பவனியா நகரசபை மண்டபத்தில் 5ஆம் தேதி நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கு இணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் இருவாரமும் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் விபத்துகள் காரணமாக வேடாந்தம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் அங்கவீனமாவர்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் பல்வேறு வெளிப்புற பொருளாதார சவால்கள் காரணமாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நிவாரணங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார்.

அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைக்கான வைத்தியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. புண்ணிய தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கைதி ஒருவரை சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனுராதபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் முகான் கர்ணரட்னாவுக்கு சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து கையளிக்கப்பட்டிருக்கின்றது. கடவத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இகால பியன்வில பகுதியில் நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திராவின் மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக திகதி குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் கர்நாடகத்தில் பகுவிரையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று மூத்த அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அறிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசாக உள்ளது தமிழக வெற்றிக்கழக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சீனா முதலீடு அதிகரிப்பது இரு நாடுகளுக்கு நல்லது என்று சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசுவாமி கூறியிருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாகரசுவின் கார் ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். வாழ்வியலுக்கான மூலதனம் திருக்குறள். இதில் அனைவரும் சிந்தனையை முதலீடு செய்யப்படும் என்று இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். திருமணம் நடத்துவது போலவே அழைப்புதல் அடித்து வழங்கி வரவேற்புடன் தடற்புடல் ஏற்பாடுகளுடன் கிராமங்களில் நடத்தப்படுகின்ற மொய் விருந்து ஊர்கூடி தேரிழுப்பது என்று சொல்வது போல் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு ஊரார் அனைவரும் மனம் வந்து உதவி செய்வதாக அமைகின்றது என்று தஞ்சாவூரில் இவ்வாறு நடத்தப்பட்டு வரும் மொய் விருந்து. ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள ஹப்பிராஜ் திரைப்படத்தில் இளையராஜா பாடலை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம் காலாவதியான பின்னர் கம்போஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டணங்களை ஈரான் அறிமுகப்படுத்தும். இந்த தகவலை சீனாவுக்கான ஈரானின் தூதர் தெரிவித்திருக்கிறார். போர்க்கப்பலில் இருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தி நவீன ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்தது. இந்த சோதனையை வடகொரியா அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் கடும் வெப்பம் வாட்டுகின்றது. ஐரோப்பாவில் காட்டுத்தீயால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கின்றது. உலகில் ஆக வயதான ராட்சத பண்டாக்களில் ஒன்று அதன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கின்றது. பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு தனித்துவமான புறக்கோளை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மேலும் சரிந்திருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் 2026 ஆண்டுக்கான யாழ் மாவட்ட செயலர் வெற்றிக்கிண்ண பரிசளிப்பு நிகழ்வு சனிக்கிழமை வடமராட்சி கிழக்கு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றிருக்கின்றது.
இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் இந்திய ஏ அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றுகின்றது. உலகக்கிண்ண வரலாற்றிலேயே நோர்வே முதல் முறையாக காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கின்றது. இந்திய பொறுமதியில் 142 ரூபா 92 சதமாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பொறுமதியில் 235 ரூபா 71 சதமாகவும் இந்திய பொறுமதியில் 67 ரூபா 5 சதமாக காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

நிலைய கலியக நேரம் 4:14. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ் அலியல் தொடர்ந்து வானிலைக்கு வருவது தொடரும் நிகழ்ச்சி முன்னோட்டம். தொடரும் நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 மணி வரை உங்கள் விருப்பம். 5 மணியிலிருந்து 6:15 உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. இருந்து 7 மணி வரை நிரூபி ஆவணம் அளிக்க ஆதரவில் அறிதலும் புரிதலும். 7 மணிக்கு மணிக்கொருது தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். அதனைத் தொடர்ந்து 8 மணி வரை தமிழோடு ஒரு தர்க்கம். 8 மணியிலிருந்து 9 மணி வரை திரு தேவர ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை. 9 மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? 170வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. கலிக நேரம் 4:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொடர்வது உங்கள் விருப்பம்.

0: உங்கள் விருப்ப நிலனுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் மது கடிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் விருப்ப நிலனுடாக முதலாவதாக இணைந்திருக்கின்றார் வைவருடாக எங்கள் அமெரிக்கா ராஜா உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் எங்கள் அன்பான சித்தான கேது. வணக்கம் ஐயா. நலந்தானே?
0: நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கின்றோம். இன்று ஒரு கிழமையாக நாங்கள் எரிச்சு கொட்டி இன்று ஹோல் டே இன்றைக்கு வந்து 24 hours ஒரு நினைக்கிறேன் 50 மாநிலத்துல ஒரு 8-10 மாநிலத்துக்கு மழை தொடர்ந்து பெஞ்சு கொண்டே இருக்கு
0: அமெரிக்காவிலே. சந்தோஷமா இருக்கிறது என்ன?
1: பென்சில்வேனியா அண்ட் அப்படியெல்லாம் அந்த 11 மாநிலங்கள் முந்தி கொலனியா இருந்தது அந்த பக்கம் எல்லாம் பெய்யும் நினைக்கிறேன். 24 மணிக்கேரம் என்று தொடர்ந்து பெஞ்சு கொண்டிருக்கு. ராத்திரியில இருந்து பெஞ்சு கொண்டிருக்கு ஐயா. கொஞ்சம் வெதர் கொஞ்சம் கூலா இருக்கும். விளங்குதா?
0: சந்தோஷமா இருக்கும். என்ன மழை மழை பெய்வதை பார்ப்பது ஒரு அழகுதானே? என்ன?
1: ஆமாம், நீங்கள் வந்து உங்களுக்கு 105 டிகிரியிலே அது போல நீங்கள் வெந்தீங்களோ அது போல நாங்களும் ரெண்டு கிழமையா ரொம்ப மோசமா இருந்தது.
0: உலகம் ஒரு உருண்டு என்று சொல்லுவார்கள் தானே?
1: என்ன
0: பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: நினைக்கிறேன் இந்த வசனம் வந்து இந்த மின்மினிக்கு கண்ணுக்குள்ளே ஒரு மின்னல் வந்தது.
0: இந்த பொன்மினிக்கு கண்ணுக்குள்ள அந்த பாடல்
1: மின்மினி என்று
0: நினைக்கிறேன்.
1: இவர் மலேசியா ஐயா பாடினது, மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். படம் வந்து அதுல ஒரு வசனம் வரும், அதுல இருந்து ஊகிக்கிறோம். எனக்கு ஞாபகம் இல்ல. சிவப்பு ரோஜா,
0: சிவப்பு ரோஜா தான் பாரதராஜா அந்த படம்.
1: அதுல ஒரு வசனம் வருது சிவப்பு ரோஜா.
0: நீதானே சிவப்பு ரோஜா? என்ன
1: தமிழி பிள்ளைகள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கின்றார்கள். உங்களோட ஒரு கேள்வி கேட்கின்றேன்.
1: கேளுங்க ஐயா. பாப்பம்
0: அம்மா அவர்கள் இந்த தங்க நகை அணுகின்றார்கள் எல்லாம் பொதுவாக எதற்காக? இந்த தங்க நகை மட்டுமில்ல எல்லா நகைகளையும் அணிவது.
1: பெண்கள் வந்து பெண்களுக்கு அழகு நகையில. இப்ப எங்கட தெய்வங்களை பார்க்கும் பொழுது, பெண் தெய்வங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு போட்டிருக்கும் பொழுது அழகா இருக்கும். அது கலாச்சாரமாக எங்கட சமயத்திலே அது ஆண்டாண்டு காலம் 1000 ஆண்டுகளாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அதோட ஒரு வீட்டு ஒரு குடும்பத்திலே ஒரு தங்கத்தை வேணால் அது எங்களுக்கு ஒரு ஒரு வருவாய் போல சேமிக்கிறது போல அந்த தங்கத்துல இருக்கிறது. ராத்திரி அந்தரத்துக்கு ஒரு அப்பாக்கு சுவாமிலையோ அம்மாக்கு சுவாமிலையோ பாட்டிக்கு சுவாமிலையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க சொல்லுவாங்க இவ்வளவு காசு வையனா கையில பணம் கிடையாது.
0: தங்க முதலீடு என்ன?
1: தங்க முதலீடு அந்த பணம் அந்த தங்கத்தை நாங்கள் வித்தோ அடைய வச்சா அந்த வருத்தத்தை அவர்களை வெளியார எடுத்துருவோம். சிவப்படுத்தி ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றேன் ஐயா.
0: நன்றி வணக்கம்.

0: ஒழித்த வாழ விரும்பி கேட்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜாண்ணா அவருக்கும் உதுநடையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த உறவு வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள்
0: நலமாகவே இருக்கின்றோம். எங்களுக்கு என்ன குறை என்னம்மா? எங்களால் முடித்த வேலைகளை நாங்கள் செய்து விடுவதுதானே காலாக என்ன? அடுத்தவர்களிடம் கொடுத்து விட்டு பேசாமல் இருப்பதை விட என்ன அடுத்தவர்களிடம் கொடுத்து விட்டால் அதை எங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கு. என்ன ஒரு இப்படா முடியும், எப்படி செய்வார்களோ அப்படி என்று வயல் விதைக்கிற அவர்கள் இல்ல அந்த விவசாயம் செய்வர்கள் எல்லாம் அந்த தங்க நகையை அடை வைத்து தான் அந்த விவசாயத்தை செய்வார்கள். இது காலமாற்றத்துனா இது வந்து ஆனால் முதல் முதலில் எதற்காக இப்படி தங்க நகைகளை இப்ப சங்கிலி கடுக்கன் எல்லாம் போடுவார்கள் தோடு
1: இவ்வளவுதான்
0: பெரிய பணக்காரரா இருந்தாலும் பவுன்ல மெட்டி போட மாட்டார்கள். என்ன கண்டிப்பா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது.
1: என்ன
0: பாருங்கள், இந்த என்னதான் ஒருவர் வடிவா வலிக்கிட்டு வந்தாலும் ஒரு பெண் ஒரு தங்க நகை அணிந்து வரும் பொழுது அது அது ஒரு ஜொலிப்பா தானே இருக்கின்றது.
1: அழகுதான்
0: என்றாலும் அந்த நகை போடுவவர்களுக்கு அந்த மவுசு குறையவில்லை தானே? சரியம்மா, உங்களுக்கான பாடலை கேட்போம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம்.
2: ஒன்னத்தான் எங்க பாக்குற? ஒன்னத்தான் அட ஒன்னத்தான்.

0: ஒலித்த வாழ விரும்பிக்கிட்டு இருந்தா பிரான்ஸ்லேருந்து எங்கள் ஜோய் சரியம்மா. அவருக்கும் வந்து நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் குணநாயம்மா. நீண்ட இடவுளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் குணநாயம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீண்ட இடவுளியின் பின் உங்களது குரலை கேட்பது, நேரடியாக உரையாடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது.
1: நன்றி.
0: எனக்கும்
1: தான் உங்கள் குரல் மகிழ்ச்சியாயிருக்கிறது.
0: என்ன சரி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த நகைகள் அடிவது எதற்காக?
1: ஒன்று அழகு, அழகுக்காக அணிவினோம். அடுத்தது வந்து இந்த நோய் தீக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருந்தது. உங்களுக்கு தெரியும், சின்ன முத்து அல்லது வரதம் வந்தா கழுத்துல தங்கிலி ஒரு
0: போட்டு விடுவார்கள்.
1: இந்த நோய்களை குணமாக்க வேண்டாது. அடுத்தது ஆடம்பரமும் இருக்கு தானே.
0: ஆடம்பரம்
1: நாங்கள் பணக்காரரா இருக்கணும், நாங்க வசதியா இருக்கணும் நிறைய நகைகளை போடுவார்கள்.
0: இல்ல, ஆடம்பரம் நாங்கள் சொல்வதை விட அந்த நகை போட்டவர்கள் எல்லாம் பாருங்கள், அவர்கள் ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள்.
1: என்ன
0: சந்தோஷம்,
1: ஒரு நடுக போட்டு வளைந்து போடாம தெரிஞ்சால் ஒரு மூலி மாதிரி.
0: நாங்கள் அறிவியல் ரீதியாகவும் பல விடயங்கள் இருக்கின்றது.
1: அழக குடுக்கிறது, உண்மையில தங்கம் அழக கொடுக்கும். இனி விலை மறுப்புக்கு தக்கது ஒரு அந்தர மாவத்துக்கு
0: உதவக்கூடிய
1: செய்யலாம். அந்த காலத்துல முன்னே எங்க அம்மா அம்மா அப்படித்தான் நகை அடைவிச்சுதான் ஐயா பிசினஸுக்கு
0: போவேன்,
1: வந்து எடுத்து கொடுப்பார். அப்படித்தான் வழக்கமா போறது. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கேன், அப்படி என்னத்துக்கும் அது ஒரு
0: நிறைய தங்க நகைகள் அணிந்திருப்பார்கள். என்ன ஆனால் காலுக்கு வெள்ளி எல்லாம் அணிந்திருப்பார்கள்.
1: வெள்ளி காய்ச்சாங்கிலே
0: ஓ
1: சில பேர் வெள்ளியிலையும் வந்த நடையில. இப்ப எல்லாம் வெள்ளியில தான் ஆண்கள் தங்கிலிக்க போடினங்களும்
0: பாதுகாப்பு கருதி போடுகிறார்கள். உண்மையிலேயே வெள்ளியில போடக்கூடாதாம் என்ன? ஆனா சில பேர் வெள்ளியில போட்டா இரண்டாம் நாளே அந்த இவ்வளவு நல்ல வெள்ளியா இருந்தாலும் கருத்து விடும். பாத்தீங்களா?
1: கருத்து விடும், கருத்து விடும்.
0: ஆமா ஆமா, அவர்கள் உடல் சூட்டுக்கு உடனடியாகவே கருத்து விடும்.
1: ஓ, சில பேருக்கு அந்த இமிட்டேஷன் நகைகள் ஒத்து வராது.
0: ஒத்து வராது
1: போட்டா புண் வரும்.
0: ஆமா ஆமா,
1: சில பேருக்கு அதை ஒத்துக்கொள்ளும்.
0: ஒத்துக்கொள்ளும்.
1: உடம்பு ஒரு மாதிரி இருக்கு.
0: தங்க நகைகள் இல்லாதவர்கள் இல்ல, ஆனா எல்லோரும் அணிவது இமிட்டேஷன் தானே.
1: அப்படித்தான்
0: ஆனா உண்மையிலேயே வீட்டில் இருந்தாவது தங்க நகைகளை அணிந்திருக்க வேண்டும் ஒருவர். என்ன அறிவியல் ரீதியாக கூட பல நன்மைகளா இருக்கின்றது. அதனால தான் அவர் அந்த நேரத்திலேயே இவர்கள் இதா செய்தார்கள். இந்த மஞ்சள் எல்லாம் கொடி கட்டினவர்கள் ஏன் தங்கத்தில் செய்தார்கள்? அந்த பெண்களுக்கு அது ஒரு முகத்தில் பொழிவை கொடுக்கும்.
1: என்ன
0: வசீகரத்தை கொடுக்கும். அப்படி பல அன்வான்சிய அறிவியல் மற்றும் மருத்துவத்தின் படி தங்கம் என்பது உடலின் ஆற்றலை மேம்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்காம். சரி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம். தொடர்ந்து புஷ்போதியமாக இணைந்திருக்கின்றார். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்கள் குணநாய பசுதி. அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாட்ஸ்அப்பூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி சிவநாதன். வணக்கம்.
1: இனிய வணக்கம் என்றான் கேளு.
0: இனிய மாலை வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: மாலை வணக்கம். நலமாக இருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி இருக்க வேண்டிக் கொண்டு எனக்கு ஒரு ரோபோண்ட கிளீன் பண்றதுக்கு கொண்டு வந்து மகன் போட்டு விட்டு விட்டுருக்கேன். அது உள்ள எல்லாத்தையும் வலிச்சு கிளீன் பண்ணி கொண்டு
0: நல்ல விஷயம் தானே.
1: நல்ல விஷயம் தான். சத்தம் போடுது, டிஸ்டர்ப்
0: பண்ணுது.
1: எனக்கு
0: பாட்டு
1: செந்தமிழ் நாட்டு தமிழிச்சியே
0: சேலை உடுத்த தயங்குறியே
1: தயங்குறியே
0: அருமையான பாடல் என்ன
1: அந்த.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள். தங்க நகைகள் அணிவது
1: அணிவது வந்து உடலுக்கு நல்லதுன்றுதான் கூறுகிறார்கள். அந்த ரத்தோட்டம் வந்து சரியான சீராக்கப்படும். இந்த பெண்களுக்கு கூடுதலாக போடு குத்துறது, மூக்கு குத்துறது, அல்லது கையில போடு நாடு பிறந்தோட அருணா கொடி என்று கொண்டு
0: கட்டுவார்கள்.
1: அது அதுக்குள்ள ஒரு சின்ன ஒன்று இருக்கும், அந்த அச்சர கூடு மாதிரி அதுக்குள்ள தொப்பல் கொடி கொஞ்சம் பீஸ் எடுத்து அதுல வச்சுட்டு காவல்.
0: அதுல என்ன சிறந்த மருத்துவம் இருக்குன்னா, அந்த அவர்களுக்கு அந்த வலிப்பு அப்படியான வருத்தங்கள் வரும் பொழுது அந்த அந்த தொப்புள் கொடியிலே ஒரு சின்ன இது எடுத்து பாலில் கரைச்சி அவித்து அதை பறக்கும் பொழுது அதுகள் போய்விடுமாம்.
1: எனக்கு உண்மையில சரியா,
0: தொப்புள் கொடி என்பது உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு மருத்துவ பொருள் என்ன?
1: மிஞ்சி போடுறது அந்த மிஞ்சி ரெண்டாவது விரல் ரெண்டு காலையும் ரெண்டாவது விரலுக்கும் கருப்பை கருவறைக்கும் ஜாயிண்ட் இருக்கு. அப்ப அந்த வெள்ளி போட்ட இதை போட்டால் அங்கே அது வந்து அமர்த்தி கொண்டு கைய விரல் அமர்த்தும் பொழுது அங்கே சிறப்பாக வெத்த ஓட்டங்கள் போய் வரும்.
0: வெத்த ஓட்டங்கள் இல்ல, இந்த வெள்ளி வெள்ளிக்கு பொதுவாக உடலை குளிர்விக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது.
1: விரைவாகவே
0: நோய் வாய்ப்பட்டு விடுவார்கள்
1: என்ன?
0: அறிவியல் ரீதியாகவே அவர்கள் உடனே விரைவாகவே நோய் வாய்ப்பட்டு விடுவார்கள். தங்கத்தில கால் கொலுசு இல்லை என்றால் கால் சங்கிலி செய்பவர்கள் அது இயற்கையே அதற்கு எதிராக இருக்கேன்னா, பூமியோ பூமியோட சேர்ந்து குளிர்விப்பதுதான் வெள்ளி. தங்கத்துக்கு வந்து அந்த உண்மையிலேயே வந்து அந்த ஆற்றலை மேம்படுத்துற பண்பு தான் தங்கத்துக்கு இருக்கு. அதுதான் உங்களை தங்கம்
1: குச்சி குத்துறது கடும் கோபம் மாறாக்களுக்கு கோபம் வேறாத
0: அது அழகு அழகாக பெண்களை காட்டியதார்கள். ஆனால் மூக்குத்தி வந்து கோபத்தை கட்டுப்படுத்தும் நரம்போடு சம்மந்தப்பட்டிருக்கின்றது மூக்கு. அதான் சில பேர் சில பேர் மூக்கில் பிடித்தோன்ன பயங்கர கோபம் வரும். சில பேர் சொல்லுவார்கள் மூக்கு மேல கோபம் வருது அவருக்குன்னு சொல்லுவார்கள். நகைகள் போடுவது என்பது ஒரு மனிதனுக்கு சிறப்பு. அவைகள் வந்து நாங்கள் அவைகளை பாதுகாப்பு கருதி நாங்கள் இப்போ அணிவதை மறுத்து வருகின்றோம் அடுத்த சந்ததியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியையும் அழகையும் பல விடயங்கள்ல நகைகள் இந்த ஒரு மனிதனை சிறப்பு சேர்க்கின்றது
1: என்ன? நிச்சயமா எனக்கு இந்த தங்க வண்டா விருப்பம் என்ன, இங்கு அந்த நாளையில வேலை போயிக்க ஒரு மாசத்துல ஒருக்கா இப்படியும் போய் தோடோ மோதிரமோ ஏதோ ஒண்ணு
0: வாங்கிடுவேன்.
1: அப்பதான் இந்த வேலை உழைச்சதுக்கு ஒரு மனதுக்கு நிறைவா இருக்கும், ஏதோ ஒண்ணு வாங்கி போட்டாத்தான் அப்படி
0: இருக்கு. அந்த தங்கம் இல்லாத போடாத ஆக்களை அங்கு மூலிக அலங்காரி என்று சொல்லுவார்கள் தெரியுமா?
1: என்னண்டு
0: மூலி அலங்காரி மாதிரி இருக்கிறாள், ஒரு நகையும் போடாம என்று சொல்லுவார்கள். அப்ப பாருங்க தங்கம் எவ்வளவு ஒரு மற்றவர்கள் மத்தியில் ஒரு மதிப்பை கொடுக்கின்றது என்ன?
1: நிச்சயமா மதிப்பு கொடுக்கும். உண்மையிலேயே விரலுக்கு போட்டு கை கழுத்துக்கு போட்டு அளவாக போட்டு கொண்டு போயிருக்கேன்.
0: உண்மையிலேயே
1: ஒரு வடிவுதான், ஒரு வடிவுதான், ஆசைதான்.
0: நன்றி பாடல் என்ன? நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: வணக்கம் நிலைய கழிவு நேரம் 4:48.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி விஸ்வநாதன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்ப நிகழ்வை நிறைவு செய்ய வானிலையில் வந்திருக்கும் அடுத்த உறவு மேரி மெக்டலின் சில்வெஸ்டர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாகவே இருக்கின்றேன்.
0: சரி, நலத்துடன் முதலில் என்ன பாடல் என்று கூறிவிடுங்கள்.
1: எனக்கு ரெண்டு பாடல் இருக்கு, ஆனா நீங்க ரெண்டு தரமாட்டீங்க. ரெண்டு நல்ல பாடல்.
0: சரி, அதுல ஒன்று ஒரு பாடல இருந்து கேப்போம், அடுத்த பாடல நாளை ராஜா நடங்களுங்கள்.
1: ஆமாம், தாளம் தட்டி பாட வந்தேன், தேவன் உன்னை தேடி வந்தேன்
0: என்ற பாடல். தாளம் தட்டி
1: சத்யராஜின் தாய் நாடா ஏதோ ஒரு அந்த படமா இருக்கணும்.
0: தாளம் தட்டி பாட வந்தேன்,
1: தேவன் உன்னை தேடி வந்தேன்.
0: பாடல எடுத்து விடுகின்ற முதலில்
1: சத்யராஜ்
0: இந்த தாளம் தட்டி பாட வந்தேன் பாடல் தாய்நாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்
1: என்ன?
0: அந்த பாடலை தருகின்றோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நகைகள் அணிவது எதற்காக?
1: அது முகம் வந்து பொலிவா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பார்க்க. அடுத்தது வந்து இந்த திருமண பெண்ணிற்கு கண்டிப்பாக பெற்றோர் கொடுக்க தர வேணும்.
0: சீதனம் அது கண்டிப்பாக கொடுக்கணுமா?
1: கண்டிப்பாக கொடுக்கணும் தானே.
0: தெரியல,
1: நகை இல்லாம கல்யாணம் நடக்குமா? காப்பி சங்கிலி போடாம ஒரு திருமண பெண்ணுக்கு
0: பெண்ணுக்கும்
1: அது கண்டிப்பாக அது எங்கட கலாச்சாரத்தோட அது ஊறிட்டு
0: ஊர்னு சொல்லுகிறீர்கள்.
1: தங்கத்திலும்
0: செய்வார்கள், வெள்ளியிலும் செய்வார்கள்.
1: வசதியான ஆட்கள் பவுன்ல செய்து ஓடுவாங்க.
0: அட்சர கூட என்பதும் வெள்ளியிலும் இருக்கும் பவுன்லும் இருக்கும்.
1: முதலீடு
0: என்பார்கள். வேற என்னத்துக்காக?
1: அதை போட்டா ஒரு மதிப்பு.
0: மதிப்பு என்று சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. பாடலை தருகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். எங்களது முன்னோர்கள் எதையும் காரணமின்றி செய்யவில்லை. நாங்கள் இன்று நாகரிகத்தாகவும் அந்தஸ்துக்காகவும் தான் இந்த நகைகளுக்கு பின்னால் நான் செய்கின்றோம். ஆனால் உலகையே வியக்க வைக்கும் ஒரு பரந்த மருத்துவ அறிவியல் மறைந்திருக்கின்றது இதில். அதாவது, நாங்கள் இத்தனை கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் கால்களில் தங்கம் அணிவதில்லை. ஆனால் பண்டைய அரசர்களும் ஆட்சியாளர்களும் வெள்ளி மற்றும் பிற மதிப்புள்ள உலோகங்களைத்தான் அணிந்தார்கள். கால்களில் தங்கம் அணியாமல் இருப்பது பொதுவான வழக்கம் மட்டும்தான் என்று பார்த்தால் இல்லை. அனிமான்சிய அறிவியல் மற்றும் மருத்துவத்தின்படி தங்கம் என்பது உடலின் ஆற்றலை மேம்படுத்தும் பண்புகளை கொண்ட ஒரு உலோகம். உடலின் மேற்பகுதியில் தலைமுதல் இடுப்பு வரை தங்கம் இருக்கும்போது அது உடலின் வெப்பத்தையும் ஆற்றலையும் தொடர்ந்து பராமரித்து ஒரு கேடயமாக செயல்படுகின்றது. அதேபோல் வெள்ளிக்கு உடலை குளிர்விக்கும் சக்தி உண்டு. பூமியின் காந்தப்புலமும் நமது நரம்பு மண்டலமும் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. பூமியின் நேர்மறை ஆற்றல்களை எளிதில் உறிஞ்சி அவற்றை நம் உடலுக்குள் செலுத்தும் சக்தி வெள்ளிக்குண்டு. அந்த உண்மைதான அறிவியல் எங்கே இருக்கின்றது என்று எங்களுக்கும் தெரியும் தானே. அதுதான் அந்த பெண்களில் அணியும் மெட்டியில் இருக்கின்றது. இப்போதை விட பல நகைகளில் இவைகள் இருக்கின்றது. வெள்ளி பூமியின் சக்தியை ஈர்க்கின்றது, கர்ப்பத்தை பலப்படுத்துகின்றது, மேலும் மாதவிடாய் மற்றும் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்றது. இடுப்புக்குகளே தங்கம் அணிந்தால் உடலில் கடுமையான அலர்ச்சி ஏற்படலாம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம், மேலும் பல நோய்கள் உண்டாகலாம். இதனால் தான் நமது சித்தர்களும் முன்னோர்களும் தலை முதல் இடுப்பு வரை தங்கத்தையும் இடுப்புக்குகளே வெள்ளியையும் அணியும் ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை உருவாக்கினார்கள். நகைகளை வெறும் அழகு சாதன பொருளாக கருதாமல் மனித ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு மருத்துவ கருவியாக மாற்றிய நமது தமிழர்களின் அறிவை பற்றி நாம் நினைத்துக்கொள்வது பெருமையல்லவா இந்த நேரத்தில்?

0: ஒழித்தா பாடலான்னு நிறைவுக்கு வருவது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நல்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை நன்றியும் வணக்கம் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தை விளம்பரங்களை தொடர்ந்து வாழ்க்கைக்கு வருகின்றது. உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு.
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளோ பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gare Lagonnais Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare les Gonesses
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜீந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு இறால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்று பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை

0: நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டி மார்க்கெட் 1 Avenue Edwin Bayonne 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா?
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறியத் தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39 அல்லது 604 375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மடுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி சொல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 Rue Cail, Paris 10, லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சபலில் ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். நாட்டோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பெருங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ராஸ், 3098 குவைனிட்ஸ், சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

உறவுகள் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தியா டி தமிழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும்

0: நேர்மாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நமது இனிய திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வளமை போல் இன்றும் தாறுமாறை ஆரம்பிக்க நெடுந்தீவு முகிலனின்.
1: சில நேரங்களில் கவலைகள் கோபமாக வரும். அது கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது என்று அர்த்தமில்லை, வலியை தாங்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. மனசுல காயம் இருந்தாலும் சிரிக்கலாம், ஆனால் மனசு முழுக்கவே காயமா இருந்தா யாரிடம் சொல்லி அழுவது? கூட இருப்பவர்கள் ஏன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறாய் என்று கேட்பார்கள், ஆனால் அவர்கள் கவலைப்படுத்துவதால் தான் கோபப்படுகிறார்கள் என்பதை ஒருபோதும் கூட அவர்கள் உணர்ந்து கொண்டதே இல்லை. கொரோனாவுக்கு முன்பு கூட இருந்தவர்களில் சிலர் மாஸ்க் போட்டிருந்தார்கள், கொரோனா வந்த பின்பு கூட இருப்பவர்கள் எல்லோருமே மாஸ்க் போட்டிருக்கார்கள். நல்லதுதான், போட்டுட்டே இருங்க.
0: வரிகள் வரிகள் நெடுந்தீவு முகிலன் அவருக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தாறுமாறில் தொடர்ந்து வருவது குட்டி கதை.

தாறுமாறு என்றாலே நெடுந்தீவு முகலனின் வழிகளும் வரிகளை தொடர்ந்து வருவதுதானே குட்டி கதை. அப்படித்தான் இந்த குட்டி கதையும். இப்போ ஒரு காடு இருக்கு, காடு என்றால் ஒரு இந்த சின்ன காடு, அந்த காட்டில் எல்லாம் இன்றும்தான் வாழ்கின்றார். அந்த வேடர் எல்லாம் காட்டில் வாடுறானே, அப்படியே ஒரு ஒரு வேடகுல பெண் எழுதியும் தன்னை கணவரோட ஒரு காட்டில் வாழ்ந்து வருகிறார். அப்போ அந்த அவர்கள் அந்த அநேகமாக தனித்தனி குடும்பங்களாக தான் அந்த வேடு அவர்கள் இருப்பார்கள். தான் கூட்டமாக இருந்தாலும் தனித்தனி குடும்பமாக ஒரு சின்ன குடில் அமைத்து அப்படியே இருப்பார்கள் என்ன. ஆனால் இந்த தம்பதிகளுக்கு கணகாலமாக குழந்தை பேரே இல்லைன்னு. அப்போ அவர்கள் நல்லா விரதம் பிடிப்பார்கள், நல்லா இதண்டு. அப்போ அப்போ பல விரதங்களில் அனுசரித்திருக்கிறார்கள். அப்போ இருந்தா பின்னே டக்கண்டு வேலூர் குழந்தை ஒன்று கிடைச்சிட்டது. அப்போ அவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை கிடைச்சோன்னா அப்போ அந்த குழந்தையிலே கண்ணும் கருத்தும் என்று சொல்லுவார்களே, அப்படி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து அப்படி அப்படி அப்படி வளர்ந்துருக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தைய இவர்களுக்கு தண்டு அந்த ஈன மாதிரி ஒன்றை கட்டி அதில் உறங்க வைத்து விட்டுதான் இவியல் தங்கட வேலையை பார்ப்பேன். அவா போய் ஆத்திர போய் தண்ணி அழிவுன்னு வந்தாலும் இவர் வீட்டையாட போனாலும் இப்படியான வேலையில செய்வார். அப்போ இப்படி வா இருக்கா அப்படித்தான் சமையலுக்கு எல்லாம் இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி போட்டு பக்கத்தில் இருந்துருக்கிற ஆற்றுல போய் தண்ணி எடுத்துன்னு வருவோம். அங்கே தண்ணி எடுத்துட்டு திரும்பி வந்த அந்த குடில் குடில்னு சொல்லுவாள், குடிசையில் குடில்னு சொல்லுவார்கள் என்ன. அந்த அந்த குடிலுக்கு இவள் வந்தால் முக்க பயந்து போனா என்ன என்னென்னா அந்த ஏணியாலே ஒரு நாவாமண்டு இறங்கி இந்த புள்ளியை கடிச்சு போட்டுது. அப்போ இந்த குழந்தையோ விஷம் தீண்டி அந்த நீலம் பாரிச்சுன்னு சொல்லுவார்கள். அப்படி அப்படியே நீளம் பாரிச்சு போய் இந்த குழந்தை கிடக்குது. கொண்ட அந்த குடத்தையும் அப்படியே போட்டு அடிச்சிட்டு கத்தி குளார எப்படி இருக்கும் தாய்க்கு தெரியுங்க வந்து ஒரு ஏணைகளை பத்திரமாக வச்சுட்டு போன பிள்ளைக்கு இப்படி இதண்டு அப்படியே இப்போ தரையில் விழுந்து அழுது புரண்டி அடிச்சு தண்டு கத்துனோன்னு இங்கேயோ வேட்டி ஆட போன புருஷனுக்கு ஆட குரல் கேட்டுட்டேன் என்ன. குரல் கேட்டுட்டு அவன் பறந்து அடிச்சு கொண்டு வாரானே என்ன பிச்சு கொண்டு வாரான்னு சொல்லுவார்கள். அப்படி அவன் பிச்சு கொண்டு வாரான் என்னடா மனுஷன் இப்படி கத்தி அழுகுது அது தண்டு. ஓடி அந்த என்ன என்னன்னு ஐயோ பிள்ளைய பாருங்க ஐயோ வாயால நூறு தள்ளுதே போய் பாருங்க அத்து தண்டு கத்தி அடிச்சா இவர் ஓடி போய் பிள்ளைய பார்க்குறாரு. பிள்ளைய பார்த்துட்டு ஐயோ இது என்ன பாம்பு அடிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டு இங்கே அந்த பாம்பு அது தண்டு கேட்குறார். அப்போ சரி என்ன அவர் சொன்னால் ஐயோ இந்த பக்கத்தால் நான் போகிறது நான் கிட்டேயும் போகல ஐயோ எனக்கு அறிவு கிட்ட மாதிரி வந்துட்டு அது தாண்டி வா கத்தி அது ஒரு ஒரு கிலோபுரமாக நடந்துட்டு கேட்க உடனே அவர் சொல்கிறாரு இங்கே பாம்பு போனேன் அது தண்டவில் இந்த இந்த இந்த வடக்கால எதுக்குலாம் போய் அந்த புத்துக்கெலாம் போன மாதிரி கிடக்குது நான் வடிவாக பார்க்கறேன்னா இப்போ ஓடி போய் அவங்க டக்குன்னு புத்த வட்டி அடிச்சு அந்த பாம்பை பிடிச்சிட்டாரு என்ன. பாம்பை பிடிச்சன்னு வந்து மனுஷிட்ட கேட்குறாரு இந்த எங்கடா குழந்தைய கொண்ட இந்த பாம்பை இப்போ அடிச்சு சாகுலடா அது தண்டு கேட்க. அப்போ உடனே அவன் டக்குன்னு இந்த பாம்பை கொல்றதாலே இந்த குழந்தை உயர்ந்தது மாண்டு டக்குன்னு இவன் மனுஷி கேட்குறான் என்ன. இல்லை இந்த பாம்பை கொல்றதால மட்டும் உலகத்தில் இந்த பாம்பு வர்க்கமே இல்லாமல் போயிடுமா அப்படி என்று வா கேட்ட உடனே இவர் சொல்கிறார் இல்லை இல்லை பாம்பு வர்க்கம் போகாது குழந்தையும் உயிர் கெடுக்காது அது சரி ஆனால் ஒரு துஷ்ட பிராணியிட எண்ணிக்கை ஒன்று குறைஞ்சி விடுமில்ல என்று சொன்ன உடனே இந்த வியல் ரெண்டு பேரும் இப்படி சட்டவடிக்கிற கேட்டுட்டு பாம்பு சொல்லிச்சு இங்கே வா ஏ மூடா என்ன நீ அவள் என்ன கொல்லுவேடான்னு சொல்கிற நீ கொல்றேன்ட்டு அடம் பிடிக்கிற நல்லா யோசிப்பார். இங்கு நீ உன் மனைவி உன் குழந்தைகள் மூன்று பேர் தானே இருக்கிறீங்கள் நான் தீண்டி கொல்ல வேண்டும் என்றால் உன்னையே இல்லை உன் மனுஷியே நாம் தீண்டி கொண்டிருக்கலாம் தானே. என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அடிப்படையில் குந்தியந்து சமைச்சிருந்த வந்து நான் கொத்தாமல் இல்லை அந்த மரத்துக்கு இடையில் பதுங்கி இருந்த உண்ட புருஷனுக்கு கொத்தாமல் இந்த ஏணையில் கட்டி இந்த பிள்ளைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த நான் கடிக்க வேண்டி இருக்குது வந்து ஜோதிச்சு பார்த்தியாண்டு அந்த பாம்பு கேட்டுது.
அப்ப உண்ட நான் கடிச்சுனானே உண்ட பிள்ளைய மட்டும் கடிச்சிட்டு நான் போறேன். அப்ப உண்ட குழந்தைய மட்டும்தான் கடிக்கணும்னு இந்த ருத்து செய்வதை வந்து ஏவியதால் தான் நான் உண்ட குழந்தைய கடிக்க வேண்டி வந்துட்டு, இதுல எந்த தவறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னானே. இவர் கேட்கிறார், ஆர் ருத்து செய்வதே என்று சொல்றதா ஆர் என்று கேட்கிறார் இந்த வீடன் கேட்கிறார். உடனே வீலுக்கு முன்னுக்கு அந்த தேவதை வந்து முன்னுக்கு தோண்டிட்டு வந்த உடனே தேவதை வந்து சொல்லுது. வந்த உடனே நின்றவுடனே வீல் கேட்குறேன், இந்த குழந்தையின் இறப்புக்கு ஆறு காரணம் உண்டு இந்த வீடன் கேட்குறேன். இந்த குழந்தைக்கிண்ட இறப்புக்கு ஆறு காரணம் உண்டு சொல்லி கேட்கேன். உடனே அவர் சொல்லுது, ஐயோ நான் காரணம் இல்லை, இந்த காலை நேவினானப்பா, காலை நேவினான் இந்த பாம்பு ஏவி இந்த குழந்தைய கடிக்க செய்தேன் அவ்வளோ தான் இந்த இந்த தேவதை சொன்னோடனே அவருடன் இருக்கிற அந்த காலன் என்றவர் யாரெண்டு கிட்ட வேணும்னு கேட்க ஜமதர்மன் அவருக்கு முன்னுக்கு வரார். ஜமதர்மன்கிட்ட வந்துட்டு கேட்க ஜமதர்மன் கேட்கிறார். கேட்டோன்னு அவர் சொல்கிறார், ஐயோ நான் காரணம் இல்லை, இந்த பகவான் ஏவினான், பகவான் மம்ரு தேவியை ஏவினான், நான் அவா ஏவினேன், அவா வந்து பாம்பு ஏவினா, பாம்பு குழந்தைய கடிச்சிது என்று ஜமதர்மன் அப்படியே சிம்பிளாக அந்த அடுக்கடுக்காக சொல்லிட்டார். இப்போ கோவமெல்லாம் பகவான், இந்த பகவானில் வந்துட்டேன், என்ன நாராயணா நாராயணா இங்கே வா என்று சொல்லி கூப்பிட்டோன்னே அவர் முன்னுக்கு வந்தார். எல்லாத்துக்கும் வந்தவனை கேட்டார், எல்லாத்துக்கும் காண நீ தானா என்று இந்த வீடுவன் அவரை பார்த்து கேட்டார். அப்போ பகவான் தானே, பகவான் தானே எல்லாமுக்கு எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொன்னவர் தானே. அப்போ அவர் என்ன சொல்கிறார், எல்லோரும் மண்ணில் பிறந்த எல்லாரும் இறக்க வேண்டி வரும், இறக்க வேண்டி வரும், இது விதி என்ன, விதியை மாற்றலாது, பாம்பு கடிச்சுட்டு உழந்து சாகணும் என்பது தான் நியாதி, அது நிர்ணயமானால் நானே நடத்தி வச்சேன் என்று சொன்னார். ஆனால் எல்லோரும் தப்புவதற்கு ஒவ்வொரு காரணம் சொல்லுகிறீர்கள், நான் நம்ப மாட்டேன் என்று இந்த குழந்தைய கடித்த பாம்பை வெட்டியே தீர்வான் இவன் திரும்பி தூக்கத்துக்கே வர்றார். என்ன அப்போ எல்லாரும் சொன்ன காரணத்தையும் சொன்னால் எல்லாரும் தப்புறதுதான் காரணம் சொன்னால், ஆனால் இல்லை இப்போ முதல் எனக்கு பிரச்சனை பாம்போடான், பாம்பு கடித்த பாம்புன்றே வெட்டியே ஆகுவேன்ட்டு வேறு காத்துட்டு பேக்குகளை டக்கண்டு கையை விடுறாரு. என்ன ஆனால் அந்த வீடனுக்கே தெரியாமல் தோல் பைக்கில் மாட்டி இந்த வேறொரு பாம்பு அவனை கடிச்சிட்டு அடா பேக்குக்கில் கை வச்சவன் தலை உப்புனா விழுந்து ஐயோ வாயாலும் இவனுக்கு நுறதல்லுதே, இப்போ வங்கால புள்ள செத்து போச்சு இவனுக்கு நுறதல்லுதே என்ன அன்றுட்டு இவன் நேரம் பார்த்தது என்ன பார்த்துட்டு என்ன செய்கிறது மனுஷிக்கு, இப்போ பார்த்துருக்க மனுஷிக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது. உடனே டக்கன் ஓடி போய் காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் மூலியில் பந்து கசக்கி புழிஞ்சு அவற்ற வாயில் சாட்டை ஊத்துறான். என்ன ஊத்துற உடனே டக்கன்னு விஷம் முறிஞ்சு இவர் டக்கண்டு எழும்புறாரு. என்ன எழும்பி பார்க்குறாரு, என்ன மயக்கம் தெளிஞ்சு இவர் எழும்பி பார்த்தா பார்த்துட்டு கேட்க இந்த பார்த்துட்டுக்குறேன் இந்த தேவதை ஜமதூதன் கிருஷ்ணர் எல்லாரும் கையொட்டி சிரிக்கிறவன். என்ன சிரிக்க அந்த பகவானப்போ சொன்னார், எந்த பாம்புக்கு எந்த மூலிகை கொடுத்தால் விஷங்கிற ஞானத்தை படைத்தவள் தான் இந்த மனைவி பார்த்தியா. அப்போ அப்படி இருந்தும் தன் குழந்தை பிரானுக்கு மன்றாடி கொண்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த ஞானம் என்பதே இல்லை, அந்த குழந்தை சாக போதுன்னு தெரிஞ்சு வயலில் நுழைக்கி கொண்டு கேட்க ஏன் ஞானம் அவளுக்கு வரையில பார்த்தியா, நீ விழுந்த உடனே ஓடிப்போ டக்கண்டிதோ பறிச்சு கொண்டு ஓடி வந்து இந்த வாயில் வரைக்கும் இன்னும் காப்பாற்றிட்டா. அப்போ இந்த ஆனால் அவன் உயிருக்குயிர வளர்த்த குழந்தானே அது அது இப்படி வாயில் இருக்கே தரையில் விழுந்து வந்து ஐயோ ஐயோ முறையோ அது இதாண்டு கத்தி கூக்குரல் இட்டவா ஏன் ஒடிப்பு ஒரு செடியில் பிடிச்சு ஒடி வந்து ஒரு இதாக குழந்தைக்கு எடுத்து காப்பாற்றலன்னு இவர் கேட்குறாரு. என்ன அவர் சொல்கிறார், பாம்பு கடித்து பிழைக்க வேண்டும் என்பது உண்ட விதியப்பா என்று வீடனை பார்த்து சொல்கிறார். பாம்பு கடித்து சாக வேண்டியது உண்ட குழந்தை என்ற விதி, அவர்கிட்ட விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். என்ன ஆனால் இதில் நாங்கள் என்ன உணர்ந்து கொள்ளணும்டா,
இதெல்லாம் ஒரு சத்தியமான ஒரு வார்த்தைகள் என்ன. அவர் அவருக்கு என்னென்ன நடக்கணுன்ற ஒரு விதிப்பலன் இருந்ததுன்னு சொன்னால் அதன்படி தான் நடக்கும். ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் அப்படி செய்திருக்கலாமே இப்படி செய்திருக்கலாம் அந்த சிந்தனை வராது. எது செய்ய வேணுமோ அதைத்தான் அந்த நேரத்தில் நாங்கள் செய்வோம். இது வந்து இவ்வளோ ஒரு சத்தியமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இந்த கதையை எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் இப்பொழுது பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறு மாறு. நிகழ்போடு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். திருமதி ரஜினி என்று நினைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள். நிழல் தேடும் வேளை.
1: நிழல் தேடும் வேளை. வெயிலின் உக்கிரம் உலகை உலுக்கும் போதுதான் நிழலின் அருமை தெரிகிறது பிரம்மாண்டமாய். வெயிலின் உக்கிரம் உலகை உலுக்கும் போதுதான் நிழலின் அருமை தெரிகிறது பிரம்மாண்டமாய்.
0: உங்களது சத்தத்தை கொஞ்சம் வைங்கள்.
1: என்றால்
0: வலு குறைவாக வருகிறது இப்பொழுது. சொல்லுங்கள்.
1: வணக்கம்.
0: இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. பாருங்கள், இன்னும் எங்கள் பக்கம்தான் இது பிரச்சனை போல இருக்கு. நெடுக இந்த பிரச்சனை வருகின்றது.
1: வணக்கம். நிழல் தேடும் வேளை. வெயிலின் உக்கிரம் உலகை உலுக்கும் போதுதான் நிழலின் அருமை தெரிகிறது பிரம்மாண்டமாய். வெயிலின் உக்கிரம் உலகை உலுக்கும் போதுதான் நிழலின் அருமை தெரிகிறது பிரம்மாண்டமாய். வானத்து வெய்யோனும் வறுத்தெடுக்க பூமி தாயவளும் வெந்து புழுங்கிட அனில் காட்டும் தீத்து கொள்ள. வானத்து வெய்யோனும் வறுத்தெடுக்க பூமி தாயவளும் வெந்து புழுங்கிட அனில் காட்டும் தீத்து கொள்ள. அக்கினி பெருநாளின் உச்சி பொழுதுநில் நிழல் தேடி அலையும் வேளை இது. அக்கினி பெருநாளின் உச்சி பொழுதுநில் நிழல் தேடி அலையும் வேளை இது. சுட்டெரிக்கும் சூரியனின் சுடு நெருப்பால் சுருங்கி போகிறதே ஜீவராசிகளின் வாழ்வும். சுட்டெரிக்கும் சூரியனின் சுடு நெருப்பால் சுருங்கி போகிறதே ஜீவராசிகளின் வாழ்வும். வரலாறு காணாத வகையில் ஐரோப்பிய நாடுகளும் வகை தொகையின்றி பாதிப்பு. வரலாறு காணாத வகையில் ஐரோப்பிய நாடுகளும் வகை தொகையின்றி பாதிப்பு. ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரும் உயிர் இழப்பு. ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரும் உயிர் இழப்பு. நிழல் தேடி ஆறு குளங்கள் நாடி மக்களும் படையெடுப்பு. நிழல் தேடி ஆறு குளம் நாடி மக்களும் படையெடுப்பு. அன்று தருக்களை வெட்டி செறித்தோம் அகந்த கொண்டு காடுகளை அழித்தோம். அன்று தருக்களை வெட்டி செறித்தோம் அகந்த கொண்டு காடுகளை அழித்தோம். அனல் வெப்பம் தாங்க முடியாமல் இன்று அதே மரத்தில் நிழல் தேடும் வேளை இது. அனல் வெப்பம் தாங்க முடியாமல் இன்று அதே மரத்தில் நிழல் தேடும் வேளை இது. நிழலின் அருமையை வெயிலில் உணர்ந்தோம் தருக்களின் பெருமையை தாகத்தில் உணர்ந்தோம். நிழலின் அருமையை வெயிலில் உணர்ந்தோம் தருக்களின் பெருமையை தாகத்தில் உணர்ந்தோம் தாகத்தில் உணர்ந்தோம். நன்றி. வணக்கம்.
0: அருமை அருமை. உண்மையிலேயே ஒரு நாங்கள் இந்த நீங்கள் சொல்லும் பொழுது இந்த சூரிய இதில் இந்த மரங்களை பற்றி சிந்திக்கும் பொழுதும் உண்மையிலேயே ஒரு என்னென்று சொல்லுவதும் சிந்திக்காமல் இருக்கும். என்ன இவ்வளவு வெப்பத்திலும் அந்த பச்சை பசையிலென்று நாங்களே கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்க முடியாமல் இருக்கின்றோம். ஐரோப்பாவில் எல்லா இடம் பச்சை பசையல் என்று இருக்கின்றது. என்ன ஆனா நாங்கள் தான் அதுக்கு கீழே போய் நிற்கின்றோம். ஆனா நாங்கள் வாடி வதங்கி விடுகின்றோம். மரங்கள் அப்படி இருப்பதில்லை. அப்படிப்பட்ட மரங்களை நாங்கள் அழிக்கின்றோமே.
1: அதை அழிச்சு
0: போடுகின்றோம். மேலே இயற்கையின் அதிசயங்களை அது எண்ணிலடங்காதவே. என்ன ஆனால் மனிதன் தான் எல்லாவற்றுக்கும் மற்ற இதை விட பாருங்கள். மரங்களுக்கு உற்ற நண்பன் வந்து மனிதன். ஆனால் மரங்களின் முதல் எதிரியும் மனிதன்.
1: பாருங்க
0: இல்லை இங்க மரங்கள உற்ற நண்பன் நாங்கள் மனிதன். ஆனால் மனிதன் முதல் எதிரி மரங்கள் தானே. எதுக்கு எடுத்தாலும் மரத்தை விட்டுறானே வேலை. இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: இணைந்து சிறப்பி தந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி அண்ணன். அவருக்கும் அது நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கமலவேணி. கமலவேணி, ஹவ் ஆர் யூ? நாங்களும் அதே அதே அதே சரி சொல்லுங்க.
1: இன்று தாளத்தை பற்றி சொல்ல போறோம்.
0: தாளத்தை பற்றி
1: தமிழ் சொன்னா நாதஸ்வரங்கன்னா இன்றைக்கு அந்த கட்டமைப்பா இருக்கிற தாளம்.
0: தாளமோ
1: இசையின் இதய துடிப்பாக விளங்கும் தாள வகைகளை பற்றி தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போறேன். தாளம் என்பது இசைக்கு ஒழுங்கையும் ஓட்டத்தையும் தரும் கால அளவாகும். ஒரு பாடல் அல்லது இசைக்கருவி எந்த வேகத்தில் எந்த அமைப்பில் செல்ல வேண்டும் என்பதை தாளம் தீர்மானிக்கிறது. அதனால் தான் ராகம் இசையின் உயிர் என்றால் தாளம் இசையின் நிறைய துடிப்பு என்று கூறுவார்கள். கர்நாடக இசையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஏழு அடிப்படை தாளங்கள் துருவ தாளம், மத்திய தாளம், ரூபக தாளம், ஜம்பை தாளம், திரிபுடை தாளம், அடதாளம், ஏக தாளம். இவற்றிலிருந்து பல நூற்றுக்கணக்கான தாள அமைப்புகள் உருவாகின்றன. அவற்றில் ஆதிகாலம் மிகவும் பிரபலமானது. 8 அச்சரங்களை கொண்ட இந்த தாளம் எண்ணற்ற கீர்த்தனைகள் மற்றும் திரைப்பட பாடல்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இசை என்பது கால்களுக்கு இன்பம் தருவது மட்டுமல்ல, தாளம் அதன் ஒழுங்கையும் அழகையும் காக்கும் அற்புதமான அடித்தளம். இசையை ரசிப்போம், தாளத்தை உணர்வோம். மீண்டும் ஒரு சுவாசியமான இசை தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.
0: இணைந்து தாளத்துடன் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் தாறுமாறு மேல் உண்டாக உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். 1 2 3 4

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவருக்கு முதல் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். கேது
0: நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: ஆமா, நான் நலமா இருக்குது. நன்றி. நீங்க?
0: நாங்களும் அதே அதே அதே
1: அதே கெத்தா இருக்கு.
0: அதே கெத்தோட. சரி சொல்லுங்கள்.
1: அப்படியே என்றும் கெத்தாக இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய சிறப்பான கலைக்கும் வாழ்த்துக்களை நதிகளையும் கோரிக்கொண்டு என்னுடைய புத்தகத்துல இருந்து ஒரு கவிதை தருகின்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க இங்க வந்தபோது ஆரம்பத்துல ஒருத்தரையும் தெரியாது, பாசையும் தெரியாது. அப்ப சரியான கஷ்டமா இருந்தது. என்ன, இங்க வந்த உடனே எங்களுக்கு மற்றவர்கள் பழகுற விதம், மற்றது எல்லாம் புது புது உணவுகள், வித்தியாசமான உணவுகள், வித்தியாசமான காலநிலை, வித்தியாசமான ஆட்கள், அப்படி என்று இருக்கும்போது எங்களுக்கு சில பேர் வந்து ஜெர்மன் ஆட்கள் நல்ல உதவி செய்து எங்களோடு நல்லா ஒட்டி பழகினார்கள். காரணம் என்னன்னா, அப்ப நாங்க ஒரு கொஞ்சம் பேர் தான். நான் வந்த புதுசுல டிரான்ஸ்லேட் பண்றது போயிருந்தேன், டோல்மேஜரா போயிருந்தேன். அப்ப வந்து 38 ஃபேமிலி தான் எங்களோட முன்ஸ்டர் என்ற இடத்துல இருந்துச்சுனா. அதுக்கப்புறம் இப்ப 300-400 மேலே வந்துட்டோம். ஒவ்வொரு இடத்திலும் இருந்திருந்து வந்து இங்க ஃபேமிலியா வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு செய்த ஜெர்மன் ஃபேமிலி வந்து செய்த உதவிய அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் எனக்கு மட்டுமில்லை, அவர்கள் நிறைய பேருக்கு உதவி செய்தார்கள். ஆனா எனக்கு வந்து 100 விதமான உதவியை எனக்கும் கணவருக்கும் செய்ததை பற்றி நான் அவர்களை பற்றி தான் எழுதியிருக்கிறேன். நேசம் தொட்ட அகதி மண், அதுதான் தலைப்பு. நேசம் தொட்ட அகதி மண், பெற்றெடுத்த பிள்ளையை விட வளர்த்திட்ட கண்ணில் வித்திட்ட பாசம், உப்பு மூடை சுமக்கும் அப்பா அம்மா. பெற்றெடுத்த பிள்ளையை விட வளர்த்திட்ட கண்ணில் வித்திட்ட பாசம், உப்பு மூடை சுமக்கும் அப்பா அம்மா. பொய்யில்லா நெஞ்சம் தெய்வீக உறவு, தேய்விழா பொலிவும் சாந்த குணம் பாயும் உள்ளமதில் வள்ளலார். பொய்யில்லா நெஞ்சம் தெய்வீக உறவு, தேய்விழா பொலிவும் சாந்தகுணம் பாயும் உள்ளமதில் வள்ளலார். வந்த புது இடமோ பலதும் தந்த பெரிய பயம் துரத்தி அடிக்க, வந்த புது இடமோ பலதும் தந்த பெரிய பயம் துரத்தி அடிக்க, சொந்த பந்தமும் மந்தம் அந்த பயம் போக்கி அரவணைத்த அருமை, அப்பா அம்மாவிலும் அருமையிலும் அருமை. சொந்த பந்தமும் மந்தம் அந்த பயம் போக்கி அரவணைத்த அருமை, அப்பா அம்மா அருமையிலும் அருமை. கல்யாண புடவை தானே வாங்கி தானே தைத்து அழகு பார்த்த உத்தமித்தாய் அருமை, அருமையிலுமோ அருமை. கல்யாண புடவை தானே வாங்கி தானே தைத்து அழகு பார்த்த உத்தமித்தாய் அருமை, அருமையிலுமோ அருமை. இன் முகமுடன் என்றும் வரவேற்று உபசரிக்கும் பண்பாடு பழையதை மறவாது, வாழ்வின் நிறம் மாறாது. இன்றும் பண்படுத்தும் கலாச்சாரம் குடும்ப வாழ்வு காட்டுவது உயர்வு, அருமை, அருமையிலுமோ அருமை. இன்முகமுடன் என்றும் வரவேற்று உபசரிக்கும் பண்பாடு பழையதை மறவாது, வாழ்வின் நிறம் மாறாது. இன்றும் பண்படுத்தும் கலாச்சாரம் குடும்ப வாழ்வு காட்டுவது உயர்வு, அருமை, அருமையிலுமோ அருமை. செய்த கடமை நன்மைகளோ கிடைத்த பொக்கிஷங்கள், முன்பின் தெரியா வந்த நேசம் இந்த பிறப்பில் யார் புண்ணியம். செய்த கடமை நன்மைகளோ கிடைத்த பொக்கிஷங்கள், முன்பின் தெரியாமல் வந்த நேசம் இந்த பிறப்பில் யார் செய்த புண்ணியம். இத்தனை பலன் அறுவடையாக இன்றும் தொடரும் இடத்தை யாரால் நிரப்ப முடியும். நன்றி, நன்றி, நன்றி அப்பா அம்மா ஆனவரே. இத்தனை பலன் அறுவடையாக இன்றும் தொடரும் இடத்தை யாரால் நிரப்ப முடியும். நன்றி, நன்றி, நன்றி அப்பா அம்மா ஆனவரே. அவ வந்த உடனே அவ சொல்லிச்சுன்னா தங்களே அப்பா அம்மான்னு சொல்ல சொல்லி இது அது வந்து உண்மையில அது எல்லாரும் இங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இத்தனை வயசு இருந்தாலும் அவர்களை அவ பேர் சொல்லித்தான் நீங்க கூப்பிடுவார்கள். ஆனா அவர் உடனே அந்த அம்மா என்ன கூட்டி கொண்டு போய் உடனே சொன்னா என்ன அம்மான்னு சொல்ல. அப்ப அவர் பாகிஸ்தானுக்கு போயிருந்தார் அந்த நேரம். பாகிஸ்தான் ஆக்களுக்கு அந்த கால புண் வந்தா அவர் வந்து உதவி செய்யறவர், இங்க வந்து அது செய்து உதவி செய்யறவர். ஆனா அவர் இல்ல, அவர் வந்த பிறகு அவர் அவ சொல்லிட்டான் அப்பாண்டே அவரை கூப்பிடன்னு சொல்லி. அதனால அவர்கள் இறந்து விட்டார்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடையுது. நன்றி, வணக்கம்.
0: ஆனால் உண்மையிலேயே ஜெர்மன்காரர் எல்லோருக்கும் உதவி செய்வது நல்லது. ஆனால் அவர்களது இல்லையே விட கொஞ்சம் நாங்கள் உயர்ந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு பொறாமை வந்துவிடும்.
1: இல்ல, அது
0: எல்லாரும்
1: தமிழாக்கள் மாதிரி தான். இப்ப தமிழாக்கள் எங்களுக்கும் இருக்குது, எல்லாம் இருக்குது.
0: இல்ல இல்ல, தமிழாக்கள் எத்தனையோ பேர் உயர்வுக்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர் மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஜெர்மன் ஜெர்மனியர் எங்களை வந்து அந்த என்னென்னு சொல்றேன்னா, அந்த எங்களை அந்த எங்களது நிலைமையை விட அவர்கள் குறைத்து தான் எங்களை மதிப்பிட்டவர்கள்.
1: பழகினவர்கள் அப்படி இல்லை என்றால் தான் நான் சொல்றேன். எங்களோட பழகினவர்கள் கடவுள் தந்த கொடி என்று தான் நான் சொல்வேன். உண்மையில நல்லவர்கள் அவர்கள். எங்களை நாங்க பல செய்தியம் வச்சிருந்தாலும் அதை கொஞ்சம் பாவிக்காமல் வந்துட்டு வந்தா அதை எரிஞ்சு கூட புதுசு வாங்க சொல்லி அவையே உதவி செய்வீங்க. அப்படித்தான் அவர்கள் எங்களோட பழகினவர்கள் தான் நான் சொல்றேன். ஆமா ஆமா. ஆனா எல்லா எல்லா நாட்டிலும் அப்படி இல்லை. இது
0: இல்லை எல்லா நாட்டிலும் எல்லா நாட்டிலும் பிரான்ஸ்லயே எல்லாம் உண்மையிலேயே பிரான்ஸ் செய்கிற உதவிகள் மாதிரி தான் வெளியில் தெரிவதில்லை. ஆனால் அவர்கள் அந்த உள்ளொன்று வைத்து கதைக்க மாட்டார்கள். ஆனால் இப்போ ஜேர்மன் சுவிஸ் எல்லாம் இருக்கெல்லாம் அவர்கள் ஒரு டிஸ்டன்ஸ் உள் மனத்துக்குள்ள வைத்திருப்பார்கள். நீங்கள் பழையனதுல தெரியல. ஆனால் ஆய்வின் படி அவர்கள் எல்லா நாடுகளும் அப்படித்தான் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்பந்தர் அவருக்கு உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைபருடாக வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் புஷ்பவதி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம்
0: புஷ்பதி. நிகழ்ச்சி முடிஞ்சிடும்
1: அட்டைக்க
0: வர போறேன்.
1: வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தேன் கனடா வானொலி ஒன்றில். ஒரு அம்மா பிரான்ஸ் மகள், பிரான்ஸ்லயே அவ நல்ல டபுள் மேட்ச் எடுத்து படிச்சு நல்லா பாஸ் பண்ணி நல்லா கட்டிக்காரி அப்படி இருந்த தங்க சங்கிலிய போட்டுக்கொண்டு லேப்டாப் இடத்துக்கு போயிருக்கிறான். போன இடத்துல அவ தடிச்சு அடிச்சு உளுத்தி தங்க பறிச்சுட்டாங்களா, பறிச்ச முடிந்து அவங்க எதிர்த்து நின்று அதை பிடிங்கி எடுத்துட்டாங்க.
0: உங்களுக்கு
1: ஒன்று வாங்க கத்தின கத்தில விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ இது ஒரு படிப்பின அடுத்த நீ அடுத்த முறை திரும்ப கொஞ்ச காலத்தால திரும்ப போட்டுக்கொண்டு போயிருக்கிறான். போய் சங்கிலி போயிட்டு பிடிச்சு இறுக்கி பிடிச்சு தண்டி நேரத்துல பெண் கைக்குள்ள நிக்கி வந்துட்டு அப்போ பாருங்க செய்யுது. அப்போ ஒரு பொண்ணுங்களுக்கு இந்த இடத்துக்கு போனா இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டோம்னா நீங்க அதை திருப்பி செய்வீங்களா?
0: இல்ல யாரும் என்ன செய்யறா, இரண்டாம் தரம் விழிப்புணர்வா இருக்கணும், எந்த நேரத்திலும் அவர்களை அறுக்கலாம் வேண்டும் என்ற எல்லோரும். இப்ப நல்ல அண்டையை பார்த்தா இந்த லாச்சப்பல்ல தங்கச்சங்கிலி அவர்தர் அறுத்து விட்டார் என்றாக்கு எம்மவர் போட்டுக்கினா எதற்காக லாச்சப்பலுக்கு சங்கிலி போட்டுக்கொண்டு போக வேண்டும் என்று. அப்ப நாங்கள்
1: ஷாப்பிங் போய் சங்கிலி சரி போய் இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு படிப்பின எனக்கே வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு திருப்பி நானே அதை செய்தா நாங்களும் ஒரு ஒரு என்ன யோசனையில போறோம். அது ஒரு சிந்திக்க வேண்டிய சூழல். இப்படியான அவ்வளவு ஒரு ஒரு சின்ன மோதிரமே 4000 ரூபா அங்க ஸ்ரீலங்கா காசுக்கு 8 கிராம் கேது
0: 4 லட்சம் ரூபா
1: 4 லட்சம் சரி 4000 4 லட்சம்
0: அவர்களுக்கு ஒரு இருக்கும் அடுத்த விதமாக இருந்தாலும் அந்த அந்த ஒரு தங்க சங்கிலிய போட்டு கொண்டு இந்த சில திருமண வீடுகள்ல இந்த கோல்டு கவரிங் நகையை போட்டு கொண்டு வருவார்கள். ஆனா அவர்களது முகமைய காட்டி கொடுத்து விடும் அது கோல்டு கவரிங் அண்டு மகிழ்ச்சி வராது அவர்களுக்கு வலி அதுதான் வெல்லும் என்ன எப்பயும் வலிமையா இருந்தா தான் வெல்லுவோம் என்ன. இதே ஆப்பிரிக்காவில்தான் இதே ஆப்பிரிக்கால இந்த ஐரோப்பியர் போய் இந்த தங்கத்தை அவங்கள அடிமைப்படுத்தி அடிச்சு கொலை செய்து எல்லாத்தையும் களவெடுத்து கொண்டு வந்தவங்களே என்று நாங்கள் அவர்கள் அப்ப செய்ய அவர்களுக்கு தங்கத்தின் பொறுமதி தெரியாம இருந்தது. போகும்பொழுது ஒரு தங்க நகை அணிந்து கொண்டு நாங்கள் போகும்பொழுது நிச்சயமாக எங்களுக்குரிய பாதுகாப்பு இல்லை கணக்க வேண்டாம். உங்களுக்கு தான் நல்ல நிகாம் இருக்கு என்ன, அது எட்டி முகத்துல பிடிக்க வேண்டியா என்ன பரிசிலேந்தே தொடர்ந்து அவற்ற வீடு மட்டும் போயிருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த அவர்கள்
1: ஆசைதான், பெண்களுக்கும் மேலே ஆசை. வீட்டுல வடிவா போட்டுட்டு இருக்கலாம், வீட்டுல போட்டு கொண்டு இதண்டிட்டு வெளியில போய் கொஞ்சம் அவதானம் இருக்கணும். அந்த இடங்களுக்கு ஏற்றது போல எப்படி சட்டைக்குள்ள வச்சுட்டு போட்டு திரும்பி போய் எங்கேயும் போடலாமோ. ஷாப்பிங் போயிக்க அதை கூட்டு கொண்டு போறது நடந்த பிறகு அதே அவருக்கே நடந்ததுதான் எனக்கு சரியான கவலையா இருந்தது. தாய் சொல்றதை கேக்க எனவே கவனமா பத்திரமாக நாங்கள் சில அட்ரஸ் கேட்டு கொண்டு வந்து சங்கிலி அழுத்து காருக்குள்ள இருந்து கொண்டே பறஞ்சு கொண்டு போறவே கனடாவில நடந்திருக்கு. எனவே நாங்கள் யாரும் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாங்க உதவி செய்ய போவோம் கொண்டு போயிட்டு கடைசியா நாங்க உபத்திரதன் வாங்குறோம் கூறுகிறேன் கேது. நன்றி எங்களோட பணிக்கு, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்,
1: வணக்கம்,
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து எங்கள் புஷ்பவதி சிவராதன் அவருக்கும் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
1: வணக்கம் கிரிசன்னா.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் தேவி தனராஜ். நலமாக இருக்கு. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கு என்ன குறை என்ன?
1: நீங்க நலமா இருக்கணும், செத்தா இருக்கணும் வந்து வேண்டிக் கொண்டு. யாருக்குத்தான் தங்கத்துல ஆசை இல்ல? 17 வருஷமா நான் இருந்த வீட்டுல என் கழுத்தோடு தாயத்துல இருந்து 17 வருஷமா என் கழுத்தோடயே இருந்த 3 பவுன் தங்க சங்கிலி. அப்ப இவர் கலட்டுவே கலட்டுவே என்ற நான் சொன்ன என்னட்டோ நெருங்காயனு தெரிஞ்சோம். நான் அவ்வளவு சன நெரிசல்லையும் அவ்வளவு இடம் நாங்கள் இருந்த இடம் அவ்வளவு நெரிசலான இடம் பெல்வில்ல. ஆனால் இங்க இங்க வந்து இந்த வந்த அடுத்த வருஷமே அந்த வருஷமே அறுத்தெடுத்தாங்க. நாங்கள் இதுல வீரம் கிடைக்கலாது. ஆனா எங்களுக்கு வந்து அந்த சங்கிலி அமுத்தாலும் திரும்பி அடுத்த நாள் போட்டுக்கொண்டு போகணும் தான் நினைத்தோம்.
0: ஐயோ, கையெடுத்து கும்பிடுக்கணும் காட்டியே மறைச்சவங்களே.
1: அதுதான் அது அது ஐயோ ஆக கொடுமை. இது நான் என்னன்னு சொல்லுங்க சொன்னதான் என்னோட ஒரு ஆள் மோட்டர் சைக்கிள் நிக்க மற்றவர் வந்து எங்கட டிஆர்டிண்ட கேள்விக்கான விடைய அதுல சொல்லி போட்டு விடை என்னவா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டே போய் கொண்டிருந்தேன். பின்னுக்கு வந்ததுக்கு நான் அவனுக்கு தமிழ் தெரியா தெரியும் எனக்கு தெரியாது. நான் எந்த ஆதங்கத்துல எந்த பித்தளை சங்கிலி பித்தளை சங்கிலி என்று கத்துறேன். ஒரு தரம் கிட்ட வரே இல்ல கிருஷ்ணா, ஒரு தரம் இல்ல. அவன் கொண்டு ஓடிட்டான். அப்ப எனக்கு அது கொஞ்ச நாளா கவலையா இருந்தது. அது அது போ உலகாலம் இருந்தது போகணும் இதுல போய் கொண்டு போனது. ஆனா அதுக்கு பிறகு போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. அதுக்கு இல்ல என்ன நேரம் என்ன நடக்கும் தெரியாது. நாங்கள் இதுல வீரம் கதைக்கலாது. ஆனா எங்களுக்கு எங்களுக்கான ஆசை விட்டு போவாது.
0: ஆனாலும் அந்த உண்மையிலேயே அந்த தங்க நகை அவ்வளவு கடத்தில் அணிந்திருப்பது பல சிறப்பு என்ன வடிவ விட வில அவர்களுக்கு ஒரு மலர்ச்சியை கொடுக்கும். என்ன
1: மலர்ச்சியை கொடுக்கும்? ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: ஒரு ஆற்றலை கொடுக்கின்ற தங்க நகை
1: கட்டாயம் ஒரு தங்கம் கொண்டு எங்களை நாங்கள் அணிஞ்சே இருக்கணுமா.
0: போட்டுக்கொண்டிருக்கோம்.
1: ஆசைக்கு வேண்டிட்டு அனுபவிக்க நாங்க அனுபவிக்க போறோம். போடத்தானே ஆசையா வேண்டோம். அதையும் விடாட்டிக்கு என்ன செய்யறது? நாங்க வீட்டுலதான் எல்லாம் போட்டு வெளியில போய்க்க கலட்டி வச்சுட்டு வீட்டுல போடணும். ஆனா அது எங்களை மறந்தில்லை. நாங்கள் போறோம் வெளியில போட்டுக்கொண்டு என்ன பொறுத்தோண்டு தாறுமாற நிகழ்வை தொகுத்து வழங்கி உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்கிட்டு கொண்டு உங்களோட கதைக்கு நெடுந்திரி முகிலனுக்கும் எங்கண்ட வாழ்த்துக்கள். அதோடு தாறுமாற நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை எடுத்துக் கொண்டு எனது கவிதை வந்து வலிக்கும் இதயம்.
0: வலிக்கும் இதயம்.
1: வலிக்கும் இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வருகிறேன் உன் முகத்தை. மறக்க மறக்க ஊற்றாய் வருகிறது உன் நினைவுகள். காதல் என்றால் வலி இருக்கலாம். வலியே காதலாக இருக்க முடியாதடி என் வாழ்வில். நான் எங்கே தனிமையில் இருந்தேன்? உன் நினைவில் வலிகளுடன் தானே வாழ்கின்றேன். உன் மடியை ஒரு முறை கொடு தூங்க இல்ல என் மூச்சை விட. தூங்கியதே இல்லை கண்ணீருடன் இருக்கும் கண்கள் தூங்குவதாலே. அந்த நிமிடம் வரை வலியில்லை. இந்த நிமிடம் வரை வலியும் வலியில்லாமல் இருந்ததில்லை உன்னை காதலித்ததால். இதயத்தின் வலி ஒவ்வொரு முறையும் உன் பேரை சொல்லுதடி. இதயத்தில் என் ஒவ்வொரு நரம்பையும் முற்றாக மறக்கின்றேன். இதயத்தின் பாரமதை உன் நினைவுகளால் மூடுகின்றேன். என் இதயம் ஈரமாக இருப்பதால் காத்திருக்கின்றேன் முச்செடிகள் மலர் வளரலாம் என்ற சின்ன ஆசையுடன். என் இதயத்தை கேட்டுத்தார் உன் நினைவுகளை தாங்காமல் துடித்து துடித்து துடித்து துடிக்கும் துடித்தல். காதல் நிரம்பில் வந்த இன்ப இசையில் சோககீதம் பாட வைத்தாய். எப்படியோ என்னுடன் நீ இருப்பதா என்று ஆசையுடன் வாழ்ந்தேன். என் ஒவ்வொரு இதய நரம்பையும் அறுத்துவிட்டு காதல் வீணையில் ஓசை இல்லை என்கின்றேன். என் நினைவு உன் நினைவுகளுடன் என் இதய துடிப்பை ரசித்து வாழ்கின்றேன். உன் மடியை ஒரு முறை கொடு என் மூச்சை விடுவதற்கு. என் இதயம் எப்போது நிற்கும் என்று உனக்கு தெரியாது. எனக்கு மட்டும்தான் அது தெரியும். எதை தொடர்ந்து செய்கின்றோமோ அது வாழ்க்கையில் மாறும். நீ தரும் வழியில் அப்படித்தான். எத்தனை வழி தந்தாலும் நீ என்னோடு பேசாத நிமிடங்கள் வழியாக வலிக்கின்றதடி, முள்ள இதயத்தில் குத்துதடி.

0: இதயம் கவியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்ஸிலிருந்து திருமதி தேவி தன்ராஜ் அவருக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் மருத்துவரா. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
0: நலத்துடன் சொல்லுங்கள்.
1: இன்றைக்கு நான் படித்தவர் பிடித்த சொல்றேன்.
0: ஆமாம்.
1: கூட்ட நெரிசலில் தவறவிட்ட சில்லறையை குனிந்து தேடி எடுக்க முயன்றால் பல கால்களில் ஈடுபட்டு சிரமப்பட நேரும் என்று பறவையிலேன விட்டு செல்வது போல் சில சில்லறை மனிதர்களையும் விட்டு விலகிச் செல்லுங்கள். சிரமப்பட்டு எடுத்து வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் ஒன்றும் சிறந்தவர்கள் இல்லை. மற்றது பிடித்தவர்களிடம் பேசுவதற்கு கூட பயமாக இருக்குது. தொல்லியாக நினைத்து விடுவார்களோ என்று. மற்றது உன்னை மறிக்காத இடத்திலும் நன்மை விதைக்காதே, அது முளைக்காது. வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியையும் வெற்றியும் நிலைத்து நிற்கும். மற்றது கடினமான பாதை தான் அழகான இடத்திற்கு கூட்டி செல்லும். கடினமான பாதை தான் அழகான இடத்திற்கு கூட்டி செல்லுமா? சூழ்நிலை நம்மளை மாற்றக்கூடாது, நாம் தான் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். புண்ணியம் யாருக்கும் எதையும் கொடுப்பது அல்ல, யாருடைய பாவத்தையும் வாங்காமல் இருப்பதே என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி வணக்கம். கேது
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றியும் வணக்கம். வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: நாணயம் மனுஷனுக்கு அவசியம் தம்பி. நாணயம்

0: இணைந்து சிறப்பித்திருந்த பிரான்சிலிருந்து திருமதி ஜோயஸ்ரீ குன்றாஞ்சா அவருக்கும் அது நறுகிய வணக்கத்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கம்மா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: சிந்தனைகளை தருவானே தாருங்கள். ஒரு விளக்கு இருளை பார்த்து பயப்படுவதில்லை, தன்னிடம் இருக்கும் ஒளிய மட்டும் பகிர்கிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் சூழ்நிலையை குறை கூறுவதற்கு பதில் நம்மால் முடிந்த நன்மையை செய்ய முயற்சிப்போம். ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல செயல், இவை யாரோ ஒருவரின் வாழ்க்கையின் ஒளியாக மாறலாம். இன்று நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மகிழ்ச்சியையும் அன்பையும் எடுத்து செல்லுங்கள். ஒளி எப்போதும் சத்தம் போடுவதில்லை, ஆனால் இது இருக்கும் இடத்தில் இருந்திலைக்காது. இது ஒரு விஷயம் என்னென்றால், செல்லும் இடமெல்லாம் மகிழ்ச்சியும் அன்பையும் எடுத்து செல்லட்டாம். நான் அவைகளை கொண்டு வந்திருந்தேன், விளங்கினது. அதுபோல இன்னொன்று, மனம் ஒரு எலி போன்றது. எலி எதையாவது குறித்து கொண்டே இருப்பது போல மனம் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். ஒரு வாகனம் வந்து வாகன ஓட்டியின் கட்டுப்பாட்டில் இருப்பதை போன்று நம் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மனம் பலவீனமாகிவிடும். எனவே மனம் என்ற வாகனத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இணைந்த அன்பு எல்லா நேயர்களுக்கு நன்றி கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். முக்கியமாக இன்று இன்றைய பட்டிமன்ற தலைப்பை ஒருக்கா கூறுவீங்களா?
0: இன்றைய மனிதரிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?
1: ஒற்றுமை அதிகமா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் குணநாயகி அம்மா. அவருக்கு வந்து நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
1: வணக்கம் செய்து இயமனிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜானா ராஜானா நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்க. நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: வழியில் சென்று வந்தீர்களா? வழியில் சென்று வந்தீர்களா?
1: அப்பாவின் பாசம் கருணையில் தெரியும், அப்பாவின் பாசம் அவரது கடமையில் புரியும். கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் எடுத்திருக்கும் ஒரே உறவு அப்பா. இறைவன் வரம் தந்தாரோ தரவில்லையோ தெரியாது, அந்த வரமாய் என்னை காத்தாய் என் அப்பா. ஒரு தெய்வம்தான் 10 மாதம் சுமந்த தெய்வம் அம்மா. வாழ்க்கை முழுக்க சுமக்கும் தெய்வம் அப்பாதான். என் மகன் என்று கூறும் போதும் மெய் சிரித்து விடும் அப்பாவுக்கு. மகனின் வெற்றிக்கு அப்பா என்ற ஆயுதம் காரணம். என் முதல் ஆசிரியர் அப்பாதான், என் முதல் கடவுள் அப்பாதான், என்னை என்றும் என்னை காத்த தெய்வம் அப்பாதான். 3 எழுத்து மந்திரம் குடும்பத்தின் இயந்திரம், சிலருக்கு புரியாத சூத்திரம், தனக்கு என் வாழ்க்கை வாழாமல் செயற்படும் தெய்வம் அப்பா. இறை அருள் அப்பாவுடன் நிரந்தரம், அதை தந்துவிட்டு போன தெய்வம் அப்பாதான். ஓய்வு இல்லாமல் உழைக்கும் அப்பாவின் கரம், நொடிப்பொழுதும் நீ நிற்பதையே இல்லை பம்பரமாய். பலருக்கு நேர்த்ததை ஒரு வரம், படைத்தவன் வேந்து பார்க்கையில் ஒரு தரம். நன்றி வணக்கம் செய்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம்மா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தாறுமாறு. இன்றைய தாறுமாறு நிகழ்வோடு இணைந்து தாறுமாறு நிகழ்வுக்கு மகுடன் சூட்டிய அன்பு உறவுகளுக்கும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது தாறுமாறு. ஓரிரு வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது நியூ ரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 3 5 0 5 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சத்திலே ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
3: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட்ரக்ட் ராச 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: நிலைய கலிக நேரம் 6:25. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ் ஒலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

நீரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கேட்கப்படும் முதலாவது கேள்வி உடனடியாகவே பதில் கூறிவிடும் கேள்வியாகவும் அமைந்திருக்கின்றது. உலகில் நாங்கள் அநேகமான உணவுப் பொருட்களை பக்கெட்டுகளில் அடைத்த உணவுப் பொருட்களாக வாங்குகின்றோம். இந்த பக்கெட்டுகளில் அடைத்த உணவுப் பொருட்களுக்கு மேலே ஒரு படம் போட்டுப்பார்கள், அதில் எழுதியிருப்பார்கள் என்னென்ன எல்லாம் இணைக்கப்பட்டுகிறான். இன்றைய கேள்வி இதுதான், உணவு பக்கெட்டுகளில் ஏமாற்றம் இல்லாது தரமாக வழங்கும் நாடு எது? அந்த பக்கெட்டில் எழுதியிருக்கிற போட்டிருக்கிற படம் மாதிரியும் அந்த அதுக்குள்ள உள்ளடங்கள் என்ன இருக்கு என்பதையும் தரமாக வழங்கும் நாடு எது? இதுதான் இன்று முதலாவது கேள்வியாக வந்திருக்கின்றது. நாங்கள் சில சாப்பாட்டை பார்த்து விட்டு வாங்கி பின்னர் ஏமாற்றம் அடைந்து விடுவோம், ஆனால் உணவு பக்கெட்டுகளில் ஏமாற்றம் இல்லாது தரமாக வழங்கும் நாடு எது?

0: உணவு பாக்கெட்டுகளை ஏமாற்றம் இல்லாது தரமாக வழங்கும் நாடு எது? உணவு பாக்கெட்டுகளில் அச்சடித்திருப்பதே அப்படியே தரமாக வழங்கும் நாடு எது என்றுதான் கேள்வி. முதலாவதாக இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வாய்ப்பே இல்ல. இங்கிலாந்து என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கமலா வேணி. நலமாக இருந்தீர்கள் தானே?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். கேது நீங்கள் நலமா?
0: அதே அதே அதே.
1: எங்கதான் கேள்விகள் வந்தார்களோ தெரியாது.
0: ஏன் எல்லாம் நீங்கள் தந்த கேள்விகள் தானே? உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். கேது
0: நலமாக இருக்கிறீர்கள் தானே?
2: ஆமா நான் நலமா இருக்கேன். நன்றி. நீங்க?
0: நாங்களும் அதே அதே அதே. சரி சொல்லுங்கள். அதே கேதுதான். அது குறையறது இப்போதைக்கு வாய்ப்பில்லை.
3: தொடர்ந்து இணைந்திருக்கும்
0: அடுத்த உறா. வணக்கம்.
4: வணக்கம். நான் இங்கிலாந்து என்று சொல்றேன்.
0: வணக்கம். எங்கள் பத்மராணி ராஜரத்னம் இங்கிலாந்து என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம். நான் சதீஷ்.
0: வணக்கம். எங்கள் சதீஷ். சதீஷ் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நாங்களும்
0: அதே அதே அதே. அதே கித்தோட இருக்க சொல்லுங்கள் பாப்போம். சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறா. வணக்கம்.
6: வணக்கம். கேது.
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. வேவியக்கா நலமாக இருக்கிறீர்களா?
6: ஓ நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்க?
0: ஓ நலமாகவே இருக்கிறோம். நலத்துடன் சொல்லுங்கள் பாப்போம்.
6: நீங்க பேசாம இருக்கிற மாதிரியே பார்த்தா யூரோப்பாக்கெல்லாம் வரும் போல
0: இல்ல? நாங்கள் யூரோப்ல பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும்.
6: கொஞ்ச நாள
0: பிரச்சனை
6: குறைச்சிட்டுனா நான் லக்சம்பர்க்க சொல்லி
0: பாக்குறேன். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறா. வணக்கம்.
7: வணக்கம்.
0: எங்கள் வதனா. வதனா தான் இப்ப யூரோப் போட்டு மாற போறேன்.
7: என்ன
0: நலமாக இருக்கிறீர்கள் தானே? கனடா போயிட்டு வந்தீங்கள் தானே? அப்ப யூரோப் விட்டு மாறி பாக்கணும்.
7: என்ன
0: மாறுற மாதிரி இல்ல இப்போதைக்கு. வாழ்ந்த இடத்த விட்டு குடுக்கலுமா?
7: என்ன
0: சரி அப்ப சொல்லுங்கள் பாப்போம். ஏதாவது ஒன்று சொல்லத்தானே வேணும்.
7: வேணும். அது சரிங்க.
0: எந்த கண்டிதிலையும் வருது. நான் எங்கட நாட்டே சொல்லுவோம். உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறா. வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் ரோசாலி.
8: நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். ரோசாலி தான் உலக நாடெல்லாம் அரைஞ்சி ஒரு ஆள்.
8: என்ன எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன். அத
0: அப்ப இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இப்ப கணக்க வாங்கி பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்துருப்பீங்களா? அப்ப அதே மாதிரி அந்த அந்த உணவு பைக்கெட்ல ஏமாற்றம் இல்லாத தரமாக இருக்கிற நாடு எது? எந்த நாடுல இருந்து வார பொருட்கள் சொல்ல போறீர்கள் சொல்லுங்கள் பாப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கிறார் எங்கள் தர்மோதியம்மா. வணக்கம் தர்மோதியம்மா. தர்மோதியம்மா நலமாக இருக்கிறீர்களா? நலமாகவே இருக்கிறோம். நான் தான் இந்த வைபரையும் வாட்ஸ்அப்பையும் பக்கத்தில் வச்சு நான் வாட்ஸ்அப் வைபரை வைபரை வாட்ஸ்அப்பை தூக்கி விட்டு வைபரை குறைச்சி விட்டேன். அது உங்களோட அங்கே உரையாட முடியாமல் போய்விட்டது. சரி ஐயா எப்படி இருக்கிறார்?
9: வணக்கம்
0: வணக்கம்
10: எங்கள்
0: ரஜினி ரஜினி என்னன்னு சொல்லியிருக்க அங்க விவியக்கா ஜோசிக்க போற
10: என்ன
0: எப்பயுமே சரியாத்தானே சொல்லுவேன்
11: வணக்கம்
0: எங்கள் கலாராணி வரதராஜா
11: நலம்தான்
0: நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா
11: நல்ல
0: நிலமா
11: இருக்கிறேன்
0: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம் நான் எடுக்கவில்லை இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்
11: நன்றி
0: வணக்கம் தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினி அம்மா உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம் நலமாகவே இருக்கின்றோம் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா நலத்துடன் ஜப்பான் இத்தாலி என்று சொல்லுகிறீர்களா இத்தாலி என்று சொல்லுகிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து புஷ்போதிகமாக இணைந்திருக்கின்றீர்கள் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம்
12: வணக்கம்
0: வணக்கம் பக்கத்துல இருக்கிற நாட்டை விட்டு நீங்க எல்லாம் கணக்கு நடத்துக்கு போயினவே என்ன நீங்கள் சொந்த நீங்கள் சொந்த
12: நாட்டை
0: உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
13: வணக்கம்
0: எங்கள் பாரதி அக்கா பாரதி அக்கா நலமாக இருக்கின்றீர்களா
13: நன்றி
0: நலத்துல சொல்லுங்கள்
13: பின்லாந்து
0: சொல்லுகிறீர்கள் பின்லாந்து சொல்லுகிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக திருமதி தவமலர் நவுலேஸ்வரன் வணக்கம்
14: வணக்கம் நலமா இருக்கிறீங்களா
0: நலமாகவே இருக்கின்றோம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா ஜப்பான் சொல்லுகிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்
15: ஐயா வணக்கம்
0: ஐயா எங்கள் இறைவா இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு இந்த ஒரு இந்த ஒரு இரே ஏற்றி வைத்தேன் சரி நலமாகவே இருக்கணும் நலத்துடன் சொல்லுங்கள்
15: எனக்கு உண்மையிலேயே தேடி கொள்ளலாம் இருக்கிறேன் நான் சிங்கப்பூர் என்று சொல்லி பாக்குறேன் ஏன்னு சொன்னா அங்கதானே தண்டனை கூட அதால அந்த பயத்திலேயாவது ஒழுங்கா சில நேரம் செய்வாங்கன்னு நம்பிக்கையில சிங்கப்பூர் சொல்லி பாக்குறேன்
0: இணைந்து சிரவித்தா உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
16: வணக்கம் கேபி
0: உங்கள் புங்கயூர் ராஜா ராஜா நலமாக இருக்கின்றீர்களா நாங்கள இதுப்பா அப்படியே இருக்கிறோம் பார்க்க தெரியலையா இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெனி அண்டன் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம்
17: நலமா இருக்கிறீங்களா
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா
17: நாங்களும் நிலமா இருக்கிறோம் நன்றி என்ன நீங்க தொடர்ந்து நிலமா இருக்கும் வாழ்த்தி கொண்டேன்னா நானும் பின்லாந்து
0: பின்லாந்து சொல்லுகிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உணவு பாக்கெட்டுகளில் ஏமாற்றமில்லாத தரமாக வழங்கும் நாடு எது? இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பத்மினி.
9: நானும் பின்லாந்து என்று கூறுகிறேன். முதல்
0: பின்லாந்து சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். உணவு பாக்கெட்டுகளில் ஏமாற்றமில்லாத தரமாக வழங்கும்

நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து அறிதலும் புரிதலும். கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி, உணவு பாக்கெட்டுகளில் ஏமாற்றமில்லாத தரமாக வழங்கும் நாடு எது? உணவு பாக்கெட்டுகளில் ஏமாற்றமில்லாத தரமாக வழங்கும் நாடு

சரி, இப்பொழுது சரியான விடை எது என்று பார்த்துவிடுவோம். ஜப்பான் என்பதுதான் சரியான விடையாக இருக்கிறது. ஜப்பான் மட்டும்தானா உலகிலேயே உணவு பாக்கெட்டுகள், அவர்கள் உணவு விடயத்தில் அப்படியே 100%, 99.9% தரமாக வழங்குகின்றார்களாம். மற்ற எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு குறை வைக்கின்றார்களாம். ஆனால் உணவு பாக்கெட்டுகளின் உணவு விடயத்தில் இந்த ஜப்பான்காரர் தான், இந்த ஜப்பான்காரர் இந்த இளமையாகவும் அந்த ஆரோக்கியமாக இருப்பதற்கும் காரணம் அதாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். உணவு பாக்கெட்டுகளில் ஏமாற்றம் இல்லாது, ஒருவரும் அந்த ஏமாந்து போகிற அளவுக்கு இல்லாமல் தரமாக வழங்கும் நாடு ஜப்பான் என்பதுதான் சரியான பதில். அதற்கானபடியே முதலில் ரஜினி ஆண்டன் கூறியிருந்தார், அதை திறந்து கூறிய அனைவருக்கும் இணைந்திருந்த அனைவருக்கும் அந்த நன்றியை வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டோம். நேரம் பறந்து விட்டது, 6:40. அடுத்த கேள்வியாக வரும் கேள்வி இதுதான். நாங்கள் தாங்கள் தயாரித்த நோக்கத்தை விட்டு தவறாக நாங்கள் பயன்படுத்தும் உலகில் அனைவரது வீட்டிலும் இருக்கும் பொருள் எது? தயாரித்த நோக்கத்தை விட்டு, அது எதற்காக தயாரிக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு நாம் எல்லோரும் தவறாக பயன்படுத்தும் உலகில் அனைவரது வீட்டிலும் இருக்கும் பொருள் எது?

அடித்த நோக்கத்தை, அவர்கள் ஒரு நோக்கத்தோடு தான் இதை தயாரிப்பார்கள். அந்த நோக்கத்தை விட்டு தவறாக நாம் பயன்படுத்தும் உலகில் அனைவரது வீட்டிலும் இருக்கும் பொருள் எது?

இலங்கையிலே நான் அதை உண்மையிலேயே பார்க்கவில்லை, ஆனால் புலம்பெயர் தேசத்தில் எல்லோரும் வீட்டிலும் இருக்கின்றது. அதை நாங்கள் தவறாகத்தான் பயன்படுத்தி கொண்டும் இருக்கின்றோம்.

0: தயாரித்த நோக்கத்தை விட்டு தவறாக அவன் பயன்படுத்தும் உலகில் அனைவரது வீட்டிலும் இருக்கும் பொருள். சரி, துணிவுடனே முதலாவதாக இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: பல விட வரலாம் என்று
0: சொல்லு கல்வா பண்ற சார். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: சொல்லுங்க.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜெனி என்றன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம். நான் அந்த கொட்டன் பட்டன் சொல்லி பாக்குறேன், அந்த காது துடைப்பு.
0: காது துடைப்பு அது அந்த இயர்பட்ஸ் சொல்றேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
2: நாங்கள் தயாரித்த நோக்கத்தை விட்டு
0: தவறாக பயன்படுத்தும் நாம் பயன்படுத்தும் உலகில் அனைவரது வீட்டிலும் இருக்கும் பொருள்.
2: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம். கேது
0: வணக்கம்.
4: காது குடைகிற பட்ஸ் அதுதான்.
0: காது அதை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உரா. வணக்கம்.
5: வணக்கம். கேது நானும் அந்த காது துடைக்கிற குச்சி என்றுதான் சொல்றேன்.
0: காது துடைக்கிற குச்சியை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உரா. வணக்கம்.
6: வணக்கம். மீண்டும்
0: மீண்டும் எங்கள் உதயன். உதயன் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் வேவி அக்கா. வேவி அக்கா சொல்லுங்கள்.
7: முதலாவதுக்கு நான் யூரோப்பா விட்டு போகத்தான் இருந்தேன். சிவகம்
0: என்ன செய்ய,
7: ஆனா ஜப்பான யோசிக்கல, வேற அமெரிக்கா அப்படி இருந்த அமெரிக்காவிலும் இல்ல வேற நாடுகள் சொல்லுவோம் தான் யோசிச்சேன். சரி, நான் இதுக்கு காது துடைக்கிறது தான் எங்க கேள்விப்பட்ட மாதிரி தான் கிடக்குது, அதைத்தான் சொல்றேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம். கேது சொன்னா.
0: வணக்கம். தேவி தன்ராஜ்.
8: நம்பவன் பக்கிங்ல சாப்பாடுகள் எல்லாம் முதலிடம் சுவிஸ் என்ற ஞாபகம்
0: இருந்தது.
8: ஜப்பான தொட்டு கூட நினைக்கலன்னு ஆசியாக்கு போகல.
0: நான் திருப்பி திருப்பி சொன்னேன்.
8: நாங்கள் யூரோப்புக்கு இருந்துட்டோம், ஆனா சுவிஸ்ல நம்பவன் நாம எல்லாம் யோகட்டுகள் பக்கிங் எல்லாம் நல்ல ஹெல்த்தியானதான் எங்க அது யோகட் எல்லாம் நல்லா இருக்கும்.
0: நாங்கள் கொடுக்கற காசுக்காவது கழித்தியா தான் இருக்கும். போகும்பொழுது சரியான பசி ரெஸ்டாரண்ட் எல்லாம் போட்டு இரவு தர்சன ஒரு ஹோட்டல்ல போய் கேட்டாரு, பசிக்குது சாப்பிட இருக்காண்டு அவர்கள் முதல் பகுடி விடுறேன் நினைத்தார்கள். பின்னர் அவர்கள் தந்து விட்ட சாப்பாடு இருக்குல்ல இரண்டு நாளே காணும். ஆனா அவர்கள் அந்த ஒரு சதவம்
8: வாங்கவில்லை.
0: ஒரு தண்ணி போத்தல் வாங்கினாலே போத்துல ஏரிய மேம் விடாது. தொடர்ந்து எங்கள் சியாமலா இரண்டாவது கேள்வியுடன் இணைந்திருக்கின்ற வணக்கம்.
1: வணக்கம். இரண்டாவது கேள்வியே முதலாவது கேள்விக்கு நித்திரையா போன நிலமா இருக்கிறீங்களா?
0: நிலமாகவே இருக்குன்றோம். அதான் பெருசா மியூசிக்கே போட்டு பாத்தினா அப்ப எழும்ப அப்ப இடி வரமாட்டீங்களா? என்னது
1: இல்ல, இது நானும் பெருசா போட்டுட்டு படுத்தேன் நித்திரையா போயிட்டு.
0: சரி சொல்லுங்க,
1: என்ன கேள்வி முதலாவது போனாங்க?
0: முதலாவது கேள்வி வந்து உணவு பாக்கெட்டுகளில் ஏமாற்றம் இல்லாத தரமாக வழங்கும் நாடு.
1: அது எந்த நாடு?
0: ஜப்பான்.
1: மீண்டும்
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. ரொசாலி சொல்லுங்களா, இது என்னன்று? நாங்கள் தயாரித்த நோக்கத்தை விட்டு தவறாக நாம் பயன்படுத்தும் உலகில் அனைவரது வீட்டிலும் இருக்கும் பொருள். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். திருமதி ரஜினி அண்ணன். ரஜினி அண்ணன் இப்பொழுது சொல்ல போகிறீங்களே, சொன்னவர்கள் எல்லாம் யோசிக்க போறார்கள். என்ன அந்த பேக்கெட்ல ஊடி எழுதி இருக்கிறார்கள், இதை நாங்கள் அப்படி பாவிக்க வேண்டாம் என்று. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
10: வணக்கம்.
0: எங்கள் கலாராணி. கலாராணி சொல்லுங்கள் பாபும்.
10: உங்க நான் எனக்கு அந்த கேள்வி விடாங்காம நான் போதாவில் நினைச்சு கொண்டு வந்தேன். நான் இருக்குதே, நானும் காது உடையறதையே சொல்றேன்.
0: காது உடையும் குச்சியான சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் தர்மோதியம்மா. தர்மோதியம்மா வணக்கம்.
11: வணக்கம். வணக்கம்.
0: தர்மோதியம்மா சொல்லுங்கள். நாங்களும் இல்ல இல்ல, தயாரித்த நோக்கத்தை விட்டு, அவர்கள் என்னத்துக்காக தயாரித்த என்ற நோக்கத்தை விட்டு நாங்கள் அனைவரும் தவறாக பயன்படுத்தும் பொருள் எது?
1: பொருள் வந்து இதும் பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக்கும் இருக்கு, தவறாக பயன்படுத்துற. மைக்ரோவே தயாரிச்சா என்ன சூடாக்க தானே, மைக்ரோவேக்கே வைக்க கூடாதுண்டி. நான் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டப்பாக்களை சொல்லி பாக்க.
0: பிளாஸ்டிக் டப்பா என்று சொல்லுறீர்கள். நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
12: ரஜினி.
0: இப்பொழுது சொல்லுங்கள். நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினி அம்மா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். அடுத்து திருமதி தவமலர் நவலேஸ்வரன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
13: வணக்கம். காது உடைக்கிற குச்சி.
0: காது உடைக்கும் அந்த குச்சியை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

நிலையக்கலைகளிடம் 6:51 உண்மையிலேயே சரியான விடை. இந்த காது குடை வியபட்சன்னு சொல்லுவோம், அதுதான் உண்மையிலேயே. அது எதற்காக தயாரிக்கப்பட்டது என்றால், அந்த கையில் அந்த நிகப்பொலிஸ் அதுகள் போடுவதற்காக தான் முதலில் தயாரித்தார்கள். அதை விட அவர்கள் இதை அந்த பாக்கெட்டில் எழுதியிருக்கிறார்கள், இதை காதின் உள்ளே விட வேண்டாம் என்று. அது வந்து காதின் உள்ளே ஆழமாக நுழைக்கக்கூடாது. அவ்வாறு செய்தால் காது மெழுகு மேலும் உள்ளே தள்ளப்படலாம், அல்லது காது திரை சேதமடையலாம். இவைகள் பயன்படுத்துவது வெளிப்புற காதை சுத்தம் செய்ய, மற்ற மேக்கப் திருத்த, காயங்களுக்கு மருந்து அல்லது கிரீம் தடவ, குழந்தைகள் மற்றும் பெரியோர்களின் வெளிப்புற தோலை மெதுவாக சுத்தம் செய்ய. இந்த பஞ்சினை காதினுள்ளே ஆழமாக நுழைத்து சுத்தம் செய்யக்கூடாது. காது மெழுகை மேலும் உள்ளே தள்ளலாம், அல்லது காது திரையை சேதப்படுத்தலாம். அந்த பாக்கெட்லேயே இது எழுதியிருக்கின்றது, இப்படியெல்லாம் பாவிக்க வேண்டாம். ஆனால் நாங்கள் போய் காது குடைவதற்காக இதைத்தான் எல்லோரும் பாவிக்கின்றோம். உண்மையிலேயே இதை பார்க்கும் பொழுதும் அந்த பாக்கெட்டை அதுக்கு பிறகுதான் எடுத்து பார்த்தால் அப்படி எழுதியிருக்கின்றது. நாங்கள் அதை எல்லாம் கவனிக்கலாம், ஆனால் பெரும்பாலானவர்கள் இதை கவனிப்பதும் இல்லை. இன்று கூட காலையில் கூட நான் கூட அதைத்தான் உபயோகப்படுத்தினேன். முதலில் வந்து ஜெனியன் சரியான பதிலை கூறியிருந்தார். இணைந்திருந்த அனைவருக்கும் இன்னொரு முறை நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய அறிதலும் புரிதலும்.

0: பேங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பாடு
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: நேரம் 7 மணி. விடி கேசன் கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் வரும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக திருவண்ணாமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக அமைதியளி போராட்டம் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள 18% வரி வீதம் மிகவும் அதிகம் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள அரசாங்கம் தற்போது நாட்டில் வசூலிக்கப்பட வேண்டிய ஒட்டுமொத்த வரியில் சுமார் 40% வருமானம் அரசாங்கத்தை சென்றடையாமல் இருக்கும் நிலையில் நிதியமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய அவ்வாறான முறைகேடுகளை

குடும்பங்களைச் சேர்ந்த 93 பேர் இதுவரை விண்ணப்பித்துள்ளதாக பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இலங்கை வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதியுமா இந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நாட்டினதும் பிராந்தியத்தினதும் ஒருமைப்பாடு பாதிக்கப்படும் போது அதை மௌனமாக பார்வையிட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். மருதங்கணி பகுதியில் 11,600 ஹெக்டேர் காணியை காணி சுயரிப்பு சட்டத்தின் கீழ் 5 பிரிவின் கீழ் நில அளவை செய்ய நில அளவை திணைக்களத்தால் பொது அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3 வாரமாகவும் 5 தேதி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் வகிபாகமும் என்னும் தலைப்பில் நிகழ்வு வவுனியா நகரசபை மண்டபத்தில் 5 நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் இலக்கம் 6 கிழக்கு வட்டார உறுப்பினராக கிருஷ்ணபிள்ளை சிவகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலைத்திட்டமும் அதற்கு இணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் 2 நாளை செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் விபத்துகள் காரணமாக வடாந்தம் 1000 இலங்கையர்களின் உயிர் பறிபோவதையும் 100,000 மக்கள் காயங்கள் மற்றும் அங்கவீனவர்களாகுவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 2022 அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவினால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உரத் திட்டத்தை முழுமையாக அளித்தது. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலியேன ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாந்த் ஸ்ரீவத்னா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். கொள்கை ரீதியாக அடிப்படையில் நீதிபதிகளின் கட்டாய ஓய்வுறும் வயதை அதிகரிப்பதை பொதுநலவாய சட்டத்தணிகள் சங்கம் எதிர்க்கவில்லை. இலங்கையில் தற்போதைய முன்மொழிவின் பாதகம் என்பது 68 or 70 என்ற வெறும் எண்களின் மதிப்பில் இல்லை. இதன் பின்னணியில் உள்ள பெரும் ஆபத்து இந்த முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களின் கால நேரம், அது கொண்டுவரப்படும் விதம், அரசியலாக்கப்பட்ட சூழல் இவை மற்றும் இது பயன்படுத்தப்படும் தனித்துவமான முறை ஆகியவற்றில் தான் உள்ளது என்று பொதுநலவாய சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் திரு குறிப்பிட்டிருக்கிறார்.

அரசுத்துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்த நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெவினு விஜயரட்னா தெரிவித்திருக்கிறார். இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகர் பகுதியில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் உள்ளே நிலவிய பதட்ட நிலைமையை சிறைச்சாலை அதிகாரிகளால் முழுமையாக சமரசத்துக்கு கொண்டுவரப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது என சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று திங்கட்கிழமை காலை மீண்டும் ஏற்பட்ட மோதலில் 8 சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் உட்பட 30 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கடவத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இகால பியன்வில பகுதியில் நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திராவின் மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தேதி குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கையின் நாளாந்த நீர் மின் உற்பத்தி 24

சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுகின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், பிரதமர் முதல்வர்கள் உட்பட தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்ட அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யக்கோரும் மசோதாவை கடுமையாக எதிர்ப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று காங்கிரஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசாக உள்ளது தமிழக வெற்றி கழக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசாங்கம் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்காக மின்னியல் வடிவிலான OCI அட்டையை அறிமுகம் செய்துள்ளது. கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்த நாட்டு பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மும்பையில் கனமழைக்கு 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. காவிரி நீர் திறந்து விடப்படாததால் ஊனைக்கல் வறண்டு காணப்படுகின்றது. நமது வாழ்வியலுக்கான மூலதனம் திருக்குறள், இதில் அனைவரும் சிந்தனையை முதலீடு செய்ய வேண்டும் என்று இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி நடத்தப்பட்ட ரத ஜாத்திரையின் போது வசூலித்த 1400 கோடி ரூபாய்க்கு இன்று வரை விஸ்வ இந்து பரிவர்த்தனை கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்று புகார் எழுந்திருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கிவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவு கொண்டு வந்து அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியஸ்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம் காலாவதியான பின்னர் கெர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டணங்களை ஈரான் அறிமுகப்படுத்தும். இந்த தகவலை சீனாவுக்கான ஈரானின் தூதர் தெரிவித்திருக்கிறார். சீனாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பாதிரியார் விடுதலை செய்யப்பட்டு நாடு திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்குரைஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் கடும் வெப்பம் பாட்டுகின்றது.

பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு தனித்துவமான புறக்கோளை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் சரிந்திருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், 2026 யாழ் மாவட்ட செயலர் வெற்றி கிண்ண பரிசளிப்பு நிகழ்வு சனிக்கிழமை வடமராட்சி கிழக்கு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7வது முறையாக D20 உலகக்கோப்பையை கைப்பற்றி ஆஸ்திரேலிய மகளிர் அணியினர் செம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றனர்.

இந்தியாவுக்கு வரலாற்றில் நோர்வே முதல் முறையாக காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறி இருக்கின்றது. உலகக்கிண்ண காற்பந்த போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்றுவதற்கான அனுசரணையுடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினோட தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.tamilolly.com. ஒரு ஹீரோ இலங்கை பெறுமதியில் 382.88% இந்திய பெறுமதியில் 108.91% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331.84% இந்திய பெறுமதியில் 95.26% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.38% இந்திய பெறுமதியில் 118.42% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 446.91% இந்திய பெறுமதியில் 127.11% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 235.71% இந்திய பெறுமதியில் 67.05% காணப்படுகின்றது. இத்துடன் பிடி கேஷ் அண்ட் கிரெடிட் பிடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

நேரம் 7:11. நீங்கள் கேட்டுக்கொள்வது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வழியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: வணக்கம்.
1: தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வுடாக அணிந்திருக்கும் அனைவருக்கும் இன்னொரு நாடியம் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வுடாக தமிழின் சிறப்பு பற்றி தமிழ் அருவி மணியன் அவர்களது உரையை கேட்கலாம்.
2: நண்பர்களே, உலகத்திலேயே தமிழ் இனம் தனித்தன்மை வாய்ந்தது. உலகத்தின் எந்த பகுதியிலும் வாழும் நிலத்தை 5 பகுதிகளாக பிரித்து பார்த்ததாக நீங்கள் சிந்திக்கவே முடியாது. அதற்கான சான்றுகளை நீங்கள் தேடவே முடியாது. உலகம் முழுவதிலும் நீங்கள் ஒரு பருந்து பார்வையை வீசினாலும் கூட வாழும் நிலத்தை 5 வகையாக பிரித்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு விடையாக வந்து நிற்கக்கூடியது தமிழ் இனம் ஒன்று மட்டும்தான். வாழும் நிலத்தை 5 பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வாழுகிற நிலத்தை 5 வகுத்தவன் தமிழன். அதேபோன்று வீசுகின்ற காற்றை 4 பிரித்து பார்த்தவன். நான் BSc ஜியோகிராஃபி படித்தவன். உலகத்தின் ஒவ்வொரு பகுதியில் வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர் என்பதை ஓரளவு அறிவேன். ஆனால் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசக்கூடிய காற்றுக்கு ஒவ்வொரு பெயர் வைத்து பார்த்தவன் தமிழன் ஒருவனாகத்தான் இருக்கிறான். வடக்கிலே இருந்து வந்தால் அது வாடை, தெற்கிலே இருந்து தவழ்ந்தால் அது தென்றல், கிழக்கிலே இருந்து வீசினால் அது கொண்டல், மேற்கிலே இருந்து நடை பயின்றால் அது கோடை. இப்படி திசைக்கு ஒன்றாக வீசக்கூடிய காற்றை தனித்தனியாக பெயரிட்டு அழைத்தவன் தமிழன். வாழும் நிலத்தை 5 வகுத்தான். வீசும் காற்றை 4 பிரித்தான். பேசும் மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3 பார்த்தான். இந்த மண்ணில் வாழும் வாழ்வை அகம் புறம் என்று 2 பிரித்தான். ஆனால் ஒழுக்கம் என்பதை மட்டும் என்றும் ஒன்றாகவே வைத்தவன் தமிழன் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பாவேந்தர் பாரதிதாசன் போகிற போக்கில் ஒற்றை வரி சொல்லுவார், ஒழுக்கமிலார் ஏதிருந்தும் இல்லார், ஏதிருந்தும் இல்லார். 1000 செல்வங்கள் உங்களுக்கு இருந்தாலும், அறிவில் சிறந்தவராக நீங்கள் வானுயர்ந்து வளர்ந்தாலும், ஒழுக்கம் என்ற ஒன்று உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் ஏதுமற்றவர்கள் என்பதுதான் பொருள். அப்படி பார்ப்பதுதான் தமிழ். சங்க இலக்கியங்களில் நாம் கொஞ்சம் சிந்தையை செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் புறநானூற்று சிந்தனைகள் என்று ஒரு தலைப்பை நான் பிரகாசம் அவர்கள் கேட்ட பொழுது தந்தேன். இன்றைய இளைய தலைமுறை சங்க இலக்கியங்களின் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவர்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சூழலை தமிழ் சார்ந்தவர்கள் உருவாக்கவும் இல்லை. நீங்கள் ஒன்றை யோசியுங்கள், நான் சொல்வதனைத்தும் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன? சிந்தனை ஒன்றுதான். சிந்திப்பதனாலே தான் நாம் மனிதர்கள். விலங்கு சிந்திப்பதில்லை, பறவை சிந்திப்பதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் இனங்களில் சிந்திப்பதற்கு உரித்தான இனம் இந்த மனித இனம் மட்டும்தான். நாம் மட்டும்தான் சிந்திப்பவர்கள். அதனால்தான் தெக்கார்தோ என்கிற அறிஞன் ஒற்றை வரி சொன்னான், இவையெல்லாம் என்றும் மாறாமல் நீடித்து நிலைக்கக்கூடிய வரிகள். ஒற்றை வரி சொன்னான், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம், நான் சிந்திக்கிறேன், ஓ அதனால் தான் நான் மனிதனாக இருக்கிறேன். சிந்தனை தான் நமக்கு, எப்பொழுது சிந்தனை நின்று விடுகிறதோ அப்பொழுது மனிதன் மரணித்து விடுகிறான். கார்ல் மார்க்ஸ் கண்மூடிய பொழுது உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் எத்தனை விதமான இரங்கற் செய்திகளை வழங்கியிருப்பார்கள். ஆனால் அவனுடைய உற்ற நண்பன் ஏங்கல் சொன்னதுதான் அற்புதம். கார்ல் மார்க்ஸ் கண்மூடியதை பற்றி ஏங்கல் சொல்கிறான், கார்ல் மார்க்ஸ் இப்பொழுதுதான் முதன் முதலாக சிந்திப்பதை நிறுத்திவிட்டான் என்று. எனவே சிந்தனைதான் மனிதனுக்கான மகத்துவம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் முழுவதும் சிந்திக்க தொடங்கிய காலத்தில் சிந்தனையின் சிகரம் தொட்டவன் தமிழன் என்பதற்கான சான்றுகள் தான் செவ்விலக்கியங்களாக நமக்கு முன்னாலே பரவி கிடக்கின்றன. ஒரு பெண் பேசுகிறாள், நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்று நாம் பழிதூற்றுகிறோமே. பெண்ணுக்கும் அறிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சாதிப்பதற்கு ஆணாதிக்க சமூகம் முயன்று பார்க்கிறதே. ஆனால் ஒரு பெண் ஐங்குறுநூறில் பேசுகிறாள், படிக்கிற பொழுதெல்லாம் நான் சிலிர்த்து விடுகிறேன். இதை விட ஒரு சமூகம் சார்ந்த செய்தி எதுவும் இருக்க முடியாது. ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்த அத்தனை இலக்கியங்களையும் நீங்கள் தேடி படித்து முடித்தாலும் கூட இந்த ஒரு செய்திக்கு ஈடாகாது. அவ்வளவு அரிய செய்தியை ஒரு பெண் பேசுகிறாள் ஐங்குறுநூறில். அந்த ஒன்றை சொன்னாலே போதும் உங்களுக்கு. அவளுடைய கனவு, அவளுடைய ஆசை, அவளுடைய விருப்பம், அவளுடைய வேட்கை, அவளுடைய தாகம், அவளுடைய தவிப்பு, அவளுடைய தவம், அவற்றை வெளிப்படுத்துகிறாள். என்ன சொல்கிறாள் தெரியுமா? என் விருப்பம் என்ன தெரியுமா? என் ஆசை என்ன தெரியுமா? என் லட்சியம் என்ன தெரியுமா? என் கனவு என்ன தெரியுமா? பசி இல்லாகுக, பசி இல்லாகுக. என் வாழ்கால சமுதாயத்தில் திரும்புகிற திசையனைத்தும் வாழுகிற மக்கள் அனைவரும் பசியற்றவர்களாக இருக்க வேண்டும். அவள் தருகிற முதல் செய்தி அதுதான், பசி இல்லாகுக. ஏன் அதை முதல் செய்தியாக அவள் பதிவு செய்கிறாள்? பசி இருக்கும் இடத்தில் வன்முறை வெடிக்கும், பசி இருக்கும் இடத்தில் அமைதி பறிபோகும். அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் பசியற்ற சமூகத்துக்கும் தான் தொடர்பே தவிர, பசியால் வாடக்கூடிய மனிதர்களுக்கு இடையே அன்பு தழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அறிவு சிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அன்பும் அறிவும் சேர்ந்து தழைக்க வேண்டுமென்றால், அமைதி சார்ந்து இந்த மண் விளங்க வேண்டுமென்றால், முதலில் பசியற்றவர்களாக மனிதர்கள் மாற வேண்டும். அதனால்தான் பசி எனும் பாவி பயலே என்று பேசுகிறார் வள்ளலார். நீதியரசர் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம்பதைத்தே. பசியினால் போய் வீதியில் நிற்கிறான், வீட்டின் முன்னாலே நிற்கிறான், பசி என்று சொல்கிறான், ஆனாலும் உணவு கொடுப்பதற்கு யாரும் இல்லாத நிலையில் அவன் எப்படி சோர்ந்து விழுந்து விடுகிறான் என்பதை சிந்திக்கிற பொழுதே தளர்ந்து விடுகிற உள்ளம் வள்ளலாருக்கு வாய்த்திருக்கிறது என்றால், பசி, பசியற்ற சமூகம்தான் முக்கியம். அதனால்தான் ஐங்குறுநூறு தலைவி முதலில் சொல்கிறாள், பசி இல்லாகுக. அடுத்து அவள் சொல்வதை பாருங்கள், பிணி சேன் நீங்குக என்கிறாள். பசியற்ற சமூகம் வாய்க்க வேண்டும், அடுத்தது நோயற்ற சமூகம் வாய்க்க வேண்டும். பிணி சேன் நீங்குக, கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரையிலும் நோய் தெரியக்கூடாது, நோய் போய் தொலையற்றும், நோயற்ற சமூகம் தழைக்கட்டும். மானுடர் அனைவரும் நோயற்றவர்களாக இந்த மண்ணில் நீடித்து நிலைத்து வாழட்டும். எப்படி கனவு காண்கிறாள் யோசியுங்கள். பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக. அதற்கு பிறகு அவள் சொல்கிறாள், வேந்து பகை தணிக. காரணம், அப்பொழுது ஆண்டவர்கள் அரசர்கள் சதா சர்வ காலமும் இந்த தமிழ் மண்ணில் இரத்த நதிதான் ஓடியது. போரில் விழுப்புண் பெறுவதுதான் புகழ் வாய்ந்த வாழ்வு என்ற நிலை ஒரு பக்கம், தொடர்ந்து இந்த மண்ணில் போரின் மூலமாக வெற்றி விழுப்புண்களை பெற வேண்டும் என்ற பேரவாவுக்கு உட்பட்டு அரசர்கள் மறுபக்கம். இப்படி எந்த நாளும் போர்க்களமாகவே தமிழ் சமூகம் இருந்த நிலையில் அமைதி இல்லை, அமைதியற்ற சமூகமாக இருந்தது. எனவே வேந்து பகை தணிக பகையற்ற சமூகம் வந்து சேர வேண்டும். யோசியுங்கள், பசியற்ற சமூகம், நோயற்ற சமூகம், பகையற்ற சமூகம். வேந்து பகை தணிக ஆண்டு பல நந்துக. பகையற்ற சமூகம் படைக்கப்பட்டு விட்டால் ஆயுள் கூடிவிடுமே. வீரத்தின் விளைநிலமாக நாம் அற்ப ஆயுளில் வீழ்ந்து விடுவதை விட அன்பு சார்ந்து அமைதி தவழக்கூடிய மண்ணில் நீண்ட காலம் வாழ முடியுமே. வேந்து பகை தணிக ஆண்டு பல நந்துக. இறுதி வரிதான் அழகு. அதைத்தான் நீதியரசர் சொன்னார், போரும் காதலும் இருக்கிறதே, இரண்டுக்கும் இதுதான் வழி என்பதில்லை. எந்த வழியிலும் முயன்று போரில் வெற்றி பெறலாம், எந்த வழியிலும் முயன்று காதலில் வெற்றி பெறலாம் என்பது மேலை நாடுகள் வகுத்து கொடுத்த பார்வை. அது இந்த மண்ணுக்கு உகந்தது கிடையாது. இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல் என்பதுதான் திருக்குறள். எவ்வளவு சிறப்புகள் உன்னை வந்து சேரும் என்றாலும் அதனால் உனக்கு சிறுமை எங்காவது படரும் என்றால் அதை தூக்கி எறி என்பதுதான் இந்த மண் வழங்கிய வாழ்வியல். எனவே கடைசி வரியில் அவள் பேசுகிறாள், பசியில் லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக, அறம் நனி சிறக்க. அறம் நனி சிறக்க, அல்லவை கெடுக. அதுதான் தமிழ், அதுதான் தமிழ். அறம் நனி சிறக்க என்று பேசுகிற தலைவி அறத்திற்கு எதிர் சொல்லாக அவள் எதை பயன்படுத்த வேண்டும்? மரம் தவிர்க என்று சொல்ல வேண்டும். அறத்திற்கு எதிர் சொல்லை பயன்படுத்துவதற்கு கூட அந்த தலைவி தயாராக இல்லை. அறம் நனி சிறக்க, அல்லது கெடுக, அறத்திற்கு புறம்பானது கெடுக. நண்பர்களே, தமிழை போல் ஒரு மொழியை நீங்கள் உலகம் முழுவதும் தேடி எடுத்தாலும் பார்க்க முடியுமா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைய சமூக வலைத்தளங்களில் நம்முடைய தமிழர்கள் எழுதக்கூடிய எழுத்து, மேடைகளில் பேசக்கூடிய பேச்சு, இவற்றையும் நான் சிந்தித்து பார்க்கிறேன். தமிழ் மனிதனை மட்டுமல்ல ஒரு விலங்கை கூட காயப்படுத்த விரும்பாத மொழி, ஒரு பறவையை கூட காயப்படுத்த விரும்பாத மொழி. தொல்காப்பியம் நம்முடைய முதல் இலக்கணம், வாழ்வியல் இலக்கியம். நீங்கள் தொல்காப்பியம் எப்படி பிரிக்கிறது? ஆறறிவு பெற்ற நாம் அனைவரும் உயர்த்திணை, உயர்த்திணை. அப்படி என்றால் ஆறறிவு அற்ற பறவைகளும் விலங்குகளும் உயர்த்திணை என்பதற்கு நேர் எதிர்ச்சொல் என்ன? தாழ்த்திணை என்றுதானே வர வேண்டும். உயர்வு தாழ்வு, தாழ்ந்த திணை என்றுதானே ஒரு பறவையை ஒரு விலங்கை தமிழ் குறிப்பிட வேண்டும். தமிழ் ஒரு பறவையை விலங்கை கூட காயப்படுத்த விரும்பவில்லை. அது சொல்கிறது, நாமெல்லாம் உயர்த்திணை, அவை அனைத்தும் உயர்வு அல்லாத திணை, அல்திணை அக்ரிணை. அப்படிப்பட்ட மொழி இது. இந்த மொழியை நீங்கள் உள்வாங்க வேண்டும். அது தரக்கூடிய வாழ்வியலை நீங்கள் ஏற்று அப்படியே பின்பற்ற பழக வேண்டும். இது போன்று வாழ்வியலை தரக்கூடிய மொழி எதுவும் இருக்க இயலாது. வாழ்வு என்பது என்ன? நீங்கள் இப்பொழுதும் சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் தமிழ் இலக்கியம் என்றால் அதனுடைய இலக்கு எது? ஒன்று, உலக பொதுமை. இரண்டாவது, மனித நேயம். மூன்றாவது, அறம் தழுவிய வாழ்வு. இவைதான் தமிழ் சார்ந்த இலக்கியங்களுக்கான இலக்கு. உலக பொதுமை, மனிதநேயம், அறம் சார்ந்த வாழ்வு. இன்று காலையில் நான் வருகிற பொழுதும் செய்தித்தாளை பிரிக்கிற பொழுது எவ்வளவு சோகமான ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. காதல் என்ற பெயரால் ஒரு காமுகன் ஒரு பெண்ணை பட்ட பகலில் வெட்டிக் கொள்கிறான். எங்கே போகிறது இந்த தமிழகம்? எங்கே போய்கொண்டிருக்கிறோம் நாம்? எப்படிப்பட்ட இனம் எப்படி இழுந்து கிடக்கிறது? அகநானூரில் ஒரு பாடல், அகநானூரில் நான்காவது பாடலை பார்த்தால் வியந்து போகிறேன் நான். தலைவனும் தலைவியும் புதிதாய் மணமுடித்தனர். மணமுடித்தவர்கள் தனி குடும்பத்தில் ஈடுபட்டனர். சங்க இலக்கியங்களில் நீங்கள் கூட்டு குடும்பத்தையே காண முடியாது. தனி குடும்பத்தில் ஈடுபட்டனர். சில நாள் சென்றது. தலைவன் தலைவியிடம் சொல்கிறான், பெண்ணே, நீயும் நானும் காலம் முழுவதும் களிப்புற்று வாழ வேண்டும் என்றால் நமக்கு பொருள் தேவை. ஆனால் அந்த பொருளை வேண்டிய அளவுக்கு தேடுவதற்கான வாய்ப்பு இந்த இடத்தில் இல்லை. எனவே எங்கே சிறப்பாக என்னால் பொருளை சேர்த்து குவிக்க முடியுமோ அங்கே செல்கிறேன். சென்று பெரும் பொருளோடு திரும்பி வருகிறேன். வந்த பிறகு நாம் இருவரும் இன்புற்று நீண்ட நெடிய காலம் வாழலாம் என்று சொல்கிறான். தலைவன் தன்னை பிரியப் போகிறான் என்ற செய்தியை செவிமடுத்த அந்த கணத்திலேயே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு தலைவன் சொன்னான், கலங்காதே மகளே, கார்காலம் வருவதற்கு முன் உன் வீட்டு வாசலில் வந்து நான் நிற்பேன் என்றான். அவள் விடை கொடுத்தாள். இவன் பொருள் தேடி சென்றான். கடுமையாக அல்லும் பகலும் உழைக்கிறான். முடிந்தவரையில் செல்வத்தை திரட்டுகிறான். பருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கார்காலம் வருவதற்கான சூழல் கனிகிறது. அந்த இயற்கையில் கார்காலம் கனிவதற்கான சூழலை கண்டெடுத்து விட்ட தலைவன், ஐயோ, நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாக வேண்டுமே என்ற துடிப்போடு உடனே தேரேறி புறப்படுகிறான். எப்படி ஒரு பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இலக்கியம் நமக்கு வழங்கி இருக்கிறது என்பதை இன்றைய செய்தியோடு சேர்த்து சிந்தியுங்கள். தேரில் வேகமாக புறப்பட்டான். காற்றை விட வேகமாக விரைகிறான். அப்படி வேகமாக விரைந்து வருகிற தேர் ஒரு சோலையின் நடுவே நுழைகிறது. இந்த தேரை அலங்கரிப்பதற்காக அவன் ஒரு மணியை கட்டி வைத்திருக்கிறான். தேரினுடைய ஓட்டத்தின் வேகத்தில் மணியின் நா இப்படியும் அப்படியும் அசைந்து அசைந்து ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. தேர் ஓடுகிறது. சோலை நடுவே அது செல்லுகிற பொழுது அப்படி பார்க்கிறான். அந்த இடத்தில் ஒரு மலரின் மீது ஆண் வண்டும் பெண் வண்டும் சேர்ந்து இணைந்து இன்புற்று கிடப்பதை கண்டுவிடுகிறான். ஒரு ஆண் வண்டும் ஒரு பெண் வண்டும் இணைந்து இன்புற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மணியினுடைய நா எழுப்பக்கூடிய ஓசை சென்று இடையூறாகி விடுமோ? அந்த இன்பத்திற்கு தடையாகி விடுமோ? வண்டுகள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு என்னுடைய மணி நா ஓசை தடையாகிவிடக் கூடாது என்று கருதுகிற கணத்திலேயே தன் கையால் அந்த நா இப்படியும் அப்படியும் அசையாமல் பிடித்துக் கொள்கிறான். சோலையை கடக்கிறது தேர். தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா வார்த்த மான் வினை தேரன் என்று அகநானூறு பேசுகிறது. தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா வார்த்த மான் வினை தேரன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வண்டுக்கு செவியறிவு கிடையாது. வண்டுக்கு கேட்காது. ஓசை வண்டுக்கு கேட்காது என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை. அதுதான் அன்பு மடம். வாடி கிடக்கிற முல்லைக்கு தேரை கொடுப்பது என்றால் ஒரு வகையில் அது முட்டாள்தனம்தான். ஒரு மூங்கிற்கம்பு போதுமே. பொன் இழைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகிய தேரை ஒரு முல்லை கொடிக்காக தருவது என்றால் அந்த பாரி என்ன பைத்தியக்காரனா நினைக்கலாம். ஆனால் அதை இப்படி பாருங்கள். பாரியின் தவிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே கண்ணுக்கு எதிரே ஒரு முல்லை கொடி வாடி கீழே கிடக்கிறது. அதை பார்க்கிற பொழுது எனக்குள்ளே வருத்தம் வருகிறது. சரி, இந்த கொடியினுடைய துயரை தவிர்ப்பதற்காக அங்குமிங்குமாக தேடி சென்று ஒரு மூங்கிற் கம்பை கொண்டு வரலாம். கொண்டு வந்து நட்டு அந்த கொடியை படர விடலாம். அதுவரையிலும் அதனுடைய வாட்டம் நீடிக்குமே. என் கண்ணெதிரில் ஒரு உயிர் துயருற்று கிடக்கிறது என்றால் அந்த துயரை அக்கணத்திலேயே தவிர்த்து விட வேண்டும் என்ற தவிப்பு எழுவதுதான் கருணையின் உன்னதம். அதனாலே தான் அவன் தேரை அங்கேயே அந்த முல்லைக்கு தந்துவிட்டு செல்கிறான். அது கொடை மடம் என்று இலக்கியம் பேசுகிறது. சிந்தியுங்கள், ஒரு வண்டுக்காக இறங்குகிற இருதயம் தமிழனுக்கு இருந்ததே இன்று எங்கே? ஒரு முல்லை கொடிக்காக இறங்கக்கூடிய மனம் தமிழனுக்கு இருந்ததே இன்று எங்கே? மேகம் கருத்து சூழ் கொண்டு மழையாக பொழிய போகிறது. அந்த மகிழ்ச்சியில் தோகை விரித்து ஆடக்கூடிய மயில் குளிரில் நடுங்குவதாக நினைத்து தன் போர்வையை போர்த்தினானே பேகன், அந்த மனம் எங்கே? ஈரமும் அன்பும் நிறைந்த இருதயம் முழுவதுமாக மறந்து மரித்து போய்விட்டதா இந்த மண்ணில்? இவற்றுக்காகத்தான் நீங்கள் இலக்கியங்களின் பக்கம் உங்கள் பார்வையை திருப்ப வேண்டும். இன்குலாப் என்ற ஒரு கவிஞன், எந்த சமரசத்திற்கும் உட்படாத ஒரு கவிஞன், ஏழை மக்களை தன்னுடைய இருதயத்திற்குள்ளே சுமந்து சுமந்து ஒவ்வொரு வார்த்தையையும் கவிதையாக வடித்துக் கொடுத்த தமிழன். கவிக்கோவுக்கு முன்னாலேயே அவன் கண்மூடிவிட்டான். அவன் எழுதிய ஒரு பாடல், இந்த மண்ணின் மனிதநேயம் குறித்து அவன் எழுதிய பாடல், மேகங்கள் வானவெளிகளில் திரிந்து மழை பாடல் பாடிய மாதங்களில், மேகங்கள் வானவெளிகளில் திரிந்து மழை பாடல் பாடிய மாதங்களில் இந்த பூமி நனைந்தது போல் அந்த சாலையும் நனைந்தது. சாலையில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் மழையில் குளித்தன. கட்டிடங்களுக்கு உள்ளே கணப்பு அடுப்பின் பக்கத்தில் கம்பளி போர்வையில் புதைந்து கிடந்த மனிதர்கள் மட்டும் நனையவே இல்லை. சாலை நனைந்தது, ரிக்ஷா நனைந்தது, மாடு நனைந்தது, குதிரை நனைந்தது, மாளிகை நிமிர முதுகு வளைத்து கோணிப்பை கூடாரங்களில் குடும்பம் நடத்தும் கூலிகளெல்லாம் குளிரில் விரைத்தனர். பண்பாடு மிக்க பாரத நாட்டில் மானுடம் மட்டும் மலிவாய் போனது. யோசியுங்கள், ஒரு மாடு நனைகிறது என்பதற்காக, ஒரு ரிக்ஷா உயிரற்ற ஒரு ரிக்ஷா நனைகிறது என்பதற்காக இறங்கி தவிக்கக்கூடிய இருதயம் இருப்பதுதான் ஒரு கவிஞனுக்கு உரிய நல்லடையாளம். எனவே சக மனிதனை சிந்திக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் போகிற போக்கில் உரைநடையில் ஒரு இடத்தில் எழுதுவார், ஒரு விளக்கின் திரியை அணைப்பது ஒரு மனிதனின் நாவை அறுப்பது போல் எனக்கு படுகிறது என்கிறார். ஒரு விளக்கின் திரியை அணைப்பது ஒரு மனிதனின் நாவை அறுப்பது போல் எனக்கு படுகிறது என்கிறானே, அதுதான் மனிதநேயத்தின் மகத்துவம் சார்ந்த மாண்பு. இந்த மனிதநேயம் இன்று எங்கே போனது யோசியுங்கள். சரி, வாழ்வு குறித்து புறநானூறு பக்கங்களை கொஞ்சம் புரட்டுங்கள். இன்றைக்கு புறநானூற்றில் புறநானூறு, 400 பாடல்களின் தொகுப்பு. ஆனால் இன்றைக்கு புறநானூற்றில் 2 பாடல்கள் இல்லை. பாடல் எண் 267, பாடல் எண் 268 இல்லை. அது குறித்து நமக்கு என்ன கவலை? புறநானூறே இல்லை என்றாலும் நமக்கு என்ன கவலை? இன்றைய இளைஞன் எப்படி யோசிக்கிறான்? புறநானூறு படிப்பதனால் எனக்கு சோறு கிடைக்குமா? சிலப்பதிகாரத்தை சிந்திப்பதனாலே எனக்கு சோறு கிடைக்குமா? கம்பனில் கலப்பதனாலே எனக்கு என்ன கிடைக்கும்? நான் அவர்களுக்குத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மண்ணில் படைக்கப்பட்ட உயிர் இனங்களில் எந்த பறவையாக இருந்தாலும் எந்த விலங்காக இருந்தாலும் அவற்றின் நோக்கங்கள் மூன்றே மூன்று தான். ஒன்று, பசிக்கு உணவு தேடுவது. 2, தண்ணீருக்கு தாகம், தாகத்திற்கு தண்ணீர் தேடுவது. 3, உறவுக்கு துணை தேடுவது. இந்த மூன்றுக்கு மேல் வேறு எந்த லட்சியமாவது, எந்த நோக்கமாவது ஒரு பறவைக்கு உண்டா, ஒரு விலங்குக்கு உண்டா? நாமும் பசிக்கு உணவு தேடுவதும் தாகத்திற்கு தண்ணீரை தேடுவதும் தினவுக்கு துணையை தேடுவதும் தான் வாழ்வு என்று கூறிவிட்டால், மக்சிம் கார்கி சொன்னானே, மனிதன் ஓ எத்தனை மகா மந்திர சொல் என்றானே. அந்த சொல்லுக்கு உரியவர்களாக நாம் வாழ்கிறோமா? யோசிக்க வேண்டும். நீங்கள் புறநானூறு மட்டும் படியுங்கள். தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனை களஞ்சியம் அது. தமிழன் அகமென்றும் புறமென்றும் இரண்டாக பிரித்தான். அகம் சார்ந்த வாழ்வு அன்புமயமான வாழ்வு, புறம் சார்ந்த வாழ்வு அறம் சார்ந்த வாழ்வு. அன்பை அகத்திலும் அறத்தை புறத்திலும் இரண்டு தண்டவாளங்களைப் போல வைத்துக் கொண்டு வாழ்ந்தவன் தமிழன். ஒரு பாடல் இப்பொழுது நான் சொல்கிறேன், எப்படியெல்லாம் நுணுக்கமாக சிந்தித்திருக்கிறான் தமிழன் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் கால நடையில் நாகரிகத்தின் உச்சத்தையே தொட்டுவிட்டவர்கள் என்று பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்தானே ஒரு புத்தன், அது போன்று இன்னொரு புத்தனை இந்த 2600 ஆண்டுகளுக்கு இடையே நம்மால் காண முடிந்ததா? ஒரு இயேசுவை காண முடிந்ததா? ஒரு காந்தியை மீண்டும் பெற முடிந்ததா? யாரை பெற முடிந்தது? யாராக நாம் மாற முடிந்தது? புத்தன் வருவானா, இயேசு வருவாரா, காந்தி வருவாரா, காமராஜ் வருவாரா, பெரியார் வருவாரா என்று நாம் கேள்வி கணைகளை தொடுக்கிறோமே தவிர, நீ புத்தனாக இருப்பதை தடுத்தவன் யார்? நீ பெரியாராக உருவெடுப்பதை தடுத்தவன் யார்? நீ காமராசராக கனிவதை தடுத்தவன் யார்? நீ இயேசுவாக இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவே சிலுவை சுமப்பதற்கு முன்வரக்கூடியவனாக புறப்படுவது என்றால் அதை தடுப்பவன் யார்? நாம் அதற்கு தயாராக இல்லை. ஒரு விதை தன்னை அழித்து மரமாகிறது, ஒரு துளி தன்னை இழந்து கடலாகிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் இழப்பதற்கே தயாராக இல்லை என்று ஓஷோ சொன்னார். அது உண்மை. நாம் எதையுமே இழப்பதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு தனித்தனி தீவுகளாக நாம் மாறி கிடக்கிறோமே. என் சுகத்தை விட்டுக் கொடுக்க நான் தயாராக இல்லை, மாறாக இந்த உறவை வெட்டிக் கொள்ள நான் தயார் என்று மாறிவிட்டோமே. பாலைவனத்தில் நிற்கக்கூடிய ஒற்றை பேரிச்ச மரம் போன்றுதானே நாம் இன்றைக்கு சுயநலத்தில் சுருங்கி கிடக்கிறோம். யோசிக்க வேண்டும். இப்பொழுது நான் ஒரு 3 பாடல்களை மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு செல்கிறேன். புறநானூறு முழுவதையும் புரட்டி கொண்டிருக்க முடியாது. ஒரு 3 பாடல்கள் எப்படி தமிழன் சிந்தித்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். வாழ்வு என்பது என்ன? அதை பற்றி பக்குடுக்கை நன்கனியார் எழுதிய பாடலை போல் அழகாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது. முதலில் பாடலை சொல்கிறேன். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிக, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். நன்றாக பார்க்க வேண்டும். ஒரு கவிஞன் வாணியம்பாடிக்கே வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். வாணியம்பாடியில் ஒரு வீதியில் கவிஞன் கால் எடுத்து வைக்கிறான். வீதியின் இரு மருங்கிலும் வீடுகள் வரிசையாக அணிவகுத்து காட்சி தருகின்றன. இவன் அடியெடுத்து வைத்தான். வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வரிசைகளில் முதல் வீடு, அந்த வீட்டிலே இருந்து ஒரு ஒப்பாரி கேட்கிறது, அழுகை ஒலி கேட்கிறது. என்ன நிகழ்ந்து விட்டது என்று எட்டி பார்க்கிறான் கவிஞன். காரணம், சக மனிதனுக்கு ஏதாவது ஒரு துயர் என்றால் அந்த துயரை துடைத்தெறிய வேண்டும் என்ற தவிப்பும் தாகமும் இருந்தால்தான் அவன் கவிஞன். எனவே இவன் உள்ளே எட்டி பார்க்கிறான். அங்கே ஒரு பிணம் விழுந்து கிடக்கிறது. அந்த பிணத்தை சுற்றி உறவுகள் அனைத்தும் ஆற்ற முடியாத சோகத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றன. அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த அழுகை ஒலி ஒப்பாரி செவி வழியாக சென்று இவன் இருதயத்தையே துளைத்து விடுகிறது. இப்படி ஒரு சோகத்தை தருபவனுக்கு பெயர் ஆண்டவனா? சிந்திக்கிறான் அவன். அவன் படைத்த பிறவிதானே. இந்த பிறவி இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு வலியையும் இவ்வளவு வேதனையையும் சுமந்துதான் தீர வேண்டுமா? இதை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவன் எப்படி ஆண்டவனாக இருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே நடக்கிறான். வீதியின் அடுத்த முனையை அடைகிற பொழுது இடப்பக்கத்திலே இருக்கக்கூடிய கடைசி வீட்டிலே இருந்து மங்கள ஓசை கேட்கிறது. வாழ்வை எப்படி பார்க்கிறான் தமிழ் கவிஞன் என்று சிந்தியுங்கள். மங்கள ஓசை கேட்கிற ஒரே வீதிதான், மங்கள ஒலி முழவு ஒலிக்கிறது. அப்படி என்ன ஆனந்தம் இங்கே அரங்கேறி இருக்கிறது என்று உள்ளே பார்க்கிறான். அங்கே இரு மனங்கள் இணைவதற்கான திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசிக்கிறான் கவிஞன், ஒரு இடத்தில் இன்பம், ஒரு இடத்தில் துன்பம், ஒரு இடத்தில் மரணம், இன்னொரு இடத்தில் இன்னொரு புதிய உயிர் ஜனிப்பதற்கான திருமணம். இரண்டு எதிர்நிலைகளில் மனிதர்களை வைத்து விளையாடக்கூடியவன் எப்படி ஆண்டவனாக இருக்க முடியும்? கோபம் வருகிறது அவனுக்கு. பிரிந்த காதலன் வீடடைந்து விட்டான். நீண்ட நெடும் காலம் பிரிந்து கிடந்த காதலன் வீடடைந்த பிறகு இருவரும் இன்புற்று கிடக்கிறார்கள். அவளுடைய இருதயம் முழுவதும் மகிழ்ச்சி. ஆனால் சென்றவன் சென்றவன் தான். ஒவ்வொரு நாளும் வாசற் கதவை திறந்தபடி வீதியை பார்த்து பார்த்து விழி நீர் சிந்திக் கொண்டிருக்கிறாள். அவன் வரவே இல்லை. ஒரு பக்கம் இன்பம், இன்னொரு பக்கம் துன்பம். ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் ஜனனத்திற்கான வாய்ப்பு. இரண்டு எதிர்நிலைகளை உருவாக்கியவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்று சிந்திக்கிறான். மீண்டும் கவிதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஊரில் நெய்தல் கரங்க, நெய்தர் பறை என்றே சாப்பறைக்கு பெயர் சங்க இலக்கியத்தில். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர்ந் தன் முழவின் வாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உன்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். பண்புகட்ட பாவி அவன் என்கிறான். ஆண்டவனை சபிக்கிறான். அடுத்த நிமிடமே அவன் சிந்தனை சுழல்கிறது. அடுத்த ரெண்டு வரிதான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த பாடலை அப்படியே சுமந்து கொண்டு நம்மிடம் வந்து சேர்க்கிறது. இந்த ரெண்டு வரி என்ன தெரியுமா? இதுதான் வாழ்வு. எது வாழ்வு? இதுதான் வாழ்வு. ஊரில் நெய்தல் கரங்க, ஊரில் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உன்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன். இன்னாதம்மை உலகம். இந்த உலகம் துன்பமயமானதுதான். கவிஞன் முடிவுக்கு வருகிறான். இந்த உலகம் துன்பமயமானதுதான், துன்பமயமானதுதான் இந்த உலகம் என்று நாம் மூலையிலே முடங்கிவிட முடியுமா என்ன? அடுத்த வரி பாருங்கள். இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இந்த துன்பம் நிறைந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இன்புற்று வாழலாம் என்று சிந்தி அந்த இன்பத்தை தேடு. ஓஷோ சொல்லவில்லை, லைஃப் இஸ் அ ஃபெஸ்டிவல், யூ செலிபிரேட் இட் என்றான் ஓஷோ. வாழ்வு என்பது ஒரு கொண்டாட்டம், வாழ்வு என்பது ஒரு உற்சவம். கணம் தோறும் கணம் தோறும் கண்ணீர் விட்டு கலங்குவதற்கானதல்ல வாழ்வு. வாழ்வின் அடிப்படை தன்மையை யோசித்தால் உங்களுக்கு எதிர்வினையில் செயற்படக்கூடிய சூழல் தெளிவாகவே தெரிந்துவிடும். கால ஓட்டத்தில் இரவு பகல் இரண்டு, மனித வாழ்க்கையில் ஜனனம் மரணம் இரண்டு, அனுபவிக்கும் உணர்வில் இன்பம் துன்பம் இரண்டு, இரண்டு இரண்டாகத்தான் இருக்கும். ஏன் ஆண் என்று ஒருவனை மட்டுமே ஆண்டவன் படைத்திருக்கலாமே, அல்லது பெண் என்று ஒருத்தியை மட்டுமே ஆண்டவன் படைத்திருக்கலாமே, ஏன் இரண்டாக படைத்தான்? எனவே எல்லாவற்றிலும் இரண்டாகவே இருப்பதுதான் இயற்கையின் விதி. துன்பமற்ற இன்பம் என்பது உலகத்தில் ஒருவனுக்கும் சாத்தியமில்லை. மரணமற்ற வாழ்வு என்பது எந்த மனிதனுக்கும் சாத்தியமில்லை. அப்படி என்றால் இந்த வாழ்வை எப்படி நாம் வாழ வேண்டும்? இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. யோசியுங்கள், போகிற போக்கில் நீதியரசர் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று வழங்கியவன் நம் தமிழன்தானே என்றார். நான் சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் பாரதி பதிவு செய்திருக்கிறான், தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அனைத்தும் அழிந்துபட்டாலும் ஔவையின் பாடல்கள் மட்டும் இருந்தால் போதும் தமிழ் தலை நிமிர்ந்து வாழும் என்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், சங்க இலக்கியங்கள் முழுவதுமாகவே அழிந்துபட்டாலும் கனியன் பூங்குண்டன் தந்திருக்கக்கூடிய இந்த ஒற்றை பாடல் வாழுகிற வரையில் உலகத்தின் உயர்தனி செம்மொழி தமிழ் என்பதில் மாறுபட்ட கருத்துக்கே இடம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ சாதியின் சமூகம் சார்ந்த வாழ்வின் சாரத்தை இறக்கி வைத்திருக்கிற கோப்பை அந்த கவிதை. பருகுங்கள், வாழ்வு என்னும் ஜீவ ரசத்தை நீங்கள் பருகுவதற்காக வழங்கப்பட்டிருப்பது அந்த ஒற்றை கவிதை. நாம் ஒரு வரியை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அந்த பாடல் முழுவதையும் இளம் பிள்ளைகள் பயில வேண்டும், மனதிற்குள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். நாம் தமிழ் படிப்பதே மதிப்பெண்கள் பெறுவதற்காகத்தானே, வெறும் மதிப்பெண்ணுக்காக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இப்படியே படிக்கிறான் பையன். ஏன், அவனுடைய நோக்கம் இதை படித்து எழுதினால் இரண்டு மதிப்பெண் கிடைக்கும், அவ்வளவுதான். கசடு அற கற்க வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்கு புரிதல் இல்லை. இப்பொழுது இந்த ஒற்றை வரியை நீங்க வரி வரியாய் பாருங்கள். நாள் முழுவதும் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம் இந்த ஒரு பாடலை வைத்துக் கொண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளிர், பார்த்தால் அது ஒரு இட்ஸ் எ மியர் ஸ்டேட்மெண்ட், ஒரு சின்ன ஒரு சாதாரண வாக்கு மூலம். எல்லாம் என் ஊர், அனைவரும் என் உறவினர்கள், அவ்வளவுதானா? எல்லாம் என் ஊர் என்று நினைக்கக்கூடிய உள்ளம் யாருக்கு வரும்? அனைவரும் என் உறவினர்கள் என்று யோசிக்கக்கூடிய நெஞ்சம் யாருக்கு வரும்? அங்கே சிந்தியுங்கள், அங்கே சிந்தியுங்கள். கனியன் பூங்குண்டனுக்கு எப்படி அந்த ஒற்றை வரி வந்து விழுகிறது? நாடென்றும் இனம் என்றும் மொழி என்றும் மதம் என்றும் சாதி என்றும் எந்த வேற்றுமைக்கும் உட்படாமல் பிரபஞ்சம் முழுவதையும் தனக்குள் கொண்டு வந்து சேர்த்துக் கொள்ளுகிற பரிபூரணத்துவத்தினுடைய மனக்குரல்தான் இந்த ஒற்றை வரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க தொடங்கிவிட்டால் உங்களுக்குள்ளே சாதி ஏது? தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் என்னென்ன இன்றைக்கு? சாதி நம்மை பிரிக்கிறது, மதம் நம்மை பிரிக்கிறது, மொழி நம்மை பிரிக்கிறது, இனம் நம்மை பிரிக்கிறது. பிரிப்பதற்கான சக்திகள் தான் நம்மை முற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. சாதியை சொல்லி ஒரு பக்கம் பிரிவு, மதத்தை சொல்லி ஒரு பக்கம் பிரிவு, மொழியை சொல்லி ஒரு பக்கம் பிரிவு, இனத்தை சொல்லி ஒரு பக்கம் பிரிவு. ஒன்றை இரண்டாக காண்பது அறியாமை, இரண்டை ஒன்றாக காண்பது மட்டும்தான் அறிவு, அதுதான் ஞானம். இதற்கு அக்பரிடமிருந்து ஒரு சான்றை உங்களுக்கு சொல்கிறேன். ஏறக்குறைய இந்தியாவின் முக்கால் பகுதியை ஆண்ட மன்னன் அக்பர், அவன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவன் தான் ஃபரீத் என்கிற சூஃபி ஞானி. எப்படி தமிழ் மரபில் சித்தர்களை நாம் பார்க்கிறோமோ அப்படித்தான் இஸ்லாமிய மரபில் சூஃபிக்கள். அன்போடு இரு என்பது வேறு, அன்பாய் இரு என்பது வேறு. அன்பாகவே ஆண்டவனை பார்த்து அன்பாகவே வாழ பழகியவர்கள்தான் இங்கிருந்த சித்தர்களும் இஸ்லாமிய மரபில் வந்த சூஃபிக்களும். அப்படி வாழ்ந்த மிக புகழ்பெற்ற ஞானி ஃபரீத். அந்த ஃபரீத் ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையின் கீழே ஏழ்மையும் எளிமையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் முக்கார் பகுதியை ஆண்ட மாமன்னன் அக்பர் நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஃபரீதை தேடி செல்வான். ஃபரீதுக்கு முன்னாலே மண்டியிட்டு அமர்வான். ஃபரீத் வழங்கக்கூடிய ஞான செல்வங்களை பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்புவான். ஒரு நாள் அக்பர் சிந்திக்கிறார், வாழ்வு என்பது என்ன? நான் அடிக்கடி சொல்வேன், விக்டர் ஹியூகோ எழுதியிருக்கிற லே மிசரபிள் என்கிற அந்த பிரெஞ்சு நவீனத்தில் ஒரு வரி சாகும் வரை என்னால் மறக்க முடியாது. அது எனக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்வு என்பது என்ன? லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக். லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக். வாழ்வு என்பது உன்னிடம் இருப்பதை சக மனிதனுக்கு தருவதற்காக வாய்த்ததே தவிர பிற மனிதரிடம் இருந்து எதையும் பெறுவதற்கானதல்ல உன்னதமான வாழ்வு. கொடு, கொடுத்து கொண்டே இரு. முடிகிற போதெல்லாம் கொடு, முடிந்ததையெல்லாம் கொடு. கொடுப்பதுதான் வாழ்வு. ஈத்து உவக்கும் இன்பம் என்று அதனால் தானே தமிழ் பேசுகிறது. எனவே அக்பர் சிந்திக்கிறான், தருவதும் பெறுவதும் தானே வாழ்க்கை நதியினுடைய இரண்டு கரைகளாக இருக்க முடியும். நாம் தொடர்ந்து ஃபரீதிடம் பெற்றுக்கொண்டுதான் திரும்புகிறோமே தவிர தந்தவனாக இல்லையே. இந்த முறை சென்று தருபவனாக மாற வேண்டும் என்று யோசிக்கிறான். முதலமைச்சரை அழைத்தான். அமைச்சரே, நம்முடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலேயே விலை மதிப்பற்ற மிக உயர்ந்த பொருள் எது, அதை தேடி கொண்டு வாருங்கள் என்றான். அமைச்சர் கருவூல அதிகாரிக்கு கட்டளையிட்டார். கருவூல அதிகாரி எல்லாவற்றையும் தேடி பார்த்து ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்து கொடுத்தான். அமைச்சர் அதை இப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்து விட்டு மன்னரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். மன்னர் பார்த்தார், என்ன, நம்முடைய அரண்மனை கருவூலத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பொருள் இதுதானா, இந்த கத்திரிக்கோலா என்றார். அரசே, அதை உற்று பாருங்கள். இந்த கத்திரிக்கோலின் மேனி முழுவதும் நவரத்தின கற்கள் படிந்து கிடக்கின்றன. கோடி கொடுத்தாலும் விலை வைக்க முடியாத மாணிக்கம், பவழம், புஷ்பராகம், வைரம், வைடூரியம் அத்தனையும் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு விலையே கிடையாது. அப்படியா, சரி கொடு. மகிழ்ச்சியோடு ஃபரீதை போய் பார்த்தான். இந்த முறை நான் தருபவனாக இருக்க வேண்டும். ஃபரீதிடம் சென்று, ஞானியாரே, எப்பொழுது வந்தாலும் உங்களிடம் பெறுபவனாகவே நான் திரும்பி இருக்கிறேன். இன்று முதன் முறையாக உங்களுக்கு தருபவனாக நான் ஒரு பேற்றினை பெற விரும்புகிறேன். நான் கொடுப்பதை நீங்கள் ஏற்பீர்களா என்றார். எதை வேண்டுமானாலும் கொடு, ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஞானி. இவன் இந்த கத்திரிக்கோலை கொடுத்தான். அதை இரண்டு முறை திரும்ப திரும்ப பார்த்தார். பிறகு புன்முறுவல் பூத்தபடி மறுபடியும் அவனிடமே கொடுத்து விட்டார். மன்னனுடைய முகம் சுருங்கிவிட்டது. இந்த பொருள் உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். எதையும் என்னிடம் நீங்கள் பெற விரும்பவில்லையா? விரும்புகிறேன். அப்படி என்றால் என்ன வேண்டும் சொல்லுங்கள். ஒரு ஊசி இருந்தால் கொடு. ஊசியா? கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் பெற முடியாத விலை மதிப்பற்ற இந்த பொருளை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். ஒற்றை காசு பெறாத ஒரு ஊசி கேட்கிறீர்களே, ஏன்? அப்பொழுது அவர் சொன்னார், மகனே, எத்தனை கோடி பெருமானம் உள்ளதாக இருந்தாலும் இந்த கத்திரிக்கோல் ஒன்றை இரண்டாக வெட்டி பிரிக்கும். நான் கேட்கிற ஊசி பிரிந்து கிடக்கக்கூடிய இரண்டை ஒன்றாக இணைக்கும். இணைப்பதுதானடா வாழ்வு, பிரிப்பதல்ல வாழ்வு. உலகம் முழுவதும் என்னுடைய ஊர், உலகில் உள்ள அனைவரும் என் உறவுகள் என்று ஒருவன் சிந்திப்பது என்றால் அது சாதாரண மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. உங்களுக்கு சாதி குறுக்கே வரும், மதம் குறுக்கே வரும், அரசியல் குறுக்கே வரும், மொழி குறுக்கே வரும், இனம் குறுக்கே வரும், எல்லாம் குறுக்கே வரும். ஆனால் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஆன்மீகம், அதுதானே ஆன்மீகம். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. நண்பர்களே, நான் இந்துவாக இருக்கிறேன் என்றால் இந்துக்களின் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட பரிவு இருக்கும், என்னை அறியாமல். இஸ்லாமியராக இருந்தால் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கும். கிறித்துவராக இருந்தால் அப்படி இருக்கும். எனவே நான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தில் உள்ளவர்களின் மீது எனக்கு பாசம் பல்கி பெருகுகிறது. அதே பாசம் அடுத்த மதத்தில் உள்ளவன் மீது பாயுமா என்றால் பாயாது. ஆனால் ஆன்மீகம் என்பது அப்படி அல்ல. உலகத்தில் உள்ள உயிர்கள் மட்டுமல்ல, பாரதி பேசுவான், பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி பாரில் உள்ள பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் என்கிறான். உயிரோடு உலவக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களும் எனக்கு தெய்வம் என்று பேசுகிறானே, அதற்கு பெயர்தான் ஆன்மீகம். வேதமற்று பிணக்கற்று பிளவுகளை கடந்து எல்லா மனித குலத்தையும் ஒன்றாக ஆற தழுவி அரவணைத்துக் கொள்ளக்கூடிய உள்ளம் எவனுக்கு வாய்க்கிறதோ அவன்தான் உண்மையில் ஆன்மீகவாதி, அவன் மதவாதி அல்ல. அந்த ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஒரு வரிக்குள் இவ்வளவு இருக்கிறது. அது ஒற்றை வரி, சாதாரண வரி அல்ல. அடுத்து யோசியுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், படிப்பது ஒன்றுதான் எனக்கான பேரின்பம். மேலை நாடுகளில் தத்துவத்தின் வாசலை அகலமாக திறந்து வைத்த சாக்ரட்டீஸின் சீடன் பிளாட்டோ வழங்கிய தத்துவங்களிலே இருந்து என் கண் முன்னால் வாழ்ந்து மறைந்த ஜே கே என்ற ஜே கிருஷ்ணமூர்த்தி வழங்கிய தத்துவங்கள் வரை தேடி தேடி படிப்பதிலேயே என் வாழ்வை நான் பேரின்பமாக்கிக் கொள்பவன். இவர்கள் அத்துணை பேரும் பல்லாயிரம் பக்கங்களில் சொல்ல முயல்கிறார்கள், முடியவில்லை. ஆனால் கணியன் பூங்குண்டன் ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். உன் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ இன்புற்று இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சி கடலில் மிதக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, ஒரு வரி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இவனால் நான் வாழ்ந்தேன் என்று சொல்வதை விட பெரிய பொய் உலகத்தில் எதுவும் கிடையாது. இவனால் நான் வீழ்ந்தேன் என்று சொல்வதை விடவும் பெரிய பொய் எதுவும் கிடையாது. நான் வாழ்வதும் என்னால், நான் வீழ்வதும் என்னால், இன்பங்களை நான் சந்திப்பதும் என் செயலால், துன்பங்களில் நான் மூழ்கி தவிப்பதும் என் செயலால். என் செயல் எங்கே பிறக்கிறது? மனம், மனம். அதனால்தான் உலகம் கண்டெடுத்த முதல் உளவியலாளன் யார் தெரியுமா? சிக்மன் ஃப்ராய்டுக்கெல்லாம் அப்பன், அப்பனுக்கெல்லாம் அப்பன் வள்ளுவன். எங்கே தொடங்குகிறான் என்று பார்க்க வேண்டும். நீ சிறப்புற்ற மனிதனாக வாழ வேண்டுமா? இன்புற்று வாழ வேண்டுமா? நீ எப்படி இருக்க வேண்டும்? பக்கம் பக்கமாக அவன் சொல்லவில்லை. எங்கே தொட வேண்டுமோ அங்கே தொடுகிறான். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். உன் மனதில் இருக்கக்கூடிய மாசு முழுவதையும் அகற்றிவிடு, மாசத்தவனாக நீ ஆகிவிடு. மனம் அவ்வளவு முக்கியமானதா? ஆம், இந்த மனம் அவ்வளவு முக்கியமானது. காரணம், மனதிலே இருந்துதான் எண்ணங்கள் பிறக்கின்றன, எண்ணங்களில் இருந்துதான் வார்த்தைகள் வருகின்றன, வார்த்தை தான் செயலுக்கான உந்து சக்தியாக இருக்கின்றது, இந்த செயல்தான் எனக்கான விளைவை தேடி தருகிறது என்கிற பொழுது என் வாழ்வும் என் தாழ்வும் என்னுடைய செயலின் மூலம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தந்த தாக்கத்தினாலேதான் அவனுக்கு பின்னாலே வந்த திருமூலன் இன்னும் தெளிவாக சொல்கிறான், தானே தனக்கு பகைவனும் நண்பனும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும். எனக்கு பகைவன் நண்பன் வேறு யாரும் இல்லை, நான் தான். எனவே உன் செயலே உன் விளைவு. புத்தர் திரும்ப திரும்ப சொல்வது அதுதான், புத்த ஞானம் என்பது அதுதான். அங்குத்தர நிகாயம் என்று இருக்கிறது, நான் இதை பல நேரங்களில் சொல்கிறேன். கேட்பவர்கள் உள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த அங்குத்தர நிகாயத்தில் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்தன் வழங்கி இருக்கிற அந்த செய்திகளை இன்றும் நீங்கள் சிந்திக்கலாம், நாளையும் சிந்திக்கலாம், இன்னும் 2000 ஆண்டு

ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் என்று கருதாதே. உனக்கும் நோய் வரும், அதனால் நோயுற்றவனை சென்று பார், அவன் நோயை தீர்க்க முடியுமா என்று சிந்தி. உனக்கும் முதுமை வரும், உனக்கும் நோய் வரும், உனக்கும் மரணம் வரும், மரணம் வரும். பிறகு உனக்கும் பிரிவு வரும். பிறந்ததிலே இருந்து இறக்கிற வரையில் தொடர்ந்து என்னோடு சேர்ந்து நடக்கக்கூடிய உறவு என்று ஒரு உறவை உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு உறவு. ஒவ்வொரு கட்டத்திலும் பிரிவு வரத்தான் செய்யும். இப்படி சொல்லிவிட்டு ஐந்தாவதாக புத்தன் சொல்கிறான், உன் செயலே உன் விளைவு. உன் செயல்தான் உனக்கான விளைவை உருவாக்குகிறது என்பதை யோசி. அதைத்தான் கணியன் பூங்குன்றன் சொல்கிறான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதற்கு பிறகு பாருங்கள், நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. நீ நன்மையை அதிகமாக செய்தால் அதற்கேற்ற இன்பம் அதிகமாகும். நீ தீமையை அதிகமாக செய்தால் அதற்கேற்ற துன்பம் அதிகமாக உன்னை பற்றும். எனவே நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்று. எப்பொழுது நாம் இந்த மண்ணில் பிறந்தோமோ பிறந்த அந்த கணத்திலேயே நம்மை நிழலாக தொடர்வதுதானே மரணம். உலகத்தில் மனிதனால் தவிர்க்கவே முடியாதது மரணம் என்ற ஒன்றுதானே. எனவே மரணம் என்பது இயல்பானது. சிலப்பதிகாரம் மிக தெளிவாக சொல்லும், பிறந்தவர் இறத்தலும் இறந்தவர் பிறத்தலும் புதுவதன்று, தொன்றியல் வாழ்க்கை. பிறந்தால் இறந்தாக வேண்டும். ஆனால் நாம் நினைக்கிறோம் ஒரு இறப்போடு நம் மரணம் முடிகிறது, நம் வாழ்வு முடிகிறதா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த வாழ்வு இந்த மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்வை தேடிக்கொள்கிறது. எப்பொழுது நாம் முழுமையாக இந்த பிறவி சுழலிலே இருந்து விடுபட முடியும்? எண்ணங்களிலே இருந்து என்று மனிதன் விடுபடுகிறானோ அன்றுதான் பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கை சுழலில் இருந்தும் அவன் முற்றாக விடுபடுவான். எண்ணங்களில் இருந்து விடுபடுவது என்றால் என்ன பொருள்? எண்ணங்கள் உதிக்கக்கூடிய மனதிலே இருந்து விடுபடுவது. அதைத்தான் நீதியரசர் பேசுகிற பொழுது சொன்னார், தன்னை தன்னிலிருந்து விலகி பார்ப்பது, தன்னை தான் பார்க்க வேண்டும். அடுத்தவனை நான் பார்ப்பது போல என்னை என்னிலிருந்து விலகி என்னை நான் பார்க்க பழக வேண்டும். அப்பொழுதுதான் என் குறை என்ன, என் நிறை என்ன என்றெல்லாம் தெரியும். அப்படி வரிசையாக நாம் அதை வரி வரியாக சொல்லிக்கொண்டே போகலாம். சாதலும் புதுவதன்று, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே. ஆஹா, எனக்கு என்ன வாழ்வு கிடைத்து விட்டது என்று ஆடாதே. மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். இயேசுநாதர் பைபிளில் வழங்கி இருக்கின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன கதைகளின் மூலமாக எவ்வளவு அரிய கருத்துக்களை அள்ளி வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த மனிதர். அவர் சொன்ன பல கதைகளில் ஒன்று பைபிளில் உள்ளது. அவர் மிகப்பெரிய பண்ணைக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் வேலையாட்கள் அனைவரையும் அழைக்கிறார், நான் வெளியூர் சென்று விட்டு திரும்புவேன், நான் வருகிற வரையில் நீங்கள் எல்லா இடங்களையும் ஒழுங்காக பராமரித்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஒரு வாரம் கழித்து வருவேன் என்றும் அவர் சொல்லவில்லை, ஒரு மாதம் கழித்து வருவேன் என்றும் அவர் சொல்லவில்லை, நாளை வருவேன் என்றும் அவர் சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் அவர் வரக்கூடிய நாள் இது என்று தெரிந்து அந்த நாளில் இவர்கள் விழிப்போடு இருப்பார்கள், பராமரிப்பு பணிகளிலே ஈடுபடுவார்கள். ஆனால் எஜமானன் என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறான், நான் வருகிற வரையில் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இவன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் எஜமான் வருவான் என்றால் எப்பொழுதும் இவன் விழிப்புணர்வோடு இருந்தாக வேண்டும். இதை இந்த போகிற போக்கில் இயேசுநாதர் சொல்வதன் நோக்கம் என்ன தெரியுமா? உனக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இன்றுதான் மரணம் வரும் என்று தேதி குறித்து விட்டால் அதுவரையில் நீங்கள் தெளிவாகி விடுவீர்கள். அன்று வரவேற்பதற்கு என்று மரணம் வரும் என்று எவனுக்கு தெரியும்? எனவே என்று மரணம் வரும் என்று தெரியாத நிலையில் நொடி நொடியாய் நாம் வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்வு. அந்த வாழ்வை கற்றுக் கொடுப்பதுதான் புத்தம், புத்தம் தருவதுதான் போதம், போதம் என்பதுதான் ஞானம். இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டு கடைசி வரை போகலாம்.
ஆற்று நீர் வழி

0: வழிபடும் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடும் என்பதை விட இந்த வாழ்வு குறித்த சிந்தனை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆற்றின் போக்கில் தெப்பம் மிதந்து செல்வதைப் போல விதியின் போக்கில் உன் வாழ்வு நடக்கும் என்று சொன்னால் தலையில் எழுதுகிற விதி அல்ல. விதி, வினை, செயல் அனைத்தும் ஒரு சொரு ஒரு சொல் ஒரு பொருட்பன்மொழி. எனவே இங்கே விதி என்பது செயல். உன் செயலுக்கு ஏற்பத்தான் உன் வாழ்வு நடக்கும் என்பதை, ஆற்றின் போக்கில் தெப்பம் செல்வது போல உன் செயலுக்கு ஏற்ப உன் வாழ்வு நடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வரி இருக்கிறதே, அது தருகிற வாழ்வியல் சிந்தனையை யோசியுங்கள். இப்படியே சொல்லிக்கொண்டு கடைசி வரியில் போய் நிற்கலாம். பெரியோரை சிறியோரை இகழ்தலும் இலனே, சிறியோரை இகழ்தலும் இலனே, அது ஒரு பெரிய சிறப்பு தான். திறவோர் காட்சியின் தெளிந்தன மாகலின் சிறியோரை இகழ்தல், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சாதாரண மனிதர்கள் சிறியவர்கள், அவர்களை போய் அவர்கள் செய்கிற தவறுகளை மனதிலே வைத்து இகழாதே, அவர்களை குறைவாக கருதாதே என்று சொன்னால் எனக்கு அது புரிகிறது, அது என் பண்பாடு சார்ந்த ஒரு செய்தி. ஆனால் பெரியோரை வியத்தலும் இளமே என்கிறானே கணியன் பூங்குன்றன், இது குறித்து நான் நெடுங்காலம் சிந்தித்திருக்கிறேன். இது எந்த வகையில் சரி? மிகச்சிறந்த சான்றாண்மை மிக்க மனிதர்களை வியக்கக்கூடாதா? பெரியவர்களை பாராட்டக்கூடாதா? பெரியோரை வியத்தலும் இளமே.
1: வணக்கம். தாய் தமிழ். இத்துடன் நிறைவுக்கு வருவது இந்திய தமிழோடு வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியிலோடு ஜெகன் அவர்களையும் வரவேற்கொண்டு வணக்கம் ஜெகன்.
2: வணக்கம்.
1: இதுவரை நேரமும் தமிழோடு தர்க்க நிகழ்வோடு அணிந்திருந்த அனைவருக்கும் முன்னோர் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது தமிழோடு ஒரு தர்க்கம்.
3: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி,
4: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
5: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்ந்து தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 8:12 விடாக்காட்சியில் 7:12 நீங்கள் கேட்டுக்கொண்டது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரம் தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில்

புதரை சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நேர்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வணக்க நிகழ்ச்சி முன்னு இனிமையான இரவு பொழுதிலே கேள்விக்கண்ணை சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்றமாக சேர்கின்றேன். இன்று கேள்வி கிளர்ச்சியின் 38th பரிசு திட்டத்தின் 1st வாரம். வளை போல் வளமையான நிபந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியும் வாழ்க்கை நிகழ்ச்சியிலும் ஒரு நேர் அதிகபட்சமாக 2 தடவைகள் என்று சிறப்பித்துக் கொள்ளலாம்.

0: நேரடி கல்வி நடந்துகள் நேரடி கல்வி சேர்த்து மூன்று தடவை இணைந்து கொள்ளலாம். நேரடி கல்வி ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்கும்போது ரெண்டு தடவை கல்வியும் ரெண்டு அப்படியும் கூறப்படும். அதன் கேள்வி கேட்பதே விடை கேட்பதை தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்களின் இன்றைய நேர்ச்சி குழந்தைகளுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்ற அழுத்துகள் தொலைபேசி இலக்கங்களை 7031 4342 1540 ஒரு தொலைபேசி இலக்கம், இன்னொரு தொலைபேசி இலக்கம் 7031 9841 4721 அல்லது இலக்கம் இருக்கு 7031 6507 74 27 அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது, வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் இணைந்துள்ளலாம் 7031 6 89 86 55 29. நாலு தொலைபேசியூடாக நீங்கள் இணைந்து கொள்ள முடியாமல் இருந்தால் மட்டும் அது கேள்விக்கலை பைபர் குரூப்பினூடாக உங்கள் விடைகளை பதிவிட்டுக் கொள்ளலாம். அவ்வாறு விடைகளை பதிவிடுகின்ற போது அந்த கேள்வியும் உங்களிடம் அந்த விடையும் அது உங்களிடம் மன்னிக்க வேண்டும், அந்த விடையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளப்படும். கேள்வி கணக்கு குறிப்பினராக முதலாக இரண்டு நேர்களுடைய விடைகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் விடை போடுவதை பின்பு அழைத்துக் கொள்வதை தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நிகழ்ச்சிகள் இன்று முதல் அதாவது இப்போது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் கோப்பையை கைப்பற்றப் போகின்ற நாடு எது என்றே நீங்கள் சரியாக கூறிக்கொண்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் அதாவது 38வது பரிசு திட்டத்திலே 10 புள்ளிகள் கூடுதலாக வழங்கப்படும். அது இரண்டு நீச்சியை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கிற முதலாவது நேரே இதை 38வது பரிசு திட்டத்தை ஆரம்பிக்க வந்திருக்கிற முதலாவது நேரே இப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் சதீஷ் வந்திருக்கிறீர்கள். சதீஷ் நலன் தானே?
1: ஓ நலம், நீங்கள் நலன் தானே?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: ஃபுட்பால் வேட்டியை சொல்லிவிட்டு நான் மற்ற பகுதிக்கு போவோம்.
0: சரி சொல்லுங்க, ஃபுட்பால் ஏதாவது சொல்ல.
1: உண்மையில் இங்கிலாந்து கணிப்பு, அதாவது நீங்கள் என்ன சொல்லுவேன்,
0: இங்கிலாந்து தான் 3 கோல் அடிச்சது, பிரான்ஸ் 1 கோல் ரெண்டு அடிச்சது.
1: இல்ல இல்ல, நான் அந்த கணிப்பில் படி நான் சொல்லுவேன்.
0: நான் தான் சொல்றேன், இங்கிலீஷ் தான் இங்கிலாந்து நேற்று 3 கோல் அடிச்சிட்டு.
1: ஆமாம்,
0: அந்த பிரான்ஸ் அண்டைக்கு
1: 1 கோல் அடிச்சது. நான்
0: அந்த அதுங்காலும் கஷ்டப்பட்டு அடிச்சது. என்ன
1: கஷ்டப்பட்டு அடிச்சது? குறைப்போலுக்கு வரைக்கும் அந்த இடங்கள் வந்து தார்மாராக இருந்தது, அதான் சொல்ல முடியாது.
0: நீங்க இங்கிலாந்து சொல்றீங்க, சரி பாப்போமா 10 புள்ளி இருக்கா இல்லையான்றது.
1: ஆமாம்
0: சரி, நாங்கள் இப்போ கேள்வி போவோம்.
1: ஆமாம்,
0: முதல் முதலாக துறைமுகங்களை உருவாக்கியவர்கள் யார்? முதல் முதலாக துறைமுகங்களை உருவாக்கியவர்கள் யார்? கிரேக்கர்கள், ஆங்கிலேயர்கள், ரொமானியர்கள், சீனர்கள், அரேபியர்கள். முதல் முதலாக துறைமுகங்களை உருவாக்கியவர்கள் யார்? உடை தெரிவுகள், கிரேக்கர்கள், ஆங்கிலேயர்கள், ரொமானியர்கள், சீனர்கள், அரேபியர்கள். ஆங்கிலேயர்கள்
1: என்ன
0: ஆங்கிலேயர்கள் என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்ட மிக்க நன்றிகள், நன்றி வணக்கம். அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். கடந்த நிகழ்ச்சியில் அந்த யார் சரியான ஒழுங்கிலே சொன்னவர்கள் இருவர்கள், நான் அந்த இருவர்களை தவற விட்டு விட்டேன். அது குறித்து அந்த இருவரும் சரியாக சொன்ன இருவரும் நீங்கள் வந்து யார் சொன்னீர்கள் அறியத்தருங்கள், நான் தவற விட்டு விட்டேன் என்று ஆகவே அவர்கள் அறியத்தருவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்தேன். வணக்கம்.
2: வணக்கம் பாமா.
0: பாமா நலமா?
2: நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
2: நன்றி. நாங்களும் கிரேக்கர்கள் என்று சொல்றோம். ஒரு நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேணும்.
0: சொல்லுங்க.
2: அலோசியஸ் வந்து எங்களோட நம்பர் கட்டு வெப்சைட் நம்பர் கட்டு எடுத்து கொண்டிருக்கேன்.
0: அவருக்கு போட்டிருக்காங்க, சியாமா குரூப்ல போட்டிருக்காங்க.
2: ஓகே.
0: முதன்முதலாக துறைமுகங்களை உருவாக்கியவர்கள் யார்? கிரேக்கர்கள், ஆங்கிலேயர்கள், ரொமானியர்கள், சீனர்கள், அரேபியர்கள். உங்களுக்கு 10 புள்ளி இருக்கிறது. ஆர்வத்தோடு இணைந்து கொண்ட மிக்க நன்றிகள், நன்றி.
2: நன்றி
0: வணக்கம். இன்னும் இரண்டு மணிக்கணும் தொடர்ந்து இணைந்திருக்கிற நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பதனா.
3: நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கிறோம். நீங்களும் கேட்குறீங்களா?
3: ஆமாம் ஆமாம்.
0: சரி,
3: இதுக்கும் நானும் ஃப்ரான்ஸ் என்று சொல்கிறேன்.
0: நீங்கள் ஃப்ரான்ஸ் சொல்கிறீர்கள்.
3: அன்றைக்கு ஜீவராஜ் நான் சொன்னேன்.
0: நீங்கள் ஃப்ரான்ஸ் உலகக்கோப்பை ஃப்ரான்ஸ் விட விட என்ன சொல்ல போறீர்கள்?
3: கிரேக்கம் சொல்கிறேன்.
0: கிரேக்கர் சரியான அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: இனி விரண்டு நேர்களோடு இந்த கல்வியை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஜீவராஜ் அவர்கள் ரொமானியர் என்றபடியே பதிவிட்டிருக்கிறார். செல்வி அவர்களும் கிரேக்கர்கள் என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். ஜீவராஜ் அவர்கள் அத்துடன் இங்கிலாந்து தான் கோப்பையை கைப்பற்றும் என்று அவர் நாட்டின் விசுவாசத்தோடு சொல்லியிருக்கின்றார். சரி, பார்த்துக்கொள்வோம். இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்கின்றதுவரை சரி ஜீவராஜ் அவர்களும் இங்கிலாந்தை சொல்கின்றார். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற குணநாயகி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கிறார். வணக்கம் குணநாயகி.
4: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம். நிலமா?
4: நிலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம், நன்றி.
4: நான் இதுக்கு பதில் எழுத்தீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு சொல்லணுமா வர்ற கிழமையிலும் சொல்லலாம்.
0: வரலாம் சொன்னா அஞ்சு புள்ளி, வரலாம் சொன்னா அஞ்சு புள்ளி, சொன்னா பத்து புள்ளி.
4: என்ன
0: சொல்றேன், முதன்மையாக துறைமுகங்களை உருவாக்கி வருகிறார் என்று கேட்டிருந்தேன். இடத்தில் உள்ள கிரேக்கர்கள், ஆங்கிலேயர்கள், ரொமானியர்கள், சீனர்கள், அரேபியர்களே. ரொமானியர்கள் என்பது சரியான பதில். சரியான பதிலோடு ரொசாலி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். தொடர்ந்து ஜீவராஜ் அவர்களும் ரொமானியர்களிடையே பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வாழ்நிலையில் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:21, 7:21 இந்த நேரத்திற்கான ஆலோசனையாளர்கள்.
5: பிரான்ஸ் லாகுனாவில் அமைந்துள்ள சென்னசெல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7 83 20 49 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: முதல் கேள்விக்கு ரொமானியர்கள். சரி, உங்களுக்கான கேள்வி போமா? முதல் முதலாக கடல் கண்ணி வெடியில் சிக்கிய கப்பல் எந்த நாட்டினுடையது? விடைத்தெரிவுகள் ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா, இலங்கை. முதல் முதலாக கடல் கண்ணி வெடியில் சிக்கிய கப்பல் எந்த நாட்டினுடையது? விடைத்தெரிவுகள் ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா, இலங்கை. ஜப்பான் என்று சொன்னீர்கள். ஜப்பான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நான்கு புள்ளியில் பெற்றிருக்கிறீர்கள். இந்த விட சொல்லப்படுகிறா உதவந்தாண்டத்துக்கு?
6: நன்றி, வணக்கம்.
0: உதவந்தாண்டத்துக்கு விட சொல்லப்படுகிறான்னு கேட்டேன். உதவந்தாண்ட ஃபுட்பால் கோப்பையா கப்பா யாருக்கு கிடைக்கும்? அடுத்த சரி, ஓகே, நன்றி. இணைந்து உண்மைக்கு
6: நன்றி.
0: அவர் திருமதி சரோஜினி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அடுத்த இன்னொரு நேர் நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ளலாம். சிவரோடு 48 32 15 40 என்ற இலக்கத்தில் அந்த வகையில் இணைந்திருக்கின்ற நேரை எடுத்துக் கொள்கின்றேன்.
7: வணக்கம்.
0: வணக்கம் தேவிகன்ராஜ். நலமா?
7: அஞ்சு
0: புள்ளி, இன்றைக்கு என்ன 10 புள்ளி.
7: சொல்றீங்க
0: உலகிலேயே மிகப்பெரிய மிருக காட்சி சிலையை நிறுவியவர் யார்? உலகிலேயே மிகப்பெரிய முதன் முதலாக உலகிலேயே மிகப்பெரிய மிருக காட்சி சாலையை நிறுவியவர் யார்? அலெக்சாண்டர், நெப்போலியன், அரிஸ்டோட்டில், பேனாட் ஷா, ஹிட்லர். உலகிலேயே முதன் முதலாக மிகப்பெரிய மிருக காட்சி சாலையை நிறுவியவர் யார்? விடைத்திருக்கிற அலெக்சாண்டர், நெப்போலியன், அரிஸ்டோட்டில், பேனாட் ஷா, ஹிட்லர்.
7: அலெக்சாண்டர்
0: என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். முன்னே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி தேவிதன் ராஜ் இருந்து வழங்கப்பட்ட கேள்விதானே. உலகிலேயே முதல் முதலாக மிகப்பெரிய மிருக காட்சி சாலையை நிறுவியவர் யார் என்று கேட்டிருந்தேன். அலெக்சாண்டர், நெப்போலியன், அரிஸ்டோட்டில், பேனாட் ஷா, ஹிட்லர். இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திருமதி பேபி கணேஷ் அவர்களை வாழ்க்கை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபி கணேஷ். நலமா?
8: ஓ, நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
8: இந்த முறை உதவி வந்தாட்டம் பெருசா பாக்குறதும் இல்லை, அதை பத்தி தெரிய மாட்டேன். நல்லவேளை நீங்க அஞ்சு தர உதந்தது. நான் இதுக்கு அரிஸ்டோட்டில் என்று சொல்லிக்கொண்டு ஸ்பெயினை சொல்றேன்.
0: ஸ்பெயினை சொல்றேன். ஸ்பெயின் சரி வரும் மாட்டோம், பார்ப்போம்.
8: பார்ப்போமா?
0: இன்ஷா அல்லா.
8: அடுத்த முறை மாத்தலாம்.
0: நன்றி, வணக்கம்.
8: நன்றி.
0: தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த
9: வணக்கம். வணக்கம். ரஜினி.
0: ரஜினி என்ற நிலமா?
9: நோர்வே விளையாண்டது பிரேசிலோ
0: பதிவிட்டிருக்கிறார்கள்.
10: நன்றி,
0: வணக்கம். அவர் திருமதி சரோஜினி சுயராஜ் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ராஜரண்ணம் அவர்களை இணைத்துக் கொண்டேன். வணக்கம் ராஜரண்ணம்.
11: வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா?
0: நிலமாகவே இருக்கிறோம். நீங்க நிலம்தானே?
11: நாங்கள் நிலமா இருக்கேன். நானும் அரிஸ்டோட் என்று சொல்றேன்.
0: நீங்க அரிஸ்டோட் சொல்ற அரிஸ்டோட் செய்யண்டா உங்களை அறுபத்துக்கு நன்றி. உதவந்தாண்டம்
11: போட்டுவா? எந்த பேர்ல? பிரான்ஸ் என்று போட்டுவிடுங்க.
0: உங்களோட பேர்ல பிரான்ஸ் போட்டுவிடுவாங்க. என்ன
11: ஆமா,
0: உங்களுக்கு
11: பிரான்ஸ்
0: அதுக்கீழாது. நன்றி, இணைந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
12: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் தேவி, சொல்லுங்க.
10: நானும் அரிஸ்டாட்டில் என்று சொல்றேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. ஆண்டி வணக்கம்.
10: நன்றி.
0: தொடர்ந்து வாட்ஸ்அப் உடன் இணைந்திருக்கின்ற ஜீவராஜ் அவர்களை அழைத்துக் கொண்டு இந்த கேள்வியை நிறைவு கொண்டிருக்கின்றேன். வணக்கம் ஜீவராஜ். வணக்கம். வாட்ஸ்அப் உடன் இணைந்தீர். வணக்கம்.
12: நான் லண்டன்ல இருந்து ஜேனி. நிலமா இருக்கீங்களோ?
0: நான் ஜீவராஜ் ஜெயில வந்து நான் ஜீவராஜ் அக்மண்ட் நிலமா இருக்கிறோம். நீங்கள்?
12: நாங்களும் நிலமா இருக்கிறோம். நன்றி. என்ன நீங்கள் தொடர்ந்து நிலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டேன்னா, நானும் அரிஸ்டாட்டில் என்று கூறிக்கொண்டு பிரான்ஸை சொல்லத்தான் ஆசை. ஆனாலும் அர்ஜென்டினா வரும் மாதிரி இருக்குது. தற்போதைக்கு அர்ஜென்டினான்னு சொல்லி பார்த்துக்கொண்டு அடுத்த வாரம் மாற்றுகின்றேன்.
0: நன்றி. இணைந்து வண்ணமைக்கு இதுக்கு என்ன
12: விட சொல்லி நன்றி. ஆமாம்,
0: நன்றி, வணக்கம். நல்லதுகளை முதல் முதலாக உலகிலே மிகப்பெரிய மிக காட்சிகளை நிறுவியவர் யார் என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக அலெக்சாண்டர், நெப்போலியன், அரிஸ்டோட்டில், பெர்னார்ட் ஷா, ஹிட்லர்லே. அரிஸ்டோட்டில் என்பது சரியான சரியான பதிலும் பேபிகளை சிறுவிழந்துள்ளார்கள். ஆயத்துடன் சரியாவில் அடைந்த நிலவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வாழ் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முதலாக முன்னொரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் எட்டு மணி முப்பது நிமிடம், கிளச்சியில் ஏழு மணி முப்பது நிமிடம். நேரடிக்கான ஆலோசனையாளர்கள்
13: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
14: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
13: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.

நேரம் 8:32 விளையாட்டில் 7:32 நிகழ்ந்து இருப்பது பிரான்சின் துணையிற்பாகும் டிஆர்டி தமிழ் தமிழடியில் இடம்பெற்றிருப்பது கேள்விக்கண கேள்விக்கணை சேர்ந்த பிரதி திங்கள் தோறும் இரவு 8:00 முதல் 9:00 வரை உங்களை மாநாட்டி டிஆர்டி தமிழடியில்

0: கேளிக்கை நிகழ்ச்சியில் அடுத்த நேரடி கேளிக்க அனுப்பி திருமதி ஷியாமலா அவர்களை வாழ நினைத்துக்கலாம். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
1: நாங்க நல்ல, நன்றி.
0: சொல்லுங்க.
1: நானும் ஃபுட்பால் பாக்கையில் எல்லாரும் சொல்றத வச்சு பிரான்ஸ் சொல்லிடுவாங்க.
0: எல்லாரும் சொல்றத வச்சு பிரான்ஸ் சொல்லிப்பாங்க. என்ன
1: தெரியாது, நான் பாக்கையில் இன்னும் ஒரு ஜெர்மன் போயிட்டு தானே.
0: அதனால வந்து கவலையில போக விட்டுட்டீங்க. சரி, உங்களுக்கான கேள்வி
1: சந்தர்ப்பமும் கிடைக்கல.
0: சரி, உங்களுக்கான கேள்விக்கு போகாம நாங்கள் இப்பொழுது கட்டிடம் கட்டுவதில் கான்கிரீட்டை முதன்மையாக உபயோகித்தவர்கள் யார்? கட்டிடம் கட்டுவதில் கான்கிரீட்டை முதன்மையாக உபயோகித்தவர்கள் யார்? ரொமானியர்கள், பாபிலோனியர்கள், கிரேக்கர்கள், ஆங்கிலேயர்கள், சீனர்கள்? கட்டிடம் கட்டுவதில் கான்கிரீட்டை முதன்மையாக உபயோகித்தவர்கள் யார்? உடைத்திருக்கிறார் ரொமானியர்கள், பாபிலோனியர்கள், கிரேக்கர்கள், ஆங்கிலேயர்கள், சீனர்கள்? பாபிலோனியர்கள் என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி ஷியாமலா சக்குமார் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விதானே, கட்டிடம் கட்டுவதில் கான்கிரீட்டை முதல் முதலாக உபயோகித்தவர்கள் யார் என்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக ரொமானியர்கள், பாபிலோனியர்கள், ஆங்கிலேயர்கள், சீனர்கள், கிரேக்கர்கள்? இதற்கான பதிலோடு வாழ்நிலை இணைந்திருக்க திக்கனடா அவர்களை வாழ்நிலை எடுத்துக்கொள்க. வணக்கம் திக்கனடா.
2: வணக்கம் ஜெகன், நிலமாக இருக்கிறீங்களா?
0: நிலமாக இருக்கிறோம். நீங்கள் நிலந்தானே?
2: ஆம், நாங்களும் நிலமாக இருக்கிறோம்.
0: சரி, நன்றி.
2: நான் இதற்கு ரோமானியர்கள் என்று சொல்லிக்கொண்டு
0: ரொமானியர்கள் என்று சொல்லிக்கொண்டு
2: ஆம் போனவரை எடுத்தவங்களுக்கு இந்த முறை கொடுத்து கொடுப்போம்.
0: அர்ஜென்டினா கொடுப்பீங்க?
2: ஆமாம்,
0: அர்ஜென்டினா. சரி, வந்தால் வாழ்த்துக்கள். வந்தாரா?
2: நன்றி,
0: நன்றி. இணைந்து
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவர் திக்கனடாக இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானிலை இணைந்திருக்கின்ற அடுத்தனர். வணக்கம். அப்படி இணைப்பு துண்டிக்கப்பட்ட தொடர்ந்து வானிலை இணைந்திருக்கிற அடுத்தனர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி மேவிகளை சொல்லுங்கள்.
3: நானும் ரொமேனியர்கள் என்று சொல்கிறேன்.
0: நீங்களும் ரொமேனியர்கள் என்று சொல்லுங்கள். சரி, என்ற உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
0: தொடர்ந்து இணைந்திருக்க குழநாயகி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறார். வணக்கம் குழநாயி.
4: வணக்கம் ஜெகன், வணக்கம். ரொமேனியர்கள் வந்து குருந்தை
5: ஒரே ஒரு பொடிகள் வந்து சுதாகரன் சொன்னபடியா இருக்க வேண்டவங்க. யாரு
0: ஸ்பெயின்
5: பாயகம் போறோம்னா அப்படி அதை கைவிட்டா கைவிட்டேன்னா போயிடுது. சரி, பிரச்சனை இல்லை. இது என்ன சொன்னா, இப்பவும் பிரான்ஸும் நல்ல சூப்பரா இருக்குது, எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா தான் நிக்கணும். இப்ப பிரான்ஸ் என்ன சொன்னா, எல்லாருக்கும் 10 புள்ளியா கிடைக்கும்.
0: எல்லாருக்கும் 10 புள்ளி கிடைக்கும்.
5: எனக்கு அதுல எனக்கு அந்த ஷேர் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது.
0: நான்
5: பங்கு போடுறதுக்கு எனக்கு பெருசா விருப்பம் இல்லை.
0: எனக்கு
5: தேவையில்லை. எனக்கு நான் இல்ல, ஸ்பெயினும் நல்லா விளையாடி கொண்டிருக்குதுன்னா நான் ஸ்பெயினை சொல்லி பாக்குறேன். பாக்கலாம், வெறுவனம்ன்ற ஆசையை பாப்போம். புள்ளிக்காண்டி நான் ஸ்பெயினை தேவை.
0: நன்றி, வணக்கம். நல்லது கொண்டிருக்கின்ற கட்டிடம் கட்டுகள் கான்கிரீட் மூலமாக உபயோகித்துக்கொள்ள யார் கேட்டது? ரொமானியர்கள், பாபிலோனியர்கள், கிரேக்கர்கள், ஆங்கிலேயர்கள், சீனர்களே? ரொமானியர்கள் என்பது அமெரிக்கான சரியான பதிலோடும் இதை திக்கண்ட அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து அவர்களோடு இந்த நிலவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேளிக்காக காத்துக்கிற சுதாகரன் அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்ளும் முன்பாக ஒரு பாடல் 6 6 6 ஒத்திரைக்காக.

0: நேரம் 8:41 கிளாச்சித்தலைகள் 8:41 தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்வி கிணைகள் கிணைச்சி அடுத்த நேரடி கேள்விக்காக இருந்திருக்கின்ற சுதாகர் அவர்களை மாலை வணக்கம் சுதாகரன்.
1: வணக்கம் வணக்கம் இருக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி போன்றோம். இயக்குனர் பாக்யராஜ் முதல் முதலாக வசனம் எழுதிய திரைப்படம் இது. இயக்குனர் பாக்யராஜ் முதல் முதலாக வசனம் எழுதிய திரைப்படம் இது. கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், சிவப்பு ரோஜாக்கள், கன்னிப்பருவத்திலே, சுவரில்லாத சித்திரங்கள். பாக்யராஜ் முதல் முதலாக வசனம் எழுதிய திரைப்படம் இது. விடை திருவள் கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், சிவப்பு ரோஜாக்கள், கன்னிப்பருவத்திலே, சுவரில்லாத சித்திரங்கள்.
1: அந்த அவரை பற்றி இது எல்லாமே படம் வரண்டு சன நாளா புகுஞ்ச நாளா போய் கொண்டே
0: இருக்குது.
1: நாம கேட்டு இருக்கீங்களே ஐயா, நம்மகிட்ட போய் இந்த கேள்வி வைக்கிறீங்க. இப்ப இது தெரிஞ்சாக்கலாம் இப்ப கொண்டு வந்தா டெலிபோனுக்கு எல்லா பக்கத்தான அடிப்பீங்க. சரி, கணக்கை வதிக்க கூடாது. சிவர் இல்லாத சித்திரங்கள், சிவர் என்ன
0: சிவர் இல்லாத சித்திரங்கள் சொல்றீங்க.
1: தெரிஞ்சதுக்குள்ள ஒன்ன சொல்றேன்,
0: சுவர்லா சித்திரங்கள் என்பது சரியான அவர் இயக்கிய திரைப்படம், அதுக்கு பதிலாக வசனம் எழுதிய திரைப்படங்கள் இருக்கிறது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி,
0: வணக்கம். அவர் சுதாகரன் எழுதியார்களே, கே பாக்யராஜ் முதல் முதலாக வசனம் எழுதிய திரைப்படம் இது. விடை தெரிவுகள், கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், சிகப் ரோஜாக்கள், கன்னிப்பருவத்திலே, சுவர் இல்லாத சித்திரங்கள். இதற்கான பதிலோடு பயபரோட இருந்திருக்க சதீஷ் அவர்களை மட்டுமே இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சதீஷ்.
2: முதன்முதலாக
0: திரைப்படம் இது. கிழக்கே போன்ற புதிய வார்ப்புகள், சிகப் ரோஜாக்கள், கன்னி பருவத்திலே, சுவர் இல்லாத சித்திரங்கள்.
3: நன்றி
0: வணக்கம். அவர் ராஜரண்டம் இணைந்து கொண்டார். இரண்டாவது வகையாக அவரோடு இந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். அதுக்கு முன்னதாக சியாமலா அவர்களும் சிவப்ரோஜாக்கள் என்ற விடியை பதிவிட்டிருக்கின்றார். இதற்கு மேற்கப்பட்ட கேள்விக்கு ஜீவராஜ் மற்றும் ஜீவராஜ் அவர்களும் ராஜரண்ணம் அவர்கள் அரிஸ்டோட்டல் விடியை பதிவிட்டாலும் கூட அது இரண்டு தடவை எழுதினால் அந்த பதிவு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு மேற்கப்பட்ட கேள்விக்கு ரொமானியர்களுடைய ஜெனி மற்றும் செல்வி ஆகியோர் பதிவிட்டார்கள். கமலவடியர்கள் உண்டாக போய்விட்டால் அந்த கடையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த கேள்விக்கான பதிலோடு இருந்திருக்கின்ற இறுதி நேர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். முதல் ரொமேனிய சேர்த்த நீங்களா என்ன?
0: ரொமேனியர்கள் உங்களை சேர்க்க இல்லை. ஏன்னா செல்வியும் ஜெனியும் முதல் பதவிட்டாலும் உங்களை சேர்க்க இல்லை. மூன்றாவது
2: அப்ப நான் முதல் இது வந்து ரெண்டாவது சோப்பு ரோஜாக்கான் சொல்லிக் கொண்டு நேரடியாக நிற்கிறேன்.
0: சரி, அப்படி நினைப்பில் காத்துருங்க. நல்லது நிகழ்ச்சி தொடர்ந்து நினைந்திருக்கேன். நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கேள்வி நிறைவு கொண்டுகிறேன். வணக்கம் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற கமலவணிகளை இணைத்துக் கொள்கின்ற ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
4: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77,500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன். சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நேரம் 8:47 வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். நானும் போன முறை சொன்னா சரியா
0: சொன்னீங்களா?
2: நானும் சொன்னாங்கள் அந்த சியாமலாம் அதிடம்.
0: சரி, வாழ்த்துக்கள் பஞ்சு முடி இருக்கு உங்களுக்கு. சரி,
2: இப்ப சொல்ல வேணுமா பந்து விளையாட்டு? நான் நாயந்தேனா இப்ப சொல்றேன், இதை சொல்றேன். பிறகு மாத்தலாம் அவட
0: மாத்திரமே அஞ்சு புள்ளியா வரும் உங்களுக்கு.
2: சரி பரவாயில்ல, நான் நாயந்தேனா சொல்றேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி போன்றோம். உலகக்கோப்பை மகளிர் டி20 போட்டியில் ஆஸ்திரேலியா நேற்று கோப்பையை கைப்பற்றியது. அது எத்தனையாவது தடவையாக கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது? உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பெண்கள் மகளிர் அணிக்கான போட்டியில் டி20 போட்டியில் ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்துக்கு எதிரான அணியுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. சாம்பியன் கப்பத்தை சாம்பியன் கப்பத்தை அது வென்றிருக்கிறது. அது எத்தனையாவது தடவையாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கின்றது? விடை தெரிவுகள் 3, 4, 5, 6, 7, 8 விட. எத்தனை அதிரவையாக ஆஸ்திரேலியா தொடர்ந்து உலகக்கோப்பையை கைப்பற்றி வந்திருக்கிறது மகளிர் அணி டி20யில்? விடைத்திருக்கள் 4, 5, 6, 7, 8
2: 6
0: என்று சொன்னீர்கள். 6 என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். முன்ன உறுதி கேள்வி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் கமலமணி இணைந்துள்ள அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விதானே. உலகக்கோப்பை கிரிக்கெட் மகளிருக்கான போட்டியில் இங்கிலாந்துக்கான போட்டியிட்ட ஆஸ்திரேலிய அணி கேட்டு கோப்பையை கைப்பற்றியிருந்தது. அது எத்தனையாவது தடவையாக கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது? உங்களுக்கான கேள்வி விடைத்துக்கள் 4, 5, 6, 7, 8 இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற சரோஜினி அவர்களை வாழ எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி.
3: வணக்கம். அவ என்னோட சொன்னவ?
0: அவ 6 சொல்லியிருந்தவா? வணக்கம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் டி20 போட்டியில் கோப்பையை கைப்பற்றியது ஆஸ்திரேலிய அணி. அது எத்தனை அதிக கைப்பற்றியிருக்கிறதான் உங்களுக்கான கேள்வி. இதற்கான சியாமலா அவர்களை எடுத்துக்கொள்ள. வணக்கம் சியாமலா.
5: வணக்கம். நானும் 7 என்று சொல்றேன்.
0: உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மகளிர் அணிக்கான டி20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிரான வெற்றியை பதிவு செய்திருந்தது. இந்த வகையில் இணைந்திருக்கின்ற மதனா அவர்களை வணக்கம் மதனா. வணக்கம் மதனா.
2: நன்றி வணக்கம்
0: டி20 உலகக்கோப்பை மகளிர் அணிக்கான செம்பியன் பட்டத்தை ரஷ்யா அணி நேற்று வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணி நேற்று வெற்றி பெற்றிருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் 7வது முறையாக டி20 கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது என்பது செய்திமன்ற ஒளிபரப்பாகியது. இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் சரோஜினி அவர்கள். அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று நேச்சர் ரவி என்ற கேள்விக்காக வதனா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை இணைத்துக் கொள்ளக்கூடிய முன்னர் சின்னமலம் பிரகடவுகளை
4: வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
6: பேட்டி
0: அளிக்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்த அமெரிக்க ஜனாதிபதி யார்? பத்திரிகை நிருபர்களுக்கு, பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கும் திட்டத்தை அடிக்கடி பேட்டி அளிக்கிறார் அது மாதிரி ஆரம்பித்து வைத்த அமெரிக்க ஜனாதிபதி யார் என்பது உங்களுக்கான கேள்வி. ஜான் குயின்ஸ் ஆடம்ஸ், அப்ரஹாம் லிங்கன், நிக்சன், தியோடர் ரூஸ்வெல்ட், உட்ரோ வில்சன். பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்த அமெரிக்க ஜனாதிபதி யார்? ஜான் குயின் ஆடம்ஸ், அப்ரஹாம் லிங்கன், நிக்சன், தியோடர் ரூஸ்வெல்ட், உட்ரோ வில்சன். அப்ரஹாம் லிங்கன் சொல்றேன், பேர் கொஞ்சம் வேதம் பேர் மாதிரி இருக்கு. அப்ரஹாம் லிங்கன் என்பது சரியான பதில் இல்லை. மீண்டும் இணைந்துள்ளான் இந்த கேள்விக்காக நன்றி. இணைந்துள்ளவைக்கு
6: நன்றி.
0: அவர் வதனம் அடைந்துள்ள வதனாடம் கேட்கப்பட்ட கேள்வி தானே. பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கும் பழக்கத்தை முதல் முதலாக ஆரம்பித்து வைத்த அமெரிக்க ஜனாதிபதி யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்தெரிவுகள்: ஜான் குயின்ஸ், அப்ரஹாம் லிங்கன், நிக்சன், தியோடர் ரூஸ்வெல்ட், உட்ரோ வில்சன். இதற்கான பதிலோடு இணைந்திருக்க வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற ஜெனி அவர்களை வாழை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வாழை இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அடுத்த நிலை அன்பாக இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். அமெரிக்க ஜனாதிபதி யார்? ஜான் குயின்ஸ் ஆடம்ஸ், அப்ரஹாம் லிங்கன், நிக்சன், தியோடர் ரூஸ்வெல்ட், உட்ரோ
7: வில்சன்.
0: நன்றி. வணக்கம். அவர் ராஜரண்டம் அடைந்த அவர் தொடர்ந்து இணைந்திருக்கின்ற திக்கனடா அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திக்கனடா.
8: வணக்கம். நானும் ஜோன் ஆடம்ஸ் என்று சொல்லி அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம்.
8: நன்றி.
0: அவர் திக்கனடா இணைந்து கொண்டார். திக்கனடாவை திறந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபிகளை சொல்லுங்கள்.
9: நானும் ஜோன் ஆடம்ஸ் தான் சொல்றேன்.
0: நீங்களும் ஜோன் ஆடம்ஸ் தான் சொல்றீர்கள். சரியான அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இருக்க சதீஷ் அவர்களை வாழ் எழுதி கொடுங்க. வணக்கம் சதீஷ்.
10: வணக்கம். நான் சார் கேட்கிறேன், நான் திக்கிநாடா அப்படியே சொல்லுகின்றேன், சொல்ல முடியவில்லை.
0: ஆமாம்,
10: திக்கிநாடா அப்படியே சொல்லுகின்றேன்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து இருந்திருக்கிற ஜெனி அவர்களை வாழ் எழுதி கொடுங்க. வணக்கம் ஜெனி.
11: வணக்கம். நான் ஜோன் ஆடம்ஸ் என்று
0: கூறியிருக்கிறேன். நன்றி. வணக்கம். அவர் ஜெனி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அவரை தொடர்ந்து வாழ்வில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம். நான் நாடு சொல்லி நானும் பிரான்சே சொல்றேன். இப்போ
0: நீங்க இப்போ பிரான்சே சொல்றீங்க. சரியான பாரத்தோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
12: நன்றி.
0: தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் பிரதா.
0: வணக்கம் ரொசாலி. வணக்கம்
7: சொல்லுங்கள்.
13: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து வாட்ஸ்அப் வணக்கம்
13: வணக்கம் சகோதரன் வணக்கம். நான் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். நானும் ஜோன் ஆடம்ஸ் என்று சொல்லி கொண்டு உடை வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: அவர் செல்வி இணைந்துள்ள நெதர்லாந்திலிருந்து தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினே வணக்கம்.
14: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள்.
14: நாங்களும் ஜோன் ஆடம்ஸ் என்று சொல்லி விட வருகிறோம். நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி பாமா ராஜரண்ணம் இணைந்திருக்கின்றார். தொடர்ந்து வாழ்நிலையில் இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்பினூடாக யாராருடைய பதிவிட்டிருக்கிறார்கள் பார்த்துக்கொள்வோம். இந்த கேள்விக்கான பதில்களோடு

ஜீவராஜ் அவர்கள் இவரிடம் சென்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். செல்வி அவர்கள் இணைப்பில் இணைந்து விட்டார். ஆகவே சியாமலா அவர்களும் இவரிடம் சென்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். தேவிராஜ் தேவிதன்ராஜ் அவர்களும் ஜோன் இடம் சென்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். கமலமணி அவர்களும் ஜோன் இடம் சென்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை இணைத்து கொண்டு இந்த கேள்வியை நிறைவு கொண்டு வருகின்றேன். வதனா அவர்களும் ஜோன் இடம் சென்றபடியே பதிவிட்டவர்கள். அந்த கேள்வி கேட்கப்பட்டது அவர் வந்தபடியே பதிவிட்டிருக்கின்றார். ஆகவே இவர்களை இணைத்து கொண்டு ஜோன் இடம் சென்பது சரியாக சரியான பதிலும் இதில் ரஜினி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து சரியான பதிலோடு இணைந்து கொண்டு அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு சதீஷ் அவர்கள் இங்கிலாந்து அந்த கோப்பையை கைப்பற்றி சொல்லியிருக்கிறார். பாமா அவர்கள் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கிறார். ரொசாரி அவர்கள் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கிறார். வதனா அவர்கள் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கிறார்கள். ஜீவராஜ் அவர்கள் இங்கிலாந்தை சொல்லியிருக்கிறார். செல்வி அவர்கள் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கிறார். குணநாயகர்களும் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கிறார். சரோஜினி அவர்கள் அர்ஜென்டினாவை சொல்லியிருக்கிறார். தேவி அவர்கள் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கார். பேபி கணேசர்கள் ஸ்பெயினை சொல்லியிருக்கிறார். ரஜினி அவர்கள் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கார். ராஜரன் அவர்கள் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கிறார்கள். ஜெனி அவர்கள் அர்ஜென்டினாவை சொல்லியிருக்கிறார். ஷியாமலா அவர்கள் ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கிறார். திக்கன்ரா அவர்கள் அர்ஜென்டினாவை சொல்லியிருக்கிறார். சுதாகரன் அவர்கள் ஸ்பெயினை சொல்லியிருக்கிறார். கமலவேணி மற்றும் பத்மினி ஆகியோரும் அர்ஜென்டினாவை பதிவிட்டிருக்கிறார்கள். சரியான பார்ப்போம் என்ன நடக்குது என்று. ஆகவே இணைந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்த நிகழ்ச்சி செயல்படுத்திக் கொண்டிருந்த தமிழொலி இணைத்த அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி முன்னந்தியாட்டி தமிழொலியில் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டுமென்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். நேர்களே, தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம்

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: கேள்விப்பட்டேன்
3: மலிவு உண்டோ

40 05 07 18 சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

உள்ளடக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வினமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இலங்கை வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது எதிர்வரும் நாட்களில் தன்னுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார். பசில் ராஜபக்சாவுக்கு எதிரான பிடியாணை மற்றும் வழக்கு விசாரணை குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவது குறித்து நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அத்துடன் பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவதும் தனக்கு தெரியாது, நாட்டை விட்டு வெளியேறி சென்றதும் தெரியாதென்று மஹிந்த ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்க

0: செயல்களில் ஈடுபடும் வேலையை மாத்திரமே செய்து வருவதாகவும், எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பலமான கூட்டணியாக ஒன்று சேர்ந்து அடுத்த ஆட்சி அதிகாரத்தை தாங்களே கைப்பற்றுவோம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டினார். நாட்டினதும் பிராந்தியத்தினதும் ஒருமைப்பாடு பாதிக்கப்படும் போது அதனை மௌனமாக பார்வையிட முடியாது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். கபிர்காமத்துக்கு வழிபாடுகளுக்கு சென்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவரும் கருத்துக்களை தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் மிக நுட்பமான முறையில் நாட்டில் ஏகாதிபத்தியம் கடைபிடிக்கப்படுவதாக எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்தார். முன்னர் நேரடியாக நாடு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொருளாதாரம் மற்றும் வர்த்தக சக்திகளை பயன்படுத்தி மறைமுக ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்படுவதாக சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தினார். உலக நாடுகள் மாத்திரமன்றி சர்வதேச நிறுவனங்களும் நாட்டின் தேசிய செயற்திட்டங்கள் மீது ஆளுகை செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே எந்தவித பாகுபாடமின்றி இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தினார். மருதங்கேணி பகுதியில் 11,002,657 ஹெக்டர் காணியை காணி சுயரிப்பு சட்டத்தின் 5 பிரிவின் கீழ் நில அளவை செய்ய நில அளவை திணைக்கழகத்தால் பொது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலாளரின் 21/5/2026 தேதியிடப்பட்ட நில அளவை கோரிக்கை இலக்கத்துக்கும் காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சரின் வர்த்தமான குறிப்பு இலக்கத்துக்கும் அமைவாக மருதங்கேணி 428 கிராம அலுவலர் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் தேவ துறவு என்று அழைக்கப்படும் 11,002,657 ஹெக்டர் விஸ்தீர்ணம் உடைய காணியினை ஒரு பகிரங்க தேவைக்கு வேண்டியதாயிருப்பதால் சுவட்டு வரைபடம் அதற்கு அமைவாக காணி சுயரிப்பு பிரிவு 5 அடிப்படையில் 9/7/2026 தொடர்ந்து தினமும் வேலை நாட்களில் காலை 9 மணியிலிருந்து மாலை வரை நில அளவை செய்யப்படும் என்பதை அறிய தருவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உரிமை கோரும் வேறு யாராவது இருப்பின் காணி தொடர்பான ஆவணங்களுடன் குறிப்பிட்ட நாளில் வருகை தந்து எல்லைகளை காண்பித்து நில அளவைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3 வாரமாகவும் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பலாலி சந்தியில் காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு வலியுறுத்தினார்கள். அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வெயிலிலிருந்து தம்மை பாதுகாக்க அந்த பகுதியில் தற்காலிக கொட்டகை அமைக்க முற்பட்ட போது பலாலி போலீசார் அதற்கு தடை விதித்ததோடு வடக்கில் கொட்டகை அமைத்து போராடினால் தெற்கிலும் கொட்டகை அமைத்து போராடுவார்கள் என்பதால் கொட்டகை அமைக்க அனுமதிக்க முடியாது என்று போலீசார் தெரிவித்தார்கள். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் வகிப்பாகமும் என்ற தலைப்பில் நிகழ்வு வவுனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வரலாற்றின் வேர்கள் விருது வழங்குமை நிகழ்வும் இடம்பெற்றிருந்ததோடு போராளிகளின் தற்போதைய வாழ்வியல் தொடர்பாகவும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் உரைகளும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம், சமூக செயற்பாட்டாளர் ரஜீவ்காந்த், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் இளம்புரை உட்பட பல்வேறு பட்ட சமூக அமைப்புகளின் பிரதிகள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் இலக்கம் 6 முள்ளியவளை கிழக்கு வட்டார உறுப்பினராக கிட்டுனப்பிள்ளை சிவகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 1,000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கு இணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் இருவாரமும் நாளை முதல் ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வரலாற்று மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இனங்கண்டு அவற்றின் அகழ்வாராய்ச்சி, ஆய்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை விரைவுபடுத்துவதே இந்த வேலை திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று புத்த சாசன, சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் பிரதி அமைச்சர் கனகதர திசநாயக்கா தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 1,000 தொல்பொருள் தளங்கள் பாதுகாக்கப்படவுள்ள அதேவேளை நாளை ஆரம்பமாகும் தொல்பொருள் இருவாரத்தின் முதற்கட்டமாக இனங்காணப்பட்ட 100 தளங்களில் பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது. தொல்பொருள் தளங்களை பாதுகாப்பதில் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் அந்தந்த பகுதிகளை மையமாக கொண்டு சமூக பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சமூக பாதுகாப்பு குழுக்களின் மூலம் முன்வைக்கப்படும் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் தொல்பொருள் திணைக்களகத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகளின் அறிவுறுத்தல்கள் மற்றும் நேரடி தலையீட்டின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் கமகேந்திர தீசநாயக்கா, ஜூலை மாதம் 7ஆம் தேதி தொல்பொருள் இருவாரம் ஆரம்பமாக உள்ளது. இந்த முறை தொல்பொருள் இருவாரத்தின் முக்கிய கருப்பொருளாக பாரம்பரியத்துக்கு புத்துயிர் என்பதை பெயரிட்டிருக்கிறோம். இதன் மூலம் நாட்டின் வரலாற்று மற்றும் தொல்பொருள் மதிப்புமிக்க இடங்களை இனங்கண்டு அவற்றுள் பாதுகாக்கப்பட வேண்டிய மற்றும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டிய இடங்களுக்கான பணிகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக எதிர்வரும் காலத்தில் பாரம்பரியத்துக்கு புத்துயிர் 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் முதன்மை வேலை திட்டத்தின் கீழ்தான் இந்த நடவடிக்கை தொடங்கப்படுகிறது. ஜூலை 7ஆம் தேதி அதாவது நாளை ஆரம்பமாகும் தொல்பொருள் இருவாரத்தின் தொடக்க பணியாக அத்தகைய 100 இடங்களை இனங்கண்டு பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறோம். இந்த தளங்கள் மீதான பொதுமக்களின் அர்ப்பணிப்பும் தலையீடும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவாக இருப்பதை நாம் அவதானித்திருக்கிறோம். அந்த நிலையை கருத்தில் கொண்டு தொல்பொருள் மதிப்புமிக்க இடங்களை இனங்கண்டதும் அதனை ஒரு குறிப்பிட்ட தொல்பொருள் தளமாக பெயரிட்டு அந்த பகுதி மக்களின் பங்களிப்புடன் சமூக பாதுகாப்பு குழு ஒன்றை உருவாக்க முடிவு செய்திருக்கிறோம். இந்த சமூக பாதுகாப்பு குழுவின் மூலமே அதற்கு பிறகு அந்த இடத்தில் அகழ்வாராய்ச்சி ஆய்வு அல்லது பாதுகாப்பு பணிகள் செய்ய வேண்டுமா என்பது குறித்து ஆலோசனைகளும் கருத்துக்களும் பெறப்படும். இவை தொல்பொருள் திணைக்களகத்தின் தொழில்நுட்ப அறிவுடைய அதிகாரிகளின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும். பொதுமக்கள் இந்த தொல்பொருள் தளங்களுடன் இணையும் போது நாம் எதிர்பார்க்கும் பாதுகாப்பு பணிகளை மிகவும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும் என்று நம்புகிறோம். இந்த முதன்மை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே தொல்பொருள் இருவாரத்துக்குள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் 1000கணக்கான இலங்கையர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் அங்கவீனர்கள் ஆவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இந்த விபத்து தடுப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது.
1: திடீர் விபத்துகள் காரணமாக வருடாந்தம் 1000கணக்கானோர் உயிரிழப்பதுடன் மேலும் பலர் காயமடைந்து மாற்றுத்திறனாளிகளாக மாறுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு விபத்து தடுப்பு தொடர்பில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சுகாதார மற்றும் வெகுசன் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த் ஜெயதீச தலைமையில் சுகாதார மற்றும் வெகுசன் ஊடக அமைச்சின் பிரதான கேட்போர் கூடத்தில் இன்று புகழ் நடைபெற உள்ளது. தற்போது வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளில் குறிப்பிடத்தக்க விதமானோர் திடீர் விபத்துகள் காரணமாகவே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேதி விபத்துகள், வேலை தளங்களில் ஏற்படும் விபத்துகள், நீரில் மூழ்குதல் மற்றும் வீடுகள் சார்ந்த விபத்துகள் ஆகியன இவற்றில் பிரதான இடத்தை வகிக்கின்றன. தேசிய விபத்து தடுப்பு ஆலோசனைக் குழுவின் வழிகாட்டலின் கீழ் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த தேசிய வேலை திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் துணிப்பொருளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் வேறு விபத்து தடுப்பு தினமாகவும் நாளைய தினம் வேலை தள்ள விபத்து தடுப்பு தினமாகவும் பெயரிடப்பட்டுள்ளன. அத்துடன் நாளை மறுதினம் வீடுகள் மற்றும் முதியோர் இல்லங்களில் விபத்து தடுப்பு தினமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வாரத்திற்கும் நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வேலை திட்டங்கள், அபாயகரமான இடங்களை அடையாளம் காணும் செயற்பாடுகள், பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கான நடைமுறை வேலை திட்டங்கள் மற்றும் விபத்துகளை குறைப்பதற்கான குறுகிய, இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் பல்வேறு வெளிப்புற பொருளாதார சவால்கள் காரணமாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நிவாரணங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவிக்கிறார். பொருளாதார ரீதியாக முற்றிலும் வீழ்ச்சியடைந்திருந்த ஒரு நாட்டை நாம் பொறுப்பேற்றோம். அந்த சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக திட்டமிட்ட முறையில் செயற்பட்டு வருகிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் எழுப்புவதோடு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறோம். 2024 செப்டம்பர் மாதம் ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்து பெட்ரோல் விலையை 50 ரூபாவுக்கு அதிகமாக குறைத்திருக்கிறோம். டீசல் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பருப்பு, அரிசி, முட்டை, கோழி இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளையும் படிப்படியாக குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனாலும் நாடு மீண்டு வர தொடங்கிய நேரத்தில் இயற்கை அனர்த்தங்களையும் பிப்ரவரி 28 முதல் நீடித்து வரும் மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. இந்த நிலைமை இல்லையென்றால் மக்களுக்கு இன்னமும் அதிகமான நிவாரணங்களை எங்களால் வழங்கியிருக்க முடிந்திருக்கும். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள போதிலும் தற்போது பயன்படுத்தப்படுவது முன்னர் அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளாகும். எனவே உலக சந்தை விலை குறைந்த உடனே நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது. இருந்த போதிலும் கடந்த 29 முதல் எரிபொருள் விலைகள் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை எவராலும் கணிக்க முடியாத நிலை தற்போது காணப்படுகிறது. இந்த போர் இலங்கை போன்ற நாடுகளின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தாலும் மக்களின் கஷ்டங்களை அரசாங்கம் நன்கு புரிந்து கொள்கிறது. எனவே சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை அரச சேவையாளர்களுக்கு சதுச ஊடாக அரிசி வழங்கும் திட்டம் தொடர்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்கே தெரிவித்த கருத்துக்கள் சிலரால் திரித்து கூறப்படுகின்றன. அரச சேவையாளர்களுக்கு சலுகை அடிப்படையில் அரிசி வழங்கும் நடைமுறையை உருவாக்குவதே அந்த திட்டத்தின் நோக்கமாகும். மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்து பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2022 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவினால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உரை திட்டத்தை முழுமையாக அளித்தது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாந்த் ஸ்ரீவர்த்தன பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இயற்கை உர திட்டம் ஏன் தோல்வியடைந்தது என்று நான் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவிடம் நேரடியாக கேட்டபோது அவரே இந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டார். கொத்தபாய ராஜபக்சாவுக்கு தெரியாமல் இந்த இயற்கை உர திட்டத்தை முழுமையாக பொறுப்பேற்று தனது நிபுணத்தினூடாக அசோக ரன்பலவே அதனை நடத்தியிருந்தார். பேச்சுவார்த்தை மேசைகளில் அமர்ந்து கொண்டு கொத்தபாயாவுக்கு அவரே முழுமையான நம்பிக்கை அளித்தார். ஆனால் அவர் ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் என்பது கொத்தபாய ராஜபக்சாவுக்கு தெரிந்திருக்கவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்த பின்னரே அசோக ரன்பல ஜேவிபிக்காரர் என்ற உண்மை கொத்தபாயாவுக்கு தெரிய வந்தது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த சதி திட்டத்துக்கு பிரதி உபகாரமாகவே அசோக ரன்பலவுக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஜேவிபியினர் ஊழல் செய்யவில்லை என்று கூறுவது முற்றிலும் தவறானது. அவர்கள் 2024 ஆண்டுக்கு முன்பே உண்மையான திருட்டுக்களை செய்து அந்த பணத்தை முதலீடு செய்துள்ளார்கள். அவ்வாறு இல்லையென்றால் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள குமார் ஜெயக்குடி போன்றவர்கள் இவ்வளவு சுதந்திரமாக நடமாட முடியாது. அதேபோல் தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார தேசநாயக்கா விஜயதாச ராஜபக்சாவின் வீட்டில் பெயர் குறிப்பிடப்படாத ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார். ஆந்திரகுமார லட்சக்கணக்கில் பணத்தை பெறும்போது அது பரிசு என்றும் நாட்டின் ஏனைய பொதுமக்கள் யாராவது அதை பெற்றால் அதை திருட்டு என்று முத்திரை குத்தப்படுவது எந்த வகையான கோட்பாடு என்பதை ஜெவிபியினர் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாந்த் ஸ்ரீவத்தன குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவும் குற்றம் சாட்டுகிறார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது நாட்டின் தற்கால இளைஞர் தலைமுறைக்கு புதியதொரு நம்பிக்கையை தருவதாக கூறியது. நவீன உலகிற்கேற்றவாறு நாட்டை மாற்றுவதாகவும் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாகவும் விவசாயிகளையும் கடத்தொழிலாளர்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பதாக கூறி மக்களை ஏமாற்றியே இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று இந்த அரசாங்கம் நாட்டின் ஒட்டுமொத்த இளைஞர் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் முற்றாக தகர்த்து தெரிந்துவிட்டது. இன்று தங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை கேட்டுச் செல்லும் பட்டதாரிகள் வீதிகளில் அடித்து விரட்டப்படுகிறார்கள். விவசாயிகள், கடத்தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் என்று அனைத்து தரப்பினரும் இன்று நிர்கதியாக்கப்பட்டுள்ளார்கள். அரச பணியாளர்களின் முதுகெலும்பை உடைத்து அரசு சேவைக்கு இருந்த கௌரவத்தையும் இந்த அரசாங்கம் இல்லாது ஒழித்துவிட்டது. மக்கள் எதிர்பார்த்த நவீனத்துவத்துக்கு பதிலாக இன்று நாட்டில் வெறுப்புணர்வும் பொறாமையும் பழிவாங்கல்களுமே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அடுத்ததாக, காலை மாற்றங்கள்னால் உலகமே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறைக்கு தயாராகி வருகிறது. ஆனால் எமது அரசாங்கம் அதற்கு என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்து மக்களுக்கு வழங்கவே அவர்கள் திட்டமிடுகிறார்கள். மறுபுறம் உள்நாட்டு விவசாயிக்கு உரிய நேரத்தில் உரம் கிடைப்பதில்லை, நெல்லுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அநீதியான வரி விதிப்புகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வெளிநாடுகளில் வாழும் எமது தொழிலாளர்கள் மத்திய கிழக்கிலும் இஸ்ரேலிலும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் வாழ்வா சாவா என்ற போராட்டத்துக்கு மத்தியில் உழைத்து நாட்டுக்கு அனுப்பும் டாலர்களுக்கும் இந்த அரசாங்கம் வரி விதிக்கிறது. இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் மீதும் கடந்த அரசாங்கத்தின் மீதும் பழியை போட்டுவிட்டு தப்பிக்க பார்க்கிறது. அரசாங்கத்துக்கு தெரிந்ததெல்லாம் மக்களை ஒடுக்குவதும் சிறையில் அடைப்பதும் பொய்ச்சாட்சிகளை உருவாக்குவதும் மாத்திரமே என்று நாமல் ராஜபக்ச இந்த அரசு மீது குற்றம் சுமத்துகிறார். கொள்கை ரீதியாக அடிப்படையில் நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கவில்லை. இலங்கையில் தற்போதைய முன்மொழிவின் பாதகம் என்பது 68 அல்லது 70 என்ற வெறும் எண்களின் மதிப்பில் இல்லை. இதன் பின்னணியில் உள்ள பெரும் ஆபத்து இந்த முன்மொழியப்பட்ட சீர்திருத்தத்தின் கால நேரம், அது கொண்டுவரப்படும் விதம், அரசியலாக்கப்பட்ட சூழல் மற்றும் இது பயன்படுத்தப்படும் தனித்துவமான முறை ஆகியவற்றில் தான் உள்ளதாக பொதுநலவாய சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் திரு குறிப்பிட்டிருக்கிறார். பதவியில் உள்ள ஒரு நிர்வாகத்துறை அல்லது பாராளுமன்றம் பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை மாற்றியமைக்க முயலும் போது அந்த திருத்தமானது ஒரு முறையான கட்டமைப்பு சீர்திருத்தமாக இருக்க முடியாது. மாறாக அது ஒரு தற்காலிகமான துண்டு துண்டான மற்றும் தனிநபர் சார்ந்த தலையீட்டின் ஆபத்தான தன்மைகளை பெறுகிறது. நிறுவன ரீதியான பரிணாம வளர்ச்சிக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறான கையாளுதலுக்கு இடையே உள்ள இந்த அடிப்படை வேறுபாடுதான் ஆட்சேபனைக்குரியது. பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் அளவுறுக்களை மாற்றியமைக்க முற்படும் அரசியலமைப்பின் 107 பிரிவுக்கான பகுதி பகுதியாக மாற்றம் தற்காலிக திருத்தங்களை எதிர்ப்பதோடு அவற்றை அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதித்துறையில் ஏதேனும் பரந்த கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களுடனான திறந்த, வெளிப்படையான மற்றும் விரிவான கலந்தாலோசனை செயல்முறைக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். உயர்நீதிமன்றங்களின் இறுதி சுதந்திரம், நடுநிலைத்தன்மை மற்றும் பாரபட்சமின்மை ஆகியவற்றின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கும் அபாயத்தை கொண்ட எந்தொரு தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கைகளையும் எடுப்பதிலிருந்து முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் என்று ஜனாதி மற்றும் அரசாங்கத்திடம் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வைத்தியர் சமல் சிங்கிவ நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். தனியார் துறைக்கு மருந்துகளை வழங்கும் பல விநியோகஸ்தர்கள் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் கொள்கைகள் மற்றும் பதிவு செய்யும் செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். இந்த நிலைமையே தற்போதைய தட்டுப்பாட்டுக்கு முதன்மை காரணமாக அமைந்திருப்பதோடு மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை சந்தையில் போட்டித்தன்மையுடன் மருந்துகளை விநியோகிப்பதற்கு தேவையான அதிகளவிலான நிறுவனங்களை பதிவு செய்ய தவறியுள்ளதால் இந்த நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் விளைவாக பெரும்பாலான தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் அத்தியாவசியமற்ற மாத்திரைகள், கெப்சூல்கள் மற்றும் தடுப்பூசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையிடம் தாங்கள் வினவியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துவிட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினி விஜயரட்ன தெரிவித்தார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஜூலை மாதம் முதலாம் தேதி முறைப்படி அமல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாகவே இன்று இந்த பேருந்து கட்டண திருத்தம் இடம்பெறுகிறது. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் இந்த புதிய பேருந்து கட்டணங்கள் நாடு முழுவதும் உள்ள தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் ஆகிய இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் அமலுக்கு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நகர்ப்புற கிராமப்புற மற்றும் சுமார் 3000 தூர சேவை பேருந்துகள் உட்பட சொகுசு பேருந்து சேவைகள் அனைத்தினதும் கட்டணங்கள் 112% திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த கட்டணங்களை கணக்கிடும் போது ஒருவித முரண்பாடான தன்மையை கையாண்டுள்ளது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இவ்வாறானதொரு சதவீத அடிப்படையில் கட்டணங்களை பிரித்து வழங்கிய சரித்திரம் இல்லை. இடப்பட்ட தூரங்களுக்கு வெவ்வேறு சதவீதங்கள் கணக்கிடப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் டீசல் விலை குறைந்தால் கூட இந்த நடைமுறையினால் குறுகிய தூர பேருந்து கட்டணங்களை எந்த விதத்திலும் குறைக்க முடியாமல் போய்விடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தன்னிச்சையாக மேற்கொண்ட இந்த தவறான செயல்முறை காரணமாக பேருந்து கைத்தொழில் எதிர்காலத்தில் மிக மோசமானதொரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும். அரசாங்கத்தின் பலவீனமான நிதி நிர்வாகம் காரணமாகவே பொதுமக்கள் இவ்வாறானதொரு பேருந்து கட்டண உயர்வுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இன்று முதல் இந்த புதிய பேருந்து கட்டணத்துக்கு முகம் கொடுக்க பொதுமக்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அதுநேரம் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் போது தயவு செய்து ஊழியர்களுடன் வீண் தர்க்கங்களோ அல்லது பிரச்சனைகளோ செய்து கொள்ள வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு எங்களால் இயன்ற அதிகபட்ச சலுகைகளை தாங்கள் வழங்கியிருப்பதாக கெமினு விஜயரட்ன குறிப்பிட்டிருக்கிறார். புதிய திருத்தத்தின்படி 30 ரூபாவாக காணப்பட்ட குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிகபட்ச பேருந்து கட்டணமான 2422 ரூபாவானது 480 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 2902 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவையல் பகுதியில் இன்று இடம்பெற்ற பத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த பத்தில் உயிரிழந்தவர் நல்லியான் வீதி சில்லாடியைச் சேர்ந்த 80 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் வாகனம் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான முதியவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். கம்பகா கலகடிகன பகுதியில் விற்பனைக்காக சட்டவிரோதமாக அரிய வகை வனவிலங்கு பாகங்களை வைத்திருந்த பெண்ணொருவர் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 45 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. விமானப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் நடவடிக்கை போது இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்றவர்கள் போலீசார் தம்மை துரத்தாதிருக்க வீதியில் மண்ணை பறித்த வண்ணம் தப்பியோடியுள்ளார்கள். நீண்ட தூரம் திருத்தி சென்ற போலீசார் அந்த உழவு இயந்திரத்தை வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்டுள்ளார்கள். உழவு இயந்திர சாரதி மற்றும் அதில் பயணித்தவர்களை கைது செய்ய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். சாவைச்சேரி மரவன் புலவு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற உழவு இயந்திரத்தை போலீசார் மறைத்த வேளை போலீசாரின் கட்டளையை மீறி உழவு இயந்திரம் பயணித்திருக்கிறது. அதனை போலீசார் துரத்தி சென்ற வேளை போலீசார் தம்மை பின்தொடர்வதை தடுக்கும் நோக்குடன் வீதியில் மண்ணை பறித்த வண்ணம் உழவு இயந்திரத்தில் இருந்து அவர்கள் தப்பிச் சென்றுள்ளார்கள். போலீசாரம் நீண்ட தூரம் உழவு இயந்திரத்தை பின்தொடர்ந்து துரத்தி சென்ற நிலையில் வீதியில் உழவு இயந்திரத்தை கைவிட்டு அதன் சாரதியும் அதில் பயணித்தவர்களும் தப்பியோடி விட்டார்கள். இந்த நிலையில் உழவு இயந்திரத்தை கைப்பற்றியுள்ள போலீசார் அதன் சாரதியையும் அதில் பயணித்த நபர்களையும் கைது செய்ய நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ளே நிலவிய பதற்ற நிலைமை சிறைச்சாலை அதிகாரிகளால் முழுமையாக சமரசத்துக்கு கொண்டுவரப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் தற்போது வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இதநேரம் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலையால் இதுவரையில் 19 பேர் உயிரிழந்தார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் 5 பேரும் கைதிகள் 20 பேரும் உயிரிழந்திருப்பதாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
2: காயமடைந்தவர்கள் எருகொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று தருவதுடன் அவர்களில் 10 பேருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் 2 கைதிகள் மேலதிகள் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சில கைதிகள் சிறைச்சாலையின் கூரையின் மேல் ஏறி எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூரை உடைந்து போந்ததில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இதுவரை இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட எந்த மோதல் குறித்து விசேட விசாரணை நடத்துவதற்காக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் உத்தரவின் பேரில் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் போலீசாரும் பிரத்யேக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து இன்று அறிக்கை கூறப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாயக்கார் தெரிவித்தார். அத்துடன் இந்த மோதல் சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் நேற்று இரவு நடத்தப்பட்டன. இதுவரையில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிக்கும் குழுவொன்றுக்கும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் குழுவினருக்கும் இடையில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது.
3: இந்த மோதலில் 4 உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 19 அதிகரித்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக நீர்கொழும்பு வைத்தியசாலையினுடைய தரவுகளின் அடிப்படையிலே இந்த தகவல் வருகிறது. அதனை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் அதே போன்று விசேட அதிரடிப்படையினர் அந்த இடத்திற்கு குவிக்கப்பட்டு சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளிலே இந்த சம்பவம் பதிவாகின்ற பொழுது 2 உயிரிழந்திருந்தார்கள், 38 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதிலே சிலர் பலத்த காயமடைந்து சிலர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை மீண்டும் அமைதியின்மை ஏற்பட்ட போது அதிலே பலர் காயமடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதோடு 19 பேர் உயிரிழந்திருப்பதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிரடிப்படையினர் இப்பொழுது சிறைச்சாலை வளாகத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது சிறைச்சாலை வளாகத்துக்குள்ளே இப்பொழுது விமானப்படையினுடைய விமானங்கள் அதே போன்று ட்ரோன் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது.
0: தொடர்ந்து விசாக் புண்ணிய தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கைதியொருவரை சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையில் இருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனுராதபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் மோகன் கண்ணரட்னாவுக்கு சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி இந்தி கே அத்தநாயக்கா முன்னிலையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு எதிராக தனித்தனியாக 5 குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டன. சம்பவம் நடந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நிறுவையில் இருந்த 28 வழக்குகளில் குற்றவாளியாக கருதப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக காட்டும் வகையில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அந்த போலி ஆவணங்களை அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சம்பந்தப்பட்ட கைதியை சட்டவிரோதமாக சிறையிலிருந்து விடுவித்தமையே இதற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள தற்போதைய குற்றச்சாட்டாகும். கடந்த 2025 மே மாதம் 1 முதல் மே மாதம் 14 வரையான காலப்பகுதியில் முதலாவது பிரதிவாதியான சிறைச்சாலை அத்தியட்சகர் தனது பதவியை பயன்படுத்தி இந்த மோசடியை செய்திருக்கிறார். விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் பொது மன்னிப்பை பெறுவதற்கு சிறைக்கைதி இலக்கத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2வது பிரதிவாதியான WM அதுல திலகரட்னா என்ற கைதிக்கு தகுதியில்லாத நிலையிலும் அவரை சட்டபூர்வ தண்டனையிலிருந்து காப்பாற்றும் நோக்கோடும் அல்லது தண்டனையை குறைக்கும் நோக்கோடும் இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இதற்கமைய அவர் தண்டனை சட்டக்கோவையின் பிரிவுகளுடன் இணைத்து வாசிக்க வேண்டிய 214வது பிரிவின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை புரிந்துள்ளார் என்று சட்டமா அதிபர் 5 குற்றப்பத்திரிகைகளின் ஊடாக குற்றம் சுமத்தியிருக்கிறார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டதை தொடர்ந்து அந்த 5 குற்றச்சாட்டுகளுக்கும் தான் குற்றமற்றவர் என்று முன்னாள் சிறைச்சாலை அத்தியட்சகர் மோகன் கர்ணரட்ன நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இதனையடுத்து முன்னாள் அத்தியட்சகரை 25,000 ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா 2,00,000 ரூபாய் பிரதியான 2 சரீரப்பிணைகளிலும் செல்ல மேல் நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. பிணையாளர்களில் ஒருவர் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என நிபந்தனை விதித்த நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6 மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பிரதிவாதிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் 2வது பிரதிவாதியாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக சிறையிலிருந்து தப்பிச் சென்ற டபிள்யூ எம் அப்துல திலகரன் பெயரிடப்பட்டிருக்கிறார். இந்த மோசடியை செய்ய சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் இவருக்கு எதிராகவும் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தானும் குற்றமற்றவர் என்று இரண்டாவது பிரதிவாதி நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அவரையும் ரொக்கம் மற்றும் சரீரப்பணைகளில் செல்ல நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனாலும் புரிதொரு நிதி மோசடி வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 5 வருட கடுமைய சிறைத்தன்மை அனுபவித்து வரும் இந்த இரண்டாவது பிரதிவாதி குற்றப்பத்திரிகையை பெற்றுக் கொள்வதற்காக அண்டாதபுரம் சிறைச்சாலை அதிகாரிகளால் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடவத்தை காவல்துறை பிரிவுப்பட்ட இகல பியன்பில பகுதியில் நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்து போனார். உயிரிழந்தவர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர். தாக்குதலில் காயமடைந்த இருவர் ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அதில் ஒருவரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த நபர் தனது சகோதரனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருந்த போது அங்கு சென்ற மேலும் இருவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. தரமல்வில காவல் நிலையக்கு உட்பட்ட அலுத்வில பகுதியில் 7 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தையொருவர் கடந்த 5ஆம் தேதி முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முச்சக்கர வண்டி சாரதியான 46 வயதுடைய அந்த சந்த நபர் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தி வருவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமியும் அதே முச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு செல்பவர். கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி பாடசாலை முடிந்து சிறுமியை வீட்டுக்கு அழைத்து செல்லும் வழியில் கராச்சி ஒன்றுக்கு அருகில் முச்சக்கர வண்டியை நிறுத்திய சந்த நபர் சிறுமியை கராச்சியின் பின்பகுதிக்கு அழைத்து சென்று இந்த கொடூர செயல்களை புரிந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார்கள். முறைப்பாட்டின் அடிப்படையில் கொவிலர பகுதியைச் சேர்ந்த அந்த முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்த காவல்துறையினர் அவரை வெள்ளவாயா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினார்கள். அதன் பிறகு சந்த நபரை ஜூலை 16ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அம்பாந்தோட்டை ஆதார வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திராவின் மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தேதி குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டில் தெமடகுட பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்தி தாக்குதல் மேற்கொண்ட சட்டவிரோதமாக தடுத்து வைத்த குற்றத்துக்காக கிருணிகா பிரேமச்சந்திராவுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குறித்த உத்தரவு தண்டனையிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி கிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் பிரகாரம் தொடர்புடைய மேன்முறையீட்டு மனுவை எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்று முதல் 12ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ள தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்ட தொடருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் சுற்றுச்சூழல் காவல்துறை ஆகியவை தீவிரமாக பங்களித்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. இந்த டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் டெங்கு இல்லாத கொழும்பு நோக்கி என்ற கருப்பொருளின் கீழ் பல விசேட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது.
1: நேற்று முன்னெடுக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் 6160 வளாகங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதிப்பணிப்பாளர் டாக்டர் கபில் கர்ணங்கர் தெரிவித்தார். இதன்போது 97 வளாகங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 67 வளாகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டத்தில் மகரகம, கடுவெலு, ஹோமாகம, குத்தட்டுவ, பத்திரமுல்ல, புலியந்தலை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் மற்றும் கொழும்பு மாநகர சபை அதிகார பிரதேசத்திலும் நேற்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. கம்பக மாவட்டத்தில் பேகம, கலனி, சீதுவை, ஜாயில், மகர, வத்தளை, நீர்கொழும்பு மற்றும் மினுவாங்கோடை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் பாணந்துறை, பண்டாரகம், ஹொரணு, இங்கிரிய மற்றும் களுத்துறை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் நேற்று இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக டாக்டர் கபில் கண்ணங்கர் தெரிவித்தார். காய்ச்சல் காணப்பட்டால் தாமதிக்காது உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 59638 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் 152% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். அத்துடன் மொத்த நோயாளிகளில் 115% தென் மாகாணத்திலும் 9% சபர்கமு மாகாணத்திலும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை டெங்கு நோயை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட டெங்கு செயற்பாட்டு அறை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை செயற்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். ஒரு வைத்திய அதிகாரி, ஒரு பொது சுகாதார பரிசோதகர், முப்படை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்கியதாக இந்த செயற்பாட்டு அறை செயற்பட உள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டார். நுழம்புகள் பெருகும் வகையில் வளாகங்களை வைத்திருப்போர் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 0107-966-366 என்பதே அந்த தொலைபேசி இலக்கமாகும்.
0: தொடர்ந்து இலங்கையின் நாளாந்த நீர்மின் உற்பத்தி 24% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: நாட்டின் நாளாந்த மின்சார தேவையில் 12 GW மணித்தியாலங்கள் நேர்மின் நிலையங்கள் ஊடாக பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. நிலக்கரி, சூரிய சக்தி, காற்றாலை மற்றும் எரி எண்ணெய் மின் உற்பத்தி நிலையங்கள் ஊடாக ஏனைய 76% மின்சார தேவை பெற்றுக் கொள்ளப்படுவதாக மின் உற்பத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்நினோ காலநிலை நிலைமையின் தாக்கங்களை கருத்தில் கொண்டு மின் உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய 680 GW மணித்தியாலங்களுக்கான மேலதிக நீர் தற்போது நீர்த்தகம் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். அசாம் சட்டப்பேரவை இன்று தொடங்கியிருக்கின்ற நிலையில் வரவு செலவு கூட்டத்தொடரிலிருந்து ஹிந்தியும் அலுவல் மொழியாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. பேரவையில் ஏற்கனவே அசாமி, ஆங்கிலம், போடா ஆகிய மொழிகள் அலுவல் மொழிகளாக உள்ள நிலையில் தற்போது 4வது அலுவல் மொழியாக ஹிந்தியும் சேர்க்கப்பட உள்ளது. கர்நாடகத்தில் வெகு விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று மூத்த அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருக்கிறார். பிரதமர், முதல்வர்கள் உட்பட தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்படும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய கோரும் மசோதாவை கடுமையாக எதிர்ப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று காங்கிரஸ் உறுதிப்படுத்தியுள்ளது.
5: கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவியில் இருந்து நீக்க வகை செய்யும் சர்ச்சைக்குரிய அம்சத்தை கொண்ட 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த ஆண்டு தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒடிசாவை சேர்ந்த பாஜக எம்பி திருமதி அபராஜிதா சாரங்கி தலைமையில் 31 MPக்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அக்குழு ஆளுங்கட்சிக்கு சாதகமானது என்பதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் புறக்கணித்தனர். இந்நிலையில் வரும் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. அதற்கு முன் 17ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அப்போது பாஜக அரசு கொண்டுவரும் திருத்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதா மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அதை எதிர்க்க காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜெய்ராம் ரமேஷ் பிரதமர் மற்றும் முதலமைச்சர்களை பதவி நீக்க வகை செய்யும் திருத்த மசோதாவை அரசியல் எதிரிகளை பழிவாங்கவும் துன்புறுத்தவுமே பாஜக அரசு கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் தாம் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க தீர்ப்பு வழங்கப்படும் வரை வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் திரு மோடி திரு அமித்ஷா ஆகியோரது நிர்வாகத்தில் விசாரணை அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது இந்த உலகத்திற்கே தெரியும் என்றார். மேலும் மகளிர் இடஒதுக்கீட்டுடன் இணைந்த தொகுதி மறுவரையறை மசோதாவையும் மத்திய அரசு கொண்டு வந்தால் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கும் என்று திரு ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். சிவசேனா திரிணாமுல் என எதிர்க்கட்சிகளை உடைத்து பலவீனப்படுத்த பாஜக முயன்றாலும் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இந்த மசோதாக்களை தோற்கடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒடிசா, மிசோரம், சிக்கிம், மணிப்பூர் ஆகிய நான்கு மாநிலங்களில் கடந்த ஜூன் முதலாம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் ஒடிசா, மணிப்பூர், சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் ஒடிசாவில் 20,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசாக தமிழக வெற்றிக்கழக அரசு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்கிறார்.
5: கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்திய திமுக நிர்வாகிகளுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நேற்று மாலை பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரு உதயநிதி, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கும் ஒரே இயக்கம் திமுக என்றார். திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது என்ற அவர், எவராலும் அக்கட்சியை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று கூறினார்.
6: சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல, பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாக்காளர் சொல்றா, நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போறா, அங்கேயும் ரீல்ஸ், முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே ரீல்ஸ் போடுறாங்க, முதலமைச்சரை பார்க்க போறதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போடுறான்.
5: சோஃபா மாடல் ஆட்சி அமைந்து 2 மாதங்கள் முடிந்திருக்கிறது என்ற திரு உதயநிதி, ஆளுங்கட்சியை விட திமுக எதிர்க்கட்சியாக இன்னும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த தேர்தலில் தெரியாமல் போன எதிரி தற்போது தெரிந்துவிட்டதாகவும் அடுத்த முறை விடமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி முதலமைச்சரை சந்திப்பவர்கள் வரை அனைவரும் ரீல்ஸ் போடுவதாக திரு உதயநிதி குற்றம் சாட்டினார்.
0: தொடர்ந்து பெங்களூரில் குடிநீரை வீணாக்கினால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
7: கர்நாடகாவில் எல் நினோ தாக்கம் காரணமாக இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு பெய்யவில்லை. இதனால் தலைநகர் பெங்களூருவில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழலில் குடிநீரை சேமிக்கும் நடவடிக்கைகளை கர்நாடக அரசு தொடங்கியுள்ளது. இதன்படி அத்தியாவசியமற்ற பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடிக்க பயன்படுத்தும் தண்ணீரை நீச்சல் குளங்களில் நிரப்பக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களை சுத்தம் செய்தல், கட்டுமான பணிகள், வணிக வளாகங்கள் மற்றும் திரையரங்குகளில் உள்ள அலங்கார நீர்வீழ்ச்சிகள், சாலை கட்டுமானம், சாலைகளை சுத்தம் செய்தல் ஆகியவற்றுக்கு குடிநீரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், வர்த்தக நிறுவனங்கள், அரசு கட்டடங்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட இடங்களில் உள்ள குழாய்களில் ஒரே நேரத்தில் அதிக நீர் வெளியேறாமல் தடுக்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவும் கருவிகளை பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மீறினால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், விதிமீறல் தொடர்ந்தால் நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 500 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் அதிரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீச்சல் குளங்களில் விதிமீறல் நடந்தால் அபராதம் மட்டுமன்றி உரிமையாளர் மீது போலீசாரிடம் புகாரும் தெரிவிக்கப்படும் என்று பெங்களூரு குடிநீர் விநியோகம் மற்றும் வடிகால் வாரியம் எச்சரித்துள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்கா ஈரானிடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு கார்முஸ் ஜலசந்தியில் இயல்பில்லை திரும்பியிருப்பதால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக ஒன்றிய அரசு நேற்று அறிவித்துள்ளது. இந்திய அரசாங்கம் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான மின்னியல் வடிவிலான ஓசிஐ அட்டையை அறிமுகம் செய்துள்ளது. முன்னதாக பயன்படுத்திய ஓசிஐ அட்டைக்கு பதிலாக இஓசிஐ என்ற அந்த மின்னட்டை பயணிகளுக்கு நீக்குப்போக்கான பயண அனுபவத்தை வழங்கும் என்று கூறப்படுகிறது. இந்த இஓசிஐ அட்டையை பெறுவதப்படி ஓசிஐ அட்டை வைத்திருப்போர் ஓசிஐ சேவை இணையதளத்திலிருந்து இஓசிஐ அட்டையை திறன்பேசிகளில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். குடிநுழைவு சோதனைகளின் போது இஓசிஐ அட்டையை காட்டுவது இனி போதுமானதாக இருக்கும். ஆனாலும் புதிய இஓசிஐ அட்டை ஓசிஐ அட்டைக்கு மாற்று அல்ல என்று இந்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. மாறாக அடிக்கடி பயணம் செய்வோர் ஓசிஐ அட்டையை எடுத்து செல்வதற்கு பதில் திறன்பேசிகளின் மூலம் இஓசிஐ அட்டையை பயன்படுத்தும் எளிய முறையை இந்த மாற்றம் அறிமுகம் செய்வதாக அது தெரிவித்திருக்கிறது. கடப்பிதழை புதுப்பித்தால் இஓசிஐ அட்டையை மீண்டும் பதிவிறக்கம் செய்ய வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆம், புதிய கடப்பிதழின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும், அதன் பிறகு இஓசிஐ அட்டையை மீண்டும் பதிவிறக்கம் செய்யலாம். குடும்பத்தில் பலர் இஓசிஐ அட்டையை பயன்படுத்தினால் அவற்றை ஒரே மின்னஞ்சல் முகவரியை வைத்து பதிவிறக்கம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கும் ஆம், ஒவ்வொருவரின் இஓசிஐ அட்டைக்கும் ஒரே மின்னஞ்சலை பதிவு செய்யலாம், அதன் மூலம் அனைவரின் இஓசிஐ அட்டைகளை ஒரே மின்னஞ்சலை கொண்டு பதிவிறக்கம் செய்யலாம். ஓசிஐ அட்டைகளை தொடர்ந்து பயன்படுத்தலாமா? ஓசிஐ அட்டையை பயன்படுத்த விரும்புவோர் தொடர்ந்து அதனை பயணங்களின் போது எடுத்து செல்லலாம். இஓசிஐ அட்டையின் அறிமுகத்தால் ஓசிஐ அட்டைகளின் பயன்பாட்டு காலத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று கூறப்படுகிறது. இஓசிஐ அட்டைகளால் பயணிகளுக்கு என்ன பலன் என்ற கேள்விக்கு ஓசிஐ அட்டையை எடுத்து செல்ல மறந்தாலும் இஓசிஐ அட்டையை குடிநுழைவு சோதனைகளுக்கு பயன்படுத்தலாம், ஓசிஐ அட்டை தொலைந்து விடுமா என்ற அச்சம் வேண்டாம். குடிநுழைவு சோதனைகளை எளிதாக்க இந்த இஓசிஐ அட்டையின் பயன்பாடு உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்த நாட்டு பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனைகளை மேற்கொண்டார். இந்தியாவில் சீன முதலீடு அதிகரிப்பது இரண்டு நாடுகளுக்கும் நல்லதென்று சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசுவாமி கூறியிருக்கிறார். அது பொருளாதார உறவுக்கு உதவும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான பரந்த உறவுகளையும் அது வலுப்படுத்தும் என்றார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற உலக அமைதி மாநாட்டில் அவர் உரையாற்றினார். இந்திய சீன வர்த்தகம் வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அது இன்னமும் சமநிலையற்றதாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா சீனாவுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க விரும்புகிறது என்று குறிப்பிட்ட அவர், குறிப்பாக மருந்து துறை போன்ற இந்தியா வலுவாக உள்ள துறைகளில் அவ்வாறு செய்யலாம் என்று துரைசுவாமி கூறியுள்ளார். மும்பையில் கனமழைக்கு 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியான நிகழ்வு அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
5: தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 1 வாரமாக மகாராஷ்டிராவில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. மும்பை, தானே, ராய்காட் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் மும்பையின் மங்குர் பகுதியில் 3 மாடிகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் சம்பவத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 7 வயது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். மும்பையின் முக்கிய சாலைகளில் 6 போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். பலத்த காற்று வீசி வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. பாந்த்ரா பகுதியில் மரம் சாய்ந்து விழுந்ததில் 3 கார்கள் சேதமடைந்தன. இதனிடையே இன்று மும்பை, தானே, பால்கர், ராய்கட் ஆகிய 4 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினரிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுவின் கார் ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தமிழ்நாடு மின்வாரியத்திடம் 2025-2026 ஆம் ஆண்டு தத்கால் திட்டத்தில் 1,250 கோடியை வழங்கிவிட்டு மின் இணைப்புக்கு 6 மாதங்களாக காத்திருக்கும் 47,554 விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியாமல் பரிதவிக்கிறார்கள். 2023 ஆம் ஆண்டையும் சேர்த்து கணக்கிட்டால் காத்திருப்போர் எண்ணிக்கை 60,120 உயர்ந்துள்ளது. இது விவசாயிகளுக்கான மின் இணைப்பை விரைந்து பெறுவதற்காக கொண்டுவரப்பட்ட தத்கால் திட்டத்தின் நோக்கத்தை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பலரும் விமர்சிக்கிறார்கள். காவிரி நீர் திறந்துவிடப்படாததால் ஒகேனக்கல் வறண்டு காணப்படுகிறது.
8: தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஒகேனக்கலுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இங்கு வரும் பயணிகள் அருவிகளில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மீன் உணவுகளை ருசித்தும் மகிழ்வர். கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் வராததாலும் பருவமழை போதிய அளவு பெய்யாததாலும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் சலசலவென காட்டாறாக பாயும் ஒகேனக்கல் அருவி தண்ணீர் இன்றி வறண்டு பாறைகளாக மட்டுமே காட்சியளிக்கின்றன. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டு வழியாக ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து அதிகபட்சமாக 2 லட்சம் முதல் 3 லட்சம் கன அடி வரை உயர்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கேரள மாநிலம் வயநாடு மற்றும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை பெய்யாததால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல், காவிரி ஆற்றை நம்பியுள்ள தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் கூட்டுக் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்படும் சூழல் தற்போது உருவாகியுள்ளது. காவிரி ஆறு வறண்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.
9: எங்க பார்த்தாலும் பாறையாத்தான் இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு தண்ணி கர்நாடக கவர்மெண்ட் நினைச்ச தண்ணி திறந்துட்டு இங்க ஒரு எத்தனையோ விவசாயிகள் நினைச்ச நம்பி பயன்படுவாங்க. நீங்களா கவர்மெண்ட்டுக்குள்ள சொன்னாதான் வந்து சேரும். நம்மளுக்கு
10: எங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. இவ்வளவு தூரம் செலவழிச்சு வந்து நாங்க இந்த இதுக்கெல்லாம் பார்த்து சுத்தி அடிச்சு நல்லா தண்ணியில போய் குளிச்சு எல்லாம் பண்ணும் வந்தோம். ஆனா எதுவுமே எங்களுக்கு வந்து குளிக்க முடியாத சூழல் ஆயிடுச்சு. இந்த பாறைகள்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குது. இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு.
8: சுற்றுலா தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள பரிசல் ஓட்டிகள், மசாஜ் தொழிலாளர்கள், சமையல் பணியாளர்கள், கடை வியாபாரிகள் உள்ளிட்ட 3000-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வருமானம் இன்றி கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர்.
9: இந்த அருவிகள் எல்லாம் எல்லா இதுலயுமே வந்து தண்ணீர் கொட்டிட்டு இருக்கும். இந்த மாசம் வந்து மேட்டூர் அணை சாரி கேஆர்எஸ் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால இங்க வர ஒகேனக்கல் வறண்டு கிடக்குதுங்க. இங்க வர சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்து மன வருத்தத்துடன் செல்கிறார்கள்.
8: டெல்டா மாவட்ட விவசாயிகளும் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். தாவேக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கர்நாடக அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை பெற்று தர வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.
0: இதே நேரத்தில் பவானி சாகர் அணையில் நீரிருப்பு மிக குறைவாக உள்ளதால் இந்த ஆண்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
7: 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவும் கொண்ட பவானி சாகர் அணையிலிருந்து வழக்கமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த அணை நீரால் ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும். இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் பெறாததால் பவானி சாகர் அணைக்கு வழக்கமான நீர்வரத்து இல்லை. இதனால் பாசன தேவையை பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பவானி ஆறும் மாயாறும் சந்திக்கும் இடத்தில் உள்ள இந்த அணை ஜூன் ஜூலை மாதங்களில் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கும். ஆனால் இந்த ஆண்டு வறண்டு கிடக்கும் அணைப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்ந்து வருகின்றன. பவானி ஆற்றில் சட்டவிரோத நீர் திருட்டையும் நீரேற்று பாசனங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.
11: விவசாயத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் பாசன தண்ணியை வலதுகரை இடதுகரை இருபக்கமும் நீரேற்றம் மூலமாக அதிகமாக உறிஞ்சி விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர வணிக ரீதியாக சில கம்பெனிகள் தண்ணீரை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
12: இன்னைக்கு தான் தண்ணி திறக்கல. ஏன்னு கேட்டால் பவானிசாலை வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம்ல தண்ணி வரத்து ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி வரத்து வரல, வெறும் 43 அடி 40 அடி வந்துட்டு இருக்கு. இதனால வந்து அப்படின்னா இந்த திறக்கறதுனால எங்களுடைய காளைங்கிராய பாசனத்தில் உள்ள நிலுவில் உள்ள கரும்பு வாழை அடியோட காஞ்சிட்டு இருக்கு. மழையும் இல்லை.
7: அணையிலிருந்து குறைந்த அளவு திறக்கப்படும் தண்ணீரும் ஆற்றங்கரையில் வணிக பயன்பாட்டுக்கு திருடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். இதுபோன்ற நெருக்கடிகளையும் தண்ணீர் பற்றாக்குறையையும் சமாளிக்க புன்னம்புழா மாயாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன.
0: தொடர்ந்து கர்நாடகத்தில் முகப்பு விளக்கு செயலிழந்ததால் 90 கிலோமீட்டர் வரை கைத்தொலைபேசியின் வெளிச்சத்திலே அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய நிகழ்வு அரங்கேறியுள்ளது.
7: காலாபுர்கி நகரிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்சோலி நகருக்கு கல்யாண கர்நாடகா போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இரவு நேரத்தில் சென்ற கடைசி பேருந்தில் முகப்பு விளக்குகள் பழுதாகி எரியவில்லை. இதனால் செல்பேசியை நடத்துனர் கண்ணாடி அருகே பிடிக்க அதன் விளக்கு வெளிச்சத்தை நம்பி பேருந்தை ஓட்டுநர் இயக்கினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அவல நிலையில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி, ஆளும் காங்கிரஸ் அரசின் நிர்வாக குளறுபடியால் அரசு பேருந்து ஓட்டுநர் பல பயணிகளின் உயிர்களை பணயம் வைத்து பேருந்தை இயக்கும் சூழல் ஏற்பட்டதாக கூறியுள்ளது. கல்யாண கர்நாடகா பிராந்தியத்தை காங்கிரஸ் அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நிர்வகிப்பதாக மதச்சார்பற்ற ஜனதா தளம் குற்றம் சாட்டியுள்ளது. புதிய பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கீடு செய்யாததால் காயலான் கடைக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் சின்சோலிக்கு இயக்கப்படுவதாக அக்கட்சி விமர்சித்துள்ளது. கர்நாடகாவில் அபாய மாடல் ஆட்சி நடப்பதாக பாஜக செய்தி தொடர்பாளர் திரு செஷாத் புனாவாலா கூறியுள்ளார். மக்கள் அதிக வரி செலுத்தும் நிலையில் அண்மையில் பேருந்து கட்டண உயர்வை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முகப்பு விளக்கு இல்லாத பேருந்துகள், குண்டும் குழியுமான சாலைகள், மோசமான உள்கட்டமைப்பு ஆகியவை அவமானகரமானவை என்றும் திரு செஷாத் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து நமது வாழ்வியலுக்கான மூலதனம் திருக்குறள், இதில் அனைவரும் சிந்தனையை முதலீடு செய்ய வேண்டும் என்று இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தானில் பார்மர் மற்றும் பிகானர் மாவட்டங்களின் சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துள்ள பல்வேறு கிராமங்களில் சட்டவிரோத மத வழிபாட்டு தலங்களை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி கடந்த மாதம் 18 முதல் 20 தேதிக்குள் 12 மசூதிகள் அங்கு இடிக்கப்பட்டுள்ளன. இதற்கு அந்த பகுதி இஸ்லாமியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். எந்தொரு எச்சரிக்கை முன்னறிவிப்புமின்றி மசூதிகள் இடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டும் அவர்கள் தொடர் போராட்டங்களில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் மசூதிகள் இடிக்கப்பட்டதை எதிர்த்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. திருமணம் நடத்துவது போலவே அழைப்பிதழ் அச்சடித்து வழங்கி வரவேற்புடன் தடபுடல் ஏற்பாடுகளுடன் கிராமங்கள்

0: கீரமங்கலத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் வளாகத்தில் அந்த ஊரைச் சேர்ந்த 9 பேர் இணைந்து இந்த ஆண்டு மொய் விருந்தை தொடங்கியுள்ளனர்.
1: அது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கீரமங்கலம் கிராமத்துல வந்து ஆண்டாண்டு காலமா மொய் விருந்து தேவை நடந்துகிட்டு இருந்தது. கொரோனாக்கப்ப கொஞ்சம் நலிவடையும் போது இப்ப திரும்பி மீண்டும் களை கட்டி இருக்கு. இப்ப முதல் நாங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நல்ல விஷயமா பயன்படுத்தும், நல்லது நடக்கும். இந்த பணத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தினா தவறான நிலைமையில போயிடும்.
0: மொய் விருந்துக்கு வந்தவர்களுக்கு பிரத்யேக சமையல் கலைஞர்கள் மூலம் 300 கிலோ ஆட்டுக்கறி, 100 கிலோ சிக்கன் என விதவிதமாக தயாரிக்கப்பட்டு சுடச்சுட பரிமாறப்பட்டது. மொய் விருந்து கலாச்சாரத்தின் மூலம் சமையல் தொழிலாளர்களுக்கு 3 மாதங்கள் வேலை கிடைக்கிறது. ஆடு வியாபாரிகள், மளிகை கடை உரிமையாளர்கள், பிளெக்ஸ் பேனர் அச்சகம், வாழை இலை வியாபாரிகள் என பல்வேறு உள்ளூர் தொழில்களும் வளர்ச்சி
2: அடைகின்றன. தண்ணி பாக்கெட் பாக்கெட் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் இது எல்லாமே பொதுவாக வந்து வியாபார சம்பந்தம் உள்ளவர்கள்லாம் பயனடைவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொய் வந்து வைக்கிறவர்களுக்கு வந்து 100-200 போட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா டபுளா போடுவா.
0: ஒருவர் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மொய் விருந்து நடத்த முடியும். மொய் வாங்கியவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கொத்தமங்கலம், கீரமங்கலம், வடக்காடு, மாங்காடு, அணவயல், சேந்தன்குடி, குளமங்கலம் மற்றும் அதனை சுற்றிய கிராமங்களில் விறுவிறுப்பாக நடக்கும் மொய் விருந்துகளில் ஒரு காலத்தில் கோடிகளில் புரண்ட வருமானம் 2018 வீசிய கஜா புயல், கொரோனா ஆகியவற்றால் வெகுவாக சரிந்துள்ளது. கடைமடை பகுதி விவசாயம் நசிந்து போனதால் மொய் அளிப்போர் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து வருகிறது.
3: 5 லட்சம் மொய் போட்டா முன்னாடி 15 லட்சம் வரும், இப்ப 5 லட்சம் போட்டாலே 7 லட்சம் தான் வருது. விவசாய விலை பொருள் மாங்காய், பிளாக்கன் இந்த மாதிரி விலை பொருள்லாம் விலை இல்லாத ஒரு காரணம். இது கஜா புயல், கொரோனா இந்த பாதிப்புனால இந்த பகுதியில வந்து மொய் வந்து நலிவடைஞ்சிருக்கு.
0: மொய் விருந்தில் சாதி சார்ந்த கட்டுப்பாடுகள் இல்லை என்றாலும் சமுதாயம் சார்ந்தே இயங்கும் கிராம கலாச்சாரம் ஆதிக்கம் செலுத்துகிறது. மொய் விருந்தால் வாழ்வில் உயர்ந்தவர்கள் பற்றிய வெற்றி கதைகள் ஏராளம். அதே சமயம் மொய் விருந்து நடத்திவிட்டு பிறகு போட்ட கணக்கு தப்பாகி நலிந்து போனவர்கள் மீண்டும் மொய் விருந்தில் பணம் செலுத்த முடியாமல் சந்திக்கும் அவமானங்கள் வேறு ரகம். கிராமங்களில் நடத்தப்படும் மொய் விருந்து பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல் கணக்கு. உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் தனிநபர் கடனாக அது அமைந்திருக்கிறது என்பதே உண்மை.
4: தொடர்ந்து பத்ரிநாத் கோவிலில் நன்கொடை மற்றும் காணிக்கைகளை கையாள்வதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து விசாரிக்க 4 பேர் அடங்கிய குழுவை பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் நிர்வாக குழு அமைத்துள்ளது. இதற்கிடையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி நடத்தப்பட்ட ரத யாத்திரையின் போது வசூலித்த 1400 கோடி ரூபாவுக்கு இன்று வரை விஸ்வ ஹிந்து பரிஷத் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது.
5: அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் பாபர் மசூதி கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டிய விஸ்வ ஹிந்து பரிஷத் அங்கு மீண்டும் ராமர் கோயில் கட்ட வலியுறுத்தி 80களின் பிற்பகுதியில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தது. அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் ரத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ரத யாத்திரையின் போது ராமர் கோயில் கட்ட பணம் வசூலிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ரத யாத்திரையின் போது மக்களிடமிருந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் 1400 கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறிய அகில இந்திய இமாம்கள் சங்க தலைவர் திரு மௌலானா சஜித் இந்த பணத்துக்கு அந்த அமைப்பு இதுவரை முறையாக கணக்கு காட்டவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ராமர் கோவில் அறக்கட்டளையின் பொதுச் செயலர் திரு சம்பத் ராய் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் நிதி கணக்குகளை கையாண்டு வந்ததாக தெரிவித்துள்ள அவர் இந்த விவகாரம் தொடர்பாகவும் திரு சம்பத் ராயிடம் விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ராமர் கோவில் காணிக்கை விவகாரத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத்துக்கும் தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து திரு சம்பத் ராய் அந்த அமைப்பின் செயல்பாட்டிலிருந்து விலகிக் கொண்டிருப்பதும் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக திரு மௌலானா சஜித் கூறியுள்ளார். இந்த சிக்கலிலிருந்து அவரை காப்பாற்ற முயற்சிகள் நடப்பதாக திரு மௌலானா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ராமர் கோவில் அறக்கட்டளையின் முக்கிய கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதனிடையே ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் பறிமுதல் செய்த செல்போன்களை போலீசார் ஆய்வு செய்தபோது கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பங்கிடுவதில் கடந்த ஆண்டு அவர்களிடையே பெரிய சண்டை நடந்தது தெரியவந்துள்ளது. தற்போது ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ள அவினாஷ் சுக்லாதான் அந்த சமயத்தில் இருதரப்புக்கும் நடுவராக இருந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்ததும் மொபைல் சாட்சிகள் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து அவர்களின் செல்போன்களில் உள்ள டிஜிட்டல் தரவுகளை ஆய்வு செய்து வரும் போலீசார் சிறையில் உள்ள 8 பேரிடமும் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர்.
4: தொடர்ந்து 2025-2026 நிதியாண்டில் ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 1738 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையை செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த ஆண்டுக்கு 1800

0: 180 கோடி செலுத்துவார்கள் என்று அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளார்கள். ஜி வி பிரகாஷ் நடித்துள்ள கபிராஜ் திரைப்படத்தில் இளையராஜா பாடலை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: பெரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் நடிப்புல கடந்த மார்ச் 27 கபிராஜ் என்ற அந்த படம் வந்து வெளியானது. இந்த படத்துல 1980 நடிகர் ரஜினி நடிப்புல இசையமைப்பாளர் இளையராஜா இசையில முரட்டுக்காலை படத்தில் இடம்பெற்றிருந்த பொதுவாக ஏமனத்து தங்கம் என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். அதுல தனது அனுமதியின்றி உருமாற்றி தனது பாடலை பயன்படுத்தியுள்ளதாக அந்த மனுவில வந்து அவர் சுட்டி காட்டியிருந்தார். அந்த பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், பாடல் நீக்க உத்தரவிட வேண்டும் என்று இந்த வழக்குல அவர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எம் குமரேசன் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து இளையராஜா தரப்புல வழக்கறிஞர் சரவணன் ஆஜராகி இளையராஜாவுடைய அனுமதி இல்லாமல் அந்த பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாடலை உருமாற்றியுள்ளதால பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற வாதத்தை அவர் வந்து முன்வைத்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து அந்த கபிராஜ் படத்துல பொதுவாக மனசு தகவல் என்ற பாடலை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இந்த வழக்கு குறித்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார்.
0: இனி சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1,08,480 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 13,560 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை 10,000 ரூபாய் குறைந்து கிலோ 2,50,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியில் நடைபெற இருக்கும் முக்கிய நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதல் நாள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேட்டோ கூட்டத்தில் உக்ரைனை பற்றி வாதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவின் பல வட்டாரங்களில் தீ மூண்டதாகவும் மூவர் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ரஷ்யா அதன் தாக்குதல் உத்திகளை மாற்றிக்கொண்டே இருப்பதால் தலைநகரை பாதுகாக்க முடியாமல் உக்ரைன் தடுமாறுவதாக கூறப்படுகிறது. அதிபர் டிரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்த ஒரே நாளில் போரை நிறுத்தப் போவதாக தெரிவித்தார். ஆனால் அவர் பதவிக்கு வந்து தற்போது 500 நாட்களுக்கு மேலாகிறது. போர் தொடர்கிறது. ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியஸ்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான மோதல் மீது அமெரிக்காவின் கவனம் திரும்பியதால் உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் சுணக்கம் ஏற்பட்டது. மேலும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் பெருமளவு முடங்கியிருக்கின்ற சூழலில் புதிய முயற்சியை முன்னெடுக்க டிரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி ஆகியோருடன் தனித்தனியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். துருக்கியில் நாளையும் நாளை மறுதினமும் 32 நாடுகள் அடங்கிய நேட்டோ ராணுவ கூட்டமைப்பின் உச்சிமாநாடு நடைபெற உள்ளது. இந்த சூழலில் புட்டின் செலஸ்கி ஆகியோருடன் டிரம்ப் பேசியிருக்கிறார். போர்க்கள நிலவரங்கள், அமைதி பேச்சுவார்த்தை, ரஷ்ய உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தைக்கு புத்துயிர் அளிப்பதில் அமெரிக்கா ஆற்றக்கூடிய பங்கு ஆகியவை குறித்து அவர்கள் பேசியதாக தெரியவருகிறது. புட்டினுடன் டிரம்ப் 90 நிமிஷங்கள் தொலைபேசியில் பேசினார். இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையின் வெளியுறவு கொள்கை உதவியாளர் யூரி உஷாகோவ் கூறுகையில் டிரம்புடனான பேச்சின் போது அமெரிக்காவின் 250வது சுதந்திர நாளையொட்டி புட்டின் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நேட்டோ உச்சி மாநாட்டில் டிரம்ப் பங்கேற்க உள்ள நிலையில் உக்ரைனுடனான போருக்கு அரசியல் தீர்வு ஏற்படுத்தி அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவது குறித்து 2 அதிபர்களும் பேசியிருந்தார்கள். ரஷ்யா உக்ரைன் இடையிலான பகையை விரைந்து முடிவுக்கு கொண்டு வரவும் தற்போதைய இக்கட்டான சூழலை கடந்து வருவதற்கான தீர்வுகளை காணவும் உதவி புரிய தான் தயாராக இருப்பதாக டிரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தினார். சமீபத்திய போர்க்கள நிலவரம் குறித்து டிரம்பிடம் விவரித்த புட்டின் ரஷ்யாவின் அடிப்படை நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு போருக்கு அரசியல் மற்றும் ராஜ்ய வழியில் தீர்வு காணவே விரும்புவதாக அவரும் குறிப்பிட்டார். அமெரிக்க தூதர்கள் மத்தியஸ்தத்தை தொடர முடிவு செய்திருக்கிறார்கள். யூரி உசாகோவ் இது தொடர்பாக மேலும் கூறுகையில், ரஷ்ய உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் விட்காப், யாராட் குஷ்னர் இவர்கள் மத்தியஸ்த முயற்சிகளை தொடர்வார்கள் என்று டிரம்ப் குறிப்பிட்டார். இந்த பிரச்சினைக்கு ராஜீய வழியில் மேற்கொள்ளப்படும் முயற்சியின் ஒரு பகுதியாக இரு தூதர்களும் ரஷ்ய வர தயாராக உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டார். ஈரானுடனான மோதலில் அமெரிக்காவின் ராஜீய வழி நடவடிக்கைகள் பரஸ்பரம் ஏற்கக்கூடிய நீண்டகால தீர்வுகளை உருவாக்க வழிவகுக்கும் என்று டிரம்பிடம் புட்டின் நம்பிக்கை தெரிவித்தார். தனது விருப்பம் போல் டிரம்ப் எப்போது வேண்டுமானாலும் ரஷ்யா வரலாம் என்றும் புட்டின் அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். உக்ரைன் அதிபர் செலஸ்கியிடம் டிரம்ப் பேசிய போது அமெரிக்க சுதந்திர நாளையொட்டி செலஸ்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து செலஸ்கி டெலிகிராமில் வெளியிட்டுள்ள பதிவில், போர் முனையில் நிலவும் சூழல் போரை முடிவுக்கு கொண்டுவர ராஜ்ய வழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெடுப்புகள் குறித்து டிரம்புடன் தான் பேசியதாக குறிப்பிட்டிருக்கிறார். போரை முடிவுக்கு கொண்டுவர உண்மையாக வாய்ப்புள்ளது. அந்த முயற்சியில் அமெரிக்காவின் உள்ளார்ந்த ஈடுபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதுகுறித்து நேற்று உச்சிமாநாட்டின் போது மேலும் விவாதிக்க தானும் டிரம்பும் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடனான மோதல் மீது அமெரிக்காவின் கவனம் திரும்பியதால் உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் சுணக்கம் ஏற்பட்டது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் பெருமளவு முடங்கியிருக்கின்ற நிலையில் புதிய முயற்சியை அமெரிக்கா முன்னெடுக்க உள்ளது. நேற்று உச்சிமாநாட்டில் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதே முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் நேற்று உச்சிமாநாட்டுக்கு எதிராக துருக்கியில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறுகின்றன.
2: செவ்வாய் புதன்கிழமைகளில் அங்காராவில் நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டுக்காக 32 உறுப்பு நாடுகளின் தலைவர்களையும் நேட்டோ பங்காளிகளின் அதிகாரிகளையும் துருக்கி வரவேற்க உள்ளது. இந்த கூட்டத்துக்கு முன்னதாக துருக்கி தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதித்தல், நகரத்தின் பெரும்பகுதிகளை தடுப்புகள் மூலம் முடக்குதல் மற்றும் வீதிகளை மூடுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அங்காராவின் மையப்பகுதியான கிசிலாய் சதுக்கத்தில் இந்த எதிர்ப்பு பேரணியை தாம் ஏற்பாடு செய்திருந்ததாகவும், கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கலக தடுப்பு போலீசார் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்ட போது கொடிகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் கொலையாளி நேட்டோவை நாட்டை விட்டு வெளியேறு மற்றும் நேட்டோவுக்கு அனுமதி இல்லை போன்ற கோஷங்களை எழுப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. துருக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு தனிப்பட்ட போராட்டத்தில் 100க்கணக்கான மக்கள் இஸ்தான்புல்லின் தக்சின் சதுக்கத்திலிருந்து டொல்மா பாக்சே வரை பேரணியாக சென்றனர். கடிகோய் மாவட்டத்திலும் இடதுசாரி குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேலும் 2 தனித்தனி போராட்டங்கள் நடைபெற்றன. இஸ்தான்புல்லில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு காணப்பட்டதுடன் அங்கு நடைபெற்ற போராட்டங்களின் போது எந்தவொரு மோதலும் பதிவாகவில்லை.
0: தொடர்ந்து, அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம் காலாவதியான பிறகு கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டணங்களை ஈரான் அறிமுகப்படுத்தும். இந்த தகவலை சீனாவுக்கான ஈரானின் தூதர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் நண்பர்களாக கருதும் நாடுகளுக்கு சிறப்பு சலுகைகள் தங்களால் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா முன்னதாக அந்த நீர்வழியில் கட்டணம் விதிக்கும் அனைத்து பரிந்துரைகளையும் நிராகரித்துள்ளது. கட்டணங்கள் விதிப்பது அனைத்துலக சட்டத்தை மீறுவதென்று அமெரிக்கா தெரிவித்தது. ஆனால் அவை பாதுகாப்பு, கப்பல் கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான சேவை கட்டணங்கள் என்று ஈரான் குறிப்பிடுகிறது. கோர்முஸ் நீரிணைக்காக ஈரானும் ஓமானும் இப்போது புதிய ஏற்பாடுகளை செய்கின்றன. உலகின் 20 விழுக்காட்டு எண்ணெயும் திரவ இயற்கை எரிவாயும் அந்த நீரிணை வழியாக செல்லுகின்றன. தற்போதைய அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தின் கீழ் வணிக கப்பல்கள் 60 நாட்களுக்கு இலவசமாக அதன் வழியே செல்லலாம். அமெரிக்காவுடன் முதற்கட்ட ஒப்பந்தத்தை எட்டிய பின்னர் ஈரான் நீரிணை மீதான முற்றுகையை நீக்கியிருக்கிறது. நிரந்தர தீர்வு குறித்து பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் மத்திய கிழக்கில் நிலவி வந்த பதற்றம் தற்காலிகமாக தணிந்துள்ளது உண்மை. ஆனாலும் அமெரிக்கா ஈரான் இடையான பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளன. பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்பட்டால் அது இரு நாடுகளுக்கும் இடையே புதிய உறவுகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் இது பல முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு முன்னுரிமைகள் இனியும் அமெரிக்காவை சார்ந்திருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
3: அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கு அதிக சலுகைகளையும் செயல்பாட்டு சுதந்திரத்தையும் வழங்கக்கூடும் என்று பாரசீக வளைகுடா அரபு நாடுகள் அஞ்சுகின்றன. இது பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று அவை கருதுகின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை தெளிவாக நிறுத்துவது குறித்து எந்த உறுதியான குறிப்பும் இடம்பெறவில்லை. இதுவே வளைகுடா நாடுகளின் கவலையை மேலும் அதிகரித்துள்ளது. ஏனெனில் சமீபத்திய போரின் போது வளைகுடா நாடுகள் மீது ஏவப்பட்டவை இதே பாலிஸ்டிக் ஏவுகணைகள்தான். போரின் போது ஈரானின் ஏவுகணை திறனை அழிப்பது டிரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் தனது பாரிஸ் பயணத்தின் போது அந்த நிலைப்பாட்டில் டிரம்ப் சற்றே மென்மையான போக்கை காட்டினார். லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியின் பாதுகாப்பு ஆய்வுகள் துறையின் இணை பேராசிரியர் ஆண்ட்ரியாஸ் கிரேக் இது பற்றி பேசினார். ஈரானின் ஏவுகணை திட்டம் இன்னும் அரபு வளைகுடா நாடுகளுக்கு கடுமையான பாதுகாப்பு சவாலாகவே உள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் ஏவுகணை களஞ்சியத்தை முழுமையாக அழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெற்றிகரமான ஒப்பந்தம் எட்டுவதற்கு தடையாக இருக்கலாம் என்பதை அந்த நாடுகளின் தலைமைத்துவம் நன்கு உணர்ந்துள்ளது என்றார். வாஷிங்டனில் உள்ள மத்திய கிழக்கு நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்களும் வளைகுடா நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை சுட்டிக்காட்டினர். அவர்களின் கருத்துப்படி ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதன் பிரதிநிதி ஆயுத குழுக்கள், அணுசக்தி திட்டம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய விவகாரங்கள் இன்னும் வளைகுடா நாடுகளுக்கு பெரிய சவாலாகவே உள்ளன. ஆனால் போர் நீடித்தால் அது இந்த நாடுகளின் மீது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அழுத்தத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் ஈரானின் மறுகட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக $300 பில்லியன் நிதி உருவாக்கும் முன்மொழிவும் இடம்பெற்றுள்ளது. மறுபுறம் தன்மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பங்கேற்ற அல்லது ராணுவ தளங்களை வழங்கிய பிராந்திய நாடுகளிடமிருந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் ஏற்கனவே கோரியுள்ளது. அதேவேளையில் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற வளைகுடா நாடுகளும் ஈரானின் ட்ரோன் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. இதன் விளைவாக வளைகுடா நாடுகள் போரின் விலையை மட்டுமல்ல போருக்கு பிறகு ஏற்படும் அமைதிக்கான விலையையும் செலுத்த வேண்டிய கடினமான சூழல் உருவாகி வருகிறது. இதுவரை வளைகுடா நாடுகள் சந்தித்த மொத்த சேதம் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. வாஷிங்டனில் உள்ள மத்திய கிழக்கு நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளரும் விரிவுரையாளருமான ஹசன் மைம்னே இந்த சூழலை ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்கிறார். அவரின் கருத்துப்படி வளைகுடா நாடுகள் தற்போது ஏற்பட்டுள்ள இழப்புகளை விட எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றன. $300 பில்லியன் நிதி முன்மொழிவையும் இந்த கோணத்திலேயே பார்க்கலாம். வளைகுடா நாடுகள் இந்த நிதியில் பங்களித்தால் அது ஈரானுக்கு வழங்கப்படும் உதவியாக அல்ல, மாறாக ஒரு முதலீடாக கருதப்படும். இத்தகைய பொருளாதார கூட்டாண்மை பிராந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் ஈரானின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த உதவக்கூடும் என்றார். மறுபுறம் கட்டமைப்புக்காக முன்மொழியப்பட்ட இந்த நிதி அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் முதலில் தாக்குதலுக்கு உள்ளானவை வளைகுடா நாடுகள்தான். இப்போது அதே நாடுகளிடமே மறுகட்டமைப்புக்கான செலவை ஏற்குமாறு கேட்கப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தலாம். இருப்பினும் உண்மை நிலை இதைவிட மிகவும் சிக்கலானது என ஆண்ட்ரியாஸ் கிரேக் கூறுகிறார். ஹோர்முஸ் நீரிணையின் முக்கியத்துவம் பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கை அதிகரிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். பேச்சுவார்த்தைகளின் போது அழுத்தம் கொடுக்கும் கருவியாக இந்த கடல் வழித்தடத்தை ஈரான் நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறது என சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது வளைகுடா நாடுகளுக்கு பெரும் கவலையாக உள்ளது. ஏனெனில் அவற்றின் முக்கிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி இந்த வழித்தடத்தையே பெரிதும் சார்ந்துள்ளது. அதேவேளை சவுதி அரேபியா குழாய் வழித்தடங்கள் மற்றும் செங்கடல் வழியாக ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவது அல்லது போக்குவரத்து தடைப்படுவது போன்ற அபாயங்களிலிருந்து ஓரளவு தப்பிக்க முடியும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் புஜைரா துறைமுகம் வழியாக ஓரளவு மாற்று ஏற்றுமதி வசதிகள் உள்ளன. ஆனால் கத்தார் மற்றும் குவைத் போன்ற நாடுகள் மாற்று வழித்தடங்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் நிலையில் உள்ளன. எனவே ஹோர்முஸ் நீரிணை எப்போதும் திறந்தும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதிப்படுத்துவது வளைகுடா நாடுகளுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது.
0: தொடர்ந்து ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் இரண்டாவது நாளாக ஆயிரக்கணக்கானோர் நேற்று பங்கெடுத்திருந்தார்கள்.
2: கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி, அவரது மூத்த மகள், மருமகன், மருமகள், 14 மாத பேத்தியும் கொல்லப்பட்டனர். தற்போது போர் பதற்றம் தணிந்துள்ள சூழலில் டெக்ரானில் அவர்களது இறுதிச் சடங்கு தொடங்கியுள்ளது. அவர்களின் உடல்கள் பல்வேறு நகரங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வரும் 9ஆம் தேதி மஷாத் நகரில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அயதுல்லா அலி கமேனிக்கு உலக நாடுகளின் பிரதிநிதிகள் இறுதி மரியாதை செலுத்திய நிலையில் ஈரான் மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கும் பணியில் பல தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். உச்சத்தலைவர் மறைந்த சோகம் ஒருபுறம் இருந்தாலும் அவர் வீரமரணம் அடைந்தார் என்பதில் பெருமிதம் அடைவதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர். நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் மறைந்த உச்சத்தலைவர் மீதான அன்பும் மக்களின் ஒற்றுமையும் தான் போரில் வெற்றியை தந்ததாக கூறினர். இறுதிச் சடங்கில் மதக்கவிஞர் முகமது ரசூலி நம் தலைவரை கொன்றவர்களை கொன்று பழித்தீர்க்க வேண்டும் என்று பேசியதை கேட்ட மக்கள் ஆவேசத்துடன் உறுதிமொழி ஏற்று முழக்கமிட்டனர். இதனிடையே யூ டியூப் அலைவரிசைக்கு பேட்டியளித்த டிரம்ப் இறுதிச் சடங்கில் எல்லோரும் கூறியிருப்பதால் ஒரு குண்டை வீசினால் அனைவரையும் கொன்றுவிடலாம் என்றார். பிறகு சமாதானம் பேச யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதால் அவ்வாறு செய்யவில்லை என்று அவர் தெரிவித்தார். அயதுல்லாவை ஈரான் மக்கள் வெறுப்பார்கள் என்று நினைத்ததாகவும் கூடியிருக்கும் கூட்டம் வடிப்பது பொய்யான கண்ணீர் என்றும் டிரம்ப் கூறினார். இதற்கு பதிலடியாக அர்மீனியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மக்கள் கொல்லப்படலாம் ஆனால் கொள்கைகளை அழிக்க முடியாது என்று கூறியுள்ளது. அயதுல்லா கமேனியை நீங்கள் கொன்றிருக்கலாம் ஆனால் உண்மையில் ஒரு வாசனை திரவிய புட்டியை உடைத்துள்ளீர்கள் என்றும் அதன் நறுமணம் எங்கும் பரவிக்கொண்டிருப்பதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவரங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஏனெனில் உங்களுக்கு நாகரிகமோ வரலாறோ கண்ணியமோ கௌரவமோ கிடையாது என்றும் ஈரான் தூதரகம் தெரிவித்துள்ளது.
0: போர்க்கப்பலிலிருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் நவீன ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது. இந்த சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டார். வடகொரியா கடந்த ஆண்டு புதிதாக 5000 டன் எடை கொண்ட காங்கோன் என்ற புதிய போர்க்கப்பலை வடிவமைத்தது. ஆனால் அதன் சோதனை தோல்வியில் முடிந்தது. இதனால் பழுதடைந்த அந்த கப்பல் மீண்டும் கப்பல் கட்டும் தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதையடுத்து அந்த கப்பலிலிருந்து அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை, பீரங்கி, தானியங்கி, யந்திர துப்பாக்கிகள், மின்னணு போர் சாதனங்கள் அண்மையில் பரிசோதிக்கப்பட்டன. இதை அதிபர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து காங்கோன் கப்பலில் நடத்தப்பட வேண்டிய சோதனைகளை விரைந்து முடித்து அடுத்த 2 மாதங்களுக்குள் கடற்படையில் சேர்க்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கிம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். கடற்படையை வலுப்படுத்தும் வடகொரியா முன்னதாக கடந்த மாதம் மற்றொரு 5000 டன் எடை கொண்ட சோகியோன் என்ற கப்பலை வடகொரியா தனது கடற்படையில் சேர்த்தது. இதையடுத்து தற்போது காங்கோன் கப்பலில் பரிசோதனைகளை நடத்தி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அணு ஆயுதம் ஏவுகணைகள் தயாரிப்பில் வடகொரியா தீவிர கவனம் செலுத்தி வந்தது. தற்போது கடற்படையை வலிமைப்படுத்தும் பணியை வடகொரியா தொடங்கியுள்ளது. வடகொரிய கடற்படைக்கு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்டவற்றை கட்டும்படி கிம் ஆணையிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளில் 3 போர்க்கப்பல்களை கட்ட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு கிம் உத்தரவிட்டிருக்கிறார். வடகொரியா தனது கடற்படையை வலிமைப்படுத்துவதற்கு ரஷ்யா உதவி செய்வதாக தென்கொரிய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். உக்ரைனுடனான போருக்கு பிறகு ரஷ்யா வடகொரிய ராணுவங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு அதிகரித்திருப்பதாகவும் தென்கொரிய அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். யமன் அருகே கடலில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அந்த பிராந்தியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யமனில் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சி குழுவுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே உள்நாட்டுப் போர் பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது. மேற்காசியாவில் காசா ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து செங்கடல் பகுதி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது அவ்வப்போது ஹவுதி குழுவினர் தாக்குதல் நடத்தி வந்தார்கள். தற்போது ஈரான் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் கையொப்பமாகி சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது. இந்த நிலையில் யமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதியான ஹொய்தீதா கடல் பகுதியில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பிரிட்டன் கடல் வணிக நடவடிக்கை மையம் தெரிவித்திருக்கிறது. ஹொதேதாவில் இருந்து 30 கடல் மைல் தொலைவில் வைத்து கப்பல் மீது ஆயுதம் தாக்கிய நபர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. சீனாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பாதிரியார் விடுதலை செய்யப்பட்டு அமெரிக்கா திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். 2 மாதங்களுக்கு முன் சீனா அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த போது அந்த நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாதிரியார் எஸ்ட்ரிஜின் மிர்ன்றியை விடுதலை செய்யுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக வேண்டுகோள் விடுத்த நிலையில் தற்போது அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சீனாவில் அரசு கட்டுப்பாட்டை மீறி இணைய ஆலோசனை கூட்டங்களை நடத்தி ரகசியமாக செயல்பட்டு வந்த சியோன் தேவாலயத்தைச் சேர்ந்த பாதிரியார் எஸ்ராஜின் மற்றும் 17 பேரை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சீனா கைது செய்திருந்தது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட டிரம்ப் ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் தாய்நாட்டுக்கு திரும்பும் வழியில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எஸ்ராஜின் மற்றும் ஹாங்காங் சமூக செயற்பாட்டாளர் ஜிம்மிலாய் ஆகியோரை விடுதலை செய்யுமாறு ஷி ஜின்பிங்கிடம் நேரடியாக வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சீன சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எஸ்ராஜின் விடுதலை செய்ய நாடு திரும்பியதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் எஸ்ராஜனுடன் கைது செய்யப்பட்ட நபர்களும் ஜிம்மிலாயும் விடுதலை செய்யப்படவில்லை. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் மின்சார கட்டமைப்பை மேம்படுத்த பாகிஸ்தான் அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், கல்வி நிறுவனங்களில் தேவையற்ற இடஒதுக்கீடு வரம்புகளின்றி திறமையின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் உள்ளிட்ட 38 அம்ச ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும், தங்களுக்காக குரல் எழுப்பி கைது செய்யப்பட்ட ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு அந்த தலைவர்களை விடுவிக்க வேண்டும், இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அங்குள்ள முசுபராப், ராவலாகோட், மீர்பூர், டொராகோட், ஜீரோ பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆண் பகுதியில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள். இதில் முகமது யாகூப் என்ற நபர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளார்கள். கடந்த ஜூலை 3-4 தேதிகளில் ஏஏசி தலைமையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. பாகிஸ்தான் அரசு நிர்வாகத்துக்கு எதிராக பொதுமக்கள் நீண்ட காலமாக எழுப்பி வரும் குரலை இந்த போராட்டங்கள் தற்போது தீவிரப்படுத்தி இருக்கின்றன. நேபாளத்தின் புதிய பிரதமர் பாலேந்திர ஷாவின் அரசாங்கம் 100 நாளை தொட்டிருக்கிறது. சொல்லிசை பாடகரான அவர் முன்னைய அரசாங்கத்தின் மீது இளையவர்கள் கொண்ட கோபத்தால் இளையவர்களின் வாக்குகளோடு ஆட்சிக்கு வந்தார். மார்ச் 5 தேதி நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேசுவதில்லை என்பது அவரை பற்றிய பெரிய குறைகூறலாக இருக்கிறது. சமூக ஊடகத்தில் தான் அவர் கருத்துக்களை வெளியிடுகிறார். வெற்றி உரியை கூட அவர் சொல்லிசை பாடலாக பாடினார், ஆனால் அவர் பேசவில்லை. வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதில்லை. இந்தியா சீனா ஆகிய நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சரை தான் அனுப்புகிறார், ஆனால் அவர் போவதில்லை. சொல் பெரிதல்ல, செயல்தான் பெரிதென்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். குறைகூறல் இனிமேல் தான் தொடங்கும் என்று விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் கடும் வெப்பம் பாட்டுகிறது. அதனால் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு பெரும் இடையூறும் ஏற்பட்டுள்ளது. சுட்டரிக்கிறது அனல் காற்று, அதே நேரத்தில் புயலும் அங்கு மிரட்டுகிறது.
4: காலனி ஆதிக்கத்திலிருந்து 13 நாடுகள் 1776 ஜூலை 4 தேதி விடுதலை பெற்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என பிரகடனம் செய்யப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டு அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு லாஸ் வேகாஸ் நகரின் உயரமான பல கட்டடங்கள் மற்றும் வீதிகளில் ஒரே நேரத்தில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. இதனால் நகரின் வான வீதி மத்தாப்பு கோலங்களால் நிறைந்து காணப்பட்டது. கலிபோர்னியா மாகாணம் ஹண்டிங்டன் கடற்கரையில் நிகழ்த்தப்பட்ட வானவேடிக்கையை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வானவெடிகள் வான் நோக்கி தீப்பொறிகளை பறக்கவிட வானிலிருந்தும் மழை போல நெருப்பு மலர்கள் கொட்டின. தலைநகர் வாஷிங்டனில் 850,000 வானவேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. மலைவி மெலனியா, பெத்தி கே ஆகியோருடன் ஒரு நிகழ்வை பார்வையிட்ட டிரம்ப் தமது பேத்தியைப் போல நடன அசைவுகளுடன் உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். வாஷிங்டனில் உள்ள தேசிய வணிக வளாகத்தை சுற்றிலும் பல்வேறு இடங்களில் நெருப்பால் சுவர் எழுப்பியது போல வானவேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. அவற்றை ஆர்வமுடன் மக்கள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். தலைநகரில் வானவேடிக்கைகளுக்கு போட்டியாக மின்னலும் வெளிச்சத்தை வீசி ஓடியது. விழா அரங்கில் கூடியிருந்தவர்கள் மழை மற்றும் புயல் காரணமாக வெளியேற்றப்பட்டனர். எனினும் 1 மணி நேர தாமதத்துக்கு பின் அங்கு டிரம்ப் உரையாற்றினார். போர்களில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவத்தினரை கௌரவித்த அவர் நாட்டின் வரலாற்று சாதனைகளை பட்டியலிட்டார். 250வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பிலடெல்பியா நகரில் ஒரு ஐபோன், கோக் பாட்டில், திமிங்கல எலும்பு ஆகியவை மண்ணில் புதைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய 250வது சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கான ஆணையர் ரெஜினால் பிரவுன், இன்னும் 250 ஆண்டுகள் கழித்து 500வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது இந்த பொருட்கள் எதிர்கால சந்ததியினரால் எடுக்கப்படும் என்றார்.
0: தொடர்ந்து ஜப்பானின் கொக்காய்டா பகுதியில் மலையேறச் சென்ற நால்வர் ஆனால் மலையிலிருந்து இறங்க முடியாமல் சுமார் 4 மணி நேரம் தவித்தார்கள். அதற்கு காரணம் ஒரு கரடி. மலையிறங்கும் வேளையில் அவர்களின் பாதையில் கரடி இருந்ததாக தெரிய வருகிறது. கரடி அவர்களுக்கு முன் 50 மீட்டர் தூரத்தில் இருந்தது. பயத்தில் உறைந்து போன அவர்களால் இருந்த இடத்திலிருந்து நகர முடியவில்லை. நால்வரும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார்கள். அதிகாரிகள் ஹெலிகாப்டர் வழி மலையேறிகளை காப்பாற்றியுள்ளார்கள். அவர்கள் வந்து சேர 3.5 மணி நேரமானது. மலையேறிகள் காயமடையவில்லை. ஜப்பானில் மனிதர்களை கரடிகள் தாக்கும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்து செல்கின்றன. இந்த நிலையில் கரடிகள் வாழும் இடங்களை அதிகாரிகள் அடையாளம் கண்டு வருகிறார்கள். ஐரோப்பாவில் காட்டு தீயால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கிறது. தெற்கில் காடு சுடுகிறது. போர்த்துக்கல், ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகளில் சுமார் 20,000 ஹெக்டர் காட்டு பகுதியில் தீப்பற்றி எரிகிறது. நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். சில பகுதிகளில் வெப்ப எல்லை 40 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். வெப்பம் வடக்கை நோக்கி நகரும் என்றும் அடுத்த வார இறுதி வரை வானிலை மோசமாக இருக்கும் என்று முன்னிறைக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் 2 வாரமாக ஏற்பட்ட கடும் வெயில் காரணமாக மரண எண்ணிக்கை அதிகரித்ததாக பிரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் தெரிவிக்கின்றன. அரும்பொருளகம் வரலாற்றை எடுத்துரைக்கும் படைப்புகள் டூரியான் பழத்துக்காக மட்டும். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டூரியானை பறைசாற்றும் ஒரு அரும்பொருளகம் அமைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் டூரியான் துறையை வலுப்படுத்த இந்த தலம் உதவும் என்று நம்பப்படுகிறது. மலேசியாவின் சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சின் ஆதரவுடன் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க டூரியான் சார்ந்த அனுபவத்தை வழங்க இந்த அரும்பொருளகம் முனைகிறது. ஆசியாவில் அத்தகைய நிலையம் அமைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். உலகின் ஆக வயதான ராட்சத பண்டாக்களில் ஒன்று அதன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கு வயது 36. மெக்சிகோ விலங்கு தோட்டத்தில் அந்த கண்கொள்ளா காட்சியை காண கூட்டம் அலைமோதியது. சின்சின் என்று அழைக்கப்படும் அது லத்தீன் அமெரிக்காவின் கடைசி ராட்சத பாண்டா. மெக்சிகோவில் பிறந்தது. விலங்கு தோட்டத்தில் தளர்ந்து மனத்தை கொள்ளையடித்த விலங்குகளில் இதுவும் ஒன்று. விலங்கு தோட்டம் சின்சின்னுக்கு ஒரு சிறப்பு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தது. சீன கடல் நாக நடன கலைஞர்களும் கொண்டாட்டத்தில் பங்கெடுத்தார்கள். சின்சின்னின் பிறந்தநாள் கேக் அட்டைப்பட்டியை கொண்டு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு மிகவும் பிடித்த ஆப்பிள்களும் உணவுப் பொருட்களும் அதில் இருந்தன. நகர்ந்து கொண்டிருந்த காரின் மேற்கூரையில் இருந்து எட்டி பார்த்த சிறுமிகள் அவர்களின் குறும்பு செயலால் வம்பில் மாட்டிக்கொண்ட தாயார் கைது செய்யப்பட்டார். சம்பவம் மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் இந்த மாதம் 2ஆம் தேதி நடந்தது. மாலை வேளையில் கிரான்சாகா நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது 2 சிறுமிகள் காரின் மேற்கூரையில் இருந்து எட்டி பார்க்க எழுந்து நின்றார்கள். ஒரு சிறுமிக்கு வயது 4, மற்றொரு சிறுமிக்கு வயது 6. சம்பவத்தை காட்டும் காணொளி சமூக ஊடகத்தில் பெரும் விவாத பொருளானது. அது குறித்த விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு சென்ற சிறுமிகளின் தாயார் அங்கேயே வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 12,500 அமெரிக்க டாலர் அபராதம், 3 மாத சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவமான புறக்கோளை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். புவியின் அருகில் உள்ள அண்டைக்கோள் என்று அழைக்கப்படும் இந்த கோளுக்கு பேரம் இடப்பட்டுள்ளது. வேற்றுக்கிரக உயிர்களை தேடும் முயற்சியில் கண்டறியப்பட்ட மிகவும் நம்பிக்கைக்குரிய கோள்களில் ஒன்றாக இது தற்போது விஞ்ஞானிகளின் ஆழ்ந்த கவனத்தை ஈர்த்து வருகிறது. பூமியை விட 2 மடங்குக்கு அதிகமான அளவுள்ள இந்த கோள் சூப்பர் எர்த் வகையைச் சேர்ந்தது. இது சிவப்பு குள்ளான் எனப்படும் ஒப்பீட்டளவில் அருகில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. இந்த கண்டுபிடிப்பின் சிறப்பு என்னவென்றால் இந்த கோள் அந்த நட்சத்திரத்தின் வாழத்தகுந்த மண்டலத்தில் அல்லது பொன் மண்டலத்தில் அமைந்துள்ளது. இந்த மண்டலம் ஒரு கோளின் மேற்பரப்பில் திரவ நீர் இருப்பதற்கு உகந்த வெப்பநிலையை காட்டுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள மெக்டொனால் ஆய்வகத்தில் இருக்கும் 10 மீட்டர் காபி எவர்லி தொலைநோக்கியில் உள்ள வாழத்தகுந்த மண்டல கோள் கண்டுபிடிப்பான் கருவி மற்றும் அரிசோனியாவில் உள்ள விவின் தொலைநோக்கியில் உள்ள நியட் நிறமாலைமானி ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த கண்டுபிடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சூரியனிடமிருந்து பூமி பெறுகின்ற கதிர்வீச்சில் 90% இந்த சூப்பர் எர்த் அதன் தாய் நட்சத்திரத்தில் இருந்து பெறுகிறது என்றும் இது உயிர்கள் வாழ்வதற்கு மிகவும் உகந்த சமநிலை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த கோள் வாழக்கூடிய மண்டலத்தில் அமைந்திருந்தாலும் இதற்கு வளிமண்டலம் உள்ளதா என்பதே இன்னமும் தீர்க்கப்படாத முக்கிய கேள்வியாக இருக்கிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மேலும் சரிவை சந்தித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், 2026 யாழ் மாவட்ட சேலர் வெற்றி கிண்ண பரிசளிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் வடமராட்சி கிழக்கு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியில் சுற்றுப்போட்டிகளான துடுப்படுத்தாட்டம், ஆண் பெண் உதைப்பந்தாட்டம், கரம், சதுரங்கம், பூப்பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம், தாச்சி, கயிறுத்தல் இந்த போட்டிகளில் வெற்றியீட்டிய அணிகளுக்கு மாவட்ட செயலர் வெற்றி கிண்ணங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்திருக்கிறார். பெருவளை சீனன்கோட்டை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் பழைய மாணவர்களுக்கிடையில் நேற்று நடைபெற்ற சினேகபூர்வ கிரிக்கெட் போட்டியின் போது விளையாடி கொண்டிருந்த வீரர் ஒருவர் ஆடுகளத்திலே சரிந்து விழுந்து துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பேருவளை பிரயத்தைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் இந்திய ஏ அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7வது முறையாக T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி ஆஸ்திரேலிய மகளிர் அணியினர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து சான் மசூத் நீக்கப்பட்டு பாபர் ஆசாம் மீண்டும் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடப்பாண்டின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டனில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரப் ஆகியோர் தங்கள் பிரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். மெக்சிகோவின் புகழ்பெற்ற அஸ்டெக்கா அரங்கில் இங்கிலாந்து மெக்சிகோவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சொந்த மண்ணில் விளையாடும் மெக்சிகோவை வீழ்த்த முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இறுதியில் 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண வரலாற்றில் நோர்வே முதல் முறையாக காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. 5 முறை வெற்றியாளர் பிரேசிலை நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது.
5: நியூயார்க்கில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் நட்சத்திர அணியான பிரேசில் அணி நார்வேயை எதிர்கொண்டது. விறுவிறுப்பான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வீழ்த்தி நார்வே வெற்றி பெற்றது. நார்வே அணியின் நட்சத்திர வீரர் எர்லிங் ஹாலண்ட் 2 கோல்கள் அடித்து மிரட்டல் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த வெற்றியின் மூலம் நார்வே அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.
0: தொடர்ந்து உலக கிண்ண கால்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கால்பந்து ஆட்டக்காரர் பொலருவின் பாலோகன் பெற்ற சிவப்பு அட்டியை பிஃபா கால்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிஃபா தலைவர் யானி இன்டிபாண்டியானோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பு அட்டை ரத்தானது. கடந்த வாரம் போஸ்னியாவுடன் நடந்த ஆட்டத்தில் பாலோகன் சிவப்பு அட்டை பெற்றார். அவர் நாளை பெல்ஜியத்துடன் நடக்கும் ஆட்டத்தில் ஆட முடியாது. ஆனால் இப்போது சிவப்பு அட்டையை ரத்து செய்து விட்டதால் அவர் விளையாடலாம். அதிபர் டிரம்ப் நன்றி தெரிவித்திருக்கிறார். பெல்ஜியம் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.88 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.91 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.26 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.38 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.42 ரூபாய், 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.91 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.11 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.71 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.05 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

நிலைய கலிக நேரம் 10:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழில் தொடர் இருப்பது சுயிஸ் நேரம். சுயிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா. இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா. பட்டிமன்றம் ஆரம்பமாக இடையில் ஒரு திரை இசை காணங்கள்.

நிலையக்கலிகனிதம் 10:47 இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? இன்றைய மனிதர்களிடம் காணப்படுவது ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

நிலைய கலிக நேரம் 10:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுவிஸ் டிஆர்டி தமிழ் அறிவியல் தொடர் இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆத்ராவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 160வது பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகமா? இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகமா அல்லது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா?

0: பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைக்க வானிலையில் காத்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: பட்டிமன்றத்தை நடத்த ஆதரவுக்கிறோம். நூத்தி 170வது பட்டிமன்றம்
0: தானே? 170வது பட்டிமன்றம்
1: ஆதரவுக்கிறோம். நீதிபதி ஆவண மாளிகைக்கும் நண்பர்கள் என்றால் கூறி பட்டிமன்றத்தை சிறப்பாக மங்களேஸ்வரம் திறக்கும் நடுவர்களுக்கும் நண்பர்களை குறிக்கொண்டு பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வரும் இரு தரப்பு நிறுவர்களுக்கும் வணக்கத்தை குறிக்கொண்டு பட்டிமன்றத்தை கேட்கும் உறவுகளுக்கு நன்றியை கூறி டிஆர்டி வானொலிக்கு நன்றிகளை என் வாழ்க்கையில் குறிக்கொண்டு நான் இந்திய பட்டிமன்ற தலைவர்கள் இந்திய மனிதனும் ஒற்றை அதிகமா அல்லது தனி மனிதனின் சிந்தனை அதிகமா?
0: தனி மனித சிந்தனை அதிகமா? ஓமாம்மா,
1: நான் பேச வந்தது தனி மனிதனின் சிந்தனை தான் அதிகம் என்ற அணிக்கு.
0: தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக இணைந்திருக்கின்றீர்கள், உங்களது வாதங்களை தாருங்கள்.
1: சரி, நடுவர்களே, இப்பொழுது கல்வியை எடுத்து பார்த்தால் கல்வியில் இணையதளங்கள் மூலம் சமூக வலைத்தளங்கள் மூலம் புதிய புதிய அறிவுகளை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம், பகிர்ந்து கொள்கின்றோம். அப்பொழுது மனிதனுடைய தனிப்பட்ட சிந்தனை மிக உபயோகப்படுகின்றது. அவன் தனித்திருந்து கொண்டு அவன் தனக்கு தேவையானவற்றை இணையதளங்கள் மூலமாக எடுத்திருந்து தனது அறிவை வளர்க்கின்றான். அப்படியான அறிவும் தனி மனித சிந்தனையில் பெருகிக் கொண்டே போகின்றது. இன்று நாங்கள் எல்லாம் கல்வி கற்கும் பொழுது அங்கு சேர்ந்து படிப்போம், கூட்டமாக ஒன்று கூடி சேர்ந்து ஆலோசித்து அறிவை வளர்ப்போம். இப்பொழுது பாருங்க, அந்த ஊர்களில் எல்லாம் பிள்ளைகள் தனித்தனியாகவே கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து தாங்களே தேடி தேடி தங்கள் அறிவுகள் திறமைகளாக சிறப்புடன் வளர்த்துக் கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த வருங்கால பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கும் தனி மனித சிந்தனைகளை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அதாவது சிந்தனையில் தனிமனி என்றால் சிந்தனை தன் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும், தான் சந்தோஷமாக வாழ வேண்டும், தன் பிள்ளைகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பான். தன் சகோதரம் உறவினர்கள் எப்படி நல்லாக இருக்கின்றார்களா, கஷ்டப்படுகின்றார்களா என்று எல்லோரும் அல்ல, சில பேர் நினைப்பதில்லை, சிந்திப்பதும் இல்லை. நாங்கள் என்னதான் தனியாக சிந்தித்து செயல்பட்டாலும் சில விடயங்களில் இந்த சங்கத்தோடும் மக்களோடும் ஒற்றுமையாக இருந்து நடத்த வேண்டும் என்று நினைத்து இணைந்து எல்லா சமயங்களிலும் ஈடுபடுகின்றோம். ஆனால் பெண்களுக்கென்று வருகின்ற போது நாங்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும், நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றால் நாம் தனிமனிதனாக நின்று சிந்தனை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஒற்றுமையாக இருந்தாலும் சில விடயங்களில் எம்முடைய முடிவுகளை முடிவெடுப்பதற்கு நாம் தனிமனிதனாக நின்று சிந்தித்து சிந்தனையை செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விலகிட்டுக் கொண்டு டிஆர்டி வானொலிக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விலகிறேன். நன்றி,
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றி. அம்மா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

மனிதனிடம் தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக தனது வாதங்களை வைத்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ஜோயஸ்ரீ குன்ராஜா. அவருக்கும் உமது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? 170வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது.

0: தொடர்ந்து வைபருடாக திருமதி குணநாய் வசூதி இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் நீங்கள் பட்டிமன்றத்தில் அஜயஸ்ரீமாய் தொடர்ந்து இணைந்திருக்கின்றீர்கள். உங்களது வாதம் எந்த பக்கமாக இருக்கின்றது?
1: பட்டிமன்றம்
0: என்று முதலாவது வாரமாக
1: 170
0: ஒரு பட்டிமன்றத்தை தானே நீங்கள் தவற விட்டீர்கள். 169
1: பட்டிமன்ற தலைவர்களுக்கும் வணக்கம். பேசப்போற நேயர்களுக்கும் இப்ப ஜோய்ஸ் பேச வந்த ஜோய்ஸ் ஏரியாக்கும் இனி என் தரப்பு எதிர்

0: சிறப்புக்கு வாழ்த்துக்கிறோம். நேயர்களுக்கு நன்றி கூறி, ஏதாவது சலியங்கம் வந்து இன்றைய மனிதனிடம் ஒற்றுமை அதிகமா, தனி மனிதனின் சிந்தனை அதிகமா, நான் எடுத்துக்கொண்ட விடியம் வந்து தனி மனிதனின் சிந்தனை அதிகம் என்றதுதான். மனிதன் சிந்திக்கிறான் என்கிறது கண்டுபிடிப்பு தான், ஒரு பரிணாம வளர்ச்சி காலத்திலே இருந்தே அறியப்பட்டதுதான் இந்த சிந்தனை. அதாவது இன்றைய காலகட்டத்தில் தனி மனித சிந்தனை ஆற்றல் மிகவும் அதிகமாயிருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சி, சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக சிந்திக்க வைக்கிறது. அதே நேரம் இந்த உலகளாவிய ஒற்றுமை என்பது கருத்துக்களாக மட்டுமே உள்ளதே தவிர செயல்பாட்டில் குறைவாகத்தான் உள்ளது. இப்ப ஒற்றுமை தினம் வந்து December 20 கொண்டாடுறதானே வருஷத்துல, மனித ஒற்றுமை தினம் வந்து December 20 அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனா அந்த அதே நேரம் உலகளாவிய ஒற்றுமை என்பது கருத்துக்களாக மட்டுமே உள்ளது தவிர செயல்பாட்டில் குறைவாகத்தான் இருக்கிறது. தனி மனித சிந்தனை அதிகம், இன்றைய மனிதர்கள் வந்து தங்களை பற்றி மட்டுமே அதிகம் சிந்திக்கிறார்கள். இனியம் கருவிகள் செயற்கை நுண்ணறிவு ஒவ்வொன்றுக்கும் நல்ல வழி அமைத்து கொடுக்கிறார்கள். தனிநபர் சிந்தனை வளர்ச்சிக்கு வந்து கல்வி, தகவல் தொழில்நுட்பம் தனி மனிதனின் அறிவு பன்மடங்கு உயர்த்தி உள்ளது. அறிவே ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வளர்ச்சி, தொழில் மற்றும் சுயமுன்னேற்றத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். தனி மனிதர்கள் வந்து புது புது கருத்துக்கள் டிஜிட்டல் தளங்களில் பகிரப்பட்டு பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்குறார். அதோட சிந்தனை கூட்டு வடிவம், அதாவது தனி மனிதன் வந்து சிந்தனையின் கூட்டு வடிவம். தற்கால தனி மனிதன் அடிப்படை சிந்தனை சுயம் இன்னும் முன்னேற்றத்தை நோக்கியே போகிறது. ஓ, தனிநபர் சிந்தனையே உலகின் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குறது. நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையா இருப்பது என்ன? நம்முடைய சிந்தனை தானே.
1: கண்டிப்பா,
0: சிந்தனும் சிந்தனையும் செயலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். எங்களே சிந்தனையும் செயலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், இவை இரண்டுமே எங்களுக்கு அவசியம்தான். சிந்தனை ஆற்றல் படைத்த மூலதான் இதை எப்பொழுது பேச வேண்டும், இதை எப்ப மௌனந்தாக்க மௌனமாக இருக்கும் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது. அதாவது எங்களுக்கு சொல்லி தருது, நீ இந்த நேரம் மூடிக்கொண்டிரு அல்லது கதை என்று. ஆகவேதான் ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையாக இருப்பது எங்களை தனி மனிதன் சிந்தனை. ஒரு மனிதன் கிட்டத்தட்ட சராசரியாக நாள் ஒன்றுக்கு 6000 மேல் சிந்திக்கிறான். இத கண்டறியப்பட்டிருக்கணும், நான் சொல்லல, ஆராய்ச்சி மூலம் கண்டறியப்பட்டதாக தகவல். அதனால கலை, அறிவியல், தொழில்நுட்பம் என புதிய விஷயங்களையும் உருவாக்குவது எங்கள் தனி மனிதர் சிந்தனை தான். எதிர்கால திட்டமிடல், கடந்த கால அனுபவங்களிலிருந்து நிகழ்காலத்தை வடிவமைச்சு எதிர்காலத்துக்கான இலக்குகளை நிர்ணயிப்பது மனிதனின் சிந்தனை அல்லது அவனது வாழ்வை செம்மப்படுத்துவதும் சமூகத்தை மாற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது எங்கள தனி நபர் சிந்தனை. ஆகவே தனிநபர் சிந்தனை வந்து அவர் வந்து பொதுவாக எங்களோட ஒரு குடும்பத்தை எடுக்க போனா தனிநபர் வந்து மற்றவை பற்றி யோசிக்க
1: மாட்டேன்.
0: தங்கட வட்டத்துக்குள்ளேயே நிற்பினும் தன் மனைவி, தன் மக்கள், தன்னது செயல் செயலத்தான் யோசிச்சு கொண்டிருப்பார். அப்பா அம்மா பெற்றோர்களோ சகோதரங்களோ அவர்களை நாங்கள் அவர்களையும் எங்களை போல ஆளாக்கணும்னு ஒரு நாள் நினைவாயினம். தனி நபர் அப்படித்தான் எல்லாத்திலும் முன்னிட்டமா இருப்பினம். அடுத்தது வந்து முதல் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கட சிந்தனைக்கு முதல் எங்களுக்கு என்ன தேவை? மொழிதான்.
1: மொழி,
0: மொழிதான் எங்களை சிந்திக்க வைக்கிறது. வெறுமனை சிந்திச்சு கொண்டிருக்க கூடாது, சிந்திக்க தொடங்கும் போதே மொழி குறித்த நிகழ்வுகளை நாங்கள் தேடி எடுக்கணும். இந்த உலகம் எப்படியானது, உருண்டையானதா அல்லது தட்டையானதா என்ற சிந்தனை எல்லாம் நம்ம மனதுக்கு வர வேணும்.
1: மொழி எப்படி தோன்றியது?
0: ஓ, மொழி என்ன கேக்குறீங்களா?
1: ஆமாமா, இல்ல அப்படி என்று சிந்திக்க வேண்டும்.
0: ஓ, சிந்திக்க வேணும், சிந்திக்க வேணும். மொழிதான் முதல் சிந்திக்க வேணும், எப்படி தோன்றியது அதுக்கெல்லாம் அது இது எல்லாத்துக்கும் எங்கட நாங்கள் சிந்தனைக்கு உருண்டியோ தட்டையோ ஒன்று சிந்திப்பதற்கு எல்லாம் எங்களுக்கு மொழிதான்
1: தேவை.
0: நமக்குள் உதிப்பதற்கும் மொழிதான் தேவை. எங்கட சிந்தனை வந்து எங்கட உள்ளத்துல வந்து மூளைக்க வந்து செயல்படுறதுக்கும் எங்களுக்கு மொழிதான் முக்கியம். அப்ப அறிவை வளர்க்க வேணும், மொழி வேணும், அறிவை வளர்க்க வேணும். தேவைக்கு வசதியாக ஒவ்வொன்றை செய்யறதுக்கும் எங்களுக்கு மொழி வேணும். அதனால் இந்த கற்பனைகளை சிந்தனையா எடுத்து ஒரு தனி மனிதன் சிந்தனையை பெருக்கிக் கொள்கிறான். மேலும் தகவல்கள் கிடைத்தால் அடுத்த கிழமை எங்களுக்கு வர முடியாது, நான் பிள்ளைக்கு இருக்க வேண்டி வரும். அடுத்த கிழமை சந்திப்போம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஏதி நிலமாக இருங்கள். இடம் ஒன்று தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறி அடுத்து வரும் நீங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள், நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இன்றைய மனிதர்களுடன் தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக திருமதி குணநாயகி பசுவதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை முருகப்பட்டி கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று 1வது வாரமாக இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

இன்றைய பட்டிமன்றத்தின் வாத கருவாக அமைந்திருப்பது மனிதர்களிடம் இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகமா அல்லது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா? 170வது பட்டிமன்றம்.

0: இருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். திருமதி நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம்.
1: எனக்கு ஒரு கேள்வி என்னன்றா, முதல்ல நீங்க சொன்னது தனி மனித சிந்தனையா
0: அல்லது
1: மற்றது மனிதனோட ஒற்றுமை என்று போட்ட நீங்க,
0: ஒற்றுமை அந்த அந்த மனிதனோட ஒற்றுமையா? நாங்கள் எல்லாரும் ஒரே கல் ஒரே அந்தஸ்துல இருக்கிறோம், இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் என்று, ஒரே மதம் எல்லாம் அந்த ஒற்றுமையா இருக்கணும் என்று நினைப்பது இருக்கு தானே?
1: சிந்தனையில
0: வந்து ஒற்றுமையா இருக்கிறதா அல்லது தனி மனித விளக்கமாகவே சொல்லி என்ன இப்ப வந்து இப்ப இந்த ஒற்றுமை என்பது வந்து இப்ப பல்வேறு கருத்துக்கள் இப்ப பண்புகள் பின்னணிகள் கொண்ட மனிதர்கள் ஒரு பொதுவான நோக்கத்துக்காக ஒன்றுபட்டு ஒருவருக்கு உதவி செய்து நக்கமா வாழும் ஒரு பண்பில் இருக்குதானே? அப்ப ஒன்றிணைந்து செயல்படுதல், மற்றது சமத்துவ உணர்வு, பொறுப்புணர்வு, அன்பும் சமிப்பு தவிப்பு தன்மை, இப்படியான இதுகள் தான் இந்த ஒற்றுமையின் இதை சொல்றேன். சமூகத்தில் அமைதியில் ஒன்று நடக்கணும் என்று, மற்றது தனிமனித இதை சொல்றேன்டா, அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, புதிய சிந்தனைகள், கண்டுபிடிப்புகள், இப்படியான இதுகளை, சுய பொறுப்பு, சுதந்திரம், அதுகளை, சுய முடிவெடுத்தல். ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம்
1: ஓம்
0: ஓம் ஓம் தாருங்கள். ஓம்
1: சரி. நடுவர் கேதுவிக்கும் டிஆர்டி வானொலிக்கும் எனக்கு இது தந்ததுக்கும் நன்றி கூறி கொண்டு, இப்ப வரப்போறவர்களுக்கும் வாதாடியவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த வாதத்தின்படி மனிதன் ஒற்றுமை அதிகம் என்றதுக்கு
0: தான் ஒற்றுமை
1: அதிகமா, அதாவது அதுதான் இருக்க வேணும் என்ற மாதிரி.
0: சரியா?
1: அந்த கருத்தின்படி இப்ப மனிதன் வந்து சமூக தொடர்போட தான் இருக்கிறான். ஒரு ஒரு மனிதன் அதாவது குடும்பம் என்றிருக்கிறான், நண்பன் என்றிருக்கிறான், சமூகத்தோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றதுக்குள்ள வந்து நாங்க மட்டும் நான் மட்டும் உதாரணத்துக்கு என்ன எடுத்த நான் மட்டும் ஒரு சிந்தனைய போட்டுட்டு அதை உருவாக்குறதுக்கு முடியாது. முடியும் இருந்தாலும் நாங்க நால்வரோட பேசுவோம், பேசித்தான் சேர்ந்து செய்தா ஒரு நன்மை பயக்கும். அந்த வகையில வந்து அந்த ஒற்றுமையே பலம். எல்லாரும் சொல்லுனா அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கு, அதாவது அந்த கொடி வந்து மிகவும் மென்மையானது, ஆனா அது சேர்ந்துட்டு வேண்டாம் அத முறுக்கல. அதே மாதிரி நீ ஒரு பலமான மெல்லிய கயிறு இருந்த ஒரு கயிறோட சேர்ந்து இருந்தா எல்லா கயிறு மாதிரி சேர்ந்து இருந்தா அதை அறுக்க முடியாது. அப்ப அந்த பலம் வேணும், ஒற்றுமையா இருந்தா தான் தனித்து நின்று செயல்படுது என்பது இந்த கூட்டு முயற்சிகளுக்கு தான் இது கூட பொருந்தும். அப்படியானவர்களுக்கு வந்து கட்டாயம் சேர்ந்து சிந்தனை, அதாவது அங்கேயும் வந்து ஒருவற்ற சிந்தனை மட்டும் போதாது, மற்றவற்ற சிந்தனையும் இருக்க வேணும் கட்டாயம். கணக்க நடந்து கொண்டிருக்கு விஷயங்கள், ஆனால் அந்த விஷயங்கள்ல அந்த ஒற்றுமையா இருந்தாத்தான் உண்மையா வெற்றியையும் காணலாம். அப்ப அந்த வகையில வந்து இப்ப சமூக நலனையும் இந்த கூட்டு முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் எடுத்தாலும் கூட அந்த ஒற்றுமையாலதான் அது ஒரு மிக பெரிய பலம் எல்லாத்திலே, சமூகத்தால கூட, அது வீட்டிலேயும் எடுத்தாலும் கூட பலம் வந்து ஒற்றுமை தான். அப்ப அந்த வகையில வந்து நான் சிறிய விளக்கமா தான் சொல்லி இருக்கேன். இப்ப அப்படி வேணுமெண்டா அடுத்த முறைக்கு வர்றேன். ஆனால் கருத்து இதுதான், ஒற்றுமை தான் தேவை, அதுவும் தான் சாத்தியமாகும். வெற்றிய கொடுக்கக்கூடியது ஒற்றுமையா நின்று நாங்கள் செயல்பாட்டத்தான் எண்ணத்திலையும் நாங்கள் வெற்றி பெறலாம். எனக்கு வாய்ப்பளித்த டிஆர்டி வானொலிக்கும், நடுவர் கேதுவுக்கும், நீரூபி ஆபரண மாளிகைக்கும், வரப்போற அனைவருக்கும், வாதாட வருபவர் அனைவரையும் வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து, மற்றது இப்பொழுது எங்கள் பட்டிமன்றத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் இந்த இரவு நேரத்திலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு நான் நண்பாக விட கேட்டுக் கொள்கிறேன்.
0: இணைந்து இணைந்து சுருக்கமாக வாதங்களை வைத்தவங்க இந்த பட்டிமன்றத்தின் வாத கருவை தெளிவாக விளக்கியமைக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்து சேர்த்தவங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமே என்ற அணிக்காக திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்றைய மனிதர்களிடம் அதிகம் இருப்பது ஒற்றுமை அதிகமா அல்லது சிந்தனை அதிகமா? டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களது இணைப்பு சரியாக இணையவில்லை என்று நினைக்கின்றேன். திருமதி ராதா உங்களது தொடர்பு ஒருமுறை துண்டித்து மீண்டும் இணைந்து கொண்டால் மீண்டும் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இணைப்பு சரியாக அமைந்திருக்கின்றது. திருமதி ராதா அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, கேக்குதா?
0: ஆமா, இப்பொழுது தெளிவாக கேட்கின்றது. நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம்.
2: இன்றைய
0: மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?
2: ஒற்றுமை அதிகமா தனி மனித சிந்தனை?
0: சிந்தனை அதிகமா. அந்த ஒற்றுமை என்று சொன்னால் இந்த ஒன்றிணைந்து செயல்படுறது, மற்ற எல்லாருக்கும் பரஸ்பர ஒத்துழைப்பு, சமத்துவ உணர்வு, பொறுப்புணர்வு, அன்பு, சாய்ப்புத்தன்மை, இப்படியான ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை என்று சொன்னால் சுதந்திரம், சுய முடிவெடுத்தல், சுய பொறுப்பு, தனித்துவத்தை மதிக்கிறது, சுய முன்னேற்றம், இப்படி இவைகள் அதிகமா? ஓ,
2: இந்த இந்திய மனிதர்களிடம்
0: இன்றைய மனிதர்களிடம்
2: இப்போ உலாவர
0: நடைமுறையில் இருக்கிறது
2: ஒற்றுமை மலையறிட்டது.
0: ஒற்றுமை மலையறிட்டு சொல்லுவீர்கள். ஓ,
2: அது மலையறிட்டு. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் எல்லாம் எடுத்து எடுப்புக்கெல்லாம் வந்து இப்போ ஒருத்தரோட எடுத்து சொல்ல முடியாம இருக்குது. ஏனென்றால் எல்லாம் பழுங்கி போலான் இருக்குது. அது உள் விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாம. அப்ப மலையறிட்டு தான் எங்கட ஒற்றுமைனாக்க எங்கட உறவில் இப்ப சித்தப்பா பெரியப்பா ஒரு உறவா ஒரு தும்புறது கூட சுதந்திரம் இல்லாம இருக்குது. அது பயங்கர இடைஞ்சல். நாங்கள் இப்ப வசதியா இருக்கிறோம், காசோட இருக்கிறோம், சாப்பிடுறோம், முன்னேறும் சாப்பிடுறோம், போக்குறோம், துணி இருக்கு, எல்லாம் இருக்குத்தான். மகிழ்ச்சியும் இல்ல, ஒற்றுமை மன நிம்மதி இல்ல, ஒற்றுமை இல்ல. எவையோட இல்ல. இப்ப நாங்களும் வேலையை போறோம், நீங்களும் வேலையை போறோம், பாக்குறோம், வெளியில போறோம், எல்லாம் தான். நாங்கள் உள்ளுக்கு வந்தோடனே அந்த ஜக்கெட்டை கலட்டி போட்டு விட்டு விட்டுட்டு நினைச்சு பார்த்தோன்னா தனிமை ஒரு ஒரு தனிமையும் எங்கட ஒரு சொல்ல முடியாத ஒரு எடுத்து ஒரு வெளிக்கதை சொல்ல முடியாம எங்கட பரிவா எங்கட உள்ள அடக்கத்தை வெளியாக பரிவா கதைச்சு ஒரு விளக்கத்தை கேட்டு ஆறுதல் அடைய முடியாம இருக்கிறது. அதை
0: இணைச்சு மனம் திறந்து ஒரு பிரச்சனையை சொல்லி இல்லாம இருக்கு.
2: மனம் திறந்து சொல்ல முடியாம இருக்கு. அதை எடுத்து வீட்டை வந்தோடனே இணைக்கே பெரிய ஒரு அந்த விலங்கு ஏதோ ஒரு மீன் மீன் இல்ல ஏதோ ஒரு பாம்பு அந்த முறிஞ்செடுக்கும் வாக்கல
0: ஏதோ
2: விலங்கு ஏதோ ஒரு பாம்பு
0: சொல்றேன்.
2: நாங்கள் எல்லா விஷயத்தையும் சேமிச்சு பார்த்துட்டு அதை திரும்ப முடியுமோ, தும்ப முடியுமோ, சிரிக்க முடியுமோ, இதில் எடுத்து சொல்ல முடியுமோ இல்லாம அதை அடக்கி அடக்கி அடைய கொண்டாந்து வீட்டை வந்து சட்டையை கலாட்டி போட்டு விட்டா எப்படி என்று பார்த்தா சுவர் கூட எங்களை அரவணைக்க முடியாம இருக்கு. நாங்கள் அப்படி ஒரு இக்கட்டான நிலையில நிக்கிறோம். எங்களுக்கு அந்த உறவு இல்லாம ஒரு புரிந்து எடுத்து சொல்ல முடியாம நாங்கள் தனி மனிதராக கிடந்து பதங்கி பதங்கி நாங்க தனி மனித சிந்தனையில தான் நாங்கள் இங்க வாழ வேண்டியதா இருக்கு. இப்ப உள்ள மனுஷர் தனி மனித சிந்தனையெல்லாம் வாழ வேண்டியது. இந்த முதல் என்ன சொன்னீங்க, சேர்ந்து
0: ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை அந்த பொது சிந்தனை அல்ல, சமத்துவம், எல்லாரும் நன்றாக இருக்கணும், நன்றாக சாப்பிடணும், ஒரே மதம், எல்லாம் ஒரே இடத்துல கும்பிடணும், அப்படின்னு அந்த ஒற்றுமை ஒற்றுமையா
2: எல்லாத்துக்கும் பயங்கரமா இல்ல, எல்லாத்துக்கும் பயமா இருக்கு ஐயா. என்ற எல்லா விஷயத்தையும் பாக்க எங்களுக்கு எல்லாமே வெளியில தான், எல்லாம் வெளியில காசை கொடுத்து கத்திரிக்காய் பண்ற மாதிரி தான் எல்லாம் வெளியில உள்ள விஷயம். ஒரு ஃபெஸ்ட்டுக்கு போய் நாங்கள் சந்தோஷமா பாக்குறோமோ, கந்தண்ணா சொல்லி போட்டாரு, சிவண்ணா சொல்லி போட்டோம், மாலா சொல்லி போடுதுன்ற போறமே தவிர அங்க கூட சரியான முறையில மனம் மனதை விட்டு கதைக்க முடியாது, மனதை விட்டு மகிழ முடியாது. அப்படி ஒரு விஷயத்த சொல்லி போட்டோம்ன்ட்டு சொன்னா அது 40 பேருக்கு போயிடு, 40 தெக்கில நிக்கும் அந்த விஷயம். அப்ப நாங்கள் அடக்கி அடக்கி தானே வாழ்றோம், அப்ப நாங்கள் தனிமதி சிந்தனை எங்களுக்கு எங்களை காப்பாத்துது. நாங்கள் எதை பார்த்தாலும் நாங்கள் தனிமனித சிந்தனையில் தானே வாழ வேண்டி இருக்கு. என்றால் எல்லாத்தையும் விளந்துட்டோம், எங்களுக்கு பின்னுக்கு திரையும் பார்த்தால் ஒரு வழி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப இந்த ஊர் அது இருக்குல்ல, இந்த இதுல ஒரு ஊந்துது என்ன இதுல பார்த்தா, ஐயோ நான் இதை பார்த்தேன், அந்த நத்தை மாதிரி ஒரு சின்ன சாமான் இருக்கல நத்தை, இங்க அது மாதிரி நத்தை தான் ஊறுதல்ல, அந்த ஊந்து போகுதல்ல சிவர்ல ஊந்து போகுது, அது ஊந்து போன இடத்துக்கு அதன் அடையாளம் தெரியுது. எங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து வந்தோம், எங்களுக்கு அடையாளமே இல்லை ஐயா. பாருங்க உள்ள விஷயத்த, இப்போ இதுல உறம்பு போயிருக்குது, இது போயிருக்குன்னு சொல்லி அதுகள் நாங்க ட்ரிங்க் ஒரிங் பண்ற மாதிரி துப்புரா பண்றோம்னேக்க, ஏதோ நத்தியோ ஏதோ ஒரு வட்டியோ ஏதோ ஒன்றுதான் சொல்றாங்களா, அது போற கூட அந்த பாதை இருக்குல்லோ.
0: நமக்கு இல்லை
2: என்ன இருக்கு சொல்லுங்க. அப்போ சும்மா நாங்கள் எல்லாரோட சிரிக்கிறோமா, அண்ணா உங்களை தெரியுமா, அக்கா உங்களை தெரியுமா, நான் இதெல்லாம் இருக்கிறேன், எனக்கு மூன்று புள்ள, எனக்கு ஏழு புள்ள, இந்த கம்பிலே சுத்துது ஒன்று, பரந்துல நிக்குது ஒன்றுன்னு சொன்னாலும் அது ஒரு சரியான முறையில சுவையான அர்த்தமான விஷயம் இல்லையா.
0: சொல்ல முடியல
2: அதுக்கு குறை நினைக்கணும் அதுவே மற்றவே இதான் சொல்றேன். நான் உண்மையில தனி மனித சிந்தனையில தான் நாங்கள் வாழ்றோம், இன்னும் அதே சிந்தனையில தான் வாழ வேண்டியது. என்ன கூட விட்டு கூடு வந்துட்டோம்லோ, கூட விட்டு கூடு வந்துட்டோம். சரி எங்கட அக்கா இருக்குது, எங்கட சொந்தக்காரர் இருக்குமென்று சொன்னாலும் நான் மூன்று நாளைக்கு நல்ல மாதிரி செய்வேன், ரெண்டு சட்டை நல்ல மாதிரி போட்டிருக்கேன்னு சொன்னா, இந்த அக்காவோ தங்கச்சியோ மச்சோளோ அது பார்த்துட்டு, இன்னும் இவளுக்கு இவ்வளவு காசு எடுக்கிறாள், ரெண்டு மூணு தினம் கண்டு உடுப்படுத்திருக்காள், என்ற பிள்ளைக்கு இது என்ன, நாங்கள் எங்களால கட்டுமட முடியலையேன்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது எல்லாம் சொந்தத்துக்கதான். அப்ப நாங்கள் எங்க தனி மனித சிந்தனை தானே, நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே இதுக்கு என்ன செய்யணும், இப்படி செய்யணும், என்ன இதுக்கு இந்த இடத்துல சிரிக்கணும், பொய்யாண்டாலும் சிரிக்கணும்ன்ற ஒரு நாங்கள் சிந்திக்கிறோம்
0: எல்லாம்.
2: அப்ப தனிமையை முயற்சி தானே வாழ முடியும், நாங்கள் வழி நடத்த எங்களை அதான் கொண்டு நடத்துது.
0: அருமை அருமை உண்மையிலேயே, வானொலிக்கு வந்தால் எப்படி கதைக்க வேண்டும், தனியா சந்திச்சால் எப்படி கதைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பட்டிமன்றத்துக்கான முக்கிய நோக்கமே உங்களது சுயத்தை, உங்களுக்கு மனதில் தோன்றியவை அப்படியே சொல்வதுதான். அது எதிராக இருக்கலாம், இந்த உங்களது அணி சார்பாக இருக்கலாம், இல்லை எதிராக இருக்கலாம், ஆனால் அது இது இல்லை. அதனால் பட்டிமன்றத்தின் அது இது உங்களை நீங்களே வெளிப்படுத்திக் கொள்வது.
2: என்னோட வர்றதெல்லாம் வேலைக்கு வர்றதெல்லாம் இருக்கிறதா, அது கொஞ்சம் சுது சுத்தம் என்ன, அது கொஞ்சம் ஆச்சாரம் மாதிரி. அப்ப இது ஒன்று பூமியை பார்த்து கொண்டு நடக்கிறது, தாங்கள் ஒழுக்கமான மாதிரி, அவர் அத்தான் விட மாட்டார், மாமா விட மாட்டுது, மாமி விட மாட்டுதுண்டு, மாமி இது நாங்கள் என்ன வந்து உங்களை கைய கொடுத்து நாங்கள் குலுக்கி கதைக்கிறோம் இல்லையே. ஒரு விஷயத்த ஒரு பரந்த விழி பரந்த விளக்கத்துல பார்க்குதல் இல்லைங்களா கொஞ்சம். அப்ப அதை இப்ப நான் அதையோட போறேன் தான், இப்ப புருஷன்மார் வேலையன்று சொல்லி கொண்டு வேலையை எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் சொல்லிப்பட்டு வேலைக்காக ஈடுபட்டு கொண்டு திரியணும் இல்ல சில பேர்.
0: அதுக்கு
2: ஒரு கோய கோட்டை எடுத்து கொடுத்தோடனே அவ சந்தோஷமா இருக்கணுமா, நமக்கு இல்ல வாழ்க்கை
0: பெரும்பாலானோர் வாழ்க்கையே அப்படித்தான்.
2: விளக்கலையா?
0: பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையே அப்படித்தான்.
2: அப்படி அப்படி இவ செய்கிறதால புள்ளி விழுந்து கொண்டல்லே இருக்குது, புள்ளியை கடவுள் போட்டு
0: கொண்டு.
2: இப்ப நான் உங்களோட கலைக்கலன்னு சொன்னா இதான் உங்களோட கலைக்கலாது, இப்பதான் பிரச்சனை. சொல்லி போட்டு விளக்குறது வேறு, அது ஒரு புள்ளியோட நிக்குதோ இல்லாட்டி அந்த புள்ளிய போறதே திருத்தட்டு திருத்தட்டு மாதிரி பள்ளிக்கூடம் மாதிரி. இது உள்ளுக்கு இந்த மாசன் வந்தோன்னு ஒரு முட்டை பொறிக்கணும், ஒரு தேர்தல் கொடுக்கணும். அங்க தங்களுக்கு கிச்சனோட கத்துக்கொண்டு இருந்தாலும் அந்த கடவுளுக்கு தெரியும்
0: இல்லை நடக்குதாண்டு.
2: அதுதான் சொல்றேன் நான், இந்த திட்டு திட்டு திட்டு நீங்கள் இன்னும் எழுத்து அந்த அந்த ஃபைல நிலப்பாதீங்க செய்யறேன்டா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுங்க. ஒன்னும் மனுஷன் இது ஒன்று போண்டாமன்னு சொன்னதான் எனக்கு மாமியும் மாமாவும் பிடிச்சி கட்டி வச்சார்கள். அப்ப கட்டி வச்சார்கள்ன்னு சொன்னா இனித்தானே இங்க வந்துட்டீங்க பலந்த தெய்வம் ரெண்டு பேரும் கதைச்சு சேர்ந்து நல்லமா செய்யுங்கண்டா. அது இந்த மனுஷனுக்கு சொன்ன அவ்வளவுங்க, அது 6 மணிக்கு மேல வந்தாலும் ஒரு அவட்ட புரண்டோட போய் குடிச்சிட்டு வந்துடுவார். நானே செய்யறது அவருக்கு ஒரு முட்டை மீனை பொறிக்கணும். அப்ப இது மாதிரி கூடாதே இல்லை, இப்படி சொன்னாலும் அது கூடாதானே ஐயா. இந்த கதைக்கு அவ சொல்லி ஒருத்தர் அந்தரப்பட்டு சொல்ல ஒரு வீட்டுக்கான் அதுக்குதான் அதுக்குதான் சொல்றேன். நான் ஒண்ணும் செய்யலாது, நான் சொன்ன உள்ள விஷயத்த சொன்னேன். இப்படி பொடிஞ்ச இப்படி சிஆர்டியில இது கேட்கலாம், நீங்கள் சிஆர்டியில நல்ல கதை சொல்லலாம் ஒரு பாடலாம் அப்படின்னு சொன்னா அந்த மெசேஜும் அது ஒரு துணிதோ கேட்க இதன்னு சொன்னா மனுஷன் காலத்துல கேட்கறது கிடையாது. ஏன் பாருங்க நீங்கள போய் ஒரு விஷயத்தை அப்ப எழுதுங்க கவிதை என்று சொல்லுங்க ஒண்ணுடா இல்லையான சில வழி எனக்கு சின்ன நல்ல கதை சொல்லிவினா வெளியில வர
0: மாட்டேன்.
2: கஷ்டம் தானே, இன்னும் அந்த அடக்கு முறையும் இன்னும் உலகம் தெரியாதனும் கணக்கு
0: இருக்கணும்னதோடு இருக்கிறார்கள்.
2: நான் சொல்றேன் இப்படித்தானே, நாங்கள் ஒண்ணும் இடத்தை விட்டு வந்துட்டோம், நாங்கள் ஒன்று செய்யலாம். ஆனா உண்மையில ஒரு மனசரோட பெஸ்ட் வந்தாலும் வெளியா கதைக்க முடியல. நான் அதைத்தான் சொல்றேன், உங்களோட மன துயரம் மன விளக்கங்கள் ஒரு விஷயத்த கதைக்க முடியாது.
0: எல்லா சிந்தனையும் எங்களுடனே மறைந்து போகின்றது.
2: மறைஞ்சு போகுது, அதுக்கதான் நாங்கள் எண்ணிக்கணும் நாங்கள் விலகி அப்படி இப்படி நடக்க வேண்டியதா கிடையாது. என்னடா நாங்களே எங்களை கொண்டது மேடையிலேயே ஏற்ற மாட்டினோம், நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கோம். என்ன சிலதை விழுங்கியும் சிலதை விழுங்காமலும் வச்சு வச்சு கஷ்டப்படுறவையா? இதுதான் உள்ள பிரச்சனை. நானே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாலும் அதுக்குள்ள இப்படி திட்டாமை கொள்ளாம நீங்களும் வாழுங்கன்னு நான் சொல்றேனே தவிர எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னா இன்னும் சொல்ல மாட்டேன். இன்னும் கூடுதலா இந்த ஒழுங்காக அங்க உறவில் ஊர்ல கல்யாணம் செய்துட்டு வந்தவே சொந்தக்காரர் கஷ்டப்பட்டு வந்தவையெல்லாம் கஷ்டப்படையினான். ஆனா என்ன தெரியல, ஆனா எனக்கு என்ன வெறாக்கள் எல்லாம் கொண்டு போயிடும் அந்த நாங்களும் ஒரு சம்பளம் எங்களுக்கு இவ்வளவு காசு தர்றதுக்காக கூட்டிக் கொண்டு போகுதுகளே தவிர மனதுக்கு சில உள்ள கஷ்டப்படுதான் எல்லாம் கஷ்டப்படையினோம் ஐயா.
0: கண்டிப்பாக
2: கவலை இருக்கு. சில பேர் சொல்லினோம் இல்லை ஒற்றுமை உண்டு, ஒற்றுமை எல்லாம் மலையேறிட்டு நாங்கள் இடத்தை விட்டுட்டு வந்துட்டோம் ஐயா. இந்த ஒற்றுமை சொல்லிடலாது.
0: நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
2: நன்றி
0: வணக்கம். இன்றைய மனிதனிடம் தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் வருகப்பட்டி கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் நண்டு மனோனா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: ஓ வணக்கம் கேது.
0: நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: ஓ நல்ல சௌக்கியம். இந்த காலநில கொஞ்சம் குறைஞ்சதாலதான் இந்த
0: சௌக்கியங்கள்
3: இப்ப தனி மனித சிந்தனையாலா போடுவோம். இல்ல
0: எல்லாரும் தனித்தனியும் சொல்லுங்கள்.
3: சில முதலில் இந்த எங்களுடைய என்ன நியூரூபி ஆபரண மாளிகைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனுசரணைக்கு மற்ற இப்ப பேசியவர்கள் எல்லோருக்கும் உண்மையில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவ என்ன பேசுறோம்ன்றே எனக்கு விளங்காம போச்சு. கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம் இந்த தலைப்பு வந்து
0: கொஞ்சம் ஒரு ஒரு விளங்கம் இல்லாமல் இருந்தது என்ன
3: அத்தையா அது இது கொஞ்சம் நீளமா வந்துட்டது. இன்றைய மனிதனிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது அதாவது வந்து சிந்தனை இல்லாதவன் ஐயா எல்லாத்திலும் ஒரு அதாவது வந்து விஞ்ஞானியில இருந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாங்கி பெரியவனா இருப்பான் அவன் உண்மையிலே அவன் வீட்டை போறதே அவனுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். காரணம் அவனோட தனியத்தான் எல்லாத்தையும் இயக்க போறாரு. ஆனால் அந்த வீட்டை போனோடனே எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு அந்த பிள்ளைகளோட மனைவியோட ஒற்றுமையா சந்தோஷம் வந்தாலு கதைய கதைச்சி இருப்பனோ இல்லையோ எந்த எந்த துறையிலும் நடுவரவர்களே இன்றைய மனிதன் ஒற்றுமை உண்மையில நான் சொல்லுவேன். அது இப்ப சில சில அவையவையான்ட்டு உணர்வை பொறுத்ததான் இல்லையென்று சொல்ல முடியாது. இப்ப நாங்கள் எல்லா துறையிலும் மனிதர்கள் ஒற்றுமையா உள்ளுக்கு நஞ்சித்தனங்கள் அதுகள் இருக்கலாம், அதை நாங்கள் வெளிப்படையா தெரிஞ்சு கொள்ள மாட்டோம் கடைசி மட்டுமே. ஆனால் ஒற்றுமை எல்லா துறையிலும் இருக்கோ இல்லையோ
0: எல்லா துறையிலும் ஒற்றுமை இருக்க
3: நீங்கள் இப்ப வானொலியை வந்து என்ன செய்யலாம்ன்றது தனி ஓரியன்ட் செய்ய மாட்டேன். இதை பற்றி அந்த டிஸ்கஸ் பண்ணுவீங்கள உங்களோட தனி மனித சிந்தனையா இருந்தாலும் இத இப்படி செய்தா இப்படி இருக்கும் என்று நாலு கடைசி வீட்டுல தானங்க வீட்டுக்கோ பிள்ளைகளோ இப்படி இந்த தலைப்பு வச்சா இப்படி இருக்கும் அவையும் பேர்ந்து சில அட்வைஸ்கள் கொடுப்போம். அதாவது வந்து நீங்க எந்த துறை எடுத்துக்கொள்ளும் நாங்க மனிதனா பிறந்து வாழ்ற காலகட்டத்தில எல்லா துறையிலும் ஒற்றுமைன்றது வந்து கட்டாயம் இருக்க போகணும். அது உள்ளுக்கு அவங்க நாங்க கொதிச்சு கொண்டிருந்தாலும் அந்த அதாவது நாலு பேருக்கு தெரியக்கூடியதா இல்ல அரசியலை பாருங்க அரசியல்ல புட்டிச்சு திண்டுடுவாங்க. ஆனா வெளியில பாருங்க அவங்கள இப்படி சிடிச்சு மாலை காசை கொடுத்து மாலையை ஒணிணந்து உள்ளுக்கு இட்டு இட்டு நான் பிறகு கவனிச்சு கொள்றேன் மனதுக்க சொல்லி
0: கொண்டு
3: இதைத்தான் சொல்றேன். ஒட்டுமை கட்டாயம் தேவையானது. இப்ப ஒரு ஒரு ஆலயம் என்று உருவாகிச்சு என்று சொன்னா மக்கள் இல்லாம எப்படி ஐயா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆலயத்துல வந்து பக்தர்கள் பெற வேணும் வானொலி என்று சொன்னா நேர்கள் பெற வேணும் அதுதான் இந்த சிறப்பு. இல்லையென்று சொன்னா
0: பட்டிமன்றம் என்றால் இரு பக்கம் பேச்சாளர்கள் பெற வேணும் ஒற்றுமையா வரணும்.
3: அதுதான் இது சும்மா அந்த அதாவது வந்து பேச்சாளர்கள் என்று சொல்லும் போது சில உள்வாங்கல் கட்டாயம் தேவை.
0: கண்டிப்பா கண்டிப்பா உண்மையில
3: தேடல்கள் இருக்க ஒண்ணு அந்த தலைப்பை வச்சு நாங்கள் தேடுவோம் கட்டாயம் உடனே. நாங்க இதை எழுதி கொப்பில வச்சு வாசிக்கிற விடயமே இல்லை. இது என்ன ஆன முறையில ஒற்றுமைன்றது வந்து அவங்க எந்த துறையை மட்டும் கொள்ளுங்க ஒரு ஆபீஸா இருக்கட்டும் எதுவும் ஆனா பிடிக்காது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பதவியில இருக்கிறவன்கிட்ட போய் நாங்கள் அதை ஒப்படைக்கிறோமோ இல்லையோ இப்ப இது இவருக்கு என்ன உண்டை வந்து எடுக்கட்டும் என்று சொல்லும் அந்த அதுதான் இன்றைக்கு மனித வாழ்க்கையில வந்து எதுக்கு எதுக்குன்ற ஒரு மனைவியா இருக்கிற வந்து அவன் கணவன் குடிகாரனோ சரியில்லாதவனோ கெட்டவனாம இருந்துட்டு போகட்டும் அவன் தன்ற கடமையை செய்கிறாவோ இல்லையோ அதுக்காக இவன் நான் எந்த எண்ணத்துக்கு இவன் இவன் நான் என்ன பணிவிட செய்ய வேணும் என்று இணைக்கிறேன் இல்ல தான் எந்த பெண்களும் என்ன
0: இவருக்கு இவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும் பண்ண நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா குடும்பமே போச்சு.
3: அது அதுதான் உண்மை என்ன அப்ப அவ உள்ளுக்கு கோபம் இருக்கும் ஆனா வெளிப்படையா அந்த தான் செய்யற கடமைகளை சரிவில செய்கிறாவோ இல்லையோ இதுதான் இந்த ஒற்றுமைன்றது வந்து அதை விட பெலமானது ஒன்றுமே கிடையாது கடைசி மட்டும். நீங்க பாருங்க அன்றைக்கு ஒரு ஒரு ஒரு யூடியூப் ஒரு யாரோ போட்டிருக்கிறாங்க ஐயா வந்து தமிழ்ல பூஜை செய்கிறார் ஆனா ஆனா அவர் என்ன செய்கிறார் இவர் பிளான் பண்ணி போட்டார் இதுக்கு இது இதுக்கு ஒர்க் அவுட் ஆக வேணும்ன்றதுக்காக ஓடுறாராம் பூஜையில என்ன நிக்கிறவன் பிரதாலி ஓடித்திரியினம் என்ன அப்ப இது இதை விட மிமிக்கிறி என்ன இருக்குன்ற மாதிரி வேற ஒரு ஆள் சொல்லி கொண்டிருக்குது. அப்ப இதுல என்ன விடயம் என்று சொன்னா அவனவன் ஒரு தனி மனிதனா எவ்வளவு சுரமசாலியாகவும் இருப்பார்களே. ஒரு உதாரணத்துக்கு ஐயா கவிஞர் ஒரு தனியத்தான் அவர் பாடல் எழுதுவார் எந்த இடத்த மரத்தடியிலயோ ஒரு தனிமையிலயோ ஒரு கடற்கரையில வச்சு எழுதுவர் இந்த சிச்சுவேஷனை உள்வாங்கி கொண்டுதான் எழுதுவார். ஆனால் அதை சமர்ப்பிக்கிறதா இருட்டு எல்லாரும் சேர்ந்துதான் அதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவார்கள். என்ன ஓ இது இந்த இந்த கதைக்கு இந்த இந்த பாடல் இந்த வரிகள் சிச்சுவேஷன் சரியா இருக்குமோ இது இல்ல இல்ல நீங்க மாத்தணும் இது எங்களுக்கு பிடிக்க இல்லையென்று சொன்னா அவர் மாத்தித்தான் ஆகவன். இதுதான் மனித வாழ்க்கையில ஒற்றுமைன்றது வந்து லேசில கஷ்டம் தான் அது ஒற்றுமைப்பட்டு வாழ்றது கஷ்டம். ஆனால் எங்கட நியதி அதான் போச்சு நாங்கள் எங்க வந்தாலும் ஏதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு நடுவரவர்களே. இப்ப நாங்கள் எல்லா துறையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் அப்படி இப்படி ஒன்று கதைக்க முடியாது. சில சில விஷயங்களை நாங்க கொஞ்சம் பணிஞ்சு ஒடுங்கித்தான் போக வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு சில விடயங்கள்ல. ஓ கட்டாயம் ஆன முறையில என்ன பொறுத்தளவுல ஒரு இன்றைக்கு அந்த சேர்ந்து வாழ்ற ஒற்றுமையா வாழ்றத போல ஒரு சிறப்பான செயல்பாடு உலகத்துல கிடையாது. நாங்கள் இப்ப ஒரு இன்ஜினியர் ஒரு காணிவேல் நடக்குதுன்னு வேற வேலை இல்லையோ எனக்கு உங்க. ஆனா எங்களோட புள்ளிகள் விரும்புது கட்டாயம் என்ன
0: தனியன்னு சேர்க்க மாட்டேங்க ஆட்டிகள்லாம் ஆனா பாக்குறதுக்கு ஒற்றுமை ஆக்கல் வரணும்.
3: அதுதான் எதுக்கும் வந்து உண்மை நான் இப்ப சொன்னே ஆலயம் என்றா பக்தர்கள் விரவணும் என்ற மாதிரி கட்டாயம் எதுக்கும் சிறப்பு என்று சொன்னா அந்த ஒற்றுமையா சேர்ந்து செய்யுமா போல உலகத்துல எந்த எல்லா விடயத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. அரசியல் பார்க்கணும் குடும்பி அடக்குமணும் எந்த ஆண்ட எத்தனை வருஷத்தை கட்டி தெரியுமோ அதோ இது ஒன்று அவன் உள்ளுக்கும் மக்களை வேற விதமா
0: சிந்திப்பார்கள்.
3: போட்ட மாத்திரம் வேண்டி போடுவோம் கட்டித்தனத்தை என்ன நான் என்ன பாக்கு குடுத்தீங்க என்று யாரும் கேட்டாலும் அது சும்மா ஒரு போடு போக்குல கொடுத்தாது அது அது இதுகளுக்கு என்ன தெரிஞ்சது இதெல்லாம் நிறைவேற்ற வேணுமோ அப்படி கண் கூடாத எத்தனையோ பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த உண்மை நேர்மை சத்தியம் எல்லாம் கட்டுப்பட்டவன் அத்தண்டைக்கு எல்லா இடங்களையும் கவனித்து பாருங்க வெற்றி கொடி நாட்டி கொண்டே இருப்பார்கள்.
0: இல்ல உண்மையிலே இந்த மனிதர்களிடம் காணப்படும் ஒற்றுமைதான் இந்த ஆட்சி மாற்றங்களும் நிறைய உலக மாற்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன
3: கட்டாயம் பாத்தியில நீங்க ரெண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க பாத்தியில என்னண்டா அந்த மக்களுக்கு நீங்க சொன்னீங்களோ இங்க இவருக்கு போடும்போது யாராவது கதைத்திருப்பீங்க.
0: அது உள்ளுக்கு உள்ளுக்குத்தான் எல்லாரும் ஒற்றுமையாத்தானே போட்டு ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள்.
3: கட்டாயம் அவங்கள் எல்லாத்த சிந்தனையும் ஓ கட்டாயம் இவற்ற செயல்பாடு இவற்ற பேச்சு இவற்ற நடவடிக்கை மற்ற இவற்ற எல்லா விடயத்தையும் அறிஞ்சு வச்சுட்டு நான் இவருக்கு தான் போட் பண்ண போறேன்னு அப்ளிகா குடிச்சு சொல்லி இருக்கிறார்கள்.
0: அசைக்க முடியாது வந்த ராஜபக்சாக்களே ஓடியோட விரட்டியவர்கள்.
3: ஓ விரட்டின மாத்திரம் இல்ல இன்றைக்கு தலை காட்ட முடியாம பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் அந்த தனிப்பட்ட முறையிலே வேண்ட சிந்தனைகள் போய் அது இவனுக்கு என்ன சொல்றது நான் ஊழல் செய்தா இவன் என்ன கேக்குறது இப்படித்தான ஐயா உலகமே போய்கொண்டிருக்கு. இதுதான் உண்மை. நீங்க இப்ப நல்ல ஒரு பாயிண்டே முடித்து தந்துட்டீங்க.
0: மற்றது ஆண்டாண்டு காலமா ஆண்டு வந்த திராவிட கட்சிகள் எல்லாம் இல்லாத ஒழித்தார்கள். என்ன ஒற்றுமையா
3: இத விட ஒரு சாதனை வேணுமோ மக்கள் ஒற்றுமை இதை விட என்ன சொல்ல
0: போறீர்கள்.
3: இது அதாவது 70 வருஷம் ஆண்டு கொண்ட திராவிட கட்சி எல்லாரும் பின்னுக்கு தள்ளி போட்டு ஒரு புது மனிதன் பெற இல்லையோ
0: சொந்த தொகுதியிலே வெளியெல்லாம் பண்ணி விட்டார்.
3: கேவலம் உண்மையில. ஆனா அவன் கதை இப்பவும் விட்டு கொடுக்கணும் இல்லை தாங்கள் என்ன நாங்கள் எந்த கட்சி நான் ஆட்ட மகன் இதெல்லாம் கொண்டே பையும் கட்சி இதுதான் ஐயா எங்களுடைய ஒற்றுமையன் இல்லை நாட்டி என்னும் இருக்குது. இது இன்னும் மயோரிட்டிக்கு இடம் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது என்ன சொல்லக்கூடாது அவையே புரிந்து கொள்ளுவார்கள். இதுதான் உண்மையில எந்த விடயத்திலும் உள்ளுக்கு என்ன நஞ்சுத்தனமோ பொறாண்மையோ வச்சிருந்தாலும் ஒரு நேர்மையா நடக்கிறவனுக்கு உண்மையில ஒற்றுமையா வாழ்ற மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் சந்தர்ப்பங்கள் விரைவாக நாங்கள் திரும்பவும் இதுக்கு
0: தொடர்ந்து வாதங்களை வைப்போம். இணைந்து அப்படியா இருக்கிறதே வேலை செய்கின்றது
3: இல்ல ரெண்டும் ஒவ்வொரு நேரம் டிரைவ் பண்ணினான்.
0: இப்ப
3: இப்ப ராதா வந்து இப்ப வைபர்ல வந்தவோ இல்ல அதுக்கு நான் அது அது அது ஏழாம இதுக்குள்ள வந்தேன் உள்ளுக்கு.
0: திருமதி பிலோமினா ஆண்டன் லேண்ட்லைனா வந்தது, மற்ற ஜோயஸ்வரி அம்மாவும் லேண்ட்லைனா வந்தது, குணநாயகி அம்மா ராதா. ஓம் ஓம் ஓம் பாக்கிறோம்.
3: நன்றி வணக்கம்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.

இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமே அணிக்காக திருவாளர் லண்டு மனோ அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 170வது பட்டிமன்றம் என்று இன்றைய மனிதர்களிடம் அதிகம் ஒற்றுமை அதிகமா அல்லது இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகமா? 170வது பட்டிமன்றம் என்று முதலாவது வாரமாக

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பாலேந்திரா. இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் நடுவர் கேதுவர்களே.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். ஓ, சொல்லுங்கள். ஓ,
1: ஒற்றுமையா இருக்கிறீங்களா? தனிமையாகவே இருக்கிறீங்களா?
0: தனியா இருக்கிறோம். ஆனால் உங்களோட ஒற்றுமையா இருக்கிறோம்.
1: ஒற்றுமையா இருந்த வழிதான் நாங்கள் இன்றைக்கு ஒற்றுமையா இருக்கிறோம்.
0: ஓ,
1: என்னவா இருந்தாலும் அது ஒரு பூப்பதுல நீராட்டவளா பாருங்க, ஒரு திருமணம் பாருங்க, ஒரு பிறந்தநாளை பாருங்க, தனியா எங்கட கணவன் மனைவி பிள்ளையோட சேர்ந்து அதை நாங்கள் செய்யலுமா? எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக நின்று நாங்கள் அதை நாங்க சிறப்பிக்கணுமே. சிறப்பித்தாதான் எங்களுக்கு மனதுக்கு திருப்தி. அதை விட்டு தனி மனிதர் தனி மனிதர்டா நாங்கள் நாளைக்கு என்ன இது என்னன்னு சொல்றது? தனி மனிதர்டா இது நாளைக்கு நாங்கள் ரோட்ல பாத்துக்கிறோம்.
0: தனி மனித சிந்தனை. ஓ,
1: தனி மனித சிந்தனைன்னா நாங்கள் நாளைக்கு பைத்தியகாரனா போயிடுவோம். நாளைக்கு என்னவா இருந்தாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி நாங்கள் சேர்ந்து அதை ஆலோசித்து நாங்கள் அதை சிறப்பிக்கிறது தான் நாங்கள் இந்த எங்கட ஒற்றுமை. அதை விட்டு நாங்கள் தான் தனியே நாங்கள் தான் பெரிய ஒன்றுமே செய்யல. அதுல முன்னேற்றத்துக்கு ஒரு அறிகுறி ஒன்றும் இல்லை நடுவர் அவர்கள். இல்லையு சொல்றீங்களா? அப்ப அதே மாதிரி இப்ப உங்களுக்கு நேரம்
0: நெருங்கிட்டு வாதங்களை தாருங்கள்.
1: இல்ல ஒற்றுமை மனம் வந்து என்னுடைய அணிக்கு பேசியிருக்கிறார். மற்ற கூடுதலாக எல்லாரும் அங்கே எதிரணிக்கு தான் பேசினவர்கள். தனி மனிதர்ண்டா என்னண்டப்பா நாங்கள் தனி மனிதராக வாழ்றது? நாங்கள்
0: தனி மனித சிந்தனை.
1: இப்ப நாங்கள் ஒரு நாங்கள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் அதாவது ஒரு கடையை திறக்கணும், ஒரு ஏதோ ஒரு பெறணுமா இருந்தால் நாங்கள் ஒரு பெரியவனா விரோணமாண்டா நாங்க தனியா வர்ற கஷ்டம். நாலு பேரை சேர்ந்து அவரோட அறிகுறிய கேட்டுத்தான் நாங்கள் அதை முன்னுக்கு வரலாம். அதை விட்டு நான் தான் தெரியாதுண்டால் அது சாத்தியக்கூறு இல்ல. வரையில அது கஷ்டம், சரியான கஷ்டம். இப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு விமானத்திலேயே நாங்கள் ஏறுறோம்ல, ஒரு விமான பயணிகளோட நாங்கள் ஏறுறோம்ல, எல்லாரும் சேர்ந்து அதோட நாங்கள் விமானத்துல நாங்கள் பயணிக்கல, எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் போறோம். இந்த விமானம் ஏறி இறங்குதுன்றக்க ஒரு எங்களுக்கு ஒரு மன திருப்தி. எல்லாரும் சேர்ந்து அது வந்து நாங்கள் போய் ஏறி இறங்குறோம்ன்ற ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்துல நாங்கள் ஏறுற மொழியோ. அதை விட்டு நான் தான் தலைச்சிந்தால ஏறுறோம் இறங்குறோம்னு சொன்னால் அது என்னண்டு ஏறுறோம் இறங்குறோம்னு எங்களுக்கு தெரியாம போயிருமே. இப்ப ஒரு டாக்டரா இருங்க, ஒரு டாக்டர் ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன் செய்யும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு ஒரு ஆபரேஷன் செய்யும் பொழுது அவர் தனியே செய்ய இல்லை. 4 பேர் 5 பேர் டாக்டர்மே சுத்தி நின்று, 4 பேர் நர்ஸ்மாரெல்லாம் சுத்தி நின்று அவர்கள் ஒற்றுமையாக எப்படி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம்ன்ட்டு அவர்கள் தீர்மானித்து தான் செய்யறாரு ஒழிய தனியா ஒரு டாக்டர் வண்டி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்தால் அவர் முடிஞ்சிருவார் ரக்கண்டே. அவர்கள் சேர்ந்து 4 பேர் 10 பேர் சேர்ந்து சுத்தி நின்று என்னுடைய அம்மாவுக்கு ஆபரேஷன் செய்யும் பொழுது 16-17 டாக்டர்ஸ் மார் சுத்தி நின்று தான் ஒற்றுமையாக அவர் செய்தவர்கள். என் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 19 மணித்தியாலம் மயக்கினவே அவருக்கு என்னுடைய அம்மாவுக்கு வந்து 8-9 மணித்தியாலம் ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன். அதை வந்து எல்லா டாக்டர்ஸ்மாரும் ஒற்றுமையாக சுத்தி நின்று எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் உயிர் தப்ப வச்சதுதான் ஒற்றுமை. அதை விட்டுட்டு தனியா நடுவர் கேது அவர்கள் வந்து ஆபரேஷன் செய்யறாருன்னு நாங்க சுத்தி ரெண்டு பார்த்தோம் நிக்கல. அத என்ன அவர்களுக்கு உதவியாளர்கள் வேணும், என்ன மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும் நாங்கள் அதை சுத்தி ரெண்டு எதிர்பார்த்து அவர்களுக்கு அவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அதை உயிர் உயிர் உயிரை பாதுகாக்கிறது. அதை விட நாங்க தனி மனிதன் என்ன எனக்கு ஒன்று உலகங்கள் தனி மனிதன் என்னத்தை செய்ய
0: தனி மனிதன் சிந்தனை
1: என்னது செய்ய அவர் தான் முன்னோரம் கொண்டு பாக்குறார் தான் முன்னோரி தான் அப்ப அவர் தான் தான் சாப்பிடணும் தான் தான் தந்தை வயிற்ற பார்க்கணும் பண்ணி இருக்கிறாரே ஒழிய மற்றவர்களை அவர் எதிர்பார்க்க இல்லை. எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் வயிற்ற வளர்க்கணும், எல்லாரும் முன்னோரணும், எல்லாரும் மற்றவன் மாதிரி முன்னோரணும் மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கணுமே ஒழிய நான் தான் முன்னோரணும், நான் தான் பெரிய வீட்டுக்காரன் வசதிக்காரன் அவரோடு நான் தான் வீடு வாசல் வாங்கணும், நான் தான் பெரிய முதலாளி அவரோடு மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாரும் நல்லா வருவோம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்கணும் என்ன. அதாவது ஒற்றுமை சிந்தனை தான் எங்களை பொறுத்தளவில் அது உண்மையில ஒரு மனதருக்கு வளர்ச்சி என்ன. அதை விட்டுட்டு நாங்கள் தனி மனிதன் தான் இது என்னப்பா நாளைக்கு நடுவர்களே நாங்கள் செத்து போனா ஒருதான் தூக்க போறான் எங்கட பொடிய நாலு பேர் ரெண்டு பேர் சேர்ந்துதான் தூக்குறாங்க வந்து என்ன தூக்கி கொண்டு எரிக்கிறாங்க கொளுத்துறாங்க எல்லாம் செய்யறாங்க காலாத்துறாங்க கொண்ட கடல் எரிக்கிறாங்க தனியா ஒருதான் சொந்தம் பந்தம் அச்சான் மாமன் சேர்ந்துதான் எல்லாம் செய்யறாங்க என்ன. நாங்கள் தனி மனிதன் சொல்லல அது என்ன தனி மனிதன் சொன்ன மாட்டா நாங்கள் நாளைக்கு என்னன்னு சொல்றது நாங்கள் நாளைக்கு ஒரு தனி கட்டியா மாறிடுவோம் எங்களுக்கு ஒரு நாலு பேர் சுத்தி நிக்க மாட்டார்கள் என்ன நடுவர் அவர்கள் இல்லன்னு சொல்றீங்களா. இன்னும் நிறைய கருத்துகள் இருக்குது எனக்கு ஒற்றுமைக்கு நிறைய கருத்துகள்
0: இருக்குது தொடருவோம்
1: அடுத்த வாரம் நிச்சயமாக தொடருவோம் என்ன
0: சிரவித்த உங்களுக்கு நன்றி வணக்கம்
1: நன்றி.
0: இந்திய மனிதனிடம் ஒற்றுமை அதிகம் என்ற அணிக்காக திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து தேவன் இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் கேது. நான் இந்த புதுசா வந்து நான் இப்பதான் வந்து கொஞ்ச நாள் தானே இப்ப நான் கதைக்கிறது எனக்கு இது இருக்க தகுதி இருக்கா என்ன மாதிரி
0: இங்க பழையவர்கள் புதியவர்கள் என்று இல்லை நீங்கள் உங்களது பட்டிமன்றத்தில் உங்களது வாதங்களை நீங்கள் வைக்கலாம். இதற்கு நீங்கள்
2: இல்ல நான் வந்து புதிய வந்து நேரடிய நான் பழைய கணக்கு அனுமதி கிடைத்தான் பெறவும் நினைக்கிறேன்
0: அப்படித்தான்
2: பொதுவா புதிய பானை இல்ல விளங்குதா பொதுவானது வந்து புதுசு வாரர்களுக்கு இடம் இல்லையா கேள்விப்பட்டேன்
0: அப்படியா புதியதா வாரவர்களுக்கு இடம் இல்லையென்று இல்லை நீங்கள் பட்டிமன்றத்துக்கு பட்டிமன்றத்தோட வாருங்கள். நீங்கள் எங்கெங்கயோ இருந்த இதுகள் எல்லாம் கொண்டு வந்து பட்டிமன்றத்தில் புகுத்தால் நான் என்ன செய்வது அணிக்காக பேச வந்திருக்கிறீர்கள்.
2: நான்
0: சிந்தனைக்காக இணைந்திருக்கிறீர்கள், உங்களை வருக என்று வரவேற்றுக் கொண்டு உங்களது வாதங்களை தாருங்க.
2: சரி, நான் நிகழ்ச்சிக்கு வாதம் பெற்றது உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறது இந்த நீரூபி ஆவண மாலைக்கு நன்றி சொல்லிக் கொண்டு பேசின சாரங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு நான் சுருக்கம் நேரம் போது நான் சுருக்கம் அடுத்த இல்ல வந்து தெளிவா கலப்பம். இப்ப என்னன்னு சொன்னால் கேதுண்டைக்கு நாங்கள் பொதுவங்கள என்ன நாடுல வைப்ப நாடுகளை யோசிப்போம் என்றைக்கு நாங்கள் இல்ல அர்த்தம் இல்ல வச்சுக்கோம் விளங்குதா. இப்ப நீ எந்த இதுல வரக்கூடாது வந்தா உனக்கு இதும் கூட அது மாதிரி தான் நாங்கள் நாட்டிலையும் வந்து எல்லாம் வந்து எங்களுடைய சொந்தம் நீங்கள் சொல்லி அங்க இந்த விளங்குது அப்ப உண்டை வாழ்க்கை விடுவாங்கல விளங்குது அப்ப நாங்கள் தனியா சொன்னா நாங்கள் எங்களுடைய கட்டி எழுதி கொண்டு போகலாம். இப்ப உண்டா இருக்கிறதுக்கு எத்தனை குலை இப்ப நான் குறிப்பா எங்களுக்கு தயாரித்து சொல்லக்கல நாங்கள் விருப்பம் இல்ல சரியா ஆனால் நாங்கள் தனியா போனா நாங்கள் எப்படி முன்னோ இருப்போம் நாங்கள் சரியா. அதான் நம்ம இந்த பொது சிந்தனை பாக்கல நாங்கள் தனியா எங்க பாட்டுல எங்களுக்கு ஒரு இதை கட்டி அமைச்சோம்னா நாங்கள் எங்கேயோ சந்தோஷம் எழுந்திருப்போம்.
0: தனிமனித சிந்தனைகள் அதிகமாக இருக்கின்றது மனிதர்களிடம்
2: நாங்கள் இன்னும் சிறப்பா இன்னும் சிறப்பா வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதுக்கும் போயுமோ இன்னும் அது இட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் அப்ப அது உண்மையில அது எங்கடைய உலகமே சேர்ந்து எங்களை அழிச்சு கொண்டிருக்குது இல்லையா. விலகி போனாலும் விடுறாங்க இல்லையாப்பா விலகி போனாலும் விடுறாங்க இல்லையா அப்ப இது கவலையாது. நான் ஒரு சில ஆதங்களை சொல்றேன், இது நேரம் போடி நான் அடுத்து எனக்கு கொஞ்சம் வேலைக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக கலப்பு இதை பற்றி மற்றது. நான் நீங்களும் ஆரோக்கியமா இருக்கும் சொல்லி கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியை முடிச்சு போட்டு நான் சுருக்கமா இன்னைக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன போத்துகளுக்கு
0: தனிமனித சிந்தனை அதிகம் என்று அணிக்காக உங்களது வாதங்களை வைத்திருக்கின்றீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நன்றி, இந்த இடம் நல்ல இடம் அமைக்கும் சொல்லி கேது. நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். இன்றைய மனிதர்களிடம் தனிமேத சிந்தனை அதிகமே என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திரு வாளர் தேவன் அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் ஒருகப்பட்டி கொண்டு இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது இன்றைய மனிதர்களிடம் தனிமேத சிந்தனை அதிகமா? 170வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக

இன்றைய பட்டிமன்றத்தில் திருமதி யோகேஸ்வரி குணராஜா, திருமதி குணநாயகி பசுவதி, திருமதி ராதா, திரு வாளர் தேவன் அவர்கள் தனிமனித சிந்தனை அணிக்காக தங்களது விவாதங்களை வைத்திருந்தார்கள். ஒற்றுமை என்ற அணிக்காக திருமதி பிலோமினா அண்டன், திருவாளர் லண்டோ மனோ, திருவாளர் பாலேந்திரா ஆகியோர் தங்களது விவாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் பற்றி கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரம் தொடரும் என்பதை

0: வரைக்கும் நான் தனியாக தான் நிகழ்ச்சிகளை வழங்க போறேன். அதனால சஜினி எங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்க விடுப்புல இருக்காங்க, கவலையப்படாதீங்க. கூடிய விரைவில் ஒரே 9:00 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துருவாங்க. சரியா, இப்போ நடந்து முடிந்த ஃபிஃபா உலகக்கிண கால்பந்து போட்டிகளின் தற்போதைய நிலவரம், இறுதி நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆக போர்ச்சுகல் ஸ்பெயின் பொருதிய ஆட்டம், அந்த ஆட்டத்தில் ஒரே ஒரு கோல் மட்டும்தான் புகுத்தப்பட்டது.
1: Careful giving away those free kicks. The taken were into the 6 added minutes before extra time. Ferran Torres, we might not need extra time. It's brilliantly finished by the versatile Mikel Merino. No wonder in emergencies you can stick the midfield man up top, because that's what he does. The later you get in front in a game like this, the better it is. And this is

0: play Andy Townsend.
1: Oh, it's very late.
2: ஆட்டத்தின் 90th நிமிடத்துல மிக்கேல் மொரினோ அடித்த கோலின் வாயிலா ஸ்பெயின் 1-0 அப்படிங்கிற கோலின் கையில ஆட்டத்தை ஜெயிச்சிட்டாங்க. ஆக கால் இறுதி சுற்றுக்கு ஸ்பெயின் தகுதி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய தகவல். அதுல ஒரு கவலைக்குரிய தகவல் என்னன்னா, இதுதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இறுதி முறையா போர்ச்சுகலுக்கு களம் இறங்கும் ஆட்டம் அப்படின்னு பரவலா வர்ணிக்கப்படுது. ரொனால்டோவுக்கு உங்களுக்கே தெரியும், 41 ஆயிடுச்சு, அடுத்த உலக கிண்ணத்துல இவரு இடம்பெறுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னன்னா, உலக கிண்ண வரலாற்றிலேயே தொடர்ந்து 6 உலக கிண்ண போட்டிகள்ல கோல் புகுத்திய முதல் ஆட்டக்காரர், இப்போதைக்கு ஒரே ஆட்டக்காரர், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவருடைய போர்ச்சுகல் இப்ப போட்டியிலிருந்து வெளியாயிட்டாங்க. சரி, ஸ்பெயின் அடுத்து யாரு சந்திக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் இன்று சிங்கப்பூர் நேரப்படி 8 தொடங்கிடும். ஆமாங்க, அமெரிக்கா பெல்ஜியம் சந்திக்க போறாங்க. சர்ச்சை மிகுந்த இந்த ஆட்டம் சிங்கப்பூர் நேரப்படி இன்று 8 இடம்பெறும். இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர் ஸ்பெயினை கால் இறுதி சுற்றுல சந்திப்பாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க தகவல். சரி, பிஃபா உலக கிண கால்பந்து போட்டிகளோட நிகழ்ச்சி தொடங்கிருச்சு. அடுத்தடுத்து 3 பழைய பாடல்கள் வரப்போகுது. உங்க அபிமான பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன கையோட காலையில 5:30 எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னாரு மது. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ அன்பு. அவர் கேட்ட அந்த பாடல் அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து. இதோ கே வி மகாதேவனுடைய இசையில கண்டசாலாவின் குரல்ல.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
4: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: தினம் ஆர்கேஜினை
1: மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அந்த பாடலை பெருமை கேட்டிருந்தாரு குமார். அதுக்கு முன்னால காதல் படுத்தும் பாடு அப்படிங்கிற படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜ் சொன்னாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. அடுத்தடுத்து வரப்போகுது 70களில் வந்த இதமான பாடல்கள்.

0: எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன் குரல்ல இரண்டு விதமான பாடல்களை எடுத்து வச்சிருக்கேன். திருக்கல்யாணம் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது, அதுக்கு முன்னால காற்றினிலே வரும் கீதம் படத்துல இருந்து பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. மாணவர்களே, அடுத்து வரப்போற தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க. அந்த தகவலை தொட்டுதான் கேள்வி வரும். மாணவர்கள் பதில் சொல்ல வாட்ஸ்அப் நாடலாம், குரல் பதிவு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேர், வயது, அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற பள்ளி, இவற்றை சொன்ன பிற்பாடு பதில் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பக்கடை வழங்கும் லெவல் ஸ்டாக் காஃபி பரிசா காத்துட்டே இருக்குது. சரி, தகவல் இதுதான். அதாவது 1997 ஆண்டுல தி சிம்சன்ஸ் உலக புகழ்பெற்ற கேலிச்சித்திர கதாபாத்திரங்கள், அவங்களுடைய அந்த தொடர்ல 2026 நடக்க போற உலக கிண்ண கார்பந்து போட்டி, அது இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல இறுதி போட்டியில மெக்சிகோ போர்ச்சுகல் இறுதி சுற்றுல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருந்தாங்க.
1: ஓஹோ,
0: இந்த சிம்சன்ஸ் தொடர்ல இப்படி ஏதாவது ஒரு கணிப்பை சொல்லிடுவாங்க, அதுவும் எதிர்பாராத விதமா நடந்துரும். ஆனா இந்த முறை அது நடக்கல. மெக்சிகோவும் வெளியாயிட்டாங்க, போர்ச்சுகலும் வெளியாயிட்டாங்க. அதேதான். சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி நான் கேட்க போறேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க சரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 1997 வெளிவந்த சிம்சன்ஸ் தொடர்ல இந்த இரண்டு அணிகள் 2026 பிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியில இறுதி ஆட்டத்துக்கு போவாங்க அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. எந்த இரண்டு நாடுகளை அவங்க சொன்னாங்க? உங்களுக்கு பதில் தெரியும் சொன்னா நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் எண் 9678896868.
2: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகியுள்ளது, ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் PIE அதற்கு பிறகு. நேரம் இப்பொழுது 6:25.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989
0: 8854 8989
1: நெட்லி வந்தாச்சு.
2: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் 10 வரை அனுமதி.
3: கொஞ்சம் சிந்தனை.

0: புது பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது. எனக்கு கொஞ்ச நேரத்துல நேரம் இப்பொழுது 6:34 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் PIE அதற்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம்
1: இன்றைய கூட்ட நமக்காக அனுப்பி வைத்திருக்காங்க நேயர் இந்திரா. மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில்லை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது. மீண்டும் சொல்றேன், மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில்லை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது. வாஸ்தவமான பேச்சுதான், பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது, அப்படி இருந்தா அவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சமீபத்துல நான் மேற்கொண்ட ஒரு யுக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது நடந்தாலும் ஒரு சம்பவமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், நிகழ்வா இருக்கட்டும், எது நடந்தாலும் முதல்ல நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு யோசிக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டேன். ஏன்னா முன்னெல்லாம் இவங்க செஞ்சாங்க, அவங்க இதை செஞ்சாங்க, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு அப்படின்னு மத்தவங்கள குறை சொல்ற மாதிரியே என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எப்படி என்னை திருத்திக்கலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்ச பிறகு வாழ்க்கை நிம்மதியா இருக்கு, நான் போற பாதையும் தெளிவா இருக்கு.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம்.
1: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை, குட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.
6: தூக்குத்துறனா அடாவடி, தூக்குத்துறனா அளப்பறை.

0: ஒலி 9:06 இணைந்திருக்கீங்க. 6:30 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக வரப்போகுது இந்த பாடல். வருது வருது இசை ஞானி இளையராஜாவோட இசையில உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல சேது உபரத்துல இந்த பாடல் வரப்போகுது. இப்போ வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை சிங்கப்பூரின் பல பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. டியூக் NUS மருத்துவ பள்ளி அண்மையில ஒரு ஆய்வு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சிங்கப்பூர்ல பெரியவங்கள 5/4 பேர் அவங்களுக்கு மன உளைச்சலோ பதட்டமோ ஏற்படும் போது இதற்கான முறையான சிகிச்சைகளை அவங்க நாட மாற்றாங்க அப்படின்னு அந்த ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாருங்க, மன உளைச்சல் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சில பேருக்கு வேறு விதமான அறிகுறிகளை கொடுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மன உளைச்சலா இருக்கும்போது அதிகமா சாப்பிடுவாங்க. சில பேர் பேச்சை குறைச்சிருவாங்க. சிலரால தூங்கவே முடியாது. இப்படி மன உளைச்சல் வெவ்வேறு வடிவத்துல வெளிப்படலாம். எது எப்படியோ மன உளைச்சலுக்கான சிகிச்சை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மன உளைச்சலோ பதட்டமோ அதை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை நம்ம கையிலதான் இருக்கு. பெரும்பாலானோருக்கு ஒரு மெத்தன போக்கு இருக்குது. பரவாயில்ல, மன உளைச்சல் அப்புறம் சரியாயிடும், பாத்துக்கலாம் அப்படின்னு. இந்த பாருங்க, உங்க உடல் நீங்க தான் பாத்துக்கணும், வேற யாரும் உங்களுக்காக வந்து பாத்துக்க முடியாது. புரிஞ்சுதா? சரி, இத பத்தி குறிப்பா இந்த மன உளைச்சல் பதட்ட நிலை இவற்றை பற்றி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இன்று 8 மணிக்கு மேல இடம்பெற போற சிறப்பு பேட்டியில மருத்துவர் புவனா பல சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க. 8 மணிக்கு மேல Facebook லைவ்ல இந்த பேட்டி இடம்பெறும். அங்க நான் உங்களை சந்திக்கிறேன்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: மீண்டும் வந்து விட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
1: சுகாதார விழா 2026.

0: சண்டை கோழி படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட சில அந்த பாடல நீங்க கேட்டீங்க.
1: வணக்கம், என் பேர் சூர்யா, நான் இங்க ஜோஹர் எஸ்எம்கே தமிழ் பிளைண்டா ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்து மெக்சிகோவும் போர்த்துகல்.
0: 1997 The Simpsons தொடர் இருக்கு இல்லையா, அதுல 2026 FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் இறுதி ஆட்டத்துல மெக்சிகோ போர்ச்சுகலை சந்திப்பாங்க அப்படிங்கிற கணிப்பை அவங்க அப்ப கொடுத்திருந்தாங்க. ஆனா அதன்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல ராஜா, காரணம் ரெண்டு பேரும் வெளியாயிட்டாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். எது எப்படியோ இதை தொட்டு கேள்வி கேட்டிருந்த பல மாணவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு மிக்க நன்றி. ஒரு சிலர் ஏற்கனவே ஜெயிச்சவங்க, என்னால பரிசு கொடுக்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பதில்களை எனக்கு வந்து வாட்ஸ்அப் வாயில அனுப்பி வைக்கிறாங்க, ஆனா குரல் பதிவு அனுப்ப மாட்டாங்க. நான் சொன்னது போல குரல் பதிவு அனுப்புற நேர்களுக்கு மாணவர்களுக்கு மட்டும்தான் என்னால பரிசு கொடுக்க முடியும். அதை கருத்துல கொண்டு அடுத்த முறை கலந்துக்கும் போது குரல் பதிவுகளை அனுப்பி வச்சிருங்க சரியா. இந்த கேள்விக்கு சரியா சொன்ன சூர்யாவுக்கு வாழ்த்துகள். உங்களுக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு.
2: 9:08 நிலவரம்
0: 6:59 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை வாகனங்கள் பழுதாகியுள்ளன. கேஜேஇ பிகேஇ செல்லும் வழியில் சுவாச்சுகாங் வேக்கு பிறகும் எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடிஇ மர்ச்சன்ட் சாலைக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையமும் உலக கடல்துறை பல்கலைக்கழகமும் கடல்துறை கல்வியையும் மனிதவள மேம்பாட்டையும் வலுப்படுத்த இணங்கியுள்ளன. கடல்துறை தலைவர்களை உருவாக்கவும் அனைத்துலக கடல்துறை சமூகத்துக்கு வலு சேர்க்கவும் இருதரப்பும் கடப்பாடு தெரிவித்தன. அதன் தொடர்பில் இணக்க குறிப்பு ஒன்று கையெழுத்தாகியுள்ளது. ஒப்பந்தத்தின் கீழ் நிபுணத்துவ பயிற்சி திட்டங்கள் சேர்ந்து உருவாக்கப்படும். கடல்துறை நிபுணர்களின் பரிமாற்ற திட்டங்கள் இடம்பெறும். ஆணையத்தையும் பல்கலைக்கழகத்தையும் சேர்ந்தவர்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தளம் அமைத்து தரப்படும். சிங்கப்பூர் வழக்கறிஞர் சங்கம் பாட்டாளி கட்சி தலைமைச் செயலாளர் பிரிதம் சிங் மீது தொடுத்த வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் மாதம் 13 தேதி நடைபெறவிருக்கிறது. தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மீனன் உட்பட 3 நீதிபதிகளின் முன்னிலையில் வழக்கு விசாரிக்கப்படும். வழக்கறிஞர் என்ற முறையில் அவர் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா, எந்த வகையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை குழு தீர்மானிக்கும். முன்னதாக திரு பிரீத்தம் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிடம் பொய் சொன்னதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. அதையடுத்து சிங்கப்பூர் வழக்கறிஞர் சங்கம் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையை தொடங்கியது. ஜொகூர் மாநில தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு காலை 8 தொடங்க உள்ளது. ராணுவம், காவல்துறை ஆகியவற்றின் அதிகாரிகளும் அவர்களுடைய கணவன் மனைவிகளும் வாக்களிக்கலாம். சட்டமன்றத்தின் 56 இடங்களுக்காக போட்டி நிலவுகிறது. பொதுமக்கள் இம்மாதம் 11 தேதி வாக்களிப்பர். 2022 வாக்களிக்க தகுதியுள்ளவர்களில் 54 விழுக்காட்டினர் மட்டுமே வாக்களித்தனர். அது ஜொகூர் வரலாற்றில் ஆக குறைவு. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி கமேனியின் உடல் இறுதி சடங்கிற்காக கோம் நகரை சென்றடைந்துள்ளது. அதனை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். பிப்ரவரி 28 தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். அப்போது மாண்ட 4 குடும்ப உறுப்பினர்களின் உடல்களும் கொண்டு செல்லப்படுகின்றன. கோம் நகருக்கு பிறகு இறுதிச் சடங்கு ஊர்வலம் நஜாஃப், கர்பலா ஆகிய நகரங்களுக்கும் செல்லும். உலக கிண்ணம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்கள் பலர் கார்பந்து போட்டிகளை பொழுதுபோக்கிற்காக மட்டும் பார்ப்பதில்லை. அவர்கள் ஆட்டத்தை நன்கு புரிந்து கொண்டு அதை பற்றி ஆழமான கருத்துக்களையும் முன்வைக்கின்றனர். கார்பந்தை நேசிப்பவர்களில் ஷோஷனாவும் ஒருவர். சிறுவயதிலிருந்தே பிரேசில் அணி மீது அவருக்கு பிரியம் அதிகம். நேற்று நோர்வேயுடன் பொருதிய ஆட்டத்தில் பிரேசிலின் உலக கிண்ண பயணம் முடிவுக்கு வந்தது பற்றி கூறுகிறார் ரசிகர் ஷோஷனா.
2: நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பால்ஸ் எல்லாம் லைக் அவங்க பொசிஷன் விட்டு அப்படியே ரொம்ப ஈஸியா நோவிக்கிட்டே அவங்க பொசிஷன் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோவி வந்து கடைசி வரைக்கும் பிரேசிலுக்கு போட்டி போட்டு அப்படியே விஜயிச்சிட்டாங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க சீஸ் பண்ணிட்டு அவங்க பிரேசில் ரொம்ப ஆஃப் கார்டா கோட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சேதா தான் இருந்துச்சு பிரேசில் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்.
1: லாவண்யா பேலஸ்டிய கல்சா பெண்கள் கார்பந்து அணியின் நிர்வாகியாகவும் முன்னணி விளையாட்டாளராகவும் இருக்கிறார். சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகள் உலக கிண்ண போட்டியிலிருந்து ஏராளமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்கிறார் லாவண்யா.
3: இப்ப இந்த சிறிய அணிகள் பாத்துக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல ஒரு கை பாத்துருவோம், அப்படி தோத்தாலும் நம்ம ஸ்டைலோட போவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல எல்லாம் விளையாடுறாங்க. இதே மாதிரிதான் நம்மளும் வந்து அது மாதிரி கடைபிடிச்சு இன்னும் நம்ம முன்னேறணும்னு எனக்கு ஒரு ஆசை. உலகமே அந்த நாடு பத்தி தான் பேசிருக்குது. கேப்வர் முந்தி வந்து நிறைய பேருக்கு அந்த நாடு எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா இப்ப வந்து எல்லாரும் வாயில வந்து

0: கொலரின் பெலோகனுக்கு சிவப்பு அட்டை கிடைத்தது. விதிகளின்படி அவர் அடுத்த ஒரு ஆட்டத்தில் விளையாட தடை விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபன்டினோவை அழைத்து அந்த தடையை தள்ளிப்போடுமாறு கேட்டுக் கொண்டார். ஃபீஃபாவும் அதனை ரத்து செய்தது. ஐரோப்பிய கார்பந்து சம்மேளனம் யுஎஃபா அந்த செயலை கடுமையாக கண்டித்துள்ளது. இன்று அதிகாலை நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியின் விவரங்கள். போர்ச்சுகலின் வெற்றி கனவு கலைந்தது. அதிகாலை 3 மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் ஸ்பெயின் கடைசி நேரத்தில் ஆட்டத்தின் ஒரே கோலை போட்டு காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. காலை 8 மணிக்கு அமெரிக்காவும் பெல்ஜியமும் பொருதவிருக்கின்றன.
1: சொல்லும் பொருளும் ட்ரெஷரி கருவூலம். நாட்டின் கருவூலத்தில் பண வசதி வலுவாக இருந்தால் கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகள் சிறப்பாக செயல்படும். ட்ரெஷரி கருவூலம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD. புத்தம் புதிய BYD C-Lion 7ER வாகனம் வந்துவிட்டது. அதிக தூரம் பயணம் செய்யலாம், அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன். இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள், சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யுங்கள்.
4: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Maxus SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
5: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே, நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. 7:11 ஆகிவிட்டது. காதலிக்க நேரமில்லை படத்தில் இந்த பாடலை கேட்டீங்க. ஏ ரஹ்மான் தி கொண்டு இந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி.
1: ஊரான ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல.
0: மனம் கொத்தி பறவை படத்தில் இந்த பாடலை கேட்க போறீங்க. அதனை அடுத்து
1: உயிர் வாழ்கிறேன்.
0: இவ்வாறு நட்சத்திரம் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல உங்களுக்காக இடம்பெற போகுது. நெஞ்சில் ஜில் ஜில் படத்திலிருந்து இரண்டுமே டி இமானுடைய இசையில வந்த பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, கார்பந்து உலகத்தை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், ஃபிஃபா உலகக்கண கார்பந்து போட்டிகள் விறுவிறுப்பா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில நடந்து முடிந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லும் ஸ்பெயின் 1-0 அப்படிங்கிற கூட நிக்கையில போர்ச்சுகலை வீழ்த்தி கால் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஆக இவங்க யாரை சந்திக்க போறாங்க அப்படின்னு கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். அதற்கான பதில் இன்று சிங்கப்பூர் நேரப்படி அதிகாலை 8 மணிக்கே தொடங்க போற ஆட்டம். ஆமா, அமெரிக்கா பெல்ஜியம் பொருதும் இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர் தான் ஸ்பெயினை கால் இறுதி சுற்றுல சந்திப்பாங்க. இந்த ஆட்டம், அதாவது அமெரிக்காவுக்கும் பெல்ஜியமுக்கும் இடையிலான ஆட்டம், சர்ச்சை மிகுந்த ஆட்டம். ஏன்னு உங்களுக்கு தெரியும், பெலகனுக்கு வழங்கப்பட்ட சிவப்பாட்டை நீக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்டத்தில் அவர் களம் இறங்குவாரு, அமெரிக்காவுக்காக கோல்களும் புகழ்த்துக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பரவலா பேச்சு அடிப்படுது. ஆக இப்ப வெளிவந்திருக்கிற யார் யாரெல்லாம் களமிறங்க போறாங்க அப்படிங்கிற தகவல் படி பெலகன் அமெரிக்காவுக்கு விளையாடுவாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. அவரு கோல் போட்டாருன்னா அதனால அமெரிக்கா ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஆனா ஃபிஃபா உலக கண கார்பந்து போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது தொடங்கியதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சை இல்லாத போட்டிகளே கிடையாது. இந்த போட்டியில இப்படி பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு. சரி, இந்த முறை யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்டியலை மீண்டும் பரிசீலனை செய்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது நடந்து முடிந்த ஆட்டங்களில் நிலவரப்படி இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற புது பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில 5வது இடத்துல நோவை இருக்காங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 7. 4வது இடத்துல அர்ஜென்டினா, இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 12. 3வது இடத்துல ஸ்பெயின், இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 13. 18. இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இந்த பட்டியல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2வது இடத்துல இருக்கிற இங்கிலாந்து, கிட்டத்தட்ட 30 வாய்ப்பு இருக்குதுங்க இந்த அணி ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பட்டியல்ல முதல் இடத்துல வந்திருக்காங்க பிரான்ஸ். இப்போதைக்கு பிரான்ஸ் தான் ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி ஹாட் ஃபேவரட். பொறுத்திருந்து பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. இது ஓலி 9:68, கேட்டாலே பரவசம்.
2: ஓலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது மழையின் காரணத்தினால. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா SLEBKE செல்லும் வழியில் BKEPIE exit அங்கே.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
3: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகைக்கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
4: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
3: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
6: வணக்கம் சிங்கே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: மூன்று தகவல்ல தவறான தகவலை கண்டுபிடிக்கிற நேரம் வந்தாச்சு. முதல் தகவல், இன்று உலக ஸ்ட்ராபெரி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் ஸ்பெயின் போர்ச்சுகலை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. மூன்றாவது தகவல், இந்த டிசம்பர் மாசத்துல நேர்களோட நான் பயணிக்க போறது டோக்கியோவுக்கு. இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் கண்டுபிடிச்சு சொல்ற முதல் இரண்டு நேர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி. வாட்ஸ்அப் செய்யலாம் 9678889 என்பதைகள்ல வந்த பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது. வானொலி பக்கமா இருங்க, இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989
0: 8854 8989
1: நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
3: நிறைந்த புண்டகை
4: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரை எல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே. சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். நினைவே ஒரு சங்கீதம் படத்துல இருந்து பாடலை கேட்டுங்க. அதுக்கு முன்னால ஏன் தங்கச்சி படிச்சவ படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. ஒலி 9:06 நீங்க இணைந்திருக்கீங்க. முதல் தகவல், இன்று உலக ஸ்ட்ராபெர்ரி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஸ்பெயின் போர்ச்சுகலை வீழ்த்தி ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகளின் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. மூன்றாவது தகவல், டிசம்பர் மாசத்துல நான் நேர்களோட போக போறது டோக்கியோ நகருக்கு.
2: இன்று ஸ்ட்ராபெர்ரி டே கிடையாது. முதல் தகவல் தவறானது.
1: சரியா சொல்லிட்டாங்க நம்ம திவ்யா. இன்று உலக சாக்லேட் தினம் அனுசரிக்கப்படுது. தவறான தகவலை சரியா சொன்ன இன்னொரு நேயர் யார் என்றால் கணேசன். திவ்யா கணேசன் இருவருக்கும் கிடைச்சிருச்சு. ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. வாழ்த்துகள்.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: 7:39 ஆகிவிட்டது. போக்குவரவு பல இடங்கள்ல அதிகமா இருக்கு. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா TPE PIE செல்லும் வழியில் செங்காங் வெஸ்ட் சாலைக்கு பிறகு விபத்து. அதோடு சாங்கியை நோக்கி செல்லும் PIE பிடோக் ரெசர்வா சாலைக்கு பிறகும் விபத்து. இதன் காரணத்தினால் ஜாலான் யூனோஸ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
3: Adaptive Pay மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
2: வேலை
3: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
0: Adaptive Pay அழையுங்கள் 9348-2628. AdaptivePay.com.sg One Stop Payroll Solution.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏர்கோனை கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
0: GED ஏர்கோன் and Engineering. அழையுங்கள் 6371-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDaircon.com.
6: சுவையாக சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? விதவிதமான கத்திகளை வாங்கி சமையல் அறையில அடுக்கி வைக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் அவற்றில் சிலவற்றை பயன்படுத்துவதே இல்ல. உண்மைதான், சமையலுக்கு 3 வகையான கத்திகளே போதும் அப்படின்னு சொல்றாங்க. 1 செஃப் நைஃப், 2 பேரிங் நைஃப், 3 பிரெட் நைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 வகையான கத்திகளே 90% சமையல் வேலைகளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அடுத்த தடவை சமையலுக்கு கத்திகளை வாங்கும் போது இந்த 3 வகையான கத்திகளை போதுமானது என்பதை நினைவில் கொள்ளுங்க.
8: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ்,
9: பூ போல மென்மையான இட்லி,
8: சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

ராஜா தி ராஜா படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால என்னை விட்டு போகாதே படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது. சலங்கை ஒலி படத்துல இருந்து அடுத்த பாடல் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. இந்த ஆண்டின் இறுதியில அதாவது டிசம்பர் மாசத்துல நான் டோக்கியோ மற்றும் ஃபூஜி மலை இவற்றுக்கு போக போறேன். எங்க தங்குற, எதெல்லாம் பார்க்க போற, குறிப்பிட்டு எந்தெந்த நடவடிக்கைகளை ஈடுபட போறேன் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள இருக்கலாம். நீங்க இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க, உங்களுக்கு நான் லிங்க கொடுப்பேன். அதை திறந்து பார்த்து எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்ட பிற்பாடு வாங்க ஒன்னா சேர்ந்து ஜப்பானுக்கு போகலாம் இந்த டிசம்பர் மாசத்துல. உங்க எல்லாரையும் சந்திக்க ஆவலா நான் காத்துட்டு இருக்கேன் ரவி ஜி. இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: போக்குவரவு நெரிசல் அதிகமாகிட்டே இருக்குது. பல இடங்கள்ல கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமெண்டி சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: வணக்கம், சிங்கே ஆதரவு BYD. புத்தம்புதிய BYD C-Lion 7ER வாகனம் வந்துவிட்டது. அதிக தூரம் பயணம் செய்யலாம், அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன். இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள், சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நெகிழ.